0: சென்று நல்ல
1: சிந்தனையிலே உங்கள் பணியகமும் பணியும் தான் ஓடிக்கொண்டிருக்கும், இன்னும் மாறாது இல்லையா? அதை அங்கு வைத்தேன், இதை இங்கு வைத்தேன், இவர் அப்படி செய்தார், அவர் அப்படி செய்தார் என்றெல்லாம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். நீங்கள் பணியாற்றி கொண்டிருப்பீர்கள் மனத்தால். இதுவரை காலம் நற்சேவை புரிந்து நட்பணியாற்றிய உங்களுக்கு நல்லது. ஒரு இழைப்பாறுதல் அரசினர் தரும் வேளையில் அங்குள்ள அதிகாரிகள் அங்குள்ள ஏனியவர்களும் உங்களை அன்போடு விடை கொடுத்து விட்டிருக்கின்றார்கள். அந்த விடையோடு நான் நன்றாகத்தான் செய்திருக்கிறேன், சேவை சிறந்திருக்கின்றது என்ற ஒரு மன திருப்தியோடு மகிழ்வோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று என்னுடைய ஆசையை வழங்குகிறேன்.
0: ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. உங்கள் வாழ்த்துக்களும் மீராம வாழ்த்துக்களும் ரொம்ப நன்றி.
1: வாழ்த்துக்கள், சிறப்பாக இருங்கள். ஆனால் நீங்கள் பொது சேவையிலையும் பொது நலத்திலையும் கருத்தில் உள்ள உங்களுக்கு களைப்பு இருக்காது, அலுப்பு இருக்காது, ஓய்வும் இருக்காது, செய்யத்தான் போவீர்கள். தொடரட்டும் உங்கள் பணிகள். நன்றி.
0: சென்ற 31 சனிக்கிழமை பணி நிறைவு, பணி நிறைவு ஓய்வு
1: நிறைவு பெற்று ஓய்வு பெற்று வந்தீர்களாம். நான் அறிந்தேன், நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தியிருந்து என்ற வாழ்த்துக்களை நீங்கள் வெற்றி மகள்வோடு சிறப்படுக இல்லாமல் இறைவன் மேலும் உங்களுக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த மனநிறைவையும் கொடுக்க வேண்டும். வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை நல்லது விஜயராகவன் அவர்களே, இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
0: செல்லாம்.
1: வியாபாரத்திலே நான் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? வந்தபடியே திவாரங்கள் போவோம்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. விஜயராகவன் அவர்களே, நீங்கள் நல்ல பாடலை தெரிவு செய்து தந்திருக்கிறீர்கள். அந்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தும் இந்த வழியில் நாங்கள் உங்களுக்கு நேயர் நேரத்திலே, விஜய நேயர் விருப்பத்திலே என்ன பாடல் தர வேண்டும்?
1: நேயர் விருப்பத்தில் வந்து பசுமை நிறைந்த நினைவுகளே.
0: ஆமா, இந்த பாடல் நிச்சயமாக தேவை உங்களுக்கு இல்லையா?
1: ஆமையா,
0: பணி நிமித்தம் வந்து விட்டு வந்த வேலையில பிரியாவுடை, ஓ பிரியாவுடை, பிரியாவுடையில் ஒலிக்கிற பசுமை நிறைந்த நினைவுகள். இது உங்கள் பாடசாலை காலத்திலேயும் ஒரு தடவை உங்களை நினைவூட்டி இருக்கும் என்று எண்ணுகின்றேன். இந்த பாடல் உங்களுக்காக தந்து மகிழ்வோம். இந்த பணி நிறைவு என்பது ஒரு மன நிறைவான விடையமை. அதிலே தான் எங்கள் மனச்சாட்சி எங்களை திருப்திப்படுத்துகிற ஒரு நேரம். நான் அரச ஊழியராக இருந்து கடமையாற்றி பணியாற்ற பணி ஓய்வு பெறும் வேளையிலே அந்த ஒரு உணர்வு வரும். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் பணி ஓய்வு பெறாமலே நாட்டை விட்டு நாட்டை சூழலினால் அப்படியே பதவிகளை துறந்து விட்டு வந்தவர்களில் நானும் ஒருவன். என்னுடைய ஆசிரியர் சார்
1: யாரும் நம்பவில்லையா? யாருமே நம்பவில்லை. நான் சொல்லுவது யாருமே நம்பவில்லை.
0: ஏன் ஐயா? என்ன
1: இருப்பதாக இளமையாக இருப்பதாக தெரிவித்து
0: மனம் சிறப்பாக இருக்கும் திருப்திகள் ஏற்படும் போது இளமைகள் தானாக திரும்பி வரும். ஐயா, ஏதும் கள்ள கபடங்கள் இருந்தால் தானே நாங்கள் அங்கே சலனப்பட வேண்டும், மனம் சஞ்சலப்பட்டு நோய்வாய்ப்பட்டு உடல் எல்லாம் மாற்றமடைய இல்லை, இல்லை திருப்திகரமாக வாழ்ந்திருக்கிறீர்கள். எல்லோருடைய பாராட்டுகளும் எல்லோருடைய திருப்தியான மனதால் தருகின்ற ஆசைகளும் உங்களை நிறைவேற்றி மேலும் இளமை பெறச் செய்து உத்வேகத்துடன் சமூக பணியிலே ஈடுறுங்கள், இணையுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: ரொம்ப நன்றியா. உங்களுக்கும் பணிநிறைவு வாழ த்துக்கள் தெரிவித்த உங்களுக்கும் மற்ற நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்த மற்ற கலைநுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் பாராட்டுகளும் மிக்க மிக நன்றியா.
0: நான் உங்களை பணியில் இருந்துதான் நாங்கள் இடைநிறுத்தி உங்களுக்கு இழைப்பாறுதல் கொடுத்தோமே தவிர எங்கள் முன்றியல் தமிழ் வானொலியில் இருந்து அல்ல. தொடரங்கள், இணைவோம், மகிழ்வோம். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.

இனிமையான பாடல்கள் இதயத்தை தழுவிக்கொண்டு செல்கின்றன. செம்பருத்தி என்ற பதத்தை முதல் பதமாக தாங்கி ஐந்து பாடல்கள் ஐந்து பாடல்களையும் ஒரே நேரத்தில் கேட்டு மகளும் பாக்கியம் பாட்டு சவாரி என்ற நிகழ்விலே முன்னியல் தமிழ் வானொலியிலே கிடைக்கும் என்று பலர் எழுதியிருக்கும் வேளையிலே அதை கேட்டு மகிழ்ந்துவிட்டு எனக்கு பதில்களை பல தளங்களிலும் எழுதியிருக்கின்றார்கள். நீங்கள் இருப்பது இப்பொழுது ஒரு சிலர் ஒரு தளத்திலே, இன்னொரு பலர் பல தளங்களில் இருக்கின்றீர்கள். வந்து இணையற்ற சந்தர்ப்பம் சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அழகாக வந்து இணைந்து சிறப்பித்து பாடல்களை தந்த வேளையிலே முதலாவது வெளிச்சத்தை வாக்குச்சாவடி தந்திருக்கின்றது. அதனால் மூன்று வெளிச்சத்துடன் அவர்கள் நிறுத்தி விடுவார்கள், இடைநேரம் தந்து கொள்ளுகிறார்கள். இப்பொழுது முதல் வெளிச்சத்தை பாய்ச்சி இருக்கின்றார்கள். அடுத்த இரண்டு வெளிச்சங்கள் வருவதற்கு முன்பும் இந்த வரவேண்டிய உறவுகள் இருக்கின்றீர்கள். வாருங்கள், உங்கள் பொன்னான வாக்கினை சரியான தீர்ப்பினை தந்து செல்லுங்கள் வாக்குச்சாவடி சென்று 6478746415 என்ற இலக்கத்திலிருந்து அழைக்கின்றேன். வருக வருக வருக.

கனடாவில் நேரம் சரியாக மதியத்தை தாண்டி 1:10 என்று கூறி பிற்பகலை நோக்கி செல்கின்றது. தமிழ்நாட்டிலே தென்னகத்திலே இப்பொழுது 10:40 இரவு நேரம் என்று கூறி செல்லும் இந்த வேளையிலே ஈழமணி திருநாட்டிலும் அதே நேரத்தை தான் காட்டுகின்றது, 10:40 இரவு வேளை என்று. ஏனைய நாடுகளிலும் பருவ காலத்துக்கேற்ப நேரங்கள் மாறியிருந்தாலும் பூமியும் வானமும் நிலைத்திருக்கும் வேளையிலே இடையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது உறவுகளே. மாற்றங்கள் பல ஏற்பட்டாலும் வாழ்க்கை பாதையில் மாற்றம் ஏற்படாமல் மனித நேயத்துடன் வாழ்வோம் என்று கூறும் வேளையில் இது மூன்றில் தமிழ் வானொலியின் 24 தமிழ் சேவை கனடா கலிகத்திலிருந்து வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டு சவாரி என்று 116 பாட்டு சவாரியாக ஒலிக்கின்றது. ஒரு வருடத்திலே 52 வாரம் என்றால் 2 வருடங்களா 104 வர வேண்டும், இது 116 என்றால் 2 வருடங்களையும் தாண்டிவிட்டது. ஆனால் இடையிலே பல வாரங்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வர முடியாத நிலை இருந்தும் மீண்டும் சரியான நிலை ஏற்பட்டவுடன் நிவர்த்தி செய்து கொண்டு ஓடி வந்து மீண்டும் இதை தொடர்ந்து செல்கின்றோம். அதற்கு உங்களின் ஆதரவு தான் முக்கியம், நீங்கள் தான் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதை வேறு வானொலிகள் இப்படி நிகழ்வு இல்லை என்று எழுதி கொண்டிருக்கும் வேளை இது ஒரு புதிய வடிவத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றது, கேட்க சுவாரஸ்யமாக இருக்கின்றது. நிறுத்தாதீர்கள் என்ற வேளையிலே தொடர்ந்து 116 வாரத்தை எட்டி பிடித்து இப்பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. காற்றலையில் வாருங்கள். 6477-8746415 என்ற இலக்கத்தை நான் கூறும் இந்த வேளையிலே 2வது வெளிச்சத்தை அவர்கள் தருகின்றார்கள் வாக்குச்சாவடியில் இருந்து.

மூன்றாவது வழி இன்னும் பாய்ச்சப்படவில்லை. மூன்றாவது வழி பாய்ச்சிவிட்டால் நாங்கள் வாக்குச்சாவடி அடைத்து விடப்பட்டது என்று எண்ணிக்கொண்டு எண்ண வாக்குகளை எண்ணி வெற்றியை அறிவித்துக் கொள்ள முடியும்.

மூன்றாவது ஒளி பாய்ச்சப்பட்ட வேளையிலே வாக்குச்சாவடி அடைக்கப்பட்டு விட்டது. இறுதியில் தட்டுகிறார் கதவை ஒரு அன்புறவு. இணைத்து விடுவோம் இறுதி நேரத்தில். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன், உங்கள் இணைப்பு கிடைக்கவில்லை, வாக்குச்சாவடி மூடப்பட்டு விட்டது என்பதை மன வருத்தத்தோடு கூறிக்கொள்கிறேன். உங்களை இணைத்தேன் இறுதி நேரத்தில் அவர்களுக்கு கையை காட்டிவிட்டு, ஆனால் சட்டத்துக்கு பிழையாக இருக்கின்றபடியால் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. உங்களை நினைக்கின்றேன். உங்களுடைய வலைத்தளம் ஒழுங்காக எங்களோடு இணைக்கப்பட சீராக இல்லை என்று எண்ணுகின்றேன் அன்பு மகளே.

வாக்குச்சாவடி முற்றாக அணைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது வாக்குகளை எண்ணுகிறார்கள். வாக்கு முடிவு எங்களுக்கு கிடைக்கும் என்று எண்ணுகின்றேன். இந்த வேளையில் மீண்டும் வணக்கம் வணக்கம். என்ன நடந்தது? இறுதி வரை இருந்து அழைக்கின்றீர்கள், உங்களோட இணைப்பு எனக்கு சரியாக கிடைக்கவில்லை. நீங்கள் சாந்திதானே? வணக்கம்.

0: வணக்கம், பிறகு பிறகு சாந்தி வாருங்கள்.
1: தகடூர், ஆமாங்க
0: ஆமா,
1: ஐயா,
0: உடனடியாக வாக்குச்சாவடிக்கு,
1: தகடூர்லுக்கு சாட்சி
0: உடனடியாக
1: தானுங்க.
0: வாக்குச்சாவடிக்கு போவோம் பாருங்கள், உடனடியாக. காற்றலைக்கு வந்து விட்டோம். வணக்கம் சாந்தி. இடை நேரத்து இறுதி நேரத்தில் உடன்
1: வணக்கம்
0: வந்தாலும்
1: ஐயா.
0: தொட்டு விட்டீர்கள். நல்ல பாடலை தெரிவு செய்து வந்த பாடலே அந்த பாடல் வெற்றி பெறட்டும். உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் விடுகிறோம் விருப்பத்தில், நேயர் விருப்பத்திலே.
1: பூ பூவா பூத்திருக்கும் பட்டுப்பூச்சி அக்கா, அந்த பாடலாங்க
0: ஓ,
1: ஐயா.
0: பூ பூவா பூத்திருக்கும் பட்டு பூச்சி அக்கா என்ற பாடல். வாழ்த்துக்கள், அந்த பாடலை உங்களுக்கு ஒலிபரப்புகிறேன். நான் விரைவாக ஓடிச்சென்று ஓடிச்சென்று விடைகளை
1: நன்றி
0: தெரிய
1: ஐயா.
0: வேண்டும். நன்றி. இறுதி நேரத்திலும் ஓடி வந்து, நேரம் கட்ட நேரத்தில் ஓடி வந்து தந்திருக்கிறீர்கள். இருந்தாலும் உங்கள் வாக்கு செல்லுபடியாக்கப்பட்டிருக்கின்றது. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் மகளே. நன்றி,
1: நன்றி
0: நன்றி சாந்தி, நன்றி.
1: நன்றி ஐயா.
0: வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். பாட்டு சவாரி 116 இனிது வாக்குகளோடு, வாக்கு எண்ணிக்கையில் இருக்கும் வேளையில் நிறைவு பெற்றுவிட்டது என்பதை தரும் வேளையில் அமைதியாக இப்பொழுது ஒலிக்க இருக்கும் பாடல் அன்பு கிருஷ்ணன் அவர்கள் என்று பாடல் எந்த பாடல் எந்த வரியிலே வருகின்றது என்பதை கண்டுபிடித்து செம்பருத்தி என்று பதிலெழுதி முதலிடத்தை பெற்றுக்கொண்ட அவர் கேட்ட ஒரு பாடல் குமார ராஜா என்ற திரைப்படத்தில் ஒலித்தது. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்ற ஜே பி சந்திரபாபு ஐயா அவர்களின் குரலில் ஒலிக்கின்றது. அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருந்தால் நாங்கள் வாக்கு எண்ணிக்கையிலே இருக்கின்றோம். ஒலிக்கின்றது பாடல், கிருஷ்ணா உங்கள் பாடல்.

சிறப்பான ஒரு தத்துவ பாடலை கிருஷ்ணா நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். நகைச்சுவை நடிகராக நகைச்சுவையை தந்து எங்களை எல்லாம் நகைக்க வைத்தவர் என்று உள்ளத்தில் உணர வைத்து விட்டார். இந்த பாடலின் சாரம், உன்னையே நீ அறிவாய், தன்னைத்தான் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நான் எவன், என்ன செய்தேன் என்றெல்லாம் வருகின்றது. கிரேக்க ஞானி சாக்ரடீஸ் அவர்களும் இதைத்தான் கூறினால், உன்னையே நீ அறிவாய், சிந்திக்க வேண்டும். இறுதியிலே தான் அவருக்கு புரிந்து காலங்கடந்த ஞானமாகத்தான் அது ஒலித்திருக்கிறது. தான் செய்த தவறுகளை தானே நினைந்து பேசும்பொழுது உள்ளம் தடுமாறி கொண்டிருக்கும் அந்த வகையிலே அந்த உணர்வை தந்து பாடியிருந்த இனிமையான ஒரு பாடல். ஒன்றுமே புரியலை இந்த உலகத்திலே, இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கு வாழ்நாள் போதாது எங்களுக்கு என்ற கருத்தை தரும் வேளையிலே, இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையின் பாட்டு சவாரி நேரம். பாட்டு சவாரியிலே பக்குவமாக இனிப்பாக மகிழ்வாக சிறப்பான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். 5 பாடல்களை அதை நீங்கள் உங்கள் நேரத்தை பார்க்காமல் ஓடி வந்து இணைந்து சிறப்பித்து வாக்களித்து சென்ற வேளையில் இன்று புதிதாக வந்து இணைந்து கொண்ட திருகோணமலை ஈழமணி திருநாட்டின் லதா உங்களை வருக வருக ஒன்று மீண்டும் வரவேற்று உங்கள் வாக்கம் இங்கே எண்ணப்பட்டு வந்திருக்கின்றது. இன்று எந்த பாடல் சிறந்த பாடல் என்று அறிய வேண்டும் என்று ஆவலோடு இருக்கின்றார்கள். ஜெகபர்ஷாதிக் அவர்கள், சரவணன், தேவா, லதா, மயில்சாமி, கிருஷ்ணன், அனுஷியா, விஜய ராகவன், சாந்தி இவர்கள் 11 உறவுகள் வந்து தங்கள் மனக்கிடக்கையிலே பதிந்த பாடல் எதுவென்று வாக்களித்து சென்ற வேளையில் அந்த வாக்கு எண்ணப்பட்டு இப்பொழுது என் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நான் இப்பொழுது நீங்கள் அறிய ஆவலாக இருக்கும் இந்த பாடலப்பா புதியாக வந்து முதலாவதாக வந்து அறிய இருக்கின்றீர்கள். நானும் தான், எனக்கும் வாக்கு உரிமை இருந்தால் நானும் வாக்களித்து என்னுடைய வாக்கையும் இங்கே சேர்த்திருக்கலாம், எனக்கு ஒரு எண்ணம் இருக்கின்றது. ஆனால் உரிமை இல்லை, நான் வாக்களிக்க முடியாது தானே, ஆதலால் எனக்கு அந்த வாக்குரிமையும் பறித்து விட்டார்கள், தடுத்து விட்டார்கள். இருப்பினும் உங்கள் வாக்கெல்லாம் எனது வாக்கு என்று நான் மனநிறைவாக எண்ணிக்கொள்ளுகின்றேன். அன்புடன் வந்து அழகாக பாடலை ரசித்து தந்த வேளையிலே வளமை போல இன்றும் 2 பாடல்கள் தேர்தல் போட்டியிலே தங்களுடைய போட்டியிலே கட்டுப்பணத்தை இழந்திருக்கின்றன. அவை முதலாவதாக ஒலித்த ராமன் அப்துல்லா திரைப்படுத்து பாடல் செம்பருத்தி பெண்ணருத்தி என்ற அந்த பாடல், அடுத்து 4வதாக வந்த செம்பருத்தி பூ சேலையை கட்டி என்ற பாடல். இந்த 4 பாடல்களும் கட்டுப்பணத்தை இழந்து விட்டன, ஒருவருடைய உள்ளத்தையும் தொட்டு பார்க்கவில்லை. ஏனைய 3 பாடல்களும் இந்த 11 உள்ளங்களிலையும் பாய்ந்து ஒரு உள்ளத்தை மட்டும் தொட்டு 2-3வது நிலையில் இருக்கின்றது ஒரு பாடல். அது 2வது பாடலாக ஒலித்த தர்மா திரைப்படுத்து பாடல், அண்மையிலே வந்து திரைப்படுத்து பாடல் செம்பருத்தி பூவுக்கு ஒரு சேலை கட்டி என்ற அந்த பாடல், சேலச்சாரியா என்ற அந்த பாடல்தான். அது சுவர்ணலதா அம்மாவோடு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா இணைந்து பாடிய இசைஞானியின் இசையிலே மலர்ந்த தர்மா திரைப்படுத்து பாடல் 3வது இடத்தில் நிற்கின்றது. அப்படி என்றால் 2வது இடம் பெரிய போட்டியாகத்தான் இருந்தது. இருப்பினும் இறுதியிலே அது இலகுவாக்கப்பட்டு 3 உள்ளங்களை பிடித்து 5வதாக பாடிய பாடல் செம்பருத்தி பூவு சித்திரத்தை போல என்று பானுமதி அம்மா இணைந்து பாடிய பாடல், மனு அவர்களோடு சித்ரா அம்மா இணைந்து இசைஞானியின் இசையிலே மலர்ந்த செம்பருத்தி திரைப்படத்து பாடலாகும். செம்பருத்தி பூவு சித்திரத்தை போல என்று கூறும் பாடல் 3வது இடத்தை பெற்றிருக்கின்றது. அப்படி என்றால் 1வது இடம் எது என்று நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். 3வது இடத்திலே ஒலித்த வசந்த கால பறவையிலே பாடுநிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவுடன் அம்மா இசை குயில் ஜானகி அம்மாவும் பாட தேனிசை தொண்டல் தேவா அவர்கள் இசையமைத்து கொடுத்த செம்பருத்தி செம்பருத்தி என்று ஆரம்பித்ததெல்லாம் அந்த பாடல் தான் 1வது இடத்தை பெற்றிருக்கின்றது. எத்தனை உறவுகள், 7 உறவுகளின் உள்ளத்தை தொட்டு மலர்ந்திருக்கின்றது இந்த பாடல். அதனால் இந்த கலை குழுவினருக்கு வாழ்த்து கூறி இந்த வார சிறந்த பாடலாக ஒன்றிய தமிழ் வானொலியில் செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணருத்தி என்ற அந்த பாடல் வசந்த காலத்து திரைப்படத்தில் ஒலித்த பாடல் 1வது பாடலாக சிறந்த பாடலாக தெரிவு செய்து பதிவு செய்யப்படுகின்றது என்பது உறவுகளே. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த சிரமத்தை பாராது ஓடி வந்து சரியான நேரத்தில் வாக்கினை அளித்து நிகழ்ச்சியை சிறப்பித்து சென்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு தடவை எங்கள் உறவுகளை வருக வருக வேண்டு வரவேற்று எங்கள் குடும்பத்தை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து செல்லலாம் என்று கூறி நாளைய தினம்
சொல்லோடு பாடல் நிகழ்விலே சந்திப்போம் என்றும் கூறி 2025 ஆண்டின் 6வது மாதத்தின் 2வது நாள் 116வது பாட்டு சவாரி நிகழ்வினை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிய

அன்னை தமிழால் தன்னை போற்றி அன்னை தமிழை வணங்கி நன்றி கூறி விடைபெற்று செல்லும் நான் மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையகம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக வருவது இந்து பாடல்கள். ஒரு சமயம் திருநாவுக்கரசர் ராமேஸ்வரத்திற்கு திருத்தலப் பயணம் சென்றிருந்தார். அப்பொழுது அவர் பாம்பனில் இருந்து பார்த்த பொழுது ராமேஸ்வர பகுதி முழுவதும் அவருக்கு சிவலிங்கங்கள் வடிவமாக தெரிந்ததாம். ஆகவே தன் கால்கள் சிவலிங்கங்கள் மீது படக்கூடாது என்பதற்காக அவர் பாம்பனில் இருந்தே பதிகம் பாடி வணங்கினார் என்று சொல்லுவார்கள். திருச்சியிலிருந்து பூஞ்சோலை போகும் வழியில் உத்தமர் கோவில் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. இங்கு காசிப முனிவருக்காக மும்மூர்த்திகளும் ஒன்றாக ஒரே கோவிலில் காட்சி தருகிறார்கள். புருஷோத்தம பெருமாள் நாகசயனத்தில் ஸ்ரீ ரங்கநாதரை போல சயனித்திருக்கிறார். அவரை தரிசித்துவிட்டு வலம் வந்தால் சிவனையும் பின்பு பிரம்மாவையும் தரிசித்து மகிழலாம். உடுப்பி கிருஷ்ணன் கோவிலில் வாழை முகூர்த்தம், பிறகு முகூர்த்தம், நெல் முகூர்த்தம் என்று மூன்று முகூர்த்தங்கள் நடைபெறுகின்றன. குறிப்பிட்ட நாளில் வாழைக்கும் பிறகுக்கும் நெல்லுக்கும் தீபாராதனை காட்டப்படுகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

மதுரை கோவில் ஆயிரங்கால் மண்டபத்தின் வாயிலின் மேற்புறத்தில் தமிழ் வருடங்கள் 60 குறிக்கும் சக்கரம் வரையப்பட்டுள்ளது. திருக்குற்றாலத்தில் குற்றாலநாதருக்கும் அம்மைக்கும் தினமும் சந்தனாதி தைலம் கொண்டு அபிஷேகம் செய்கிறார்கள். திருப்பதியில் மூலவருக்கு சக்தியைப் போல வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் அபிஷேகம் செய்து ஸ்ரீசுப்த மந்திரங்களும் ஓதப்படுகின்றன. ராமேஸ்வரம் ராமநாதருக்கு நாள்தோறும் கங்கையிலிருந்து கொண்டு வரப்படும் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. சிதம்பரம் அருள்மிகு சிவகாமி சுந்தரி அம்பாள் சன்னிதியில் மட்டுமே வேறெந்த அம்மன் சன்னிதியிலும் காணப்படாத வகையில் சித்திரகுப்தர் திருச்சன்னதி உள்ளது. சூரியன் நவகிரகங்களுக்குரிய தானியங்கள். சூரியனுக்கு கோதுமை, சந்திரனுக்கு பச்சரிசி, செவ்வாய்க்கு துவரை, புதன் பச்சைப்பயிறு, குரு கடலை, சுக்கிரன் மொச்சைக்கொட்டை, சனி எள், ராகு உளுந்து, கேது கொள். பாடலை கேட்போம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். கடினமானதையும் சாதிக்கலாம். ஏதாவது ஒரு கடினமான செயலை தொடங்கும் போது இது முடியுமோ முடியாதோ என்ற சந்தேகம் எழுவது இயற்கை. ஆனால் ஆண்டவரை நம்புபவர்கள் அவர்கள் மீது பாரத்தை போட்டுவிட்டு தங்கள் செய்கையை தொடங்குவார்கள். நடத்த முடியாத செயல்களை கூட நடத்தி காட்டி விடுவார்கள். தேவனின் அன்பை பெற்ற இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சமயம் நெருக்கடியான நிலை ஏற்பட்டது. எதிரிகளுக்கு பயந்து வாழ்கின்ற சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்குமோ என்ற கவலையில் இருந்தனர். ஒரு பக்கம் தேவனின் ஆசீர்வாதம், தேசத்தில் செழிப்பு என இருந்தாலும் மற்றொரு பக்கம் அந்த செழிப்பு எதிரிகளால் அழிக்கப்பட்டது. உழைப்பின் பலனை அனுபவிக்க முடியாமல் மக்கள் தவித்தனர். யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று கலங்கிய சமயத்தில்தான் கிதியோன் என்பவரை கர்த்தர் சந்தித்தார். தேவ ஜனனத்தை சத்துருக்களின் வல்லமையில் இருந்து விடுவித்து ஆசீர்வதிப்பதற்காக உன்னை அனுப்புகிறேன் என்றார். நான் எப்படி இந்த சத்துருக்களை மேற்கொள்ள முடியும், சமாளிக்க முடியும் என்று அவர் கலங்கிய போது, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார் கர்த்தர். அதன்படியே அவனுடன் இருந்து வெற்றி பெற்று தந்தார். ஒரு கடினமான செயல் ஆண்டவரின் கிருபையால் சாத்தியமாயிற்று. அன்று கிதியோனுக்கு வாக்கு கொடுத்து நிறைவேற்றி தந்த கர்த்தரிடம், நீங்கள் செய்து வரும் பணிகள், குடும்ப பிரச்சனைகள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுங்கள். அவர் உங்களோடு இருந்து வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து மகிழச் செய்வார். ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒரு பேச்சு போட்டிக்கோ நேர்முகத் தேர்வுக்கோ போகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இவற்றுக்கு புறப்படும் முன்பாக என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது என்பதை பற்றிய புத்தகங்களை படித்தோ அனுபவஸ்தர்களிடமிருந்து கேட்டோ தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்படி மற்றவர்களிடம் கலந்து ஆலோசிப்பதை விட எல்லாவற்றுக்கும் மேலான தேவரை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இன்று ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாக போகிறேன். என் வாழ்க்கை தலைவிதியை நிர்ணயிக்கும் நேர்முகத் தேர்வுக்கு செல்ல இருக்கிறேன். நிர்கதியாக கணவன் வீட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட என் சகோதரியின் வாழ்க்கை பிரச்சனை குறித்து பேசி பிரிந்தவர்களை இணைத்து வைக்கப் போகிறேன். நான் பேச்சு போட்டிக்கு செல்கிறேன். எனக்கு பேசும் வல்லமையையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று ஜெபித்தாலே போதும். வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாக்கில் இறங்கிவிடுவார். பைபிளில் எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டும் அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்லர், உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடமிருந்து பேசுகிறவர் என்ற வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தின்படி உங்கள் இடத்தில் இருந்து தேவனே பேசுவார், அவரே பதிலளிப்பார். தேவனின் பதில் சமாதானத்தையும் வெற்றியையும் தரும் என்பதில் சந்தேகம் இல்லை.

இஸ்லாமிய பாடல்களை கேட்பதற்கு முன் அறிவோம் இனிய இஸ்லாம். இக்காலத்தில் மிகச்சிறிய பணிகளை செய்தவர்கள் கூட பிறர் தங்களை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நபிகள் நாயகத்தின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்பொழுது கேளுங்கள். அவர் ஒருமுறை பள்ளிவாசலில் தொழும் முன்பு ஒழு, அதாவது கை கால் உடல் கழுவுதல் செய்து கொண்டிருந்தார். அவரது கையில் இருந்து வழிந்த நீரை சில தோழர்கள் பிடித்து தங்கள் உடலை கழுவிக்கொண்டனர். அவர்களிடம் நாயகம் சற்று கடுமையாக, ஏன் இப்படி செய்தீர்கள் என கேட்டார். அதற்கு அந்த தோழர்கள், இறைவனின் தூதராகிய உங்கள் மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்தவே இவ்வாறு செய்தோம் என்றார். நபிகள் அவர்களை கண்டித்தார். தோழர்களே, உங்கள் அன்பை காட்டும் வழி இதுவல்ல. என்னை மனப்பூர்வமாக நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலேயே என்னை பின்பற்றுங்கள். நான் எதை செய்கிறேனோ அதை செய்யுங்கள். நான் எதை விலக்கி விடுகிறேனோ அதை நீங்களும் விலக்கி விடுங்கள். என் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அவ்வாறே நடந்து காட்டுங்கள். அதை விடுத்து என்னை வெளிப்படையாக போற்றி புகழ்ந்துவிட்டு உங்களின் வாழ்க்கையில் என்னை முன்மாதிரியாக கொண்டு நடக்காத யாரும் உறுதியாக என்னை பின்பற்றியவராக மாட்டீர்கள். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். புகழனைத்தும் எல்லா புகழும் இறைவனுக்கே, மனிதனுக்கு அல்ல. உங்களில் எவரேனும் முகஸ்துதி செய்வதைக் கண்டால் அவர்களின் முகங்களில் மண்ணை வாரி அடியுங்கள் என்று கடுமையாகச் சொன்னார் நபிகள் நாயகம்.

பெற்றோருக்கு உதவி செய்யும் பிள்ளைகளுக்கு எனது வாழ்த்து உண்டாகட்டும். அவருடைய ஆயுளை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. எனது உம்மத்தவர்களில், அதாவது பின்பற்றுவர்களில், செல்வந்தர்களை விட 500 வருடங்களுக்கு முன்பாக ஏழைகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். பெருமைக்காக எவர் கீழாடையை தரையில் படும்படி அணிந்து செல்கிறார்களோ அவரே கியாம நாளில் அல்லாஹ் கருணையின் பார்வையால் பார்க்க மாட்டான். இங்கே செயல் மட்டுமே, அதாவது பூமியில் செயல் மட்டுமே, கேள்வி இல்லை. அங்கே, அதாவது இறைவனின் முன்பு, கேள்வி உண்டு, செயல் இல்லை. பாவங்களில் பெரும்பாவம் கூலி வேலையாட்களின் கூலியில் மோசடி செய்வது ஆகும். பாடலை கேட்போம்.

ஆற்றலை உண்டாக்கும். எந்த பணியாக இருந்தாலும் அதை உங்களின் விருப்பத்திற்கேற்ப மாற்றி கற்றுக்கொள்வதே அறிவுடைமை. வாழ்த்துங்கள். தினமும் காலையில் எழுந்ததும் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று அனைவரையும் வாழ்த்துங்கள். எந்த சூழ்நிலையிலும் கோபம் வராதவனாக மாறிவிட்டால் அவன் ஞானம் அடைந்து விட்டதாக பொருள். மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கிவிடும். விழிப்புடன் இருத்தல் மட்டுமே மனதில் தவறான எண்ணங்களை நுழைய விடாமல் தடுக்க முடியும். மனதில் கோபம் என்னும் இருள் சூழ இடம் கொடுக்காதே. இது நீங்க சாஸ்திரங்கள் சொல்வதை கேள். உடலை உறுதிப்படுத்தி உன்வசம் ஆக்கு, இல்லாவிட்டால் வாழ்வு துன்பமயமாகிவிடும். அச்சம் கொண்டவன் அறிவாளியாக இருக்க மாட்டான். அறிவே எல்லா செல்வங்களுக்கும் வேறாக இருக்கிறது. மதிப்புடன் வாழ்ந்த மனிதனுக்கு உண்டாகும் பழிச்சொல் மரணத்தை விட கொடிய துன்பம் தரும். மக்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டியது அரசின் கடமை. பிறர் துன்பப்படும் போது அவர்களை ஆதரிக்க நம்மால் இயன்ற உதவி செய்வதே மனிதாபிமானம். உடல் உடை இரண்டும் அழுக்கு இல்லாமல் இருந்தால் போதாது, மனதில் அழுக்கு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் உள்ளவன் செய்யும் செயல்களில் மட்டுமே அழகும் ஒழுங்கும் வெளிப்படும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். இன்று உலகளவில் பல பத்திரிகைகள் இருந்தாலும் ராய்ட்டர் செய்தி நிறுவனமே முதன்மையானது. கிபி 1850 ஜெர்மனியைச் சேர்ந்த பால் ஜூலியஸ் ராய்ட்டர் தன் கல்லூரி படிப்பை முடித்ததும் வங்கியில் 2 ஆண்டுகள் வேலை செய்தார். அப்பொழுது வங்கிக்கு பாரிஸின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விவரங்கள் தேவைப்பட்டன. அதற்காக அக்ஸலா சப்பேல்லா என்ற செய்தி தொகுப்பு நிறுவனத்தை உருவாக்கினார். இந்த வளர்ச்சியில் புறாக்களுக்கு பெரும் பங்கு உண்டு. செய்திகளை விரைவாக கொண்டு வந்து சேர்த்ததில் புறாக்கள் சிறந்து விளங்கின. ஜெர்மனியில் இருந்து பாரிஸின் பிரஸ்லஸ் நகருக்கு செல்லும் ரயிலில் புறாக்களை அனுப்பி வைப்பார் ராய்ட்டர். அந்த ரயில் இரவு முழுவதும் பயணித்து விடியற் காலையில் பிரஸ்லஸ் நகருக்கு சென்று அடைந்துவிடும். அங்கு இருக்கும் ராய்ட்டரின் நண்பர் அங்குள்ள பங்கு மார்க்கெட் நிலவரம், விலை விவரம் போன்ற தகவல்களை புறாக்களின் காலில் கட்டி பறக்க விடுவார்கள். இதில் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், புறப்பட்ட 7 மணி நேரத்தில் இந்த புறாக்கள் ராய்ட்டரிடம் வந்து சேர்ந்துவிடும். மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து வந்து அந்த செய்தியை சேர்த்தன அந்த புறாக்கள். இதே தொலைவை 9 மணி நேரத்தில் தான் ரயில் கடக்கிறது. இப்படி சுடச்சுட கிடைத்த பங்கு மார்க்கெட் நிலவரத்தை நல்ல விலைக்கு உடனே வியாபாரிகளுக்கு விற்றுவிடுவார் ராய்ட்டர். கடந்த 1851 லண்டனில் இருந்து பாரிஸுக்கு கடலுக்கு அடியில் கேபிள் அமைத்து அதன் மூலம் தகவல் தொடர்பு ஏற்பட்டது. அப்பொழுது லண்டனுக்கு வந்த ராய்ட்டர் தன் தொழிலை மேலும் விரிவடைய செய்தார். நாளடைவில் செய்திகள் மட்டுமின்றி பொதுவான செய்திகளையும் தொகுத்தளிக்க துவங்கினார். இது மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. ஒருமுறை மாவீரன் நெப்போலியன் போர் பற்றி பாராளுமன்றத்தில் பேச இருக்கும் செய்தியை முன்கூட்டியே வெளியிட்டார் ராய்ட்டர். இது மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புகழின் உச்சிக்கு சென்றார். செய்திகளை சம்பந்தப்பட்டவர்களிடம் வாங்கி வெளியிடுவதை விட போர் பற்றிய செய்திகளை நேரடியாக நிருபர்களை போர்முனைக்கே அனுப்பி அவர்கள் பார்த்தவற்றை செய்தியாக எழுதி தரும்படி சொன்னார். இதற்கு முன்வரை சம்பவ இடத்துக்கு நிருபர்கள் சென்று நேரடியாக செய்தி சேகரிக்கும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது இல்லை. இது அந்த காலத்தில் மிகப்பெரிய புரட்சி. இப்படி பல புரட்சிகளை செய்த ராய்ட்டர் நிறுவனம் இன்று 180 நாடுகளில் தன் கிளையை பரப்பி செய்திகளை சேகரித்து வருகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

0: உங்கள் துள்ள.
1: அந்த காலத்துல அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

ஆரோக்கிய சமையலை பற்றி காணலாம். சத்தான உணவுகள் என்னென்ன, உடல் நலத்துக்கு தேவையான முக்கியமான உணவுகள் எவை என்பதை அறிந்து அதை தவிர்க்காமல் உண்ண வேண்டும். அப்படி சாப்பிட்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். முதலாவதாக வெள்ளை பூண்டு. குடல் புண் மற்றும் தலைவலி முதல் புற்றுநோய் வரை பல நோய்களை குணமாக்கும் சக்தி வெள்ளைப்பூண்டில் உள்ளது. உடலில் நன்மை தரும் கொலஸ்ட்ரால் உருவாக வெள்ளைப்பூண்டின் பங்கு முக்கியமானது. வெங்காயம் ஜலதோஷத்தை ஏற்படுத்தும் நச்சுக்கிருமிகளையும் புற்றுநோய்களையும் இதய நோய்களையும் தடுக்கும் தன்மை வெங்காயத்தில் உண்டு. நோய் தொற்றை தடுத்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. வெங்காயத்தில் உள்ள அலிலின் என்ற ரசாயன பொருள்தான் பாக்டீரியாக்கள் நச்சுக்கிருமிகள் போன்றவை உடலில் சேரவிடாமல் தடுக்கின்றன. கேரட் நோய் எதிர்ப்பு சக்தி காய்கறிகளில் கேரட்டும் ஒன்று. இதில் உள்ள பீட்டா கேரோட்டின் உதவுகிறது. ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி சக்தி அதிகம் உள்ளது. இந்த விட்டமின் காற்று மற்றும் நீர் மூலம் பரவும் நோய் தொற்று கிருமிகளை எதிர்த்து போராடி சேராமல் தடுக்கின்றன. இது எலுமிச்சையிலும் உள்ளது. சரி, ஒரு சமையல் குறிப்பு காணலாம். வாழைக்காய் பச்சடி. தேவையானவை: துவரம் பருப்பு அரை கப், வாழைக்காய் ஒன்று, பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி மூன்று, பச்சை மிளகாய் இரண்டு, சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன், புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, தாளிக்க கடுகு அரை டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. செய்முறை பார்க்கலாம். துவரம் பருப்பை மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு வேக வைக்கவும். வாழைக்காய் வெங்காயத்தை தோல் நீக்கி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள். புளியை அரை கப் தண்ணீரில் கரைத்து வடிகட்டுங்கள். எண்ணெய் காய வைத்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து வெங்காயம் கீரிய பச்சை மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து நன்கு வதக்குங்கள். அத்துடன் வாழைக்காயை சேர்த்து தக்காளி சேர்த்து மேலும் நன்கு வதக்கவும். பின்பு புளிக்கரைசல், வேக வைத்த பருப்பு, தேவையான உப்பு சேர்த்து நன்கு கொதிக்க விட்டு இறக்கவும். வாழைக்காயில் ஒரு வித்தியாசமான சுவையான சைட் டிஷ் மிக ருசியாகவும் இருக்கும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும், அம்மருந்து போல்வாரும் உண்டு. உறவும் நட்பும் உதவுகின்ற பாங்கு பற்றிய இன்னொரு பாடல் இது. உலகம் முழுக்க அன்றும் இன்றும் இதுதான் உண்மை. பல மொழிகளில் மேற்கோள் அகராதிகள் என்றபடி பொன்மொழிகள் தொகுப்புகள் வெளிவந்துள்ளன. அவற்றில் நட்பு என்ற தலைப்பில் நூற்றுக்கணக்கான பொன்மொழிகளை நாம் காணலாம். ஒரு உதாரணத்தினுள் அது போன்ற உண்மையை ஔவையார் இங்கே சொல்லியிருக்கிறார். உடன் பிறந்தவர்கள் சுற்றத்தார்கள் என்று பலர் உண்டு. எல்லோருமே மோசமானவர்கள் என்று சொல்ல முடியாது. அண்ணன் தம்பி, அக்காள் தங்கை, அண்ணன் தங்கை, அக்காள் தம்பி உறவுக்கும் உதவிக்கும் இலக்கணமாக பலரை பார்க்கிறோம். ஆனால் இதெல்லாம் அபூர்வ சங்கதிகள், பொதுவான நியதிகள் அல்ல. உடன்பிறப்பு என்பது அக்காள் தங்கை அண்ணன் தம்பி மட்டும்தானா? வியாதிகளும் கூடத்தான் சிலருக்கு உடன்பிறப்புகள். அந்த வியாதிக்கு மருந்து தொலைவில் உள்ள மலையிலிருந்து வரக்கூடியது. வியாதி நெருக்கம் தீர்வு தொலைவு என்பதே உண்மை. நாம் சமயங்களில் யாருக்காவது யாரிடமாவது சிபார்சு நாடி போகும் பொழுது இந்த உண்மையை மனதில் பதித்து கொள்ள வேண்டும். அந்த பெரிய மனிதர்களின் அக்காள் அண்ணன் தம்பி அல்லது தங்கையை தெரியும் என்பதால் காரியத்தை நடத்தி கொள்ளலாம் என்று அவர்களை நாடுவது பல சமயங்களில் தவறான அணுகுமுறையாகிவிடலாம். அதே நேரம் தொலைதூரத்தில் அந்த பெரிய மனிதருக்கு ஒரு நண்பர் இருக்கலாம். தொலைவின் சிரமம் பாராமல் அவரை அணுகி காரியம் நடத்தி கொள்ள முடியும். ஆக தொலைவும் நெருக்கமும் உறவு சார்ந்ததல்ல, நிலத்தின் தொலைவு சார்ந்ததும் அல்ல. எல்லாம் மனதை பொறுத்தது. இரத்த நெருக்கம் மன நெருக்கமாக அமைவது இல்லை. நில்லா கோபம். கற்பிளவோடு ஒப்பர் கயவர், கடுஞ்சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வரே, விற்பிடித்து நீர்கழிய எய்த வடு போல மாறுமே சீர் ஒழுக சான்றோர் சினம். கோபம் பாபம் என்று சொல்வார்கள். கோபம் சண்டாளம் என்றும் ஒரு பழமொழி இருக்கிறது. எல்லோருடைய கோபமும் ஒரே மாதிரியானது அல்ல. சிலருக்கு சட்டென்று கோபம் வரும், உடனே அடங்கிவிடும். யாரிடம் கோபப்பட்டார்களோ அவரிடம் வெறுப்பை காட்ட மாட்டார்கள். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி, கணமேயும் காத்தல் அரிது என்று திருவள்ளுவர் சொல்கிறாரே, அப்படிப்பட்ட குணநலம் மிக்கவர்களின் கோபம் யாருக்கும் தீங்கு செய்யாது. ஆனால் கயவர்களின் கோபம் பொல்லாதது. ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொண்டால் அத்துடன் அவர்களது நட்பு இற்று போய்விடும். அது பாறை பிளப்பது போல. பிளந்த பாறை சேராதது போல கயவர்கள் கோபம் கொண்ட பிறகு சேர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்கள் கீழானவர்கள். நடுத்தட்டில் சிலர் இருக்கிறார்கள். இவர்களும் தம்மை ஒத்தவர்களுடன் கோபப்பட்டு சிறிது காலம் பிரிந்திருப்பார்கள். ஆனால் யாரேனும் ஒருவர் சேர்த்து வைக்க முயன்றால் சேர்ந்து கொள்வார்கள். அது தங்கம் பிளவுபடுவது போல உருக்கி சேர்த்து விடலாம். உத்தமர்களின் கோபம் இருக்கிறதே, அதற்கு தடயமே இருக்காது. வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அம்பு கொண்டு நீரை பிளந்து சென்றாலும் உடனேயே நீரோடு நீர் சேர்வது போல கோபம் கொண்ட அறிஞர்கள் உடனே சமாதானமாகி விடுவார்கள். கோபம் என்பது நம் இயல்பை பொறுத்தது, நம்முடன் பழகுபவர்களின் இயல்பையும் பொறுத்தது. எனவே கல்பாறை போன்றவர்களுடன் பழகாமல் தங்கம் போன்றவர்கள் தண்ணீர் போன்றவர்களுடன் பழகலாம். எப்படி இருப்பினும் கோபத்தினால் நமக்கு நஷ்டம் என்பதை புரிந்து கொண்டால் பலருடன் நாமே சமாதானமாக போவது எளிது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். நவகிரகங்களுக்குள் வேறு எந்த கிரகத்துக்கும் பயப்படாமல் இருப்பவர்கள் கூட சனி என்றால் ஆடி போய்விடுவார்கள். சனி பிடித்ததோ சளி பிடித்ததோ என்ற ஒரு வழக்கம் கூட உண்டு. அதாவது சனி பிடித்தாலும் சளி பிடித்தாலும் அவ்வளவு எளிதில் நிவாரணம் கிடைக்காது, கொஞ்ச காலம் இருந்துவிட்டு பிறகுதான் செல்லும். எனவே சனி பகவான் என்றால் அவ்வளவு பயம். சனி பகவானின் அருளை பொழியும் பல்வேறு திருத்தலங்கள் நாடெங்கிலும் அமைந்திருக்கின்றன. கும்பகோணம் அருகிலுள்ள திருநறையூர் அதாவது நாச்சியார் கோவில், தேனி அருகிலுள்ள குச்சனூர், திருநெல்வேலி அருகிலுள்ள ஸ்ரீவைகுண்டம் காசி விஸ்வநாதர் கோவில், ஆரணி அருகிலுள்ள ஏரிக்குப்பம் யந்திர சனீஸ்வரர், சென்னை பொழிச்சலூர் குத்தாலம் சோழீஸ்வரர் திருக்கோவில், விழுப்புரம் அருகிலுள்ள கோலியனூர், கல்பட்டு, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கொள்ளிக்காடு, மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சனி சிங்கனாப்பூர், இப்படி பல எண்ணற்ற திருத்தலங்கள் சனி பகவானின் அருள் பெற்று செல்வதற்கு உதாரணங்களாக சொல்லலாம். இவருக்கு எத்தனையோ திருத்தலங்கள் இருந்தாலும் அவற்றில் வெகுவாக சிறப்பித்து சொல்லப்படும் திருத்தலம் திருநள் ஆறு. தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சனீஸ்வரரை வணங்கி செல்கிறார்கள். காரைக்கால் அருகில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். கும்பகோணத்திலிருந்து 52 கிலோமீட்டரும் காரைக்காலிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது. பூமத்திய ரேகை பகுதியில் சூரியனுடைய கதிர்வீச்சு எப்படி அதிகமாக அருகில் இருக்கிறதோ அதுபோல சனி கிரகத்தின் நீள்வட்ட பாதையில் அதிகபட்சமான சனி கிரகத்தின் கதிர்வீச்சு திருநள்ளாற்றில் கிடைக்கிறது என்பது அறிவியல் உண்மை. வானவெளியில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் தனக்கு உகந்த தலமான திருநள்ளாற்றில் தினமும் ஒவ்வொரு நேரத்தில் தன் கதிர்களை வாரி இறைக்கின்றார். இதனால் கூட இந்த திருத்தலத்தில் நம் முன்னோர்கள் சனி பகவானுக்கு விசேஷமான ஆலயம் எழுப்பியிருக்கக்கூடும் என்கிற ஒரு கருத்தும் உண்டு. சனி பகவான் வழங்கும் கொடுமையான பலன்களில் இருந்து மீள்வது என்பது பெரும் பாடாக இருக்கும். இது போன்ற வேளைகளில் சனி பகவானை தோத்திரம் பாடி துதித்தால் அவர் நமக்கு அருள்வார். ஸ்தோத்திர பிரியன் என்று இவரை சொல்லுவது உண்டு. சனீஸ்வர அஷ்டோத்திர மந்திரத்தை துதித்து சனி பகவானை வணங்கிய பின்தான் இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெற்றனர் பாண்டவர்கள். ஜாதகத்தில் கோச்சாரப்படி அஷ்டமத்தில் சனி இருக்கும் பொழுது உலகை ஆளும் இந்த சர்வேஸ்வரனே பிட்சை எடுக்க வேண்டிய நிலை வந்தது. இரண்டாம் இடத்தில் சனி வீட்டிலிருந்து 7.5 சனி காலத்தை அனுபவித்த நேரத்தில்தான் அசுர குருவான சுக்கிரனுக்கு ஒரு கண் பார்வை பறிபோனது. சீதைக்கு ஜென்மத்தில் சனி இருந்தபோதுதான் ராவணன் அவளை லங்காபுரிக்கு கவர்ந்து சென்றான். ஏராளமான இன்னல்களுக்கு பின் சனீஸ்வர ஸ்தவராஜ சோஸ்திரம் உச்சரித்த பின்தான் தனது தேசத்தை திரும்ப பெற்றான் நளன். சனி பகவான் சந்தோஷம் அடைந்தால் அதிகமாக கொடுப்பார், கோபம் அடைந்தால் அடியோடு அழித்து விடுவார். கொட்டி கொடுக்கும் குணத்தில் சனி பகவானுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை. கொட்டி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினால் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு செல்வ வளத்தை வாரி வழங்கி விடுவார். இதனால்தான் சனியைப் போல கொடுப்பவனும் இல்லை, அவரைப் போல கெடுப்பவனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நள மகராஜனுக்கு நல்ல வழியை இந்த திருத்தலம் கொடுத்தமையார் நல் ஆறு என வழங்கப்பட்டு பின்னாளில் இது நள்ளாறு என்று ஆனதாக சொல்கிறார்கள். நளனும் ஆறும் சேர்ந்ததாலும் நள்ளாறு ஆனதாக ஒரு தகவலும் உண்டு. நளமகராஜனின் வேண்டுகோளின்படி சனி பகவான் இங்கே எழுந்தருளி ஏவல், திருஷ்டி, கிரகதோஷம் போன்றவை அகல அருள் பாலிக்கிறார். சனி பகவானை வணங்கச் செல்லும் பக்தர்கள் அவசரம் அவசரமாக அவரை மட்டும் வணங்கிவிட்டு செல்லக்கூடாது. இங்குள்ள தர்பாரண்யேஸ்வரரை அவசியம் தரிசிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சன்னதியையும் வணங்க வேண்டும். இங்கு மூலமூர்த்தியாக அமைந்துள்ள தர்பாரண்யேஸ்வரர் சிறந்த வரப்பிரசாதி. இங்குள்ள அம்மைக்கு போகமார்த்த பூன்முலையாள் என்ற பெயர். கோவிலின் கிழக்கு பகுதியில் உட்புறத்தில் வட பகுதியில் சனி பகவான் சன்னதி அமைந்துள்ளது.
நவகிரக மண்டபத்தில் சனி பகவான் மேற்கு நோக்கித்தான் காணப்படுகிறார். இங்கே கிழக்கு நோக்கி அபயமூர்த்தியோடு அனுகிரக மூர்த்தியாக விளங்குகிறார். இதனால் சனி பகவானுக்கு அர்ச்சிக்கப்படும் பூஜை பிரசாதங்களை வீட்டிற்கு எடுத்து செல்லலாம். சனி பகவானுக்கு தினமும் 5 கால பூஜை நடக்கும். விசேஷ அபிஷேகங்கள், அலங்காரங்கள் என்று எந்த நேரமும் பிஸியாக காணப்படுகிறார். சனி பகவானே இங்கு பிரதானம் என்பதால் நவகிரக சன்னதி இங்கு இல்லை. சனி பகவானின் ஆட்சியால் எத்தகைய துன்பம் நமக்கு வந்தாலும் அந்த காலத்தில் பொறுமையுடன் இருந்து அவரது நாமத்தையே ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும். மன உறுதியை இழக்கவே கூடாது. நளனை விட்டு சனி பகவான் விலகும் முன் அவனுக்கு தந்த வரம் இதுதான். அரசர்களுள் தனித்தன்மை கொண்டவனே, வெற்றியை விரும்புகிறவனே, பூர்வ ஜென்ம வினை காரணமாக இத்தனை காலம் உன்னிடம் வசித்து வந்தேன். உன் உடலுக்குள் இருந்த கார்கோடகனின் விஷம் என்னை பாதித்து கொண்டே இருந்தது. மிகுந்த துன்பத்துடன் தான் உன் உடலில் இருந்து வந்தேன். உன் பொறுமை எனக்கு பிடித்திருக்கிறது. இந்த உலகில் எந்த மனிதர் கொஞ்சமும் அலுத்து கொள்ளாமல் உன் சரித்திரத்தை சொல்கிறார்களோ அல்லது உன் புகழ் பாடுகிறார்களோ அவர்களுக்கு என்னால் எந்த காலத்திலும் துன்பம் வராது, இது நிச்சயம் என்றார். ஆக நளனின் சரித்திரத்தை கேட்டாலோ படித்தாலோ சனி பகவானின் ஆசி நமக்கு கிட்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

வணக்கம் இனிய உறவுகளே, இது முரியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. எம்டிஆர் எஃப்எம் ரேடியோ.

வானலையில் மிதந்து வரும் வானொலியுள் புகுந்து உங்கள் வாசலில் வந்து நின்று வணக்கம் கூறிய நான் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம் தானா என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். கலைகத்தின் சிறப்பும் நீங்கள் அறிவீர்கள் என்று தெரிந்து கொள்கின்றேன். முனையல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலரும் இந்த நிகழ்வுக்கு உங்களை நான் இந்த இனிய வேளையில் அன்போடு அழைக்கின்றேன். அன்பு உறவுகளே,

பூட்டி வைத்த மேனியை இதமாக தழுவிச் செல்லும் பொதிகை தென்றல் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவை. உறவுகளை, இந்த இனிமையான நல்ல வேளையிலே உங்களை நான் அழைத்துச் செல்லும் இந்த பொதிகை தென்றல், ஆதி மனிதன் அந்த அகத்திய முனிவன் வாழ்ந்த மலையிலிருந்து புறப்பட்ட அந்த காற்றானது தென்றலாக மாறி நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி வானலையில் தமிழ்ந்து வந்து உங்கள் வாசலில் வந்து முதல் பாடலை தருகின்றது காற்றலையில் பொதிகை தென்றல்.

மெயினி தழுவி வீசி தன்ற அந்த தென்றல் கூறி சென்றது நான் பொதிகை தென்றல் என்று வருகின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலியில் என்றும் கூறி சென்றது அன்பு உறவுகளே. அந்த தென்றல் கூறும் அடுத்த பாடல் எதுவாக இருக்கும் என்று எண்ணும் வேளையில் மேனியை தழுவது மட்டுமல்லாமல் எங்கள் சிந்தனையை தூண்டி செல்கின்றது இந்த பாடல்.

பொதிகை தென்றலை கேட்பதற்கு தினமும் நீங்கள் செல்ல வேண்டிய இணையதள முகவரி mtrfm.com. இந்த எழுத்துக்களை நீங்கள் அழுத்திவிட்டால் 24 மணி நேரமும் பல் சுவை நிகழ்வுகளை எங்கள் பலதரப்பட்ட கலைஞர்கள் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விருந்தாக நீங்கள் பருகிக் கொள்ளலாம் அன்பு உறவுகளே. தேனினும் இனிய கீதங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் பொதிகை தென்றலில் மலர்ந்து வரும் பாடல் தவழ்ந்து வருகிறது எங்கள் வீடு தேடி.

தெள்ளு தமிழ் சொல்லெடுத்து தீந்தமிழில் பாட்டு செய்து எங்கள் காதோரம் வந்து பாடுவதோடு மட்டுமல்லாமல் மேனியெங்கும் தழுவிக்கொண்டு ஓடுகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் தமிழ் சேவையில் வரும் பொதிகை தொன்றல். இந்த பொதிகை தொன்றல் என்றும் மலர்ந்து வருகின்றது. அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்துடச் செல்ல வேண்டியது எம்டிஆர் எஃப்எம் உறவுகளை. பொதிகை தொன்றல் பொதிகை மலையிலிருந்து தோன்றி காற்றலையோடு காற்றாக கலந்து அங்கு கடலோரம் சென்று நதியோரம் விளையாடி கொடியோரம் தலை சீவி காற்றிலே நெளிந்து வளைந்து ஆடி வந்து எங்கள் மேனி தழுவி இல்லத்துள் நல்ல மகிழ்வை தாழ்ந்து கொண்டு இந்த நேரத்தில் உள்ளத்தில் நெகிழ்ச்சியையும் தருகின்றது இந்த பாடல்.

உல்லாசமாக உலகெல்லாம் ஊர்ந்து செல்லும் ஒரு உணர்வை உடலுக்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் மனதுக்கு நல்ல உணர்வையும் தந்து செல்கின்றது இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலரும் பொதிகை தொன்றல். பொதிகை தொன்றல் தினமும் மலர்ந்து வரும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் பொதிகை தென்றலோடு தென்றலாக வேறு நிகழ்வுகளும் கலந்து வருவது உங்களுக்கு நன்றாக தெரியும். அன்பு உறவுகளே, கேட்டு சென்று மகிழ்ந்து கொள்ள வேண்டும். 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்திட மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை வரிசையான mtrfm.com செல்கின்றீர்கள் தானே அன்பு உறவுகளே. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மேனியெல்லாம் புகுந்து உணர்வோடு உணர்வாக கலந்து செல்கின்ற பொதிகை தொன்றல் தருகின்ற அடுத்த பாடலையும் கேட்க ஆயத்தமாவோம்.

பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு ஆடி ஓடி நெளிந்து வளைந்து வந்து எங்கள் வாசலுக்கு வந்ததுமல்லாமல் எங்கள் மேனியை தழுவி இதமான இனிமையான கீதங்களை தந்து செல்வது மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல் அல்லவா? அந்த பொதிகை தென்றலை நீங்கள் தினமும் கேட்டு மகிழ்ந்திட வந்துவிடுங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் அலைவரிசைகளுக்கு. அடுத்து வரும் பாடல் என்ன கூறுகின்றது என்று கேட்டு நீங்கள் செவி மடுத்து விட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தருகின்றோம் இந்த பாடலை மொன்றியல் தமிழ் வானொலி.

பொதிகை மலை உச்சியிலிருந்து புறப்பட்ட அந்த தென்றல் ஆடி ஓடி வருகிறது என்று பார்த்தால் துள்ளி குதித்தல்லவா வந்து எங்கள் மேனியை தழுவிக்கொண்டு செல்கின்றது இல்லையா உறவுகளே? இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் பொதிகை தென்றல். தந்து கொண்டிருப்பது MTR FM. இந்த வேளையில் அடுத்த பாடலையும் ஆயத்தமாக வைத்திருக்கின்றது அந்த பொதிகை தென்றல். காற்றோடு காற்றாக கலந்து வந்து எங்கள் மேனி தழுவி செல்வதற்கு கேளுங்கள் உறவுகளே.

மாலை பருவத்தில் மகிழ்ந்தோடி வந்து வாலை குமரியாக இருந்த அந்த சோலை குயில் கூறிவிட்டு சொன்ன செய்தியை கேட்டவுடன் உள்ளம் மலர்ந்து புலகாங்கிதம் அடைந்து ஊரெல்லாம் சுற்றி வரும் அந்த உணர்வினை பெற்றிருக்கும் இந்த வேளையிலே காற்றலையில் தவழ்ந்து வரும் அடுத்த பாடலையும் தயார் நிலையில் வைத்திருக்கும் முன்றியல் தமிழ் வானொலி கலந்து விடுகின்றது காற்றலையில் தவழ்ந்து வருகின்றது பொதிகை தென்றலுடன் தழுவி செல்வதற்கு உங்கள் மேனியை.

நதியில் ஆடும் பூவனம். அந்த பூவனத்தில் ஆடியோடி வரும் தென்றல் ஒன்று பொதிகையிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த காற்றோடு காற்றாக கலந்து அது பொதிகை தென்றலாகி பூந்தென்றலாகி வந்து எங்கள் வாசலில் புகுந்து வடிவாக எங்கள் மேனியை தழவி ஊர்கோலம் போக வைக்கின்றது. உள்ளமெல்லாவற்றையும் மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் தந்து கொண்டிருக்கும் பொதிகை தென்றல் அல்லவா? உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் தினமும் போல் என்றும் மலர்ந்து கொண்டிருக்கின்றது பொதிகை தென்றல். அதை தந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி. உறவுகளை மொன்றியல் தமிழ் வானொலி அடுத்து தரும் பாடலும் பொதிகை தென்றல் பாடலாக பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு நதியிலே விளையாடி கொடியிலே தலை சீவி அந்த வனத்திலே உலா வந்து அந்த நறுமணத்துடன் ஓடி வந்து எங்கள் மேனியை அழகாக தழுவி இதமாக தந்து செல்லும் இந்த பாடலையும் கேட்டுவிடுவோமே. இது பொதிகை தென்றல் தரும் இனிமையான கீதங்கள், இதமான நாதங்கள். கேட்டுவிட கேட்டுவிட கோலங்கள் பலவாக வந்து எங்கள் குணங்களெல்லாம் சிறப்பாக அமைய வந்திருப்பது பொதிகை தென்றல் அல்லவா?

மலர்ந்து மௌனமாயிருந்த அந்த மலரை பார்த்து பாய்ந்து வந்த பொதிகை தென்றல் தழுவிவிட்டு கேட்கின்றது மலரே, அந்த மௌன மொழி என்ன அதை பேசுகின்ற போது அது கூறிச் சென்றது காதல் ராகம் என்று. இதுதான் மொன்றியல் தமிழ் வானொலி தந்த 24 மணி நேர தமிழ் சேவையின் பொதிகை தென்றல் தந்த இசை வெள்ளம். இந்த இசை வெள்ளம் பொதிகை தென்றலாக மாறி எங்கள் மேனியெங்கும் தழுவி இன்றைய நாளை நல்ல நாளாக்கி செல்லுகின்றது என்றது திண்ணம். அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை நிறைவு பெறுகின்றது. அன்பு உறவுகளே, மலர்ந்து மகிழ்ந்து நிறைவு பெறுகிறது இந்த பொதிகை தென்றல். மீண்டும் ஒரு பொதிகை தென்றல் உங்களை நான் சந்திக்கும் வரை காற்றலையிலிருந்து உங்களிடம் விடைபெறுகின்றேன். அன்பு உறவுகளே, உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் மீண்டும் வருவேன் என்று கூறிக்கொண்டு நன்றி வணக்கம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அன்பு உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்போது முதல் காற்றலைக்கு வர இருக்கிறது அன்றும் இன்றும் பழைய மற்றும் புதிய பாடல்கள் இணைந்து ஒலிக்கும் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு, நதி போல ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கும் கடல் போல என்ற சிந்தனை வரிகளுடன் உங்களுடன் இணைவது கரூர் மாவட்டம் எம் ஆர் கண்ணன். வணக்கம்.

வணக்கம் அன்பு உறவுகளே. வெற்றி பெற வேண்டும் என்றால் பதற்றம் இல்லாமல் இருப்பதே வெற்றி பெறுவதற்கு சிறந்த வழி என்ற சிந்தனை வரிகளோடு உங்களுடன் கலந்து கொள்வது புதுக்கோட்டை செல்வகுமார்.

0: வணக்கம் அன்பு உறவுகளே.
1: வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கேன். அன்பு உறவுகள் அனைவரும் நலமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை துவங்குவோம். இன்னைக்கு வந்து இரண்டு கதாநாயகிகள் பாடக்கூடிய பாடல்கள்ங்க.
1: சென்ற வாரம் வந்து இரண்டு ஆண் பாடகர்கள் பாடிய பாட்டை கொடுத்தோம்.
0: ஆமா,
1: இப்ப இரண்டு பெண் பாடகர்கள் பாடிய பாடல் கொடுக்க போறோம், அப்படித்தானே?
0: ஆமா.
1: அந்த வகையில நீங்க நிகழ்ச்சியில் முதலாவதாக என்ன பாட்டு தரலான்னு இருக்கீங்க?
0: நிகழ்ச்சியில் முதலாவதாக பாதகாணிக்கை என்ற படத்தில் பி சுஷிலா எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் உனது மலர் கொடியிலே எனது மலர் மடியிலே, இந்த பாடலை கேட்போம்.

0: எப்படிங்க இருந்துச்சு கண்ணன்?
1: நீங்க சொன்ன மாதிரி அப்படியே இருந்துச்சுங்க, அருமையா இருந்துச்சு. இப்ப நான் குடுக்கற பாட்டு வந்துங்க கற்பூர பொம்மைங்கிற படத்துல பி சுசீலாவும் சித்ராவும் பாடியிருப்பாங்க. பூங்காவியம் பேசும் ஒரு குழந்தைய பத்தி இந்த பாட்டு, அம்மா பொண்ணு பாடுவாங்க. அந்த பாட்டு வரும், அந்த பாட்டை கேட்டுலாங்களா?
0: கேட்டுருவோம் அன்பு உறவுகளும் கேட்டு மகிழட்டும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் பண்பலை 24 மணி நேர தமிழ் சேவை
1: நிகழ்ச்சியில். அடுத்ததாக தொடர் இருக்கும் பாடல் செல்வகுமார் சொல்லுங்க.
0: கண்ணன், என்னுடைய இரண்டாவது பாடல் வந்து இரு கோடுகள் என்ற படத்தில் பி சுஷிலா எல் ஆர் ஈஸ்வரி இரண்டு பேருமே பாடிய பாடல். இதுல வந்து ஒரு வீட்டுல வந்து குழு நடக்கும், அந்த நேரத்துல இந்த இரண்டு பேரும் பாடுவாங்க. புன்னகை மன்னன், பூவிலி கண்ணன், இருவருக்காக அப்படிங்கிற இந்த பாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.
1: ஜெகுனி கணேசன், சவுகார் ஜானகி,
0: ஜெயந்தி
1: நடிச்ச இந்த படம், படமும் நல்லா இருக்கும். இந்த பாடலும் கேட்க கேட்க அருமையா இருக்கும். அந்த அருமையான பாடலை இப்ப கேட்டுருவாங்களா?
0: கேட்டுருங்கள். எம்டிஆர் உறவுகள் அனைவரும் கேட்டு மகிழட்டும்.
2: நவராத்திரியில் கொலும் மண்டபத்தில்

0: அருமையா
1: எப்படி இருந்துச்சு கண்ணன்?
0: அருமையோ அருமை, சூப்பருங்க. புன்னகமன்னன் பூவிழி கண்ணன் இருவருக்காகன்னு கடைசியில் சொல்லிட்டாங்க, நல்லா இருக்கு.
1: ஆமா, இல்ல உங்க உங்க பேரை வச்சுதான் பாடல்கள் எல்லாம் வந்துகிட்டு.
0: அடுத்த இப்ப நான் கொடுக்கற இருக்க பாட்டு நினைத்தேன் வந்தாய் படத்துல இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்களும் நம்ம சுஜாதா அவர்களும் இணைந்து பாடின பாட்டு, மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு அப்படிங்கிற பாட்டு.
1: ஓ அருமை அருமை அருமை.
0: அதாவது நீங்க கொடுத்த பாட்டுல வந்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் பாடுறாங்க, நான் கொடுக்கற பாட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே பாடுறாங்க. இப்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சுல காலங்கள்.
1: ஆமா ஆமா ஆமா, உண்மைதான்.
0: அதனால இப்ப அந்த பாட்டை நம்ம கேட்டு ரசிப்போம்.
1: ஒழிக்க விடுங்கள், அனைவரும் கேட்டு மகிழட்டும்.

0: பாட்டு
1: அருமைங்க அருமைங்க. நீண்ட நாள் இடைவேளை ஆச்சு இந்த பாடல் எல்லாம் முன்னாடி கேட்டு, அடிக்கடி காற்றலையில வரல.
0: ஆமாங்க,
1: செலெக்ஷன் பண்ணி தான் கொண்டு வர்றீங்க. அடிக்கடி எல்லா பாடல்களையும் கொண்டு வந்து எம்டிஆர் உறவுகள் அனைவரும் கேட்டு மகிழட்டும்னு நல்ல நல்ல பாட்டா தான் இருக்கு, அருமையா இருக்கு.
0: நீங்க அன்றைய பாட்டு கொடுக்கறப்ப அதுக்கு ஏற்றாது போல இன்றைய பாடல் தேடி எடுக்கணும்.
1: ஆமா ஆமா, இன்றைய பாடலுக்கும் எதுக்கும் தலைச்சவன் இல்லைங்கிறத நீங்க நிரூபிச்சுட்டு தான் இருக்கீங்க. அடுத்த பாடல் வந்து இருமலர்கள். பாடியவர் பி சுசிலா, எல்ஆர் ஈஸ்வரி. இதுல வந்து கடவுள் தந்த இருமலர்கள், அருமையா இருக்கும் இந்த பாடல். உண்மையிலேயே நீங்க எல்லாரும் ரசிச்சு கேட்டாங்களோ என்னமோ தெரியல, இந்த பாடலை மட்டும் கேட்டு பாருங்க. அதாவது இந்த பாடல்களை வந்து சோக பாட்டுன்னு சொல்லி ஒதுக்கிட முடியாது, சந்தோஷமான பாட்டுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு தத்துவம், தத்துவ பாடல் தான். இதெல்லாம் அருமையா இருக்கும்.
0: அந்த பாட்டு வந்து நானும் கேட்டிருக்கேங்க. கடவுள் தந்த இரு மலர்கள், ஒன்று பாதை ஓரத்திலே ஒன்று இங்க உயரத்திலே எங்க இருக்கும். நான் பாட்டு
1: கடவுள் தந்த இரு மலர்கள்,
0: கடவுள் தந்த இரு மலர்கள், கண் மலர்ந்த பொன் மலர்கள், ஒன்று பாவை கூந்தலிலே ஒன்று பாதை ஓரத்திலே. அதாவது ஒண்ணு வந்து
1: பாவை கூந்தலிலே, ஒண்ணு கீழே கிடக்கு,
0: பாதை ஓரத்துல கிடக்குதாமா, அதத்தான் அந்த கவிஞர் எழுதி சொல்லியிருக்காரு.
1: அது நீங்க ஒன்று கீழே வரிகளை கரெக்டா சொல்லல. நீங்க கடவுள் தந்த இரு மலர்களும் கடவுள் தந்த மலர் தான், ஆனா அந்த மலர் வந்து ஒண்ணு பாவையோட கூந்தல்ல இருக்கு, ஒண்ணு பாதையோரமா கிடக்கு. இது எங்க போய் யார சொல்றது அப்படின்னு அவர் கேக்குறாரு.
0: அதான் வந்து லேடிஸ் தலையில வச்சிருக்காங்க, இன்னொன்னு வந்து அந்த லேடிஸ் வச்சிருந்த தலையை எடுத்து கீழே போட்டுறாங்க.
1: இல்ல இல்லங்க,
0: அப்படி அல்லவா,
1: இறந்து போனவங்களுக்கும் ஓரமா கிடக்குது இல்ல, இறந்து போனமா. அதாவது அந்த மலரை மட்டுமே வச்சு பாருங்களேன், ஒண்ணு வந்து கூந்தல்ல பாவை கூந்தல்ல இருக்கு, ஒண்ணு பாதை ஓரத்துல இருக்கு. இறந்தவங்க மேல போடுறதெல்லாம் கீழேதான் போடுது. ஒவ்வொரு மலர்களும் அது பூத்து குலுங்கும் போது இறைவன் பாதத்தை தொடணும், இறைவன் பாதத்தை தொடணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்குமா. ஆனா சில மலர்கள் தான் இறைவன் பாதத்துக்கு போகுது, மற்ற மிச்ச மலர்கள்லாம் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு தான் போகுது.
0: உண்மைதான், நீங்க சொல்ற அந்த தத்துவ வரிகள் இந்த பாட்டுல நிறைஞ்சிருக்கு. அந்த அருமையான பாடல் வரிகளை நம்ம இப்ப கேட்டு ரசிப்போம்.

0: உண்மையாலுமே ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க பாட்டு.
1: அடுத்த பாடல் நீங்க என்ன கொடுக்குறீங்க கண்ணன்?
0: இப்ப நான் வந்து என்ன பாட்டு கொடுக்கறேன்னா, கை கொடுக்கும் கை படத்துல இருந்து உமாராமணனும் எஸ்பி சைலஜாவும் பாடின பாட்டு கண்ணுக்குள் யாரோங்கிற பாட்டு. இப்ப அதை கேட்டு ரசிப்போம்.
1: ஒழிக்க விடுங்கள், அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.

0: இது வரைக்கும் காற்றலையில வராத பாடல் இந்த பாடல்.
1: உண்மைதான், உண்மைதான். தேனும் பாலும் என்ற படத்துல மஞ்சளும் தந்தால் மலர்கள் தந்தால் மங்கள மங்கை மீனாட்சி. இத பாடியவர் எஸ் ஜானகி, ஜிக்கி ஜிக்கி அம்மா. இந்த பாடல் நல்ல ஒரு நல்லா இருக்கும்.

0: எப்படிங்க இருந்துச்சு கண்ணன்?
1: அருமையா இருந்துச்சுங்க, அருமை அருமை. ரசிகர்கள், எம்டிஆர் வானொலி நேயர்கள் அனைவரும் ரொம்ப கேட்டு ரசிச்சிருப்பாங்க நினைக்கிறேன்.
0: நிச்சயம் நிச்சயம், நல்ல பாடல், நல்ல ஒரு மங்களகரமான பாடல், அருமையா இருக்கும்.
1: அப்ப அந்த ரசனைக்கு ஈடு கொடுக்கற மாதிரி நான் ஒரு பாட்டு கொடுக்கறேன் பாருங்க.
0: கொடுங்க.
1: அலைபாயுதே படத்துல இருந்து மகாலட்சுமி வைசாலி நடிச்சு பாடின பாட்டு, யாரோ யாரோடி உன்னோட புருஷன், அந்த பாட்டு.
0: அருமை அருமை.
1: இப்ப அந்த பாட்டை கேட்கலாங்களா?
0: கேட்பங்க, ஒழிக்க விடுங்க.

0: பாத்துக்கலாம்.
1: கார்த்திக் வையாத

0: சுகமா இருக்காரு.
1: கிராமத்து பொண்ணுங்கன்னா அடக்க ஒடுக்கமா இருப்பாங்க நினைச்சிட்டு இருந்தேன்.
0: கிராமத்து பொண்ணு தானே, வாங்க தோ அடக்க.

0: எப்படி இருந்துச்சு பாட்டு?
1: அருமைங்க, உண்மையில நல்லா இருந்துச்சு பாடல். அல்ல, அதாவது இந்த பாடல் வந்து மாதவன் நடித்த படம் தானே?
0: ஆமாங்க, ஆமா ஆமா.
1: நல்லா இருக்கும், இந்த
0: இப்போ
1: படம் பார்த்திருக்கேன், பார்க்கும்போது அதனுடைய இது நல்லா இருக்கும்.
0: உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. அடுத்ததா நீங்க தர இருக்கிற பாட்டு சொல்லுங்க.
1: அடுத்ததாக கொடுக்கிற பாடல் வந்து தாமரை நெஞ்சம் அப்படிங்கிற படத்துல பாடியவர் பி சுஷிலா எல்ஆர் ஈஸ்வரி. அடி போடி பைத்தியக்காரி,
0: ஆஹா
1: நான் புரியாதவளா அப்படின்னு ஒரு பாடல் வரும்.
0: அருமை அருமைங்க பாட்டு, அருமையா இருக்கு.
1: ஆமா, அதாவது எல்லாருமே கொடுக்கக்கூடிய பாடல்களா கொடுத்துக்கிறத விட இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பாடல் கொடுக்கும்போது நல்லா இருக்கும். அடி போடி பைத்தியக்காரி, நான் புரிந்தவள் தான், உண்மை தெரிந்தவள் தான் அப்படின்னு வரும். நல்ல வரிகள் நல்லா இருக்கும். அதுல நல்ல வரிகள், இடையில நல்ல தத்துவ வரிகள்லாம் நிறைய வரும். கேட்கறதுக்கும் நல்லா இருக்குங்க, அருமையா இருக்கும். இந்த பாடலை ஒலிக்க விடுங்கள், அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.

0: செல்வம், நீங்க கொடுத்த பாட்டு ரொம்ப ரொம்ப அருமை.
1: அருமை அருமை, நன்றி நன்றி.
0: இப்ப நீங்க அதுக்கு போடி பைத்தியக்காரி அப்படின்னு கொடுத்துட்டீங்க,
1: ஆமா,
0: அதுக்கு நான் வந்து நீங்க எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டை கொடுத்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நானும் ஒரு வித்தியாசமா பாட்டு எடுக்கிறேன் பாருங்க.
1: கேட்டுங்க பாப்போம்
0: படம் வந்து, படம் வந்து பஞ்சதந்திரம்.
1: ஓகே.
0: அதுல வந்து

0: நீங்க என்ன பாடல் கொடுக்க போறீங்கன்னு நானும் காத்திருக்கிறேன், எம்டிஆர் உறவுகளும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள்.
1: வந்தேன் வந்தேன் மீண்டும் நானேங்கிற பாட்டை இப்ப காற்றலில் தவள விடுகிறேன், கேட்டு ரசிங்கள்.
0: அருமை அருமை கொடுங்கள்.

0: இப்ப இன்னைக்கு இன்றைய நிகழ்ச்சியில உங்க தொகுப்போட நிறைவு பாடல் என்னன்னு சொல்லுங்க.
1: நிறைவு பாடலுக்கு வந்து விட்டோமா?
0: வந்துவிட்டோம்.
1: ஆச்சரியமாக இருக்கிறதுங்க, எம்டிஆர் குருகளோடு சேர்ந்து நாங்கள் பாட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது நிகழ்ச்சி முடிகிறதே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: நிகழ்ச்சி ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. நிறைவு பாடல்ங்கிறீங்க,
0: நிறைவு பாடலுக்கு வந்துட்டோம்.
1: வெள்ளி விழா என்ற படத்தில்
0: சரிங்க,
1: பி சுசிலா எல்லா ஈஸ்வரி பாடிய பாடல், கை நிறைய சோழி கொண்டு வந்தேன் தோழி அப்படிங்கிற ஒரு பாடல் நல்லா இருக்கும் கேட்க.
0: அதாவது இன்றைய தொகுப்பு உங்களுக்கு வந்து எல்லாமே எல்லா ஈஸ்வரி
1: எல்லா ஈஸ்வரி தான். ஆமா,
0: கொண்டு வந்துட்டீங்க. அருமையான தொகுப்பு, ரொம்ப ரொம்ப அருமையான பாடல்களும் பல வித்தியாசமான பாடல்களும் இது வரைக்கும் கேட்காத பாடல்களாகவும் கொண்டு வந்திருக்கீங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாட்டை இப்ப நம்ம கேட்டு ரசிப்போம்.
1: ரசிப்போம், விழிக்க விடுங்கள் கேட்டு மகிழ.

பாட்டு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. நம்ம எம்டிஆர் ரசிகர்கள் அனைவரும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அருமையான தொகுப்பா இருக்கு, லகிச்சு போற அளவுக்கு பாட்டை நீங்க கொடுத்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப எனது நிறைவு பாடலா நான் தர இருக்கிற பாட்டு வந்து பி சுசிலா சித்ரா பாடின பாட்டு, ஓ நெஞ்ச தொட்டு சொல்லு ஏராசா என்மேலாசை இல்லையா. ராஜாதிராஜா படத்துல வந்து நிறைவான பாடல் ஒலிக்கிறது.

0: நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்ட செல்வகுமார், இதுவரைக்கும் நிகழ்ச்சியில கேட்காத பல பாடல்கள் அன்பு உறவுகள் அனைவரும் கேட்டு ரசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமாக
0: மீண்டும் வரும் வாரங்கள்ல இதே மாதிரி பல விதமான தொகுப்புகளோடு நாம அவங்க சந்திக்கணும்.
1: நிச்சயமாக
0: எம்டிஆர்
1: உறவுகள் அனைவரும் எவ்வளவு கவலையோடு இந்த ரேடியோவை ஆன் பண்ணாங்க அப்படின்னாலும், கவலைகளெல்லாம் அப்படியே பஞ்சா பறந்து இருந்த இடம் இல்லாம, அதாவது சூரியனை பார்த்த பனித்துளிகள் மாதிரி எல்லாமே மறைஞ்சு போயிரும்.
0: அதாவது கவலைகள் எல்லாம் பனித்துளி போலவும்,
1: பனித்துளிகள்
0: கொடுக்கிற பாடல்கள் எல்லாம் சூரியன் போலவும் இருக்குன்னு சொல்றீங்க.
1: நிச்சயமாக அப்படிதான்.
0: அனைவருக்கும் நன்றியை கூறிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோமா?
1: நிச்சயமாக விடைபெறுவோம். நடந்து போக பாதை இல்லை என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே பாதை என்ற சிந்தனை வரிகளோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். புதுக்கோட்டை செல்வகுமார். செல்வகுமார்
0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அன்றும் இன்றும் பழைய மற்றும் புதிய பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் இரண்டு பெண் பாடகிகள் பாடிய பாடல்களை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சி எப்படி இருந்தது நேயர்களே? தங்களது மேலான கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு உங்களது கருத்துக்களை புலனத்தில் எழுதி அனுப்புங்கள். மீண்டும் பிறிதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை, கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தம் அல்ல, அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை பெரிது என்று அர்த்தம் என்ற சிந்தனைவர்களுடன் உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் அன்புடன் உங்கள் எம் ஆர் கண்ணன். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை வீட்டுக்கு வீடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

காற்றில் கலந்து உங்கள் காதுகளில் கானமழை பொழியும் நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக அவள் வருவாளா என்ற படத்திலிருந்து சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நட்புக்காக என்ற படத்தில் இருந்து சின்ன சின்ன முந்திரியாம் தோட்டத்தை பார்த்தவன் மந்திரியாம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோ சித்ரா,

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வசந்தகால பறவை என்ற படத்திலிருந்து செம்பருத்தி செம்பருத்தி பூமை போல பெண்ணுருத்தி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆராரோ ஆரிரரோ என்ற படத்தில் இருந்து ஏன் கண்ணுக்கொரு நிலவா உன்ன படைச்சான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூ பூத்த நந்தவனம் என்ற படத்தில் இருந்து கண்ணே உனக்கு என்ன கூற சொல்லிவிடு என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலையில் நிகழ்ச்சி நடத்துவதாக வைகாசி பிறந்தாச்சி என்ற படத்தில் இருந்து நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன குறை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி என்ற படத்தில் இருந்து அழகு நிலா காயும் ஆகாயத்தின் மேலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் மனோ.
1: என் கண்ணு இல்ல சாமி, அழாதப்பா. அடே எவனோ பெத்த மகனே, அழாதரா. டேய் இப்ப நீ அழகிய நிறுத்தல, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது.

0: ஏன்பா வெங்கிட்டு, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்கள உள்ள படுக்க வச்சுட்டு நானும் என் சம்சாரமும் வாசல்ல படுக்கையை போட்டோம். ராத்திரி 12 மணி வரைக்கும் நீயே கச்சேரி வச்சிட்டு இருந்தா எப்படிப்பா? எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசி.
1: புரியுது புரியுது, நான் ஒதுங்கிக்கிறேன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி என்ற படத்திலிருந்து ராசாவே என்ன தெரியலையா, சின்ன ரோசா பூ என்ன புரியலையா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடிய ஒரு அனுராதா ஸ்ரீராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரிய வம்சம் என்ற படத்திலிருந்து சலக்கு சலக்கு சலிகை செயலை சலக்கு சலக்கு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் அருண்மொழி, சுஜாதா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக செம்பருத்தி என்ற படத்தில் இருந்து நிலா காயும் நேரம் சலனம் உலா போக நீயும் வரணும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோ எஸ் ஜானகி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக புதிய வன் என்ற படத்திலிருந்து வந்தது வசந்த காலம் பூமியில் புதிய கோலம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காத்தலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

வணக்கம் கூறியதோடு அல்லாமல், உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழ்வோம். சர்வதேச நேயர் விடுமுறை விருப்ப சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்பத்து பாடல்களுள் முதல் பாடல் யாரோ எவளோ என்று கேட்கும் வரிகொண்டு ரெண்டு என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள்மோகன் நீங்கள் அனுப்பி வைத்தவர்களை நாங்கள் ஒலிபரப்புகிறோம். அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.

செய்தாய். அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து வளமை போல இன்றும் டிராஞ்சி தந்திருக்கின்றீர்கள். சொர்க்கத்தின் வாசல்படி என்று கூறும் உன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படுத்து பாடலாக எங்கே ஒலிக்கின்றது கேட்போம்.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஈழமணி திருநாட்டில் இருந்து மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்து விஜயராணி கௌரவம் திரைப்படுத்து பாடலை தருகின்றார். ஒலிக்கின்றது யமுனா நதி இங்கே என்ற முதல் வரியை கொண்டு.

அடுத்து வரும் பாடல்கள் கனடா உறவினர்களின் பாடல்கள். அந்த வரிசையில் முதல் பாடலை தருகின்றார் அல்பர்டா மாநிலம் கனடாவிலிருந்து சாந்தினி. என் இதயம் இதுவரை என்ற முதல் வரி சிங்கம் என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் மீண்டும் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தர்ற பாடல். அவர் தந்த பாடல் காவலன் திரைப்படத்திலிருந்து பட்டாம்பூச்சி கூப்பிடும் போது என்ற முதல் வரியோடு பல்லவியையும் தந்து சரணங்களையும் தருகின்றது. கேட்போமே.

தொடர்கின்ற பாடல்கள் மீண்டும் கனடா உறவினர்களின் பாடல்கள். அந்த வகையிலே முதலில் வன்குவர் மாநிலத்து பாடலை கேட்போமா? இளவரசி தந்திருக்கின்றார் வாராய் வாராய் நீ வாராய் வாராய் என்ற பாடல். போகன் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் வன்கூவர் மாநிலத்து காஞ்சனா உங்கள் பாடலாக கிடைக்கின்றது. போந்தா கோழி என்ற முரட்டுக்காளை என்று பின்னால் வந்த திரைப்படத்து பாடல் இதோ கேட்போமே.

பிரபுகளை நாங்கள் கேட்டு மகளும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தில் வன்கூவர் மாநிலத்திலிருந்து வசந்தியின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. துரியோதனா என்ற திரைப்படத்திலிருந்து துரியோதனா துரியோதனா என்று பாடுகின்றது.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். அவர்களுள்ளே அக்கினிக்குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் வளமை போல என்றும் ஜோடி குரலில் ஒரு பாடலை ஜோடியாக கேட்டு மகள விரும்புகிறார்கள், ஒட்டாரம் பண்ணாதே என்ற வரியோடு களவாணி 2 திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சிட்னி மாநகரம் ஔஷல்ய கண்டது ரமணியின் பாடல். சிறு பார்வையாலே என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் பீமா என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

உறவுகளை இவர்களோடு தான் வளமை போல நீண்ட காலமாக பயணிக்கும் கேதீஸ் அவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஓ பொன்மாங் குயில் என்ற வரி கொண்ட பாடலை மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்தில் தருகின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

பாடல்களே நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தித்திக்கும் தீனான பாடல்களாக திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை மகள வைத்துக் கொண்டிருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். ஊரெங்கும் தேடி மொன்றியல் தமிழ் வானொலியை நாடி ஓடி வந்து தேடி நீங்கள் கேட்கும் பாடலை உங்களை நாடி உங்கள் காதோரத்தில் இசைக்க வருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். அந்த வகையிலே சிங்கார பூமி சிங்கப்பூர் அங்கிருந்து மகாலிங்கம் வளமை போல இன்றும் ஒரு பாடல் அற்புதமான ஒரு காவிய பாடலை தருகின்றார். ஆலயமணி என்ற திரைப்படத்திலிருந்து கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்று கேட்கும் பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஆஸ்திரேலியா கண்டத்தினர் போன்று ஐரோப்பா கண்டத்தில் இருந்தும் ஜெனீவா நகர் நிவேசன் தந்த பாடலையும் கேட்போம். கட்டு கட்டு கீரை கட்டு என்ற திருப்பாச்சி பாடல் தான் அவர் தந்த பாடல். ஐரோப்பா

மண் என்றவுடன் அன்பு என்னவளும் வருவார். ஆனால் என்னவள் என்று ஈழமணி திருநாடுக்கு சென்றிருக்கின்றார் என்று அறிவித்திருக்கின்றார். அங்கிருந்து கேட்டுக் கொள்ளுகின்றார் தனக்கு விருப்பமான ஒரு பாடல். அதிகாலை குயில் கூவுது என்ற அற்புதமான பாடல் தாம்பத்தியம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

எப்போதுமே போல இன்றும் இறுதி பாடலை தருகின்ற க வை சீனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து அவர் தந்த அந்த பாடல் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. சொல்லவா சொல்லவா என்று மகாபிரபு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த தித்திக்கும் தீனான பாடல்களை கேட்டு மகிழ்ந்த வேளையில் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு அன்புடன்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் MTR FM ரேடியோ கனடா.

உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர இருக்கும் சர்வதேச நேயர் விருப்பத்திலே விடுமுறை விருப்ப கீதங்கள் கேட்டு மகிழ்வோம். அண்மையிலே வெளிவந்த ஈழமணி திருநாட்டின் பிரபாண்டமான தயாரிப்பான அந்தோனி திரைப்படுத்த பாடல் ஒன்றை இன்றும் கேட்டு மகளை இருக்கின்றோம். அந்த பாடல் தருகின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன். பாட இருக்கும் அந்த பாடல் உன்னை எண்ணி என்னை எண்ணி என்ற வரிதாங்கி அந்தோனி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஈழமணி திருநாடு டிராஞ்சி மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து தந்த பாடல் பாட்டு பாடவா திரைப்படுத்து பாடல் வழிவிடு வழிவிடு என்று கூறி பாடுகின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடலும் இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணத்திலிருந்து கண்டி மாநகரம் விஜயராணி தந்த பாடல் சிந்து நதியோரம் என்ற மலர்களிலே அவள் மல்லிகை என்ற திரைப்படுத்து பாடலாக கேட்போம்.

0: அடுத்து வரும் பாடல் கனடா மண் மொன்றியல் மாநகரத்து தனுஷன் கண்ணுமொழி காக்கா முல்லா என்று கேட்கும் மாஸ்க் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.
1: பேர் சொல்லாம வந்துட்டேன், பேட்மேன் இல்ல அதான்
2: சொல்லுங்க கேப்போம்.
1: ரத்தி,
2: ஐயோ
3: இந்த பொண்ணு இங்க கூட்டு வந்து தெரிஞ்ச அவங்க அப்பா கால் கால்
2: தெரியாது.
3: எங்க குலசாமி கோயிலுக்கு கூட்டு வந்திருக்க, எல்லாம் நல்லா நடக்கும்
2: பாப்போம்.

0: ரொம்ப ஸ்வீட் இருக்குடா.
1: கேரளால மை கிளைண்ட் இஸ் ஹேவிங் ஒன் பிக் தென்னந்தோப்பு. அங்கேயே ஹி இஸ் ஹேவிங் ஃபார்ம் ஹவுஸ் ஸ்விம்மிங் பூல் அண்ட் ஆல். அங்க ஏல இன்னும் ஸ்வீட்டா இருக்கும்.
0: இங்க அனுப்ப சொல்டா.
1: யூ வாண்ட் வாழ்க்கை?
0: வாட் இஸ் வாழ்க்கை?

0: பிரியா மச்சான்.
1: ஆனாண்டா, பாண்டிச்சேரியில என் ஃப்ரெண்டோட ரெசார்ட் இருக்கு, இதை அப்படி வர மாட்டியா? அதான் நானே வேணான்னு சொல்லிட்டேன்.
2: போலாம் நாளைக்கு.
3: மீண்டும் ஒலிக்க இருக்கும் அந்த பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்த பாடல். காதல் கடிதம் என்ற ஜோடி திரைப்படுத்து பாடல்தான் அவர் தந்த பாடல்.

விடுமுறை விருப்பத்தில் தொடரும் பாடல்கள் மீண்டும். கனடா மண்ணிலிருந்து அல்பர்டா மாநிலம் வசந்தி தந்த பாடலை கேட்போம். உலகிலே அழகி என்ற ஒரு பாடல், மாய கண்ணாடி என்ற திரைப்படத்து பாடல், அந்த பாடல் தான் அவர் கேட்ட பாடல் ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து மீண்டும் வன்குவர் மாநிலத்திலிருந்து இளவரசியும் ஒரு பாடல் மின்னலே மின்னலே என்று கூறும் அமரன் திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார்.

0: ஓய் பபுட்டி,
1: சேட்டா இந்து ரெபெக்கா வர்கீஸ்.
0: எனக்கு மம்முட்டியே இஷ்டமாடு. குறைச்சு வேகமாயிட்டு உள்ளே வரணும்.
1: ரஞ்சித்து இது எந்த இங்க மம்முட்டி மோகன்லால்?

விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து எனது பாடலையும் தாருங்கள் கேட்போம் என்று வன்கூவர் மாநிலம் காஞ்சனா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். சூடான தங்க மகனாக என்ற பாடல் தான் நீங்கள் தந்த பாடல். புஷ்பா 2 என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவித்திருக்கின்றீர்கள், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடல்கள் தொடர்ந்து நீண்ட காலமாக பயணிக்கும் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினரின் பாடல்கள். முதலில் சிட்னி மாநகரத்து ரமணி நீங்கள் தந்த பாடலை கேட்போம். வெண்ணிலவு சாரல் நீ என்று அமரன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து என்ற ஒரு பாடல் பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படத்தில் அன்று பாடியிருந்த வேளையில் இன்று அதை பாட வைக்கின்றார்கள் பாஸ்கரன் மாலா இவர்கள், அத்தினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். ஜோடி குரலிலே ஜோடியாக வந்து கேட்பார்கள். இப்பொழுதும் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி ஒலித்துக் கொண்டிருப்பது. சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் ஒலிக்க இருக்கின்றது. தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இந்த பாடல்களை நாங்கள் கேட்போமா? செந்தாளம் பூவில் வந்தாடும் என்று அப்பாடல் முள்ளும் மலரும் திரைப்படத்தில் கேட்டிருக்கின்றோம். இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் விடுமுறை விருப்பத்திலே கேட்க வேண்டும் என்று சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து ஒலிக்கின்றது. என் சாமியே என்று கூறும் மனிதனும் தெய்வமாகலாம் திரைப்படுத்தும் பாடல். இந்த பாடலை ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன் வளமை போல இன்றும் தந்திருக்கின்றார்.

கண்டம் என்றால் என்னவள் பாடலும் எங்களுக்கு கிடைக்கும் கேட்பதற்கு. நெஞ்சம் ஒரு முறை வா என்றது என்ற வரி கொண்ட பல்லவி சரணங்களோடு வசீகரா என்ற திரைப்படத்திலிருந்து என்னவளே உங்கள் பாடலாக ஒலிக்கின்றது.

இத்தனை பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இனிதாக மீண்டும் ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம், ஒரு ஓடை நதியாகிறது திரைப்படத்திலிருந்து தென்றல் என்னை முத்தமிட்டது என்ற வரிதாங்கிய பாடலை அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள் தருகின்றார்கள்.

0: விட்டது.
1: உங்கள் உறவுகளை நாங்கள் இதுவரை நிரம்பும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப விடுமுறை பாடல்கள், தித்திக்கும் தீனான பாடல்கள் என்று மனம் கருந்து மனம் நிறைந்து அவர்களுக்கு இந்த பாடல்களை எழுதி அனுப்பியவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளுக்கும் நன்றி கூறி மீண்டும் நான் சந்திக்கின்றேன் இப்படியொரு நிகழ்வில் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் அன்போடு தமிழோடு என்றென்றும்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

நன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களுடன்.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

வளமை போல என்றும். முனையல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கேட்க இருக்கும் நேயர் நேரத்திற்கான பாடல்களுள் முதல் பாடல் கை ராசிக்காரன் என்ற திரைப்படத்து பாடல். ஊமை மேகமே என்ற முதல் வரியை எடுத்து பாட வைக்கின்றார் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன்.

ரவிச்சந்திரன் அவர்கள் தந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தர இருக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷியா கிருஷ்ணன். அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் 1981 ஆண்டு திரைக்கு வந்த மௌன கீதங்கள் திரைப்படுத்த பாடலை கேட்க விரும்புகிறார். அந்த பாடலை டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு இசைக்குயில் எஸ் ஜானகியும் பாடியிருக்கின்றார்கள் என்றும், மூக்குத்தி பூமியிலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா அது உட்கார்ந்து பேசையிலே என்ற பல்லவியோடு சரணங்களையும் தருவது இந்த பாடல். அந்த வேளையில் தன்னோடு இணைத்து தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உலக மக்களும் இருக்கின்றார்கள், தாருங்கள் என்ற வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடலும் மௌன கீதங்கள் திரைப்படத்திலிருந்து. பாடம் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலாக கேட்டிருக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் மூக்குத்தி பூமியிலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா என்ற பாடல்தான் அவர் கேட்ட பாடலும். முதலில் இருகுரலில் ஒலித்தது, இப்பொழுது ஒரு குரலில் பாடுகின்றது. கேட்டு உணர்வோம் என்று தந்திருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடும் உலகத் தமிழர்களோடும் கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே தினமும் மலரும் நேயர் நேரம் என்றும் மலரும் வேளையிலே தித்திக்கும் தீனான பாடல்களை கேட்டு மகிழும் வாய்ப்பினை கிடைத்திருக்கின்றது. அடுத்து வரும் பாடல் நதியை தேடி வந்த கடல் என்ற திரைப்படத்து பாடல்தான். தவிக்குது தயங்குது ஒரு மனசு என்ற பல்லவி அந்த பாடலை முழுவதையும் பாட வைப்பது வளமை போல நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர் கேட்கும் இந்த பாடலை அவரோடு இணைந்த செவி மடுக்க வருகின்றார்கள் வளமை போல இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில் இந்த வேளை உலகத் தமிழர்களும் அவர்களோடு இணைகின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றனர்.

உறவுகளோடு உறவுகளாக ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை கேட்டு மகிழும் எங்களுக்காக அடுத்து வரும் பாடலை தருவது பழமை போல மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரே ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா அவர்களோடு குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் மற்றும் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர். இனி அனைவரும் இணைந்து கேட்கும் அந்த இனிமையான பாடல் தெகுடி என்ற திரைப்படத்து பாடல். விண்மீன் விதையில் என்று பாட வரும் வேளையில் இன்றைய தின வாழ்த்துக்களையும் எங்கள் எல்லோருக்கும் தந்திருக்கின்றார்கள்.

0: குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்றேன். இன்னைக்கு வாழ் வந்திருக்கா, நீயே பண்ணு.
1: டே டே டே ப்ளீஸ் டே. டேய் அப்பனா கேவலமா இருக்கும்டா.
0: பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு.
1: டேய் ப்ளீஸ் டா, ப்ளீஸ் டா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
0: ஏன்டா இப்படி பண்றேன்?

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து தினமும் ஒலிபரப்பாகும் தித்திக்கும் தீனான பாடல்கள் தரும் நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

தொடரும் இனிமையான ஒரு பாடல். இந்த பாடலை தமிழ்நாடு இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா திருவாரூரிலிருந்து கேட்டிருக்கின்றார்கள். மகளே ஷியாமலா பிரபா, நீங்கள் கேட்கும் அந்த பாடலை உங்களோடு இணைந்து வளமை போல உங்கள் உறவுகளாக ஜெய வீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பவி இவர்களோடு நறுமுகையால் தமிழ் இனியால் செவிமடுக்கும் வேளை நாங்களும் கேட்க இருக்கின்றோம். அற்புதமான அந்த பாடல் கடந்த சர்வதேச நேயர் விருப்பத்திலும் ஒலிக்கப்பட்டு என்னாலும் விரும்பப்பட்ட ஒரு பாடல், தென்றல் என்னை முத்தமிட்டது என்ற ஊடல் பாடல். இதோ அந்த பாடல்.

0: விட்டது.
1: அடுத்து வரும் பாடல் எதுவாக இருக்கும்? பாரதி ராஜா மறைந்து விட்டார், இருப்பினும் அவருடைய படைப்புகள் மறையவில்லை, எங்களோடு நீங்காத நினைவாக இருக்கின்றது என்ற எண்ணத்தோடு கிழக்கே போகும் ரயில் திரைப்படுத்த பாடல் ஒன்றை மாஞ்சோலை கழிதானோ மாந்தானோ மீந்தானோ என்று பாட வைக்கின்றார் புதுச்சேரி மாநிலம். நீண்ட கால உறவு எங்கள் காரைக்கால் மாவட்டம் மேலஓடுதுறை எஸ் ஏ பூ விஜயராகவன் அவர்கள்.

அந்த வேளையிலே ஆகாய தொட்டில் கட்டி என்ற ஒரு பாடல் பெரும் புள்ளி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை அன்புடன் தந்திருக்கின்றார் வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பாலம்மா பாக்கம் அன்பு மகள் மஞ்சுளா அவர்கள்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் பாடல்களை கேட்டு மகிழ வேண்டும் என்று அடுத்து வரும் பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேத் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்த பாடல். அழகிய தீயே திரைப்படத்து பாடலை விழிகளில் கூடிய அபிநயம் என்று பாட வைக்கின்றார்.

கொம்பு முளைத்த முயலே என்ற விரும்புகிறேன் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. நீண்டகால உறவு வளைகுடா மண் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ் நீங்கள் தந்து கேட்க இருக்கும் பாடலாக.

இறுதியாக ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்தது என்னை தொடர்ந்தது என்ற நந்தினி திரைப்படத்து பாடலாக. இந்த பாடல் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்த பாடல்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வரும் முதல் பாடல் பத்தரை மாத்து தங்கம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. சிரித்து பேசி ஒற்றுமையாய் இருக்கும் என்ற பல்லவியோடு சரணங்களையும் கேட்டு மகிழ விரும்புபவர் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா அவர்கள். மகளே மஞ்சுளா, நீங்கள் கேட்டது அந்த பாடல் சிரித்து பேசி ஒற்றுமையாய் இருக்கும் குடும்பம் என்று அற்புதமாக பாடுகின்றது. நாங்கள் வினைகின்றோம் ஒலிக்கும் வேளையிலே.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அறுவடை நாள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. சின்ன பொண்ணு என்ற பல்லவியோடு சரணத்தையும் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் நீங்கள் அனுப்பியவளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இந்த இரண்டு பாடல்களையும் கேட்ட வேளையில் மூன்றாவதாக வரும் பாடலும் அறுவடை நாள் திரைப்படத்திலிருந்துதான் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் ஓல குருத்தோல காத்திலே ஆடுது என்ற பல்லவியோடு தருணங்களையும் தர வரும் வேளையிலே தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் அன்பு மகள் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, நீங்கள் தந்த பாடல் உங்களோடு இணைந்து வளமை போல இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி மற்றும் சிவசங்கரன், நற்பவி, நரமுகியாள், தமிழ் இனியாள் இவர்களும் எங்களோடு கலந்து கொள்ளுகின்றார்கள். கேட்டு மகிழ்வோம்.

அன்பு உறவுகளோடு உறவுகளாக அடுத்து வரும் பாடலை தருவது நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர் மட்டுமல்லாமல் அவரோடு வளமை போல இன்று முனைகின்றார்கள் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில். இந்த வேளையிலே உலகத் தமிழர்களும் வருகின்றார்கள். கேட்போம் பாடலை என்று ஒலிக்க வைக்கின்றார்கள். அந்த பாடல் முகத்தில் முகம் பார்க்கலாம் என்ற திரைப்படுத்து பாடல். ஆசை நெஞ்சின் கனவுகள் வளர்பிறை என்று பல்லவியோடு சரணத்தையும் பாடுகின்றது.

பதினாறு வயதினிலே என்ற ஒரு சிறந்த பாடல், எதிரும் புதிருமான கருத்துக்களை தரும் அற்புதமான பாடல் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்ற வரிதொடுத்து பாடுகின்றது. நீண்ட கால உறவு என்ற வாழ்த்துக்களை தெரிவித்து இணைந்து இந்த பாடலை கேட்க விரும்புகிறார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் வெங்கடேஷ் சுதா மற்றும் குமார் அருணா ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா இவர்களோடு ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

நூற்றி ரெண்டு பொண்டாட்டியும் பாட்டு முட்டை

போட்டாமிட்டா சின்ன பொண்ணு சண்டைக்கு போனா

0: தடரின
1: உறவுகளோடு உறவுகளாக வந்து பாடல்களை தந்து மகளும் இந்த வேளையிலேதான் அடுத்து வரும் பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்வதற்கு முன்பு இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பம் என்பதை தெரிந்து கொள்வோமா?

ஒலிக்க இருக்கும் பாடல்கள் 1966 ஆண்டு வெள்ளி திரைக்கு வந்த மகாகவி காளிதாஸ் திரைப்படத்து பாடல்கள். ஆண் குரலில் ஒரு தடவையும் பெண் குரலில் ஒரு தடவையும் ஒலித்ததென்று எழுதிவிட்டு, முதலில் பெண் குரல் பி சுசீலா அம்மா அவர்களின் குரலில் பாடிய பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் அனுசியா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அன்பு அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தையும் உறவுகளையும் இணைத்து கேட்கின்றார். அந்த பாடல் பாடுகின்றது, மலரும் வான் நிலவும் சிந்தும் அழகெல்லாம் உன் எழில் வண்ணமே என்ற வரி தொடுத்து.

0: அதே பாடல் மீண்டும் ஒரு தடவை அதே திரைப்படத்தில் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடல் இசையரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலில் மலரும் வான் நிலவும் சிந்து மலகெல்லாம் உன் எழில் வண்ணமே என்று பாடுகின்றது. இந்த பாடலை இப்பொழுது கேட்டு மகள் இருக்கின்றார். இரண்டு பாடலையும் ஒத்து பார்ப்பதற்காக தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழர்களோடும் தன்னுடைய நண்பர்களோடும் கேட்கின்றார்.
1: மண்ணையும் நீரையும் படைத்தனை இறைவா மலர்வன

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் காதுக்கினிய கீதங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் தமிழகம் சிதம்பரம் வண்டிக்கை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்த பாடல். பூந்தளிர் என்ற திரைப்படத்திலிருந்து மனதில் என்ன நினைவுகளோ என்ற வரி தொடுத்து பல்லவியும் சரணங்களும் பாடுகின்றது. செவி மடுப்போம். இது

இருக்கின்ற விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு பாரதி ராஜா அவர்களுடைய மறைந்த பாரதி ராஜா அவர்களுடைய நினைவாக 16 வயது நிலே என்ற திரைப்படுத்து பாடல் ஒன்று மீண்டும் ஒலிக்க இருக்கின்றது. சோளம் விதைக்கையிலே என்ற வரி எடுத்து பாடும் இந்த பாடலை புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேலு ஓடுதுறை SFO விஜயராகவன் அவர்கள் ஒலிக்க வைக்கின்றார்கள்.

அடுத்த ஒலிக்கு இருக்கும் இனிமையான ஒரு பாடல் மொபைலா மொபைலா என்று ரெண்டு என்ற திரைப்படத்திலிருந்து கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் தந்திருக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

மனசுலாயோ என்ற வரி ஒன்றை இடையிலே தாங்கி வரும் ஒரு பாடல் வேட்டையன் திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. இந்த பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளைகுடா மண் குவைத் நாட்டிலிருந்து நீண்ட கால உறவு ஜோர்ஜ்.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் குந்தர் அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோடா.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு 2021 ஆண்டு 5ஆம் மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கனடா கலையகத்திலிருந்து நீங்கள் வந்து பங்கு பெற்றும் நிகழ்வு என்று கதம்பத்திலே ஆரம்பித்து விட்டது. நீங்கள் வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்து செல்லுங்கள் அன்பு உறவுகளை. இது ஒரு நல்ல தளம், உங்களுக்கு ஒரு களம் தருகின்றோம். இந்த களம் நின்று நீங்கள் ஆடுங்கள், உங்கள் குரல் வன்மையை கொண்டு வந்து காட்டுங்கள். ஒருவர் ஒருவராக வந்து பாடிக்கொண்டு செல்லலாம். இணைப்பில் இணைந்து வரும்பொழுது நீங்கள் பல் சுவை நிகழ்வுகளையும் பேசிக் கொண்டு வரலாம். எங்கே உங்களை எதிர்பார்க்கின்றோம் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு.

இப்பொழுது முதல் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு ஆரம்பித்து விட்டது. வாரம் ஒரு முறை வெறும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு உங்களுக்கு 12 மணி வரை நிகழ இருக்கின்றது. அன்பு உறவுகள் ஒவ்வொருவராக வந்து பாடி காட்டிச் செல்ல உங்களுடைய பாடும் திறமையை கவிதை திறமைகளை கொண்டு வந்து காட்டுங்கள். தூக்கத்துக்கு போக எண்ணுபவர்கள் முன்பே வந்துவிடுங்கள், பின்பு வந்து நேரம் கிடைக்கவில்லை என்று கூறக்கூடாது. ஓடி வந்து ஒவ்வொருவராக பாடிக்கொள்ளும். கடந்த வாரம் போல் இந்த வாரமும் சிறப்பாக இணைந்து உங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை தாருங்கள். நிச்சயமாக எனக்கு தெரியும் நீங்கள் யாரும் எங்கும் செல்லவில்லை, வீட்டிலேதான் இருக்கின்றீர்கள். எங்கும் செல்ல முடியாத ஒரு நிலையிலே உங்களை அடக்கி வைத்திருக்கின்றார்கள், அமுக்கி வைத்திருக்கிறார்கள் வீட்டுக்குள்ளு. எவ்வளவு தூரம் உங்களால் பொறுமையை காத்து வீட்டில் இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பொறுமை காத்து இருக்க வேண்டும். இன்று கதம்பம் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு வரவேற்று தந்திருப்பவர் எங்கள் அன்பு மகன் செல்வகுமார். அது மட்டுமல்ல, அன்பு மகளே ஷியாமலா, நீங்களும் வருக வருக என்று வரவேற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் எல்லோரும் இணைந்திருக்கின்றீர்கள் என்று தெரியும். எங்கே ஓடி வந்து பாடல்களை தரலாம். அவர் இவர் வரட்டும், யாராவது முதல் வரட்டும் என்று பார்க்க தேவையில்லை. நீங்கள் முதலே வந்து ஆரம்பிக்க வேண்டும். ஓடி வாருங்கள்.

0: காற்றலையில் காத்துக் கொண்டு இருக்க வைக்காமல் நீங்கள் ஒவ்வொருத்தராக வந்து இணைந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அத்தனை பேரும் எங்கள் உறவுகள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் வரும் வேளையிலே உங்களுக்கான களம் திறக்கப்பட்டிருக்கிறது. யார் ஒரு அன்பு உறவு வருகின்றார், அவரை அழைத்து விடுவோம். பாலச்சந்திராக இருக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் பாப்பா.
0: வணக்கம் பேத்தி. சிவரஞ்சினி
1: தாத்தா?
0: சிவரஞ்சினி தான். எங்கே ஒவ்வொரு புது புது அடையாளத்திலும் வருகின்ற வர வேண்டும் வர வேண்டும் வரவேற்க முதல் பாடகராக வந்திருக்கின்றீர்கள் சிவரஞ்சினி கெட்டிக்காரி. அங்கு இன்னும் பாடுகிறார், இன்னும் ஒருவர் பாடுகிறார் போல் தெரிகின்றது. உங்கள் வீட்டு ஆளா உங்க பக்கத்து வீட்டு ஆளா? உங்கள் வீட்டு ஆளா?
1: சேர்ந்து
0: இருக்கிறார். அவரும் பாடுகிறார். அவர் வணக்கம் கூறுகிறார் தாத்தாக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி உள்ளவரே. வணக்கம். பைரவருடைய வாகனத்தாரே வணக்கம் வணக்கம். சரி, எங்கேயம்மா அங்கே உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். என்ன பாடலை பாடப் போகின்றேன்? ஓடி வாருங்கள். கெட்டிக்காரி முதலில் வந்து இந்த
1: சிறப்பிக்கிறீர்கள். படத்தில் இருந்து கேள்வி நாயகனே தாத்தா.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான பாட்டு. அப்பா தாத்தாவுக்கு விருப்பமான பாட்டு. எங்கே பாடுங்கள். எல்லோரும் அவளோடு கேட்டுக்கொண்டிருந்தேன். செல்ல பேத்தி பாடப் போகின்றார். பாடுங்கள்.
1: சரி தாத்தா
0: பாடுங்க.
1: கேள்வி நாய

இந்த கேள்விக்கு பதிலே இல்லாத மேடையொன்றின் எழுதாத நாடகத்தில் எல்லோரும் படிக்கின்றோம், பூமியே எல்லோரும் பார்க்கின்றோம், எல்லோரும் நடிக்கின்றோம், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். கேள்வி நாயகனே, இந்த கேள்விக்கு பதிலே தயா.

சிலரது வாத்தியத்தில் இரண்டு பக்கம், சிலரது வாத்தியத்தில் இரண்டு பக்கம், கொஞ்சம் சிந்தை செய்தால் உனக்கு பிறக்கும் வெட்கம்.

அதன் முடிவெப்படி, எப்படி அதன் முடிவெப்படி, கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதிலேதையா? தலைவன் திருச்சானோர் வந்து விட்டான், மங்கை தருமதரி.

இந்த கேள்வி கேள்வி நாயகமே, இந்த கேள்விக்கு பதிலேதையா? கேள்வி நாயகனே, இந்த கேள்விக்கு பதிலேதையா? ஒரு கண்ணும் மறு கண்ணும் பார்த்து கொண்டால் பார்த்து கொண்டால், ஒரு கண்ணும் மறு கண்ணும் பார்த்து கொண்டால் அவை ஒன்றோடு ஒன்று சொல்லும் சே

உன்னை காண பே.

எல்லோரும் பார்க்கின்றோம், எல்லோரும் நடிக்கின்றோம், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். பழனிமலையில் உள்ள வேல் முருகா, சிவன் பல்லாண்டு ஏங்கி விட்டான் வா முருகா. பழனிமலையில் உள்ள வேல் முருகா, சிவன் பல்லாண்டு ஏங்கி விட்டான்.

0: நான் உருகி அப்படியே உறங்கி விட்டேன், மயங்கி விட்டேன். சிறப்பு பேர்த்தி சிறப்பாக பாடி இருக்கீங்களா?
1: எதுக்கு நன்றி தாதா? வாணிஜெயராம் குரலை கேட்டு என் குரலையும் கேட்டிருக்கீங்க, பொறுத்தரில் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன்.
0: இல்லையம்மா, வாணிஜெயராம் இந்த குரலை நாங்கள் பல தடவை கேட்டிருக்கோம் பக்க வார்த்தியங்களோடு. அவர் எத்தனை தடவை நிப்பாடி நிப்பாடி பாடினாரோ தெரியாது, எத்தனை தடவை பயிற்சி எடுத்து வந்து பாடினாரோ தெரியாது. அவருக்கு பக்கத்தில் இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர், ஒளிப்பதிவாளர், இயக்குனர் என்றெல்லாம் இருந்து பக்கத்துணையாக இருந்தார். உங்களுக்கு பக்கத்துணை யாரும் இல்லை. ஒரு தொலைபேசி அழைப்பிலே வந்து முழுமையாக அந்த பாடு ஆரம்பத்திலிருந்து உறுதி வரை பாடு, இடையிலே பாத்தியம் இருந்தாலாவது உங்களுக்கு அந்த சரணம் பல்லவிகளுக்கு இடையிலே இடைவேளை கிடைக்க மூச்சு விடலாம். நீங்கள் அப்படியே தொடர்ந்து பாடி அற்புதமாக ஆரோகணம் அவரோகணம் எல்லாம் அழகாக இருந்தது. உயர்த்துற இடத்துல உயர்த்தி பதிக்கிற இடத்துல பார்த்து சிறப்பாக பாடினீர்கள். பேச்சு சங்கீதம் படித்தீர்களா?
1: நன்றி தாத்தா. நன்றி. இல்லை தாத்தா, நானும் போகவில்லை, அம்மா மட்டும்தான்.
0: அம்மாவினுடைய அந்த அம்மாவினுடைய அந்த இது உங்களுக்கு தான் வந்திருக்கின்றது. அந்த கதை சிறப்பாக இருந்தது அம்மா, ஆரம்பத்திலிருந்து முடிவரையும் நன்றாக.
1: நன்றி தாத்தா.
0: நன்றி பேர்த்தி. என்னவென்றால் நான் இப்ப புகழ்ச்சிக்காக கூறவில்லை பேர்த்தி, இந்த வயதிலே நீங்கள் இது பழைய பாடல் வந்து இசையோடு வந்த பாடல், அந்த பாடலை நீங்கள் நல்ல அசல் கொடுத்து நேரம் கொடுத்து டைம் எடுத்து மூச்சு பிடித்து அழகாக பாடினீர்கள். சிறப்பு. இப்படி பாடல் நாங்கள் கேட்க முடியாது தானே பேர்த்தி? வேறு எங்கேயும் உங்களிடம் தான் கேட்டோம். உங்கள் குரல் இப்ப வாணிஜெயராம் பாடிவிட்டா, அவ எத்தனையோ பயிற்சிகள் பெற்று அந்த பயிற்சியில முயற்சிகளை செய்து கொண்டு பக்க பாத்தியங்கள் ஓலியம் ஓலியம் பெரிய பந்தோபஸ்துகளோட பாடிவிட்டார். ஒரு பிள்ளையை தேக்க எடுக்கும் போது ஒருக்க அப்படி இருந்தாலும் அவர் திருப்பி பாடுவார். இது அப்படி இல்லை, நீங்கள் எடுத்த எடுப்பிலே தொடர்ந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் தானே தனித்து பாடுகிறீர்கள் அம்மா. அப்ப இவ்வளவு திறமை இருக்கின்றது. அப்ப நீங்கள் இதற்கு கொஞ்சம் பக்கவாத்திய இசைகளோடு ஒரு சங்கீத கொஞ்சம் படித்திருந்தா இன்னும் சிறப்பா பண்ணால் அற்புதமான குரல் உங்களுக்கு சிறப்பான. இறைவனுக்கும் அந்த அன்னை கலைவாணிக்கும் தாத்தா நன்றி கூறிக்கொள்ளுகிறேன். அவர்களுக்கு அந்த இறை கருணைக்கு மீண்டும் உங்களுக்கு அன்னை கலைவாணியினர் கிடைக்கும். தாயின் வழி வழி வந்த அந்த குரல் சாரீரம் சிறப்பாக அமைந்து நீடு வாழ வேண்டும். சிறப்பாக இருந்ததம்மா, உங்களுக்கு இரண்டாவது சந்தர்ப்பம்
1: கொடுக்கறேன்.
0: நன்றி அம்மா பேத்தி, சிறப்பாக
1: வாழ்த்துக்கள்
0: அம்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அம்மா பாடுறதுன்னா அம்மாவும் வந்து பாடலாம், பிரச்சனை இல்லை. நன்றி.
1: சரி தாத்தா.
0: சரி அம்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். எங்கே அடுத்த அன்பு உறவு வந்து விட்டார். என் பேரன் சதீஷ்குமார். வணக்கம் சதீஷ்குமார்.
2: வணக்கம் தாத்தா.
0: நலமா இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கேன் தாத்தா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குது. எங்க முடிஞ்சு செல்லவில்லையா என்று?
2: இல்ல தாத்தா, இன்னைக்கு வந்து கொஞ்சம் காத்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, நீந்தி போறதுனால கொஞ்சம் கஷ்டமா
0: இருக்கு. நீந்தி போய் கடலுக்கு நின்றா அந்த இதை செய்வீர்கள், தூண்டி போடுவீர்கள்?
2: ஆமா தாத்தா, படகு எடுத்துட்டு போக கூடாதுன்னு இங்க வச்சிருக்காங்க,
0: அதனால நீங்க நீந்தி கொண்டு போவீர்களா?
2: ஆமா தாத்தா, தூண்டில் ஒரு 20-30 தூண்டில் ஒன்னா கட்டி எடுத்துக்கிட்டு நீந்தி எடுத்துட்டு போய் அங்க இறைய கொத்து அங்க விட்டுட்டு மறுபடியும் கரையை வந்துட்டு அப்புறமா 1 மணி நேரம் சென்று போய் அதை எடுத்துட்டு வரணும் தாத்தா.
0: நீந்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா?
2: ஆ தெரியும் தாத்தா, அதுக்கு நேரம் கல்லு வெயிட்டு கட்டி இறக்கி விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு தக்க ஒரு கட்டி விட்டு ஒரு நேரத்துக்கு
0: வச்சுக்கோன். கட்டிக்காரன். சரி, இப்பொழுது பாடுபோர் பாடலாம் நிகழ்வை வந்து அலங்கரிக்க வந்திருக்கின்றீர்கள் கதம்பத்திலே. என்ன பாடலை பாடி காட்டப்போ உங்களுடைய நேரத்தை எடுத்து அழகாக பாடுங்கள். என்ன பாடல், என்ன திரைப்படம்?
2: தாத்தா, சிவரஞ்சினி அவர்களை தொடர்ந்து ஒரு சிவன் பாடல் பாட போறேன் தாத்தா.
0: சரி, சிவரஞ்சினி வந்தபடிய சிவன் பாடல் கொண்டு வர. திரைப்பட பாடலா தனி பாடலா?
2: இல்ல தாத்தா, திரைப்படம். சலங்கை ஒளி படத்தில் இருந்து நாத வினோதங்கள் அப்படிங்கிற ஒரு பாடல்.
0: நல்ல பாடல், நல்ல கொண்டு வாருங்கள்.
2: விவசம் பிரகத்தி பிரதிபத்தையே ஜகத்தி தருவந்தே தாபதி பரமேஸ்வரூ

0: மத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே. அபிநயம் காண்பதில் அதிமனம் தூய்வது வீடு பேரு தருமே. பாவங்களே பழகுவதே கானங்களே களை அசைவேன். பாவங்களே பழகுவதே கானங்களே களை அசைவே. உடலோடு உயிர் வந்து இணைகின்ற தவம் இது நாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே. அபிநயம் காண்பதில் அதில் மனம் தோய்வதும் ஏடு பேரு தருமே.
1: சத்தம்
0: கையிலே கையிலே நாதன் நடனம் மாடும் சிவரூபம். பௌர்ணமி நேரம் ஒளிரில் ஆடும் மொழி தீபம். கைலை நாதன் நடனம் ஆடும் சிவரூபம். பௌர்ணமி நேரம் நிலவில் ஆடும் மொழி தீபம். நவரச நடனம் தனிசரி நினிச ஜதி தரும் அமுதம். தனிசரி நினிச நவரச நடனம் ஜதி தரும் அமுதம். அவன் வெளி அசைவில் எழுதொழி அசையும் பரதம் என்னும் நடனம் பிறவி முழுதும் தொடரும். பரதம் என்னும் நடனம் பிறவி முழுதும் தொடரும். வெளியொழி பொழியும் அதில் பகை அழியும் சிவனின் நடனம் உலகையாளும். தீரண தீரண நன தகிட தகிட திமி தீரண தீரண நன நடனம். தீரண தீரண நன தகிட தகிட தமி தீரண தீரண நன நாட்டியம். உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே வங்கச்சம். நர்த்தனமே சிவ கவசம் நடராஜ பாத நவரசம். தீரநாண தீரநாண தீரநாண தீரநாண தீர தீர தீர தீர தீர தீர தீர தீர நாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே. அபிநயம் காண்பதில் அதில் மனம் தூய்வதும் வீடு பேரு தருமே. பாவங்களே கானங்களே பழகுவதே. பாவங்களில் பழகுவதேன் கானங்களில் களை அசைவே. உடலோடு உயிர் வந்து இணைகின்ற தவம் இது நாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே. அபிநயம் காண்பதில் அதிமானம் தோய்வதும் வீடு பேரு தருமே. நன்றி தாத்தா.
1: வாழ்த்துக்கள் சதீஷ் பேராண்டி. நீங்கள் சங்கீதம் படித்திருந்தால் இன்னும் சிறப்பாக கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் சின்ன வயதிலே சங்கீதம் அப்படியான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கவில்லை இல்லையா? குழுவினரோடு பாடி அப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லையா?
2: ஆமாம் தாத்தா, நாங்கள் இப்பதான தாத்தா இதை நம்ம வந்து நம்ம தொடர்ந்துகிட்டு
1: இருக்கோம். ஓ, வாழ்த்துக்கள். ஆனால் அப்படி உங்களுக்கு ஒரு பயிற்சி பெறக்கூடிய இது வந்து உங்களோட குரல் எவ்வளவோ இதமாக வந்திருக்கு. நன்றாக இருந்தது அந்த பாடல். இதெல்லாம் பாட்டு மேடைகளில் பாடுபவர் கூட எடுத்து பாடுவதற்கு. இப்ப சிவரஞ்சினி கொண்டு வந்த பாடல், நீங்கள் கொண்டு வந்த பாடல்களும் சங்கீத சுரபரிசிகளோடு வருகின்ற ஆரோகண அவரோகணங்கள் எல்லாத்தையும் கவனித்து நீங்கள் சுருதியை கவனித்து பாட வேண்டியது. ஆனால் நீங்கள் அப்படியே தொலைபேசியில இரண்டு பேரும் வந்து அழகாக பாடியிருக்கின்றீர்கள். அந்த நேரம், அடுத்தது அந்த காலம், அடுத்து அந்த உயரம் பதிவு எல்லாம் அழகாக கொண்டு வருங்க. இப்ப உங்களுக்கு சங்கீத ஞானம் ஊட்டப்பட்டிருந்தால் இன்னும் மெருகூட வந்திருக்கும். உங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருவரும் வந்து பாடினீங்க. உங்களுக்கு தாராளமாக இது ஒரு களம், இதிலே நின்று உங்களுடைய வெற்றி உங்களுடைய திறமையை காட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வேறு எங்கும் கிடைக்காது ஐயா. மேடைப்பாடகர்களோடு சென்றாலும் கூட மேடையிலே தரமாட்டார்கள் இப்படி பாடி பார்ப்பதற்கு. இது உங்களுடைய சுயமாக பாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள். இப்ப நீங்களும் ஒரு இசையமைப்பாளரோடு அல்ல பக்க வார்த்தையங்களோடு இருந்து பாடினால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். அடுத்தது ஒரு தொலைபேசியிலே கொண்டு வருகிற அலைவரிசையிலே வந்தேன் பாட. அந்த அலையிலே வரும்பொழுது சில போல உங்கள் ஒலி அலையோடு அலையாக அடித்துக் கொண்டும் போகின்றது, இடைவெளி வருகின்றது. அதையெல்லாம் நாங்கள் கவனிப்போம். ஆனால் காற்றலே உங்கள் குரல் வரும்போது தெளிவாக இனிமையாக இருக்கின்றது. இந்த பாடல் எத்தனையோ தடவை நாங்கள் கேட்டு வந்து ஒலிபரப்பாகி அது நேர் நேரத்தில் நீங்கள் வந்து கேட்ட போது இல்லையா?
2: ஆமாம் தாத்தா.
1: ஆனால் அந்த பாடல்களை நாங்கள் பல தடவை கேட்டிருக்கோம். ஆனா சதீஷ்குமார் சிவரஞ்சினி உங்களுடைய குரலிலே நாங்கள் கேட்பது இப்பொழுதுதான். கேட்கும் பொழுது எவ்வளவு இனிமையாகவும் அற்புதமாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கு. எவ்வளவு தூரம் நீங்க உள்வாங்குகிறீர்கள் ஐயா, நன்றாக உள்வாங்கி அதை அப்படியே ஒப்புவிக்கின்றீர்கள். அதற்கேற்ற களம் இந்த களம் சுயமாக உங்களுக்கு எந்த இடையூறும் தராமல் உங்களையே உங்கள் சிந்தனையிலே அதை கொண்டு போவதற்கு வழிவகுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் நன்றாக உபயோகித்திருக்கிறீர்கள், சிறப்பாக பாடினீர்கள் பேராண்டி.
2: தாத்தா இது வந்து தாத்தா இப்ப மேடையில பாடுறது மட்டும் இல்ல தாத்தா, இது அதை விட சிறந்தது தாத்தா. இப்ப இந்த நம்ம வானொலியில பாடுறது, நான் பாடுறது இப்ப நீங்க ஐயா நீங்க கேக்குறீங்க, மத்த நேயர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இதை கேக்குறாங்க, இதுவும் மேடை கச்சேரியை விட பெரிய நிகழ்ச்சி தான் தாத்தா. இது
1: ஏன்னா மேடையிலே குறிப்பிட்ட அங்கெல்லாம் 100, 150, 200, 300, 400, 500 பேருன்னு வைங்கள். இது இந்த எங்களோட நிகழ்வு ஒரு நேரத்தில் 1611 பேர் எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக தெரிகின்றது. அதை விட எத்தனை பேர் கேட்கின்றார்கள்? அதாவது அந்த 1613 அழைப்பு, அந்த தொலைபேசி இலக்கத்து, ஒரு இலக்கத்திலிருந்து எத்தனையோ பேர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் வீடுகளில். சிறப்பு சிறப்பான ஒரே நேரத்தில் உலகளாபம், அதுவும் உலகளாபம் கேட்கின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா. இரண்டாவது சந்தர்ப்பம் உங்களுக்கு வழங்கப்படும். அப்பா தூங்கி விட்டாரா, விழித்திருக்கின்றாரா? நல்லது பேராண்டி, மீண்டும் அந்த இரண்டாவது பாடலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் தருவேன். இப்பொழுது இன்னொரு உறவு வருகின்றது, அழைக்கட்டுமா ஐயா? நன்றி பேராண்டி. வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் சார்.
1: வணக்கம் மகளே. யாரு? ஸ்ரீவலிங்கம். யாரு பேசுகிறீர்கள்?
3: என் பேர் சுகன்யா.
1: ஓ சுகன்யா.
3: என் பேர் சுகன்யா.
1: என்றுதான் முதல் இணைகின்றீர்களா?
3: இது நான் செகண்ட் டைம் கால் பண்றேன். மேம் கிட்ட பேசுனேன்.
1: மேமோட பேசுங்க. என்னோட இன்றுதான் வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள், உங்களை வரவேற்கின்றோம். நிகழ்வுகள் எங்கிருந்து பேசுகிறீர்கள்?
3: நான் சென்னையில இருந்து பேசுறேன்.
1: சென்னையிலிருந்து எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, நீங்கள் பாடியதை நான் கேட்டிருக்கின்றேன் சுகன்யா. சரி, இப்பொழுது நீங்கள் நலமா இருக்கின்றீர்கள் தானே?
3: நல்லா இருக்கும் சார். எல்லாருமே இங்க நல்லா இருக்கும், சேஃபா இருக்கும் சார்.
1: நல்லது, நல்லதா. பாதுகாப்பாக கவனமாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைந்தமைக்கு நன்றி. அங்கே உங்கள் குரலில் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
3: ஓகே சார், இன்னைக்கு நான் வந்து இது தசாவதாரம் படத்துல இருந்து முக்குந்தா முக்குந்தா பாட்டு பாடலான் இருக்கேன்.
1: பாடுங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். சிறப்பாக நல்லா உங்களோட தாயம் எடுத்து அழகாக பாடுங்கள்.
3: ஓகே சார்.

வரந்தா வரந்தா பிருந்தா வனந்தா வனந்தா, என்ன செய்ய நானும் தோல் பாவைதான், உந்தன் கைகளாட்டி வைக்கும் நூல் பாவைதான். முகுந்தா முகுந்தா கிருஷ்ண முகுந்தா முகுந்தா, வரந்தா வரந்தா பிருந்தா வனந்தா வனந்தா.

0: நன்றி.
1: சிறப்பு, சிறப்பாக, சரளமாக, அழகாக, அந்த இனிமையாக, அந்த சாயலோடு அப்படியே பாடியிருக்கின்றீர்கள் சுகன்யா. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், எங்கள் ரசிகர்களுடைய வாழ்த்துக்களும். சுகன்யா, உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த மொழியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நீங்கள் வந்து பாடும் பொழுது உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருக்கின்றதா? பாடும் வேளையில இடையூறு அல்லது தடைத்து உங்களை யாராவது இல்லைத்தானே? சுயமாக
0: இல்ல இல்ல அந்த மாதிரி
1: சுதந்திரமாக, சுயமாக சுதந்திரமாக நீங்கள் தயாரித்து கொண்டு வந்ததை அப்படியே பாடு. சங்கீதம் படிக்கின்றீர்களா?
0: ஆமா, நான் கத்தும் கொடுக்கறேன்.
1: கத்தும் கொடுக்கறீங்க? அப்ப நீங்க சங்கீத ஆசிரியை. அப்ப உங்களுக்கு நான் எப்படி
0: அந்த மாதிரி சொல்ல முடியாது. நான் கத்துக்கிட்டு இருக்கேன், அத வந்து சின்ன பசங்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கேன்.
1: நிச்சயமாக
0: அது ஒரு ஒரு நாலேஜ் ஷேரிங். அவ்வளவுதான்.
1: நல்லது. என்னவென்றால், படிக்கும் பொழுதுதான் நீங்க எப்பொழுது கற்பிக்கின்றீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் படிக்கின்றீர்கள். நான் ஆசிரியராக இருக்கும் காலத்திலே எங்கள் விரிவுரையாளர்கள் எங்களுக்கு அறிவுரை கூறுவார்கள் கல்லூரி கலாசாலைகளிலே. ஒரு பாடத்தை நாளைக்கு படிப்பிக்க வேண்டும் என்றால் நாங்கள் அதை இன்று படித்து விட்டு தான் போவோம். அதனால் நீங்கள் கற்பிக்கும் பொழுது உங்களை நீங்கள் தீட்டிக் கொள்ளுகின்றீர்கள், எங்களையும் நாங்கள் தீட்டிக் கொள்ளுகின்றோம். சிறப்பாக இருந்தது, உங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அழகாக, நீட்டாக, அதாவது ஒரு ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு நீட்டாக, நல்ல தூய்மையாக தமிழ் சொற்கள் சிறப்பாக வந்தது. நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எதுகை மூணு அந்த அவரோட வந்த அந்த பாடல் ஏற்ற இறக்கங்கள், ஆரோகணம் அவரோகணம், அழகாக செய்திகள், சுருதியெல்லாம் நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு. உங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். மீண்டும்
0: என்னோட கனவும் வந்து
1: கூறுங்க. கணவரும் பாடுவாரா?
0: என்னோட கணவர் பாடுவாரு. அவரு எல்லா வாத்தியங்களும் வாசிப்பாரு. சோ அவரும் வந்து ஒரு விதத்துல எனக்கு சப்போர்ட் பண்றாரு.
1: நிச்சயமாக, நிச்சயமாக. சங்கீதம் சங்கீதத்தோட சாடிக்கேற்ற மூடியாக வந்து இணைந்திருக்கின்றார். இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஒரு துறையில இருவரும் இருக்கும்பொழுது, அதிலே அவர் வாத்திய துறையில இருக்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளவு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், அது எவ்வளவு ஒரு உதவியாக இருக்கும், எடுத்து கொடுக்கும் இன்னும் இல்லையா? ராகங்கள் உயர்வு தாழ்வு
0: கடவுளுடைய அனுகிரகம் தான் எனக்கு.
1: அதைத்தான் கூறினேன் உங்களுக்கு, இறைவனால் இணைத்து வைக்கப்பட்ட சூழல். இப்ப அவர் என்ன பாரதியத்தில் சிறந்தவராக இருக்கின்றார்?
0: ஆமா,
1: இந்த எந்த பாரதியத்தில் சிறப்பாக இருக்கின்றார் அவருக்கு? அவருக்குன்ற ஒரு பாரதியத்தில் நல்ல சிறப்பாக
0: அவர் வந்து
1: மாண்டலின் அவருடைய பேப்பர் ஆயிட்டா. நல்லது, நல்லது. சரி, இப்பொழுது அருகில் இருக்கின்ற பாடுவாரா?
0: அவர் இப்போ அவர் ஏதோ ஒரு மீட்டிங்ல இருக்கார்.
1: ஓ, அப்படி என்றால் அவர் வந்து தன்னுடைய இசைக்கருவிய இசை வாத்தியத்தையும் எங்களுக்கு வாசித்து காட்டலாம். அப்பொழுது பிரபல்யமாகும், உங்களுடைய பேரும் வழியே தெரியும். இப்ப நீங்கள் இலைமறை காயாக இருக்காம சென்னையிலே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்களை சுகன்யான்னு தெரியும் பொழுது, இப்பொழுது காற்றலைக்கு வந்து விட்டு உலகளாவ நீங்கள் புலம் போட்டு காட்டப்படுது. நீங்கள் இலைமறை காயாக இருக்காமல் வெள்ளம் வெளியே வர வேண்டும், உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்பதுதான் முன்னியல் தமிழ் வானொலியின் எண்ணம்.
0: என்னுடைய அடுத்த முறை அவரை நான் வந்து பாட சொல்றேன், இல்லனா ஏதாவது வாத்தியம் வாசிக்க
1: சொல்றேன். நீங்கள் இருவரும் வாத்தியத்தோடும் உங்கள் இசையையும் தரலாம்.
0: கண்டிப்பா, கண்டிப்பா அதுவும் பண்றேன்.
1: எத்தனையோ உறவுகளை என்னுடைய மகள் மீரா, அவதான் இந்த அதிபர், 24 வருடமாக இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வை கொண்டு வந்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எத்தனையோ பேர் எத்தனை ஊடகங்களிலே கிடைக்காத சந்தர்ப்பத்தையெல்லாம் இங்கே வந்து கிடைக்க பெற்று அவர்கள் பரிச்சயமாகி பழக்கமாகி எல்லோருக்கும் தெரிந்தவர்களாகி இன்று திரைப்பட துறையில் கூட தென்னகத்து திரைப்பட வானில் அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் இங்கே மேடை வித்துவான்களாக எத்தனை பேர் இருக்க, நாங்கள் பழக்கி கொடுத்ததில் இந்த தளத்தை கொடுத்தோம். அவர் தங்களை வளர்த்து கொண்டார்கள். அதற்கு இந்த மொழியல் தமிழ் என்றும் சந்தர்ப்பம் கொடுக்கும். நல்லது மகளே சுகன்யா, இது உங்களோட பேசுவதில் மகிழ்வாக இருக்கிறதம்மா. இன்று உங்களுக்கு இன்னும் ஒரு பாடல் தரலாம். அடுத்த இன்னும் இரண்டாவது சந்தர்ப்பம் கிடைக்கும், நீங்கள் அழைத்து வரலாம். மற்றது உங்களிடமும் உங்கள் கணவர் பெயரை நான் அறிந்து கொள்ளலாமா மகளே?
0: என் கணவர் பெயர் வந்து ஜவஹர்.
1: ஜவஹர். அப்ப ஜஹபர் ஜவஹர் என்ற பெயரில் எத்தனையோ இசையமைப்பாளர்கள் இருக்கின்றார்கள், எனக்கு தெரிந்த இசைஞர்கள் இருக்கின்றார்கள். அடுத்த வாரம் நீங்கள் இப்பொழுது முதல் மனதிலே தீர்மானியுங்கள், நீங்கள் பாடவும் அவர் இசை அமைக்கவும் அவர் இசை கூட்டவும் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். அப்பொழுது உங்களோட பெயர்கள் எல்லாம்
0: நன்றி.
1: அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தருகின்றோம். நீங்கள் கொண்டு ஒரு நல்ல பாடலை நீங்கள் தயாரித்துக் கொண்டு பாருங்க. உலகளாவ உங்களுடைய பெயர் பெற வேண்டும். அதே நேரம் முதல் தமிழ் வானொலி உலகுக்கு அறிவித்த பெருமை எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதாவது பெருமை என்றால் நீங்கள் உயர்ந்து வரும்பொழுது அதில் நாங்கள் பார்த்து எங்கட பிள்ளைகள் இப்படி வருகின்றார்கள், இப்பொழுது எத்தனை பேரை பார்த்து பெருமைப்படுகின்றோம். அந்த வகையிலே நீங்கள் பாருங்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பாக இருந்தது உங்கள் பாடல். அதில் முகுந்தா முகுந்தா என் மகள்.
0: நன்றி ஐயா.
1: நன்றி
0: ஐயா.
1: இன்னும் ஒரு சந்தர்ப்பம், இன்று உங்களுக்கு இரண்டாவது சந்தர்ப்பம் கொடுக்கப்படும், அழைத்து வாருங்கள். நன்றி. நன்றி சோனியா. வாழ்த்துக்கள் சோனியா. அடுத்த உறவிடம் செல்கிறேன் அம்மா. வாழ்த்துக்கள் உங்கள் கணவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மனதையும் கூறுங்கள். நன்றி.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நன்றி அம்மா. எங்கே ராகவேந்தர் என்னுடைய ஜோதி பாண்டியன் நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஜோதி பாண்டியன் வணக்கம். ஜோதி பாண்டியன் வணக்கம்.
2: ஐயா ஐயா வணக்கம. வணக்கம்.
1: நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீர்கள்?
2: சொல்லுங்க ஐயா.
1: எப்படி இருக்கிறீங்களா ஐயா? நலமா இருக்கிறீங்களா? ஜோதி பாண்டியன், ஜோதி பாண்டியன் குரலை கேட்டு பல காலம் ஆகிவிட்டது.
2: பல காலம், பல மாதம் இருக்கும். என்ன செய்யாது, அதுதான் லாக்டவுன்ல வீட்டே உட்கார்ந்துருக்கேன். ஒரு கவலையா இருக்கு.
1: நலமா இருக்கிறீர்கள் தானே?
2: நலம் நலம் தான், நலமா இருக்கும். இருந்தாலும்
1: எல்லோரும்
2: நாட்டுக்கு விஷயமா இருக்கு.
1: இந்த பாதுகாப்பான நேரத்தில் எல்லாம் நீங்கள் பாதுகாப்புகளோட இருக்கின்றீர்கள்.
2: வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டாங்க.
1: நானும் அப்படித்தான் வச்சு பூட்டி விட்டால் மகள் இங்கே கலையகத்துக்கே என்ன இருக்க பண்ணி விட்டாள். என்னுடைய மகள் மீரா வெளியே போகக்கூடாது.
2: தங்கச்சி பூட்டி வச்சிருந்துச்சு. நான் அடிக்கடி வெளியே சுத்திட்டு இருப்பேன்.
1: போகக்கூடாது, எல்லாம் போகக்கூடாது. சரி, இப்பொழுது
2: விளையாட்டா நினைச்சேன், இப்ப சீரியஸ்
1: நிறுத்து. ஆமா ஆமா, இப்பொழுது அது பட்டால் தான் தெரியும் என்னுடையது. இப்பொழுது நல்ல
2: தண்ணி
1: அமைதியான
2: விழிப்புணர்ச்சிக்கு பாட்டு கட்டி உட்கார்ந்து
1: உங்கள் பாடலை கொண்டு பாருங்கள். என்ன பாடல்? நீங்கள் வந்து தியாகராஜா பாகவதற்கு அருகிலே இருந்த சின்ன பையனா இருந்து பாடல் ஞானம் கற்றவர்கள் அல்லவா? எங்கே உங்கள் ஞானத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். என்ன பாடல்? என்ன
2: திரைப்படம்? அவள் சுமங்கலிதான்.
1: என்னையா? அவள்
2: சுமங்கலிதான்.
1: சரி, அந்த
2: சுமங்கலிதான். சுமங்கலிதான்.
1: சரி, அந்த பாடலை கொண்டு வாருங்கள்.
2: பாட்டு வந்து சரணம் சரவணம் சரவணம் பாட்டு
1: கொண்டு வாருங்கள்.
2: நல்லா இருக்கும். வாணிஜனம் கழிவுவாங்க. இப்ப நான் இந்த பட சினிமா பாட்டை பாட்டுறேன். கொஞ்சம் ஆய்க்கு வச்சு அந்த பாட்டு எடுத்து பாடுறேன்.
1: சரி,
2: இந்த விழிப்புணர்ச்சி பாட்டு
1: கொண்டு வாருங்கள்.
2: சரி, கொண்டு வாங்க. இப்ப பாடிட்டுமா? பாடு இது விவசாயி பாட்டு பாடுறேன். நல்லா இருக்கும்.
1: பாடுங்கள், உங்களுடைய நேரம் இதுதான்.
2: சரி சரி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி உன்னேற்ற பாதையிலே மனச வச்சு முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணையுடையோர் விவசாயி விவசாயி விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? ஒழுங்காய் பாடுபடும் வயல் காட்டில் உயரும் உன்மதிப்பு வயல் நாட்டில் விவசாயி விவசாயி. கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி. என்ன இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் என்னப்படி பறக்க வேண்டும் என்றும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி. விவசாயி விவசாயி கடவுளினும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி.
1: சிறப்பு சிறப்பான பாடலை சிறப்பாக பாடுகிறீர்கள். இந்த வயதிலும் நீங்கள் உங்களோடு நீண்ட காலம் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பாடுவோர் பாடலாமல் பல பாடல்களை வந்து பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: முப்பது வருஷத்துக்கு வாழ்ந்தா
1: வாழ வேண்டும், வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் பாதுகாப்பாக இருந்து வாழலாம். சிறப்பாக
2: பாடியிருக்கலாம்.
1: நான் உங்களுடைய இளமை வயதை பற்றி சிந்தித்து பார்க்க, இளமையிலே எப்படியெல்லாம் பாடியிருப்பீர்கள் என்று சொல்லி
2: நீங்கள்
1: விருதுகள் பெற்றவர்.
2: ஐந்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது பாடலாசிரியர் கொடுத்துருங்க, பாட்டு வாத்தியார் உள்ள அவரு பின்னாடிதான் தெரியும், வெங்கடாஜலம் அவருக்கு. அவர் வந்து எனக்கு இந்த இது பாரதியார் பாட்டு இல்லையா, ஜெயபேரி கொட்டடா கொட்டடா, அது ஆக்ஷன் கொடுத்தாரு எனக்கு.
1: நல்லது. நீங்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் திரைப்படத்துக்கு பாடல் எழுதி இருக்கின்றீர்கள். அந்த பாடலை நான் விசு அவர்களுடைய திரைப்படத்திலே நீங்கள் பாடல் எழுதி அந்த இசையமைத்து வந்ததை நான் கேட்டிருக்கின்றேன். வாழ்த்துக்கள். எங்கள் வானொலியில் நீங்கள் வந்து இணைந்து கொள்வதை பற்றி சொல்ல, இப்ப இத்தனை வயது, ஒரு தடவை இன்னொரு தடவை உங்கள் வயதை கூறலாம் தானே.
2: எனக்கு 74-8 வந்தா எனக்கு 71 ஆரம்பிக்குது.
1: வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் இசை செல்வத்தோடு
2: மனசுலதான் இருக்கு.
1: இந்த வயதிலே வந்த எங்களோட இணைந்து இப்படி சிறப்பாக பாடினால் அந்த வயதிலே எப்படி பாடியிருப்பீர்கள் நீங்க? இப்ப அவள் சுமங்கலி தான் என்ற ஒரு பெயர் குறுநீர்கள் திரைப்படத்தின் பெயரு, அதிலே ஒரு பாடல் இருக்கின்றதா உங்கள் பாடல்?
2: ஒரு பாட்டு இருக்குதா?
1: அந்த பாடலை பாட முடியுமா இப்பொழுது?
2: பாடுறேன்.
1: இங்கே பாடுங்கள்.
2: வாணிஜ்யராமன் பண்றது, ஜென்ஸ் வாய்ஸ்ல
1: பாடுறேன். ஜென்ஸ் வாணிஜ்யராமன் பாட
2: போகும். ஜென்ஸ் வாய்ஸ்ல
1: பாடுங்க.
2: பாடுறேன். பாடுங்க. பாடுங்க. நான் பாடுறேன். விஸ்வநாதன் விஸ்வநாதன் பாலச்சந்தர் விசு மூணு பேரும்
1: பெரிய பெரிய கிடைத்த நீங்கள் எங்கள் முன்னேற தமிழ் வானொலியில் வந்து இவ்வளவு பொறுமையோடு அன்பாக இணைந்து சிறப்பு. இதுதான்
2: கலைஞனுக்கு
1: பாடுங்கள் ஐயா.
2: சொல்றேன். சூடராக ஒளியாக தித்திக்கும் சுவையாக தமிழ்

0: காத்தருள் கார்த்திகை பாலகா. சரணம் சரவணனே அருள் தரணும் தமிழ்மகனே, சரணம் சரவணனே அருள் தரணும் தமிழ்மகனே. இந்த உலகத்தில் அனைவரும் நலம் பெறவே, சரணம் சரவணனே அருள் தரணும் தமிழ்மகனே. குன்றாடும் கோவிலும் வாசலின் அருகில் அருபடை முருகனை வணங்கினே வணங்கினேன். என்னாலும் இது திருவடி மேலில் பணிவுடன் வாழ்ந்திட அப்பாய் நீ. இவளது பேரின்பம் இவளது பேரின்பம்
1: இருந்தது. இந்த பாடலை நீங்கள் பாடி காட்டும் பொழுது ஒரே தடவையில் இரண்டு பாடலை கேட்டுவிட்டு உங்களுக்கு அழைப்பு கிடைப்பது கடினம், அதனால் தான் உங்களுக்கு அதை தந்தேன், மற்றவர்களை மடுக்கின்றேன். முடிந்தால்
0: ஒரு காட்சிய
1: நீங்கள் முடிந்தால் ஓய்வு எடுத்து மீண்டும் பாருங்கள். சரியா?
0: சரி,
1: சிறப்பாக பாடுங்கள். ஜோதி பாண்டியன் சகோதரரே, உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி. நன்றி ஐயா.
1: நன்றி ஐயா. நன்றி. எங்கே அடுத்த உறவு யார் வந்திருக்கின்றார்? மீண்டும் என்னுடைய பேர்த்தி வந்திருக்கின்றார். சிவரஞ்சினி, வணக்கம்.
2: வணக்கம் தாத்தா.
1: வணக்கம். இரண்டாவது பாடல் பாட போகின்றீர்களா? அப்பதான் நீ நேரத்துக்கு போய் தூங்கலாம் இல்லையா?
2: சரி,
1: எனக்கு தெரியும். அம்மா அம்மா தூங்கி விட்டாரு இல்லையா? அம்மா ஒரு பாடல் சொல்லி இருந்தார் கேட்டு சொல்லும்படி. அந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா? என்ன பாடல் கேட்டு போன சொல்லி
2: தெரியல.
1: நாளைக்கு சொல்லுங்க. இப்பொழுது நீங்கள் இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள். தந்துவிட்டு அன்பாக போய் அமர்ந்து தூங்காமல் கேட்டுக்கொண்டிருக்க வேணும் பாடல்களை, மற்றவர்களுடைய பாடல்களையும். சரியா? எங்க கொண்டு ஓடி வாருங்க. ஓடி வாருங்க, கொண்டு வாருங்க. என்ன பாடல்? என்ன பாடல்?
2: சிந்து பயிலிருந்து நான் ஒரு சிந்து காவடி சிந்து.
1: கெட்டிக்காரை கொண்டு வாருங்கள்.
2: நான் ஒரு சிந்து காவடி சிந்து, நான் ஒரு சிந்து காவடி சிந்து, ராகம் புரியவில்லை.

தாய் தந்தையாரோ இல்லாத உறவுக்கு என்ன பேரோ நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தையாரோ என் விதி எப்போதே தெரிந்திருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரந்திருப்பேனே பாட்டு படிச்சா ஒரு சங்கதி உண்டு ஏன் பாட்டுக்குள்ளையும் சங்கதி உண்டு கண்டுபிடி நான் ஒரு சிந்து காவடி சிந்து தாகம் பிரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்லை தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் அகத்துல தெரியவில்லை கண்டு பசு

கண்டு பசு தீடி பார்க்கின்ற வேலை அம்மான சம்பவம் அதிகாரம் இல்லை. என் விதி எப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தினானே கலந்து

0: தளராமல் அப்படியே அதை கொண்டு வந்து முற்றுப்புற வைத்தீர்கள் ஒரே அடியாக. வாழ்த்துக்கள் என் அன்பு பேத்தி. நீங்கள் ஏன் சங்கீதம் படிக்க கூடாது? சந்தர்ப்பம் இல்லையா சங்கீதம் படிக்க போவதற்கு?
1: இருக்கு தாத்தா, எனக்கு ரொம்ப ஆசை தாத்தா, வயலின் கத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தாத்தா.
0: சரி, அம்மாவிடம் கேட்டு அதுக்கு ஒன்று செய்து. ஏன்னா உங்களுக்கு இந்த இசைத்துறையிலே உங்களுக்கு நாட்டமும் பற்றும் ஆர்வமும் இருக்கின்றதை நீங்கள் தான் அதில் சித்தி பெறலாம். ஆர்வம் இருப்பவர்களுக்கு தான் அதிலே பலன் கிடைக்கும். ஆசை இருக்கு
1: கண்டிப்பாக தாத்தா. என்னோட உயிரும் மண்ணு விட்டு போகிறதுக்குள்ளர நான் இசையை கத்துக்கிட்டுதான்
0: பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேட்டி கூற வேண்டும். ஆசை இருக்கலாம், ஆனால் ஆர்வம் இருக்க வேண்டும். ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டால் நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ளலாம். இரண்டு பாடலை தந்து சிறப்பித்திருக்கீங்க. வாழ்த்துக்களை அன்பு பேத்தி. மாலையிலே வந்து பாடலை கேட்கும்போது நான் கூறுவதை கேட்க வந்து விட்டீர்கள். வந்ததுக்கு நன்றி. வாக்கு காப்பாற்றி இருக்கின்றீர்கள். இரண்டு பாடலை தந்து சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய எல்லோருடைய மனங்கனிந்த வாழ்த்துக்கள். நீங்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் புலனத்திலே பாடல்களை பற்றியும் வந்து பாடியவர்களை பற்றியும். சிறப்பு சிறப்பு சிறப்பு.
1: நன்றி
0: பேத்தி. வாழ்த்துக்கள். அன்னை கலைவாணியின் அருள் ஒன்றும் உங்களோடு இருக்கட்டும். வாழ்த்துக்கள். இது மீண்டும்
1: சந்திக்கலாம்.
0: சரி அம்மா, வாழ்த்துக்கள். இது மொபைல் தமிழ் வானொலி. சரி, நன்றி நன்றி நன்றி. இது 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைந்து பாடல்களை தந்து கேட்டு பாடி காட்டிக் கொண்டு செல்கின்றார்கள் அன்பு செல்வங்கள். அனைவரும் சிறப்பாக
1: பாடியிருக்கின்றனர்.
0: துண்டித்துக் கொள்ளுங்கள். உங்கள் தொலைபேசி இணைப்பிலே இருக்கின்றீர்கள். துண்டித்துக் கொள்ள வேண்டும். வேறு யாராவது பாடப்போகிறார்களா? இல்லை தானே. துண்டித்துக் கொள்ளுங்கள். நல்லது. அடுத்த உறவுகள் பெறுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அடுத்த உறவு வந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அன்பான் நீ நெஞ்சம் எங்களுடைய ராகவேந்திரன் நான் அன்போடு அழைக்கும் முகமது அலி அவர்கள் வருகின்றார்கள் நாகப்பட்டினத்திலிருந்து. வணக்கம் வணக்கம் ராகவேந்திரே, முகமது அலி அவர்களே.
2: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நாகூர் முகமது அலி பேசுறேன். ஐயா
0: பேசுங்கள் பேசுங்கள். இல்லை பேச வேண்டாம், பாடுங்கள். உங்க ராகத்தோடு உள்வாங்க பாடுங்கள். என்ன பாடல் என்ன திரைப்படத்திலிருந்து கொண்டு வருகிறீர்கள்?
2: படம் வந்து ஐயா, படம் வந்து படத்தோட பேரை மாட்டேன்.
0: ராகத்தோடு தான் சொல்லுவீர்கள். காரியம் இல்லை, பாடலை பாடுங்கள். பாடலை பாடுங்கள்
2: ஐயா. படம் வந்து மௌன ராகம் ஐயா.
0: சரி, நாங்கள் மௌனமாக இருக்கின்றோம். நீங்கள் ராகத்தை கொண்டு வாருங்கள்.
2: கண்டிப்பா. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வேற நெஞ்சம் இல்லையோ, அன்பே நன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டளவு வட்ட நிலவே, தன்மே என் தன்மே பூமாலமே கூடாதென்னும் வானம் சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வேற நெஞ்சம் இல்லையோ, அன்பே நன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டளவு வட்ட நீலவே, தன்மே என் தன்மே மேடையை போலே வாழ்க்கையெல்லாம் நாடகம் ஆனதும்

0: நல்லது அலி அவர்களே, நீங்கள் இவ்வளவு தூரம் பாடுவீர்கள் நான் எதிர்பார்க்கல. அங்கே உங்களுக்கு பக்க வார்த்தைகளும் இசைக்கப்பட்டதை நான் கேட்டேன். பாடலை பாட வரும்பொழுது அவர்களை நீங்கள் அமைதியாக இருக்க செய்துவிட்டு வந்து பாடுவது என்ன உலகில் அவ கேட்டுக் கொண்டிருக்கிறது கூட குரலை. உங்களை வீட்டில் உள்ளவர்களுக்கு குரல் எங்களுக்கு தேவையில்லை, அவர்கள் முடிந்தால் நீங்கள் பாடட்டும். இல்லையா அவர்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் தேவை. ஒரு 3 நிமிடங்கள் உங்களை பாடப்பட வேண்டும். அவர்கள் அதை அவதானித்து அது ஒரு வானொலி நாகரிகத்தில் அது முன்னது உங்களுடைய பாடலை இடைஞ்சலாக இருக்கின்றது. நாங்கள் கேட்கும்போது நன்றாக பாடியிருக்கின்ற முன்பு கலையகத்துக்கு நீங்கள் ஒளியில வந்தால் நான் கேட்பேன் பாடுங்கள் என்றாலும் அதெல்லாம் எனக்கு சரிவராதையா ஓடி விடுவீர்கள். ஒரு வரி பாடுங்கள், இரண்டு வரி பாடுங்கள், உங்களை நான் தூண்டியதுண்டு. அதே போன்று அம்மாவும் உங்களை தூண்டுவார் தூண்டுவார் தூண்டி கொடுத்து என்று நீங்கள் ஒரு பாடலை அழகாக உங்களுடைய குரலுக்கு ஏற்ற வகையிலே உங்களால் முடிந்த வகை பாடி காட்டியிருக்கின்றீர்கள். சிறப்பாக இருந்தது. இந்த பக்க குரல் வரவிடாதீர்கள், எல்லோருக்கும் தான், உங்களுக்கு மட்டுமே எல்லோருக்கும் இதை குறைக்க. வேறு இருந்தாலும் இந்த நாய்கள் குறைப்பதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வீட்டிலே தடபடா இந்த சட்டம் இருக்கும், பாத்திரத்தை வைப்பார்கள், கதவை மூடுவார்கள், கட்டிலை இறங்குவார்கள், அந்த ஓசைகள் வந்தால் உங்களுடைய சிறப்பு குறைந்துவிடும் நண்பரே.
1: சிறப்பாக
0: நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். உங்களை எண்ணும் பொழுது எனக்கு மகள் இந்த தளத்தை நீங்கள் உபயோகித்து இவ்வளவு தூரம் பாடுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இருப்பினும் நன்றாக பாடுவீர்கள். வாழ்த்துக்கள்
1: நன்றி ஐயா.
0: சிறப்பு நன்றி. மேலும் மேலும் சிறப்பாக வளர வேண்டும் என் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: உங்களோட வாழ்த்துக்கள் நீ எனக்கு நிச்சயமா வரங்க ஐயா. உங்களோட வாழ்த்தும் உங்களோட வாழ்த்து எனக்கு நிச்சயமா வரங்க. நன்றி
0: நன்றி நண்பரே. அடுத்த உறவிடம் செல்கின்றேன். அவர் அழைத்துக் கொண்டிருக்கின்றார். வணக்கம் வணக்கம் மல்லியம் மகாலிங்கம் அவர்களே. வணக்கம் மகாலிங்கம், உங்களோட மிகுதான் ஒரு தடை வந்தால் கிடைக்காது, வினைக்க தடையார். எங்கிருந்து பேசுகிறீர்கள்? வீட்டுக்குள்ளே இருக்கின்றீர்களா வெளியே இருக்கின்றீர்களா தெரியவில்லை. இப்ப நிற்கிறீர்கள் அப்படியே வைத்துக் கொண்டிருக்கும் கூட போன் அலைவரிசை எனக்கு அழைத்து விட்டு அந்த அழைப்பை வைத்துக் கொண்டு மீண்டும் வேறொருவர் வர முடியாது. அழைப்பை சரியாக ஏற்படுத்திக் கொண்டு வாருங்கள் மகாலிங்கம். உங்களுடைய அழைப்பு தடைப்பட்டிருக்கிறது ஐயா, என்ன காரணம்? அங்கே உங்களுக்கு வலைத்தளம் சரியாக இயங்கவில்லையா? இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சொல்லி பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே இருக்கின்றீர்கள். பாடி காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள், பாடி காட்ட எத்தனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். ஓடி வர வேண்டும். இப்பொழுது வேறு மேலே எதுவுமே கிடையாது, எங்கும் சென்றிருக்க முடியாத நீங்கள் வீட்டிலே தான் இருக்கின்றீர்கள். மனித தமிழ் வானொலியின் பதவியிலே நீங்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள். மீண்டும் வருகின்றார் மகாலிங்கம், அவரை அழைத்து விடுவோம். வணக்கம் மகாலிங்கம்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு. என்ன நடந்தது உங்களுக்கு முதலிலே?
2: ரிங்கு போச்சு, நீங்க எடுத்துல?
0: நான் எடுத்தேன் ஐயா, நான் நினைத்தேன் உங்களோட ரிங்கு தான், எனக்கு ரிங்கு பண்ணவில்லை. ரிங்கு வந்தது, நான் அழைத்தேன், என்னோட நீங்கள் ரிங்காரம் போடவில்லையே, தடுத்து விட்டது. மற்றவருடைய இணைப்பையும் தடுத்து நான் நிற்க உங்களுடைய இணையதளத்தில் உங்களுடைய இணைப்பில் ஏதோ பிள்ளைங்க நல்லது நலமா இருக்கின்றீங்களா மகாலிங்கம்? இப்ப நல்லா கேக்குது, செவிப்பறையிலே அழகாக வந்து உதைக்கின்றது குரல். முதலில் கேட்டதுன்னா உங்களுடைய இணைப்பு இணைக்கப்படவில்லை, அதான் நடந்தது. நான் இணைத்தேன், அது உங்களுடைய கனெக்டிங் என்று நிற்கின்றது. அப்படி சரி, எல்லோரும் நலமாக இருக்கும் இந்த நேரத்தில் என்ன பாடலை கொண்டு வந்து
2: திரைப்படத்திலே? ஆலயமணி படத்துல இருந்து
0: கொண்டு வாருங்கள். உங்கள் அழகான ரீங்காரத்தை கேட்போம்.
2: சட்டி சுட்டதடா கையை விட்டதடா, சட்டி சுட்டதடா கையை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. நாளும் நடந்து முடிந்த பின்னே நல்லது கெட்டது தெரியுதடா, சட்டி சுட்டதடா கையை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. பாதி மனதி தெய்வம் என்று பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா,
3: பாடுமரைகள் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, நீதி மனிதன் மிருகம் வந்து ஆட்டி வைத்ததடா, ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டதடா, ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டதடா. மனம் அமைதியில் மனம் கோவிலே கோவில் கொண்டதடா, சட்டி சுட்டதடா கையை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. ஆரவார தேகெல்லாம் ஓடிவிட்டதடா, ஆலய மணி ஓசை நெஞ்சில் கூடிவிட்டதடா, ஆரவார பேய்கள் எல்லாம் ஓடிவிட்டதடா, ஆலய மணி ஓசை நெஞ்சில் கூடிவிட்டதடா. தர்ம தேவன் கோவிலிலே ஒளி துணுகுதடா, தர்ம தேவன் கோவிலிலே ஒளி துவங்குதடா. மனம் சாந்தி சாந்தி சாந்தி என்று ஓடி கொண்டதடா, சட்டி சுட்டதடா கையை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. எலும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா, சட்டி சுட்டதடா கையை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா.
1: அதான்
0: மாலிங்கம், நீங்கள் நேற்று பார்த்துத்தானே படிக்கிறீர்கள்?
1: கெட்டிக்காரன்
0: அதில் என்ன பிழை என்று சொன்னால், நீங்கள் பார்த்து கொண்டு படிக்கும் போது உங்களுடைய ஞானம் எங்கேயோ போய்விடுகின்றது. அந்த எழுத்து ஒரு எழுத்து பிழை என்றவுடன் எல்லாம் போய்விட்டது, இடையிலே விட்டு விட்டீர்கள். மற்றது எழுத்துக்கள் பார்த்து படித்தும் நீங்கள் உங்களுடைய சொந்த சொற்களை பாவித்திருக்கிறீர்கள், கெட்டிக்காரன். ஆனால் இந்த பாடல் வந்து பல்லாயிரக்கணக்கான தடவை நாங்கள் காதிலே கேட்டிருக்கின்றோம். அந்த பாடலை கேட்ட ஞானத்தோடு நீங்கள் பாடமாக்கி விட்டு நீங்களாக பாடினால் உங்களை அந்த ராகம் இழுத்துக்கொண்டே கொண்டு போகும், விடாது ஒரு பொழுதும். இங்கே பார்த்துக்கொண்டு நீங்கள் பிறந்த அப்படியெல்லாம் நீங்கள் மாறி வர, நீங்கள் அந்த நிறைச்சை படித்து பாருங்கள் முதல். ஆனால் பாடும்போது நிறைச்சை பார்த்து படித்தால் நீங்கள் ஒழுங்காக நல்லா பாட முடியாது. நல்லா பாடுகிறீர்கள், குரலுக்கேற்ற பாடல், நல்ல சந்தம் உங்களுக்கு இருக்கின்றது. ஆரம்பத்திலே தடக்கினீர்கள், இப்பொழுது நல்ல சிறப்பாக வளர்ந்து கொண்டு வந்து விட்டீர்கள். நிறைச்சை பார்க்காமல் பாடி பழகுங்கள், பாட்டை முதல் கேளுங்கள். ஒரு 50 தடவை இந்த வாரம் நான் இந்த பாடல் பாடப்போகிறேன் என்று மனதிலே போகும்போது வரும்போது அந்த பாட்டை மீண்டும் மீண்டும் கேட்டால் உங்கள் மனதிலே உள்வாங்கப்பட வேண்டும். அந்த உள்வாங்கினால் இங்கே பார்க்கும் போது இங்கே பாடும்போது நீங்கள் இசையையும் அந்த ராகத்தையும் வாசிப்பது என்பதற்கே உங்களுக்கு தடைகளை பெற, இதுதான் காரணம். சரியா ஐயா நான் கூறியது? பாடலை நன்றாக கேட்டுவிட்டு அதை மனதிலே வைத்துவிட்டு பார்த்து பாடினால் இன்னும் சிறப்பாக நன்றாக பாடுகிறீர்கள். நல்ல குரலுக்கேற்ற பாடல், நல்ல சந்தம், அழகாக பாடுகிறீர்கள், ஓசை நயம்பட பாடுகிறீர்கள், சொற்களைத்தான் முழுங்கி தருமாறி போகிறீர்கள். அதில் பாடலை முதல் கேளுங்கள் அந்த வரிகளின் கருத்தை உணர்ந்து விட்டீர்கள் என்றால் பாடல் தன் பாடலவர் என்னுடைய அனுபவத்திலே கூறுகின்றேன். ஆனால் வழக்கத்தை விட சிறப்பாக இருந்தது. நீங்கள் ஆரம்பத்திலே வந்தது எங்களுக்கு தெரியும் தானே. உங்களுடைய இந்த தளத்தை நன்றாக உயர்த்தங்கள் நீண்ட நாள் உறவு, ஒரு செல்ல மகன், நீங்கள் எங்களுடைய உள்வீட்டு பிள்ளை, சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள் மாலிங்கம். மீண்டும் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும், மீண்டும் பாருங்கள். உங்களுடைய நெய்வேலி உறவுகள் எப்படி இருக்கின்றார்கள்?
1: இருக்காங்க, நல்லா இருக்காங்க ஐயா. அவங்க நான் சென்னையில இப்ப வந்திருக்கேன், நேத்தி வந்துட்டேன்.
0: வெட்டிக்காரனா சென்னைக்கு வந்திருக்கா?
1: ஆமா, என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன்.
0: வீட்டுக்கு வந்திருக்கேன்.
1: அதுல வந்து நம்ம கிட்ட இருந்து பார்த்து சொந்தங்களோட பேசி பேசிட்டு இருந்துட்டோம்னா அதுக்கப்புறம்
4: ரேடியோ கேட்டோம் பாடுவோம்
1: வேண்டாமே இருந்தா அப்புறம் உடனே எடுத்து கொஞ்சம் அதான் என்னுடைய தவறு அதுதான். என் உடனே
4: அந்த லூஸ்ல கொஞ்சம் பார்த்து படிச்சிருந்தேன்னா அந்த தவறுகள் வந்துடும்.
0: அதுதான் அங்கே விரைவில் தவறு பார்த்து விட்டு படிக்கணும். மற்றது நீங்க அங்க தூரத்தில் இருக்கின்றீர்கள், மகள் விட்டு இருக்க ஆட்களும் இருப்பாங்க, எனக்கு தெரிந்து விட்டது இன்னும் விட்டா நன்றா பாடுகள் நிச்சயமாக கவனமாக பாதுகாப்பாக இருந்து சந்தோஷமாக சுகமாக வந்து மீண்டும் சேருங்கள். எங்கிருந்தாலும் உங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் மகாலிங்கம். நன்றி ஐயா.
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள். அன்பு மகாலிங்கம், நீண்ட நாள் எங்களுடைய உறவு ஒரு நல்லது. ஒரு உறவுங்கள் உள்வீட்டு உறவு மாதிரியே பழகிக் கொள்வார். நன்மை தீமை எல்லாவற்றையும் எங்களோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்தவர். ஆரம்ப காலத்தில் அவர் இப்படித்தான் திக்குமுக்காடி தடக்கப்பட்டு தடக்கப்பட்டு வந்த அவர்களை ஒரு கட்டித்தரம் தானே சில சொற்களை போட்டு விடுவார். அங்கே அந்த பதம் வரவில்லை என்றால் தன்னுடைய சொந்த பதத்தை போட்டு பாடக்கூடிய வல்லமை உள்ளவர் கட்டிக்காரன். எங்களோட நீண்ட நாளாக இயங்கி இந்த தளத்தை நன்றாக உபயோகிக்கின்றார். ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது இவ்வளவு வளர்ச்சி அடைந்து விட்டார். நீண்ட காலமாக எங்களோட இருக்கும் ஒரு நல்ல உறவு வந்து பாடி காட்டி சென்றார். அவர் பாடி காட்டி சென்ற பாடல் ஆலயமணி திரைப்படத்தில் எங்களை ஆலயமணிக்கு அழைத்து சென்று அந்த பாடலை தன் குரலே தந்து கருத்துக்களை புரிய வைத்த போல இது முன்னே தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. கனடா நேரம் கலையகத்திலே 12:46 நண்பகல் காட்டிக் கொண்டிருக்கும் வேளையில் பாரத நாட்டிலே 10:15 இரவு நேரம். அதேபோன்று ஈழத்திரு நாட்டிலும் அதே நேரம். வளைகுடா நாட்டிலே இப்பொழுது 7:46 என்று எண்ணுகின்றேன் மாலை நேரம். அன்பு மகன் கண்ணன் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம். கண்ணா கண்ணா கண்ணா நலமா கண்ணா?
5: நலமா இருக்கா? நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன். உங்களுக்கு முதல் வண்டி ஓட்டி வந்தவர் ஃபாரூக் சவுதி அரேபியாவுக்கு. நீங்கள் ஓவர்டேக் பண்ணீங்க, அவர் தரிப்பது நீங்க ஓவர்டேக் நீங்க ஓடி வந்து விட்டுருக்கா? பாடம் நல்லது நலமாக இருக்கு.

அழகான இளம் பெண்ணின் மேனிதாம் கூட ஆதார சுருதி கொண்ட வீணையம்மா. அழகான இளம் பெண்ணின் மேனிதாம் கூட ஆதார சுருதி கொண்ட வீணையம்மா. ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவ

கோலங்க ஆனந்தம் குடிகொண்ட கோலம் அம்மா உலகானூமையால் இன்றாக பாடங்கள் ஆனந்தம் குடிகொண்ட ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன பதினாறு பாட சுகமானது.

0: நான் பாடும் போது அறிவாயம்மா.
1: சிறப்பு மகளே, சிறப்பாக பாடியிருக்கீர்கள். கண்ணனிலே ஒரு திறமை என்னவென்றால், ஒரு பாடலை உள்வாங்கி விடுவார். முதல்ல பாடலை உள்வாங்கி விட்டு அதன் இருந்து லிரிக்ஸில் வரிகளை எல்லாம் சரிபார்த்துக் கொண்டு சொற்பிறந்து இல்லாமல் வந்து பாடுவார். சொல்லை தெளிவாக திறமாக பாடக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர். இந்த பாடலையும் உள்வாங்கிக் கொள்வது கட்டிக்காரன் இல்லையா
0: கண்ணன்?
1: முதல் அந்த பாடலை உள்வாங்கும் பொழுது அந்த கருத்தை உணர்ந்து உள்வாங்கிக் கொள்வார். உள்வாங்கிவிட்டால் நீங்கள் பாடலை பாடும்போது உங்களை அறியாமல் அந்த கருத்தோடு அந்த இசையும் சேர்ந்து பாடலாக வரும். கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்
0: கண்ணன்.
1: இரண்டாவது சந்தர்ப்பம் இருக்கின்றது, மீண்டும் வரலாம், மீண்டும் ஒரு முறை வரலாம்.
0: சரி, கண்டிப்பா.
1: நன்றி மகனே, நன்றி மகனே. வாழ்த்துக்கள்,
0: வாழ்த்துக்கள்.
1: இங்கே அடுத்த அன்புறவிடம் செல்ல இருக்கின்றேன். கண்ணன் நன்றாக பாடியிருந்தார் என்று இங்கே பதிவிலே வந்து ஒவ்வொருவரும் குறிப்பெழுதி கொண்டிருக்கின்ற வாழ்த்துக்கள். பாடாதவருக்கும் ஒருவர் இங்கே சிறப்பாக பாடினீர் கண்டு எழுதியிருக்கின்றார். அவர் யார் என்று நான் சொல்லவில்லை, புலனத்திலே பார்த்தால் தெரியும். இன்னும் அந்த அவர் வாழ்த்தியவர் இன்னும் அந்த பாடவில்லை, ஆனால் அவர் வாழ்த்து எழுதியிருக்கின்றார். நன்றி. அடுத்து வருகின்றார், முன்னோடு வந்து நின்று விட்டார். இவரை விலத்தி கொண்டு கண்ணன் வந்து விட்டார். இப்பொழுது அவர் வந்து விட்டார். இங்கே சவுதி அரேபியா பிளைட் வந்து இறங்கி விட்டது. வணக்கம், வணக்கம் ஃபாரூக். அன்பு மகனே, வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம, வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நலம், நலம் அறிய ஆவல்.
1: நலம் என்று கூறியதை அறிந்தோம். நலம் அறிய ஆவல் என்றால் நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று உங்களுக்கு பகர்கின்றோம். எங்கே என்ன பாடலை இசைக்க போகிறீர்கள்? இசை வீந்தர் அவர்களே, இந்த திரைப்படத்திலிருந்து கொண்டு வர பொருள்கள் கொண்டு வாருங்கள்.
2: நீதியின் மறுபக்கம்.
1: ஓ, நீதி, நீதியை விட்டுட்டு அந்த மறுபக்கமா பாக்க வலிக்கிட்டீர்கள். அப்படியேங்க அப்பா, இவங்க நீதிய புரட்டி பாப்பாங்களப்பா. எங்க இந்த மகள் மகள் பாடலை கொண்டு வாருங்கள்.
2: நன்றிப்பா, நன்றி. பாடுறோம், கொண்டு வாருங்கள்.

கண்ணுக்குள்ளே மாலைக்காரு கலை சோலைக்காருங்கோயிலே பாடுதோம். ஜோடி குயில் வந்து பாடி பறந்ததாம்பேடுதோ. பொண்ணுன்னா பொண்ணல்ல தேவாமந்தன் பூமிக்கு வந்ததென்ன, கண்ணுன்னா கண்ணல்ல காந்தாமன்னோ

மாலைக்காரக்கால் சோலைக்காரங்கெல்லாம் பூமாலட்டுமா மகராசந்தேகத்துல மருமணி நான் வந்து பூசட்டுமா

0: நன்றியப்பா.
1: வாழ்த்துக்கள் ஃபாரூக், வாழ்த்துக்கள். சிறப்பாக பாடி இருக்கின்றீர்கள். இந்த பாடலை எப்பொழுது தீர்மானித்தீர்கள்? இன்று பாடுவோர் பாடலாம் பாட வேண்டும் என்று இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு தீர்மானித்து விட்டீர்களா? இன்றுதான் தீர்மானித்தீர்களா? கேட்டிக்காரனுக்கு தெரிகின்றது. ஏனென்றால் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே ஞாயிற்றுக்கிழமை தோறும் பாடுவோர் பாடலாம் வரும் என்ற அக்கறையோடு ஆர்வத்தோடு ஒரு பாடலை தெரிவு செய்து அது நன்றாக கேட்டு மனத்திலே பதித்து சொற்கள் பிரம்பாவில் அழகாக பாடியிருக்கிறீர்கள். இதுதான் முக்கியம். ராகத்தோடு நீங்கள் வந்து பக்க வார்த்தியங்கள் இல்லாமல் தொலைபேசியை எடுத்து ஒரே நேரத்தில் பாடுகிறீர்கள். எவ்வளவு கெட்டித்தனம் உங்கள்கிட்ட இருக்கின்றது. இப்போ ஒரு பாடகி வந்து இந்த பாடல், நீங்கள் பாடிய பாடலை திரைப்படத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்பு எத்தனை தடவைகள் பயிற்சி பெற்றிருப்பார்கள், எத்தனை தடவை அந்த வரிகளை வாசித்திருப்பார்கள், எத்தனை தடவை விட்டு விட்டு அதை எல்லாம் செய்திருப்பார்கள். அடுத்தவர்கள் வரி வரியாகவும் எடுத்து பாடக்கூடியவர்கள். நீங்கள் அப்படி இல்லை. ஒரே தொடர்பு, ஒரு தொலைபேசியில் ஒரு வழியில நேரடியாக முழுமையும் பாடி காட்டுறது சிறப்பு அம்சம் உள்ளது. பாருங்க, ஆரம்பத்திலே கேட்டால் இப்ப வா பாடவா கொஞ்சம் மெக்கம் பெக்கப்பட்டு கொண்டிருந்த நீங்கள் இல்லையா? சிறப்பாக பாடி மகனே சிறப்பு. உங்களுக்கு இரண்டாவது சந்தர்ப்பம் இருக்கின்றது, முடிந்தால் மீண்டும் பாருங்கள். அப்படிங்கிறது உங்களுடைய நண்பர் சைட் எடுத்து ஓடி வந்துட்டு அவருடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மகனே, சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். அடுத்த உறவு, வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அப்பா. மோகனா செல்வம்.
1: வணக்கம் மகளே. வணக்கம் மகளே. மோகனா செல்வகுமார், நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கேன்ப்பா. நீங்க நலமா இருக்கீங்களாப்பா?
1: நான் நலமாக இருக்கின்றேன் அம்மா. எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா? சிறப்பு.
2: அனைவரும் நலம்.
1: வாழ்த்துக்கள். அதை கேட்கும்போது மகிழ்வாக இருக்கின்றது. சரி, இப்பொழுது உங்களுடைய நேரம் வந்திருக்கின்றது. நீங்கள் வந்திருக்கீர்கள் காற்றலுக்கு வளமை போல. அப்பாவுடன் பாட வந்தீர்கள். எங்கே கொண்டு வாருங்கள். என்ன திரைப்படம், என்ன பாடல் கொண்டு வர போறீர்கள்? பாடி காட்டுங்கள் அம்மா.
2: திறமது கதவு படத்துல ஒரு சனம் தூங்கிருச்சு பாடலாம்.
1: ஒரு சனம் தூங்கிருச்சு கொண்டு வாருங்கள். நல்ல நிதானமாக கொண்டு வாருங்கள்.

சமம் தொங்கிருச்சு போத காத்து சிரிச்சு பவிழும் துங்கலே அதுவும் நீனோ புரியல கோயிலுக்கு

0: சிறப்பு நன்கு அமைதியாக நன்றாக உள்ளுணர்ந்து அந்த பாடலை பாடினார். ஆரம்பத்திலேயே அப்பா கூறியபடி அந்த மூச்சு எடுத்து மூச்சு விட்டு சொற்களை கொண்டு வந்து தெளிவாக கூறியிருந்தீர்கள் மகளே. உங்களுடைய பாடல் தெளிவாக இருந்தது, சிறப்பாக இருந்தது, வளர வேண்டும். வாழ்த்துக்கள்மா, சிறப்பாக பாடியிருக்கிற வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மகளே, முடிந்தால் மீண்டும் ஒரு பாடல் முடிந்தால் வந்து பாடிக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள் சென்று வாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி அம்மா. அடுத்த உறவை எதிர்பார்க்கின்றேன். 10:30 ஆகிவிட்டது உங்களுக்கு, 12 வரை இந்த நிகழ்ச்சி நிற்கும். அடுத்து ஞானசேகரம் வருகின்றார். வணக்கம் வணக்கம் மகனே ஞானசேகரம்.
1: வணக்கம் அப்பா, தங்களுக்கு இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம் உங்களுக்கு தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக மகிழ்வாக உள்ளேன்ப்பா.
0: நலமாக மகிழ்வாக இருக்க வேண்டும் அப்பா. மீண்டும் நன்றி ஒன்று கூறுகின்றேன். என்னென்ன அந்த 2-3 தளங்கள் தேடினா அந்த பாடல் ஓசை அவ்வளவுதான் இருக்கின்றது. என்ன பண்றது, எந்த தளத்தில் நீங்கள் எடுக்கின்றீர்களோ எங்களுக்கு கிடைக்கின்ற தளங்களிலே 2-3 தளங்களிலே தேடி தேடி ஓடி ஓடி அந்த பாடல் வருகின்றது. பாடல் ஒலி குறைவாக இருக்கின்றது, ஒலி சத்தம் ஓசை குறைவாக இருக்கின்றது. இருப்பினும் என்ன சரி இப்ப போடுவோம் பின்பு ஒரு தடவை இந்த கதம்பத்திலேயாவது கொண்டு தேடி எடுத்து கொண்டு போடுவோம் என்று விட்டு உடனே எனக்கு மண்டையிலே பட்டுவிட்ட மகன் அனுப்பியிருப்பார் தானே அப்படி நான் தடுமாறுன்னு அனுப்புவாரல்ல வந்துட்டு அன்புறவர்களுக்கு வரது. உடனே என்னுடைய இது உறவை பார்த்தேன், அஹா அனுப்பியிருக்கேன் நான் மகன். உடனே அந்த பாடலை முடிவதற்குள் தந்து விட்டேன். அத முதல் பாடலும் ஒலி சரியா வரவில்லை ஐயா? எனக்கு தெரிந்தது, இங்கே தெரியும் தானே எனக்கு. ஆனா நான் முயற்சி பண்ணி எவ்வளவு கூட்டி எல்லாம் விட்டு பார்த்தேன் அந்த பாடல் அவ்வளவுதான். அந்த நன்றிகள் மீண்டும் மீண்டும் நன்றிகள். விருப்பி கேட்ட பாடல் அவர் ராஜா அவர்
1: அவருடைய
0: நல்லதையா. அங்க இப்பொழுது என்ன பாடல், என்ன திரைப்படத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள்?
1: நெஞ்சிருக்கும் வரை படத்துல இருந்து பூமொழி பாடல். இந்த பூமொழி
0: நல்ல பாடல், அங்கே கொண்டு பாருங்கள். நல்லா நல்லா மூச்சு விட்டு ஆறுதலாக அமைதியாக உங்களை யாரும் தொல்ல கொடுக்க மாட்டார்கள். அழகாக பாடுங்கள்.
1: சரியப்பா. பூமுடிப்பால் இந்த பூங்குழலி புது சீர் பெறுவாள் வண்ணத்தே நருவி பார்வையிலே மன்னன் பேர் எழுதி அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீர் எழுதி அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீர் எழுதி பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி பூவையின் அண்ணன் கைவலை பூட்டி தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி தான் வருவாள் மங்கை மங்களம் சூட்டி பூமுடிப்பால் இந்த பூங்குழலி புது சீர் பெறுவாள் வண்ணத்தே நருவி நிகழும் பார்த்திப ஆண்டு ஆவணி திங்கள் 20 திருவளர்ச்செல்வன் சிவராமனுக்கும் திருவளர்ச்செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். தங்கள் நல்வரவை விரும்பும் ரகுராமன் ரகுராமன் ரகுராமன். மாதரா தங்கள் மகள் என்று பார்த்திருக்க மாப்பிள்ளை முன்வந்து மனவரையில் காத்திருக்க காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து வர கன்னியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர காலை திருக்கரத்தில் கனகமணி சரமெடுக்க ஆனந்தம் பாடு என ஆங்கோர் குரல் பிறக்க கொட்டியது மேளம் குவிந்தது கோடி மலர் கட்டினான் மாங்கல்யம் மனை வாழ்க துணை வாழ்க குளம் வாழ்க கைத்தலம் தந்தேன் என் கண்மணி வாழ்க கடமை முடிந்தது கல்யாணமாக அடைக்கலம் நீ என்று வந்தனல் வாழ ஆண்டவன் போல் உன்னை கோயில் கொண்டாட பூ முடித்தால் இந்த பூங்குழலி உது சீரடைந்தால் வண்ணத்தே நருவி என் பார்வையிலே உந்தன் பேரெழுதி அதை பார்த்திருப்பேன் கண்ணில் நீரெழுதி அதை பார்த்திருப்பேன் கண்ணில் நீரெழுதி.
0: வணக்கம் அன்புமாயினே, முதற்கு நன்றி. என்னவென்றால் திருமண அழைப்புதலை எங்களுக்கு தந்து அழைத்தமைக்கு நாங்கள் நிச்சயமாக அந்த திருமணத்துக்கு வருவோம். ஆனால் இவங்க லாக்டவுன் போட்டிருக்கின்றார்களே, எப்படி வருவது?
1: உங்கள் ஆசீர்வாதம் இருந்தா போதும்.
0: ஆசீர்வாதத்தை நாங்கள் அதை இலவசமாக அனுப்பி விடுவோம். நாங்கள்
1: காற்றலையில் அன்புறவங்களும் அம்மாவும் நீங்கள்
0: காற்றலை அனுப்பி வைத்தா வர முடியாது. எங்கள் பிரதன்னம் ஆக முடியாது. எங்க கல்யாண சாப்பாடு சாப்பிடலாக சிறப்பாக இருந்தது. பாடலை முழுமையாக நீங்கள் ஆயத்தப்படுத்தி வந்து இன்று பாடுவோர் பாடலாம் பாட வேண்டும் என்று சொற்கள் ஒன்றும் பட இல்லாமல் அழகாக அற்புதமாக நாங்கள் எல்லாம் தெளிவாக கேட்கும் வகையில் நன்றாக பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பாக பாடுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி மகனே, நன்றி, நன்றி. இருப்பினும் கால நேரம் ஆவணி திங்கள் தானே எங்களோட திருமணம். அப்ப இப்பொழுது வைகாசி திங்கள் தானே, அதற்கிடையிலே கொரோனா சுகம் வந்தால் வரலாம். எங்கே அன்பு மகளே, ரேவதி நீங்கள் அழைத்துக் கொண்டே இருந்தீர்கள், ஓடி பாருங்கள் அம்மா ரேவதி. இது மொழியும் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கண்டா கலையத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. ஓடி பாருங்கள், ஓடி வர வேண்டும். அக்ஷயா வந்துவிட்டார். வணக்கம் அக்ஷயா.
2: வணக்கம் அப்பா, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் மகளே. நீங்கள் நலமாக இருக்கின்றீங்களா அம்மா? இன்று மாலையிலே என் தெருவமே நீங்கள் ஓடி வந்தீர்கள். தாத்தாவிடம் அப்பாவிடம் பாடல் கேட்பதற்கு எனக்கு நிறைந்து விட்டதம்மா. அப்ப உங்களை எடுத்து எனக்கு முடிக்க முடியாது. உங்கள் மூவரை நான் அழைக்க முடியவில்லை. நீங்கள் மூவருடைய அழைப்பு நான் ஏற்க முடியாமல் இருந்து விட்டது. குறையாக எடுக்க வேண்டாம். வேறு காரணம் அல்ல. அதனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு நேரம் முடிக்க வேண்டும். அதற்கு நிறைவாக வந்து விட்டார்கள். அழைப்புகள் வந்து விட்டது. அதனால் தான் நான் உங்களுடைய அழைப்பை இணைக்கவில்லை. சரியா அக்ஷயா? சரிம்மா, சரிம்மா. இப்ப என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்? என்ன பாடல்
2: பாடப்போகிறீர்கள்? பாட்டு நீ பாடிலாவே படத்திலிருந்து இளையோரம் வீசும்
0: கதை. எங்கே கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். அற்புதமான பாடல், நல்ல ஒரு பாடல். பாடல் பாடு நிலாவே என்ற திரைப்படத்திலிருந்து. சரி, எங்கே கொண்டு வாருங்கள். உங்கள் டைம் நேரம் எடுத்து கொண்டு வாருங்கள் இலகுவாக.
2: காத்து மனசோடு பாடும் பாட்டுதா கேட்டுதான் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்டுதா

மலையோட்டம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்டுதா கேட்டுதா. வான் பறந்து செஞ்சிட்டு பிடிக்க வாராதா, தயிருக்கும் ஓசா பூ கை கலக்க கூடாதா. தா பொழுது ஆனா உங்காரங்கள் தானா, அன்பே சொல் ஆனா தொழாகாத ஆனா, உள்மூச்சு வாங்கினேன்.

அலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் கேக்குதா கேக்குதா, புத்தாலத்து திணறுவிடதா கட்டதா, சித்தாய கட்டிய கையில் வந்து கிட்டாதா, ஆத்தோரோனா ஆத்தோரில் ஆட ஆவாரம் பூவில் அது

0: காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்குதா கேட்குதா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்குதா கேட்குதா. ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா, சொந்தங்கள் தேடினாலும் தந்தையாகாதம்மா. தாய் தந்த பாட்டுதானம்மா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்குதா கேட்குதா. ஐயா கேட்டுச்சாயா?
1: சிறப்பாக கேட்டது. மலையோரம் வீசிய காற்று நல்ல மழலை தமிழிலே கேட்டது. நன்றாக தமிழ் நன்றாக உச்சரிக்கின்றீர்கள். இப்பொழுது சிறப்பாக இருந்தது மகளே. அந்த ஆறாரோ பாடினாலும் அந்த பாட்டாக வர நல்ல வரிகளோடு கொண்டு வந்து நல்ல ஒரு பாடலை தந்தீர்கள். நல்லா உள்வாங்கி அதை மனதிலே பதித்து கொண்டு வந்து பாடியிருக்கிறீர்கள். கெட்டி காரியம்மா. நீங்கள் இன்னும் பயிற்சி எடுத்து மேலும் மேலும் நன்றாக வளர வேண்டும் என்று பாடுத்து நீங்கள் இன்னொரு பாடல் பாட வேண்டும்னா மீண்டும் வந்து பாடலாம். சரியா? உங்களுக்கு திருப்தியா இருக்கிறதா? நீங்கள் உங்களுக்கு மனதுக்கு சந்தோஷமா இருக்கிறதா? நான் வானொலியில் வந்து பாடிவிட்டு முழுமையாக என்று கேட்டிக்காரி. உங்கள் திருப்தி தான், உங்கள் திருப்தியும் உங்கள் மகிழ்ச்சியும் தான் உங்கள் திருப்தியும் உங்கள் மகிழ்ச்சியும். சரியாமா? நன்றி இணைந்தமைக்கு. அடுத்த உறவுடன் சொல்கிறேன். நீங்கள் வேண்டுமென்றால் இன்னொரு பாடல் மீண்டும் வரலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. எங்கே அன்பு உறவு, எங்கள் நீண்ட நாள் உறவு வணிகர் சிலுவை சந்தன் ராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வணக்கம் சந்தன் ராஜ்.
2: வணக்கம் ஐயா.
1: இனிய இரவு வணக்கத்தை தந்தீர்கள். நான் பகல் நேரத்திலிருந்து எங்கள் பகல் வணக்கத்தோடு உங்களுக்கு இரவு வணக்கத்தை
2: தருகின்றேன்.
1: நலமா இருக்கின்றீர்களா? எப்படி இருக்கின்ற என்ன விசேஷங்கள், என்ன
2: புதினங்கள்,
1: விசேஷமாக ஏதாவது
2: செய்தீர்கள்? எல்லா நண்பர்களும் சிறப்பா பாடிட்டு இருக்காங்க. அனைவருக்குமே வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது. உங்கள் வாழ்த்துக்கள் அவரவர்களிடம் சென்றாலையும் உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான ஒரு நிகழ்வாக எங்களுடைய பாடுவோர் பாடலாம் இப்பொழுது நிறைவாக வந்து கொண்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள். எல்லோரும் நிறைவாக வந்து பாடுகிறார்கள். சரி, உங்களுடைய பாடல் என்னவாக இருக்கும்?
2: நான்
1: என்ன பாடல், என்ன திரைப்படம்?
2: கண்டுகொண்டேன்.
1: ஓ, நாங்களும் கண்டுகொண்டோம் கண்டுகொண்டோம் உங்களை. கண்டு
3: இல்லை இல்லை சொன்ன ஒரு கணம் போகும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றார். இன்னும் இன்னும் எனக்கு ஜென்மம் வேண்டும், என்ன சொல்ல சந்தன தந்தலை ஜன்னல்கள் தண்டித்தல் நியாயமா? காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன? மௌனமா அன்பே என் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அதை நானும் மெய்ப்பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றா? இன்னும் இன்னும் எனக்கு ஜென்மம் வேண்டும், என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தல் நியாயமான இதயம் ஒரு கண்ணாடி உனது பிம்பம் விழுந்ததடி, இதுதானே சொந்தம் இதயம் சொன்னதடி. கண்ணாடி பிம்பம் கட்ட கயிறொன்றும் இல்லையடி, கண்ணாடி ஊஞ்சல் பிம்பமாடுதடி. நீ ஒன்று சொல்லடி பெண்ணே, இல்லை நின்று கொள்ளடி கண்ணே. எங்கள் வாழ்க்கையே உன்பிழி விளிம்பிலே துரத்தாதே, உயிர் தரையாதே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லு தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய், சந்தன தென்றலை ஜன்னல்கள்

0: மௌனமா அன்பே என்றன் காதல் சொல்லு நொடி ஒன்று போதுமே அதை நானும் மெய்ப்பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்லு தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் விடியல் வந்த பின்னாலும் விடியாத இரவு எது பூவாசம் வீசும் உந்தன் கூந்தலடே இவ்வுலகம் இருண்ட பின்னும் இருளாத வானம் எது கதிர் வந்து பாயும் உந்தன் கண்களடே பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் வாடி என் தளிர் மலரே இன்னும் தயக்கம் என்ன என்ன புரியாதா இது வாழ்வா சாவா என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் என்ன என்ன சொல்ல போகிறாய் நியாயமா நியாயமா என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் மௌனமா மௌனமா அதாயா
1: சிறப்பு சிறப்பான பாடல்கள் என்ன சிறப்பு என்றால் நீங்கள் அந்த நல்லாக உள்வாங்கி நல்ல மூச்செடுத்து பாடுகிறீர்கள். அதனால்தான் பல்லவிக்கு அடுத்த சரணத்தை கொண்டு வரும்போது உங்களுக்கு சிரமம் இல்லை. அந்த சரணத்தை அழகாக த்ரோ பண்ணுகிறீர்கள். நன்றாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைந்து சிறப்பு. வண்டி தனியே வந்ததா யாரும் வந்தார்களா வண்டியிலே? அம்மாதான் மகள் வர வேண்டும் நான் கேட்டேன் நேற்று தினம். இன்றைய கதம்பம் பாடுவர் பாடல் நீங்கள் தானே மகளே செய்வது முடியுமா என்று நேற்று ஒரு மாதிரி தான் இருந்தா. இன்று வந்து நான் வருகிறேன் நான் செய்கிறேன் என்று பார்த்தேன். அவளுக்கு இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஓய்வு தேவைப்படுகிறது போல் இருக்கு. நான் தானே கூட இருக்கேன் பார்த்துக்கிறேன். அவட சொன்ன அவசரம் இல்ல.
2: அம்மா அந்த கணனில வச்சுக்கலாம். உங்களை முதல்ல வைப்பாங்கல்ல இவங்க ஒரு பக்கம் இருந்துட்டு உங்களை கொஞ்சாடி
1: இணைப்பிலே வந்து இருப்பதற்கு கடினமா இருந்த காது கண் அந்த பிரச்சனை இருந்ததாலே நான் இந்த ஹெட்போன்களை அவ கொடுத்து இப்பொழுது நான் அவளை சிரமப்படுத்தப்படுகிறேன். எங்களுக்கு அவங்க சேவை நீண்ட நாள் தேவைதானே. மகளை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இன்று வந்து அப்பா நான் செய்யறேன். நீங்கள் தொடர்ந்து என்ன பற்றி கவலைப்பட வேண்டாம் மகளே. நீங்கள் இன்றும் நின்று உங்களுடைய உறவுகள் உங்களோடு தான் இருக்கின்றார்கள். கவலைப்படாதீர்கள். அவருக்கு எல்லோருடைய கவலை அவருக்கு எல்லோருடைய இணையவில்லை. நீங்கள் ஆறுதலா வந்து செய்யலாம். இன்றைக்கும் நான் செய்கிறேன். அதன் பின்பு நீங்கள் செய்யுங்களா சொல்லி திருப்பி வந்துவிட்டார். கலையகத்துக்களே வந்துவிட்டார். நான் தான் அவர் தவிர்த்து ரெண்டாள் என்று வந்தால் அவர் மூன்று நாலு மணி நேரம் இருப்பார். நிகழ்வு மீண்டும் அவர் உடல்நலம். ஆமா, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக இல்லை வேண்டாம் என்று சொல்லி எல்லாம் நிறுத்தி விட்டு வந்தேன். அங்கே துடித்துக் கொண்டு இருக்கின்றார். நல்லது சந்தன்ராஜ், நீங்கள் இணைந்து வந்து சிறப்பித்து இந்த பாடலை தந்ததற்கு நீண்ட நாள் உறவு எங்கள் வளர்ச்சியிலே அக்கறை உள்ளவர்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள். நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். இது நிலையம் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் இணைந்து பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே முதலாவதாக வந்து பாடிக்கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது இரண்டாவது பாடலை தர வருகின்றார். சதீஷ்குமார் ரேவதி, நீங்கள் அழைத்தீர்கள். அழைப்பு முடிந்தவுடன் ஓடி வந்து அழைக்க வேண்டும் அம்மா. இவர் பாடியவுடன் ஓடி வாருங்கள். எங்கே வணக்கம் சதீஷ்குமார், நாகப்பட்டினம்.
3: வணக்கம். வணக்கம் தாத்தா.
1: வணக்கம் பேராண்டி. என்ன பாடல் கொண்டு வாருங்கள்?
3: கோயில் புறாவில் இருந்து அமுதே தமிழேங்கிற பாடல்.
1: அற்புதம், சிறப்பு சிறப்பு. கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
3: சா சா ரே

சரிகா சரி சரிகா பகரி சரிகா சரி சரிகா பகரி சரிகா அமுதே தமிழே அழகிய மொழியே நகுயிலே அமுதே தமிழே அழகிய மொழியே நகுயிரே சுகம் தரும் இசை பல பார் சுகம் தரும் இசை பல பாவையோடு கவிதைகள் சுவையோடு கவிதைகள் தமிழே நாளும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே.

தேவாரம் இசை பாட்டின் ஆதாரம் தமிழ் இசையே தனி இசையே தரணியிலே முடை இசையே ஊமெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் ஊமெழுகாய் உருகும் அதில் உலகம் மறந்து போகும் பூங்குயிலே என்னோடு தமிழே நாளுனி பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே பொன்னல்ல பூவல்ல பொருள

0: அறிவு வளம் பெருமை தரும் என் கனவும் நினைவும் இசையே. இசை இருந்தால் மரணம் ஏது என் இசை என் கனவும் நினைவும் இசையே. இசை இருந்தால் மரணம் ஏது என் மனதில் தேன் பாய தமிழே நாளு நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே. சுகம் தரும் இசை பலபா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாளுனி பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனது.
1: சிறப்பு சிறப்பாக பாடியிருக்கு. நல்லது நல்லது பேரவன்றி நன்றாக இந்த பாடலை நீங்கள் தியானித்துக் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இன்னும் பயிற்சி பெற வேண்டும். இந்த பாடல் இன்னும் கொண்டு வரலாம். சிறப்பான ஒரு பாடல் நீங்கள் நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். அதை உள்வாங்குகிறீர்கள். அதுதான் இங்கே உள்ள பெருமை. உள்வாங்குறபடியால் தான் அந்த பாடலை நீங்கள் வெளியே அழகாக கொண்டு வருகிறீர்கள். சிறப்பு பேராண்டி இரண்டாவது பாடலையும் சிறப்பாக தந்திருக்கீங்க. உங்களுக்கு என் தாத்தாவின் வாழ்த்துக்கள். சரியா?
2: நன்றி நன்றி தாத்தா.
1: நன்றி ஐயா. சென்று வாருங்கள். எங்கே அன்பு மகள் ரேவதி அழைத்துக் கொண்டிருந்தீர்கள். நின்று விட்டீர்கள். ஓடி வாருங்கள். விரைவாக வர வேண்டும். ஒவ்வொருவரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அழைப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்வதை இணைந்து கதம்பத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வகையிலே பல சுவையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. நல்ல நல்ல கலைஞர்கள் நல்ல பாடகர்களின் குரல் வளங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நேரத்திலே நாங்கள் இத்தனை குரல்களை கேட்கின்றோம். அற்புதமான குரல்கள். இது ஏற்கனவே காற்றலையில் வந்த பாடல்களாக இருக்கலாம். திரைப்படத்திலிருந்து அந்த பாடல்களை நாங்கள் ஒரே குரலில் திரும்ப திரும்ப கேட்டிருக்கோம். ஆனால் இது வேறு குரலிலே நாங்கள் கேட்கும்பொழுது இந்த வித்தியாசம் தெரிகின்றது. எங்கள் மொட்டுக்களினுடைய சிறப்புகளும் விளங்குகின்றன. நீங்கள் எல்லாம் எங்கள் மொட்டுக்கள் வந்து திருவாய் மலர்ந்து அழகாக பாடி செல்கின்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உறவுகளே. எங்கே இப்ப நேரம் இப்பொழுது 1:26 நிமிடம். எங்களுக்கு உங்களுக்கு 10:55 நிமிடம் ஆகிவிட்டது. அன்பு மகள் ரேவதி சென்னையில் இருந்து அழைத்தீர்கள். உங்கள் அழைப்பை எதிர்பார்க்க புதுக்கோட்டை செல்வக்கும் நீங்கள் முதலாக அவர்கள் ஓடி வாருங்கள். முதலில் பாடுபவர்களுக்கு முதல் சந்தர்ப்பம் கிடைக்கும். ஓடி வர வேண்டும். அழையுங்கள் பாடலை தாருங்கள் என்று கேட்கும் வேளையிலே அடுத்த உறவு யாராக இருக்கின்றார் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். வர வேண்டும். முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையின் பாடுவோர் பாடலாம் நிகழ்வினை கேட்டு அலங்கரித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்கும் வேளையிலே பாடல்களை ஒழுங்காக வந்து பாட வேண்டும்.

0: அங்கே அக்ஷயா வந்திருக்கின்றீர்கள். வாருங்கள் அக்ஷயா.
1: வணக்கம். வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே. அக்ஷயா இரண்டாவது பாடலை கொண்டு வந்திருக்கீர்கள். கொண்டு வாருங்கள். என்ன பாடல், என்ன திரைப்படம்?
1: ரோஜா படத்தில் இருந்து காதல் ரோஜாவை பாட்டு.
0: ஓ, ரோஜா திரைப்படத்தில் இருந்து. கொண்டு வாருங்கள் அம்மா, அழகாக மகள்வாக கொண்டு ஓடி வாருங்கள். அந்த பாடலை கேட்போம்.
1: சரிங்கப்பா. காதல் ரோஜாவை இங்கே நீ இங்கே கண்ணீர் வழி கண்ணே. காதல் ரோஜாவை இங்கே நீ எங்கே கண்ணீர் வழி கண்ணே.

அக்ஷயா, அக்ஷயா, அக்ஷயா பாருங்கள், அக்ஷயா, என்ன நடந்தது? உங்களுக்கு இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது மகளே. அக்ஷயா, உங்கள் பாடலை எதிர்பார்க்கின்றேன். வலைத்தளம் ஒழுங்காக உங்களுக்கு உதவி செய்யவில்லை, அதனால் உங்கள் தொலைபேசி தொல்லைபேசியாக மாறிவிட்டது.

0: தங்கை செல்வகுமார் அழைப்புக்கு வந்தீர்கள் எங்கே உங்களை காணவில்லை, ஓடி வாருங்கள். மீண்டும் அக்ஷயாவினுடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, அதனால் அடுத்த உறவுடன் செல்லலாம். ஓடி வாருங்கள் செல்வகுமார், அழைத்தீர்கள், ஓடி வாருங்கள். இப்பொழுது மகாலிங்கம் வருகின்றார். வணக்கம் மகாலிங்கம். மகாலிங்கம் வணக்கம் வணக்கம். இரண்டாவது வாருங்கள் வாருங்கள். வணக்கம் வணக்கம். இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள். என்ன என்ன திரைப்படம்? மகாலிங்கம் மகாலிங்கம். உங்களுக்கும் தொலைபேசி தொலைபேசி ஆகிவிட்டதா?
1: ஹலோ ஐயா.
0: வணக்கம் வணக்கம். இடம் சரியில்லை போல் இருக்கிறது. வலைத்தளம் இங்கே
1: கேக்குது ஐயா.
0: நீங்கள் பேசுவது இப்பொழுது கேட்கின்றது, கொண்டு வாருங்கள்.
1: என்ன ஆண்டவன் கட்டையில இருந்து படத்துல இருந்து ஆறு மணிமே ஆறு பாட்டு.
0: அற்புதம். கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள்.
1: ஆறு மணமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, எந்த மனிதன் வாழும் வகை தெய்வத்தின் கட்டளை ஆறு, தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மணமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, எந்த மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு, தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறை

0: இன்பம் இறைவன் வகுத்த நீதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தின் இன்பம் சொல்லாகும் செய்கையில் பொண்ணும் துன்பத்தில் துன்பம் உண்டாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். இந்த எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலம் உயரும் போது பணிவு கொண்டு உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நில உயரும் போது பணிவு கொண்டு உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும் வெறும் பணிவு என்பது பண்பாகும். உண்மை என்பது பண்பா அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த நான்கு கட்டளை அறிந்த மனது எல்லா நன்மையும் உண்டாகும். எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆசை கோபம் களவு கொள்ளவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனிதன் மடிவு தெய்வம். இது மிருகம் என்பது கல்லை மனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனம் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆறு மனமே ஆறு இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேர்ந்த மனிதன் வாழும் வரை தெய்வத்தின் கட்டளை ஆறு. தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு.
1: சிறப்பு நன்றாக பாடியிருக்கீங்க. நீங்கள் அந்த லிரிக்ஸ் அந்த வரிகளை பார்த்து படிப்பதனால் தான் உங்களுக்கு அந்த தடைகள் வர பார்த்த சொற்றடைகள் அங்கே. இரண்டாவது சரணத்திலே வந்தது அமைதி, அடுத்தது ஆண்டவன் பகுத்த நீதி என்றுதான் வர வேண்டும். நீங்க நீதி நீதி என்றுதான் பாருங்க. அந்த சரியாக எழுத்துக்களை கவனித்து போங்க. சிறப்பாக இருந்தது மகாலிங்கம். சென்ற இடத்தில் இருந்து கொண்டும் உங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்கள் மொழியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் உங்களோட பண்புக்கு நன்றி வாழ்த்துக்கள். நன்றாக பாடினீர்கள். சிறப்பு இரண்டாவது பாடலும் நன்றாக பாடியிருக்கீர்கள். மீண்டும் வளர வேண்டும் உயர வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்ளுகின்றேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி ஐயா நன்றி. அடுத்த உறவு அழைத்தார் செல்வகுமார். வந்தீர்கள் எங்கே செல்வகுமார்? உங்களை காணவில்லை. ஓடி வாருங்கள் செல்வகுமார். இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. ரேவதி உங்கள் அழைப்பு வர வேண்டும். உங்கள் அழைப்பையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஓடி வர வேண்டும். அழைத்தீர்கள் வர வேண்டும். நீங்கள் எல்லாம் வந்து பாட வேண்டியாக்கள் தானே. ஓடி வாருங்கள். நேரமாகிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தூக்கத்துக்கு தூக்கத்துக்கு செல்ல நேரம் 11 மணி ஆகிவிட்டது. 11 மணி 3 நிமிடத்தோடு இருக்கின்றீர்கள். ஆனால் பகலிலே தூங்குவீர்கள், இரவிலே விழிப்பீர்கள். இப்பொழுது அப்படித்தான் எல்லாம் கால நேரங்கள் கிழமை கூட தெரியாமல் இருக்கின்றோம். அட்டமி நவமி அமாச பருவம் ஒன்றும் தெரியாமல் இருக்கின்றோம். ஒரே இருளாகவும் ஒரே பகலாகவும் இருக்கின்றது. அங்கே செல்வகுமார் வந்துவிட்டார். புதுக்கோட்டையிலிருந்து அன்பு மகன் செல்வகுமார். செல்வகுமார் ஓடி வாருங்கள். வணக்கம்.
3: வணக்கம் பா. நலமா இருக்கீங்களாப்பா?
1: நலமாக இருக்கின்றேன் மகனே, நலமாக இருக்கின்றேன். மகள்வாக இருக்கின்றோம். நீங்கள் மகள்வாக இருக்கின்றீர்களா? மகள்வாக மகள்வாக நல்ல அமைதியான நேரத்திலே என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? என்ன திரைப்படத்திலிருந்து?
3: தெய்வத்தாய் என்ற படத்துல வந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய முன்னெழுத்தில் அந்த பாடலை நான் பாடுறேன்ப்பா.
1: சரி, எங்களுக்கு செல்வகுமார் பாடுங்க, நன்றா இருக்கும்.
3: சவுந்தரராஜன்
1: வாருங்கள் வாருங்கள். தெய்வத்தாயில் ஓடி வாருங்கள். கொண்டு வாருங்கள் மகனே, மகிழ்ச்சியாக ஓடி வாருங்கள்.
3: மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்தாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும்.
0: பதவி வரும் போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாத பண்பு குறையாத பழகி வர வேண்டும் தோழா. பதவி வரும் போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாத பண்பு குறையாத பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன்னை அறிவே உன் தந்தை, உலகே உன் கோயில், ஒன்றே உன் தேவன். மூன்றெடுத்தேன் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊரிருக்கும், அந்த ஊருக்கு எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. வாழை மலை போல பூமி முகம் பார்க்கும் போலை குணமாற்று தோழா. நாளை உயிர் போகும் போனும், நாளை உயிர் போகும் போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோயில், ஒன்றே உன் தேவன். அந்த மூன்றெழுத்தேச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்கு உனக்கொரு பேர் இருக்கும். கடமை கடமை, கடமை அது கடமை.
1: சிறப்பாக பாடுகிறார் செல்வகுமார். விருதியில் கலந்து மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் என்று பாடிவிட்டு, மூன்று எழுத்தில் உன் மூச்சு இருக்கும் என்று எங்களுக்கும் இருக்கும் என்று கூறிவிட்டு போகிறது. நல்ல பாடல். நீங்கள் அந்த வரிகளை பார்த்து தானே பாடினீர்கள்? அதுதான் பிழை உங்களுக்கு தெரிகின்றது. முதல் பாடலை உள்வாங்கி பத்து தரம் கேட்டு அந்த பாடல் வரிகள் என்ன கூறி இருக்கின்றது, என்ன கருத்தை கொண்டு வருகின்றது மனதிலே வைத்தால் உங்களது வரிகளையே அந்த பாடல் வரிகளே உங்களை எடுத்துக்கணும். அப்படித்தான் முன்பு பழைய தென்னகத்து திரைப்பட தமிழ் திரைப்பட உலகிலே ஒரு பாடலை நாங்கள் பல்லவிய தொடங்கினால் இறுதி சரணம் வரை உங்களை இழுத்துக் கொண்டு போகும் நாங்கள் உள்வாங்கி பாடும் பொழுது. இப்பொழுது போல முறிவுபட்டு வர இப்பொழுது வந்து இசை அமைப்பதும் இல்லை, பாடல்களை ஒரேடியாக எங்கெங்கோ இருந்து பாடி கோர்க்கிறார்கள். அப்பொழுது ஒரு கலையகத்தை வச்சு இசை அமைப்பார்கள். எத்தனை தடவை அந்த இசையில போட்டு போட்டு அமைப்பு. இப்பொழுது அப்படியெல்லாம் இல்லை, யார் போட்ட இசையோ அதை எடுத்து ஒரு மாற்றத்தை மாற்றி கோர்த்து விடுவார், வெட்டி ஒட்டி கொண்டு வந்து எல்லாம் பெயர் பெறுகிறார்கள். அது போற முடியும். ஆனால் சிறப்பாக செல்வகுமாரை இணைக்கும் போது எனக்கு பெருமை வாரது. என்னவென்றால் ஆரம்பத்திலிருந்து ஒரு சொல்லு பாடு, ஒரு ராகம் சொல்லும் பாடலை கேட்டுவிட்டு ஒரு பாடும் மகனேனா அப்பா பாடலுக்கும் எனக்கும் சரி வராது, எனக்கு குரலே சரியில்லை, நான் விரலால் இசைக்கின்ற இசைக்கருவிதான் செய்வேன் என்று கூறிவிட்டார். இப்பொழுது எங்கே இந்த குரல் எங்கிருந்து வருகின்றது, எங்கிருந்து இந்த குரல் வந்தது? இதுதான்
3: உங்களுடைய தூண்டுதல், தூண்டுதல் தான்பா, தூண்டுதல், தூண்டாவதுக்கு தூண்டுதல் எழுதிய மாதிரி நீங்க தூண்டி விட விட எனக்குள்ள ஒரு ஆர்வங்கள் எல்லாம் பாட
1: ஆரம்பிச்சிருந்தீங்க. நான் மட்டும்
3: நல்லா இருக்கீங்க.
1: நீண்ட நாளாக நீங்கள் எங்களோடு இருக்கிற நீண்ட நாள் பயணிக்கின்றீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியோடு அக்கறையுள்ள ஒரு அன்பு உறவு. அம்மாவுடன் பேசும்போது அம்மாவுடன் பாடணும், என்னை விட மகள் தான் உங்களை எல்லோரையும் தூண்டி தூண்டி தூண்டித்து அவ பாடியும் காட்டுவா, உங்களை அப்படி இழுத்துக்கொண்டு வருவார். அவ்வளவு தூரம் சிறப்பாக இருக்கிறது மாதிரி எனக்கு பெரிய மகிழ்வு. உங்களை நீங்கள் ரெண்டு மூன்று பேர் இருக்கின்றீர்கள், அதிலே ஒருவர் நீங்கள். ஒரு ஒரு சொல்லு போட மாட்டேன், பாடவே மாட்டேன், அதெல்லாம் சரிவராத பாண்டு மாத கணக்காக எனக்கு தாட்டி கழித்த நீங்கள் இப்பொழுது பாடலை முழுமையாக வந்து அழகாக சிறப்பாக பாடுவதை கேட்கும் பொழுது எங்கள் குழந்தைகள் மெதுவாக உடம்பு விரட்டி தவழ்ந்து எழுந்து நின்று நடந்து ஓடி ஆடி நடனம் ஆடினால் இவ்வளவு ஆனந்தம் இருக்கும். அதே போன்று உங்கள் எல்லோரையும் நினைக்க எனக்கு ஆனந்தமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் என் அன்பு மகள் வீராவுக்கும் தான் இந்த வாழ்த்துக்கள் சேர வேண்டும் இல்லையா? அவதான் இருக்கும் என்னை கூட இதில் இருந்து இந்த நிகழ்ச்சியை நான் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்கே நானும் முடியாது என்று கூறுவேன். இப்படி இருந்து செய்கின்றால் அதுக்கு உதாரணம் இந்த மகள் தான். அவதான் எனக்கு இந்த உற்சாகத்தையும் இந்த தொழில்நுட்பத்தையும் காட்டி கொடுத்தது அவர் தான். என்னுடைய குருநாதர்
3: வாழ்த்துக்கள்
1: மகனே, சிறப்பாக இருந்த உங்களோட பாடல்.
3: நன்றி.
1: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன்
3: வாழ்த்துக்கள்
1: ஐயா. எங்கே அன்பு மகள் ரேவதி, உங்களுடைய குரலை கேட்க நாங்கள் ஆவலோடு இருக்கின்றோம். எங்கே சென்று விட்டீர்கள்? ஓடி வரலாம் தானே? அழைத்த உறவுகள் மீண்டும் அழைத்துக் கொள்ளுங்கள். காற்றலைக்கு வர முடியாமல் இணைப்பு கிடைக்காதவர்கள் முயற்சி செய்து கொள்ளுங்கள் என்று என்னுடைய அன்பு மகள் ஷியாமலா வர மாட்டார் என்று தெரிகின்றது. அவருக்கு தொண்டை சரியில்லை, அவர் எழுதிவிட்டார். ஆனால் பாடாமலே பெயர் பெற்று விட்டார் அவர் என்று அதற்கும் ஒரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது மன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவையில் இணைந்திருக்கின்றோம். எங்களுக்கு நேரம் இப்பொழுது மதியம் 1:42. ஆனால் உங்களுக்கு 11:11 காட்டுகின்றது. ஈழத்தின் நாட்டிலும் அப்படித்தான் காட்டுகின்றது. எங்கே அடுத்த உறவு வர வேண்டும், ஓடி வர வேண்டும், பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். வர வேண்டும், இன்னும் வர இருக்கின்றார்கள், வர இருக்கின்றீர்கள், ஓடி வரலாம். இப்பொழுது உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. சிலருக்கு வீட்டிலே இப்பொழுது அமைதி சூழ்ந்த நிலையில இருப்பீர்கள். குழந்தைகளின் வீடு, அவர்கள் தூங்கி இருப்பார்கள். தனியறையிலே இங்காலே வந்து பேசலாம். நீங்கள் கூட்டமாக வழியே சென்று நீங்கள் பேச முடியாது. வீட்டினுள்ளேதான் இருக்கின்றீர்கள். இப்பொழுது நீண்ட நாட்களை பின் ஒரு உறவு வருகின்றார், அழைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம் ஐயா, சாந்தி.
1: தர்மபுரி, தர்மபுரி தானே நீங்கள்? என்ன தர்மபுரி சாந்தி? சாந்தி, நலமா இருக்கீங்களாமா?
4: நலமா இருக்கங்கய்யா. நீங்கெல்லாம் நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கின்றோம் மகளே. எங்கே நீண்ட நாள் காணவில்லை உங்களை. நாங்கள் என்னவோ எல்லாம் யோசித்து விடுவோம். அடிக்கடி குரல் காட்டி கொள்ளுங்கள். இந்த காலம் அப்படியான காலம், சரியா? எப்படி தர்மபுரி, தர்மபுரி எப்படி இருக்கின்றது தாக்கங்கள்? இலவசமாக கிடைக்கின்றது. என்ன கேட்காமலே கொடுக்கின்றார்கள். கேட்பதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. இது கேட்காமல் கொடுப்பவனே கொரோனா கொரோனான்னு பாட வேண்டியதான், சரியா? பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க. ஐயா அப்படி இருக்கின்றார்,
4: நலமா இருக்காங்க.
1: மகளினுடைய குரலை நீண்ட நாள் காணவில்லை. எப்படி இருக்கின்றா மகள்? காய்ச்சல் வந்து விட்டுதா? தடுப்பூசி போட்டதாலே?
4: பையன்
1: ரெண்டு பேருமே
4: போட்டுக்கிட்டாங்க.
1: சுகமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்ளுங்க. வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். உங்க இனிய குரல்ல என்ன பாடல், என்ன திரைப்படத்துல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க?
4: நானே வருவேன் பாடல்.
1: அழகாக டைம் எடுத்து ஆறுதலாக அந்த பாடலை கொண்டு வாருங்கள். சாந்தி
4: பாடுறேன்,
1: கொண்டு வாருங்கள்.

தன்

வாழ்த்துக்கள் சாந்தி. அழகாக ஆறுதலாக தெளிவாக பாடினீர்கள். நீங்கள் என்ன உபகரணம் பாவிக்கிறீர்கள்? தனியே தொலைபேசியில வாய் வைத்து பாடுகிறீர்களா, அல்லது காதலியை போடுகிற இயர் மிஷின் மட்டும்தான்? நீங்கள் வேறு அதாவது இந்த ஹெட்போன்லோ அல்லது இயர்போன் அப்படி ஒன்றும் இல்லையா? நல்லா இருந்தது பாடல், சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். முழுமையாக பாடிய நீண்ட நாட்களிலும் உங்கள் குரலை கேட்டு

0: மகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறுங்கள். எல்லோருக்கும் பாதுகாப்பு.
1: நன்றி
0: சாந்தி. நன்றி அம்மா. நன்றி சிறப்பித்தவங்க. நன்றி. எங்கே அடுத்த உறவு வருமான எங்கே எங்களுடைய ரேவதி, உங்களை நான் பல தடவை அழைத்தேன். நீங்கள் இரண்டு தடவை அழைத்தீர்கள். நீங்கள் அழைக்கும் பொழுது இங்கே பாடல்கள் ஓடிக்கொண்டிருந்தது, அதனால் உங்களை அழைக்க முடியவில்லை. மீண்டும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இப்போது நேரம் 11:17 நிமிடம் தான். நீங்கள் நித்திரைக்கு சென்றிருக்க மாட்டீர்கள். ஓடி வர வேண்டும் காற்றலைக்கு. எல்லோரும் வருவது போல் வர வேண்டும். யாராவது அழைப்புக்கு வந்து உங்களுக்கு இணைப்பு கிடைக்காதவர்கள் மீண்டும் வாருங்கள். இது முனியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் வாரம் ஒரு முறை மலரும் கதம்பம் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு மலர்ந்து கொண்டிருக்கின்றது. வந்து பாடி அசத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புறவர்கள் மகிழ்வாக இருக்கின்றது. நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்க வெளி இடங்களிலிருந்து எங்களுடைய ஏனைய புலனங்களிலும் செய்தி பகுதிகளிலும் மின்னஞ்சல்களிலும் வந்து கொண்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும். சிறப்பாக பாடுகிறார்கள் எல்லோரும். நல்ல இவர்கள் எல்லாம் சங்கீத வித்துவான் என்று நாங்கள் கூறவில்லை. இது ஒரு சங்கீத மேடை என்று நான் கூறவில்லை. இது ஒரு காற்றலையில் வந்து நேரலையில் தொலைபேசியில் ஒரே அடியில் பாடுகின்ற பாடல்கள். அது நன்றாக பாடுகிறீர்கள். நீங்கள் பயிற்சி எடுத்தோ முயற்சி எடுத்தோ வந்து பாடுவது சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் என்று கூறிக்கொண்டு இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்தில் இப்பொழுது நேரம் 1:50 எட்டி பிடிக்க இன்னும் 1 நிமிடம் இருக்கின்றது. உங்களுக்கும் அதே மாதிரிதான். வாருங்கள், காற்றலை இணையுங்கள். பாடலுக்கு வராதவர்கள் வந்து பாடுங்கள். ரேவதி, நீங்கள் அழைப்பு தந்தீர்கள். உங்களை எடுக்கவில்லை நான். காரணம், உங்கள் அழைப்பு வரும்பொழுது ஒரு நபர் நபர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அதனால் தான். எங்கே மீண்டும் அழையுங்கள்.

0: இது கட்டளை அல்ல, அன்பு அறிவிப்பு தான். ஆர்வம் உள்ளவர்கள் பாட வேண்டும். நீங்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றீர்கள் எனக்கு தெரியும். நான் கூட அப்படித்தான். நான் எங்க வாயில ஏதோ ஒரு பாடல் வந்து கொண்டிருக்கும், ஏதோ நாங்கள் மகிழ்வாகவோ அல்லது சோகமாக இருக்கிற நேரத்தில் கூட ஒரு இசை உங்களை தாளாட்டும், அந்த சுமையை குறைப்பதற்கு. இசை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களை இசைத்து இழுத்துக் கொள்வது, இசைவது, எங்களை இசைத்துக் கொண்டு போகின்றது. எங்களை இசை இசைக்கென்ன விரும்பி எங்களை இழுத்துக் கொண்டு போகும் அந்த இசை. இசையால் வசமாக இதயம் எது என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த இசையினாலே எத்தனையோ நோய்களை குணப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த இசையினால் கொல்லும் மிருகத்தை கூட அடக்கி இருக்கின்றார்கள். அழும் குழந்தையை ஆட்ட முடியாதது, தாங்க முடியாதது, அடக்க முடியாதது குழந்தையின் அழுகை. அந்த குழந்தையின் அழுகையை கூட இந்த இசை ஆட்கொள்கிறது. ஏன், எங்களை எல்லாம் படைத்த எங்கள் இறைவன் கூட இசையால் வசமாக்கப்பட்டவர். ராவணேஸ்வரன் அவருடைய சரித்திரத்தில் இருக்கின்றது. இசையால் அவர் வசமாகிவிடுவார். அதனால்தான் ஆலயங்களிலே, எந்த ஆலயங்களுக்கு சென்றாலும் எல்லா மதங்களிலேயும் இசை முக்கியத்துவம் வகிக்கின்றது. இறை வழிபாட்டிலே இசை முக்கியமாக இருக்கின்றது. ஆழ்வார்கள், அடியார்கள், நாயன்மார்கள், ரிஷிகள், யோகிகள், ஞானிகள் இசையால் தான் எதையும் காணுகிறார். ஏன், இந்த உலகத்தையே ஒரு ஆளும் அந்த பகலவன் சூரியன் கூட அங்கே ஓம் என்ற இசையைத்தான் எழுத்திக் கொண்டிருக்கின்றது. நாசா கண்டுபிடித்திருக்கின்றது. அந்த சூரியனுடைய இருந்து ஒரு ஓசை ஒன்று எழும்புகிறதாம். ஓசை ஒன்று வருக, அந்த ஓசை ஓம் என்றுதான் வருகின்றதாம். பிரணவநாதம். இந்த இசையால் யாரும் இசையை விட்டு விலகி போக முடியாது. இந்த இசை கருவறையில் இருந்து கல்லறை போகும் வரும் எங்களோடு வருகின்றது. நன்றாக சிந்தித்து பாருங்கள். எங்களை அறியாமல் சங்கீத வித்வான்கள், பெரிய பெரிய மேதைகள் தான் இதை பாட வேண்டும் இல்லை. பின்னணியில வந்து பாடி சென்றவர்கள், விருதுகள் பெற்ற பெரிய திரும்ப பட்டங்களை பெற்றவர்கள் தான், அவர்களால் தான் பாட முடியும் என்று நாங்கள் எண்ண வேண்டாம். அவர்கள் பாடிய பாடலை நீங்களும் பாடலாம், நாங்களும் பாடலாம். பாடுவது யாருக்கும் சொல்லிக் கொடுக்க தெரியும். அழுகையே ஒரு பாடலாக இருக்கின்றது, சிரிப்பே ஒரு பாடலாக இருக்கின்றது. என்னுடைய அசைவுகள் அத்தனையும் எங்கே வணக்கம் வருகின்றார். என்னுடைய அன்பு மகன் ஃபாரூக் மீண்டும் அவர் ரிட்டர்ன் டிக்கெட்ல வந்துவிட்டார் சவுதி அரேபியாவிலிருந்து. வணக்கம் ஃபாரூக், வணக்கம். டிக்கெட் கிடைச்சி விடுது, அவங்களுக்கு அடிக்கடி வருவதால் கிடைக்கும் ஐயா.
1: நன்றிப்பா,
0: நன்றி ஐயா. இரண்டாவது பாடலை கொண்டாருங்கள் மகனே.
1: கண்ணகி பாடிய பாடல், கண்ணகி வந்து நாட்டுப்புற

சொன்ன எண்ணி தவிக்கிறந்தி கட்டி வச்ச மல்லியே கட்டி கொள்ள நினைக்கிறந்தி மாம என்ன மல்லி கொள்ள ரொம்ப நாளாக இருக்கேன் கூற போட

உருவரத்த கொடுத்துடன் வாசமுள்ள சிந்துவே மயிலே உன்னையும் தவிரண்டி கட்டி வச்ச மல்லியே அடியா கட்டி கொள்ள நினைக்கிறண்டி மத்தியில அவுத்து விட்ட

சாமி எல்லாம் ஒரு வரத்தை கொடுத்துடன் வாசம் ஒண்ணு செம்பூயே பொன்ன எண்ணி தவிக்கிறண்டி கட்டி வச்ச மல்லிகையே நான் கட்டி கொள்ள நினைக்கிறண்டி.

0: வாசமுள்ள சந்தேயி தவிக்கிறீன். நன்றி அப்பா, கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடுச்சு.
1: அந்த வாசம் உள்ள செம்பு எங்க பாத்தீங்க? சவுதி அரேபியாவில இருக்கா வாசம் ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்களோ செம்பு? கண்டுபிடிச்சிருவாங்களா? மூடி வச்சாலும் வாசம் உள்ள செம்பு. நல்ல பாடல் ஐயா, தெரிஞ்சிருக்கு. கண்ணகி என்ற நாட்டுப்புற பாடகி இந்த பாடல். அவை எழுதி இசையமைத்து பாடிய பாடல். இப்பொழுது சவுதி அரேபியாவிலிருந்து ஃபாரூக் அவர்கள் இசையமைத்து பாடியிருந்தார்கள். நன்றாக இந்த அந்த பாடல் சிறப்பான. மகனே, இந்த நாங்கள் பேசுவது தெளிவாக கேட்கின்றதா?
0: நல்ல தெளிவா.
1: மற்றவர்கள் பாடியது தெளிவாக இருந்ததா? அப்ப உங்க பாடலும் தெளிவாக இருந்திருக்கும். சரியா, அந்த நாட்டுப்புற பாடகி என்றவுடன் உடனே ஞாபகத்துக்கு வந்து விட்டாள் அன்பு மகள் மதுரமல்லி. அவர் டாக்டர் விருது பெற்ற ஒரு பெருந்தகை. பெருந்தோடு இன்னும் எங்கள் வானொலிக்கு வந்தவனிந்து தனக்கு வேறு தளங்களிலே இடம் கிடைக்காமல் காத்துக்கொண்டிருக்கிறேன் இருந்தேன் அப்பா, உங்களிடம் வந்துதான் எங்களுக்கு ஆறுதலாயிருக்கு. பெருமையாக கூறிக்கொள்வார். பாடல் கேட்ட உடனே பாடுவார். பாடி முடிக்கும் பொழுது நான் இருக்கும் நேரத்திலே வந்து பாடினார். பாடி முடிக்கும் பொழுது அந்த விருதி வரியை கொண்டு வந்து அப்பா என்றுதான் முடிப்பார். அவ்வளவு பாசமாக இருந்தவர் அவர். என்று எங்களிடம் இல்லை இந்த கொடிய இந்த நோய் அவரை கொண்டு சென்று விட்டது. ஆனால் அவர் விண்ணுலகம் சென்றாலும் மண்ணிலே அவர் அவருடைய குரலை ஒலித்துக் கொண்டிருக்கும். இந்திய தமிழ் வானொலியா ஒன்று பதிவுகள் இருக்கின்றது. நீங்கள் நாட்டுப்புறத்து பாடலை கேட்டவுடன் அந்த ஞாபகம் வந்துவிட்டது.
0: பாடின பாட்டு படிக்காம
1: பாடுங்கள் ஐயா, கேட்போம்.

எப்படி நடி பார்வையில ஒரு சிற பறிச்சு புட்ட உறக்கண்ண பார்வையில வாழ்ந்து முடிச்சு புட்ட உறக்கண்ண பார்வையில வாழ்ந்து முடிச்சு புட்ட சொல்லாதடா என்னத்தான் சொல்லாதடா மெல்லாதடா உயர்த்த மெல்லாதடா சீண்டாவேடி என்ன ரொம்ப சீண்டாவேடி தாங்காவேடி என் உடம்பு தாங்கா.

இரேனு பிறப்பிலுமே நீதானடி, இடேரும் வாழ்வே இப்போ வாழ்வோமடி, வெள்ளமனோ பிள்ளைப்பனோ உள்ளவன் நீயரா, தங்கமுனோ தாங்குகுனோ பெற்றவன் நீயடி. சொல்லவேடா பொய்தான் சொல்லவேடா, சொல்லையடா நீ சொல்லையடா, பொல்லாதடி அன்பாவம் பொல்லாதடி செல்லாதடி.

0: பறிச்சு புட்ட ஓர கண்ணு பார்வையில வாழ்ந்து, ஒடிச்சு புட்ட ஓர கண்ணு பார்வையில வாழ்ந்து நீ ஒடிச்சு புட்ட. நன்றிப்பா.
1: நன்றி மகனே. அவனுடைய அந்த குரலுக்கும் சந்தத்துக்கும் துணிக்கும் வேறு எவரும் இல்லை என்றுதான் என்னுடைய கருத்து. சிறப்பாக இருக்கின்ற அந்த மொழி மொழி அந்த சொல் ஆளுமை, அதனால் தான் அவருக்கு டாக்டர் விருது கிடைத்தது. நன்றி நன்றி பாரு, சிறப்பாக வந்து பாடி காட்டீர்கள். உங்களுக்கு போனஸ் பாடலும் கிடைச்சிருக்கின்றது. நீங்கள் பிளைட் எடுத்து கேட்டு அங்கே சவுதி திடீர் பிளைட் எல்லாம் வருவீர்கள். கேட்டுக்காரன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நீங்கள் இணைந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அங்கே கணபதி அவர்கள் வந்திருந்தார்கள். மீண்டும் அழைக்கலாம் கணபதி அவர்களே. நாகரிகத்தோடு இன்னொருவர் பாடிக்கொண்டிருக்கின்றார் என்று அவர் அழைத்து பார்த்துவிட்டு சென்று அடக்கத்திலிருந்தார். இப்பொழுது வரவேண்டியவர்கள் ரேவதி வர வேண்டும், கணபதியை நீங்களும் வர வேண்டும். வந்து பாடலை தாருங்கள். இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையின் பாடுவோர் பாடலாம்.

அற்புதமான நிகழ்வு என்னவென்றால், இன்று பாடுபட்டு சென்ற பின்பு அடுத்த பாடகர்கள் எந்த விதமான காழ்ப்புணர்வும் இல்லாமல் அன்புறவோடு அவர்களை தட்டி கொடுக்கும் விதம் இங்கே புலனத்தில் பார்க்கின்றேன். எழுதுகின்றார்கள், அவர்கள் நன்றாக பாடினார்கள் என்று தட்டி கொடுக்கும் விதம். எப்பொழுதும் ஒரு விமர்சனம் என்பது ஒரு சத்துள்ள உணவாக இருக்க வேண்டுமே தவிர அது ஒரு சாட்டை அடியாக இருக்கக்கூடாது. இந்த விமர்சனத்தால் தான் ஒருவர் உயர்ச்சி அடைவதும் அவருடைய முயற்சி திருவினையாக்குவதும் உற்சாகம் பிறப்பதும். இன்று தென்னகத்து திரைப்படத்தை பாருங்கள், அவர்களுக்கு எப்படியான உற்சாகங்கள் கிடைக்கின்றது. அவர்கள் சரியாக வந்தார்களோ பிழையாக வந்தார்களோ அது சரியோ இப்படியோ அங்கே விடார இணையதளங்களுக்கு காசு கொடுத்தோ காசு கொடுக்காமலோ ஊடகங்களே அவர்களை பற்றி உயர்த்தி பெருக்கி பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் இந்த முறை விட்டு தவறை விட்டு அடுத்த முறை திருத்தமாக புதியது கொண்டு வருவார்கள். இன்னும் கொண்டு வரும்போ நான் நன்றாக செய்கின்றேன் என்ற நம்பிக்கை வைத்து விட்டார். நான் இந்த நன்றாக இருக்கும் இந்த நிலையிலிருந்து கீழே போகக்கூடாது, மேலேதான் போக வேண்டும் என்ற உற்சாகம் கிடைக்கும். நாங்கள் பாடசாலையில பிள்ளைகளை தட்டி கொடுக்கும் பொழுது நன்றாக செய்கின்ற சிறப்பு சிறப்புண்டாத்தான் அவர்கள் 80 மார்க் பெற்றவர்கள் அடுத்த முறை 90 மார்க் பெறுவதற்கு அவர்கள் தங்களை தாங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்வார்கள். இது அந்த ஊக்கங்களிலே உண்டு. தன்னூக்கம் தன்னெடுப்பு ஊக்கம் என்று பல ஊக்கங்கள் இருக்கின்றது ஒரு மாணவனிலே ஒரு மக்களிலே இருக்கின்றது. அந்த ஊக்கம் என்பது நான் பாட வேண்டும், இந்த தொலைபேசியிலே சென்று நான் கற்றளையிலே பாட வேண்டும் என்ற ஆர்வமும் அக்கறையும் உள்ளவர்கள் தான் முன்னேறுவார்கள். இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சியில் இன்னும் 2 உறவுகள் வரை இருக்கின்றார். நேரம் உங்களுக்கு இப்பொழுது 11:33 முதல் 12 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடிக்கும். ஓடி வாருங்கள், புதிதாக ஓடி வந்து பாடுங்கள்.

0: நலமா இருக்கு ஐயா, ஐயா நலமா இருக்கீங்க ஐயா.
1: என்னுடைய மனைவி ராமன் தான், நான் நலமா இருப்பேன் தானே. நீங்கள் நலமா இருக்கீங்களா மகனே?
0: நலமாக இருக்கீங்க. அம்மா எல்லாம் இருக்காங்களா ஐயா?
1: நலமாக இருக்கின்றார்கள். எங்க என் பேர குழந்தை என்று வந்து பாடவில்லை, அம்மா வந்து பாடவில்லை.
0: அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, பக்கத்துல நான் பணிக்கு வந்துட்டேன். அவங்க சரியா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு நினைச்சுக்கலாம். அண்ணா துறைக்கு வேண்டிய முடிச்சு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட்ல மூத்தவர்.
1: அவருக்கு உடல்நிலை சரியில்லையா?
0: உடல்நல சரியில்லை, ஹாஸ்பிட்டல் காமிச்சிருக்காரு. என்ன ஒரு இடத்துல தானே வரிசையா இருக்கும், அதனால நீ பாப்பா பாட வந்தவருக்கு.
1: பாரதூரமான வருத்தமா?
0: இல்ல பக்கத்துல என்னென்ன ஹாஸ்பிட்டல் காமிச்சாங்க, உடம்பு சரியில்லை என்னன்னு
1: சொல்லல. அவங்க
0: வீட்டுலதான் அவர் இருக்காரு.
1: சரி சரி, இருக்க வேண்டும்.
0: ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு அவரு, அதனால சரி
1: வச்சிருவாங்க. சரி, அப்ப எப்படி மாநிலையை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரும் வந்து பாடுகிறார்கள். உங்கள் பாடலை அவழ்த்து விடுங்கள். என்ன திரைப்படத்தில் என்ன பாடலை கொண்டு
0: வந்துடுறீங்க? ஒரு காம்பிய பாட்டு பாடலான்
1: இருக்கலாம். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். என்ன பாடலா இருக்கும், யாருடைய பாடல்?
0: பாடிட்டு சொல்றேன்.
1: பாருங்க, முதற்பாங்க நேரம் எடுத்து மூச்சு பிடித்து பாடுங்கள். மூச்சு எடுத்து பாடுங்கள், நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன்.
0: சாரமல தேஞ்சிருக்கு, கம்மல் கரை நெறிஞ்சிருக்கு. சாரமல தேஞ்சிருக்கு, கம்மல் கரை நெறிஞ்சிருக்கு. கொச்சிக்குள்ள ஈரங்காத்து போச்சு, கொச்சிக்குள்ள ஈரங்காத்து போச்சு. நாங்க தூங்கி நாடு ரொம்ப ஆச்சு, நாங்க தூங்கி நாடு ரொம்ப ஆச்சு. சாரமலை பெஞ்சிருக்கு, கம்மக்கரை நெறிஞ்சிருக்கு. சாரமலை பெஞ்சிருக்கு, கம்மக்கரை நெறிஞ்சிருக்கு. கொச்சிக்குள்ள ஈரங்காத்து போச்சு, கொச்சிக்குள்ள ஈரங்காத்து போச்சு. நாங்க தூங்கி நாடு ரொம்ப ஆச்சு, நாங்க தூங்கி நாடு ரொம்ப ஆச்சு. சாரமலை பெஞ்சிருக்கு, பச்சை புள்ள நூலிச்சுக்கிட்டு பாதியில அழுகுது. பச்சை புள்ள நூலிச்சுக்கிட்டு பாதியில அழுகுது. பாலுக்கு பணம் இல்ல மனசு பதறுது. பச்சை புள்ள நூலிச்சுக்கிட்டு பாதியில அழுகுது. பாலுக்கு பணம் இல்ல மனசு பதறுது. என் வறுமை எங்கே கொண்டு சேர்க்க, என்ன செஞ்சு பசிய நான் போக்க, என்ன செஞ்சு பசிய நான் போக்க. சாரமலை பெஞ்சிருக்கு, சொந்த மண்ணம் தூங்கி போச்சு, தொந்தரவு கூடி போச்சு. சொந்த மண்ணம் தூங்கி போச்சு, தொந்தரவு கூடி போச்சு. அக்கம் பக்கம் உறவு இங்கே இல்ல, அக்கம் பக்கம் உறவு இங்கே இல்ல. அது சரி சொல்ல கள்ளி முள்ளுத்தால, குத்திடுமே நெஞ்சில தாள. சாரமலை பெஞ்சிருக்கு, கம்மக்கரை நெறிஞ்சிருக்கு. சாரமலை பெஞ்சிருக்கு, கம்மக்கரை நெறிஞ்சிருக்கு. கொச்சிக்குள்ள ஈரங்காத்து போச்சு, கொச்சிக்குள்ள ஈரங்காத்து போச்சு. நாங்க தூங்கி நாடு ரொம்ப ஆச்சு, நாங்க தூங்கி நாடு ரொம்ப ஆச்சு. ஒத்தச்சில கட்டிக்கிட்டு தண்ணியில நின்னுக்கிட்டு, ஒத்தச்சில கட்டிக்கிட்டு தண்ணியில நின்னுக்கிட்டு. முந்தி புட்டு காய வச்ச நேரம், கொம்மி புட்டு காய வச்ச நேரம். காத்து மழை வந்துடுச்ச தூரம், அவ காயாம கட்டிக்கிட்ட போதும். சாரமலை பெஞ்சிருக்கு, கம்மக்கரை நெறிஞ்சிருக்கு. சாரமலை பெஞ்சிருக்கு, கம்மக்கரை நெறிஞ்சிருக்கு. கொச்சிக்குள்ள ஈரங்காத்து போச்சு, கொச்சிக்குள்ள ஈரங்காத்து போச்சு. நாங்க தூங்கி நாடு ரொம்ப ஆச்சு, நாங்க தூங்கி நாடு ரொம்ப ஆச்சு. சாரமலை பெஞ்சிருக்கு, ஆ.
1: சிறப்பு சிறப்பான பாடல் இது. கவிஞர் மனதை ராமன் அவர்கள் எழுதிய பாடல் போல்
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கவிஞர் கவிஞர் எங்களுடைய முந்தைய தமிழ் வானொலியின் கவிஞர் மனதை ராமன் அவர்களுடைய பாடல். அது இதை நீங்கள் தான் அமைக்கிறீங்களா?
0: இசை முதலாக எழுதிய நாட்டுப்புற பாட்டு இதாக நான்
1: எழுதினது. இசையும் உங்களுடைய தானா?
0: எல்லாமே நான் தான், எல்லாமே நான் தான்.
1: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். சரி, ஒரு சினிமா பாடல் ஒன்று பாடுங்களேன்.
0: சினிமா பாடல் ரெடி பண்ணல, சும்மா ஆடி இருக்கேன். எனக்கு ஒரு பாட்டு சினிமா பாட்டு நாளைக்கு நிகழ்ச்சியில போட்டுருங்க.
1: சும்மா ஒரு பாட்டு பாட வேண்டியதானே, எங்க பாடி பார்ப்போம். ரெண்டு பேரு நாலு பேரு
0: எடுத்துட்டு வரலையா? எடுத்துருங்களே. மனப்பாடெல்லாம் பாட முடியாது, வேலையே இருந்துட்டேன்.
1: கட்டோடு குழலாட ஆட பாடுவீர்களா?
0: அது
1: கட்டோடு
0: பாட்டு
1: நீங்க பாட, நான் ஆட போட்டு தாரேன் நானும்.
0: இல்லையா, தெரியாத பாட்டு
1: பாட்டு ஆலயம் கல் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? நாலு பேரு பாடுங்கள், பாடாமல் தெரியல.
0: கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? அவர் மட்டும் தெரியல.
1: அதே போதும், எப்படித்தான் எங்களுடைய அன்பு உறவுகள் முதல் இங்க இருக்கின்றார்களோ அந்த ஒரு வரியை பாட சொன்னா போடவோ விட்டு இப்பொழுது முழுக்க பாடுகின்றார்கள் என்று செல்வங்களில்
0: வாரத்துக்கு ஒரு பாட்டை எடுத்தாங்கன்னு எனக்கு ஒரு ஞாபகம். இந்த பழைய நம்ம எழுதின பாட்ட ஒரு பாட்டை வந்து கேட்ட முதல் முதலா பாடி ஒரு பேர் வாங்கன்னு
1: நினைச்சேன். கண்டுபிடித்த கவிஞர் மனதை ராமன் என்று கண்டுபிடித்து விட்டேன் நான். சரி, இந்த பாடலை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இப்படி ஒரு தடவை பதிவு செய்து அனுப்புங்களேன். எங்களுடைய நான் நிகழ்வுகள் சேர்த்து கவிதை இருக்கின்ற கவிதைகள் சொல்லுவாங்க நிகழ்வு ஒன்று என் அன்பு மகள் எடுத்துக்கொண்டு வருவார். எப்பொழுதும் எல்லோருடைய கவிதைகளையும் அவர் திரும்பவும் அந்த நிகழ்ச்சி கொண்டு வர இருக்கின்றார். அதுக்கு நீங்கள் உங்களுடைய கவிதையை நீங்கள் அனுப்பி வைத்தார் எங்களுடைய மின்னஞ்சலிலே. mtrfm247@hotmail.com. அந்த இமெயிலுக்கு அந்த மின்னஞ்சல் நீங்கள் போட்டு விடலாம். அது
0: போட்டு
1: எப்படித்தான் mtrfm247@gmail.com. அதிலே நீங்கள் பாடியும் வைக்கலாம், எழுத்து மூலமும் வைக்கலாம். அப்படி பாடி வைத்தால் அற்புதமாக இருக்கும். உங்கள் குரலிலே அந்த பாடல் கவியரங்கத்திலே கொண்டு வருவேன். அந்த உறவுகளுக்கு சொல்லுங்கள், கவிதைகள் எழுதக்கூடியவர்கள், கவிதை என் மகளினுடைய ஒரு முழு நிகழ்ச்சி. ஒருவரும் ஆர்வம் காட்டாதபடியில் நிறுத்தி வைத்திருக்கின்றார். அவர் கவிதைகள் சொல்லவாண்டு ஒரு முழு நிகழ்ச்சி கொண்டு வருவார். என்னுடைய மகள் மீராமா அவர்கள் கொண்டு வருவார்.
0: எல்லாருமே பாடுறவங்க கண்டிப்பா கவிதைகள் எழுதுவாங்க, ஏதாவது அவங்களுக்கு பண்ணுவாங்க.
1: கவிதை என்பதையே தானாக வருவது. ஒன்றை பற்றி நினை நல்லா உள்ளூர நினைத்து விட்டால் வந்துவிடும். இரண்டு வரியோ நான்கு வரியோ உங்களுக்கு தெரிந்த கவிதைகளை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து அதைத்தான் தளம் அமைத்து களம் அமைத்து கொடுக்கின்றோமே நாங்கள். சிறப்பா
0: இருந்தது.
1: சாரை மழை பெஞ்சிருக்கு, கம்மா கரை நிறைஞ்சிருக்கு. நல்ல ஒரு பாடல் ஐயா, அற்புதமான வரி.
0: ஆமா, ஒரு வறுமை நினைச்சிருந்த பாட்டி அது. நான் வந்து ரொம்ப தஞ்சாவூர் பக்கம் எல்லாம் போகும்போது அந்த ஆத்துக்கரையில் அந்த வீடுகள் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே அந்த குடிசை வீடுகள் அப்படியே மழையில் நனைஞ்சு ரொம்ப அந்த ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையை நான் பார்த்துட்டு இருந்தது.
1: கற்பனையில நன்றாயிருந்தது. அந்த இசையும் நன்றாக இருக்கின்றது, நீங்கள் பாடிய வகையும் நன்றாக இருந்தது. அதை நீங்கள் பாடி அனுப்புங்கள், நான் கவியரங்கத்திலே சேர்க்கலாம் உங்களுடைய சொந்த. இன்று எங்களுக்கு முன்னேற தமிழ் வானொலியிலே எங்களுக்கு ஒரு கவிஞர் பிறந்திருக்கின்றார். எல்லோரும் வாழ்த்து விடுவோம். கவிஞர் மனவை ராமன் அவர்களுக்கு எங்களுடைய மனம் கனிந்த வாழ்த்துக்கள். அவர் மென்மேலும் சிறப்பான கவிஞராக வர நாங்கள் மனம் வந்து வாழ்த்திக் கொள்ளுகின்றோம். உங்கள் கவிகளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மனவை ராமன் அவர்களே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள்.
1: மீண்டும் சந்திப்போம். அன்பு மகன் ஞானசேகரன் வந்துவிட்டார். ஓடிவாரங்களை ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். என்னுடைய பாடலுக்கு கொண்டு வாருங்கள்.
2: ஆண்டவன் கட்டளையில் சந்திரபாபு பாட்டுப்பா.
1: அதனால பால் கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள் மகனே.
2: சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்க்க சிரிப்பு வருது சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்க்க சிரிப்பு வருது லரடியா லரடியா லரடியா லரடியா லரடியா லரடியா லரடியா லரடியா மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு காசை எடுத்து நீட்டு கழுவ பாடும் பாட்டு ஆசை வார்த்தை காட்டு உனக்கு கூட ஓட்டு சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்க்க சிரிப்பு வருது பரடியா பரடியா பரடியா பரடியா பரடியா பரடியா பரடியா உள்ள பணத்தை பூட்டி வச்சு வள்ளல் வேஷம் போடு ஒளிஞ்சி மறைஞ்சி ஆட்டம் போட்டு உத்தமன் போல் பேசு சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது நல்ல கணக்க மாத்து கள்ள கணக்க ஏத்து நல்ல நேரம் பார்த்து நண்பனைய மாத்து சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்க்க சிரிப்பு வருது நன்றி அப்பா
1: எனக்கு சிரிப்பு வந்துவிட்டதுமான உண்மையிலே சந்திரபாபு ஐயா பாடும்பொழுது இசையை ரசித்தேன் அவருடைய டான்ஸ் அவருடைய நடனத்தை அவருடைய ரொக்க அண்ட் ரோல் டான்சர் அவருடைய நடனத்தை ரசித்தேன் இப்பொழுது என்ன அன்பு மகனை வச்சார் ஞானசகரன் பாடும்பொழுது அந்த வார்த்தைகளை அழுத்தம் திருத்தமாக சொல்லும் பொழுது அற்புதமாக எனக்கு சிரிப்பு வந்தது ஒவ்வொரு வார்த்தைக்கும் சிரிப்பு வருது இல்லையா நல்ல படங்களை செய்து அது நல்ல அழகாக தெளிவாக
2: சிரிப்பையும் சேர்க்கலாம் பார்த்தப்பா அது அந்த அவரு பாடுற மாதிரி எனக்கு சிரிப்பு வர மாதிரி
1: இல்ல இல்லையா அவர் பாடினதை நாங்கள் கேட்டுவிட்டோம் இது ஞானசேகரன் அந்த பாடலை பாடும் பொழுது அவர் பாடின பாடலை பல தடவை கேட்டுவிட்டோம் அவர் குரல் நான் குரல்
2: சிரிப்பு அவரு மாற மாதிரி சிரிப்பு பாக்குறேன் அது வரமாட்டேன்
1: அது வரும்
2: என் மணியில தான் வருது வச்சிருந்தா
1: அழகாக ஆறுதலாக சிறப்பாக அந்த வரிகள் என்று புரிந்திருக்கும் எல்லோருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஜே பி சந்திரபாபு ஐயா அவர் சிறந்த நடிகர் திருப்பி நடிகர் கதாநாயகனாலாம் பல பாத்திரங்கள் நடித்தவர் எல்லோருக்கும் தெரிந்தவர் விருது பல பெற்றவர் ஆனால் அவர் பாடும்பொழுது நாங்கள் அவருடைய நடனத்தை தான் நான் ரசிப்பது கூட
2: ஆமாப்பா உண்மையிலேப்பா மனசு அவ்வளவு
1: சர்வதேச சர்வதேச ரீதியான சான்றிதழ் பெற்றவர் ரொக்க அண்ட் ரோல் நடனத்திலே அடுத்தது அவர் நடிக்கும் போது தன்னுடைய குரலிலே தான் அவர் பாட வேண்டும் என்றார் சொல்ல பாடும்பொழுதுதான் அந்த அசைவு இசைவோடு அந்த நடனமும் சேர்ந்து வரும் சும்மா நடக்கும் பொழுதும் ஒரு கதையிலிருந்து எழும்பும் பொழுதும் அந்த ரொக்க அண்ட் ரோல் ஸ்டைலா தான் அவருடைய ஸ்டைல்
2: போடும்
1: அந்த பாடல் பாடும்போது இந்த கருத்துக்களை சும்மா கேட்டு போட்டிருந்தமே இந்த பாட்டுக்காக நான் சிரிக்கவில்லை அவற்றை நடனத்தை பார்த்துதான் சிரித்தேன் நடிப்பை பார்த்துதான் சிரித்தேன் அவருடைய அபிநயம் இன்றுதான் அந்த பாடல பரிய ஊன்று நான் கவனித்தேன் நீங்கள் பாடிய பொழுது கடைசியில நான் உனக்கும் கூட ஓட்டு ஒன்று காசு எடுத்து நீட்டும் உனக்கும் கூட ஓட்டு நிதர்சனமான உண்மைகளை அவர் கொடுத்த கள்ள கணக்கை மாத்து நல்ல கணக்கை மாத்து கள்ள கணக்கை ஏத்து
2: ஏத்து
1: அப்படியே கருத்து கிடக்கணும் நல்ல கருத்தோடு வந்து
2: கவியரசர் பாடல் கவியரசர் பாடல்
1: கவியரசரோட பாடல் நண்பனையே ஏமாத்த வேண்டிய கூறப்பட்டிருக்கு நடக்கிற நிதர்சனம் தான் நன்றா இருந்தா அடுத்து இன்னும் ஒரு பாடல் ஞானசேகரில் இன்னும் ஒன்று இருக்கு ஞாபகத்தில் இன்னும் இருக்கின்றது முத்தைத்தர் பத்தி திருநகை அடுத்து கடந்த வாரம் நீங்கள் பாடியது நல்ல தமிழ் இலக்கணத்தை அப்படி இலக்கணம் அந்த சொற்களை அப்படி அடுக்காக கொண்டு வந்து இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது ஏன்னா திரைப்பட பாடல்களை நாங்கள் நிறைய கேட்டுவிட்டோம் இன்று வந்து பாடிய உங்கள் சொந்த குரலில் வந்த அந்த பாடலை தான் நாங்கள் ரசிக்கின்றது கூட எல்லோரும் ரசிக்கின்றார்கள் இங்கு அநேகர் எங்கள் புலனத்தில் அல்லாதவர்கள் கூட மற்ற புலனங்களிலும் செய்தி பகுதிகளிலும் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நல்ல பாடல் நல்ல பாடல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஞானதேவன்
2: யோசிப்பா மகிழ்ச்சியப்பா மகிழ்ச்சியப்பா மகிழ்ச்சியப்பா
1: சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் மகனே வாழ்த்துக்கள்
2: நன்றி
1: இது மண்ணில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை இரண்டு உறவினர்கள் இரண்டு அறிஞர்கள் இரண்டு கலைஞர்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஒன்று எங்களுடைய சென்னை கணபதி அவர்கள் இரண்டாவது சென்னை திரைபதி அவர்கள் இரண்டு தடவை அழைத்தார்கள், பின்பு அவர்கள் சென்று விட்டார்கள். நல்லது, அவர்களுக்கு வசதி இனம் போன்றிருக்கின்றது. இது மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை காத்தலையில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் இன்னும் உங்களுக்கு 10 நிமிடங்கள் இருக்கின்றது எங்கள் நிகழ்ச்சி முடிவதற்கு.

இனிமையான பாடல்களை தங்கள் சொந்த குரலில் வந்து பாடிய எல்லோரும் மகிழ்வித்து சென்றார்கள். அன்பு உறவுகளை இரண்டு உறவுகள் அழைத்தார்கள், பொறுமை இழந்து சென்று விட்டார்கள். அவர் வேறு அவர்களை பராக்க இருக்கின்றதோ அல்லது வேறு ஈடுபாடு இருக்கின்றதோ அல்லது தூக்கம் வந்து விட்டதோ தெரியும். ஆனால் உண்மையான ஆர்வம் இருந்தால் உங்களை போன்று அழைத்து அழைத்து அழைத்து மீண்டும் மீண்டும் அழைத்து வந்திருக்கலாம். நாங்கள் வேண்டுமென்று யாரையும் தவிர்த்து விடுவதில்லை. ஒருவர் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அல்லது ஒருவரோடு பேசிக் கொண்டிருப்பது நீங்கள் அழைத்தால் உங்களுக்கு அந்த அழைப்பு கிடைக்காது என்பது நன்றாக தெரியும். அது என்னுடைய ஒளிபரப்பிலே அது நிச்சயமாக நடக்கும். அது உங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் உற்று கவனித்துக் கொண்டிருந்தால் வானொலியை என்ன போகின்றது என்று தெரிந்துதான் நீங்கள் அழைப்பீர்கள். திடீரென்று எடுத்திருக்கால் போவோம் இருக்கால் கேட்போம் என்று வந்த அது அல்லது எங்கள் முகத்துக்காக வந்து அதெல்லாம் செய்ய முடியாது. வந்தாலும் அது கிடைக்காது. கலை உங்களை அப்படி உண்மையான கலை ஆர்வத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் நீங்கள் எத்தனை மணி சென்றாலும் எத்தனை தடவை அழைத்தாலும் வந்தே தீர்வீர்கள். இது பெரிய விடயம் அல்ல. ஆனால் அதற்காக எங்கள் வானொலியில் தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து காத்துக்கொண்டு வந்து கேளுங்க. எங்களுக்கு இந்த வானொலியில் அடையும் எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கின்றது பார்ப்பீர்கள். சில அது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த காலகட்டத்திலே யாரும் இந்த காரணமும் எங்களுக்கு கூற முடியாது. உங்களுக்கு போதிய அளவு சேர்ந்த 3 மணி நேரம் இந்த இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வந்ததாக 24 பாடல் தான் வந்தது. 3 மணி நேரத்துக்கு 20 எவ்வளவு இடைவெளி கிடைத்தது. ஒருவர் பாடி முடித்தால் அவர் நிச்சயமாக பாடி முடித்தவுடன் அடுத்த இணைப்பு கிடைக்கும் என்று தெரியும். 2வது தரம் கூட வந்து அழைத்து ஆர்வத்தோடு வந்து பாடின அன்பு உறவுகளே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். நாங்கள் இணைய வேண்டும் என்று இருந்தால் வாரம் ஒரு தடவை வருபவர் எங்களுடைய ஒருவர். அவர் வந்து வாரம் ஒரு தடவை எங்கே எல்லாம் போய் வருவார். இங்கே வந்தவொடனே அழைத்துப்பவர் கிடைக்கலன்னு ஒரு இடத்துக்கு போடுவார். ரெண்டர் உள்ளவனுக்கு 1 கோடி என்பது இல்லாதவனுக்கு 1000 கோடி என்பது போல அவர்களும் எத்தனையோ இடங்களில் சிறுமியை தடுக்க விழுந்தால் வானொலிகள் பல இருக்கின்றன. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒழிப்பு மறைவில்லை. எங்கும் செல்லலாம். அந்த சுதந்திரம் எங்கள் மூன்றில் தமிழ் வானொலியில் இருக்கின்றது. ஆனால் உங்கள் இதில் உள்ள பங்கை நீங்கள் சரியாக வந்து சிறப்பிக்க வேண்டும். மூன்றில் தமிழ் ஆனது இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றது. காற்றலை நிறைவு செய்ய வருகின்றது. இங்கே யாரும் வந்து பாடியும் முடிக்க முடியாத நிகழ்ச்சியை உறவுகள் இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்து அற்புதமாக தங்கள் குரல் வன்மையை காட்டி இன்று பாட வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தி தங்கள் பாடலை 1 பாடல் 2 பாடல் கூட வந்து பாடி 3 பாடலையும் பாடியிருக்கின்றீர்கள். உங்களுடைய அக்கறைக்கும் உங்களுடைய ஆர்வத்துக்கும் உங்களை நீங்கள் உங்களுக்கு கிடைத்த தளத்தை சரியாக உபயோகிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆனால் ஏனைய ஊடகங்களில் இப்படியான சுதந்திரம் இல்லை என்பது எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு போதிய அளவு நேரம் தந்து உங்களை 1 பாடல் 2 பாடல் அக்ஷயா வந்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது மகளுக்கு பாதியிலே அந்த தொலைபேசியினுடைய நின்றுவிட்டது வலைத்தளம். அப்படியான இடர்களை தவிர மற்ற முடியுது. உண்மையாக ஆர்வம் உள்ளவர்கள் இதில் பங்கெடுக்க வேண்டும். மொழியல் தமிழ் வானொலியில் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றாதவர்கள் இன்று பங்கு பெற்றாதவர்களுக்குள்ளே கலைஞர்கள் அறிவிப்பாளர்கள் பலர் இருக்கின்றீர்கள். உங்களுக்கெல்லாம் சந்தர்ப்பம் கொடுத்து உங்களை வளர்த்துவிட்ட இந்த வானொலி உங்களுக்கு இன்னமோ திறமை சொந்த குரலிலே வந்து பாடும்படிகள். உங்களை பெரிய சங்கீதம் பாடச் சொல்லி கேட்கவில்லையே. நீங்கள் வரவேண்டியவர்கள் வரவில்லை. நான் கணித்து வைத்திருக்கின்றேன். அவர்கள் என் கணிப்பில் எங்கள் பதிவிலே இருக்கின்றார்கள். நீங்கள் வரவேண்டும். நான் பார்த்து வைத்திருக்கேன் பல அறிவிப்பாளர்களை. அவர்களுக்கு என்ன என்னென்ன இளமோ தெரியாது எனக்கு. அவர்களை கண்டிப்பாக வந்து இதில் சேர்ந்து கொள்ள வேண்டிய உங்களை இனங்காட்டிக் கொள்ள வேண்டும். நீங்கள் தனியாக அறிவிப்பாளர்களாக இருந்தால் போதாது. அறிவிப்பாளர்கள் யார் என்பதை வெளிக்கொண்டு காட்ட வேண்டும். நீங்கள் வந்தால்தான் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நீங்கள் எப்படி காற்றலை இணைந்து கொள்கிறீர்கள் எப்படி மற்ற உறவுகளோடு பழகிறீர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். இதை நான் ஒரு புத்திமதியாக எனக்கு இப்படி நடந்திருக்கின்றது. நான் அப்படித்தான் வளர்ந்து வந்தேன். நன்றி. அப்படி இருக்க வேண்டும். நீங்கள் வர வேண்டும். நீங்கள் நான் முன்பு ஒரு தடவை ஒரு குட்டி கதை கூறியிருக்கின்றேன். உருவக கதை. ஒரு கோழிச்சேவலும் ஒரு காகமும் இரண்டினுடைய வரலாறு கூறியிருக்கின்றேன். தெரிந்து கொள்ளுங்கள். அந்த உறவுகளே நேரம் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் நாங்கள் காற்றலைக்கு நிறைவு கொண்டு வந்தோம். இன்று வந்து அழகாக பாடி காட்டிய அன்பு பேத்தி சிவரஞ்சினி, பேரன் சதீஷ்குமார், சுகன்யாமா, ஜோதி பாண்டியன் ஐயா, மீண்டும் சிவரஞ்சினி வந்து 2வது பாடலை தந்தார். முகமது அலி அவர்கள் சிறப்பாக பாடியிருந்தார். மகாலிங்கம் நன்றாக பாடி மீண்டும் வந்து பாடியிருந்தார். கண்ணன் முழுமையாக பாடி தந்தார். ஃபாரூக் 3 பாடல்களை தந்து சென்றார். முதல் பாடி 2வது பாட்டு பாடி அவர் கிராமிய பாடலும் பாடியிருந்தார். மோகனா செல்வகுமார் மகள் நன்றாக பாடியிருந்தார். ஞானசேகரம் 2 தடவை வந்து அசத்தி விட்டு போனார். அக்ஷயா முதல் பாடலை முழுமையாக தந்து 2வது பாடலை தரும் வேளையிலே அவருடைய தொலைபேசி நின்று விட்டது. அதனால் பிள்ளைக்கு வர முடியவில்லை. அவருக்கு சம்மன் ராஜ் அவர்கள் வந்து அன்பாக முழுமையாக பாடி சென்றிருந்தார்.
அடுத்து எங்களுடைய புதுக்கோட்டை செல்வகுமார் அற்புதமாக இந்த ஒரு முழுமையாக ஒரு பாடலை இன்று சிறப்பாக பாடியிருந்தார். சாந்தி தர்மபுரியில் வந்து சிறப்பாக பாடியிருந்தார். அதைவிட இன்று கவிஞராக உறுப்பேற்று வந்த எங்கள் மனவை ராமன் அவர்கள் புதிய கவிஞராக அறிமுகப்படுத்தப்பட்டு அவர் தன்னுடைய கவிதையை தானே எழுதி அதுக்கு தானே இசையமைத்து தானே பாடியும் காட்டியிருக்கார். அது எவ்வளவு சிறப்பான ஒரு விடயம். முன்னேற தமிழ் வானொலி பாராட்டுகிறது அவரை. எல்லோருடன் இணைந்து எல்லோரும் பாராட்டிக் கொள்ளுங்கள், மனதார வாழ்த்திக் கொள்ளுங்கள். தானே ஒரு கவிதையை எழுதி அதற்கு தானே இசை கோர்த்து தானே வந்து பாடி காட்டியிருக்கார். பாடல், இசை, குரல் மூன்றுக்கும் சொந்தக்காரராக இருக்கின்றார். வெட்டிக்காரன், கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அற்புதமாக நிகழ்வை சிறப்பித்து எல்லோருமாக 24 பாடல்களை நாம் கேட்டிருக்கின்றோம். அதிலே எத்தனை உறவுகள் கிட்டத்தட்ட 15 உறவுகள் வந்து பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். கலந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் என் ஆசீர்வாதங்களும். இது உங்கள் வானொலி, உங்கள் மொழியல் தமிழ் வானொலி. ஒரு குடையின்கள் நாங்கள் இருக்கின்றோம். இங்கே இன்னும் ஒன்றை கவனித்தேன், வந்து பாடிவிட்டு சென்று நான் பாடிவிட்டு வந்துவிட்டேன் என்று அப்படியே இருக்கவில்லை. இன்னொரு பாடும் பொழுது அவருக்கு எழுதுகிறார்கள், ஆ நன்றாக பாடியிருந்தார், அன்பளவ வாழ்த்துகிறார்கள். இந்த வாழ்த்துக்களும் இந்த விமர்சனங்களும் தான் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும். சிறப்பாக இருக்கு இந்த மொழியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம். 24 வருடமாக என் மகள் வளர்த்து வருகின்ற வானொலியிலே இந்த நிகழ்வு ஒரு சிறப்பான நிகழ்வு. இந்த களத்திலே வந்து களமாடி சென்றவர்கள் பலர் இன்று வெள்ளிடமலையாக வெளியே வந்து இருக்கின்றார்கள், பிரபல்யமாக இருக்கின்றார்கள். பெருமையாக தட்டி கூறலாம் நாங்கள், அதற்கு சான்றுகள் உண்டு. அதேபோன்று நீங்களும் எதிர்காலத்தில் வரலாம். இலை மறை காயாக இருக்காமல் உங்களை வெளிக்கொண்டு வாருங்கள். அதற்கேற்ற களம் தளம் தந்திருக்கின்றோம். வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். மீண்டும் சந்திப்போம். அந்த உறவுகளை இந்த கதம்பத்தை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டு உங்களுக்கு 2 நிமிடத்தில் நள்ளிரவு 12 மணியை தொடர்கின்றது. எங்களுக்கு 2:30 தொடர்கின்றது. இன்று உங்களுக்கு இந்த இரவு நல்ல இரவாக, நிம்மதியாக மூச்சு விட்டு நல்ல தூக்கம் பெறக்கூடிய ஒரு அமைதியான இரவாக, ஆனந்தமான இரவாக இருக்க வேண்டும். நாளை பகல் விடியும் பொழுது புத்துணர்வோடு நீங்கள் எழுந்து புதுப்பொலிவோடு ஒரு புதிய உலகத்தை காண்பது போன்று காண வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் எங்களுக்கும் உலகளாக இருக்கின்ற உயிர்கள் அனைத்துக்கும் பிறர்க்கரிய செல்வமான நோயற்ற வாழ்வை கொடுக்க வேண்டும். அதுவே எங்களுக்கு குறைவற்ற செல்வமாக என்று தோன்றுகின்றது. அந்த நோயற்ற வாழ்வை கொடுத்துவிடு இறைவா என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அந்த இறைவனை இறைஞ்சி உங்களுடன் அன்பும் நன்றியும் கூறிக்கொண்டு நாளை காலை நேயர் நேரத்திலே எங்கள் காலை உங்கள் மாலை சந்திக்கின்றேன் என்று கூறி அன்போடும் மகிழ்வோடும் நான் காற்றலையிலிருந்து விடுபட போகின்றேன். ஏனென்றால் மகிழ்வு உங்களுக்கு திருப்தி என்றது, எங்களுக்கு திருப்தி உங்களுக்கு மகிழ்வு. இதனுடைய தாரக மந்திரம், மொழியல் தமிழ் வானொலியின் தாரகை மந்திரம், உங்களின் மகிழ்ச்சியே எங்களின் திருப்தி, உங்களின் திருப்தியே எங்களின் மகிழ்ச்சி. வாழ்க தமிழ், வளர்க கலைகள் என்று கூறி காற்றலைந்து விடைபெற்றுச் செல்கின்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கும், கேட்டு மகிழ்ந்து கொண்டிருங்கள். பல் சுவை நிகழ்வுகளை பல அறிவிப்பாளர்கள் பல இடங்களில் தந்து கொண்டு வானொலி நாகரிகத்தோடு தந்து கொண்டிருக்கின்றார்கள், வளமோடு தந்து கொண்டிருக்கின்றார்கள். நலமோடு கேட்டு எல்லோரும் மகிழ்வோம். வாழ்க, மீண்டும் வாழ்க தமிழ், வளர்க கலை என்று கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலன்தானே எல்லோரும். இப்பொழுதிருந்து காற்றலைக்கு வருகிறது மகளிர் மட்டும். ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம். முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையிற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீற மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:28, கனடிய நேரம் சரியாக 2:57, அது இப்பொழுது பின் இரவு நேரம். உங்களுக்கு மதியம் 12:28 மகளிர் மட்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். ஒரு கண்ணன் பாடல் ஒன்றை கேட்போம். அந்த பாடலோடு மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். இது பெண்களுக்குரிய நிகழ்ச்சி, பெண்கள் மட்டும் இணைந்து கொள்ளலாம். தயவு செய்து கணவன்மார் உங்களுக்கு உங்களுடைய மனைவிகளை என்று சொல்ல கூடாது, சரி, உங்களுடைய மனைவிமாரை அனுப்பி வையுங்கள் காற்றலைக்கு. சகோதரர்கள், பெண்கள் யாராயிருந்தாலும் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கோ. சென்ற வாரம் அதை எடுத்து வர முடியாமல் போய்விட்டது. எங்கே ஒரு கண்ணன் பாடல்.

0: மகளிர் மற்றும் நிகழ்ச்சியில் முதலில் இணைந்திருக்கும் என் அன்பு உறவை நான் சந்திக்க போகிறேன். வணக்கம் சாந்தி அம்மா. வாங்க
1: தர்மபுரி,
0: எப்படி இருக்கிறீங்க? மகளிர் மட்டும்ல நீங்க தான் முதல்ல இப்ப வந்திருக்கீங்க. பெண்கள் எல்லாரும் துணிவானவர்கள் தெரியும் எனக்கு. ஆனா இப்ப தங்களுக்கு இந்த நேரம் இப்ப உங்களுக்கு சரியாக 12:34 எங்களுக்கு சாப்பாடு செய்ய வேணுமே என்று சொல்லி ஆண்கள் சில பேர் சமைச்சிட்டு போங்க, சாப்பாடை மட்டும் செய்து வச்சிட்டு போங்கன்னு சொல்லுவார்கள். அதனாலதான் இந்த நேரத்துல என்ன செய்யறதோ, ஆனா இந்த நேரம் தான் எடுத்து வர வேண்டி வரக்கூடியதாக இருக்கிறது.
1: உங்களுக்கு உங்களுக்கு தூக்கம் கெடுமே இப்போ?
0: ஆனா சற்று முடியாமல் தான் இருந்தது. ஏனென்றால் எங்களோட மெர்சி ராணி அவர்களின் நிகழ்ச்சியோடு நான் தூங்கிவிட்டேன். முதல் நிகழ்ச்சி கேட்டு அவர்கள் நிகழ்ச்சி வர ஆரம்பிக்கும் போது தூங்கிவிட்டேன். அவரோட தூக்கம் வந்து விட்டது. பின்பு அப்பா தான்
1: நல்லா இருந்தது நிகழ்ச்சி
0: பாத்தீங்களா, எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது இல்ல அவங்களோட நிகழ்ச்சி? கேக்க என்ன நல்லா இருந்ததுன்னு சத்தத்தையே காணல கூட. சாந்தி அம்மா,
1: என்ன சவுண்டு?
0: என்ன சவுண்டு? உங்களோட பக்கம் தான் கேக்குது.
1: சொல்லுங்கம்மா. இல்ல கால் வந்தது.
0: சரி சரி,
1: நான் மறுபடியும் அழைக்கிறேன் இருங்கம்மா.
0: சரி சரி. இங்கே அன்பு உறவுகளே, நீங்கள் அழைப்புக்கு வரலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் அதாவது மகளிர் மட்டும், மகளிர் மட்டும் புரியுமல்ல உங்களுக்கு. பெண்கள் மட்டும் இதுல நீங்கள் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். அதை அதாவது உங்களுக்கு தெரிந்த அதாவது தையல் கலை, தையலை பற்றி உங்களுக்கு என்ன எப்படி தையல் கலை ஏதாவது தெரிந்தால் அதை எப்படி தைப்பது என்பது அது இதில் சொல்லி செய்து காட்டினா தான் தெரியும். இருந்தாலும் உடை அலங்காரம், உடை அலங்காரம், மற்றது அழகு குறிப்பு, சமையல் குறிப்பு, மற்றது வாழ்க்கையின் வாழ்க்கை குறிப்புகள், சில பெண்கள் எப்படி வாழ வேண்டும், பெண்கள் மட்டுமில்ல ஆண்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க, எப்படி வாழணும்ன்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க என்றது நீங்க சொல்லணும். பார்க்கலாம் யார் யார் வந்து எப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். நீங்க ஆரம்பிச்சாதான் நான் பேசக்கூடியதா இருக்கும். ஏனென்றால் நிறைய பேச இருக்கிறது வாழ்க்கையில், அதாவது பெண்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேச இருக்கிறது. நன்மை தீமைகள், இன்ப துன்பங்கள், வாழ்க்கையின் முறை. சில பெண்கள் பேச இடம் இல்லாமல், பேச முடியாமலேயே நீங்கள் அதுக்காக காட்டிலையில் வந்து மற்றவர்கள் கேட்க முடியாத வண்ணம் பேசக்கூடாது. நான் முன்பு ஒருக்கா ஒரு அதாவது இப்போ ஒரு எத்தனையோ வருடங்களுக்கு முதல் ஒரு வானொலி கேட்டிருந்தேன். பெண்களுக்கு மட்டும் வந்து ஒரு நிகழ்ச்சி போய் கொண்டிருந்தது. அங்க பார்த்தா பெண்கள் வந்தவர்கள் எல்லாரும் ஆண்களையே குறை சொல்லி கொண்டிருக்கும் அந்த தன்மையை பார்த்தேன். அது கேட்கும் போது மிக அதாவது அதை நடத்தி கொண்டு இருப்பவரும் பெண் தான். அவரும் சேர்ந்து அந்த குறையை சொல்லி கொண்டிருந்தார். அதை ஏனென்றால் இப்ப நாங்கள் சொல்லலாம், இப்ப நீங்க குறை சொல்லும் போது நாங்கள் குறை சொல்லக்கூடாது. அறிவிப்பாளர்கள் அதை தடுத்து ஆண்கள பக்கம் நாங்கள் பேச வேணும் என்றால், நீங்களும் சேர்ந்து அதை அப்படி சொல்வதா இருந்தால் அந்த பெண்ணுக்கு மிக வெறுப்பு வந்து இன்னும் பலவிதப்பட்ட சண்டை வரும், ஆண்களை வெறுக்கக்கூடிய தன்மை வரும், பேச்சு தன்மை, மற்றது சில விடயங்களை சொல்லும் போது மிக பவ்யமாக சொல்ல வேண்டும் நாங்கள் என்று சொல்லிக்கொண்டு இங்கே நீங்கள் அழைக்கலாம். இந்த பாட்டுல நல்ல நல்ல விடயங்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் செய்யறது பாக்கலாம்.
2: வெளியே வந்தது நூறு நீ மாத்தடி மாத்து வேலை பார்த்து பெண்ணை தீண்டிடும் ஹீரோவை சாத்தடி சாத்து.
0: பெண்கள் வேலைக்கு போனாலே சில சிரமங்கள் ஏற்படும், அதை பற்றியும் நாங்கள் பேசலாம். அதாவது பெண்கள் பாவம் வேலை கஷ்டத்தின் நிமித்தம் வேலைக்கு போவார்கள், அங்கு அதை கொண்டு நடத்தினர். அவர்கள் எல்லாம் முதலாளிகளாக இருப்பார்கள், பெரியவர்களாக இருப்பார்கள். அவர்களாலே அந்த பெண்களுக்கு பல இம்சைகள் ஏற்படும். அதையெல்லாம் தாண்டி என்ன செய்வது என்று தங்களையும் இழந்து போற பெண்கள் இருக்கிறார்கள். என்றால் வீட்டில் கஷ்டம், என்ன செய்யறது? அவர்கள் எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் அதை தாங்கி கொண்டு வேலை செய்யலாம் என்று. இதற்கெல்லாம் முடிவு இப்ப கிடைச்சு கொண்டு வந்துருச்சு, இருந்தாலும் இன்னும் காணாது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அப்படியான இடத்துல பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது. ஆனால் இந்த காலத்துல பார்த்தா சில வேளைகள்ல பெண்கள் காவல்துறையை நாடி ஓடுவார்கள் தங்களுடைய கஷ்டத்தை சொல்றதுக்கு. இப்படியான கஷ்டத்தை அங்கே பார்த்தால் காவல்துறையும் பெண்களை கஷ்டப்படுத்தும் அளவுக்கு இருக்கும். இப்பெல்லாம் குறைஞ்சு கொண்டிருக்கிறது, இருந்தாலும் நடந்து கொண்டும் இருக்கிறது, குறைஞ்சு கொண்டும் இருக்கிறது. அதை பற்றியும் நாங்கள் பேசலாம். எப்படி பாதுகாப்போடு இருக்க வேண்டும், இப்போ தனிமையாக நீங்கள் வெளியே செல்லும்போது எப்படி பாதுகாப்பாக போக வேண்டும், அதை கூட நாங்கள் பேசிக்கொள்ளலாம். என்ன என்னையை மட்டும் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு வாங்கோ, நிகழ்ச்சி எடுத்து வாங்கோண்டு எந்த பெண்ணுமே வரையிலையே, என்ன செய்ய போறீங்க நீங்கள்? சரி, இந்த பாட்டை கேட்போம் முதல்ல.

0: மகளிர் மட்டும் நிகழ்ச்சி சரியாக உங்களுடைய 2 மணிக்கு நிறைவுக்கு கொண்டு வந்து விடுவேன். நான் 1 மணித்தியாலம் தான் நடத்தி வருவதென்று முடிவு செய்து கொண்டு வந்தேன். அது நீங்கள் வந்தான வராட்டி என்ன, 2 மணியோட நிறைவுக்கு வந்துவிடும். அதன் பின்பு உங்களுடைய நேர் விருப்பம், அதாவது தித்திக்கும் விடுமுறை விருப்பம் காற்றலைக்கு வரும். இன்று கதம்ப நிகழ்ச்சி வராது. கதம்பம், அதாவது கதம்பம் பதிவு செய்த பாடல்கள் வராது. ஏனென்றால் இப்பொழுது மகளிர் மட்டும் எடுத்து வருவதனால் தயவு செய்து நீங்கள் இணைந்து கொள்ளுங்கோ. என்னும் 1 மணித்தியாலம் 15 நிமிடங்களும் தான் இருக்கிறது உங்களுக்குரிய நேரம். மகளிர் நீங்கள் இணைந்து கொள்ளவும் ஒரு பழைய பாடல் ஒன்றை பார்க்கலாம். மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நான் இன்றைக்கு தயாராக எடுத்து வரவில்லை. சில கதைகள், மகளிருக்குரிய விடயங்கள், அழகு குறிப்புகள் கொண்டு வரலாம் என்றிருக்கிறேன். சாந்தியம்மா மட்டும்தான் இது துணிவோடு வருகிறார். மற்ற அன்பு உறவுகள் எங்கே? எல்லாரும் பெண்கள், வந்த பெண்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க. எங்க சாந்தியம்மா, எங்க வணக்கம், கால் கழிச்சிட்டீங்களா?
1: வணக்கம்.
0: சரி, இப்ப சாந்தியம்மாட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். சரியா
1: சொல்லுங்க.
0: இந்த தொலைபேசி, இந்த கை தொலைபேசி இருக்கிறது இல்லையா, செல்போன்,
1: ஆமா,
0: இது வந்து பெண்களுக்கு, அதாவது பெண்களுக்கு அத்தியாவசியமாக தேவையா இல்லையா? இதனால பெண்களுக்கு கூடிய அளவு நன்மை பயக்கிறதா அல்லது தீமை பயக்கிறதா?
1: ரெண்டுமே இருக்கு.
0: ரெண்டுமே இருக்கு. எது கூடுதலாக நடக்கிறது, நன்மையா தீமையா? அப்படி சொல்லக்கூடாது. ஆலப்புறத்து எல்லாரும் அப்படி இல்ல. எது கூடுதலாக இப்ப நடைமுறையில இருக்கு? நீங்க என்னத்தை எவ்வளவு என்ன எல்லாம் கேள்விப்படுறீங்க? இதால நன்மையத்தான் கூட கேள்விப்படுறீங்களா, அல்லது ஒரு
1: நான்
0: கேட்பது வந்து ஆண்களுக்கு இல்ல, பெண்களுக்கு அத்தியாவசியமா ஆண்களின் கைகளில் தேவை உண்மையாக பெண்களுக்கு. இது இப்ப வீட்டுல வெளியே செல்லுற பெண்களுக்கு முக்கியமா தேவை, அத்தியாவசியமாக இது வேலைக்கு செல்றவர்கள் போறவர்களுக்கு, வீட்டுல இருப்பவர்களுக்கும் சில நேரத்துல தேவை. ஆனா வீட்டுல வேற தொலைபேசி, வீட்டு தொலைபேசி இருக்கும் அளவுல இந்த கை தொலைபேசி தேவையா என்பதுதான் இந்த கேள்வி.
1: இல்ல, தேவையில்ல. வேற தொலைபேசி இருந்தா இது தேவையில்ல.
0: அதாவது வீட்டு தொலைபேசி,
1: இப்ப புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் அந்த யூடியூப்ல சமையல் பார்த்து செய்யலாம், அது ரொம்ப உபயோகமா இருக்கு.
0: வேற என்ன செய்யலாம்? இதனால தீமைகள் தான் பல என்று நான் எண்ணுகிறேன் பெண்களுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க இந்த கை தொலைபேசியால எப்படி? ஏண்டா இந்த கை
1: தொலைபேசியில
0: அது பண்றாங்க, அது
1: பண்ணும் போது வீட்டுல வேலை செய்யாம அதையே பாத்துட்டு இருக்காங்க.
0: அது மட்டும் இல்ல, கல்யாணம் ஆகினவர்களும் அதை செய்வதனால வீட்டுல பிரச்சனை உண்மையிலேயே. கணவன் வரும்போது கூட, கணவனை நான் சில குடும்பத்தை பாத்திருக்கிறேன், கணவன் வந்த அப்புறம் கணவன் அப்படியே ஆண்டு பாத்து கொண்டிருப்பாரு, காப்பி வருமான. ஆனா மும்முரமாக பெண்கள் அந்த போன்ல ஏறுப்பார்கள். எவ்வளவு தூரம் கணவனுக்கு என்ன சாப்பாடோ என்னவோ கொடுத்துட்டு உடனே போன் தான், போனும் கையுமா தான் இருப்பாரு. அதெல்லாம் அதுல இருந்துதான் அந்த பிரிவினைகள் வருவதென்று வருகிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க?
1: அது கொஞ்சம், அது ஒரு 20% வச்சுக்கலாம், நிறைய சொல்ல முடியாது, ஒரு 20% வச்சுக்கலாம் அந்த மாதிரின்னு.
0: மற்றது இது இந்த தொலைபேசி,
1: மற்றது வந்து கருத்து ஓகமா இருக்கும், அதனால பிரிவு வரலாம். இது ஒண்ணே வந்து சொல்ல முடியாது.
0: இப்ப கூடிய ஆண்கள் என்ன சொல்லுகிறார்கள், பெண்கள் தொலைபேசியிலேயே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த பிள்ளைகள் வளர்ப்பு கூட தொலைபேசியே கையில கொடுத்துட்டு சோறு தீர்த்திருக்கிறார்கள். தொலைபேசியை கையில கொடுத்துட்டு அவர்கள் தங்கட இன்னொரு தொலைபேசியில அவர்

0: ஏதோ சட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இன்னொன்று பிள்ளைய பார்க்க கொடுத்துட்டு இப்படி பல கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வரார்கள். ஆனால் கூடுதலாக என்ன நன்மை பயக்கிறது இல்லை அண்டே அல்ல, ஆனால் கூடுதலாக பெண்களை
1: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க நீங்க இன்னைக்கு? பெண்களை காணையில நானும் நீங்களும் மட்டும்தான் அண்டையை பேச வேண்டியிருக்கு. எந்த பெண்கள் எல்லாம் இப்ப
1: சமைக்கிறீங்க?
0: நீங்க சமைச்சிட்டீங்களா நீங்க இன்னைக்கு? பெண்கள்ட கையில இந்த தொலைபேசி வேணும் வேணும் என்று நான் எந்த நேரம் யோசிக்கிறேன். உங்களுக்கு ஒரு தொலைபேசி வேணும், உங்களுக்கு ஒரு எதுக்கண்டா எங்களுடைய வானொலியை அதுல கேட்கட்டுமாண்டு உடனே எடுத்து விட்டுட்டேன் எப்பவும் என்பதுக்காக நாங்க சொல்லுகிறோம். இப்ப வானொலி கேட்கிறவர்கள் உண்மையா நீங்க இதை சொல்லுங்க எனக்கு, வானொலி கேட்கிறவர்கள் ஒரு தங்களை ஒரு நல்ல வழியிலேயே கொண்டு செல்லுகிறார்கள் என்னுடைய கருத்து. என்னண்டா எப்பொழுதும் இந்த வானொலி நிகழ்ச்சியில எந்த எந்த வானொலி இந்த வானொலி என்று எந்த வானொலியா இருந்தாலும் கூட தங்களுடைய வாழ்க்கைய மைண்ட சில நேரத்துல பாருங்க, எதுவும் கேட்காம இருக்கிற பெண்களுக்கு ஒரு டிப்ரெஷன் மாதிரி வரும். எனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல, எனக்கு கேக்குறது கொண்டும் இல்ல. இப்ப ஒரே டிவிய பாத்து கொண்டு வந்தாலும் உங்களுக்கு நோய் வரும்.
1: அன்னைக்கே பாடி வச்சாங்களே, ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காதுன்னு.
0: அதிலானும்
1: பழைய பாட்டே
0: சேராவிட்டால் அலுப்பு இருக்காது. இப்ப சில நேரத்துல ஆணும் பெண்ணும் சேர்ந்தா அடிபாடுதான் வருது. சில நேரம் ஒரு இடத்துல நீங்க வேலைக்கு இருந்தா கணவன் மனைவி
1: பாட்டு கேட்டுட்டே வேலை செஞ்சா நம்ம வேலை செய்யறோம் தெரியாது.
0: இன்னைக்கு
1: நானும் அப்படிதான், நான் சின்ன வயசுல இருந்தே வானொலி கேட்டுட்டு தான் இருப்பேன்.
0: கேட்டுக்கொண்டு இருப்பீங்க, சூப்பர் சூப்பர் நல்லா.
1: ஆமா,
0: என்ன பாட்டு இன்னைக்கு கேட்க போறீங்க சொல்லுங்க பாப்போம்.
1: உள்ளத்தின் கதவுகள்
0: கண்களடா,
1: உள்ளத்தின் கதவுகள் அந்த பாட்டு, உள்ளத்தின் கதவுகள்,
0: உள்ளத்தின் கதவுகள், உள்ளத்தின் கதவுகள், உள்ளத்தின் கதவுகள் கண்களடா.
1: கண்களடா,
0: உள்ளத்தின். எப்படி உங்களுடைய வெங்கட்ராமன் இருக்கார்? உங்களுடைய திறமைய காட்டினபடியா விட்டுட்டேன் நான். மற்ற இன்னமொரு விடயம், நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க எங்களுடைய இமெயில்ல, இமெயில்ல சரியா? அதாவது அந்த பழைய நியூஸ் எதற்கு நேற்றியான செய்தி
1: உடம்பு சரியில்லை.
0: அதாவது இப்பொழுது மகளிர் மட்டும் நிகழ்ச்சி உடனே நான் ஆரம்பித்திருக்க வேண்டும். டக்குன்னு இந்த நேரம் சரியாக 3:21 இங்கே எங்களுக்கு என்னம்மா ஏதாவது நீ ஒளிச்சு கழிச்சு எங்கேயாவது களவா யார கொண்டு வாங்கி வச்சு அடிக்கிறியோ என்று கேக்குற, ஏனம்மா இப்படி நடக்கிறாய் என்ன? உண்மையிலேயே அப்படிதான் இருக்கு சில நேரத்துல. அது வந்து அப்பாக்கும் நேற்று வந்துருச்சு, அப்பாக்கும் அந்த தூக்க இன்மை வந்ததுனால அவருக்கு காலையில எல்லாம் பேச முடியாம இருந்தது. அவரு அது கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் அப்பாட வயசுக்கு அது கஷ்டம். இப்ப எனக்கே ரொம்ப கஷ்டமா சில நேரத்துல இருக்கிறது எனக்கு.
1: உங்களுக்கு இன்னும் அந்த தட்டுவப்படையில ஒத்துக்கிறது இல்லைங்களா உடம்புக்கு?
0: என்ன எது சொல்றீங்க? இப்படி நித்திரமொழிக்கிறதா இல்லையா?
1: கன்னடா தட்ப வெப்பநிலை ஒண்ணும் ஒத்து போறது இல்லையா?
0: ஒத்து போகுமே. நீங்க
1: உடம்பு சரியில்லாம போயிடுது.
0: அது எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம வருகிறது. அது என்ன எனக்கு முதல் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி கொண்டு வரும்போது நான் அங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னா அது எங்களுடைய கை மருந்தா தான் இருந்தது. ஆனா அது அதே மருந்தை நான் இங்கேயும் வந்து கண்டினியூ பண்ணி அங்கேயிருந்து வரும்போது இங்கேருந்து அங்கு வரும்போது எனக்கு ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியரா போகுது என்று சொல்லித்தான் பயந்து ஓடி வந்தேன். அங்கிருந்து அங்கு வைத்தியங்களை எல்லாம் செய்தாவது பார்த்தால் எங்களுடைய சமையல் அறையில் இருக்கும் அத்தனை பொருட்களையும் தான் செய்து குடிக்க சொல்லியிருந்தார்கள். அங்கும் அதையே செய்து குடித்து கொண்டு வரும்போது இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து சரியாக இருந்தது. எனக்கு இங்க வந்து திருப்பி எடுக்கும் போது எல்லாம் சரியா இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்னா இதைத்தான் சொல்லுகிறேன் இங்க இருக்கும் டாக்டரிடம், இப்படி இப்படித்தான் நான் செய்தேன் என்று. அங்க போயிருந்தேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன், இப்படி செக்அப்புக்கு போயிருந்தேன், ஃபுல் ரிப்போர்ட்டும் கொண்டு கொடுத்திருந்தேன். ஆனா கை மருந்து வந்து நாங்கள் எங்களுடைய சமையலறை இருக்கும் இந்த பொருட்களை மட்டும்தான் நாங்கள் பாவித்திருந்தோம். அப்ப இப்ப சரியா இருக்கிறது. ஏன்னா முன்பு எனக்கு இந்த கிட்னி ஃபெயிலியராக போய்கொண்டிருக்கும் போது ஜூரின் வர்றது நின்றுடும் எங்களுக்கு உண்மையிலே. அதுதான் அந்த முதல் குறிப்பாக இருக்கும். ஸ்வெட் பண்ணும், ஒரு மாதிரி இருக்கும், எங்களுக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கும், கால்கள் வீங்கும், கால் ரெண்டும். மற்றது ஜூரின் வர்றது குறைஞ்சி, நீங்க எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் உங்களுக்கு வருவது குறைஞ்சிரும். அதுதான் எவ்வளவு
1: அன்னைக்குமா ஒரு நிமிஷம் அன்னைக்கு உங்ககிட்ட எங்க அண்ணன் பேசுவாரு இல்லையா, மணி அண்ணா முதல் டைம் முதல் முறை பேச வச்சேன் பெரிய அண்ணன்.
0: ஆமா உங்களுடைய அண்டைக்கு ரெண்டாம் தரம் பேசியது மற்ற இன்னொரு அண்ணா இல்ல
1: முதல் தரம் பேச இருப்பாருங்க அவருக்கு மாத்தி வச்சு இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சு.
0: அது
1: கிட்னி
0: அது அப்படி மாற்றாமலேயே நீங்கள் கை மருந்து
1: பண்ண முடியல. நாங்களும் கேரளா போய் எல்லாம் பார்த்தோம் மீரம்மா, ஆயுர்வேத மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம், இவருக்கு ரெண்டு இதுவும் செயல் இழந்து போயிடுச்சு.
0: இன்னொரு விடயம் என்னன்னா லோவுக்கு 30க்கு கீழே குறைஞ்சிருதுன்னா உங்களுக்கு கஷ்டம். அது உடனே டயாலிசிஸ் இங்க எனக்கு டயாலிசிஸுக்கு தான் கூப்பிட்டாங்க, ஆயத்தப்படுத்தினாங்க எனக்கு, கூப்பிட்டு அட்வைஸ் எல்லாம் தந்து எனக்கு டயாலிசிஸ் செய்யறதுக்கு அவங்க ஆரம்பிச்சு கொண்டாங்க. இப்ப இப்ப 17 திரும்ப எனக்கு இப்ப இந்த மாதம் 17 எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஓவர் த போன் தான் என்ன, அங்க ஹாஸ்பிட்டலு போகலாது, அவ போன்லயே வீடியோ கால் போட்டுட்டு டாக்டர் என்னைய பாப்பா. அவ 1 hour டிரைவருக்கு அங்கால தான் இருக்கிறான், அதாவது ஒரு மணித்தியாலம் ஓட்டத்துக்கு அங்கால கேபிட்டல்ல. அப்ப அங்க நாங்க போய்த்தான் காட்டுறது இப்ப என்னைய பாக்குறதுக்கு. ஆனா இப்ப எனக்கு அந்த இது இல்லாததால அவ பாப்பா எனக்கு பாத்துட்டு, அதாவது முதலாவது வந்து எங்கட பிரஷர் டேப்லெட்டை மாத்திருந்தான் எனக்கு ஹை பிளட் பிரஷர் வந்து ஹை. அந்த பிரஷர் டேப்லெட் நான் இப்ப வந்து 15 வருஷத்துக்கு மேல எடுக்கிறேன். அதுதான் முதல் காரணம் கிட்னி ஃபெயிலியர் ஆக போறதுக்கு. முதல் சில டேப்லெட் வந்து சில மாத்திரைகள் வந்து எங்களுக்கு உபாதம், மற்ற ஆன்டிபயோட்டிக் வந்து நாங்கள் அடிக்கடி எடுக்கக்கூடாது. ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்த 6 மாதத்துக்கு பிறகுதான் மற்ற இன்னொரு தடவை நாங்கள் எடுக்கலாம். ஆனா எங்களுக்கு இந்த கோல்டு மற்றது நிமோனியா மாதிரி அதாவது சளி பிடிப்பு கூட வந்து மூச்செடுக்க முடியாமல் எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது நடு நான் எனக்கு ஆன்டிபயோட்டிக்கை எழுதி தராங்கள் என்ற அந்த வைரஸை இல்லாமாக்குறதுக்கு. அப்ப அது அடுத்தடுத்து எடுத்ததுனாலையும் எனக்கு அந்த கிட்னி இல்லாம. இப்ப வந்து இன்னொரு டாக்டர் நாங்க பாத்திருக்கிறோம், அவர் எங்களுடைய ஸ்ரீலங்கன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அவங்க இருக்கிறதும் ஒரு 10 மணித்தியால ஓட்டத்துக்கு அங்கால, நாங்க அந்த ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கிறோம். என்னண்டா சாப்பாடு வர்மக்கலை உங்கட இந்தியாவில தான் அது ஆரம்பம், வர்மக்கலைப்படிதான் அவருடைய அந்த மருத்துவம் இருக்கிறது. அது வந்து இப்ப அம்மா எல்லாம் இன்சுலின் வந்து 15 யூனிட் 3 times எடுத்துக்கொண்டு வந்தார், 3 நேரமும் எல்லா டேப்லெட்டும் எடுத்துக்கொண்டு வந்தார். அப்ப இப்ப
1: எல்லாத்தையும்
0: சொல்றேன், அவர் வந்து வர்மக்கலையின்படி அவர் விட்டுட்டார். எனக்கும் நான் இப்ப அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்டையும் நான் போயிருந்தேன். இந்த சளித்தன்மை இங்க அங்கிருந்து நல்லா வந்திருந்தேன், எனக்கு இங்க வந்த உடனே திரும்ப எனக்கு சளி பிடிப்பு மூச்செடுக்க முடியாம அந்த சளி அப்படியா நிமோனியா மாதிரி உள்ள லங்ஸ் முழுக்க சளி வந்துருச்சு. அப்ப அதனால இங்க போன உடனே எனக்கு அடிபயாட்டிக் திருப்பத்திர தொடங்கி விட்டார்கள். அப்ப தந்தா அது ஒவ்வொரு அஃபெக்ஷன், அதாவது சைட் எஃபெக்டா. இப்ப ஒவ்வொரு டேப்லெட்டும் வந்து எல்லாருக்கும் எல்லாம் மாத்திரைகள் பொருந்தாது உடம்புக்கு. அது ஒட்டுமொத்தமா எனக்கு எல்லா எந்த மாத்திரையும் பொருந்தது இல்லை, எல்லாம் அலர்ஜிக்காகவே இருக்கிறது எனக்கு. அப்ப அவர்கள் மாத்தி மாத்தி கொடுத்து கொடுத்து கொடுத்து அது என்னடா செய்யலாம்னு தான் பேர்ந்த அந்த வர்மக்களை. எனக்காக தான் அந்த டாக்டர்கிட்ட போனது திரும்ப என்ற திரும்ப எனக்கு இப்ப கிட்னி வருத்தத்தை விட்டுட்டு வேற வருத்தங்களை வருது, மூச்செடுக்க இல்லாம சளித்தன்மை நிக்காம அப்படி வந்து. அப்ப அங்க போனோம்னா அவர் ஒரே ஒன்றே ஒன்று தான் அவர் செய்த சொன்னார், இந்த இஞ்சியம் தேனம். இஞ்சியம் தேனம் கூட தலையிடிக்கு கூட இஞ்சியம் தேனம் தான். நாங்க வீட்டுல ரெண்டு மூணு பாட்டில இஞ்சி தயார் பண்ணிய அந்த தேன், நேச்சுரல் தேன். மற்றது ஆர்கானிக் ஐட்டம்ஸ் மட்டும்தான் சாப்பிட சொல்றாரு அவர். கண்டதும் சாப்பிட வேண்டாம் எல்லாம் இந்த சாப்பாட்டு வகையில, எது ஆர்கானிக் ஐட்டமா இருக்குதோ அதை சாப்பிடுங்கோ என்று சொல்றாரு. பழங்களை கூட எல்லா பழங்களையும் நிப்பாட்டி கொண்டார் அவர். சில சில பழங்கள் மட்டும்தான் சாப்பிடலாம், அதாவது விதையுள்ள பழங்கள் மட்டும்தான் சாப்பிடுதலாம் அவர். மற்றது இந்த காய்கறியில விதை உள்ள காய்கறிகளை சாப்பிட சொல்ற கூடுதலாக அப்படி சொல்ல, அதுகளை சாப்பிடுறதால இப்ப அப்பாவும் அதே கொண்டோல்ல. மற்றது இந்த சோறு, இந்த ரைஸ், மற்றது இந்த இட்லி தோசை, இந்த மா பொருட்கள் கூடிய இதுகளெல்லாம் சாப்பிடவே வேணாம் விட்டு சொல்லி அப்பா விட்டுட்டார். ஆனா என்னால முடியல, நான் அது கொஞ்சம் கொஞ்சம் கொண்டுதான் இருக்கிறேன், அது ஒண்ணும் செய்ய முடியும். மற்ற ப்ரெஷர் டேப்லெட் இப்ப எல்லாம் நான் ப்ரெஷர் டேப்லெட் எல்லாம் நிப்பாட்டிட்டேன். அல்லாட்டி காலையிலையும் பின்னே அந்த மாலையிலையும் ப்ரெஷர் டேப்லெட் எடுக்காட்டி சில நேரத்துல, ஆனா நான் இப்ப சில நேரத்துல எடுக்கிறேன் என்ற நான் நித்திரம் முடிக்கிறேன் இல்லையா, அதனால எனக்கு ப்ரெஷர் ஹையா வார மாதிரி இருக்கிறபடியா பயத்துல நான் எடுக்கிறேன். டெய்லி எடுக்கிறது இல்லை, என்னால கொஞ்சம் ஏலாம இருக்குன்றோட நான் எடுக்கிறேன். அது அந்த டாக்டர் டைம் நாங்க இப்ப ஒரு கொஞ்சம் கண்மா போக முடியல அவர்கிட்ட, ஆனா அவர் வந்து எங்களையே ட்ரீட் பண்றாரு. அதாவது எப்போ மெயில பாப்பாரோட நேர கதைக்கெல்லாம் இங்கதான் இருக்கிறார் கனடா. ஆனா அப்பா சரியா முறப்படி அதை கையாளுகிறார். மற்றது நாங்கள் இந்த சுகர் பாவிக்கிறது இல்லை, ஆர்கானிக் சோல்தான் பாவிக்கிறது, அதாவது கடல் உப்பு அதுதான் பாவிக்கிறோம். அதுவும் அவர் ஒரு கைண்ட் சொல்லி இருக்கிறார், ரெட் மில் பிரெட். அப்ப அதுகள் தான் மற்றது பட்டரா இருந்தாலும் ஆர்கானிக் தான். சும்மா கண்டபடி எல்லாத்தையும் நாங்க மற்ற அவர் கூடுதலாக கொழுப்பு சத்தை சாப்பிட சொல்லுகிறார். நீங்க கொழுப்பு சாப்பிட உங்களுக்கு பயமா இருக்குல்ல, அவர் கொழுப்பு சத்தை பட்டர் வேணுமெண்டா அந்த ஆர்கானிக் பட்டரை வெட்டி சாப்பிட சொல்றார் எங்களை.
1: அப்ப உங்களுக்கு சிக்கன் சிக்கன் நல்ல நாட்டுக்கோழி இங்க எல்லாம் வந்து ஹைபிரிட் வந்து கெடுதலுங்கிறாங்க.
0: இங்கத்தே சிக்கன் வந்து அது நாட்டுக்கோழி இல்லை. அவர் நான் மற்றது அவர் சொல்லி எங்களோட டாக்டர் சொல்லிக்கிறாருண்டா, கோழியில எந்த சத்தும் இல்லை, நீங்க சாப்பிட்டு பிரியோசனம் இல்லையன்னு சொல்றாரு. ரெண்டு கால் உள்ள கோழி இல்லை, ஓ ரெண்டு கால் இருக்கிற இல்லையும் ஒரு புரோட்டீனும் இல்லையன்னு சொல்லிக்காது கோழிய சொல்லி இருக்கிறார். அதாவது மட்டன் சாப்பிட்டு சொல்றாரு. முதலாவது பெஸ்ட் வந்து இந்த செம்மறியாடுன்னு சொல்றீங்கல்ல நீங்க, அதுதான் அந்த அது ஃபட்டோட இருக்கிற வடிவா, அதுதான் ஃபர்ஸ்ட் திங் முதலுக்கு உங்களுக்கு சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுங்க
1: செம்மறியாடு
0: தான் பெஸ்ட் முதல், அதுக்கு கொழுப்பு இருக்கிற வடிவா அதை சாப்பிட சொல்ற. பேந்து வெள்ளாடு, அடுத்த செகண்ட் ஐட்டம் வெள்ளாடு. அதுக்கு பிறகு நீங்க அந்த பீஃப் அதுகள் சாப்பிடறவங்க இருப்பாங்க இல்ல சில பேர், அங்க இங்கெல்லாம் கூடுதலா பீஃப் சாப்பிடுவாங்க எல்லாரும் இங்க. அப்ப அவங்களுக்கு அதுவும் சாப்பிடலாம் சொல்கிறார்கள். ஆனா அந்த பன்றி இறைச்சி என்று சொல்றது வந்து அதுவும் நல்லது என்று சொல்றார், ஆனா கவனமா சாப்பிடுங்க கூடுதலாக சமைக்கும் போது நல்ல. நீங்க இந்த காட்டு பண்டி அப்படி சாப்பிடுவீங்க தானே சில பேர் அதெல்லாம், ஆனா இந்த நாட்டில எல்லாம் இதுகள் கூடுதலாக சாப்பிடுற நாங்கள் கொஞ்சம் சாப்பிடுறது குறைவு. அப்பா எல்லாம் இப்ப அப்படி இந்த ஆக அந்த வெள்ளாடு மட்டும்தான் அப்பா சாப்பிடுற. அப்பா அதை மட்டும்தான் கண்டினியூ பண்ண, அது வந்து சும்மா கடையில எல்லாம் வாங்க மாட்டோம் நாங்கள். அதுல வந்து என்ன செய்கிறார்கள் உண்மையா தாரார்களான்னு தெரியாது. நேர ஃபார்ம்ல போய் இங்க நாங்க எங்களுக்கு தேவையானது அதை காட்டுவோம், இதுதான் வேணுமென்று காட்டினா அவர்கள் அதையே எடுத்து செய்து தாங்களே ப்ரிப்பேர் பண்ணி பேக்ல போட்டு உங்களுக்கு எத்தனை பேகா அது செப்பரேட் பண்ணி சரியான நல்ல கிளீனா செய்து கொடுப்பாங்க அவங்க. அத கொண்டு சமைக்கிறது மட்டும்தான் அவ்வளவுதான், எல்லாம் வெட்டி கொடுப்பாங்க பேக். இப்ப நீங்க ஒரு ஒரு ஒரு வெள்ளாடை வாங்கினீங்க
1: இருக்கு
0: இருக்கு இருக்கு இருக்கு நீங்க போய் இப்படி பாக்கலாம், அது நிறைய நிக்கு, நீங்க எது வேணும்னு சொல்லலாம். அதுல அதுலயும் அந்த பெண்ணாடு எடுக்க மாட்டோம் நாங்க, ஒரு
1: நாள்
0: கடா மட்டும்தான், மற்ற எதுவுமே காட்ட மாட்டோம். ஆனா இதெல்லாம் பாப்போம், காட்டுவேன், ஆனா நான் சாப்பிடுறது இல்ல. இல்ல அது என்ன எனக்கு பிடிக்குது இல்ல, அந்த காலத்துல இருந்து இந்த மட்டன்ன்றது கொஞ்சம் அதுல ஒரு ஸ்மெல் வர்ற மாதிரி ஃபிஷ் சாப்பிடுவேன், நான் சாப்பிடுவேன். ஆனா அவர் சொல்றாரு, அவர்
1: வரும்
0: இல்ல இல்ல, அது வந்து நீங்க செய்யற விதத்துல இருக்கு, ஆனா அதுவும் இங்க கிடைக்கிறது ஃப்ரெஷ்ஷா இல்ல. இவர் சொல்றாரு இல்லையா, இங்க நீங்க சீ ஃபுட் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்றாரு எங்க டாக்டர். ஆனா சீ ஃபுட் இங்க வந்து அவர் சொல்றது என்னன்னா, நீங்க இப்ப வென்கூவர், இங்க இருக்கிற வென்கூவருக்கு நீங்க போனா, வென்கூவர் என்ற சிட்டிக்கு போனா, நான் அங்க இருந்தேன் நான் இத்தனை வருடங்கள்,
1: வேற
0: அங்க வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கலாம், கடல் பக்கம், அது கடல் பக்கம், உடனே பிடிச்சது உடனே போர்ட்ல வச்செல்லாம் விற்பாங்க அங்க. இங்க நண்டெல்லாம் ஃப்ரெஷ், நீங்க போய் நின்று பிடிக்கலாம் நண்டு. அந்த இதுகள நிறைய மக்கள் அந்த நேரம் கடலுக்குள்ள மட்டும் கொஞ்சம் நடுவுக்கு மட்டும் அப்படியே நடந்து போய் நின்று பிடிக்கிற இடம் செய்திருப்பார்கள். நீங்க அதுக்கு பெர்மிஷன் வாங்கி ஒரு நீங்க அந்த தூண்டி வச்சிருக்கிறதுக்கு கூட, அல்லாட்டி நண்டு பிடிக்கிறதுக்கு எல்லாம் நீங்க இங்க கவர்மெண்ட்ல ஒரு இது எடுக்க வேணும் உங்களுக்கு காசு கட்டி. அது இல்லாமல் நீங்கள் போக முடியாது, அதுக்குள்ள போய் பிடிக்க முடியாது. நீங்க பிடிச்சு கொண்டு வரும்போதும் அந்த நண்டு எடுத்து, இப்ப நீங்க நல்ல பெரிய நண்டா இருக்கு, ஐயா பிடிய எல்லா நண்டையும் பிடிச்ச நண்டையும் கொண்டுடலாம்னு கொண்டுட முடியாது. ஆறு அங்குலத்துல ஒரு நண்டு, அதுல அளவு வைக்கிறதுக்கு இப்படி அளந்து அளந்து பாக்குறது இருக்கும், 6 இன்ச்சுக்கு மேல, 6 அங்குலத்துக்கு மேல அந்த நண்டுட சைஸ் இருக்கும் நீங்க அதுல வைக்க. அது அதை விட 1 அங்குலம் குறைஞ்சிருந்தாலும் உடனே நீங்க கடல்ல போட்டுடணும், உடனே எடுக்கப்படாது. அதை நீங்க இல்ல மறைச்சு கொண்டு வந்தா உங்களுக்கு ஃபைன், எத்தனையோ 1000-2000 மண்டி இங்க டொலர்லயே ஃபைன். உங்களுடைய அந்த நண்டு பிடிக்கிற அந்த பெர்மிட்டையும், ஃபிஷ் பிடிக்கிற அந்த பெர்மிட்டு கேன்சல் ஆயிரும், எடுத்துருவாங்க. அப்படி இங்க அந்த வென்கூவர்ல மட்டும் ஃப்ரெஷ்ஷா நீங்க ஃபிஷ்ஷா வாங்கலாம். இங்க எல்லாம் இங்கேயும் இருந்து வருது. இப்ப எங்க கடைகள்ல போயினா அது ஃப்ரெஷ்ஷா, இப்ப இங்க எல்லாம் ஸ்ரீலங்கால இருந்து வருதுன்றாங்க, அங்கே இருந்து வர்றேன்னு. ஆனா அந்த மீன்களுக்கு எல்லாம் அது பழுதாகாம ஒரு மருந்து போட்டு கொண்டு வராங்க, அதுதான் எங்களுக்கு உடம்புல சில நோய்களை கொண்டு வர்றது. அது நல்லா இருக்கும் பார்க்க, அது பழுதாகாமல். இப்ப நீங்க பாருங்க, இறந்த
1: பாடிக்கு
0: இறந்த அது அந்த கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அது எங்கட உடம்பு. இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது சாப்பாட்டுல. இந்த நாங்கள் போற டாக்டர் சொல்ற மாதிரி நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா உடல் பெருமன் வராது, முதலாவது ஒரு மற்றது நோய் வராது. நீங்க சுறுசுறுப்பு, இங்க வந்து எவ்வளவோ பேர் அதை கடைபிடிக்கிறார்கள், எவ்வளவோ பேருக்கு கேன்சர் உள்ளவர்களுக்கு கூட அந்த டாக்டர்கிட்ட போய் இல்லாமல் ஆகி இருக்குது. அதுதான் என்ன அவருடைய வழிமுறைய நாங்க பின்பற்ற கூடியதா இருக்கணும். ரொம்ப கஷ்டம், நீங்க அப்படி நாங்க சொல்லலாம், வெள்ளன்னு சொல்லலாம், மட்டன் நல்ல அதாவது நான்வெஜ் இதுகளை சாப்பிட்டு கொண்டு நல்லா இருக்கலாம், ரொம்ப கஷ்டம்ங்க. முந்தைய முட்டை எக் சாப்பிட, அதுவும் ஆர்கானிக் தான், சும்மா கடையில வாங்கிடலாது, கடையில வாங்குறது சாப்பிடக்கூடாது, ஆர்கானிக் ஃபார்ம் தேடி போகணும். ஆனா கடையிலயும் இருக்கு ஆர்கானிக் எக், இங்க வாங்கலாம். அது வந்து இப்ப இது ஒரு $4 இருந்தா அது வந்து $8 இருக்கும் அப்படி விலை கூட. அப்ப அப்படி வாங்கி
1: இங்கேயும் கிடைக்குதுமா, இங்கேயும் ஆர்கானிக் இதுன்னு கிடைக்குது, ரொம்ப விலை கூடுதலா இருக்கு.
0: மற்ற இஞ்சி வாங்கும் போது கூட ஆர்கானிக் தான் வாங்கணும், சின்ன சின்ன குட்டியா இருக்கிற இஞ்சி தான் நல்ல இஞ்சி, பெருசா அப்படி இருக்கிறது அது வந்து நல்லது இல்லையன்னு சொல்றாரு அவர். அது மற்றது
1: இங்க இங்க என்ன சொல்றாங்கன்னா சிறுதானியம் நிறைய சேர்த்துக்கோங்கன்றாங்க.
0: அதுகள் எல்லாம் கூட அவர் சாப்பிட சொல்லி சொல்ல, நான் தான் இப்ப எல்லாத்தையும் என்னால முடியல, அதனால நான் பாசி பயறு அதுகளை எல்லாம் நான் எடுத்துக்கொள்றேன், உட்கொள்றேன் நான். மற்றது இந்த
1: வரகு வரகு திணை அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, குதிரவாளி?
0: ஆமா, அதெல்லாம் இங்க இருக்கு, அதெல்லாம் அங்க செய்யறது போல செய்து எடுக்க முடியாது. அதான் உண்டு, அங்க நீங்க அந்த மாவாக்கி அரைச்சி எடுக்கிறதுக்கு இடம் எங்களை இருக்கும், நீங்க இங்க
1: கிரைண்டர் அப்படியே செய்யறது.
0: அப்படியே
1: அப்படியே செய்யறது. சின்னதா தானே இருக்கு, கடுகளவு தானே இருக்கு.
0: எப்படி செய்வீங்க அத?
1: அது அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஈஸி, பத்து நிமிஷத்துல வந்துடும். அப்படியே ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி வச்சு அப்படியே டைரக்டாவே நீங்க அடுப்புல வேக வச்சு எடுத்துடலாம்.
0: வச்சு என்ன கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிப்பீங்களா? அது
1: கஞ்சியும் காய்ச்சலாம், பொங்கல் செய்யலாம், அதுல எல்லாமே செய்யறாங்க. வெஜிடபிள் புலாவ் எல்லாமே செய்ய, இப்ப தோசை முறுக்கு இங்க எல்லாம் முறுக்கு எல்லாம் கூட விக்கிறாங்க. சிறுதானிய முறுக்கு அப்படின்லாம் கூட விக்கிறாங்க.
0: அது நல்ல,
1: அது ரொம்ப நல்லது. அதெல்லாம் முன்னோர்கள் சாப்பிட்டது. அதெல்லாம் நம்ம விட்டதுனாலதான் நம்ம இந்த பாலிஷ் பண்ண அரிசி அதெல்லாம் சாப்பிடறதுனாலதான் நமக்கு சுகர் அதிகமாகுது இந்தியன்ஸ்க்கு அப்படின்னு ஒரு சர்வே இருக்கு.
0: உண்மை
1: நம்ம சிறுதானியத்தை எடுக்கலாம் அப்படின்றாங்க.
0: நீங்க சுகர் உங்களோட வாய் காய்ந்து கொண்டு தொண்டையடி வாயெல்லாம் காயமாயிருந்தால்
1: வறண்டால்
0: அது சுகர் ஏறிட்டு தான் அர்த்தம். உண்மையிலேயே தண்ணி அது நீங்க இந்த ரைஸ சாப்பிட்டுட்டு வந்தா, இந்த வெள்ளம் இருக்குல்ல, வெள்ளம் ரைஸ் இருக்குல்ல, அது சாப்பிட்டோடே இது தெரியும் உங்களுக்கு ஒரு மாற்றம். அப்ப அதெல்லாம் நீ பண்ண சுகர் ஏறதுக்கு இடம் இல்ல. இப்ப நாங்க வந்து சுகரே பாவிக்கிறது இல்ல. டீக்கு எல்லாம் தேன் தான், அதான் அப்ப சொல்றாரு. ஒரு லிட்டர், ஒரு லிட்டர் தேன் ஒரு மூன்று நாலு நாள் தான் எங்களுக்கு இருக்கும்.
1: உங்களுக்கு நல்லா சுத்தமா கிடைக்கும் தேன்.
0: இங்க கிடைக்கிறது,
1: இங்க கொஞ்சம் கலப்படம் இருக்கும் போல இருக்கு.
0: அங்கதான் நல்ல தேனா சொல்றோம், அங்கதான் நல்ல தேனா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஆனா இங்கேயும் நல்ல தேன் சொல்றாங்க. ஒவ்வொரு பூவுக்கு அதாவது ஒரு பூல இருந்த இடத்த சொல்லி ஒரு வித்தியாசமா இருக்கும்.
1: மரத்திலயே கட்டிச்சு பாரு, ரெண்டு முறை அது தென்னை மரத்திலயே காத்துக்கு விழுந்துருச்சு. அது எப்படி எடுக்கிறதுனே தெரியல எனக்கு.
0: அடடா, அது உண்மையா நல்ல
1: நல்ல ஒரு அடிக்கு கட்டுச்சு. இப்பதான் போன மாசம் கூட விழுந்துருச்சு, அடிச்ச காத்துக்கு மழை காத்துக்கு விழுந்துருச்சு.
0: விழுந்தாலே அதுமே நீங்க
1: அதுல இல்ல, எல்லாம் குடிச்சிட்டு எடுத்துட்டு போயிடுச்சு. நைட்டு விழுந்து நான் காலையிலதான் பார்த்தேன்.
0: அதுதான் அதை எடுக்கிற ரொம்ப கஷ்டம். அதுக்கு டெக்னிக் இருக்கு, அது நீங்க கிட்ட
1: போறாங்க.
0: ஒரு தேனி பழந்தானே எங்களுக்கு எங்களுக்கு பயம். சுண்டு நாங்க ஓடி தெரியறோம். அப்ப அதனால இது கிட்ட போற.
1: ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தென்னை மரத்தை சுத்தம் பண்ண ஆள் வந்தாங்க. சின்னதா தேன் பூச்சி இருந்தது, அதை களைச்சு விட்டாங்க. அந்த பையன ஒண்ணுமே பண்ணல.
0: அது சொல்ல முடியாது. நாளைக்குதான் அவருக்கு பழக்கமா இருக்கும் அவருக்கு. அந்த தேனியில ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க சூசுவன் நீங்க அதை விரட்டும் போது பயப்படும் போது அதை கொஞ்சம் இம்சப்படுத்தினாதான் அது குத்தும். ஆனா சொல்ல முடியாது. சும்மா சும்மா ஆடா மாசே அவன் என்ன பேசாம நிக்கமன்னு நினைக்கிறேன். அது அது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பயத்திலேயே நாங்க பேசுறோம். நாங்க எல்லாத்தையும் அப்படித்தானே பயப்படுறோம். ஏதாவது சின்ன சின்ன பூச்சியா இருந்தாலும் அதை எங்களை என்ன செய்திருமோன்னு நாங்க பயப்படுறோம். அதை அடிக்கிறோம், குத்துறோம், அதை சாகடிக்கிறோம். அப்ப அதனால அதுக்கு வேதனை இல்ல. இப்ப பாம்பு கூட நாங்க மிதிச்சா தானே அம்மா எங்களுக்கு தீண்டுது உடனே, இல்லையா? நீங்க சொன்ன பாட்டை மறந்துட்டேன்னா என்ன சொன்னீங்க? இன்னைக்கு மகளிர் காலையில நாளைக்கு குயிக்கா சமைக்கிற நேரம் என்ன? 45 minutes இருக்கு, 45 நிமிடங்கள் இருக்கு. யார் யார் வர்றாங்கன்னு பாக்கலாம். உங்களுடைய பாடலை நான் எடுத்து வர்றேன். சாந்தி அம்மா நல்லபடி எங்களை பேசுனீங்க. ஆனா உண்மையிலேயே கூடுதலாக பெண் உங்களுக்கு பெண்களுக்குரிய ஒரு சின்ன விடயத்தை சொல்லுகிறேன். பெருமன் அதாவது சரியாக நீங்க உடல் அமைப்பு பெருமனா வருகிறது என்றால் நீங்க அந்த சுகரை நிப்பாட்டுங்க ஃபுல்லா. சுகரை
1: நாட்டு
0: சக்கரை, பனம் சக்கரை அதெல்லாம் ஒரிஜினல் வாங்குங்க. கலப்பணம் இருக்கும் சார் உங்களோட இடத்துல வாங்கலாம். அங்க எல்லாம் தேடி பார்த்து வாங்கலாம். இங்க அது கிடைக்கிறது கஷ்டம். பழம் கற்கண்டு இருக்கும் அங்க, கல் அதுகளெல்லாம் அதுகளெல்லாம் நான் பாவிக்கிறேன். நான் அங்க இருந்து வரும்போது சில மூலிகை வகைகள் கொண்டு வந்திருந்தேன். அந்த அதிமதுரம் இதுகளெல்லாம் அங்கிருந்து வரைக்கும் கொண்டு வந்தேன். சுடு தண்ணியில போட்டுட்டு அது அந்த தண்ணீர் குடிப்போம் நாங்கள் அடிக்கடி. அது மற்ற சுடு தண்ணீர் தான் கூடுதலாக பாவிப்போம். இஞ்சியும் தேனும் முக்கியம். இப்பயும் நான் முறையும் இங்க வரும்போது இஞ்சியும் தேனும் அதை வாயில அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கோம், எடுத்து வாயில சாப்பி சுடு தண்ணீர் கொஞ்சம் குடிக்கிறது தான் நாங்க. அதுதான்
1: எதிர்ப்பு சக்திங்களா?
0: எதிர்ப்பு சக்தி, அதுல ஆன்டிபயோட்டிக் இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு வேற ஒண்ணும் தேவையில்லை. நீங்க அதே டக்கு டக்குன்னு எடுங்க. அது பார்த்தா உண்மைதான், அது உண்மையிலேயே அது சரியாகிறது. தள்ள தலையடி ஏறாமல் இருக்கு. நீங்க அதை எடுத்துக்கொண்டு வந்தா நீங்க உற்சாகமா அதெல்லாம் இல்லாம போகிறதுன்னு தான் சொல்லலாம். ஒரு டேப்லெட்டும் எடுக்காம இவ்வளவு தூரம் பேசுறேன் பாருங்க. சில நேரம் சளி சளி இருக்குது, ஆனா இப்ப எந்த இப்ப சளி இருந்து கொண்டே இருக்கே என்று நினைக்கும் போது ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்தா என்னன்னு இந்த மனம் சொல்லுது. எங்களுக்கு தெரியாத மனித மனம் போகும். ஆனா அந்த டாக்டர் சொல்றான் நீங்க மற்றது இன்னும் ஒன்று சாப்பிட்ட ஒண்ணு சத்தி அதாவது வாந்தி வருது உங்களுக்கு சாப்பிட்டது ஒவ்வாத போத ஏதாவது ஒரு ஒவ்வாத சாப்பாடு போனா தானே வாந்தி வரும். அதை நீங்க நாங்க என்ன செய்யறோம் இப்ப வெஸ்டர் முறைப்படி நாங்க டேப்லெட் டாக்டர்கிட்ட போய் காட்டினோம்னா அவரோட டேப்லெட் தராது வாந்தியை நிப்பாட்டுறதுக்கு. அப்ப அது உள்ளுக்கே அடங்கிடு, அதெல்லாம் உங்களுக்கு வருத்தம். அவர் சொல்ற அப்படி இல்ல, வாந்தியை எடுத்துருங்க ஒவ்வாததும் இல்ல, அது வழியில தள்ள நிக்குது அதனால எடுத்து வயிறு அதை எடுத்துருங்க. அதைத்தான் அவர் சொல்றேன், எடுக்காம நீங்க உங்களுக்குள்ள டாக்டர்கிட்ட போய் ஒரு டேப்லெட்டை போட்டு வாந்தி வருது அதை நிப்பாட்டிக்கலாம். நான் உடனே வாந்தி வருதுன்னு சொன்னோடனே நான் அந்த ஆரம்பிக்குதுன்றோடனே நானே எடுத்துருவேன். நான் உண்மையிலேயே உடனே எடுத்துருவேன். இப்ப ரெண்டு நாளைக்கு
1: வயிறு போனா கூட லூஸ் மோஷன் போனா கூட நான் வந்து ஒரு அஞ்சு தரம் போகட்டும் விட்டுருவேன்.
0: போகமே
1: உண்மையா
0: இல்ல போகணும். சாதாரணமா நீங்க பால் குடிச்சா சில நேரம் சில நேரத்துல காலை நேரத்துல நீங்க சுடு தண்ணி கொஞ்சம் குடிச்சு பாருங்க உங்களுக்கு போகும். மற்றது சில ஒவ்வாத சாப்பாடுகள் நீங்க சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வாஷ்ரூமுக்கு அடிக்கடி போகும் ரெண்டு மூணு தரம். அப்ப அதனால என்னடா போகுதுன்னு பயப்படக்கூடாது, கிளியரா நீங்க போய் போக விட்டுறணும். நீங்க நடு போகுது என்று சொன்னா தான் உங்களுக்கு கஷ்டப்படணும், அதை என்னன்னு பாக்கணும். அது என்னடா சில நேரம் உங்களுக்குள்ள குடல் அமைப்புக்குள்ள உங்களுக்கு கேன்சர் இருந்தா, கொலன் கேன்சர் அப்படின்னு

0: மனிதன் தன்னையே தான் காப்பாற்று. இப்ப பாருங்க, யாருமே வைத்தியசாலைக்கு போக இல்லையே, அது எப்படி இருக்கிறாங்க? அதுதான் கேக்குறேன். இப்ப வைத்தியர்ல காணவே இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்க,
1: ஹோமியோபதி மருந்து எடுத்துட்டு இருக்காங்க,
0: எல்லாரும் மருந்து எடுக்கிறாங்க, இப்படி கை மருந்து தான் எல்லாரும் செய்யறாங்க. இப்படி காண முடியாம போனது இப்ப. அல்லாட்டி நீங்க எடுத்துக்கன்னா நாங்க ஹாஸ்பிட்டல்ல போறோம், தலைகடி என்றாலும் போறோம். இங்க வந்து எமர்ஜென்சிக்கு நாங்க தலைகடி இயக்க முடியாது, தலை வலி என்று சொல்லி இப்படி ஒரு நாள் போனா, ஈவினிங் 6 போனோம். போய் அதுல இருந்ததால் தலை வலி தாங்க முடியல. நான் அப்படியே ஒரு சேர்ல இருந்து மற்ற சேருக்கு மடிஞ்சு இருந்து கொண்டு தலையை பிடிச்சு கொண்டு
1: இருக்கிறேன்.
0: ஆனா டைலனால் எல்லாம் போட்டு தான் போனா நிக்கவே இல்லை. டாக்டரோட பார்த்தா தான் நிக்கும், அது என்னன்னு தெரியாண்டு இருக்கிறேன். 6 ஈவினிங் 6 போனா மார்னிங் 6 ஆச்சு. நான் அதுலயே குப்புறம் அப்படியே நித்திரியா போனேன். என்ன உண்மையிலேயே நல்லா கண்ணை மூடிக்கொண்டு அப்படி அதுக்குள்ள இருக்க நிறைய மக்களும் இருந்தாங்களா, அப்பாவும் அப்படியே பார்த்து புக்கை வாட்சி கொண்டு இருந்தார. நானும் நல்ல நித்து எழுதி பார்த்தா 6 தலைவலி நின்றுடுச்சு. அது அது மட்டும் எங்களை உங்களுக்கு எடுக்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை. ஏன்னா அவ்வளவு மக்கள் தொகை மட்டும் இல்லை. டாக்டர்ஸ் வந்து நைட்ல கொஞ்சம் லீவ் எடுப்பாங்க. எங்களை இது வந்து கொஞ்சம் சிட்டி, ஒரு சின்ன சிட்டி என்றபடியா பார்த்தேன். எனக்கு எல்லாம் நின்றுட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் வீட்டை போறேன்னு நின்றுச்சேன். என்ன இனி பார்த்து என்ன செய்யறது, இவ்வளவு தூரம் 6 to 6 இருந்துட்டேன் நாங்க, அங்க அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். அப்படியும் சில இதுகளும் அப்படி நடக்கிறது. அப்ப அத நாங்க வீட்டிலேயே அப்படியே இருந்திருந்தா இல்லாம போயிருக்கோம் இல்ல
1: இல்லையா?
0: அங்க போய் இருந்துட்டு சரி நல்லதம்மா. உங்களுடைய பாடல் நான் என்னுடைய ஒரு பாடலுக்கு பின்பாக எடுத்து வருகிறேன். சாந்தி அம்மா, பெண்களை காணும்
1: என்னோட கருத்து ஒண்ணு
0: சொல்லுங்க.
1: இல்ல இந்த வானொலியில நீங்க எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறீங்க, உங்களால எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னாலும் நீங்க சொல்லலாம், உங்களுக்காக ப்ரே பண்றதுக்கு நாங்க இருக்கோம் எல்லாரும். அத நான் சொல்றேன், நீங்க எதுவும் ஒளிவரும் மாதிரி இல்லாம சொல்லலாம்.
0: என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் அப்பா ஆண்டு வாழ்த்து
1: சொல்லலாம்.
0: அப்பா ஒரு வாழ்த்தொண்டு சொல்லி இருந்தார், சொல்லி இருந்தாரோ எனக்கு தந்திருந்தாரோ என்னவோ தெரியல, சொல்லி இருந்தார் காட்டிலேயில எனக்கு பிறந்த நாளுக்கு. அதுல சொல்லி இருந்தார், வலிகள் என்ன, வாழ்க்கையில் வலிகளையே முக்கியமாக அனுபவிச்சது நான் தான் என்று சொல்லி இருந்தேன். அதுல அதை கூட மறந்து வாழ்க்கையில் வலிகளே வாழ்க்கையாக இருக்கும் அவருக்கு உங்களுடைய துணையும் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய சிரிப்பும் என் அன்பு உறவுகளுடைய வருகையும் தான் அந்த வலிகளை எனக்கு மாற்றியது என்று சொல்லலாம். உங்களோட நான் இப்ப மலியம் ரவி அவர்களுடைய மனைவியை சேர்த்து கொள்ள போகிறேன். பாப்போம் அவரை, அமுதாவை சேர்த்து கொள்ளலாம். நாங்கள் ஒரு ஹாய் சொல்லி
1: விடைபெறட்டுமா? இருக்கட்டுமா,
0: ஒரு இருங்க, அவருக்கு ஒரு ஹாய் சொல்லலாம். பெண்கள்
1: சரி
0: பேசலாம், அவருக்கும் துணிவா இருக்கும் இல்ல. சமைச்சு வச்சிட்டு தான் போ சொல்லி அவர் ஆர்டர் கொடுத்திருப்பார், சமைச்சிட்டு தான் வாரா கேக்கலாம் நாங்க. வாங்க அமுதா. வணக்கம் அமுதா. வணக்கம் அமுதா. வணக்கம் அமுதா.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சோமா இருக்கிறேன். உங்களோட பக்கத்துல நிக்கிறா சாந்தி அம்மா, அவர் வணக்கம் சொல்லி இருங்க அவக்கு.
1: வணக்கம்மா. அவங்க அம்மாவா? மல்லியம் ரவி அவங்க அம்மாங்களா? நீங்க
0: இல்ல இல்ல, மல்லியம் ரவிட மனைவி வீட்டுக்காரி. நீங்க மாத்திராங்க எல்லாத்தையும் சாந்தியம்மா.
1: அப்படி
0: ஐயா
2: வீட்டுக்காரங்க,
0: அத இப்படி சொன்னா அவருக்கு சந்தோஷமா போயிரும் இல்லையா?
1: தெரியுது, புகைப்படம் தெரியுது
0: அவருடைய அவருடைய மனைவி பாத்தீங்களா?
1: புகைப்படம் தெரியல இருக்கேங்க. அவங்களா?
0: அவங்கதான் அவங்கதான். அவங்க பேர் அமுதா.
1: சரி
0: அமுதா. வணக்கம் அமுதா, எப்படி இருக்கிறீங்க?
2: ஆமா
0: உடம்புதான் இந்த நேரம் சரியில்லாமல் வருது. இப்ப வருது வந்து உங்களுக்கு இந்த இதுல இருந்து நிகழ்ச்சி எடுத்து வரும்போது இல்லாம போகுது, அப்படி எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்குது இப்ப. இப்ப இங்க சரியா 3:49 இங்கே காலை நேரம். உங்களுக்கு
2: 1:19
0: பகல் நேரம், இங்க இரவு நேரம். இங்க நீங்க சமைச்சிட்டீங்களா? இவ்வளவு நேரம் அவர் சொன்னா இல்ல, சமைச்சு வச்சுட்டு தான் போகணும் இல்ல? என்னோட பேசிக்கொண்டு பேச சாதம் தாங்க வடிக்கிறேன் கையில கையில ஊத்திடுறாங்க. கவனமா இருக்க
1: வடிச்சிட்டேன்.
0: அப்ப சரி, இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்தீங்க அமுதா? நீங்க
2: இன்னைக்கு வத்த குழம்பு வச்சு கேரட் பொரியல்.
0: புளிக்குழம்புல என்ன எந்த இதுவும் போடலாம்? காய்கறி அப்படித்தானே?
2: முருங்கைக்காய் போடுவோம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூண்டு, வெங்காயம்.
0: பாருங்க அமுதா வந்து முருங்கைக்காய தான் முதல் சொன்னா. சொல்லுங்க தக்காளி, கத்திரிக்காய் போடலாம். இல்ல வத்தக்குழம்பு
2: போடலாம்,
0: கத்திரிக்காய்
2: போடலாம்.
0: வேற என்ன போடலாம்? எல்லாம் காய்கறியும் போடலாம் வத்தக்குழம்பு. இல்ல
2: ஆமா ஆமா, சுண்டைக்கிழமை அவரைக்கே இதெல்லாம் போடக்கூடாது. புளி குழம்புனா அது
0: விதையும் போடலாமா தட்டிட்டு?
2: ஒன்றும்
0: இல்ல. இல்ல நல்லா செய்ய
2: விலைய கூட காப்பி துணோண்டு 50 ரூபா 100 ரூபாங்க.
1: எங்க வீட்லயே செடி இருக்கு.
0: இருக்கு. அது எந்த நேரமும் காய்க்குமா சாந்தியம்மா? அது வெயில் நாட்கள்ல மட்டும் காய்க்கும்.
1: பனியில கொஞ்சம் குறையும், அவ்வளவுதான். மத்தபடி கிடைக்காத பொருள் இல்ல. வத்தல் போட்டு வச்சுக்கலாம்.
0: வத்தல நீங்க எப்படி போட்டு வைக்கிறீங்க? தனியா அதை எடுத்து வெயில்ல காய வச்சு வைக்கிறீங்களா? இல்ல உப்பு ஏதாவது?
1: மோர்ல, மோர்ல ஊற வச்சு, மோர உப்பு போட்டு ஊற வச்சு அப்புறம் காய வைக்கணும்.
0: சரி சரி. அமுதா உங்களோட பாட்டு சொல்லுங்க.
2: சொல்லுங்கம்மா.
0: பாட்டு என்ன பாட்டு உங்களுக்கு? உங்களுக்கு இப்ப எல்லாம் இன்றைக்கு மகளிர் மட்டும் அவங்களுக்கு தான்
2: இன்றைக்கு நல்லா இருக்கணும் நாடு முன்னேற.
1: உங்களுக்கு பொருத்தமா பாடுறாங்க.
0: அது என்ன அமுதா? அமுதா எனக்கு பொருத்தமா இருக்கட்டும். அது என்ன, அவர் வந்த காதல் பாட்டாவே கேக்குறார் மல்லியன் ரவி, உங்களுடைய கணவர். நீங்க உங்களுடைய மல்லியன் ரவி வந்த காதல் பாட்டாவே கேக்குறாரு, நீங்க மட்டும் நல்ல நல்ல பாட்டு கேக்குறீங்களே. நீங்க நீங்க நல்லா இருக்கணும்.
2: அவங்களும் பழைய பாட்டு தானே கேட்பாங்க.
0: விட்டு கொடுக்க மாட்டா பாருங்க. பாருங்க சாந்தியம்மா விட்டு கொடுக்காம சொல்றான். இல்ல இல்ல, அவங்களும் நல்ல நல்ல பாட்டா தான். இல்ல விட்டு கொடுக்க மாட்டா. உண்மையே உண்மையிலே அமுதா விட்டு கொடுக்க மாட்டா மலியன் ரவிய. பாருங்க, இல்ல இல்ல, அவங்களும் நல்ல நல்ல பாட்டா தானே கேட்பாங்க சொல்றான். அது உண்மை. நீங்க நல்லா இருக்கணும். இந்த பாட்டு உடனே இப்ப கிடைக்கும் உங்களுக்கு, இரண்டு பேருக்கும். பெண்களுக்கு மட்டும் உடனே, ஆண்களுக்கு எல்லாம் அது அடுத்த நாள், ரெண்டாம் நாள். இப்ப எல்லாருக்கும் கோபம் வரும் பாருங்க. அன்றைக்கு யாரும் சொன்னாங்க அமுதா எங்க பாக்கலாம், நீங்க தனிய பெண்களை மட்டும் வச்சு நீங்க வானொலி நடத்துங்க பாக்கலாம், யார் வர்றாங்கன்னு. இப்படி ஒருத்தர் சொல்லி, யார் மகாலிங்கம் தான் என்னோட சொல்லி இருந்தார். நீங்க பெண்களை மட்டும் வச்சு நீங்க வானொலி நடத்துங்க, எவ்வளவு நாளைக்கு வர்றாங்கன்னு பாப்போம். ஒருக்கா வருவாங்க, இப்ப இந்த வர மாட்டாங்க
2: வேலைப்பழன்.
0: பாருங்க தாங்க மாட்டேன். ஆண்கள் தானா இப்படி விடாப்பிடியா வாரது? பெண்கள் வரமாட்டாங்களா? ஒரு ரெண்டு நாள் வருவாங்களா, நிப்பாட்டிடுவாங்க. அப்ப அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க யாரும் இல்லாமன்னு கேக்குறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க.
2: கேக்குறாங்க. அப்படிதான்
0: பேசுவாங்க. நாங்க முழுசா நாங்க என்ன செய்யணும்னா, கூடிய அவர் கூடிய மணித்தியாலங்கள் பெண்களுக்கு கொடுத்து ஆண்களுக்காக ரெண்டு மணித்தியாலம் மட்டும் கொடுக்கணும். இல்லையா அமுதா? அப்படித்தான செய்யணும். ஆமா
2: அப்படித்தான்.
0: ஒட்டுமொத்தம் உங்களையும் வரவிடாம தடுக்க போறாங்க. நீங்க ஒரு
1: இல்லம்மா, பெண்களை பெண்களுக்கு வந்து ரெண்டு மணிக்கு அப்புறம் கூப்பிட்டீங்கன்னா எல்லாரும் வந்துருவாங்க.
0: அதுதான், அதைத்தான் இப்ப நான் திங்க் பண்றேன். 2 மணி, 2:30, 3 மணிக்கு நாங்க ஆரம்பிச்சேன். அல்லாடி 2 மணிக்கு ஆரம்பிச்சேன், 2 மணிக்கு முடிஞ்சிடும். ரெண்டு மணித்தியாலம் நாங்கள் எடுத்து வந்து அத அதுக்கப்புறம் அப்பாட்ட கையில கொடுக்கணும். அப்ப விடுமுறை விருப்பம் எடுத்து வர சரியா இருக்கும். உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன். நம்மதான் நீங்க இப்ப சமையல்ல இருக்கிறீங்க, சமையங்கோ அதை பார்த்துக்கொண்டு போயிருந்த ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் எதுவும் வரக்கூடாது. கவனமா வத்த குழம்பு போடைக்க சொல்லி போடுங்க அவருக்கு. என்ன சொல்லுங்க, உப்பு நல்லா நிறைய போடுவீங்களா நீங்க? உப்பு நல்லா போடுவீங்களா கறிக்கெல்லாம்? நீங்க குறைச்சு போட்டா பேசுவார? உப்ப குறைச்சா அமுதா, உப்ப குறைச்சு போட்டா பேசுமா? உப்ப குறைச்சு போட்டா பேசுவாரா அவர் உங்களை?
2: ஏசுவாரா?
0: ஏசுவாரா? குறைஞ்சு போச்சாண்டு
2: உப்பு கொஞ்சமா குறைச்சலா இருந்தா திட்டுவாங்க.
0: பாருங்க, சூப்பர்,
2: நிறைய தான் போட்டு சாப்பிடுவோம்.
0: ஆனா நீங்க சீ சோல்ட், அதாவது கடல் உப்பு தான் பாவிக்கிறீங்கல்ல? அதான் பாவிக்கணும், கல் உப்பு அதுதான் நீங்க பாவிக்கணும். அதான் நல்ல உடம்புக்கு. அது வேணுமெண்டா கூட சரி. நீங்க அவர் கூப்பிடுறாரு பாத்தீங்களா
1: உங்களை?
0: நல்லது நல்லது நல்லது அமுதா, நல்லது. சாந்தி அம்மா, நல்லது. ஒரு நிமிஷம் அப்படியே நிக்க நிக்க முடியுமா? நில்லுங்க, அல்லாட்டி விடைபெற்றுக் கொள்ளுங்க. நாங்க எங்களுடைய மெர்சி ராணி அவங்க சந்திச்சு கொள்ளலாம், நீங்களும் சந்திக்கலாம். புதிய நிகழ்ச்சி வந்தாங்க இல்ல, அவங்களோட பேசலாம். சாந்தி அம்மா நில்லுங்க, அமுதா நீங்க வேலை இருந்தா நீங்க விடைபெற்றுக் கொள்ளலாம். சரியா? வணக்கம் வணக்கம் மெர்சி ராணி.
1: வணக்கம் மெர்சி ராணிமா.
0: சாந்தி அம்மா பக்கத்துல நான் நல்லா இருக்கிறேன்.
1: நீங்க உங்களோட நிகழ்ச்சி நல்லா இருந்தது. உங்களோட நிகழ்ச்சி நல்லா இருந்தது
0: பாத்தீங்களா மெர்சி ராணி? மெர்சி ராணி,
3: அம்மா சொல்லுங்கம்மா.
0: கேக்குதா அம்மா உங்களுக்கு?
3: சந்தோஷம்
0: உங்களுடைய ரெண்டு பேருடைய பேச்சு கேட்டு கொண்டிருக்க நல்லா இருக்குது. நீங்க ஒரு வணக்கம் சொல்லுங்க அமுதா. அமுதா நீங்க ஒரு வணக்கம் சொல்லுங்க எங்களுடைய மெர்சி ராணிக்கு. மெர்சி ராணி, இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டீங்கல்ல, சரியா கேட்டிருந்தீங்களா அமுதா?
2: ஹலோ,
0: நீங்க இன்னைக்கு மெர்சி ராணி அவங்கட்ட நிகழ்ச்சி கேட்டீங்களா? புதிய நிகழ்ச்சி கேக்கலையா?
2: என்னம்மா
0: புதிய நிகழ்ச்சி கேட்டிருந்தீங்களா? புதிய அறிவிப்பாளர் மெர்சி ராணி கலைவாணனுடைய நிகழ்ச்சி.
2: வணக்கம், நன்றிமா.
0: சரி, நீங்க நன்றி நன்றி, நீங்க விட பெற்றுக் கொள்ள நன்றி நன்றி. அம்மா ரேவதி அம்மா வணக்கம். ரேவதி அம்மா, ரேவதி அம்மா வணக்கம். வணக்கம் ரேவதி அம்மா, வணக்கம். எப்படி என்ன சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க, எப்படி அம்மா இருக்கிறீங்க?
4: எப்படியும் பேசுற மாதிரி பேசுறேன்.
0: இல்ல சரியான சின்ன பிள்ளை மாதிரி போயிருக்குது. இப்ப எனக்கு அமைச்சமா இருக்கு உங்களோட பேத்தியோ தெரியாது, என்ன சிரிக்கிறீங்க? சரி அம்மா, அப்படி இருக்கிறீங்க? உங்களை
4: நல்லா இருக்கேன்.
0: இரவு நேரத்துல காணையில உங்களை
4: இரவு நேரத்துல நான் பாத்துட்டு இருந்தேன், யாரும் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. சரி இடையில ஜாயின் பண்ணலாம் பாத்தேன், நல்லா உறக்கம் வந்தது, போய் உறங்கிட்டேன்.
0: உறங்கிட்டீங்க, நல்ல நல்ல.
4: பத்து பத்து பாவம், அவரு அப்பா கூட சொல்லிட்டு இருந்தாரு தூக்கம் சரி வர இல்லன்னு.
0: நிச்சயமா அப்பாக்கும் தூக்கம் குறைஞ்சு போச்சு. நிகழ்ச்சிகள் தொகுத்து எடுத்து வர்றதுல அப்பாக்கு தூக்கம் குறைஞ்சதுல அப்பாக்கும் தலை சுத்துது அப்படி எல்லாம் வந்துச்சு.
4: அவரு இப்ப ரெகுலராவே அந்த இது குடுக்கறாரு, நேரடி நேயம்.
0: அது சரியான அவருக்கு அதிகாலை. அப்ப அதுக்கு அது மட்டும் இல்ல, அவர் தூங்குறது வந்து 2-2.5-3 மணி ஆகுதம்மா. இந்த நிகழ்ச்சிகள் அந்த இந்த கதம்ப நிகழ்ச்சிக்கு பாட்டு 20 பேருடைய பாட்டு வந்தா அவ்வளவு பதிவு செய்து எடுக்க, அதைத்தான் என்ன செய்யலாம்னு இப்ப எனக்கு தெரியல. கதம்பத்துல 20 பேருடைய பாடல் வருது, அவ்வளவும் பதிவு செய்து எடுப்பாங்க. அதை விட நேர நேரம் பதிவு இருக்குது. அதை விட நேரலை நிகழ்ச்சி அவர் எடுத்து வரார். அப்ப மற்றது தன்னுடைய
4: கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க, கொஞ்சம்
0: அதுதான். இது முன்பு நான் செய்த மாதிரி அம்மா, பாட்டெல்லாம் எழுதிட்டு உடனே உங்களுக்கு கொடுக்கலாம், விழிச்சிருந்தா கையை உயர்த்துங்க, கை உயர்த்துற ஆக்களுக்கு மட்டும் பாட்டை கொடுத்துட்டு அப்படியே விடை விட்டுருந்தா. இது அப்படி அம்மா
4: கலம்பத்திலும்
0: கொடுத்துடலாம் அத உடனே. அப்படித்தான் நான் இனி செய்ய போறேன். நீங்க இங்க மெர்சி ராணி வந்திருந்தா அவங்க அவருடைய நெட்ஒர்க் அவருடைய நெட்ஒர்க் சரியில்லாம போய்விட்டது.
4: சரியில்லை, நல்லா இருந்தது அவங்களோட கலை நிகழ்ச்சி.
0: அதுதான், அது அது நீங்க அதை வாழ்த்திருங்க. என்னன்னா ஒரு கலைஞனுக்கு தேவை வாழ்த்துக்கள், அப்பதான் அந்த மீண்டும் நிகழ்ச்சிகளை எடுத்து வர்றதுக்கு அவர்களுக்கு பிடிக்கும். இப்ப நான் நினைச்சு கொள்றேன். அம்மா பாட்டை முதல் சொல்லுங்க அம்மா, முதல்ல பாட்டு சொல்லுங்க. சரி, மெர்சி ராணி வந்திருக்கலாமா? அம்மா அவ நீங்க பேசுங்க அவையோட.
4: வணக்கம். வணக்கம் மெர்சி ராணி.
5: அம்மா வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன், நல்லா இருந்தது உங்களோட உங்கள் இருவரின் தொகுப்பு நல்லா இருந்தது.
5: ரொம்ப நன்றிங்கம்மா.
0: மச்சான்
4: கதினாரும் பெற்றாயன் போட்டிருந்தேன்.
5: ரொம்ப நன்றிங்கம்மா, எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம்
4: தான். அந்த பணிவு தான் எல்லாத்தையும் கொண்டு வரும், அந்த பதினாறையும் கொண்டு வரும்.
0: அது
4: பாட்டியோட செல்போன் பா அப்படின்னா எங்க பையன், எங்கப்பா பாடுது, எங்கப்பா பாடுதுன்னா, அது உங்க பாட்டியோட செல்போன்ல பாடுதுடா. அவன் சேர்ந்து பாட
0: ஆரம்பிச்சிட்டான். மெர்சி ராணி கூட பாட்டு சொல்லிருங்கம்மா. சென்னை டக்குன்னு நெட்ஒர்க் போயிட்டாலும் எங்க
5: எனக்கு மகளிர் மட்டும் படத்துல இருந்து
4: நெட்ஒர்க் தெரியலையோ.
0: என்னம்மா
5: நெட்ஒர்க் தெரியல? கிடைக்கல
0: டவர். அதுதான் அதுதான்
5: மகளிர் மகளிர் மகளிர் மட்டும் படம். அதுல வந்து தரவ மாடு மூணு கால மாடு ஒண்ணு இந்த அந்த பாட்டை கொடுங்கம்மா.
0: சூப்பர் பாட்டு அது.
5: ரொம்ப நகைச்சுவையா இருக்குது. ரேவதி, ஊர்வசி, இன்னொருத்தங்க அப்பா அவங்க பேர் தெரியல.
0: ஊர்வசி
5: ஆமா அம்மா.
0: அவங்க பாலு மகேந்திராவுடைய மனைவி என்று நினைக்கிறேன். அப்படியா?
5: இன்னொரு
4: மோனிகாவா?
0: அவங்க
4: மோனிகா கிடையாது, மோனிகா கிடையாது, வேற ஒருத்தர். நானே மறந்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்கும். மூணு பேர் ஊர்வசியில.
0: என்னம்மா?
4: ஊர்வசி.
0: ஊர்வசி இருக்கிறா.
4: ஊர்வசி, ரோகிணி, துப்புரவு பணியாளர் இதுல வருவாங்க இவங்க எல்லாம். பேங்க்ல வேலை செய்யும் போது அவங்க அந்த மாதிரி ரோல்ல வருவாங்க.
0: அம்மா ரோஹிணி வந்து யாருடைய மனைவி?
5: படம் நல்லா இருக்கும்.
4: இவர் நேல்கள் நேல்கள் இவர் திறந்த
0: ரகுவரனுடைய மனைவி அம்மா.
4: ரகுவரன்
0: ரகுவரனுடைய மனைவி அம்மா அது. ரோஹிணி, ரோஹிணி வந்து
4: கிடையாது, ரகுவரனோட மனைவி. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கும். நல்லா
0: நாசரோட மனைவி எங்களோட சண்டைக்கு வரப்போறா மெர்சி. நீங்க ஒரு பக்கத்தார, நீங்க ஒரு பக்கத்தார,
4: குடும்பத்துல குழப்பம் உண்டாக்கா.
0: மகளிர்ல வந்து இப்ப சண்டை நடக்க போகுது. என்னுடைய என்னுடைய கணவரை இன்னொரு பேசி நீங்க பேசிட்டீங்க. நீங்க
4: சண்டை வரப்போது
0: நிச்சயம்.
4: அப்புறம் அவரு அவர் மாதிரி நல்ல வில்லன் கேரக்டருக்கு யாருமே இல்ல மேடம்.
0: அவர் ஆனா கொஞ்சம் குறைஞ்ச வயதுலயே அவர் மது மட்டும் இல்ல, அவர் வந்து போதை பொருளுக்கு அடிமையாகி விட்டார்.
4: ரெண்டு பேர் இருந்தா தானே இவ்வளவு காசு கொடுக்கணும், இப்ப நான் ஒண்டி தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்துல நிகழ்கிற நிகழ்வா இருக்கும் அந்த படம்.
0: அம்மா இந்த காதல் விளையாட கட்டிலிடு கண்ணே என்ன படம்?
4: நான் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு, போட்டு பாத்துட்டு இப்பே படுத்துறீங்களா?
0: இல்ல இல்ல இல்ல, நான் எடுத்து வர்றேன்.
4: மறந்து போயிடுறீங்க மேடம், முன்னாடி எல்லாம் பிங்கர் டிப்ல எல்லாம் ஞாபகம் இருக்கும்.
0: அது வர வர நாங்க சின்ன பிள்ளையா போடுறோம்,
4: வானொலிக்கு வந்துட்டு மறுபடியும் நான் பழைய நிலைக்கு வர முயற்சி செய்கிறேன். மறுபடியும் நான் அதே மாதிரி வரப்போறேன்.
0: நிச்சயம் நிச்சயம் அப்படிதான் வரணும் உண்மையா. அது வந்து கண்மணி ராஜா படம்.
4: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்.
0: காதல் விளையாட
4: அதுல 100 பாட்டு கூட நல்லா இருக்கும்.
0: மெல்லிய அம்மா கேட்ட பாட்டு சூப்பர் பாட்டு, எனக்கு நான் ரொம்ப பிடிச்சது. அம்மாடையும் நல்ல ஒரு பாட்டு. மற்றது எங்களுக்கு அமுதா அம்மாவும் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற. அமுதா அம்மா நல்ல பாட்டு எல்லாம் கேக்குறேன். எங்களுக்கு மல்லியம் ரவி வந்தா தான் காதல் பாட்டு கேக்குறேன். அத நான் கேட்டோன்னு அவர் விட்டு போட்டோம்.
4: அவர் நல்லா இருந்தா தானே அவரால் காதல் பாட்டு கேட்க முடியும்.
0: மனைவி சொல்றான், அவ அமுதா சொல்றான், இல்ல அவர் நல்ல பாட்டு எல்லாம் கேப்பாரு பழைய பாட்டு. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? கேளுங்க, விட்டு கொடுக்காம விட்டு கொடுக்காம. சூப்பர், இதுதான் தேவை.
4: எங்க நம்ம மோகனா அம்மாவை காணும், மோகனா அம்மாவை காணும்,
0: மோகனா
4: சகோதரரோட மல்லியம் மனைவி
0: மனைவிதான் அமுதா மல்லியம்.
4: அப்படியா? ரவி, அவரு பேரு ரவி,
0: ரவி மல்லியம் ரவி. மகாலிங்கம் அவருடைய மனைவி வருவதில்ல. இவர் இப்ப கேட்டா சொல்லுவார் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம் சொல்லுவார். அவர்
4: வரட்டும்,
0: அவன் வர விடுறதில்ல. சமைக்கணும், அந்த டைமுக்கு தனக்கு சமையல் வேணும்ன்னு அவன் வர விடுறான்.
4: அதுக்குதான் நான் சொல்றேன், பெண்களை நம்பாதே, கண்களே பெண்களை நம்பாதே. இந்த ஆண்கள் தான் அரட்ட அடிக்க எவ்வளவு நேரம் ஆண்டாலும் உங்களுக்கு கூட இருந்து இருப்பாங்க.
0: அப்படி சொல்லுவாங்க, பெண்களை விடாம இருக்காங்க ஆண்கள். தங்களுக்கு இந்த நேரம் சமையல் வேணும் நீ போக வேணாண்ட பாவம் வரமாட்டாங்க. அப்ப அதனால அவங்க சமையல் எல்லாம் முடிச்சம்மா ஒரு 2 மணிக்கு தொடங்கினா நாங்க அப்படித்தானம்மா போன கிழமை போன வாரம் 2 மணிக்கு தொடங்க நான் வந்து தூங்குறேன்னா எழும்ப முடியாம போச்சு. எழும்பி இருந்துட்டுச்சான நான் அப்ப அதனால எடுத்து வர முடியல. என்னண்டாம இந்த ஸ்கூலுக்கு போறது போல இருக்கம்மா. இப்ப அந்த இரவு நேரத்துல நிகழ்ச்சி எடுத்து வர்றாங்க, ஸ்கூலுக்கு போக அந்த புள்ள கள்ள மடிக்கும் அப்படி இருக்கு இப்ப. அதனால வராம விட்டு கொண்டு இருக்கிறோம். மெர்சியம்மா, மெர்சியம்மா, மெர்சியம்மா, மினிட் போட்டீங்க வாங்க.
4: அம்மா அண்ணா இப்படி இப்படி போயிட்டு கிச்சனுக்கு போய் சமையல் பண்ணிட்டு வராங்களா?
0: இல்ல அவங்க மெர்சியம்மா, நீங்க சமைச்சீங்களா மெர்சியம்மா? நீங்க அலட்டிக்காம நீங்க கூடிய அளவு நல்ல சாப்பாடுகள் சாப்பிடுங்க. அவங்களுக்கு உடல்நல குறைவம்மா அவங்களுக்கு. மெர்சிக்கு நேற்று கேட்டீங்களா? நேற்று மெர்சிக்கு
5: சாப்பிட்டு வர சொல்லிருக்காங்க.
0: தேனேன்னு கூப்பிடுங்களா?
5: தேனேன்னு கூப்பிடணுமா?
0: கூப்பிட்டீங்களா இப்ப அவன்னு கேட்டேன்.
5: இல்லைங்க மயமா.
0: இல்ல கூப்பிட்டா கொஞ்சம் அவர்ல அவரை கடிச்சு சாப்பிடலாம். இல்ல உங்களுக்கு சுகர்
5: அவரை கடிச்சு சாப்பிட்டா தேள் வராதுமா, உப்புதான் நிற்கும்.
0: அம்மா இது என்ன
4: வரை உள்ளளவும் நிலை.
0: அது இல்ல இப்ப அநேகமா அப்படித்தானே, கண்ணே மணியே தேனே அப்படி என்ன கூப்பிடுவாங்க. இல்ல
4: மானே தேனே கட்டிப்பிடி
0: கட்டிப்பிடி ரெண்டு கூப்பிடுவாங்க. சரி இப்ப செல்வகுமாருடைய மனைவியை இணைச்சுக்கலாம் இன்றைக்கு. அவங்களையும் அவங்களும் வாராங்க எல்லாரையும் இப்பதாங்க
5: நல்லது
0: நல்லது நல்லது மெர்சியம்மா நல்லது நல்லது நல்லது. நாங்க அம்மா செல்வகுமாருடைய மனைவியையும் இணைச்சுக்கலாம், உங்களோட சேர்த்தே இணைச்சுக்கிறேன். அப்ப அவங்க பேசுறதுக்கு சௌகரியமா இருக்கும்.
4: இப்ப இணைங்க இணைங்க.
0: இப்ப ஆண்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டு வரையக்க. அதுதான் அவங்க அதே என்ன பெண்கள் மகளிர் மட்டுமண்டு எங்களுக்கு இல்லையான்னு கேக்குறாங்க. கண்ணன் பாருங்க, கண்ணன் கேட்டுக்கொண்டு வந்துட்டு ரகுவரன் மனைவி என்று போட்டிருக்காரு. ரோகிணி வந்து ரகுவரன் மனைவி என்று போட்டிருக்காரு. சரி இப்பொழுது வணக்கம் வணக்கம் வணக்கம் மோகனா மோகனா மோகனா மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன மோகனா?
5: நல்லா
0: கேக்குது, எப்படி இருக்கிறீங்க மோகனா?
4: மறைந்திருந்து
0: மருமம்
4: என்ன?
0: சுகமா இருக்கீங்களா?
4: எப்படி இருக்கீங்க மோகனா? மோகனா எப்படி இருக்கீங்க?
0: ரேவதி அம்மா
4: நல்லா இருக்கீங்க?
0: உங்களோட வயச கேட்டா செல்வகுமார் வயச பிடிக்கலாமா? வயச கேளுங்க முதல்ல. இது எப்படி பாத்தீங்களா? ஆஹா, நாளையில இருந்து அனுப்பாவிட விட்டுருவாரம்மா, நீ போக வேணாம் மட்டும்
4: என்ன
0: மோகனா? என்னம்மா எனக்கு நீங்க வந்து நீங்க டக்குன்னு சொல்லிட்டீங்க. நாங்க உங்கள சின்ன பிள்ளையா இளவரசு எல்லாம் வந்து பேசிக்க நீங்க ஒரு சின்ன பொண்ணு மாதிரிதான் நான் பேசாம இருந்தேன். அவர் பேசிட்டேன், அவர் அக்கா அக்கான்னு பேசினார். பேசாம அம்மா வந்து அது கிடையில என்ன செய்தாண்டா, நான் என்ன உங்களுக்கு பெரியவங்க எனக்கு பேர பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா உடனே அம்மா செய்தது பிள்ளை. சொல்லக்கூடாது. சரி அப்ப மோகனா இப்ப நீ அம்மா சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க
4: மோகனா என்ன டிஃபன் பண்ணாங்க?
0: அத கேளுங்க. லஞ்ச்
4: அம்மா தோசை தோசை தக்காளி சட்னி.

0: அம்மா சமைச்சிருக்கீங்களா சவுச்சாவ்? இங்க இருக்கம்மா சவுச்சாவ்.
1: கேளுங்க, அவங்கள கூட்டி கேளுங்க, அடுத்தது நான் சொல்றேன்.
0: எங்க சவுச்சாவ் எப்படி சமைச்சீங்கன்னு சொல்லுங்க, எங்க பாக்கலாம். மோகனா
2: பவுச்சவ கூட்டுங்கம்மா, பருப்போட போட்டு வைக்காதுங்கம்மா. பவுச்சு பருப்பும் போடலாம், இல்ல தோரம் பருப்பும் போடலாம். பருப்பு நம்ம வைக்கிற முறை வந்து வெங்காயம், தக்காளி, சீரகம், அதுக்கு வந்து சவுச்சவையும் நறுக்கி போட்டுறதுங்கம்மா. அதுலயே
0: நறுக்கி போட்டு எண்ணெயில வதக்கணும். அப்படியா?
2: பாசி பருப்பு இல்ல இல்ல, பாசி பருப்பு இல்லாட்டி தோரம் பருப்பு சேர்த்துக்கிறது. சேர்த்து ஒரு குடி ஊத்தி விசில் விட்டுறது, ஒரு ரெண்டு விசில் வேக விட்டலாம். பின்னாடி வடச்சட்டுல எண்ணெய் வச்சு தாளிச்சு கொட்டும் போது வந்து கடுகு பருப்பு, சீரகம், வரமிளகா, நல்லா ஒரு மூணு நாலு மிளகாய் நம்மளுக்கு காரத்துக்கு.
0: அம்மா ஆண்கண்ட குரல் கேட்க கூடாது இல்லையாம்மா, இல்லையாம்மா, இது மகளிர் மட்டும், மகளிர் மட்டும், எங்களுக்கு ஆண்கண்ட குரல் கேட்க கூடாது சொல்லிட்டான்.
1: காரத்துக்கு மறந்து வருண்டாரு, காரம் மறந்துட்டாங்க.
2: காரத்துக்கு மறந்துகா தான் பச்சை மிளகாய் போடலாம். ஏங்கம்மா? ஏங்கம்மா
0: சொல்லுங்க, பச்சை மிளகாய் போடலாம் இல்ல
2: இல்ல இல்ல, வரமிளகா நாலஞ்சு
0: போடலாம்.
2: சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சு இது கொட்டி இது பண்ணலாம்.
0: அவ்வளவுதான்.
2: கருப்பு கடைஞ்சல் மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கும், கூட்டு
0: மாதிரி அதுக்குள்ள.
2: இது நல்லா வெந்திருக்கும்மா, குக்கர்ல வேக விட்டோம்ல,
0: அது கரைஞ்சிருமா? அப்படியே பீஸ் பீஸ்
2: நல்லா குக்கர்ல முதல்ல வேக,
0: பீஸ் பீஸா இருக்குமா?
2: ஆமா இருக்கும், ரொம்ப கரையாது.
0: கரையாது,
2: இருக்கும் இருக்கும்.
0: சூப்பர்.
2: இப்போ நம்ம வெள்ளை பூசணி மாதிரி இருக்கும், கொஞ்சம்
0: வெள்ளை பூசணி மாதிரி இருக்கும். அது பூசணிக்காக பருப்பு போட்டு காய்ச்சுவாங்கல்ல வெள்ளை பூசணி,
2: அது மாதிரி சவுச்சவும் அப்படிதான் இருக்கும்.
0: அது மாதிரி தான் இருக்கும். சூப்பர். உங்களோட பாட்டை சொல்லுங்க மோகனா, உங்களோட பாட்டை
1: என்ன
2: பாட்டு? காணாத
0: சூப்பர், நல்லா பாடுறான் இல்லையம்மா. எங்க என்ன பாடுங்க பாருங்க, பாடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒண்ணு பாடுங்க பாக்கலாம் மோகனா.
2: எனக்கு தெரிஞ்ச பாட்டு
0: யமுனை ஆற்றிலே படவங்கம்மா. பாடுங்க பாடுங்க பாடுங்க.

0: கொஞ்சம் மறந்துருச்சுங்களா, சாரிங்களா.
1: பாடியில் கண்ண இல்லையோ ஆசை வைப்பது அன்பு தொல்லையோ பாவம் மோகனா யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே செல்வா இங்கே வந்து பாட
2: நீங்க மாத்தி பாடணும், அதுல உங்களோட பேரை போட்டு பாடணும், அப்ப சூப்பரா இருக்கு. அப்பதானே அம்மா? அம்மா நீங்க என்ன சொல்றீங்க?
3: பாடுவர் பாடலாம், பாடுவர் பாடலாம்.
2: கட்டி வச்சுட்டு நீங்க வந்து பாடுங்க, நீங்க பயப்படாம நாங்க இருக்கோம் உங்களுக்கு.

0: பேசும்போது நான் தெரிஞ்சுறேன்.
1: என்ன சொல்றீங்க?
0: இல்ல நான் முன்னாடி
1: அம்மாட கூட்ட பாக்கலாம். நீங்க சமைச்சிட்டீங்களா மோகனா? இல்ல இப்ப நீங்க கையில வேலையா இருக்கீங்களா சமைச்சு கொண்டு? அப்ப நீங்க நீங்க சமையுங்க, நாங்க அம்மாட்ட கூட்டு அப்படின்னு நாங்க கேக்கலாம். நீங்க சமையுங்க. நன்றி, கேட்டுக்கொண்டிருங்க ரேடியோ. அம்மா எங்க கூட கூட்ட சொல்லுங்க அம்மா. சவு சவு கூட்டு.
2: நான் நினைச்சேன் அவங்க வேலை கரெக்டா அதேதான் சொன்னாங்க. மேடம் எப்படின்னாக்கா ஒரு கரண்டி தோரம்பருப்பு, ஒரு கரண்டி பைசம்பருப்பு மேடம், கொஞ்சம் கொஞ்சம் கடலை பருப்பு
1: போட்டு பருப்பு தோல் நீக்கியது இல்ல, அந்த மஞ்சள் கலரா இருக்கிறது பாதி
2: தோல் நீக்கியதான் பருப்பு. அது வந்து பயறு
1: பயறு பைத்தம்பருப்பு
2: இது போட்டுட்டு அரிந்த சவுச்சுவையும் போட்டு சவுச்சுவ தோலை சீவிக்கணும்.
1: சீவிட்டு
2: பொடி பொடியா கட் பண்ணிட்டு ரொம்ப பெருசும் வேணா ரொம்ப குட்டியும் வேணா மீடியமா கட் பண்ணிட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு அந்த குக்கர்லயே தேவையான அளவு தண்ணி
1: ஊத்திட்டு
2: கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பச்சை மிளகாய், இத கொஞ்சம்னா எங்க வீட்டுல ஒண்ணு போறோம் நாங்க ஜாஸ்தி காரம் சேர்த்துக்கறது இல்ல, இனிமையா அதாவது ரொம்ப காரம் கிடையாது, ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டு இந்த குக்கர்லயே போட்டுணும் தண்ணி ஊத்தி அந்த இதையும் விழுதியும் கலந்துட்டு கடுகு ஒரு வானொலி வச்சு வானா வச்சு எண்ணெய ஊத்தி கடுகு
1: அம்மா
2: புளித்தம்பருப்பு
1: அது வானதியா வானதி இல்ல வானொலியா வானதியா
2: வானொலினா ரெடி ஆயிடுது வானொலினா ரெடி ஆயிடுது ரெடியா எல்லாம் வைக்க முடியாது.
1: இப்ப நீங்க என்னமா ஏனமா வைக்க முடியாது ரேடியோல, ஏனமா வைக்க
2: முடியாது பொறிக்கலாம் முடியாது, அது வெடிச்சிட்டு போயிடும். கடுகு வெடிக்கிறதுக்கு பத்தி ரேடியோ வெடிச்சிடும்.
1: ஏனமா இப்ப நீங்க அதானே இப்ப நீங்க அதானே வானொலியில தானே வைக்கிறீங்க
2: மேடம். மேடம் அது தங்க தங்க ஸ்லிப் ஆயிடுது.
1: இல்ல இப்ப நீங்க இப்ப வானொலியில தானே அம்மா இந்த கூட்டு வைக்கிறீங்க நீங்க.
2: வானாவ வச்சுட்டு தவா வானாவ வச்சுட்டு எண்ணெய ஊத்தி கடுகு தாளித்து முளைத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலையை பிட்டு அதுல போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சு அதே குக்கர்லயே கொட்டிடணும். கொஞ்சம் உப்பு அதுக்கு தேவை உப்ப போட்டுடணும். போட்டு இதுல வச்சிடணும். வச்சு மூணு நாலு சவுண்ட் வந்த உடனே இறக்கிட்டோம்னா சூப்பரான சவு சவு கூட்டு ஹோட்டல் மாதிரி நல்லா கடலை பருப்பு எல்லாம் கண்டு குடிச்சிட்டு இருக்கோம். மத்ததெல்லாம் ஒன்னு கலந்திருக்கும் கடமையாக இருக்கும்.
1: கடலை பருப்பு என்ன செய்து கொண்டிருக்கோம்? கண் முடிச்சு கொண்டு
2: பாத்துக்கொண்டிருக்கோம்.
1: அது கரையாம பாத்து கொண்டிருக்கோம். சூப்பர், நல்ல நல்ல வேடம்மா.
2: சப்பாத்தி அப்புறமா சாதங்கள் வத்த குழம்பு அப்புறமா நம்ம காரக்குழம்பு சொல்றீங்களா வெத்த குழம்பு இதுக்கு இந்த ரொம்ப நல்லா இருக்கும். ரசத்துக்கு கூட்டி நல்லா இருக்கும். சவுச்சவே ஒரு இனிமையான உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா போடணும்.
1: மருத்துவ குணம் உள்ளதா?
2: தெரியல
1: தெரியல,
2: அது உள்ளுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும.
1: தெரியும் அது எதுக்காக ஏதாவது ஒரு நோய்க்கு அது பாவிக்கிறாங்களா? அடுத்த
2: நீர்காய் நீர்காய் நீர்காய்
1: நீர்காய்
2: இப்போ இந்த ஆமா இப்போ நம்ம பூசணிக்காய் அப்புறமா இது பீர்க்கங்காய் சுரைக்காய் அந்த மாதிரி இதுவும் நீர்காய்
1: நீர்காய் சூப்பர் சூப்பர்.
2: வருகிற பொதுவாகவே நல்லது குளிமை தரக்கூடியதா?
1: வருகிற வாரம் கொவைக்காயை பற்றி பேசலாமா? கொவைக்காய் கூடுதலாக நான் பாத்துறேன். அதை எப்படி சமைக்கிறது?
2: கண்டிப்பா
1: நிச்சயம் நல்லதம்மா. நான் இனி
2: பாடுறேன். நல்லது மேடம். வெட்டும் காய் எது?
1: என்ன வெட்டும் காயா? கத்திரிக்காய்.
2: சேனையுடன் உள்ள காய்.
1: என்ன காய்?
2: படைகளுடன் உள்ள காய். நானே சொல்லிட்டேன், படைகளுடன் உள்ள காய்.
1: சேனக்காய். அத நாங்க கர்ணக்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்ல இல்லையம்மா?
2: ரெண்டு ஒண்ணுதான்.
1: ரெண்டு மட்டும்தான் கர்ணக்கிழங்கு. அந்த கர்ணக்கிழங்கு சமைக்கும் போதம்மா, அது சும்மா நாங்க சமைச்சா அது சுணைக்கும்னு சொல்லுவாருங்க நாக்குல, இல்ல?
2: காய நறுக்கிட்டு தண்ணியில போட்டுட்டு கையில அப்படியே எடுக்க கூடாது. கைய நம்ம கையோட ஏதாவது இந்த ஜல்லி கரண்டி இருக்கும் இல்லையா, முறுக்கு அப்பளம்லாம் படிக்கணும், அந்த கரண்டியில எடுத்து தண்ணிய வடி விட்டு வடி விட்டு
1: போடணும். போடணும்
2: இருக்கும். அப்படியே கைய
1: அரைச்சதுன்னா
2: நம்ம புளி புளிய போட்டு கையால புளியோ இல்ல மோரையோ போட்டு கைய
1: கழுவிட்டு இருக்காதுன்னு சொல்றீங்க அப்படியா?
2: இருக்காது. ஆனா சில காய்களோட குணங்கள் குணம் வந்து சமைச்ச அப்புறம் நம்ம நாட்டுல லேசா நமைக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, அது குழம்பு ரசத்தோட அது சாப்பிடும்போது அவ்வளவா தெரியாது.
1: எங்கட ஊர்ல அதாவது எங்கட மக்கள் எப்படி செய்வாங்கன்னா, கர்ணக்கிழங்கு முதல்ல எண்ணெயில அதாவது பொரிச்சு எடுப்பாங்க. கொஞ்சம் உப்பு போட்டு பிறகு கலவி உப்பு போட்டு சின்ன சின்ன ஸ்கொயரா வெட்டி அது மாதிரி வெட்டி அத உப்புல பிரட்டி நல்லா கழுவி உப்புல அத மிக்ஸ் பிரட்டி எடுத்து இந்த பொரியல் மாதிரி பொரிச்சு முதல்ல எடுத்துட்டு பேந்து அந்த வத்த குழம்பு மாதிரி பிரட்டி வைப்பாங்க. அது அப்ப அப்படித்தான் வைப்பாங்க.
2: நிறைய பேர் அப்படிதான் செஞ்சு நான் பாத்துக்கேன். நாங்க செய்யறதுதான் இப்படி. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரோஸ்ட் மாதிரியே நல்லா கலந்து பொரிச்சக்கல்ல போட்டு வாட்டி எடுப்பாங்க. பொரிச்சு எடுப்பாங்க
1: பொரிச்செடுத்து வச்சு அது சைட்ல வச்சு சாப்பிடும். அதுவும் நல்லா இருக்கும். சில பேர்
2: அது வந்து வறுவல் மாதிரி சொல்லுவாங்க. கருணை கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல்.
1: சூப்பர் சூப்பர். எத்தனையோ விதம் இருக்குது. சரியம்மா, நான் பாடலை எடுத்து வர்றேன் உங்களோட பாடல். எல்லாரும் பாடலே. நன்றி அம்மா.
2: நான் விடைபெறட்டுமா மேடம்? நான் விடைபெறட்டுமா?
1: சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நீங்கள் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட 5 பேர் இணைந்திருக்கிறீங்க. வருகிற காலத்தில் அதாவது நேரத்தை கூட்டிக் கொள்ளலாம். இப்ப இணைஞ்சால் பரவாயில்லை. நான் முதல்ல இப்ப அம்மாவின் பாடலுக்கு முன்பாக எங்களுடைய சாந்தி அம்மா நீங்க கேட்ட பாடல் முதலில் வருகிறது, அதை பார்க்கலாம். உள்ளத்தின் கதவுகள் கண்களடா என்ற பாடல் காற்றலைக்கு வருகிறது.

அந்த உறவுக்கு காரணம் ஆண்களிடாண்டும் பாடணும். அது என்ன பெண்களை மட்டும் சொல்றது? பெண்கள் அந்த பாட்டிலே தானாக சும்மா வழியில அழகா நடந்து போகும்போது ஆண்கள் தான் வந்து சைக்கிள் அப்படி இப்படி அப்படி ரவுண்ட் அடிச்சு அந்த ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்றது. சும்மாவே அப்படியே சுத்தி சுத்தி கொண்டு வருவாங்க. கேளுங்க பார்க்கலாம், இது மகளிர் மட்டும் நிகழ்ச்சி, அதனால ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்க பேச மாட்டோம். பாடலை கேட்கலாம்.

இது மகளிர் மட்டும் நிகழ்ச்சி. அதுல பார்த்தா பிரகாஷ் சொல்லி இருக்காரு பாருங்க, இப்ப ஆண்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்கன்றது தெரியுது. பரவாயில்ல பரவாயில்ல. என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல எங்க பார்க்கலாம், நேரலையில் மகளிர் மட்டும். செல்வகுமார் நன்றி, ஒரு அரவித்திரை நீங்க கொடுத்ததுக்கு. ஆரம்பம் இதோ மகளிர் மட்டும் நிகழ்ச்சி. காட்டலையில் பிரகாஷ் சொல்லி இருக்கிறார், இன்று சனிக்கிழமை ஆதலால் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி தயாராகுங்கள் சகோதரிகளை. நீங்க இதை போட்ட பண்ண படியாத்தான் பிரகாஷ் நான் இந்த நிகழ்ச்சி எடுத்தோம். நான் இப்ப தூங்கி தூக்கத்துல இருந்து எழுந்திருக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு, அது என்ன நீங்க போட்டிருக்கீங்கன்னு அப்பா வந்து சொன்னார், போட்டுட்டாங்க போய் நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டு வாங்க. சரி, செல்வகுமார் நன்றி. மல்லியன் ரவி நிகழ்ச்சி அந்த மேல அரவை போட மறந்துட்டீங்க பாருங்க. மனைவியா நீங்க நிகழ்ச்சிக்கு அனுப்புற யோசனையில நிகழ்ச்சி மிகவும் அருமை என்று சொல்லியிருக்கார் மல்லியன் ரவி. மகாலிங்க என்ன சொல்லியிருக்காரு, மனைவி அனுப்பாம இவ்வளவு இன்னல் மத்தியில் எங்களிடம் சிரித்து உரையாடி நிகழ்ச்சியை தொகுத்து அள்ளி எங்கள் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இருக்கிறதை பார்த்து வியப்பாக உள்ளது. வியப்பாக இருக்கட்டும், எங்க மனைவி அனுப்பலையே. அம்மா உடல்நலம் பெற்று எங்களுக்கு எப்பொழுதும் காற்றடைகள் வந்து மகள் வேண்டும். நன்றி. எங்க இதுல எழுதி போடுறீங்க, மனைவி அனுப்பல நீங்க. நானும் கோயிலுக்கு போயிட்டு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நான் வீட்டுல இருந்து கொண்டு எழுதி கொண்டிருக்கிறீங்க. கலாவை அனுப்ப மறந்துட்டீங்க பாருங்க. சரி, கண்ணன் கூட கேட்டுக்கொண்டு ராகவனுடைய மனைவி ரோஹிணின்னு சொல்லியிருக்க. மற்றது பிரகாஷ் பாருங்க, ஒரு குறிப்பு கொடுத்துருக்க பாருங்க. இந்த மகளிர் மட்டத்திலே அவர்கள் கேட்டுக்கொண்டு அதை கொடுக்கிறார்கள், அதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர் பிரகாஷ், நீங்க திருமணம் செய்தா நீங்களே சமைச்சு கொடுப்பீங்க போல இருக்குது. அதாவது கருணை காரக்கருணையை விளக்கெண்ணை விட்டு வதக்கினால் நமைச்சல் இருக்காது என்று சொல்லியிருக்கார். இது புது புது குறிப்பு, உண்மையா எங்களுக்கு தெரியாது, யாருக்காவது தெரியுமோ தெரியாது. அவர் சொல்லியிருக்கார், நினைக்கிறேன் அம்மா சமைக்கும் போது பார்த்திருக்கிறார். அவர் அம்மா கூட இருந்து அதை எப்படி எப்படி செய்யறேன்னு பார்த்திருக்கார், அதனால சொல்லியிருக்கிறார். சாந்தியம்மா மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களோட உள்ளத்தின் கதவு மீண்டும் வருது. எல்லாருடைய பாடலையும் எடுத்து வரலாம்.

அட, இந்த பாட்டு வந்து ஆண்களுக்கு தான் அவ எடுத்து வந்திருக்கான். அதாவது உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, ஒருத்தியை உயிராய் மதித்து விடு என்று சொல்லி இருக்கிறான். அதான் நான் நினைச்சேன், இது ரெண்டு ஆண்களுக்கு சப்போர்ட்டா, உள்ளத்தின் கதவுகள் கண்களிடா இந்த பெண்களை குறை சொல்லி வர்ற பாட்டுமா இருக்கேன்னு பார்த்தேன். நான் அதுல சொல்லப்படுகிறது என்ன, ஆண்களுக்கு ஒருத்திய நினைச்சு விடு, ஒருத்திய உயிராய் மதித்து விடு என்று சொல்லியிருக்கிறார்கள். இது பாட்டுலதான் வருதுங்க, அது உங்களை பொறுத்தது. நீங்க ஒருத்திய மதிச்சாலும் சரி, பார்க்கலாம். மிச்சது நாங்க நான் சொல்லல, நீங்களே டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க.

கதவு. இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய திருமதி வெங்கட்ராமன் சாந்தி அவர்கள் கேட்ட பாடல். காட்டலைக்கு வந்தது மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல், நல்ல இனிமையான பாடல் ஒன்றை கேட்டிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய அனந்தராமன் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு, உங்களுடைய எழுத்து அதாவது கையெழுத்து நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்குது. அவர் எழுதி போட்டு உடனே எல்லாரும் இந்த போன் இருக்கிறதால டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்துட்டு அனுப்பிடுறாரு பாருங்க. நிகழ்ச்சி நன்றாக உள்ளது, சிறப்பு, மனைவி வேலைக்கு சென்று உள்ளார். அனந்தராமன் போட்டிருக்கார். வணக்கம் அனந்தராமன், அன்றைக்கு வந்து ஒரு முறை பேசினதோடு பேர்ந்து உங்களை காண இல்லை, இருந்தாலும் நீங்கள் மற்ற நிகழ்ச்சியில் பேர்ந்து பங்கு எடுத்துக் கொள்ளவனும் அப்படி சொல்லிக்கொண்டு பரவாயில்லை. இனி நாங்கள் கொஞ்சம் நேரத்தை மாற்றி வைக்கலாம், எல்லாரும் வேலையால் வந்தா பிறகு எல்லாரும் சமையல் எல்லாம் செய்தா பிறகு எடுத்து வரலாம் என்று நினைக்கிறேன். உங்களையும் நான் எங்களுடைய குரூப்புகளை சேர்த்துறேன், அதில் உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் அதில் எழுதலாம், உங்களை சேர்த்துக்கிறேன் நான் அதில். இன்றைக்கு ஒரு சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு நான் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது எங்களுடைய அமுதா அம்மா கேட்ட பாடல். எங்களுடைய மலியம் ரவி அவர்களுடைய அன்பு மனைவி அமுதா, திருமதி மலியம் ரவி அவர்களுடைய பாடல் காட்டலைக்கு வருகிறது. நீங்கள் நல்லா இருக்கணும் என்ற பாடல் காட்டலையில்.

நதியை போல நாமும் நடந்து பயந்த

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய திருமதி மல்லியம் ரவி அவர்கள் அமுதா. திருமதி மல்லியம் ரவி அமுதா அவர்கள் கேட்டிருந்தார்கள் நல்ல இனிமையான பாடல். அந்த பாடலுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் எங்களுடைய பிரகாஷ் பாருங்க. இன்று சனிக்கிழமை இந்த பாடல் வந்து அவர் சொல்லிக்கிறார். மல்லியம் ரவி, ரவி அண்ணாவின் மனைவி அமுதா அவர்கள் சொன்னது உங்களைத்தான் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஒரு ஐசோண்டு வைக்கிறார் பாருங்க. சரி, இனி ஏன்டா உங்களுக்கு ஆண்களுக்கு இன்றைக்கு நிகழ்ச்சி இல்லை. நான் இப்போ என்னை முடிச்சு, அதாவது பெண்கள் இந்த மகளிர் மட்டமோட முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன். நான் தூங்கினதான் வந்து இரவு நேரத்தில் வரலாம். சரி, அடுத்து இன்னொன்று எழுதியிருக்கிறார். இன்று சனிக்கிழமை ஆதலால் மகளிர் மட்ட நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள் சகோதரிகள் என்று சொல்லி, மங்கையராய் பிறப்பது மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று சொல்லியிருக்கிறார். அதெண்டா உண்மைதான். ஏனென்றால் எல்லா இன்னலையும் தாங்கிக் கொண்டு, இன்ப துன்பத்தை எல்லாம் தாங்கிக் கொண்டு பொறுமையாக வாழக்கூடியவள் பெண் என்றது தான். அதாவது பொறுமை என்ற நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் என்று சொல்வார்கள். எல்லாத்திலும் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆனால் கூடிய அளவு பொறுமை என்பது பெண்களிடம்தான் இருக்கிறது என்பது அந்த காலத்தில் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் சொல்லக்கூடிய அளவு பெண்கள் இருக்கிறார்களா என்பது தான் எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அடுத்த பாட்டு எங்களுடைய ரேவதி அம்மா. எங்களுடைய ரேவதி அம்மா நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கிறார். காதல் விளையாட கட்டிலிடி கண்ணாவோ கண்ணே, ரெண்டு பேரும் மாறி மாறி பாடுவாங்க. ஆனால் அது என்ன கட்டிலன்னு மட்டும் சொல்லல, கட்டிலில் பல விதம் இருக்குது. அந்த மடித்து வைக்கிறது சாக்கு கட்டில் மாதிரி ஒன்று இருக்குது, மற்றது எல்லா விதமான கட்டிலும் இருக்குது. எந்த கட்டிலன்னு அம்மா சொல்லாமலே போயிட்டீங்கம்மா. இது கண்மணி ராஜா திரைப்படத்திலிருந்து எங்களுடைய ரேவதி அம்மா கேட்டு அழகிய இனிய பாடலை கேட்கலாம். அழகிய பாடல்னு சொல்லக்கூடும், இனிமையான பாடலை கேட்கலாம் என்று சொல்லிக்கணும். ஏன்டா அது கண்ணால் பார்க்கறது இல்லை, இல்லை பாடலை கேட்கறது மட்டும்தானே. சரி, கேட்போம் பாடலை.

இந்த பாடலை எங்களுடைய ரேவதி அம்மா கேட்டிருந்தீர்கள். இனிமையான பாடல் கண்மணி ராஜா திரைப்படத்திலிருந்து அருமை, அதாவது அந்த நடிப்பு பாடல் பிளாக் அண்ட் ஒயிட் படமாக இருந்தாலும் கருப்பு வெள்ளை படமாக இருந்தாலும் பார்க்க ரசிக்க நன்றாக இருந்தது. அந்த காலத்து நடிகர்களுடைய அந்த நடிப்பும் பக்குவமும் அந்த நடிப்பின் திறமையும் நன்றாகவே இருந்தது. அதாவது அந்த காலத்தில் ஒரு பாட்டுக்கு கதாநாயனும் கதாநாயகியும் மட்டும்தான் ஆடுவார்கள். இப்போ அப்படி இல்லையே, எடுத்தோடனே சும்மா அது எது அது ரோட்லேயா இருக்கலாம், வீட்லேயா இருக்கலாம், எங்கேயாவது இருக்கலாம், உடனே ஒரு கூட்டம் வந்துடும். கூட்டம் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் ஆடவே மாட்டாங்க. மற்றது அவர்களுடைய முக பாவனையெல்லாம், உடல் அசைவு முக பாவனையெல்லாம் கிட்ட எடுத்து காட்டுவார்கள், அதுல அதே பேசும். ஆனா இப்ப அப்படி இல்லை, தூரத்துல எங்கேயோ ஒரு மங்கல்ல வச்சு காட்டுவாங்க. அது எங்களுக்கு ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்காது. அதனாலதான் அந்த காலத்து எல்லாமே ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லி நாங்க பாக்குறதுக்கும் ரசிக்கவும் காரணம் அதுதான். எல்லாம் தத்ரூபமாக கிட்ட கிட்ட காட்டுவாங்க. அந்த நடிப்பு முக பாவனை, கண்ணே நடிக்கும், உதடு நடிக்கும் என்று சொல்லுவார்கள். சரி, என்ன செய்யறது, அந்த காலத்துல நாங்க புறக்காம போயிட்டோமேன்ற ஒரு கவலையா இருக்கு. இப்படியும் ஒன்று போட்டுடலாம். சரி, அடுத்த பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடல் யாருடைய பாடலண்டா, எங்களுடைய மேசி ராணி கேட்டிருந்தா பாருங்க, கறவை மாடு மூன்று காலை மாடு ஒன்று. சரி, அந்த பாடலை கேட்கலாம்.

இந்த பாடலை மெர்சி ராணி நீங்க விரும்பி கேட்டிருந்தீர்கள். கலைவாணன் மெர்சி ராணி, திருமதி கலைவாணன் மெர்சி ராணி கேட்ட பாடல் இது. அருமையான பாடல், நல்ல ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு பாடல். அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்று பார்க்கலாம். எங்களுடைய செல்வகுமார், திருமதி செல்வகுமார் மோகனா இவர்களுடைய பாடல். இனிமையான ஜானி திரைப்பட பாடலை கேட்கலாம்.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய திருமதி செல்வகுமார் மோகனா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல். இப்பொழுது என் விருப்பத்தில் ஓரிரு பாடல் காற்றலைக்கு வரப்போகிறது மகளிர் மட்டம் நிகழ்ச்சியில். எனக்கு பிடித்தமான பாடல். இப்பொழுது முதல் பாடலை பார்க்கலாம். இது ஒரு பழைய பாடல். இந்த பாடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது பெண்கள் மாட்டு வண்டிகளில் ஓட்டி கொண்டு போனால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் இல்லை? அந்த காலத்திலேயே இப்படி படத்தை எடுத்திருக்கிறார்கள். சரோஜா தேவியர்கள் ஓடி செல்லும் அந்த ஜல் ஜல் ஜல் என்ன சலங்கை ஒளி அந்த காட்சி அமைப்பு, இது வந்து எங்களுடைய ஜானகி அம்மா இந்த பாடலை பாடியிருக்கிறார். அவ்வளவு தெளிவாக கேட்கறதுக்கு அருமையாக இருக்கிறது. கேட்போம் அந்த பாடலை. முதலில் இதில் ஏன் விருப்பத்தில் இணைகிறது.

இந்த பாடலை கண்ணை மூடிக்கொண்டு நீங்க கேட்டு பாருங்க. அந்த சலங்கு சத்தமும் அந்த வண்டியில் ஓடுற சத்தமும் ஒரு பாடுற சத்தமும் நல்லா இருக்கும். ஏறக்கூடியவங்க அந்த வண்டியில் ஏறிக்குங்கப்பா, எங்கேயாவது போகணுமெண்டா கொண்டை விட்டுட்டு போறோம், அவ்வளவுதான். பெண்களுக்கு அவ்வளவு தாராள மனசு, ஏறக்கூடியவங்க ஏறிவிங்க அந்த வண்டியில், சரியா, வண்டியில. ஆ சரி.

இந்த பாடல் என் விருப்பமாக காற்றலையில் வந்தது. நல்ல ஒரு பாடல், மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் என் விருப்பத்தையும் நீங்கள் கேட்டீர்கள். இன்னும் ஒரு பாடல் என் விருப்பமாக வருகிறது, அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது மகளிர் மட்டும். இப்போ எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்க, எங்கே நாங்கள் பேசலாமா நிகழ்ச்சி இருக்குதாண்டு ஆண்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அங்கே கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நிகழ்ச்சி இல்லை, பார்க்கலாம். அதை எதிர்பார்த்து எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அனந்தராமன் நன்றி சொல்லியிருக்கிறீங்க, நன்றி. மற்ற நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்க அனந்தராமன். சந்திரராஜ் மாமா, மாமா உங்களுக்கு வணக்கம். மாமா நீங்களும் மகளிர் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு ராணி அம்மாவை காணையில் வேலை பழுவாக இருக்கலாம். எனக்கு பிடித்தமான இன்னும் ஒரு பாடல், மழலை பட்டாளமன்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் அர்த்தநாதீஸ்வரர். அதாவது ஆண் பெண் இருவரும் பாதி பாதியே என்று சொல்லியது போல இந்த பாடலில் இருக்கிற அத்தனை கருத்தும் ஆண் பெண் இருவரும் இணைந்தே இருக்க வேண்டும் என்பது போல மட்டுமில்லை, இந்த பாடலில் ஏதோ ஒரு வசீகரம் இருக்கிறது. வரிகளை கேட்கலாம். கௌரி மனோகரியை கண்டேன் உன் ஆடவ வடிவத்திலே என்று சொல்லி அவர் பாடி வந்த பாடும் தன்மை, இதை நாங்கள் இந்த பாடலில் எப்போ பார்த்தாலும் இந்த பாடல் என் மனதை கொள்ளை கொண்ட ஒரு பாடல். அதில் வருகிற ஒவ்வொரு வரிகளும் எனக்கு பிடிக்கும். இது நிறைவாக இந்த பாடல் என் விருப்பத்தில் இணைகிறது. அதைத் தொடர்ந்து உங்களுடைய விடுமுறை விருப்பம் காற்றலைக்கு வர இருக்கிறது. எத்தனை பேர் கை உயர்த்துறீங்க என்று பார்க்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உறவுகள் சரி, எல்லாரும் விட்டு கொடுத்துட்டீங்க பெண்களுக்குன்னு நினைக்கிறேன். வருகிற வாரத்தில் பெண்கள் நீங்கள், நாங்கள் சற்று நேரத்தை மாற்றி எடுத்து வரலாம். அதன் பிறகு கூடிய உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இளவரசு கை அதில் சூப்பர் ரெண்டு போட்டிருக்கீங்க இளவரசு, சூப்பர், நல்லது. நான் எனது விருப்பத்தில் வருகிற இந்த பாடலை கேட்கலாம். அது என்ன கண்ணனும் இதை கை உயர்த்திருக்கிறேன், எங்கே உயர்த்திருக்கிறது கண்ணன் உயர்த்துங்கன்னு சொன்னோடனே உடனே கண்ணு கண்ணன் உயர்த்தி கொள்றீங்க. சரியா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு ஒரு பதிலை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய பாடல் யாரடியாவது ஒரு பாடல் உண்டு கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது என்னுடைய இந்த பாடல் முடிந்த உடனேயே நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறேன். சரி, இப்போவே கேட்குறேன், அந்த பாடலுக்கு யார் நீங்கள் சரியான பதிலை சொல்கிறீங்களோ உங்களுக்கு, அதாவது நீங்கள் எழுத்தில் போடலாம் சொல்கிறீங்களோ உங்களுக்கு நான் ஒரு பாடல் தருவதாக இருக்கிறேன். எல்லாரும் ஒரேடியாக ஒட்டு மொத்தமாக சொல்லிட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாத ஒரு பாடல் தான் கொடுக்கலாம். சரி, நான் கேட்ட இந்த இன்று வந்து இணைந்து பேசியிருந்த வர்கள் எத்தனை பேர், அது முதலாவது கேள்வி. இன்று வந்து பேசியவர்கள் எத்தனை பேர் பெண்கள்ல, இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவர்கள் எத்தனை பெண்கள், இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, ரேவதி அம்மா கேட்ட பாடல் என்ன, படம் என்ன? இந்த மூன்றுக்கும் நீங்க பதில் யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பாடல் கொடுக்கப்படும், இதில் எழுதிவிடுங்க, என்னுடைய பாடலை கேட்கலாம். இனிமையான இந்த பாடல், இந்த பாடலை எல்லாரும் கண்ணை மூடி ஒவ்வொரு வரியையும் ரசிக்க வேணும். அருமையான பாடல் கேட்போம்.

திரும்பவும் என்னுடைய கேள்விகளை மீண்டும் ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன். அதாவது ரேமதி அம்மாவுடைய பாடல் என்ன, பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன, முதலாவது கேள்வி. ரெண்டாவது, எத்தனை பெண்கள் இன்று காட்டலையில் இணைந்து சிறப்பித்தார்கள் என்பது ரெண்டாவது. மூன்றாவது, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்ட பெண்களின் தொகை எத்தனை என்பது மூன்றாவது கேள்வி. அது எல்லாத்துக்கும் நீங்க சரியான பதில் கொடுக்கணும். யார் சரியா கொடுக்குறீங்களோ உங்களுக்கு பாடல் கிடைக்கும், பாடலையும் எழுதிடுங்கோ அதுல. சரியா, எனது பாடலை கேட்கலாம். அந்த பாடலை நிறுத்தி விட்டே நான் மீண்டும் கேட்கலாம். அந்த பாடலை நீங்கள் எங்கேயே சரியா எழுதுங்க பார்க்கலாம்.

சொல்கிறேன், நீங்கள் பதில் எழுதுறீங்க, ஒன்றொண்டா போடுறீங்க, ஒரே இடத்துல ஒரேடியா எழுதுங்க. அதாவது திரும்ப அந்த கேள்வியை காண, அதாவது பங்கெடுத்த பெண்கள் எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியில் இணைந்த இருக்கிற, அதாவது இருக்கிற பெண்கள் இருந்த பெண்கள் எத்தனை, அது ரெண்டு நீங்க சரியா சொல்லிக்கிறீங்க. அதாவது ரேவதி அம்மாவுடைய

ஆனா படத்துல அந்த பாடல் என்ன என்று நீங்க எழுதவில்லை. அப்ப அதுலயும் நீங்க தோத்து போறீங்க. அதனால பாடலையும் சேர்த்து எழுதிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாடல் கிடைக்கும். எங்கே பார்க்கலாம்? இடம்பெற்ற திரைப்படம் பாடல் மற்றது எத்தனை பெண்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள், எத்தனை பெண்கள் இந்த இந்த நிகழ்ச்சியில் இருந்தார்கள் என்பது நீங்கள் சரியாக தர வேண்டும். உங்களுடைய பாடலையும் எழுதி வைங்கோ. எங்கே பார்க்கலாம்? உடனடியாக நீங்க எழுதியது போல ஒரே குளத்துல நீங்க எழுத வேணும், ஒரே குளத்தில் எழுத வேணும். ஒன்றொன்றா எழுதிக்கணும், அஞ்சு ஆறு அப்படி போடணும். கண்ணன் நீங்க புரிம புரியுமா போட்டீங்க. உடனடியாவே மூன்று கல்விக்கும் ஒரு ஒரு தடவையாக நீங்க பதிலை கொடுங்க, உங்களுக்கு பாடல் வரும். பாடலையும் அதுல எழுதுங்க.

எல்லாரும் நீங்க பாருங்க, சரியான கேள்விக்கு சரியா பதில் வரையல. இப்ப அந்த பாட்டு என்னன்னு தெரியவில்லை, கேள்வி நீண்டு கொண்டு போவதுன்னு சொல்றீங்களே. இல்ல நீள முதலும் அப்படித்தான் கேட்டிருந்தேன், பாடலும் படத்தையும் கேட்டிருந்தேன். இப்ப மாமா பாருங்க, எல்லாருடைய பேரையும் அதான் ஒருதருடைய பேரை சொல்ல இல்லை நீங்க, ஆனா பேரில்தான் சொல்லி நான் சொல்லல, எத்தனை பேருன்னு தான் கேட்டிருந்தேன். ஆனா பேர் நீங்க அஞ்சு பேர் அதை என்னையும் சேர்த்திருக்கிறீங்க, சரி அது சரி பதில். ஆனா அந்த படம் பாடல் ரெண்டும் நீங்க சொல்லல, எங்க நாகப்பன் சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம். சூப்பர். இப்ப நாகப்பன் உங்களுக்கு தான் பாட்டு, அதாவது எத்தனை பேர், அஞ்சு ஆறு, அடுத்தது வந்து பாத்துக்கலாம். பிரகாஷ், ஆனா நீங்க எழுதி இருக்கிறீங்க முதல் எழுதுனது சரி, அந்த பாட்டு எழுதியிருந்தா உங்களுக்கு அந்த பரிசு கிடைச்சிருக்குமில்ல, அந்த பாட்டு நீங்க எழுதாம போயிட்டீங்க பாருங்க. எது பொருத்தமானதோ அஞ்சு ஆறு பாட்டே வேண்டும், பாட்டே வேண்டும் கேள்வி நீண்டு கொண்டிருக்கேன், அவருக்கு அழுத்து போனாரு. சரி இப்ப பாக்கலாம். இப்ப இளவரசா நேரலை நீண்டு கொண்டு நாங்க நேரலை எடுத்து வந்தால் அப்பாவுடைய நிகழ்ச்சி வருகிறது. அதுல நான் இப்ப உங்களுக்கு இன்றைய புதிய விடுமுறை விருப்பம் அது பதிவில் இருக்குது, அதை எடுத்து வந்து அதுல அப்பா இணைஞ்சு கொள்ளுவார். அதனால நான் தீண்டும் உங்களிடம் நான் கதம்பத்தில் இணைந்து கொள்கிறேன். நாகப்பன் நீங்கள் சொன்னது சரி, உங்களுடைய பாடலை நீங்க எழுதி விடுங்க. அதாவது கண்மணி ராஜா படத்துல காதல் விளையாட கட்டிலெடு கண்ணே பாடல் சரி, மற்ற ரெண்டு கேள்விக்கு நீங்க பதில் சரியா சொல்லிக்க, உங்களுக்கு தான் பாடல். அதனால தயவு செய்து

நாகப்பனுடையது தான். சரி, சூப்பர். உண்மையிலேயே உங்களுடைய பாடலை எழுதுங்க நாகப்பன், உடனே அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். என் விருப்பமாக ஒரு பாடல் இணைகிறது, அந்த பாடலை கேட்ட வண்ணம் உங்கள் பாடல் காற்றிலைக்கு வர இருக்கிறது. எழுதிவிடுங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நேரம் சரியாக இந்திய இலங்கை நேரம் 2:54, அது பகல் நேரம். இங்கு கனடிய நேரம் சரியாக 5:23. இன்றைய மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் இந்த பாடல், இது நாகப்பனுக்கு பரிசாக வருகிறது. வாழ்த்துக்கள் நாகப்பன், நீங்கள் சரியாக சொல்லியிருக்கீங்க. நல்ல எல்லாருக்கும் பாட்டு கிடைக்கல என்று ஒரு ஏதாவது ஒரு வயிறு புகைறது தெரிகிறது. இருந்தாலும் பதில பாருங்க, உன்னிப்பா கேட்டுட்டு நீங்க பதில எழுதியிருந்தா உங்களுக்கு கிடைச்சிருக்கவே இல்ல. உமையா கட்டிக்காரன் நாகப்பன், நீங்க உன்னிப்பா கேட்டிருக்கிறீங்க. இளவரசு அப்பாவுடைய நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் வந்துடும். அதனால நீங்கள் விடுமுறை விருப்பம், அது பதிவு செய்யப்பட்ட புதிய பாடல்கள் நீங்கள் எழுதியிருந்த அந்த பகுதியில் இருந்து வருகிறது. அதனால அதை நீங்க கேளுங்க. அதுவும் இடையில நிறுத்தப்பட்டு தான் அப்பா எடுத்து வருவார் நினைக்கிறேன். 2:00 நேரம் நினைக்கிறேன். பின்பு இரவு நேரத்தில் நான் உங்களை சந்திச்சு கொள்கிறேன். எல்லாருக்கும் அது நான் நிகழ்ச்சி நடத்துவது உங்களுக்கு பிடித்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் சற்று நான் தூங்கி எழுந்தால்தான் கதம்ப நிகழ்ச்சி 8:00 இன்றைக்கு எடுத்து வரலாம் இருக்கிறேன், பார்க்கிறேன். எல்லாருக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, நான் கேட்ட கேள்விக்கு 3 சரியாக விடை சொல்லி பரிசை பெற்றுக் கொண்டவர் எங்களுடைய நாகப்பன், கோயம்புத்தூரிலிருந்து நாகப்பன். உங்களுடைய பாடல் காட்டிலைக்கு வருகிறது, புதிய பூ இது பூத்தது. இந்த பாடலோடு நீங்கள் தொடர்ச்சியாக விடுமுறை விருப்பம் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து நகைச்சுவை சிறு சிறு நிகழ்ச்சி கேட்கலாம். அதன் பின்பு அப்பாவுடைய நேரலை நிகழ்ச்சி விடுமுறை விருப்பம், நீங்கள் நேரடியாக இணைந்து பாடல் கேட்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். அதன் பின்பு ரேவதி அம்மாவுடைய முத்துச்சிதறல் நிகழ்ச்சி, அதன் பின்பு கதை நேரம். கதை நேரத்தை தொடர்ந்து கதம்ப நிகழ்ச்சி காட்டிலையில் வரும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய பரிசு பாடல் காட்டிலைக்கு வருகிறது. இளவரசு, இன்று மாலை 4:00 நேரடி நிகழ்ச்சி இருக்கு, விடுமுறை விருப்பம் அல்ல. விடுமுறை விருப்பம், சரி. கட்டிக்காரன் கட்டிக்காரன், சூப்பர் சூப்பர், நல்லது. நன்றி. அங்கிருக்கும் பொழுதும் இங்கே இருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம். இது நாகப்பனின் பாடல்.

0: காட்டிலையில் நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன். இருந்தாலும் ராணி அம்மா ஓடி வந்திருக்கிறான், அவ ஏமாற்ற வேண்டாம். எல்லாரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். எங்கே இந்த வானிலையில உறவுகளுக்குத்தான் முதலிடம் என்று சொல்லிக்கொண்டு. வணக்கம் ராணி அம்மா. வணக்கம்.
1: வணக்கம் மீராக்கா, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கு. இன்னைக்கு லேட்டா வந்துட்டீங்க போல இருக்குது நீங்க.
1: ஆமா மீராக்கா, சைக்கிள் கூட ஒழுங்கா கூட்ட விடல. உங்க மாமா ஓடி
0: ஓடி ஓடி வந்து எனக்கு தெரியும் அந்தரத்துல மாமா கூப்பிட்டு இருப்பாரு, நீங்களும் ஓடி வந்திருப்பீங்க. எப்படி எப்படி இருக்கீங்க
1: மீராக்கா? போன வாரம் தொடங்கி வச்சிருக்கு, இந்த வாரம் முடிச்சு வச்சிருக்கு.
0: சரி, உங்களுக்கு பாடல் என்ன ராணி அம்மாக்கு? ராணி அம்மா
1: என்ன
0: பாட்டு உங்களுக்கு?
1: சின்ன ரோஜா பூவி செல்ல கண்ணு, அந்த பாட்டு.
0: சின்ன பாடுங்க பாக்கலாம். சின்ன சின்ன ரோஜா பூவி
1: செல்ல கண்ணு. நான் வரும்போது இந்த பாட்டு இன்னைக்கு நைட்டு கேக்கும் நினைச்சிட்டே வந்தேன்.
0: அப்ப அந்த பாட்டு உடனே கிடைக்குது உங்களுக்கு? உங்களுக்கு அதை எடுத்து வருகிறேன். என்ன சமைச்சீங்க நீங்க? என்ன சமைச்சீங்க
1: இன்னைக்கு? வந்து பருப்பு குழம்பு, கேரட் பொரியல்.
0: கேரட் பொரியல். சரி, இன்னைக்கு என்ன கலந்து சாறு எடுத்துருக்கீங்க நீங்க? சேல சேல
1: வெந்தய கலர்.
0: வெந்தய கலர் அது ஒரு லைட் ப்ரௌன். அப்படியா?
1: எல்லோ ப்ரௌன்
0: மாமா. என்ன
1: கலர்? என்ன கலர்
0: கலந்து போட்டு அது லுங்கி அது போட்டிருக்காரு. அது சூப்பர் சூப்பர். அதையும் கேட்கணும் இல்ல பேந்த? என்ன கேட்டீங்க நீங்க? மாமாவை கேக்கலன்னு நீங்க கோவிக்கலாம் இல்ல, அதனால கேட்டேன். பிரிச்சு பேச இல்லாம அடையப்பா குளரப்பா. சூப்பர் சூப்பர். இப்படித்தான் இப்படித்தான் மாமியண்டா இருக்கன, அத்தையண்டா இப்படித்தான் இருக்கன. சூப்பர். சரி, உங்களுடைய பாடல் இப்பொழுது வெற்றி பெற்ற நாகராஜனின், மன்னிக்கணும், நாகப்பனின் பாடலுக்கு பின்பாக. கோயம்புத்தூர்ல இருந்து நாகப்பன் வெற்றி பெற்றுட்டா நான் கேட்ட கேள்விக்கு இப்ப கேள்வி மாற போதுன்னு இப்ப எழுத போறாங்க பாருங்க எல்லாரும். இப்ப கேள்வியில புழைக்க போத இன்னைக்கு என்ன பேர் சொல்ல போறாங்க? ஐயோ பரவாயில்ல. இது ராணியம்மா இப்பதானே வந்திருந்தா, நிகழ்ச்சி முடியும் போதே இல்ல தானே? இப்ப அதுக்காண்டி திரும்ப கேள்விய சரியா கேளுங்க, அப்பதான் நாங்க பதில் சொல்லுவோம்னு நீங்க நாண்டு பிடிக்க கூடாது. ராணியம்மா, நீங்க இப்ப இணைஞ்ச வடிவா கேள்வி கேள்விக்கு பதில் பிள்ளைன்னு சொல்ல போறாங்க இப்ப பாருங்க. கேள்வி கேட்டேன், அதுல இப்ப அஞ்சு பேர் தான் இணைஞ்சேன்னு பதில் வந்திருந்தது. இப்ப நீங்களும் இணைஞ்சிருக்கீங்கல்ல, இப்ப சொல்ல போறாங்க பதில் போல. நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் இன்னொருக்கா கேளுங்கன்னு சொல்ல போறாங்க.
1: என்ன கேள்வி கேட்டீங்க?
0: அது நான் கேட்டது என்னன்னா, எத்தனை பெண்கள் இணைந்தார்கள், எத்தனை பெண்கள் இதில் பங்கெடுத்து கொண்டார்கள், மற்றது அம்மாவுடைய பாடலின் படம் என்ன, பாடல் என்னன்னு கேட்டிருந்தேன். நாகப்பன் தான், கோயம்புத்தூரில் இருந்து நாகப்பன் தான் அதுக்கு சரியான பதில். சொல்லுங்கம்மா.
1: என்னது? ஆண்களுக்கு அப்படிதாங்க?
0: ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு இல்ல. என்ன பெண்கள் தான் நீ பங்கெடுத்து கொண்டது, இவ்வளவு நேரம் கேட்டு கொண்டிருந்தார்கள் இல்ல, அதனால அதனால நல்ல நல்ல ஆண்கள் பங்கெடுக்கவும் முடியாது இதுல. மற்றது இதுல எழுதி விடலாம் அந்த, அதாவது நிகழ்ச்சி முழுமையா.
1: வீட்டுலதான் ஆண்கள் வந்து மனைவி சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த வானொலி மூலமாவது ஒரு பெண்கள் சொல்றது ஒரு ஆண்கள் கேட்டுட்டு போட்டு
0: கேட்டுட்டு போட்டுமே, அதனாலதான் இது இன்றைக்கு நேரம் காணாது. வருகிற வாரத்தில இருந்து கொஞ்சம் பெண்களுக்குரிய நேரத்தை நாங்க ரெண்டு மணியில இருந்து, ரெண்டு மணித்தியாலும் கொண்டு வரலாம், ரெண்டு மணியில இருந்து நாலு மணி வரையும் கொண்டு வரலாம்னு இருக்கிறேன். அப்படி என்றா ஏனென்றால் இப்ப சமைச்சு கொண்டு இருக்கிறவங்க வரையில நீங்க பாருங்க, பாவம் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கிறீங்க இல்ல, அதனாலதான். நிறைய பேர் வரலாம். நல்லது, நான் கூட பாடலை எடுத்து வர்றேன் அம்மா. இந்த இந்த பாடல் நன்றி நன்றி நன்றி. இரவுக்கு சந்திக்கலாம் உங்களை, சரியா?
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. ராணியம்மா வந்ததுன்னா உறவுகளுக்கு முதலிடம். அதனால யாரும் குறை விளங்க மாட்டீர்கள்னு எனக்கு தெரியும். இந்த வானொலியில் உறவுகள் வந்து ஏமாண்டு போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய நினைப்பு. அதனால ராணியம்மாவை இணைத்துக் கொண்டேன். செல்வகுமார் அழைக்கிறாள், மீரா அம்மா வணக்கம், கேள்விகளை இன்னொரு தடவை கேளுங்க, சரியா கேட்க. நான் நினைச்சேன் புத்திசாலி பையங்கள்லாம் இப்படி எல்லாம் கேப்பீங்க, என்னைத்தான் சொல்றாங்க போல. என்ன பாப்போம், என்னைத்தான் சொல்றீங்களா அக்கா? அட, சின்ன சின்ன ரோஜாண்டு தன்னை சொல்றீங்களான்னு இளவரசு கேட்டுக்காரு. இளவரசு உங்களுக்கும் ஒரு நினைப்பு தான். சரி, மற்றது எங்களுடைய பாலு அண்ணா அழைக்கிறார், ரெண்டு மலர்ந்த புதிய படைப்பு. யார் யாருடையது அது? எங்களுடைய பல கோடி நன்றி என்று போட்டிருக்கீங்களே, இது புதிய இது ரெண்டாவது. போன தடவை போன வாரம் எடுத்து வர முடியவில்லை பாலுவண்ணா, இது ரெண்டாவது கிழமை இந்த நிகழ்ச்சி வருகிறது என்று சொல்லிக்கொண்டு, சரி பாடலை கேட்போம். நாகப்பன் மன்னிச்சு கொள்ளுங்கோ, ஏனென்றால் நான் இடையில் நிறுத்தி அந்த ராணியம்மாவை எடுத்திருந்தேன். உங்களுடைய புதிய பூவை மீண்டும் தொடரலாம் நாங்கள். அதுக்குள்ள இடையில ஒரு ஐ லவ் யூ வந்தது பாருங்க. சே, எல்லாரும் எப்படி பாடல நீங்க எல்லாம் உன்னிப்பா கேட்டுட்டு பாடல் எடுத்து வர்றீங்கன்னு பாருங்க. ஆனா ஆண்களுக்கு இப்ப இடம் இல்லை, ஆண்களோட குரல் கேட்க கூடாது. எடுத்து இளவரசு உங்களோட குரல் கேட்க கூடாது, நிவேதாட குரல் கேட்கலாம். எங்க வணக்கம் நிவேதா. வணக்கம்.
2: இல்லம்மா நிவேதா வரல, இளவரசு வந்திருக்கமா.
0: இளவரசு நான் இதுல எடுக்க மாட்டேன், இது மகளிர் மட்டும். நன்றி, வணக்கம். பாருங்க எப்படி அண்டு இளவரசு வந்திருக்கேன் பாத்தீங்களா, விதியை மீறுகிறார் இளவரசு. இளவரசு உங்களுக்கு நாங்க டிக்கெட் கொடுக்க போறோம், விதியை மீறுறீங்க நீங்க. புலியான விதி இது, மகளிர் மட்டும்.

கோயம்புத்தூரிலிருந்து நாகப்பன், நீங்கள் கேள்விகள் கேட்டு வெற்றியடைந்தீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு அந்த பாடல் பரிசாக கிடைத்தது. அடுத்த பாடல் ராணியம்மா உங்களுடைய சின்ன சின்ன ரோஜா பூவே. பாடல் காட்டிலைக்கு வருகிறது, கேட்போம். இந்த பாடலை விரும்பி கேட்டவர் திருமதி சந்தனராஜ் ராணி இவர்களுடைய பாடல்.

ராணியம்மா பிரகாஷ் எழுதியிருக்கிறார். அங்க குரூப்ல போடையில பயத்தில போடையில போல இருக்குது. ராணியம்மா லேட் இல்லையா? ரொம்ப லேட்டா பாருங்க. அந்த குரூப்ல போடாம அவர் இங்க எனக்கு எழுதுறாரு, ராணியம்மா லேட் என்று மட்டும் சொல்லாங்கம்மா, ரொம்ப லேட் என்று சொல்ல. சூப்பர்.

இந்த பாடல் எங்களுடைய சந்தனராஜ் மாமா அவருடைய ராணி அம்மா கேட்ட பாடல். இந்த பாடல் நீங்கள் எல்லோரும் இப்பொழுது மகிழ்ச்சியா இருந்திருக்கும். இளவரசு பெண் குழல்ல பேச வரலன்னு சொன்னீங்க, அதை பற்றி கவலை இல்லை. என்ன இன்றைக்கு கண்ணகி எல்லாரும் வரையல, நல்லது. கொஞ்சம் அமைதியா இருந்துட்டாங்கன்னா வர்ற பெண்களை வழிவிட்டு இருந்துட்டீங்கன்னு சொல்லலாம், நல்லது, சந்தோஷம். நான் இப்ப விடை பெற்றுக் கொள்கிறேன், மீண்டும் நான் இணைந்து கொள்கிறேன். சங்கர் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க போல இருக்குது. மற்றது எங்களுடைய ரமணி ராஜேஷ், முதல்ல ஆரம்பிக்கும் போதே வருக வருக அம்மானு போட்டிருந்தீங்க, உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். என்ற நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கிறீங்க பாருங்க, அதுதான் சந்தோஷம். மற்றது எங்களுடைய சங்கர் ஏதோ ஒரு பதில் எழுதியிருந்தீங்க, அது கண்ணுக்கு கொஞ்சம் பட்டுது, பேந்து இப்ப தேடுறன்னு தெரியல. ஏதோ ஒன்று எழுதியிருந்தீங்கல்ல, மலியம் ரவி நல்ல மனம் வாழ்கன்னு போட்டிருக்கீங்க. யாருடைய மனம்னு தெரியல, அதுதான் இப்போ நான் முழிச்சு கொண்டிருக்கிறேன். சங்கர் போட்டிருந்தா ஐயோ பாவம் நாங்கள் என்று போட்டிருக்கீங்க. நீங்கள் பாவம் இல்லை, உங்களுக்கு தான் கூடி அவர்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஆண்கள் மட்டும்தான் நிறைய நீங்கள் எத்தனை அவர்ஸாக இருந்து பேசுறீங்க, பெண்கள் பாவம் இல்லையா, எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். சரி, இப்போ இன்னும் ஒரு சந்தர்ப்பம், சரியா, இன்னும் ஒரு சந்தர்ப்பம். யார் முதல்ல கை உயர்த்துறீங்களோ உயர்த்தினவங்க உடனே பாடல் எழுதணும். யார் முதல்ல கையை உயர்த்தி அதில் நீங்கள் கை உயர்த்தி ஒரு பாடல் எழுதணும், எழுதுனா உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல தென்படுறது அது உங்களுக்கு பார்க்கவே தெரியும். முதல்ல தாயாகி தாரமாகி தங்கையுமாகி பெண் தியாகியாகி தான் தேய்வாள் நித்தமும் வாழ்வில் உணர்த்திடுங்கள், உணர்ந்திடுங்கள், நித்தமும் வாழ்வில் உணர்ந்திடுங்க. எனக்கு தமிழ் வாசிக்க தெரியாம போயிடுச்சு. உத்தமரே ஆடவர் நீங்கள், ஆக ஆடவருக்கு அவர் சொல்லுகிறார். இன்றைக்காவது சொல்லிங்க இளவரசு, என்ன 4 மணி ஆகிடும். இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்தேன் நான் இப்ப, யார் உடனே கை உயர்த்தி படமும் பாட்டும் எழுதுறீங்களோ உங்களுக்கு பாட்டு, அந்த பாட்டு கிடைக்கும். உடனே கை உயர்த்தினதோடய அந்த கை, அதோட உயர்த்தின கையோட படமும் பாட்டும் எழுதணும். உங்கள் அன்பு கூடலில் பெண் வளர்ப்போம். யாரு இளவரசு தான் கடகண்டு எழுதுற மாதிரி தெரியுது. மகளிர் மட்டும் மிக சிறப்பு, நன்றி மகளிர் கௌரவிப்பதில் MTR வானொலி ஒரு படி முன்னே என்று போட்டிருக்கீங்க. எப்பொழுதும் சில, அதாவது ஆண்களால் அமைய, அதாவது அனுபவிக்கப்படாத வேதனையே பெண் அனுபவிக்கிறாள் என்பது அது உண்மையான ஒன்று. சங்கர் நீங்கள் கையை உயர்த்தினது சரி சங்கர், ஆனால் பாட்டு எழுதலையே. நீங்கள் இளவரசு ஒரு கும்பிடு போட்டீங்க, சந்தோஷம். மாமா கையை உயர்த்தினது சரி, பாட்டையும் படத்தையும் எழுதுன சரி, முதல் உயர்த்திட்டீங்க. அந்த கை உயர்த்தினது இப்போ இளவரசு கூட கும்பிடு போட்டீங்க, இளவரசு கை உயர்த்தல, அப்போ உங்களுக்கு பாட்டு இல்லை. இப்போ மாமா நீங்கள் உங்களோட பாட்டை எழுதுங்க மாமா, எங்க எழுதிடுங்க உடனே, என்ன கை உயர்த்திட்டீங்க பாட்டு எழுதிடுங்க, அப்போ உங்களோட பாட்டு கிடைக்கும், உடனே எழுதிடுங்க. நானே ராணி அம்மா தான் எழுதுறான்னு நினைக்கிறேன். சரி, பாட்டு எழுதுனா அந்த பாடலையும் கொடுத்து நான் விடை பெற்றுக் கொள்வேன். அந்த சொன்னதுக்காக கையை யார் முதல் எழுதி பாட்டு கேட்குறீங்கன்னு பார்த்தேன், பாட்டு கிடைக்காது ஒன்றுமேண்டு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டீங்க. ஆக இளவரசும் சந்தனராஜ் மாமாவும் சென்னை சங்கரும் தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே உடனடியா நண்டு படத்துல இருந்து இது அள்ளி தந்த மனம் இது தெரியுது எங்களுடைய ராணி அம்மா, நீங்க தான் அந்த நண்டு படத்துல நடுக அந்த பாட்டு கேட்கறது. சரி, எங்க பாக்கலாம். நண்டு படத்துல பாட்டு எங்க பாக்கலாம். நண்டு படத்துல உங்களுக்கு அள்ளி தந்த வானம் அந்த பாடல் நீங்க கேட்டிருக்கீங்க. எல்லாரும் இப்படி கையெழுத்துல முதலே அங்கே மாமா போட்டுட்டார், மாமாவோட பாட்டு மட்டும்தான். ஆசை நாக இப்போ எனக்கு இன்னும் ஆசை விட்டு போகல, ஒரு பாட்டு கேட்டதுக்கு அப்புறம். கேப்டன் பிரபாகரன்ல ஆட்டமா தேரோட்டமா, முதல்ல மாமாவுக்கு மட்டும்தான் அந்த பாட்டு. ஏன்னா அவருடனே கையை உயர்த்தி பாட்டு எழுதிட்டா அள்ளி தந்த வானம் அந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. நண்டு திரைப்படத்தில் இருந்து எங்கே பாடலை கேட்போம்.

வணக்கம். நேரம் 10:30 கனடாவில், ஈழத்திரு நாட்டிலும் தென்னகத்திலும் 8 இரவு நேரமாகிவிட்டது. எங்களுக்கு முற்பகல். அந்த வேளையில் இங்கிலாந்து நாட்டிலே 4:31 மாலை நேரம் என்று காட்டும் வேளையில் காற்றலையில் வந்து கலந்திருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 தமிழ் சேவையின் நேர் ஒலியில் 2023 எட்டாவது மாதத்தின் 9 எட்டி பிடித்து விட்டோம். வருடத்தின் பிற்பகுதியிலே இருக்கின்றோம். முன்னில் தமிழ் வானொலியின் காற்றலையில் வெகு விரைவாக வந்து இணைந்து இன்று 8 ஆரம்பித்து விட்டோம். 9 ஆரம்பிக்க வேண்டிய நிகழ்வு நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. புலனத்திலும் குறைக்கப்பட்டிருந்தது. அதை வரவேற்றும் இருந்தீர்கள். வருக வருக என்று அழைத்திருக்கின்றீர்கள். நன்றி. இந்த வேளையிலே அன்னை, தந்தை, ஆசான், இறைவன் இவர்களுக்கு முதல் வணக்கம் செலுத்தி உலகளாவை இருக்கும் என் நேயர்களே, உங்களுக்கும் வணக்கம் வைத்து அன்பு கூறி முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே, வருக வருக என்று பொக்கிசத்தில் இணைந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது முன்னில் தமிழ் வானொலியின் பொக்கிஷம் நிகழ்வு.

யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று வேகம் விவேகமாக வந்து எங்கள் அரும் சொற்கள் தமிழ் சொற்கள் பழக்கத்திலேயும் பழக்கம் அற்றும் போயிருந்த சொற்கள் அருகி போன சொற்களை நாங்கள் மெருகூட்டி எடுத்து கொண்டு வரும் ஒரு சேவை தமிழுக்கு செய்வது போன்று அன்பு உறவுகளோடு இணைந்து நானும் கலந்துள்ளேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இன்று வானிலை சிறப்பாக இருக்கின்றது. அதே நேரம் எங்களுடைய காலநிலையை எதிர்பார்த்தால் இப்பொழுது 19 பாகை செல்சியஸ் என்று காட்டப்படுகின்றது. இது படிப்படியாக மாலை வரை முன்னேறி வரும். 25 பாகைக்கு வெப்பநிலை என்று கூறும் இந்த வேளையிலே கதிரவன் இன்று காலை 5:50 கிட்டத்தட்ட 6 மணிக்குத்தான் உதித்திருக்கின்றார். அவர் மாலை 8:14 வரை வானத்தில் உலாவுவார், வெளிச்சம் தருவார், கிரகணத்தோடு எங்களுக்கு வெப்பம் தருவார் என்றெல்லாம் அறிக்கை கூறுகின்றது. இது நீண்ட பகல்தான். இருப்பினும் வெப்பம் நல்ல வெளிச்சமாக இருக்கின்றது. வெப்பம் பெரிதாக தோன்றவில்லை, காற்று மிதமாக வீசுகின்றது. இந்த எங்களுக்கு இந்த ஒவ்வாமை என்றது இந்த நாட்டில் அதிகம் உள்ளது எங்கள் நாட்டை விட. ஏனென்றால் இயற்கை சூழலில் மாற்றங்கள் இருக்கின்றது. இந்த புற்களில் இருந்து ஈ எறும்பு கொசு போன்ற பிராணிகள் இருந்தெல்லாம் ஒவ்வாமை மக்களுக்கு ஏற்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று எங்களுக்கு கொசு என்று நீங்கள் சொல்லும் அந்த நுளம்பு என்பதனுடைய தொல்லை இருக்கின்றது. இது கோடை காலம், இன்று குறைவாக காணப்படும் என்று கூறப்படும் வேளையிலே மிருகங்களிலிருந்து வாழும் மிருகங்களை ஒட்டி வாழும் சில ஈ என்று கூறப்படும் ஈக்கள் இருக்கின்றனவல்லவா. எங்கள் நாட்டில் மாடுகள், ஆடுகள், நாய்கள் போன்றவற்றில் ஈக்கள் மொய்ப்பது உண்டு. அவை வந்து எங்களிடம் உலாவும் போது அதிலிருந்து தொற்றுக்கள் ஏற்படுவது வழக்கம். அதனால் ஒவ்வாமை ஏற்பட்டு நோய்கள் ஏற்படுவது வழக்கு. அந்த வகையில் இங்கே எங்களுக்கெல்லாம் வளர்ப்பு பிராணிகளுக்கு எந்த எக்காரணம் கொண்டும் ஈக்கள் தொற்றாமை அதற்கேற்ற மருந்துகள் அதற்கேற்ற உணவுகளை கொடுத்து வைத்திருக்கின்றார்கள். எங்கள் புறச்சூழலிலே வாழுவதில் கூடுதலாக அணில், முயல், மான் போன்றவை இருக்கின்றன. அந்த மான்களில் உலாவும் ஒரு விதமான ஈ வெளியே பரவி வருமானால் அவற்றிலிருந்தும் தொற்றுக்கள் ஏற்படலாம். அது மிகவும் குறைவாக காணப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் கூறுவார்கள், அறிக்கை தருவார்கள். அப்போ நாங்கள் ஒரு வனம், அதாவது மிருகங்கள் உலாவும் பகுதிகளை செல்லும் போது எங்களை நாங்கள் முன்னேற்பாடாக அதற்கேற்ற மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது வந்து தெளிக்கிற மருந்து, அதாவது வந்து வீசுகிற மருந்து, ஸ்ப்ரே என்று கூறுவார்கள். அதற்கேற்ற மருந்துகள் விற்கின்றன. அவையெல்லாம் விஞ்ஞான ரீதியால் வந்ததே தவிர அவற்றில் என்ன இருக்கும், அமிலங்கள் இருக்கும். அது எங்களுக்கு ஒவ்வாமையை கொண்டு வரும் தானே, அந்த மருந்தே ஒவ்வாமையையும் கொண்டு வரும். இப்படியான சூழலில் நாங்கள் வாழும்போது எங்கள் நாட்டிலே அப்படி இல்லை, இயற்கையான காற்று. நேற்றைய தினம் கூறினார்கள், காற்று பலமாக வீசுகின்றது, சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் அதிகமாக இயற்கையின் படைப்பிலே வருவது ஏனென்றால் மனித இனத்திற்கோ மற்ற உயிரினங்களுக்கு ஏற்படும் ஆபத்தான ஒவ்வாமை, அந்த அலர்ஜி என்று கூட பிறகு ஒவ்வாமைக்கு உரிய ஏதுக்களை அழிப்பதாகும். இந்த கால்பங்கு பூமியிலே மண்ணிலே 3/4 நீர் இருக்கின்றது. கடல், கடல்தான் பூமியிலே நிலத்தை விட பெரியது என்று உங்களுக்கு தெரியும். அத்தனை நீரும் உவராக உப்பாகத்தான் இருக்கும், வாயிலே வைக்க முடியாத உப்பு. காரணம், அந்த உப்பு காற்றுப்பட்டு எழுந்து நாட்டுக்குள்ளே எங்களில் வரும் பொழுது அந்த உப்பு காற்று பலவிதமான கிருமிகளை அளிக்கின்றது. மக்களுக்கு மட்டுமல்ல, ஏனைய உயிரினங்கள் பயிர்களுக்கும் கூட பசுமையை அளிக்கக்கூடிய வறட்சி, பசுமையை அளிக்கக்கூடிய கிருமிகளுக்கும் அந்த காற்று, உவர் காற்று எவ்வளவு மாற்றத்தை கொடுக்கின்றது. அதனால் தான் கூறுவார்கள், நடைப்பயிற்சி செய்யும்போது கடற்கரையில் நடைப்பயிற்சி செய்தால் மிகவும் சிறப்பு, வருடத்தில் ஒரு தடவையாவது கடலில் குளித்தெழும்ப வேண்டும் என்றெல்லாம் கூறுகின்றார்கள் முன்னோர்கள். அந்த உவர், அந்த உப்பு, அப்படி இயற்கையே எங்களை படைத்து காத்து அருண்டு கொண்டு போகின்றது, அருளுகின்றது. அதையெல்லாம் நாங்கள் வரவேற்கத்தான் வேணும். ஐயோ, இது என்ன வெயில் கொடுமையாக இருக்கு, தாங்க முடியாத வெப்பம் என்று கூறுகிறோம். ஏனைய பயங்கரமான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கிருமிகளிலிருந்து எங்களை காப்பாற்றுகின்றது அந்த வெப்பம். அதே நேரம் சூடு அதிகமாக இருக்க பூமி வெப்பம் அடைந்து விட்டதே, பயிர்கள் சோறுகின்றதே என்று எண்ணும் பொழுது மழை துளி விழுகின்றது. ஆனால் ஒன்று பாருங்கள், இயற்கையின் சிறப்பை இது எவராலும் செய்ய முடியாத, எந்த விஞ்ஞானிகளாலும் செய்ய முடியாத ஒன்று. கடல் நீர் அத்தனையும் வாயில் வைக்க முடியாத உப்பு தான், ஆனால் அந்த உப்பு
சூரியனுடைய அதிக வெப்பத்தினாலே ஆவியாகி மேலெழும்பி திருப்பி அதை எதுவாக கிடைக்கின்றது எங்களுக்கு? மழையாக கிடைக்கின்றது. அந்த மழை எவ்வளவு சுத்தமானதாக இருக்கின்றது அந்த நீர், அந்த சுத்தத்தை யாராலும் கொடுக்க முடியாது. வடிகால் வடி அமைப்பு செய்து நீர் சுத்திகரிப்பு நிலையத்தினால் கூட அது இயற்கையாக சுத்திகரிக்க முடியாது. அவர்கள் அதாவது அமிலங்கள் போன்றவற்றை வைத்துத்தான் சுத்திகரிக்கின்றனர். ஆனால் இது மழை அந்த பூமியிலே, இந்த அகண்டு ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இடையிலே இந்த காற்று இவ்வளவு வேகத்தை கொண்டு வந்து கொடுத்து இவ்வளவு விவரத்தை தந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து பாருங்கள். நீங்கள் உணராமல் இல்லை, எல்லோருக்கும் தெரிந்த உண்மை, அதை நாங்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. அதனால் தான் வெயிலை வைகின்றோம். மழை கடுமையாக அறித்தால் வைகின்றோம். ஐயோ இது என்ன, இது என்று வயது கொடுக்கின்றோம். இவையெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பாகத்தான் ஆக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மழை இப்படி பொழிந்து நிலத்திலே உறிஞ்சி நிலத்தினால் உறிஞ்சப்பட்டு பூமித்தாய் எங்களுக்கு பசுமையை தந்து மரங்கள் செடிகள் கொடிகள் உணவு வகைகள் பழங்கள் காய்கறிகள் எல்லாவற்றையும் கொடுக்கின்றார்கள். அவை செழித்து வளர்வதற்கு சூரிய வெளிச்சம் வேண்டும். சூரிய வெளிச்சம் இல்லாத இடத்தில் நம்மவர்கள் பயிர் செய்ய மாட்டார். அதனால் தான் வயல் வெளிகளிலே விவசாய பகுதியிலே விவசாயம் செய்யும் நிலங்களுக்கு இடையிலே பெரிய மரங்கள் தாவரங்களை உற்பத்தியாக்க மாட்டார். வெளியாக இருக்கும் பல காரணங்கள் உண்டு. அதனால் தான் அந்த நாங்கள் பயிர் செய்யும் பகுதிகள் நாற்பகுதியும் உயர்த்தி கட்டுகிறார்கள் வரம்பு என்று. அந்த வரப்பு நீரை தேக்கி வைத்து பயிரை வளரச் செய்யும். வளர்ந்து வந்த பயிர் எங்களுக்கு பயனை தரும். இனிமே அன்பு உறவுகளை நீண்ட நேரம் பேசுகிறேன் போல் தெரிகின்றது. இப்பொழுது பொக்கிஷம் ஆரம்பித்து விட்டது. பொக்கிஷத்திலே வளமை போல 30 பொக்கிஷத்திலிருந்து 30 பெட்டிகள் எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். 30 பெட்டியோடு நான் வந்து காற்றாலையை காத்து கொண்டிருக்கிறேன். மேசை மீது 30 பெட்டிகளை நான் அடுக்கி வைத்து விட்டேன். முன்னேற்பாடாக எல்லாம் செய்துவிட்டு உங்களுக்கு புலகத்தில் எழுதியிருந்தேன். விரைவில் பொக்கிஷம் என்று எழுதியிருந்தேன். அதை கேட்டு அன்போடு வரவேற்றும் இருந்தார்கள் ஜெகபிரசாதிக் ஜோஜ் போன்றவர்கள். மேலும் பலர் அதை வரவேற்றிருக்கின்றீர்கள். இப்பொழுது காற்றாலையில் இணைந்திருக்கின்றீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நிகழ்ச்சியை என்று தெரிகின்றது. ஆரம்பிப்போம் பொக்கிஷத்தை என்று கூறும் வேளையிலே இங்கே ஜெகபிரசாதிக் அவர்கள் அற்புதமாக ஒரு படம் ஒன்று போட்டு அதை வரவேற்றிருக்கின்றார். அதற்கு முன்பும் வரவேற்றிருந்தார். கிருஷ்ணன் அவர்களும் வருக வருகவன வரவேற்கிறோம் ஐயா என்று கூறுகின்றார். என்னை வரவேற்கின்றீர்கள், நன்றி. அதே நேரம் பொக்கிஷத்தையும் வரவேற்கின்றீர்கள் என்பதை நான் உணர்கின்றேன். பொக்கிஷம் ஆரம்பிக்க இருக்கின்றது, விரைவாக வாருங்கள். வருபவர்கள் ஒரு தடவை வந்துவிட்டு மறு தடவை வருவதற்கு அழையுங்கள். அழைப்பு கிடைத்தால் உடனே வாருங்கள். பதில் உங்களுக்கு தெரியாமல் இல்லை. நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு நான் உதவி செய்கின்றேன் தானே. ஒரு பொக்கிஷத்தில் வருகின்ற ஒரு சொல்லை தந்துவிட்டு ஒரு பதத்தை அதை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கேற்ற சில தரவுகளை கொடுத்து கொண்டிருப்பேன் தானே. இப்போ ஒரு தீயை பற்ற வைத்து அது தணலாக இருக்கும் பொழுது ஊதாங்குழலை வைத்து ஒவ்வொன்று ஊதினால் அது பற்றி எரியும். அதே போன்று நீங்கள் வந்தவுடன் உங்களுக்கு நான் இலகுவாக்கி தந்து கொண்டிருப்பேன். வாருங்கள், வந்து கலந்து கொள்ளுங்கள், பார்ப்போம் என்று பொக்கிஷத்தில் எத்தனை பேர் கலந்து கொள்கிறேன். இந்த 8 மணிக்கு ஆரம்பித்தது உங்களுக்கு வசதியாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். கடந்த காலம் நாங்கள் இந்த நிகழ்ச்சி 8 மணிக்கும் 9 மணிக்கும் ஆரம்பித்தது என்றால் உங்களுடைய நேரம் நீடித்து குறைக்கப்படும் காலங்களிலே நான் கோடை காலத்திலே 8 மணிக்கு ஆரம்பிப்பது வழக்கம். இந்த முறை கொஞ்சம் பிந்தி விட்டோம் போல் தெரிகின்றது. 8 மணிக்கு ஆரம்பித்து விட்டோம். இப்பொழுது 35 பெட்டிகளும் காத்து கொண்டிருந்து உங்களை வரவேற்கின்றது. அலையுங்கள். 647-8746415 என்ற இலக்கத்திலிருந்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம். கட்டணம் அறப்படப்படாத இலக்கம். உலகின் பல பாகங்களிலிருந்தும் அழைத்து கொள்ளலாம். வாருங்கள், பார்ப்போம் யார் கண்டுபிடிக்கின்றார்கள்.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ, கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

வணக்கம் என்று கூறிய நான், உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்புடன் கேட்டு, நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்களும் நாங்களும் உலகளாக இருக்கும் உறவுகளோடு இணைந்து நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே, நீண்ட நாட்களுக்கு பின்பு இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வந்து உங்கள் முன் சந்திக்கின்றேன். இன்றைய கதம்பம் ஆரம்பிக்கும் வேளை, எல்லோருக்கும் மகிழ்வான இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் நன்றி கூறி, அன்னை, தந்தை, ஆசான் இவர்களுக்கும் நன்றி கூறி, எங்களை இணைத்து வைக்கும் அன்னை தமிழுக்கு வணக்கம் கூறி, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி, வருக வருக என்று வரவேற்று கொண்டு இப்பொழுது முதல் ஆரம்பிப்போம் இன்றைய கதம்பத்திலே.

150 வாரங்களை கண்ட பாட்டுக்கு நாங்கள் இசை கேட்டு மகிழ்ந்து அந்த பாட்டுக்கள் எப்படி இருக்கும் என்று கேட்டு மகிழும் பாட்டு சவாரி என்ற நிகழ்விலே 151 பாட்டு சவாரி சில வாரங்களாக தடைப்பட்டிருந்தாலும் மீண்டும் துளைத்து கொண்டு வந்து இன்று உங்கள் முன் கொதித்திருக்கின்றது. 5 பாடல்களோடு பாட்டு சவாரி 151. சிறப்பான இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் இந்த நேரம் கனடாவில் சரியாக 11:34 முற்பகல் என்றும், ஈழமணி திருநாடும் பாரதத்தின் தென்னகத்திலும் 9:04 இரவு நேரம் என்றும், 2026 ஆண்டின் 6 மாதத்தின் 15 நாள் திங்கட்கிழமை என்றும் கூறி எங்களை இணைக்கின்றது இன்றைய பாட்டு சவாரி. இந்த வேளையிலே கனடாவின் எங்களுடைய தட்பவெட்ப நிலையை கூறும் காலநிலையை பார்த்தால் 17.0 மேலே 17 செல்சியஸ் என்று காட்டுகின்றது. இது படிப்படியாக இன்று 19 வரை சென்று மீண்டும் தணிந்து வந்து 10 தொட்டுவிடும். கடந்த வாரங்களில் மிகவும் கொடுமையான வேகம் வெப்பமாக இருந்தது. 28, 29, 30 வரை சென்ற வேளையிலே காற்றழுத்தம் இல்லாமல் அமுக்கமாக இருந்தது. ஒரு வார இறுதியிலே பெருமழை ஒன்று பொழிந்து அந்த வெப்பங்களை தணித்து இப்பொழுது ஓரளவு சுமூகமாக இருக்கின்றது. பச்சை பசேல் என்று காட்சி கொடுக்கும் தரைகளையும் மரங்களையும் செடிகளையும் வர்ணம் வண்ணமான பூக்களை தந்து கொண்டிருக்கும் பூக்களையும் கண்டு மகளும் இந்த வேளையிலே பறவைகள் மிருகங்கள் மனிதர்கள் எல்லோரும் வெளிநடப்பு செய்து வெளியே வந்து லாவருகின்றார்கள். கேளிக்கை நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. கடற்கரை குளக்கரை ஆற்றங்கரை என்று எல்லா இடமும் பூங்காவனங்கள் நந்தவனங்கள் எல்லாம் திறந்து அங்கே மக்கள் ஓடியாடி மகிழ்ந்து விளையாடவும் குழந்தைகளின் சிறுவர்களுடைய விளையாட்டு மைதானங்கள் எல்லாம் சிறப்பாக வெளி சூரிய வெளிச்சத்திலே விளையாடக்கூடிய சூரியன் ஒளியை பெறக்கூடிய வகையில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வெப்பமானது சிறப்பாக இருந்தாலும் காலத்துக்கு காலம் மாறி மாறி வரும் நுண்ணி என்ற வைரஸ் என்று கூறப்படும் நுண்ணி தன்னுடைய கோலத்தை மாற்றி அவர் வீரியம் பெற்று கொண்டுதான் வருகின்றார். எங்கள் உடலிலே இருக்கின்ற நுண்ணிகளை விட அவர் வீரியம் பெற்றவராக வந்த வேளையிலே இழைத்தவர்கள் குழந்தைகள் முதியவர்களை அவர்கள் பற்றி கொள்ளுகின்றார்கள். அதனால் சில அசம்பாவிதங்கள் நோய்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே நான் கடந்த முறை கூறியிருந்த ஒரு அன்னை எங்கள் பகுதியிலே இயற்கை எழுதியிருந்தார். இயற்கை என்பது துயில் கொண்டார், அதாவது வந்து மீளா துயில் என்று கூற வேண்டும். இரவு நேரம் தூக்கத்துக்கு சென்றவர் அதிகாலையில் விழிக்காமல் அவர் இயற்கை எழுதிவிட்டால் அவரை மீளா துயில் கொள்கின்றார் என்று கூறுவோம். அவருடைய சம்பவத்தை நாங்கள் சென்று அந்த சம்பிரதாயங்களை கடைப்பிடித்து அங்கு சென்று வந்த வேளையிலே அங்கிருந்தவர்கள் இருந்தும் எனக்கு அந்த நுண்ணி தொற்றப்பட்டிருக்கின்றது என்று பின்பு வைத்திய பரிசோதனையில் காண கிடைத்தது. அதற்கேற்ற வைத்தியங்கள் பலத்த பாதுகாப்போடு எனக்கு கொடுக்கப்பட்டு இப்பொழுது உங்கள் அன்போடும் உங்கள் ஆதரவான பிரார்த்தனைகளோடும் என் மகளின் பணிவிடையோடும் வைத்தியர்களுடைய உதவியோடும் எல்லாம் வல்ல இறைவனின் கருணையோடும் மீண்டும் எழுந்து உங்கள் முன் வந்து இன்று காற்றலையில் சந்திக்கின்றேன். இந்த நேரத்திலே எனக்கு எழுத்து மூலம் நேரொலி மூலம் என்னுடைய சுகநலம் கேட்டு ஆறுதல் கூறி அனுதாபம் தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை சமர்ப்பிக்கின்றேன்.

இன்றைய நாள் பாட்டு சவாரிக்கு நான் வருகின்றேன் என்று ஒரு பதிவை இட்டவுடன் நீங்கள் அனைவரும் வருக வருக வென்று வரவேற்றது மகிழ்ச்சிக்குரிய விடயமும் நிகழ்ச்சியாகவும் இருக்கின்றது. நான் தேடிய உறவுகள் என்று உங்களை நான் எண்ணும் பொழுது பெருமைப்படுகின்றேன். இப்பொழுது நான் காற்றலைக்கு வந்தவுடன் உடனே அன்பு ஜெகபர்சாதிக் அவர்கள், அன்பு மகள் ஷியாமலா அவர் மட்டுமல்ல, எங்களுடைய நண்பர் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள், அன்பு மகன் பிரபு, அடுத்து மீண்டும் அறிவித்துக் கொண்டு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் வரவேற்புக்கும் உங்கள் ஆதரவுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே எங்கள் உறவுகள், நாங்கள் உலக

அது அந்த மன உளைச்சல் அவருக்கு இருக்கின்றது. அந்த மன உளைச்சல் நீங்க வேண்டும். வாழ்க்கையில் மூப்பு, பிணி, சாவு, இந்த மூன்றும் இயற்கையானது என்றுதான் நான் கருதுகிறேன், படித்திருக்கின்றேன். முன்னோர்களுடைய வார்த்தைகளிலும் அதை நான் அறிந்திருக்கின்றேன். வயது முதிர்தல், நோய் வருதல், மரணமடைதல், இந்த மூன்றும் இயற்கையாக இந்த உலகில் பிறந்த உயிர்கள் அத்தனைக்கும் உண்டு. ஆதலால் வரும் துன்பங்கள் எங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு துன்பமாக இருக்கின்றபடியால் மனம் சலிக்காமல், மன உளைவு படாமல், அமைதியாக, ஆறுதலாக, அதற்கே அதிலிருந்து விலகுவதற்கேற்ற வழிவகையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதிலிருந்து விலகுவதென்றால் வயது முதிர்வதிலிருந்து யாரும் விலக முடியுமா? முடியாது. நோய்கள் எங்களை தேடி வருவது இல்லை, ஆனால் எங்களுடைய உடம்பை நாங்கள் உடல்நிலையை சீராக வைத்திருந்தால் ஓரளவு அதிலிருந்து விடுபடலாம். அடுத்து மரணம், இந்த மூன்றையும் யாரும் தவிர்க்க முடியாது. இந்த நோய்கள் எங்களிடம் ஓடி வந்து சேர்வதில்லை. அது வரும்பொழுது எங்களுடைய உடல் வலிமை, எங்கள் உடலில் உள்ள ஆரோக்கியம் குறைவாக இருந்தால் அது எங்களுடன் உறைந்துவிடும். ஆரோக்கியமாக இருந்தால் அதை விரட்டிவிடும். எத்தனையோ பேர் இறுதி வரை நோய் இல்லாமல் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆதலால் இவற்றையெல்லாம் நாங்கள் இதற்காக மனதை அலைய விடாமல், உளைச்சல் படாமல், தீர்க்கமாக சிந்தித்து செயலாற்ற வேண்டும். அங்கே மருந்து உண்டு, மருந்து கால்வாசி எங்களுடைய மதி முக்கால்வாசி. அதனால் நாங்கள் வரும் துன்பங்களெல்லாம் நம்ம குருநாதர் எம்மை வருத்துவது கொல்ல அல்ல, கொல்ல அல்ல, பொல்லாத வினையெல்லாம் போக்கவே என்று மன துணிவோடு நாங்கள் அதை வரவேற்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய கர்ம வினைகள் எங்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்டு சுமத்தி இந்த பூமியில் பிறக்க வைத்த இறைவன் படிப்படியாக இந்த துன்பங்கள் மூலம் அந்த கர்ம வினைகளை முடித்து கொண்டு இனிமேல் நமக்கு பிறவி வேண்டாம், வந்த என்னுடன் சேர்ந்து கொள்ளென்று அனுப்பியிருக்கின்றார். அன்பு உறவுகளே, பொறுமையை கடைப்பிடிப்போம். இங்கே அன்புடன் அன்பு மயில்சாமி அவர்களும் பாலக்காட்டிலிருந்து எனக்கு வரவேற்பு தந்து இருக்கின்றார். அவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு என்னுடைய பாட்டு சவாரி 151 நுழைவோம் என்று எண்ணுகின்றேன். அன்பு உறவுகளே, நாங்கள் பாட்டு சவாரி 151 வரும்பொழுது நாங்கள் பேசிக்கொள்ளலாம், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம், அதற்கேற்ற சந்தர்ப்பங்கள் உண்டு என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் ஆரம்பிப்போம். இன்றைய பாட்டு சவாரி 151 ஐந்து பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக இப்பொழுது பாட இருக்கின்றது. ஒரு நிகழ்விலே ஐந்து பாடல்களை தொடர்ந்து கேட்கும் பாக்கியம் இந்த பாட்டு சவாரியிலே கிடைத்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். நாங்கள் கிடைத்திருக்கும் இந்த பாட்டு சவாரியிலே இன்று என்ன பாடல் வரப்போகின்றது என்று ஒரு பரீட்சை வைப்பது உண்டுதானே, அதே போன்று இன்றும் அந்த பரீட்சையை பார்ப்போம். யார் விரைவாக கண்டுபிடித்து அந்த பதத்தை கொண்டு வந்து பதிந்து விடுகிறார்களோ அவர்களுக்காக ஒரு வெற்றி பாடல் ஒன்று அவர்களுக்காக காத்திருக்கின்றது. அதைவிட நீங்கள் வந்து பங்கு பெற்றும் பொழுது உங்களுடைய விருப்பமான பாடலையும் பதிவு செய்து செல்லலாம், வளமை போன்று. சரி, அந்த பதம் எதுவென்று பார்ப்போம். அந்த பதம் இன்று வருகின்றது மூன்று எழுத்துக்களை கொண்டது. இந்த மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம் எங்கள் வாழ்விலே எங்களுக்கு இன்றியமையாதது. அந்த ஒன்றுக்காகத்தான் நாங்கள் வாழுகின்றோம். நாங்கள் வாழுகின்ற எங்களுடைய வாழ்வில் முக்கியமானது ஆரோக்கியம், இரண்டாவது மனம். இந்த இரண்டும், ஆரோக்கியமும் மனமும் நன்றாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், வாழ்பவர்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்வாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. ஆனால் நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது, மீண்டும் மீண்டும் சந்திக்கும் போதும் சரி, நீண்ட காலத்துக்கு பின்பு சந்திக்கும் போதும் அவர்களை விசாரிப்போம். அதாவது வந்து கேட்போம், எப்படி இருக்கின்றாய் என்று கேட்கும் பொழுது அங்கே ஒரு பதம் ஒன்றை உபயோகிப்போம். ஒருவர் நோய்வாய்பட்டு வைத்தியசாலையில் இருந்தால் கூட அவரை சென்று பார்க்கும் பொழுது முதலில் கேட்பது அதுதான், அந்த பதம்தான். ஒருவரை நாங்கள் தொலைபேசியில் அழைத்தாலும் இதைத்தான் கேட்போம்,
அந்த மூன்று எழுத்து எது

என்பதை நீங்கள் தீர்க்கமாக சிந்தித்து அந்த மூன்று எழுத்தை கொண்ட முதல் பதத்தோடு ஒரு ஐந்து பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. அது எந்த பதம் என்று எழுதுங்கள். இங்கே எழுதி கொண்டிருக்கின்றார்கள் கிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கின்றார், அடுத்து இன்னொருவர் எழுதுகின்றார், இன்னும் ஒருவர் எழுத இருக்கின்றார். எங்கே பார்ப்போம், யார் தருவது சரியாக இருக்கும், ஓரளவு சரியாக இருந்தாலும் நல்லது தான். எங்கே பார்ப்போம், இருவர் தந்திருக்கின்றார்கள், இருவரும் ஒரே பதத்தை தான் தந்திருக்கின்றார்கள். அது அவ்வளவு பொருந்தவில்லை, அதை ஒரு தடவை மாற்றியும் கேட்கலாம் தானே. இன்று வந்த பாடல்களுக்காக உங்களுக்காக இன்னும் அரை நிமிடங்கள் இருக்கின்றன, அதை வேறு எப்படி கேட்பீர்கள். மூன்று எழுத்து சரி, எங்கே பார்ப்போம் யாராக இருக்கின்றார்கள் என்று போட்டி போட்டு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். சார் இன்னும் ஒருவர் எழுதுகின்றார், அதையும் பார்த்துவிட்டு சில நாளிகை உண்டு, நாளிகை உண்டு. வாழ்த்துக்கள். கிருஷ்ணன் அவர்கள்தான் சரியான பதத்தை தந்திருக்கின்றார், மற்றவர்களும் கிட்டத்தட்ட தந்திருக்கின்றார்கள். சுகம் என்பதுதான் அந்த பதம். நலம் என்று ஷியாமலா, பிரபா, பிரபு, ஜெகவர் சாதிக் அவர்கள் தந்திருக்கின்றீர்கள். கிருஷ்ணனும் தந்துவிட்டு உடனே நான் கூறியதை கேட்டு சுகம் என்று எழுதிவிட்டார். எப்படி சுகம் என்று கேட்பது உண்டு, எப்படி நலம் என்று கேட்பதை விட எப்படி சுகம், நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்போம், எப்படி சுகம் என்று கேட்போம். அதனால் சுகம் என்ற சரியான பதத்தை தந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா உங்களுக்கு. அது மட்டுமல்லாமல் ஷியாமலா, ஜெகபர்சாதிக், பிரபு உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முயற்சிக்கு நன்றி. நலம் என்பதும் சுகம் என்பதும் ஒன்றுதான், ஆனாலும் இந்த பாடல் என்று சுகம் என்று இருக்கு, நலம் என்ற பதத்திலும் வந்திருக்கின்றது பாடல்கள். அதனால் உங்களுடைய ஊகிப்பு சிறப்பானது என்று கூறிக்கொண்டு இன்றைய பாடல் வரிசைக்கு செல்வோம். சுகம் என்ற பதம் தாங்கி வருகின்றபடியால் சுகம் என்ற பதம் தாங்கி வரும் பாடல்களை கேட்போம். முதலில் வரும் பாடல், மயங்குகிறாள் ஒரு மாது என்ற திரைப்படத்திலிருந்து பிரபல பின்னணி பாடகி வாணி ஜெயராம் அம்மா அவர்களின் குரலிலே விஜயபாஸ்கர் அவர்களுடைய இசையிலே ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. முதல் பாடலாக, முதல் பாடலாக இந்த ஐந்து பாடலுக்கும் முதல் வரிசையிலே நின்று பாடும் பாடலாக ஒலிக்கின்றது. அந்த பாடலை கேட்போமா? இதுவும் அந்த பாடல்.

0: இனிமையான அந்த பாடல் சுகம் ஆயிரம் என்று கூறி சென்றது. எல்லோருக்கும் சுகம் பல்லாயிரமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டு முதல் பாடலை கேட்டு எங்களுக்கு இரண்டாவது என்ன சுகம் பெறப்போகின்றது என்று பார்த்தால், தங்கை என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து பிரபல பின்னணி பாடகி இசை அரசிப்பி சுசீலா அம்மா அவர்களின் குரலிலே மெல்லிசை மன்னரின் இசையிலே ஒலிக்க இருக்கும் பாடலாக கேட்க இருக்கின்றோம். இதோ அந்த இரண்டாவது பாடல் எப்படி சுகத்தை பாடுகின்றது என்று கேட்போம்.
1: சுகம் சுகம் சுகம் சுகம்

இனிமையான அந்த பாடலும் சுகம் சுகம் என்று அது எப்படிப்பட்டது என்பதை கூறி சென்ற தங்கை திரைப்படத்திலிருந்து பி சுசீலா அம்மா அவர்களின் குரலே மெல்லிசை மன்னரின் இசையிலே கேட்டு மகிழ்ந்தோம். இரண்டு சுகங்களை அறிந்த எங்களுக்கு மூன்றாவது சுகம் எதுவாக இருக்கும் என்று கூற வருகின்றது நான் போட்ட சவால் என்ற திரைப்படத்திலிருந்து மறைந்த இசை மாமணி மலேசிய வாசுதேவன் ஐயா அவர்களோடு பிரபல பின்னணி பாடகி வாணி ஜெயராம் அம்மாவும் இணைந்து பாட வேண்டும் என்று இசை ஞானி இசை அமைத்து கொடுத்திருக்கின்றார். எங்கே அந்த சுகம் எப்படி இருக்கும் கேட்போமா?

சிறப்பான அந்த பாடலும் சுகம் சுகமே தொடத்தொடத்தானே என்று நான் போட்ட சவால் திரைப்படத்திலிருந்து மறைந்த மலேசிய வாசுதேவன் ஐயா அவர்களோடு வாணி ஜெயராம் அம்மாவும் இணைந்து தந்தார்கள். இரண்டு பாடல்களை முதலிலே ஒரு குரலில் கேட்ட எங்களுக்கு இரு குரலிலும் கேட்டிருக்கின்றோம் மூன்றாவது பாடலை. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து திங்கள் தோறும் ஒலிபரப்பாகும் பாட்டு சவாரி இன்று 151வது பாட்டு சவாரியாக ஒலித்து கொண்டிருக்கும் வேளை மூன்று பாடல்களை சுகம் என்ற முதல் வரியோடு கேட்ட எங்களுக்கு நான்காவது சுகம் வர இருக்கின்றது. நேரம் சரியாக நண்பகல் 12 மணியை தொட்டு ஒரு நாழிகையை கண்டுபிட்டது. உங்களுக்கும் 9:31 என்று இளமணி திருநாடும் தென்னகமும் என்று காட்டும் வேளையிலே ஏனைய நாடுகளிலும் அவருடைய பருவகாலத்துக்கேற்ப நேரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. இங்கே அடுத்து வரும் சுகம் எப்படியாக இருக்கும் என்பதை அறிவதற்கு மீண்டும் ஒரு குரலிலே கேட்க இருக்கின்றோம். மெல்லிசை மன்னர் அவர்களின் இசையிலே வந்த ஒரு பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று தான் எண்ணுகின்றேன். யாராக இருக்கும் அந்த பெண் குரலிலே வருகின்றது. மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்திலிருந்து இப்படியான சுகம் கேட்டு.

இனிமையான அந்த பாடல் சுகமான ராகங்களே என்று இதமாக பாடிச் சென்றது ராகமாளிகாவிலே. உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்து கொண்டிருக்கும் பாட்டு சவாரி 151 வரிசையாக பாடிக்கொண்டிருக்கின்றன. சுகம் என்ற பதம் தாங்கி 5 பாடல்கள், அதிலே 4 பாடல்களை சுகமாக கேட்டு எங்களுக்கு மீண்டும் சுகமாக கேட்க வேண்டும் என்று 5வது பாடலையும் கேட்டு விடுவோம். அந்த பாடல் மன்மத லீலை என்ற திரைப்படத்திலிருந்து. பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இணைந்து மீண்டும் வாணி ஜெயராம் அம்மா இணைந்து பாடுவதற்காக மெல்லிசை மன்னர் இசையமைத்து கொடுக்க அந்த பாடல் இப்படி பாடுகின்றது, சுகம் என்ற பதம் தாங்கி.

0: இனிமையான அந்த ஐந்து பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். சுகம் என்ற பதம் தாங்கி இன்று பாட்டு சவாரி 151 அலங்கரித்து சென்ற வேளையிலே இந்த ஐந்து பாடல்களும் வரிசையாக உங்களுக்கு புலனத்திலும் பதியப்பட்டிருக்கின்றன. வரிகளை கவனித்துக் கொள்ளலாம். முதல் வரிகளை. சுகம் 1000 என்ற பாடல் மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்தில் வாணி ஜெயராம் அம்மாவினால் பாடப்பட விஜய் பாஸ்கர் இசை அமைத்து கொடுத்திருந்தார். சுகம் சுகம் அது இன்பமானது துன்பமானது என்ற வரிகளை தாங்கி வந்த தங்கை திரைப்படத்து பாடலை இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்கள் மெல்லிசை மன்னரின் இசையிலே பாடியிருந்தார். அதைத் தொடர்ந்து வந்த பாடல் 3வது வரிசையிலே நின்று பாடியது சுகம் சுகமே தொடத்தொடத்தானே என்ற பாடலை நான் போட்ட சவால் திரைப்படத்திலிருந்து மறைந்த இசை மாமணி மலேசிய வாசுதேவன் ஐயா அவர்களோடு வாணி ஜெயராம் அம்மாவும் இணைந்து இசை ஞானியின் இசையிலே பாடியிருந்தார்கள். 4வது வரிசையிலே நின்று சுகமான ராகங்களே என்று இனிமையாக பாடிச் சென்ற மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்து பாடலை இசை வாணி ஜெயராம் அம்மா அவர்கள் மெல்லிசை மன்னரின் இசையிலே பாடியிருந்தார். இறுதியாக சுகம்தானே சுகம்தானா சொல்லு கண்ணே என்று கூறும் இனிமையான வரி கொண்ட பாடலை மன்மதலீலை திரைப்படத்திலிருந்து மறைந்த டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இசை வாணி ஜெயராம் அம்மா அவர்களும் மெல்லிசை மன்னரின் குரலில் பாடி ஐந்து பாடல்களும் ஒன்றன்பின் ஒன்றாக எங்கள் செவியோரம் விருந்தளித்து சவாரியில் சென்றன. இந்த பாட்டு சவாரி 151 வந்த ஐந்து பாடல்களுக்குள்ளும் இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து கேட்டிருக்கின்றீர்கள். அந்த வரிகள் புலனத்திலும் காட்டப்பட்டிருக்கின்றன. நீங்கள் நன்றாக சிந்தித்து சுவைத்து உங்களின் உள்ளத்தை தொட்ட பாடல் இந்த ஐந்து பாடல்களுக்கும் எந்த பாடல் என்று நீங்கள் 647-8746-415 என்ற இலக்கத்தோடு அழைத்து நீங்கள் இரகசிய வாக்கெடுப்பு மூலம் உங்கள் வாக்கினை பதிவு செய்யலாம். நீங்கள் பதிவு செய்யும் வேளையில் எந்த பாடலுக்கு நீங்கள் பதிவு செய்தீர் என்று மற்றவர்களுக்கு தெரியாது. இறுதியிலே எந்த பாடல் அதிகமாக புள்ளிகளை பெறுகின்றதோ அந்த பாடல் இன்றைய வெற்றி பாடலாக அறிவிக்கப்படும். இங்கே பாட்டு சவாரி வாக்கு சாவடி இப்பொழுது தான் திறக்கின்றார்கள். வாக்கு சாவடி திறந்தவுடன் நீங்களும் வந்து உங்கள் பதிவினையில் உங்கள் வாக்கினை தந்து உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டுச் செல்லும் வேளையில் அலையுங்கள் 647-8746-415 என்ற இலக்கத்தோடு. வரும்பொழுது நன்றாக சிந்தித்து தீர்க்கமான முடிவெடுத்து உங்கள் தெரிவு தான் இங்கே பதியப்படும். இது ஒரு சிறப்புமிக்க தேர்தல், உங்களுக்கு நன்றாக தெரியும். வாருங்கள், காத்து கொண்டிருக்கிறது மொன்றியல் தமிழ் வானொலி. அதுவரை நீங்கள் இந்த ஐந்து பாடல்களின் பல்லவி ஒரு சரணங்களை கேட்டு மகிழலாம். எங்கே ஆரம்பிப்போம்? இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கை விசேஷமாக போலி பண்ண வந்திருக்கிறார் அன்பு கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். என்ன நலமா இருக்கீங்களா ஐயா
0: என்றுதான் நினைக்க வேண்டும். அதனால் தான் வந்திருக்கின்றேன், நலமா இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? ஆமாம்,
1: நலமாக இருக்கிறேன்.
0: மகள் அனுஷா எப்படி இருக்கின்றார்கள்? பேர குழந்தைகள் எப்படி இருக்கின்றார்கள்?
1: எல்லோரும் நலமாக இருக்கிறோம்.
0: சிறப்பு சிறப்பு. நான் நலமாக இருக்கிறேன் கிருஷ்ணா. வைத்திய உதவியோடும் மகளினுடைய ஆதரவோடும் உங்களுடைய அன்போடும் இருக்கின்றேன். ஆனால் வானொலியை கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன். வானொலியில் திருத்தங்கள் வந்தது இடையிலே எங்களுக்கு இங்கே பெருமழைகள் பொழிந்து தண்டர் என்று கூறப்படுற இடி மின்னல்கள் தோன்றியவுடன் இங்கே கனடா மேலை நாடு எங்களுடைய துருவங்களிலே இடியேறும் விழுவது மிக வெகு சுலபம். அதனால் ஒவ்வொரு கட்டிடங்களுக்குள்ளும் மின் தாங்கி இருக்கின்றன. மிதமிஞ்சிய அதிவேகமான இடி முழக்கம் வரும்பொழுது மின்னல் வரும்பொழுது உடனடியாக அந்த ஆலைகள் அணைந்துவிடும். அதனால் 2-3 தடவை மாறி மாறி எங்களுக்கு மின்வெட்டு அல்ல மின் கட்டுப்பாடு ஏற்பட்டு தொழில் எங்களுக்கு செய்ய முடியும். அதற்கிடையில் வானொலி எங்களுடைய கணினி கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் அறிவுரைகள், அறிவித்தவர்கள் தந்தீர்கள். அதன்படி மிக சிரமத்தின் மத்தியிலே நாங்கள் அதை புரிய வேண்டியிருந்தது. அடுத்து நீங்கள் எழுதிய பாடல்கள் எல்லோருக்கும் நேயர் நேரம் விடுமுறை விருப்பத்தில் என்னால் முடிந்தவரை பதிவு செய்யக்கூடியதாக பதிவு செய்து தந்திருந்தேன். என்னால் இந்த குரல் சீரடையவில்லை. நீண்ட நேரம் பேசுவது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கின்றது. இருப்பினும் உங்கள் அன்பும் ஆதரவும் என்னை கொண்டு வந்து இங்கே அமர்த்தி விட்டது. நான் நலமாக இருக்கின்றேன். எனக்கு உதவியாயிருந்த மகள் இன்னும் பூரண குணமடையவில்லை. சில தினங்களில் அவருக்கும் சுகம் வந்துவிடும். நன்றி கிருஷ்ணா.
1: விரைவில் குணமடைந்து வருவார்கள் ஐயா.
0: நன்றி நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள் ஆதரவுகள் எங்களுக்கு என்றும் இருக்குது. அதுதான் தேவை ஒரு மக்களுக்கு. நன்றி கிருஷ்ணா. சரி, நீண்ட நாளைக்கு பின்பு என்று சந்திக்கின்றோம். நலமாக இருக்க வேண்டும். நீங்கள் போட்டியிலே நலம் என்று எண்ணிவிட்டு சுகம் என்று மாற்றிவிட்டீர்கள். கெட்டிக்காரன். நாங்கள் எடுத்தவுடன் எப்படி சுகம் நலம் என்று கேட்பது உண்டு. ஆனால் சுகம் என்று தானே அநேகமாக கேட்போம். இங்கே நலம் என்ற பதத்திலும் பாடல்கள் உண்டு, சுகம் என்ற தெரிவிலே கொண்டு வந்தோம். எப்படி இருந்தது என்ற பாடல்கள் ஐந்தும்
1: அருமை
0: அருமை தெரிவு செய்ய கடுமையாக. முதல்ல உங்களுக்கு வெற்றி பாடலாக, நீங்கள் தான் மற்றவர்கள் நலம் என்று எழுதினாலும் நீங்கள் சுகம் என்று எழுதினீர்கள். உங்களுக்கு என்ன பாடல் அதற்காக வேண்டும்?
1: முதலில் இந்த ஐந்தாவது ஆண்டு அடியெடுத்து வைத்து முதல் பாடல் கேட்கிறேன்
0: ஐயா. ஆஹா, இன்று ஐந்தாவது ஆண்டு முதல் பதினாலா? வாழ்த்துக்கள். வருக வருக, மேலும் பல ஆண்டுகள் நீடிக்க வேண்டும். அப்படியா? சரி, என்ன பாடலை தரப்போகின்ற?
1: நல்ல சுகமா இருக்கிறதுனால சுகம் எங்கே சொல்லவா, இளமங்கை கண்ணுக்குள்ளே.
0: என்ன சுகம் எங்கே சொல்லவா?
1: ஆமாம் ஐயா. சுகம் எங்கே சொல்லவா, இளமங்கை கண்ணுக்குள்ளே.
0: அட்டேங்க அப்பா, இளமங்கை கண்ணுக்குள்ளே தான் சுகம் இருக்கின்றதா? வாழ்த்துக்கள். என்ன திரைப்படம் ஐயா?
1: அனுபவம் புதுமை.
0: அட்டேங்க அப்பா, என்ன திரைப்படத்தின் பெயர், என்ன பாடல், அழகாக தெரிவு செய்து. ஐந்தாவது வருடம் அல்லவா? வாழ்த்துக்கள். அனுபவம் புதுமை. இதில் இன்னும் ஒரு விடயம், என் உறவுகள் இந்த காலகட்டத்திலே நான் நோயுற்ற காலத்திலே என்னால் தொழில் ஒளிபரப்ப முடியாத நிலையில் வந்த பாடல்கள் நேயர் நேரம் விடுமுறை விருப்பத்திலே உங்கள் அநேகமாக உங்கள் பாடல்கள் கொடுத்திருக்கின்றேன் போல் இருக்கின்றது. ஏனையவர்கள் சிலருடைய பாடல் கொடுக்கவில்லை, ஆனால் அது இருக்கின்றன. எங்கே அவர்கள் கேட்காத வேளையிலே அந்த பாடலை புகுத்தி விடுவேன். சரியா? வரும்.
1: இன்று என்ன ஆனது என்றால், காலையில் சர்வதேச ஒளிபரப்பு வந்து இரண்டு முறை ஒழித்தது ஐயா. ஹலோ,
0: கூறுங்கள். இரண்டு தடவை வந்ததா?
1: ஆமாம் ஐயா.
0: ஒரே நிகழ்ச்சியா?
1: ஆமாம் ஐயா, வேறு வேறு இது வந்தது.
0: இல்லை, சர்வதேச நேயர் விருப்பம் விடுமுறை விருப்பம் அதில் அதிலே சர்வதேச நேயர் விருப்பம் ஒரே பாடல்கள் இரண்டு தடவை வந்ததா? இரண்டு தடவை அந்த நிகழ்ச்சி வந்ததா?
1: ஆமாம் ஐயா, இன்று வந்தது. அது மாதிரி
0: முதல் வந்த நிகழ்ச்சி மீண்டும் வந்து விட்டதா?
1: விடுமுறை விருப்பம் வந்தது.
0: நான் கேட்ட கேள்வி என்னவென்றால், கிருஷ்ணா மன்னிக்க வேண்டும், விடுமுறை விருப்பம் சர்வதேச விடுமுறை விருப்பம் என்று ஒரு தடவை வந்து அதே நிகழ்ச்சி மீண்டும் மறு தடவையும் வந்ததா? ஒரே நேரத்தில் வந்துவிட்டது ரெண்டு தடவை. சரி, நாங்கள் நல்லது கவனித்துக் கொள்கிறோம். ஆனால் சந்தோஷம் தானே, இரண்டு தடவை வந்த ஆனால் சலிப்பாகவும் இருக்கும். என்ன, கவனித்துக் கொள்கிறோம். நன்றி கிருஷ்ணா, நன்றி. சரி, இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை உங்களுடைய கை விசுவாசம், அதாவது நீங்கள் வந்து போலி பண்ண போகிறீர்கள், வாக்குச்சாவடிக்கு செல்வோம் இல்லையா?
1: செல்வோம்
0: செல்வோம் பாருங்கள்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். கிருஷ்ணாவும் நானும் நல்லதோர் பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். இந்த ஐந்து பாடலுக்கும் உங்களை கவர்ந்த பாடலாக அந்த பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். நீங்கள் விருப்ப பாடலாக சுகம் எங்கே சொல்லவான வெற்றி பாடல் கேட்ட வேளை பாட்டு சவாரி தெருவில் வந்த வேளையில் உங்களுக்கு என்ன பாடல் விருப்ப பாடலாக தர வேண்டும்?
1: படம் புதையல்.
0: ஓ, அதுலயா குரங்கள், என்ன பாடல்?
1: விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலை.
0: இனிமையான பாடல் ஐயா. எத்தனை தடவை கேட்டாலும் அந்த இசையோடு கேட்க ஆசையாக இருக்கும். விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவு. புதையல் திரைப்படத்தில் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்புவேன். கேட்டு மகிழலாம். இணைந்தமைக்கும், நலம் கூறி நீண்ட நேரம் பேசியமைக்கும், கருத்துக்கள் தந்தமைக்கும் என்னுடைய நன்றி. இடையிடையே மஞ்சள் கடதாசிகள் தந்திருக்கும் என்னுடைய நன்றி. விழிப்புணர்வு செய்வதற்காக தூக்கத்தை கலைக்க கூடாது. ஒரு தடவை மணி அடித்து விட்டு நின்றுவிடும், உடனே தெரிந்துவிடும் இது கிருஷ்ணா தான், வானொலி வேலை செய்யவில்லை போல இருக்குன்னு நான் உணர்ந்து விடுவேன். மகள் அப்படி இருக்கின்றார் வந்து. இல்லை இல்லை, அது இந்த வேலை, இது உங்கள் வானொலி, உங்களுக்கு உரிமை உண்டு. 24 மணி நேரம் உங்களுடன் தொடர்பு கொள்வார். சரி, மகள்கு அனுஷா அப்படி இருக்கின்றார், உங்களோட இருக்கின்றாரா, வாக்களிக்க வந்திருக்கின்றாரா?
1: இருக்காங்க.
0: எங்கே பேசுவோம் மகளோடு? வணக்கம் மகளே. அனுஷியா வணக்கம். நலமாக இருக்கிறேன் அம்மா, இப்பொழுது நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கிறீர்களா? வாழ்த்து. உங்கள் எல்லோருடைய அன்பும் உங்களுடைய பிரார்த்தனையும் என்னை உருவாக்கி கொண்டு வந்து இறைவன் அருளோடு இங்கே அமர்த்தி இருக்கின்றது. சரியா? பேர குழந்தைகள் எப்படி இருக்கின்றார்கள்?
2: எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா.
0: இடையில சென்று வந்தீர்களா இந்த விடுமுறை நாட்களிலே?
2: இல்லப்பா.
0: போகவில்லையா? இவர் அழைத்து கொண்டு போக மாட்டார் என்ன? இழுத்து கொண்டு போங்கள், அதுக்கப்புறம் பார்த்து வரலாம். சரி, அங்கே உங்களோட காலநிலை நான் கிருஷ்ணாவிடம் கேட்கவில்லை, உங்களிடம் கேட்டு. எப்படி இருக்கின்றது காலநிலை? வெப்பம் தானே நம்ம எங்களுக்கு அதிவெப்பமாக இருந்தது. அந்த வழியில நான் இல்லத்துக்குள்ளே இருந்தேன் என்றால் என்னுடைய வைத்திய மருந்துகளோடு அடுத்து என்னுடைய நோக்கி அந்த அதிக வெயிலும் எனக்கு ஒவ்வாமல் இருந்தது. சரியான வெப்பமாக இருந்து இந்த வாரம் குறைந்து கொண்டு போகின்றது, கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. அதனால் குளிரூட்டியோடு தான் இருக்க வேண்டும், வெப்பம் தானே இங்கே. இருப்பினும் நலமாக இருக்கின்றோம். மகள் மீரா அவருக்கு இன்னும் பூரணமான குணம் அடையவில்லை. மீண்டும் அவள் என்னோடு கொஞ்சம் நெருக்கமாக எனக்கு உதவியோடு இருந்தபடியால் என்னுடைய இது அவருக்கும் பிடித்து விட்டது. அந்த அது ஒரு வைரஸ் குளிரோடு வந்தது. குரலே வரவில்லை. 2-3 நாட்கள் என்னோட ஓசை ஒன்றுமே வரவில்லை. அப்படி கொஞ்சம் பாரதூரமாக இருந்தது. சரி, கடந்ததெல்லாம் நன்மை கண்டு எண்ணிக்கொண்டு வருவதை கவனித்துக் கொள்ளலாம். பாடல்களை கேட்டிருப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன கோலம் அமைத்தீர்கள் என்று? பூக்கோலந்தான், பூக்கோலந்தான். வாழ்த்துக்கள். அது நல்ல மாக்கோலத்தில் அமைக்கின்ற பூக்கோலம் சிறப்பாக இருக்கட்டும், மங்களமாக இருக்கட்டும். நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா மகளே? போவோம் வாங்க.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. இந்த ஐந்து பாடல்களையும் கேட்கும் பொழுது எப்படி இருந்தது மகளே? நல்ல பாடல்கள், நல்ல பாடல்கள், சிறப்பு. சரி, அப்ப இன்று உங்களுக்கு என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் அனுஷியாவுக்கு?
1: சிவாஜி பாட்டு தான்ப்பா, பத்மினி பாடுறாங்க. என்னமோ ஒரு பாட்டுப்பா, அது டான்ஸ் ஆடுறாங்க, என்ன பாடன்னு தெரியலப்பா எனக்கு.
0: இந்த இது தில்லானாம்பாள் பாடல, தில்லானாம்பாளா?
1: ஆமாப்பா.
0: நலம் தானா என்று பாடலா, அல்லது மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னவா? முதல் வரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா அந்த பாடல்? நலம் நலம், அப்பாவே கேட்கின்றீர்கள், நலம் தானா, நலம் தானா அப்பா? வாழ்த்துக்கள், நல்ல பாடல். நலம் தானா, நலம் தானா என்ற பாடல் உங்களுக்காக ஒலிபரப்புவன் கேட்டு மகிழ்வோம். சிறந்த ஒரு பாடலுக்கு நீங்கள், உங்களுக்கு சிறந்ததென்று தெரிந்த பாடலுக்கு வாக்களித்த வேளை அந்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் மகளே. நன்றி அம்மா, மீண்டும் சந்திப்போம். கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் இருவருக்கும், நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்தில் பாட்டு சபாரி 151. இங்கே அன்புடன் பலர் வந்து வாழ்த்துக்களை தந்து கொண்டிருந்த வேளையிலே மகள் யோகா ராஜி அவர்கள் நீண்ட நேரம் அழைத்து கொண்டிருந்தார். அவருக்கு நிகழ்ச்சி புரியவில்லை, நான் வந்து தெரிவித்திருந்தேன் என்ற நிகழ்ச்சி இருக்கின்றது பாட்டு சவாரி என்று. அவர் அழைத்தபடி இருந்தார், அதனால் பாட்டு பாடல்களை முழுமையாக கேட்டாரோ தெரியவில்லை. மீண்டும் அவர் அழைக்கலாம். இப்பொழுது அன்பு உறவை அழைத்து விடுவோம். வந்த உறவை வந்துவிட்டார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, வாருங்கள்.
2: ஓம் நம சிவாயிலிருந்து ஆர் தேவா.
0: ஆர் தேவா அவர்களே, நீங்கள் வரும் பொழுது இங்கே ஐந்தெழுத்து மந்திரம் எங்களுக்கு ஒழித்து கொண்டிருக்கும். நலமாக இருக்கின்றீர்களா? சுகம்தானா?
2: நலமோடும் வளமோடும் ஜெயமோடும் இன்பமாகவும் இருக்கையா?
0: சுகத்தோடும் இருக்கின்றீர்களே ஐயா?
2: சுகத்தோடு.
0: எப்படி இருக்குது உங்களோட காலநிலை அங்கே?
2: வெப்பம் தயா, வெப்பம் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு.
0: இன்னும் நாள் இருக்கின்றது முடிவதற்கு இல்லையா? இந்த வெப்பம் இப்பொழுது முடியாது, பெரிய காற்று அதொரு பெரிய குறையோ. தஞ்சை மாவட்டம் இது நானே எதிர்கட்சிகளின் சதியா இருக்குமோ? வரும் வரும் அந்த பருவம் நினைக்க வேண்டும். பருவகாலங்கள் அங்கங்கு மாறி வரும் பொழுது அது உங்களுக்கு அந்த மழை வரும், வராமல் விடாது, ஒருபோதும் பொய்க்காது. நல்லவர்கள் தானே, நல்லவர்கள் வாழும் பூமியில் இப்பொழுது மழை நன்றாக அது கணக்காகத்தான் வரும். சிறப்பு. எப்படி இருந்தது பாடல்கள் கேட்கும் பொழுது?
2: நல்லா இருந்துச்சு, எல்லாம் உண்மையாக
0: இருந்துச்சு. நல்ல அங்கே உங்களுடைய ஆலயங்களுடைய திருவிழாக்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டதா உங்கள் அயலிலே?
2: முடிவடைஞ்சிட்டியா? ஓ,
0: நல்ல, இப்பொழுது ஆறுதலாக இருக்கின்றது, தெய்வ கடாட்சத்தோடு இருக்கின்றீர்கள், உடல் நலங்களும் சிறப்பாக இருக்கின்றது. அம்மா எப்படி இருக்கின்றார்? நல்லா இருக்க வேண்டும், நல்லா இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள், சிறப்பான செய்தி. நின்ற நாட்களும் சுகந்தானா என்று சுகமறிந்தோம், நலமறிந்தோம். இப்பொழுது ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா? செல்வோம்,
2: செல்வோம், செல்வோம்,
0: செல்வோம்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். அன்பு
1: தேவா,
0: ஐந்து பாடல்களையும் கேட்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: சுகமா
0: இருக்குதா? சுகமான பாடல்களை கேட்கும் பொழுது சுகமாகவே இருந்திருக்கிறது, சுருக்கமாக குறிப்பிட்டு. சரி, அப்படி என்றால் உங்களுக்கு என்ன பாடலை நாங்கள் ஒளிபரப்ப வேண்டும் தேவா?
1: நான் இந்த பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா, வால்நிலவை கேட்டு அந்த பாட்டு.
0: எங்க அப்பா, ஏதோ ரெண்டு பாட்டை பாடலாம் தானே ஐயா, ஒன்று மட்டும் பாடுறதா? பாட்டு கொண்டு நான் பாடட்டுமா, இனிமையான பாடல் அந்த பாடல். சரி, அந்த பாடலை ஒலிக்கும் போது கேட்டு மகிழ்வோம். சிறப்பாக வந்து இணைந்து அலங்கரித்தீர்கள், நிகழ்ச்சியை சிறப்பித்தீர்கள். நாங்கள் நலமாக மீண்டும் தொடர்வோம் இறைவன் நம்பிக்கையோடு. ஓம் நம சிவாய.
1: சிவாய நம சிவாய.

0: அன்பு மகள் வந்துவிட்டாள். வணக்கம் மகளே சியாமலா. வணக்கம்.
1: வணக்கம்
0: அப்பா என்று அழகாக அன்பாக அழைத்து கொண்டு அடிக்கடி நலம் கேட்டு கொண்டிருந்தீர். நலமாக வந்துவிட்டேன் மகளே, வந்துவிட்டேன். நன்றி மகளே, நன்றி. உங்கள் அனைவருடைய அன்பும் ஆதரவும் பிரார்த்தனைகளும் எனக்கு அனுகூலமாக இருந்தது. சுகமாக இருக்கின்றோம், சுகமாய் வர வேண்டும் நீங்களும். ஆமாம், இந்த பாடல் எப்பொழுதோ ஆயத்தமாக இருந்தது. என்னுடைய நோய் காரணமாகத்தான் 2 வாரங்கள் வர முடியவில்லை தானே. அப்படி இருந்தும் சுகமாக வந்து விட்டேன் என்பதற்க 5 சுகமான பாடலை கொடுத்து போட்டிக்கு விட்டுருக்கணும் இல்லையா? பிள்ளைகள் எல்லோரும் அப்படி இருக்கின்றார்கள். மக்கள் பேர மக்கள்
1: நல்லா இருக்கும்பா.
0: பேர்த்தி எப்படி
1: இருக்காங்க?
0: நல்ல பூர்ணமாக குணமடைந்து விட்டாளா? வாழ்த்துக்கள். ஓ சிறப்பு. சரி, நாங்கள் இந்த 5 பாடலும் என்று எப்படி இருந்த நினைத்திருப்போம். அப்பா சுகமாக வந்தவுடன் சுகமான பாடலை தருகிறார் அப்படியா? அங்கே
1: நல்லா இருந்துச்சுப்பா, எல்லா பாட்டுமே நல்லா இருந்துச்சு. எல்லா பாட்டுமே வாணியம்மா பாட்டு, பாதி பாட்டு வாணியம்மா பாட்டு இருந்துச்சு.
0: ஆமா, அதுல வந்து 3 பாடல்கள் போட்டிருக்கேன். நீங்கள் கூறியது 3 இல்லை 1 2 3 பாடல்கள், 4 பாடல்கள் தந்திருக்கின்றார் அவர். சுசீலாமா கட்டி காரை கவனிப்பு. வாழ்த்துக்கள். நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வருவோமா?
1: போலாப்பா, போலாப்பா
0: வாங்க.

0: வந்து விட்டோம். பாடுகின்றது பாடுகின்றது பாடிக்கொண்டே இருக்கின்றது. இந்த சுகம் என்பது எங்கள் எல்லோருக்கும் மிகவும் முக்கியமானது தான். நான் கூறிய தரவை நீங்கள் நான் கேட்ட தகவலை தந்து உடனே தந்தீர்கள். நலம் என்று அதே அநேகமாக நலம் என்றுதான் நீங்கள் பேசுவீர்கள். ஆனால் அது நலம் என்ற பாடலும் உண்டு, சுகம் என்ற பாடலும் உண்டு. அதை கிருஷ்ணன் பேசு
1: சுகம்னு கேட்டாலும் அதிகமாக உபயோகிக்கிற வார்த்தை வந்து நலமானதான்.
0: ஆமாம், எப்படி இருக்கீங்க, நலமா, நல்லா இருக்கீங்களா, தேவையில்லையாண்டெல்லாம் கேட்போம். ஆமாம், அது சுகம் தான். இது வந்து நன்றாக இருந்தது. இருப்பினும் நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று பார்த்தோம். இந்த வேளையில் உங்களுக்கு என்ன பாடலை நான் என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் மகளே?
1: அதிர்ஷ்டம் அழைக்கிறது படம்பா. அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொன்னது அந்த பாட்டுப்பா.
0: ஆஹா, அவரவர் என்ன திரைப்படம் என்றால் அதிர்ஷ்டம் அழைக்கின்றது. அந்த
1: அதிர்ஷ்டம் அழைக்கிறது.
0: இந்த அதிர்ஷ்டம் என்பது வந்து மகளே எங்களோட தமிழ் சொல் அல்ல என்றுதான் அறிய கிடக்கிறது. அதிர்ஷ்டம் என்று நாங்கள் கூறுகிறோம்.
1: ஆமாப்பா, இது நீங்களே ஒரு தடவை சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறப்பா.
0: திஷ்டம் என்பது தான் இந்த லக்கி. அதிர்ஷ்டம் என்றால் இல்லை என்பது என்று அவர்களுடைய கருத்து. வடமொழியில் எனக்கு அதிகம் மூச்செடுத்து பேசுவது இன்னும் சரியாக சீரடையவில்லை. பாதியிலே மகள் கூற சொல்ல சொல்ல வைத்தியருடைய ஆலோசனையும் இந்த மீறி கொண்டு ஓடி வந்தேன். என்னுடைய
1: பேசும்போதே நான்
0: என்னுடைய உங்களை விழுத்து விட்டு என்னால் செல்ல முடியாது. அதனால் நல்லதம்மா. அதிர்ஷ்டம் அழைக்கிறது என்ற திரைப்படத்து பாடல் உங்களுக்காக தருகின்றேன். இருப்பினும் நீங்கள் துணிந்து அதை உடனே ஊகித்து நலம் என்று எழுதியது நன்றி. உங்களுக்கு நீங்கள் மற்றவர்களும் எழுதியிருந்தார்கள் தானே. வாழ்த்துக்களம்மா. ஒளிபரப்பும் போது பாடலை கேட்டு மகிழ்வோம். இணைந்தமைக்கும் நன்றி. மீண்டும் நாங்கள் சந்திக்க வைத்த இறைவனுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிறுவனம் நான் செல்ல இருக்கின்றேன். பாடலோடு சந்திப்போம். நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி பாட்டு சவாரி.

0: மஞ்சுளா, வலைத்தளம் சரியாக இல்லையோ?
1: நீண்ட இடைவெளி ஆயிடுச்சு, இங்க வீட்டுள்ள இருந்தா சரியா
0: நீண்ட இடைவெளி தான், நீண்ட இடைவெளியா பேசவில்லை. நல்ல நல்ல பாடல்களை நீங்கள் தந்து கொண்டிருக்கின்றீர்கள் விடுமுறை விருப்பம் நேயர் விருப்பம் பகுதியிலே. அன்று ஒரு பாடல் அந்த முதல் வரி மாறி வந்ததால் என்னால் எடுக்க கடினமாக இருந்தபோலே உங்களுக்கு ஒரு தகவல் தந்தவுடன் அப்போ அவருக்கு அனுப்பி வைத்தீர்கள், என்னுடைய நன்றி. சிறப்பு நலமாக இருக்கின்றீர்களா மகளே? மஞ்சுளா, மஞ்சுளா, ஒலித்தளம் ஒலி இலை சரியில்லையோ? மஞ்சுளா, நீங்கள் இணைப்பில் இணைப்பில் இருக்கின்றீர்கள், பேசுங்கள்.
1: நல்லா இருக்கிறோம்பா,
0: நல்லா இருக்கும்.
1: நீங்க இப்ப நீங்க பாட்டு போடும்போது பேசுறீங்க, உங்க குரல் பழையபடி இல்லப்பா.
0: பழையபடியில் இன்னும் சீராகவில்லை மகளே, என்னுடைய நோய் இது ஒரு பொல்லாத
1: பேசுறது,
0: பொல்லாத வருத்தமா கேட்கவில்லையா நான் பேசுவது? ஓம் சரி, நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு போவோம் பாருங்கள். நாங்கள் ஆ சரி, இப்போ நாங்கள் வாக்களித்து விட்டு வந்து பேசுவோம், முதலில் வாக்காடி செல்வோம் பாருங்கள்.

0: பாட்டு சவாரி 151. 151வது பாட்டு சவாரியிலே வந்து சுகம் என்ற முதல் பதத்தை தாங்கி பாடல்கள். வந்துவிட்டார் மகள் மஞ்சுளா அவர்கள். வணக்கம், வணக்கம், வந்துவிட்டீர்கள், வாருங்கள். பேசுவது கேட்கின்றதா? இப்பொழுது அப்படி இருங்கள், உங்களை நான் வாக்குச்சாவடிக்கு அழைத்து கொண்டு போகின்றேன். முதலில் வாக்களித்து விட்டு பேசுவோம், வாருங்கள்.
1: சரிங்கப்பா.

0: வந்து விட்டோம் காற்று அலைக்கு. ஐந்து பாடலை கேட்கும் பொழுது அப்படி இருந்தது மஞ்சுளா உங்களுக்கு?
1: எனக்கு அஞ்சு பாட்டுமே ரொம்ப பிடிக்கும்பா.
0: அடேங்க அப்பா, அப்ப அஞ்சு அஞ்சு வாக்கு தந்திருந்தா அஞ்சுக்கும் போட்டிருப்பேன். இருப்பினும் ஒரு பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். நீங்கள் தெரிவு செய்து தந்த அந்த பாடல் வெற்றி பெற அப்பாவினுடைய வாழ்த்துக்கள். நல்ல நல்ல பாடல்கள், கிடைக்காத பாடல்கள் எல்லாம் தெரிவு செய்து அனுப்பி வைக்கிறீர்கள். நேயர் நேரம் விடுமுறை விருப்பத்தில் மிகவும் சிறப்பான பாடல்கள், என்னுடைய வாழ்த்துக்கள் முதல் கண். இரண்டாவது, சில பாடல் என்னால் தெரிவு செய்ய முடியாத பாடலை உடனே தவறுதலாக இருக்கிறது மகளே என்றவுடன் உடனே அனுப்பி வைத்து விடுறீர்கள், எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அந்த வரிகள் மாறி வந்தால் ஒரு சொல்லு மாறினாலும் சில வேளை எங்களுக்கு கடினமாக இருக்கும். அதை பெற்றுக்கொள்ள முன்பு இருபட்டு எங்களிடம் இருக்கும் இருபட்டுக்களிலே எல்லா பாடலும் எடுக்கக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது இந்த யூ வலைத்தளத்திலே தானே நாங்கள் எடுக்க வேண்டும், சமூக வலைத்தளத்திலே. அதனால் சில சிரமங்கள் ஏற்படுவது. ஆனால் நல்ல தெரிவு, அடுத்தவர்களுடைய தெரிவுகளும் சிறப்பு, ஆனால் உங்களுடைய தெரிவுகளும் வித்தியாசமான தெரிவு, மிகவும் சிறப்பாக இருக்கிறது மகளே. உடல்நலம் அப்படி நலமாக இருக்கின்றீர்களா? வயசான காலத்திலே சரியில்லை, உங்களுக்கு
1: என்ன? எனக்கு உடம்பு வலி பயங்கரமா, மாத்திரை சாப்பிட்டோம் அவ்வளவா கேக்குதுன்னு சொல்ற அளவுக்கு இல்லப்பா. நேரம் எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியவே போறது இல்லை இப்போ.
0: அப்படியா? உடல் உழைப்பு கடினமோ? உங்களுடைய விவசாயம் எப்படி செய்யறது? ராணுவ வீரர் எப்படி இருக்கின்றார்?
1: உட்கார்ந்து செய்யற வேலை எல்லாம் செய்யறும்பா, நான் எல்லா வேலையும் நடந்துதான்
0: எங்கேயும்
1: போறது இல்லை. வேலை ஆனா நாள் முழுதுக்கும் இருக்கு, வேலை இருந்துனேதான் இருக்கு, வேலை செஞ்சுனேதான் இருக்கிறேன்.
0: அப்படியா? பிள்ளைகள் பேர குழந்தைகள் எப்படி இருக்கின்றார்கள்?
1: நல்லா இருக்கிறாங்க.
0: நீங்கள் கொஞ்சம் நடைப்பயணம் செய்ய வேணும் மகள். ஓரளவு அதிக தூரம் தேவையில்லை, ஒரு கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டும். ஏன்னா அந்த மூட்டு வலி வந்து வாய்வோடு சம்பந்தப்பட்ட, வாதத்தோடு சம்பந்தப்பட்டது. அதற்கு நீங்கள் ஆங்கிலேய வைத்தியசாலையை செல்கின்றீர்களா அல்லது ஆயுர்வேதம் அப்படியான வைத்தியம் பார்க்கின்றீர்களா? நாட்டு வைத்தியம் கொஞ்சம் நாள் பிடித்தால் முற்றாக குணப்படுத்தி விடும். அது மிகவும் சிறப்பானது, இயற்கை மூலிகைகளை கொண்டது ஆங்கிலேய வைத்தியம். இப்பொழுது எல்லாம் அதையும் இதையும் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுதான். இருப்பினும் மனத்துணிவு முக்கியம், மனம் நம்பிக்கையோடு நடக்க கொஞ்சம் தூரமாக நடக்க வேணும். நான் எனக்கு முற்றாக முடியாது, நான் ஊன்றுகோல் உபயோகித்து தான் நடைப்பயிற்சி போவேன். நடைப்பயிற்சி
1: நானும் நிலத்துக்கு போனா கோல் எடுத்துதான்பா போறேன்.
0: அப்படியா?
1: அது கூட முடியல, எனக்கு அது கூட முடியல.
0: அப்படியா?
1: வண்டியில கூட்டு போய் விட்டாங்கன்னா அங்க போய் உட்காந்துன்னு அங்க இருக்கிற வேலையை செய்யறமா உட்காந்து
0: உட்கார்ந்து கொண்டு செய்கிறீர்கள். மற்றது உடற்பயிற்சி முக்கியமானதுதான் மகளே, கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேண்டும். உடல் பருமன் எப்படி உங்களுடைய? நீங்கள் பருமன் கூடி இருக்கின்றீர்களா குறைந்திருக்கின்றீர்களா? ஓ இல்லை, நான் கேட்பது உங்களுடைய உடல் பருமன் வெயிட் கூடி இருக்கின்றீர்களா குறைந்திருக்கின்றீர்களா?
1: ஓ
0: வெயிட் போட கூட மகளே, அதற்கு கொஞ்சம் நடக்க வேண்டும், மெதுவாக கையை வீசிக்கொண்டு. அதிகமாக பெரிய போட்டிக்கு நடப்பது போல விசையாக நடக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் வீட்டு உங்கள் எல்லைக்குள்ளேயே நீங்கள் சுத்தி நடக்கலாம். வீதியிலே ஒரு சில தூரம் நடக்கலாம், முடிந்த அளவு அப்படி செய்து பாருங்கள் மகளே, சுகமாக இருக்கும். ஆனால் நிறைய குறைக்க வேணும் மகளே, நிறைய குறைக்க வேணும். கூட்டுவது, உரல் உலக்கையில இடிப்பது, அம்மை குழவியில இழுத்து அரைப்பது, இது எல்லாம் நல்ல உடற்பயிற்சி பெண்களுக்கு. கவனமாக இருக்க வேண்டும். உதவிகள் இருக்கின்றதா?
1: சரிங்க,
0: உதவியோ இருக்கின்றதா உங்களுக்கு? மருமக உதவி இருக்கிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பாக இருங்கள், மகிழ்வாக இருங்கள். என்ன பாடல் உங்களுக்காக இருந்து நான் ஒளிபரப்ப வேண்டும் மஞ்சுளா? இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி மஞ்சுளா. உங்களோடு பேசியதில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு. நலமாக இருப்போம், வளமாக இருப்போம், இறைவன் துணை உண்டு. வாழ்த்துக்கள் மகளே. நன்றி அம்மா.
1: நன்றிப்பா,
0: ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நான் அம்மாவிடமும் கூறுகிறேன். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள்.

0: சவாரி போவதற்கு வந்துவிட்டார் அன்பு மகள் ரேவதி அவர்கள். வணக்கம் ரேவதி. வணக்கம். இப்படியே நாற்காலிலே அமர்ந்தோண்டு நாற்காலில் இருக்கின்றேன். நான் நலமா இருக்கிறேன் மகளே. இப்பொழுது நலமடைந்து உங்கள் எல்லோருடைய பிரார்த்தனை அன்பு ஆதரவு எல்லாம் இருக்கும் வேளையில் இறைவனுடைய கருணையோடு அன்பு மகள் மீரா அவனுடைய உதவியோடு வைத்தியர்களின் ஆலோசனைகளோடு இருக்கின்றேன். எல்லாம் பெற்று மீண்டும் உங்களோடு வந்து சந்தித்து சுகம் சுகமே என்ற பாடலோடு வந்திருக்கின்றேன். உங்கள் வைத்திய அறிக்கை என்ன கூறுகின்றது?
1: இன்னைக்கு போனப்பா எடுத்து உள்ளுக்குள்ள வச்சாங்கல்ல அதை தயிர் பிரிச்சாங்க பாதிக்கு மேல. இரு வாரங்களுக்கு பிறகு வர சொன்னாங்கப்பா. நடுவில் ஏதாவது ரொம்ப பிரச்சனைனா வாங்க நல்லா தான் இருக்கிறது.
0: உங்களுக்கு கேட்கும் சக்தியில் எந்த விதமான பிழையும் இல்லை தானே?
1: இது வந்து கேட்கறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை.
0: ஓ, சம்பந்தம் இல்லை.
1: அதில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல்.
0: ஆமாம். அதுதானே இப்பொழுது தொற்று இன்ஃபெக்ஷன் தானே, அலர்ச்சி தானே எல்லா இடம் எனக்கும் ஏற்பட்டது அதுதானே. நல்லபடியமாக போய் சமூகத்தோடு இப்போ இந்த நுண்ணி வந்ததின் பின்பு நான் ஒரு தடவை பாரிய நிலையில் இருந்து சுகமடைந்து மகள் மிகவும் கவனமாக வைத்து எங்கும் செல்ல விடுவதில்லை. இப்பொழுது நான் செல்ல வேண்டிய ஒரு அத்தியாவசியம் ஏற்பட்ட ஒரு அன்னையினுடைய இறுதி சடங்கிலே கலக்க சென்றேன். அங்கு இருந்தவர்கள் இந்த நுண்ணியோடு வந்தவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அது என்னை பற்றிவிட்டது, அது கொஞ்சம் என்னை கடினப்படுத்தி விட்டது மகளே. இருப்பினும் நோய் இல்லாமல் யாரும் வாழ முடியாதானே. நீங்கள் மறு கவனமாக இருக்கணும். அந்த காலத்துக்குள்ளே தான் நீங்கள் கூறினீர்கள் போக இருக்கின்றேன் என்று. நீங்கள் போவதற்கே நான் படுத்து விட்டேன் இங்கே வருத்தத்தில். பின்பு பதிவில் நான் பேசிக்கொண்டேன். கவனமாக இருக்கணும் மகளே. அது விரைவில் குணமடைந்ததும் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் நோய்
1: பண்ணினதுனால
0: சரி, அது ஒரு நரம்போடு சம்பந்தப்பட்டது என்று தான் நினைக்கின்றேன். விரைவில் குணமடைய இறைவன் நல்லருள் புரிவார். எங்களுடைய ஆசிகளும் உங்களுக்கு உண்டு.
1: நன்றி.
0: நன்றி மகளே. சரி, இந்த ஐந்து பாடலும் அப்படி இருந்தது. ஆனால் ஒன்றுக்கு போடத்தானே வேண்டும். பாருங்கள், வாக்குச்சாவடிக்கு முதலில் போவோம்.
1: அப்பா அது வந்துகிட்டே வாக்குச்சாவடிக்கு.

0: காட்டலைக்கு வந்துவிட்டோம் மகளே. நீங்கள் இந்த விடுமுறை நாள் எனது விடுமுறை காலங்களிலே நிகழ்ச்சிகளை கேட்டீர்களா? பாடல்கள் இடையிடையே எங்களுடைய வானொலியில் சில கணினி பிரச்சனைகள் ஏற்பட்டு இங்கு பெருமழை பொழிந்த இடத்தில் இடி விழுந்து அந்த இடி தாங்கியிலே அது எங்களுடைய ஆளிகள் எல்லாம் அது இங்கே எப்படித்தான் நடைபெறும் அம்மா? இது வந்து நாங்கள் வட துருவத்து அண்மை குத்து கொண்டிருக்கும் பொழுதிலே இது ஒரு எக்ஸ்ட்ரீம், அதாவது அந்த மிதமிஞ்சிய காலநிலையை கொண்டது தானே. மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் பனி விழுந்தாலும் காற்றடித்தாலும் மிதம் மிஞ்சி அளவுக்கு மிஞ்சி தான் வரும். அந்த வகையிலே அன்று இரண்டு தடவைகள் மின்னல் முழக்கங்கள் ஏற்பட்டு தண்டர் அதிகமாக ஏற்பட்ட வேளையிலே அது தானாகவே அந்த ஆளிகள் நிறுத்த ஆட்டோமேட்டிக் சுவிட்சிலே நின்றுவிடும். ஆளிகள் தானியங்கியாக இருக்கும். மிதமிஞ்சிய ஆபத்து வரும்போது இங்கே மின் தாக்கி அல்லது இடி வந்து ஆபத்துகள் வருவது குறைவு. ஏனென்றால் எல்லா கட்டிடங்களும் சிறிய வீடு பெரிய கட்டிடம் என்று எங்கெங்கு உயர்வாக இருக்கின்றோ அங்கங்கு அந்த மின் இடி வரும்போது அதை ஈர்த்து கொள்ளுகின்ற கருவிகள் பொருத்தி இருக்கின்றார்கள். அதனால் மக்களுக்கு சேதங்கள் வராது, கட்டிடங்களுக்கு சேதங்கள் வராது, ஆனால் மின் கட்டுப்பாடு நின்றுவிடும். மின் என்றால் எங்களை போன்ற இந்த வானொலி மற்றது அந்த குளிர்சாதன பெட்டிகள் சில சில தொழிற்சாலைகள் எல்லாம் வலுவிழந்துவிடும், பாதிக்கப்பட்டதால் அதனால் ஏற்படுகின்ற நஷ்டங்களை தவிர ஒரு மக்களுக்கு துன்பங்கள் ஏற்படுகிறது. வைத்திய சாலைகளில் எல்லாம் பிரத்யேகமான மின் இணைப்பு வைத்திருப்பார்கள். வைத்தியசாலையிலே ஒரு சத்திர சிகிச்சை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒன்று வந்தால் அந்த மின் தாங்கி வலு இழந்து விட்டால் உடனே வலு கொடுக்கக்கூடிய வேறு ஒன்று வைத்திருப்பார்கள் செயற்கையாக. அதனால் ஆபத்துக்கள் இல்லை, நாங்கள் இருக்கின்றோம் வாழ்கின்றோம். அதனால் தான் இடையே நீண்ட இரண்டு மூன்று நாட்கள் கூட எங்களுக்கு அது தடை ஏற்பட்டிருந்தது, மீண்டும் சிறப்பாக இருக்கின்றது. சரி, இன்று நீங்கள் வந்து இணைந்து நல்ல பாடலை தெரிவு செய்து தந்திருக்கிறேன். உங்களுக்காக என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும்?
1: எனக்கு வந்து இந்த பகை கொண்ட உள்ளம் உயரத்தின் தீராத கோபம் யாருக்குலாபம், தீராத கோபம் யாருக்கு லாபம். எல்லோரும் நல்லவரே படம் பாப்பா.
0: அப்ப எல்லோரும் நல்லவரே என்றாலம்மா ஏனம்மா பகை கொண்ட உள்ளம் பெறுகிறது? எல்லோரும் நல்லவர்கள், அவர்களுக்கும் பிறழ்வுகள் ஏற்படுவது வழக்கம். சொல்லுவார்கள் வாயில சனியன் என்று சொல்லி, எனக்கு வாயில சனியன். அதுதான் இந்த பகை கொண்ட உள்ளங்களை கொண்டு வருவது. இல்ல பகை இல்லாமல் உலகில் நட்பு இல்லை அம்மா. பகை ஒன்று ஒன்று ஒன்று இருப்பதால் தான் நட்பு என்பதனுடைய பெருமதி எங்களுக்கு புரிகின்றது இல்லையா? சிறப்பா நல்லதொரு கருத்துள்ள பாடலை, சமூகத்துக்கு ஏற்ற ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். இந்த ஐந்து பாடல் நல்ல பாடல் என்று கூறினீர்கள். ஐந்து பாடல் நாங்கள் அடிக்கடி கேட்டாலும் எங்களுங்கள் உள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி விருப்பத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வந்த பாடல்கள். நல்ல பதிவை தந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். என்று அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது? உங்களுக்கு வெளியே செல்வது இல்லையா?
1: அதாவது மத்தியானம் கொஞ்சம் காலையில கொஞ்சம் மூடின மாதிரி இருந்த, அப்புறம் மத்தியானம் வெயிலப்பா, அப்புறம் கொஞ்சம் தூரலும் போட்டது.
0: ஓ, அப்ப பெரிய மலை சிறிய மலை தூரல் மலை என்ற எல்லாவற்றையும் பார்க்கின்றீர்கள். நல்லது நல்லது. எங்களுக்கு மிதமிஞ்சிய வெப்பம் இருந்து குறைந்து இடிமின்னல் மழை வந்து அடங்கி இப்பொழுது சாதாரணமாக இருக்கின்றது. சர்வமாகிவிட்டது எல்லாம் சர்வோதயம் போன்று சர்வம் சர்வம் சர்வம் எல்லாம் ஒன்றாகி வந்து நன்றி,
1: சந்தோஷமா.
0: நன்றி அம்மா, பேசி மகிழ்ந்தது. நீண்ட நாட்களுக்கு முன்பு பேசி மகிழ்ந்தோம், சிறப்பாக இருக்கின்றது. உங்கள் பாடல் ஒலிபரப்புவேன், கேட்டு மகளலாம். நலமாக இருங்கள், வளமாக இருங்கள், மனம் தளர வேண்டாம், மனம் தளர வேண்டாம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி.

0: எங்கே என்று தேடினேன் ஓடி எங்கே என்று தேடினேன் ஓடி வந்துவிட்டார் மன்னர் ஜோர்ஜ். வணக்கம் ஜோர்ஜ் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, பேரரசர் ஐயா.
0: மன்னர் என்றும் பேரரசர் என்றும் நாங்கள் பேசிக்கொள்கிறோம். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், வாழ்த்துக்கள். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? நலமா இருக்கணும், பணியில் இருக்கின்றீர்கள் என்று உங்களுடைய பரபரப்பிலிருந்து என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. சரி, உடனடியாக வாக்குச்சாவடி போவோம் பாருங்கள்.

0: வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்து விட்ட ஜோஜ் அவர்களே நன்றி, உங்கள் பிரசன்னத்துக்கு எங்களுக்கு வாக்க வந்து இணைந்த நன்றி. பணி எப்படி மிகுவாக இருக்கும் என்று
1: எண்ணுகின்றேன்.
0: நலமாக இருக்கும். என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் உங்களுக்கு?
1: ஆடலுடன் பாடலை கேட்பது.
0: அப்படியா? அப்படியா, ஆடலுடன் பாடலை கேட்டது நல்ல அந்த பாடல். சரி, அந்த பாடலை உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன். இணைந்தமைக்கு நன்றி. விரைவில் உங்களை நான் தாமதிக்காமல். நன்றி, நன்றி ஜோஜ், நன்றி, நன்றி அனைவருக்கும் நன்றி. ஆடலுடன் பாடலை கேட்டேன் என்று கேட்டு, ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் என்று அவர் சுகம் கூறிவிட்டு சொல்கிறார். ஆடலோடு பாடலை கேட்க, அங்கே ஆட முடியாதவர் பாடலைத்தான் கேட்க முடியும். அவருக்கு அவருடைய பணி அப்படியானது. அவருக்காக அந்த பாடலை கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு தொடர்வோம். பாட்டு சவாரி 151 ஒரு மணி 4 நிமிடமாகிவிட்டது. நாங்கள் நிகழ்ச்சியை வாக்குச்சாவடி அவர்கள் அடைக்கும் நேரமும் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு ஒளியும் தரவில்லை. எங்களுக்கு 1:04 என்று காட்டும் வேளையிலே நண்பகலை தாண்டி பிற்பகலுக்கு செல்கின்றோம். நீங்கள் இன்னும் முன் இரவிலே இருக்கின்றீர்கள். 10:34 நிமிடத்துடன்.

சிறப்பான சுகம் என்ற பதம் தாங்கி ஐந்து பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வரிசையிலே நின்று ஒலித்து சவாரியை செய்த வேளையில் எங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்களை நாங்கள் தெரிவு செய்து கொண்டு வந்து எங்கள் வாக்காக தந்துவிட்டு செல்லும் பொழுது வாக்காளர்களாக நீங்கள் வந்த வேளையிலே ரசிகர்களாக இருந்து பாடலை கேட்டு மகிழ்ந்துவிட்டு உங்கள் விருப்ப பாடலையும் தந்து சென்றிருக்கின்றீர்கள். அன்பு மகளே மஞ்சுளா, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களா என்று எண்ணுகிறேன். உங்களுக்கு விருப்பமான பாடலை பதவியிலே இட்டுவிடுங்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்து கொண்டிருப்பது பாட்டு சவாரி 151 பல்லவி சரணங்களை இடையிடையே பாடுகின்றது இன்றைய போட்டி பாடல்களுக்குள்ளே. மஞ்சுளா அவர்கள் பாடலை தந்திருக்கின்றார். சோழனின் மகளே வா என்ற பாடலை கேட்க விரும்புகின்றார். அவருக்காக அந்த பாடல் நாங்கள் தொடர்ந்து இவர்களோடு சேர்ந்து ஒலிபரப்பி கேட்டு மகிழ்வோம். நன்றி மஞ்சுளா, நீங்கள் பாடலை எழுதி அனுப்பியமைக்கு வாழ்த்துக்கள்.

0: சுகம்தானா சொல்லு கண்ணே.
1: சுகம் என்ற பதம் தாங்கி ஐந்து பாடல்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுகம் ஆயிரம் சுகம் சுகம் அது, சுகம் சுகமே தொட தொடத்தானே, சுகமான ராகங்களே, சுகம்தானா சொல்லு கண்ணே என்ற பாடல்கள் அடுத்தடுத்து வந்து எங்களை தாக்கிக் கொண்டிருக்கும் வேளையில் எங்கள் இதயத்துக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய பாடல்களை நாங்கள் தெரிவு செய்து கொண்டு வந்து சுதந்திரமாக வாக்களித்து சென்றிருக்கும் வேளையில் முதலாவது ஒளி கிடைத்திருக்கின்றது. இன்னும் இரண்டு ஒளி கிடைத்தால் நாங்கள் நிகழ்ச்சி வாக்குச்சாவடி அடைக்கப்படும். அதன் பின்பு நாங்கள் எண்ணிக்கையை பார்த்து சரியான பாடல் என்று எது சிறந்த பாடல் என்பதை கண்டுகொள்ளலாம். அந்த வேளையிலே வந்து தூரதேசம் வேலை நேரம் எதுவும் பாராமல் சிரமத்தை பாராமல் ஓடி வந்து வாக்குகளை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் சந்தர்ப்பம் இருக்கின்றது, வர இருப்பவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள். காத்து கொண்டிருக்கின்றோம், ஓடி வாருங்கள்.

ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே திங்கள் தோறும் மலரும் பாட்டு சவாரி என்றும் மலர்ந்த வேளையிலே சுகம் என்ற பதம் தாங்கி 5 பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக பாடி எங்கள் காதோரம் இனிக்கச் செய்து அவர்களுக்குள்ளே எந்த பாடல் நாங்கள் நான் எங்களில் யார் சிறந்தவர் என்று கூறுங்கள் என்று கேட்பது போன்று சவால் விட்டு சென்றிருக்கின்றன. ஆனால் எங்கள் உறவுகளோ பாடல்களை கேட்டு சுவைப்பதிலே வீரர்கள் வேகம் விவேகமாக ஓடி வந்து அந்த பாடல்களின் பொருள், பாடலுடைய இசை, பாடலின் குரல், பாடல் வந்த திரைப்படம், பாடலை அமைத்தவர்கள் என்றெல்லாம் பல ஏதுக்களை வைத்து பல விடயங்களை அங்கே நுணுக்கமாக ஆராய்ந்து இவர்கள் எப்படி செய்தாலும் என்னுடைய மனதுக்கு எந்த பாடல் பிடித்தது என்று நேர்மையாக தங்களுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். இன்னும் சில நிமிட நேரங்களில் தீர்ப்பு வெளியாக்கப்படும். ஒளி இன்னும் ஒரு ஒளியைக்காக எதிர்பார்க்கின்றோம். இன்னும் ஒரு வெளிச்சம் வந்தால் நிகழ்ச்சி வாக்குச்சாவடி மூடப்பட்டு உங்கள் தெரிவு பாடல்கள் ஒலிபரப்பப்படும். இப்பொழுது நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்குகளை தருகின்றீர்கள். வாக்காளர்களை கொண்டு வந்து நாங்கள் தேர்தலை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பாட்டு சவாரி என்ற நிகழ்விலே பாட்டு சவாரியில் 150 வாரங்களை கண்ட எங்களுக்கு இன்று வெற்றிகரமாக 151 வாரத்தை தொட்டிருக்கின்றோம். முடிவை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். விரைவில் முடிவு கிடைக்கும்.

மூன்றாவது வெளிச்சம் தந்துவிட்டார்கள். வாக்குச்சாவடியை மூடுகின்றார்கள். வந்து வாக்களித்த அனைத்து உறவினர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நான் இன்று பாட்டு சவாரி 151 நான் இணைகின்றேன் இறைவன் அருளுடனும் உங்களுடைய அன்புடனும் என்று எழுதியவளை அனைவரும் வரவேற்றிருந்தீர்கள். அதே போன்று ஆதரவோடு ஓடி வந்து எங்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து நிகழ்ச்சியையும் அலங்கரித்து சென்றிருந்த உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது இன்றைய பாட்டு சவாரி நிகழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்பு சுகம் என்ற பதத்தில் பாடல் வருகின்றது என்று கூறாமல் தரவுகளை கூறி என்ன ஒன்று கண்டுபிடியுங்கள் என்ற வேளையிலே ஒவ்வொருவரும் வந்து சரியாகத்தான் தந்திருக்கின்றீர்கள். சரியான சரியை பதத்தை தந்தவர் கிருஷ்ணனாக தெரிவு செய்யப்பட்டு அவருடைய வெற்றி பாடலாக சுகம் எங்கே சொல்லவா என்ற வரி கொண்ட பாடல் அனுபவம் புதுமை என்ற திரைப்படத்தில் இருக்கின்றது தாருங்கள் என்று கேட்ட வகையிலே கிருஷ்ணா உங்களுடைய வெற்றி பாடலை முதலில் கேட்போமா? இதோ அந்த பாடல்.

இளமங்கை கண்ணுக்குள்ளேதான் சுகம் என்று எங்கே தேடினாலும் கிடைக்கும் என்ற கருத்தோடு வந்த ஒரு பாடல் அனுபவம் புதுமை திரைப்படத்தில் இருந்து இசையரசர் இசையரசியின் குரலே மெலிசை மன்னரின் இசையிலே ஒலிக்க வைத்தார் அன்பு கிருஷ்ணா. உங்களுடைய வெற்றி பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்ந்து கொண்டோம். அந்த வகையில் நீங்கள் இன்றைய பாட்டு சவாரியை அலங்கரித்து வாக்களிக்க வந்த வேளையிலே நல்ல பாடல் என்று தெரிவு செய்த பாடல்கள் நீங்கள் வாக்களித்துவிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலாக புதையல் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்டீர்களே, விண்ணோடும் முகிலோடும் என்று பாடுகின்றது. அந்த பாடலையும் இப்பொழுது உடனே கேட்டுவிடுவோமே உங்களோடு நாங்களும் இணைந்து.

சிறப்பான ஒரு ஊடல் பாடல் புதையல் என்று ஆண்டுகள் பல கடந்த அந்த திரைப்படம் 1957வது ஆண்டு வெள்ளித்திரைக்கு வந்து எங்களை மகிழ்வித்த பாடல்களுள் இந்த பாடலும் மிகச்சிறப்பான பாடல். இசை அரசி உடன் இணைந்து இசை சித்தர் சிதம்பரம் ஜெயராமன் ஐயா அவர்களுடைய குரலோடு நாங்கள் கேட்டு மகிழ, மெல்லிசை மன்னர்களாக இருந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இசை கொடுத்திருந்தார்கள். அற்புதமான இந்த ஊடல் வரிகளை தொகுத்துவிட்ட கவிஞர் திலகம் ஆத்மநாதன் அவர்கள். இனிமையான இந்த பாடலை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல் கிருஷ்ணன் அவர்களுடைய அன்பு மனைவி என் அன்பு மகள் அனுஷ்யா நீங்கள் வந்து சிறப்பாக பாடலை தெரிவு செய்து தந்ததோடு மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியை அலங்கரித்து அப்பாவிடம் கேட்பது போன்று நலம்தானா நலம்தானா என்ற ஒரு பாடலை தில்லானா மோகனாம்பாளிலிருந்து கேட்டீர்கள் அல்லவா, அந்த பாடலையும் கேட்டுவிடுவோமே என்று மொத்தம் 7 உறவினர்கள் வந்து அலங்கரித்து நீங்கள் வாக்களித்த வேளை வாக்குகள் எண்ணிக்கையை அவர்கள் இன்னும் எனக்கு அனுப்பவில்லை, அனுப்பியவுடன் உடனே வாசித்து விடுவேன் இந்த பாடல் என்று வெற்றி பாடல் என்று. அதற்கு முன்பு நீங்கள் எல்லோரும் நலம்தானா நலம்தானா என்று கேட்கும் மகிழ்வான பாடலை தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து அனுஷ்யா உங்களுக்காக தருகின்றேன்.

சிறப்பான அந்த பாடல். திரைப்படத்தின் பெயரும் பாடலின் பெயரும் தெரியாது விட்டாலும் தமிழிலே பத்மினி அவர்கள் நடனம் ஆடுகின்றார்கள், சிவாஜி கணேசன் நடிக்கின்றார்கள், நாட்டிய பாடல் என்றவுடன் நானும் புரிந்து கொண்டேன். தில்லானா மோகனாம்பாள் என்ற திரைப்படத்தை அன்பு மகளே அனுஷியா, உங்கள் விருப்பப்படி நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற நல்லுள்ளம் படைத்து கேட்ட உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தருகின்றேன். திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசையமைத்துவிட்ட இந்த பாடலுக்கு அன்புடன் அபிநயித்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள். நாட்டிய பேரொளி பத்மினி அம்மா அவர்கள் ஆடுவதற்காக சுசீலா அம்மாவும் குரல் கொடுத்த அற்புதமான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே எனக்கு வாக்குச்சாவடியிலிருந்து உங்களுடைய பெறுபேறுகள் வந்துவிட்டன, அதை படிக்க வேண்டுமல்லவா என்று 7 உறவினர்கள் வந்து மகிழ்வாக வாக்களித்திருந்தார்கள். கிருஷ்ணன், அனுஷியா, தேவா, சியாமளா, மஞ்சுளா, ரேவதி, ஜார்ஜ், மேலும் பல உறவுகள் வர இருப்பினும் அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லையோ காலம் பொருந்தவில்லையோ வலைத்தளம் சிறக்கவில்லையோ தெரியாது. ஆனால் எல்லோருக்கும் தெரியும் என்று 151வது பாட்டு சவாரி ஒலிக்க இருக்கின்றது. நான் காற்றலைக்கு வருகின்றேன் என்று உங்கள் அனைவருடைய சம்மதமும் நான் பெற்றிருந்தேன். அந்த வகையில் முடிந்த வரையில் வந்தவர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வந்து தந்துவிட்டீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களும். அந்த வழியிலே ஆரம்பத்தில் யோகா ராஜி அவர்கள் அழைத்து அழைத்து அழைத்து கொண்டே இருந்தார். நான் உங்களோடு ஆரம்ப உரை தந்து கொண்டிருந்த வேளையிலே அவர் அழைத்து அழைத்து கொண்டிருந்தும் என்று அவர் சளைத்து விட்டார். அவர் நினைத்தார் போல் இன்று வரவில்லை, இது நிகழ்ச்சி பதவி தெரியவில்லை, மறுகொலி வரப்போ தெரியவில்லை, குரல் மட்டும்தானே வருகின்றது என்று அவர் எண்ணியிருப்பார். ஏனென்றால் அவர் நீண்ட நேரம் அழைத்த பொழுது அவர் அழைப்பை என்னால் இணைக்க முடியவில்லை. காரணம் அப்பொழுது தான் நிகழ்ச்சி ஆரம்பித்து கொண்டிருந்தது. அதனால் அவர் நேரத்தை கருதி அவர் மீண்டும் வரவில்லை. வந்திருந்தால் எங்களுக்கும் ஒரு வாக்கு கூட கிடைத்திருக்கும், அவருக்கும் சில அற்புதங்கள் அனுபவங்கள் கிடைத்திருக்கும், அவருக்காகவும் ஒரு பாடலை நாங்கள் ஒளிபரப்பி இருக்கலாம். இருப்பினும் இந்த 7 உறவினர்கள் வந்து தாராளமாக தங்கள் மனதை திறந்து நல்ல சுதந்திரமாக வாக்களிப்பு சென்ற வேளையிலே மொத்தம் 7 வாக்குகள் கிடைத்தன. இந்த 5 பாடல்களுக்கும் சுகம் 1000, சுகம் சுகம் அது, சுகம் சுகமே மே தொடவே என்ற பாடலோடு, சுகமான ராகங்களே, சுகம் தானா சொல்லு கண்ணே என்ற பாடல்கள் ஒலித்தனவல்லவா. அந்த பாடல்களை தங்கள் தங்களுக்கு விருப்பமான நேரத்திலே ஒவ்வொருத்தருடைய வாழ்வின் பயணத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்ப துன்பங்களை நன்மை தீமைகளையும் எண்ணிக்கொண்டு சில பாடல்களை பொருத்தமானதாகவும் விருப்பமானதாகவும் எடுத்திருக்கின்றார்கள். இசைக்கு பல வடிவங்கள் இருக்கின்றன. அந்த வடிவங்கள் பல வந்து எங்கள் இதயத்தை ஊடுருவி செல்லும் வேளையிலே இன்றைய பாடல்களுள் தெரிவாகி வந்த வேளையிலே இந்த 7 பாடல்களும் 2 இடங்களை பெறக்கூடிய வகையிலே, முதல் வந்த சுகம் 1000 என்ற பாடலும், 5வதாக வந்த சுகம் தானா சொல்லு கண்ணே என்ற பாடலும் யாருடைய மனதையும் தொட்டதாக தெரியவில்லை. அது 2-3வது இடம் என்று அவர் வேறு முதல் தெரிவை பெறவில்லை. இதிலே சுகம் சுகம் அது துன்பமான இன்பமானது என்ற பாடலும், அடுத்து சுகம் சுகம் தானே தொடத்தொடத்தானே என்ற பாடலும், சுகமான ராகங்களே என்ற பாடல் 3 இதயங்களை தொட்டிருக்கின்றன. அந்த வகையில் 2 பாடல்கள் ஒவ்வொரு இதயங்களை தொட்டு ஒரு புள்ளிகளை பெற்று 2வது இடத்தில் இருக்கின்றன. அதாவது சுகம் சுகம் அது துன்பமான என்று ஆரம்பிக்கும் அந்த பாடலும், சுகம் சுகம் தொடத்தொடத்தானே சுகம் சுகமே தொடத்தொடத்தானே என்ற அந்த பாடலும் தலா ஒரு புள்ளிகளை பெற்று 2வது இடத்தில் இருக்கின்றன. 2வது இடத்துக்கு இந்த 2 பாடல்களும் செல்கின்றன, 3வது இடம் என்று இல்லை. அதே வகையில் 1வது இடத்தை எந்த பாடல் பெற்றிருக்கும் என்று உங்களால் அனுபவிக்க முடியும் தானே. இப்பொழுது 4வது இடத்திலே பாடிய மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படுத்து பாடல் சுகமான ராகங்களே என்ற பாடல் 5 புள்ளிகளை பெற்று இன்று பெருவெற்றியை பெற்று 1வது இடத்தில் இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கும் இந்த வேளையிலே, கிருஷ்ணன், அனுஷியா, தேவா, சியாமளா, மஞ்சுளா இவர்கள் அந்த பாடலுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்றும் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனால் இந்த வாரம் 151வது பாட்டு சவாரி தந்த சுகம் என்ற பதம் தாங்கி வந்த 5 பாடல்களிலும் 1வது இடத்தை வெற்றி பெற்று தந்திருக்கின்றது சுகமான ராகங்களே என்ற ராக மாளிகாவில் பாடிய மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படுத்து பாடல். இசை வாணி மறைந்த வாணி ஜெயராம் அம்மா அவர்களுடைய குரலிலே, மெல்லிசை மன்னர் மறைந்த
விஸ்வநாதன் ஐயா அவர்களின் இசையிலே ஒலித்த பாடலாகும். இவர்களுக்கும் இதை தயாரித்து அளித்த வாக்கு இதை தயாரித்து அளித்த திரைப்பட குழுவினருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியில் நன்றியும் பாராட்டுகளையும் பெற்றுக்கொள்ள அனுப்பி வைக்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த பாடலை தெரிவு செய்து தந்த உங்களுக்கு வாழ்த்து தருவதோடு மட்டுமல்லாமல் மற்ற இரண்டு பாடல்களையும் தங்கள் தங்கள் மனோநிலைக்கேற்ப தெரிவு செய்து தந்த விருப்ப பாடலாக தந்து அவர்கள் திருப்தி அடைந்தமைக்கு அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மொன்றியல் தமிழ் வானொலி நன்றியோடு மீண்டும் தொடர்கின்ற பாடலை கேட்டு மகிழ்வோம். நமசிவாய என்று வந்து இணைவார் எங்களுடைய நாச்சியார் கோவில் தேவா அவர்கள். அவர் தந்த பாடல் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று கேட்ட அந்த பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் புது வசந்தம் திரைப்படத்தில் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் பி சுசீலா அம்மா அவர்களும் மெல்லிசை இல்லை இசை அமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் அவருடைய இசையிலே வந்து அற்புதமான இசையோடு பாடுகின்றது. தேவா உங்கள் பாடல்.

0: இனிமையான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளே. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே பாட்டு சவாரி 151 வெற்றி பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் விரும்பும் பாடல்களை தந்து கொண்டிருக்கும் வேளையில் அடுத்த பாடல் அன்பு மகள் எப்பொழுது பாடல் கேட்டாலும் சிறப்பான கூர்ந்து கவனித்து கேட்கக்கூடிய வரிகள் அமைந்த பாடலாக தரும் ஷியாமலா, உங்கள் விருப்ப பாடல் அர்த்தமுள்ள இந்து மதம் என்றுதானே கேட்டீர்கள். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது அதிர்ஷ்டம் அழைக்கிறது திரைப்படத்தில் இருந்து.
1: அர்த்தமுள்ள

பொய் படித்த பாடமடா. அற்புதமான வரிகளை வாலி ஐயா அவர்கள் புனைந்துவிட வி குமார் அவர்கள் இசையமைத்து கொடுக்க எழிசை மன்னர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலே வாழ்க்கையின் தத்துவத்தை அழகாக எடுத்து கூறுகின்றது. வாழ்க்கை பயணம் அப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்று கொள்ளும் வகையிலே ஷியாமலா நீங்கள் கேட்கின்ற பாடல்கள் அத்தனையும் கூர்ந்து நாங்கள் கவனித்து கேட்டுக்கொள்ளக்கூடிய உள்ளம் கவரும் பாடல்களாக வருகின்றது. வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே உங்களுக்கு நன்றியோடு அடுத்த பாடலையும் கொடுப்போம். அன்பு மகள் நீண்ட காலத்துக்கு பின்பு நேரொலிக்கு வந்த அன்று மஞ்சுளா அவர்கள் கேட்ட ஒரு பாடல் நெஞ்சுக்கு நீதி என்ற திரைப்படம் 1979 வந்த வேளையில் இசை வாணி பாடியிருக்கின்றார்கள். அவரோடு இணைந்து இசை அரசரும் பாடியிருக்கின்றார்கள். சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையிலே வாலி ஐயாவின் வரியிலே சோழனின் மகளேவா கேட்க வேண்டும் அந்த பாடலை. மிகவும் இனிமையான பாடல். என்னுடைய இன்றைய படத்தை நான் நலமாக இருக்கின்றேன் பலமாக இருக்கின்றேன் என்று கூறிவிட்டு என்னுடைய இப்பொழுது இருக்கும் புகைப்படத்தையும் அங்கே அனுப்பிய போலே மகிழ்ச்சி அடைந்தீர்கள். நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காலங்கள் செல்கின்றதல்லவா. வாழ்க்கையில் வயது, நோய், மரணம் இந்த மூன்றையும் யாராலும் தடுக்க முடியாது. இதோ சோழனின் மகளேவா இனிமையான பாடல் மஞ்சுளா உங்கள் பாடல்.

அற்புதமான இந்த பாடலை மஞ்சுளா நீங்கள் தந்த வழியில் நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து திங்கள் தோறும் மலரும் கதம்பத்திலே பாட்டு சவாரி என்ற பாட்டு சவாரி 151 வெற்றி பாடலாக சுகமான ராகங்களே என்ற பாடலை தெரிவு செய்து தந்துவிட்டு, நீங்கள் வந்து வாக்களிக்கும் வேளையில் உங்கள் விருப்பமாக பல பாடல்களை தந்தீர்கள். அதிலே ஒலித்து கொண்டிருக்கும் வேளையில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல், அன்பு மகள் ரேவதி நீங்கள் தந்த பாடல், பகை கொண்ட உள்ளம் துயரத்தின் இல்லம். அற்புதமான வரியல்லவா? தீராத கோபம் இதுதான் காரணம் என்று, இது யாருக்கு லாபம் என்றும் கேட்டு பாடும் இசை ஓடு பி குமார் அவர்களின் இசையோடு எல்லோரும் நல்லவரே திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் ஐயா டாக்டரின் குரலே கேட்டு மகிழ்வோமா? ரேவதி உங்கள் பாடல் இதுவே.

இனிமை சேர்க்கம் அந்த பாடல் அற்புதமான வரிகளை சுமந்து வந்து வாழ்க்கையின் தத்துவத்தை கூறி செல்லும் பகை கொண்ட உள்ளம் என்ற பாடலை கேட்டு மகள வாய்ப்பு கொடுத்த அன்பு ரேவதி, எல்லோரும் நல்லவரே, உள்ளங்கள் தான் மாறி மாறி வருகின்றது. வாழ்த்துக்கள், சிறப்பான பாடலை தந்திருக்கின்றீர்கள். இறுதியாக ஒரு பாடல் ஒலித்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றது அன்பு ஜோஜ் அவர்கள். எவ்வளவு இடரின் மத்தியிலும் ஓடி வந்து வாக்கு சேர்ப்பது, வாக்களிப்பதில் மிகவும் அக்கறை உள்ளவர். ஓடி வந்து வாக்களித்து இணைந்து சிறப்பித்து சென்ற வேளையிலே ஞாயிறு தோறும் ஒலிக்கும் இந்த பாடலை இன்று அவருக்கு விருப்பமாக இருக்கின்றது. அந்த பாடல் குடியிருந்த கோவில் திரைப்படத்தில் வாலி அவர்கள் இசை வரி வகுத்துவிட மெல்லிசை மன்னர் இசை கொடுத்துவிட இசை அரசரும் இசை அரசியும் பாடும் அற்புதமான ஒரு பாடல் இன்றைய பாட்டு சவாரியை அலங்கரிக்கும் பாடல்களோடு பாடலாக வந்து இறுதிப் பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. அனைவரும் கேட்போமே.

அற்புதமான பாடல் இறுதி பாடலாக வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. ஆரம்பத்திலே நாங்கள் 5 பாடல்களை சுகம் பற்றி பாடிக்கொண்டிருந்து போட்டியிலே வந்து வெற்றியையும் அறிவித்து விட்டோம். இந்த பாடலன்று வெற்றி பாடலாக சுகம் என்ற பதத்தை கண்டு எங்களுக்கு எழுதி அனுப்பிய அன்பு கிருஷ்ணா, நீங்கள் வந்து விருப்ப பாடலாக கேட்டீர்கள் அல்லவா ஒரு பாடல், சுகம் எங்கே சொல்லவா என்று கேட்டு பெண்களின் கண்ணிலே என்ற பதில் தரும் பாடலை தந்தீர்கள். அதேபோன்று இறுதியாக வந்த பாடலே ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் என்றும் பதிலையும் ஜோஜ் தந்தது மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. ஏனென்றால் நன்றாக உள்வாங்கி இருக்கின்றீர்கள் நிகழ்ச்சியை என்பதை நான் புரிந்து கொள்ளுகின்றேன். உண்மையிலே உள்வாங்கும் பொழுதுதான் பொருள்கள், ரசனைகள், சுவைகள் எல்லாம் புரியும், வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும். அற்புதமான நிகழ்வு. இன்று நீண்ட நாட்களுக்கு பின்பு நான் வந்தாலும் என்னை களைப்படைய வையாமல் என்னோடு நீங்கள் அன்போடு உறவாடி என்னை உற்சாகப்படுத்திய உங்களுக்கு முதல் கண் என்னுடைய நன்றி. அதைவிட இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் வளமையை விட அரை மணி நேரம் கூட சென்று விட்டது. அதை எங்களுக்கு பொறுத்து இந்த நேரத்தை கூட்டிக் கொடுத்த மொழியல் தமிழ் வானொலி அதிபர் மீரா அவர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். உங்களோடு இணைந்து இன்றைய நிகழ்ச்சி நீண்ட நாட்களுக்கு பின் வந்தாலும் மிகவும் கலகலப்பாக சிறுவிருப்பாக சென்றது என்பதைத்தான் என்னால் உணர முடிகிறது. இங்கே பதிவிலே ஏனைய உறவுகள் உலகளாக இருந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எழுதி கொண்டிருப்பது எனக்கு நன்றாக தெரிகின்றது. அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை தாங்கள் ஆவலோடு எதிர்பார்ப்பதாகவும் எத்தனை பாடல்களை எத்தனை தடவைகள் எந்த நேரமும் 24 மணி நேரம் கேட்கும் வாய்ப்புள்ள இந்த உலகத்திலே 5 பாடல்களை ஒரே தடவையில் கேட்பதோடு மட்டுமல்லாமல் பாடல்களுக்குள்ளே உள்ள கருத்துக்களை உணர்ந்து அதற்கு சிறந்த பாடலாக தெரிவு செய்யும் பாக்கியமும் கிடைத்து வந்து இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கு அவர்களும் நன்றி கூறுகின்றார்களும் நானும் நன்றி கூறிக்கொள்ளுகின்றேன். ஆரம்பத்திலே இந்த நிகழ்ச்சியில் ஓடிவந்து இணைய வேண்டும் என்று முழு முயற்சி எடுத்த யோகா ராஜி அவர்களே, நீங்கள் இணைந்து கொண்டதாகவே நாங்கள் மனதில் கருதி கொள்ளுகிறோம். உங்களுடைய கால நேரத்தை கருதி உங்களால் வர முடியவில்லை என்பதை நான் உணர்வேன். மேலிய நிகழ்வுகளில் நீங்கள் வரலாம். முடிந்தவரை இந்த நேரத்தில் நான் உங்களோடு இணைந்து கொள்ள முற்படுகிறேன். 2 தடவைகள் வந்து எனது மகள் கலையகத்தை திறந்து என்னை அவதானித்து கொண்டு செல்கின்றார். அப்பா முடியுமா, இதை இயக்குவாரா என்று. அவரை போன்று என் பிள்ளைகளை நீங்களும் என்னை ஆசுவாசப்படுத்தி என்னை எனக்கு ஆதரவை கொடுத்து சிறப்பிக்க செய்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறும் இந்த வேளையிலே இன்றைய சிறப்பான பாடலான சுகமான ராகங்களே என்ற ராக மாளிகா பாடல் மிருதங்க சக்கரவர்த்தி அவர்களில் என்ற திரைப்படத்தில் ஒலித்ததை நாங்கள் திரைப்படத்தில் கேட்டதை விட இந்த நிகழ்ச்சியில் கேட்பதில் மிக மிக சந்தோஷமடைகின்றோம். இங்கே இடையிலே என் மகள் மஞ்சுளா சேவலாவுக்கு ஒரு குறை ஏற்பட்டு என்னை அவதானிக்க வைத்தார். நான் இங்கே அவதானிக்கும் பொழுது எனது ஒலியெல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றது. அவருடைய வலைத்தளத்தில் ஏதோ தவறு ஏற்பட்டு விட்டது போல் தெரிகின்றது. அது சீரடையும் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றேன். நான் ஓரளவு உங்களோடு இணைந்து சிறப்பித்தமைக்கு என்ற நன்றியை கூறிக்கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை தந்து இன்றைய சிறந்த பாடலை தெரிவு செய்த கிருஷ்ணன், அனுஷியா, தேவா, ஷியாமலா, மஞ்சுளா, உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கும் இந்த வேளையில் அடுத்த 2 பாடல்களையும் கொடுத்து அடுத்த உறவுகளுக்கும் 2வது இடத்தை பெற்ற பாடல்களுக்கு ரேவதி ஜோஜ் உங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தந்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுடன் இருகரம் கூப்பி இறைவா மீண்டும் மீண்டும் தொல்லைகள் வந்தாலும் அது நன்மைக்கே என்று கருத வைக்கும் உனக்கு என்றென்றும் நன்றி கடமைப்பாடுடையோம். உலகில் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை, இன்பங்கள் இல்லாத வாழ்க்கை, துன்பமும் இன்பமும் இணைந்ததுதான் வாழ்க்கை. அதனால்தான் என்னவோ அந்த 2வது பாடலும் சுகம் சுகம் அது துன்பமான இன்பமான என்றெல்லாம் பாடி சென்றதல்லவா. வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் வேண்டும் தான். இனிமையான இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு பெறும் வரை வல்லமை தந்ததற்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி என்னை படைத்த ஆண்டவா, எனக்கு தந்த அன்னை தந்தை, எனக்கு காட்டிய ஆசான் இவர்களுக்கும் நான் இருகரம் கூப்பி அவர்கள் தாழ்பணிந்து வணங்கும் இந்த வேளை அன்னை தமிழை உன்னையும் வணங்கி உலகளாக இருக்கும் நேய நெஞ்சங்களே, இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளே, வர முடியாது விட்டாலும் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ற எண்ணத்தோடு நான் இருக்கின்றேன். அனைவருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி இன்றைய நிகழ்ச்சியை
அழகாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏற்ற சந்தர்ப்பத்தை கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலி சபைக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நான் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி அன்புடன் விடைபெற்றுச் செல்லும் இந்த வேளையிலே வாழ்வோம் வளமாக, மனிதநேயம் ஜீவகாருண்யம் அறம் காத்து வாழ்வோம் என்று கூறி மீண்டும் சந்திப்போம். நன்றியும் வணக்கமும். நிறைவு பெற்றது 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 15வது நாள் கதம்பம் கதம்பத்திலே பாட்டு சவாரி 151. சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

நெஞ்சம் வருபவர்கள் ஒரு தடவை வந்துவிட்டு மறு தடவை வருவதற்கு அழையுங்கள். அழைப்பு கிடைத்தால் உடனே வாருங்கள். பதில் உங்களுக்கு தெரியாமல் இல்லை. நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு நான் உதவி செய்கின்றேன் தானே. ஒரு பொக்கிஷத்தில் வருகின்ற ஒரு சொல்லை தந்துவிட்டு ஒரு பதத்தை அதை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கேற்ற சில தரவுகளை கொடுத்து கொண்டிருப்பேன் தானே. இப்போ ஒரு தீயை பற்ற வைத்து அது தணலாக இருக்கும் பொழுது ஊதாங்குழலை வைத்து ஊதினால் அது பற்றி எரியும். அதே போன்று நீங்கள் வந்தவுடன் உங்களுக்கு நான் இலகு வாக்கிக்கு தந்து கொண்டிருப்பேன். வாருங்கள், வந்து கலந்து கொள்ளுங்கள், பார்ப்போம் என்று பொக்கிஷத்தில் எத்தனை பேர் கலந்து கொள்கிறேன். இந்த 8 மணிக்கு ஆரம்பித்தது உங்களுக்கு வசதியாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். கடந்த காலம் நாங்கள் இந்த நிகழ்ச்சி 8 மணிக்கும் 9 மணிக்கும் ஆரம்பித்தது என்றால் உங்களுடைய நேரம் நீடித்து குறைக்கப்படும் காலங்களிலே நான் கோடை காலத்திலே 8 மணிக்கு ஆரம்பிப்பது வழக்கம். இந்த முறை கொஞ்சம் பிந்திவிட்டோம் போல் தெரிகின்றது. 8 மணிக்கு ஆரம்பித்து விட்டோம். இப்பொழுது 35 பெட்டிகளும் காத்து கொண்டிருந்து உங்களை வரவேற்கின்றது. அழையுங்கள். 647-8746-415 என்ற இலக்கத்திலிருந்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம். கட்டணம் அறப்படப்படாத இலக்கம். உலகின் பல பாகங்களிலிருந்தும் அழைத்து கொள்ளலாம். வாருங்கள், பார்ப்போம் யார் கண்டுபிடிக்கின்றார்கள்.

0: இது யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று வேகமாக விவேகமாக வந்து சிறந்த புள்ளிகளை பெற்று கொண்டு செல்லலாம். 30 பொக்கிஷ பெட்டிகளுக்கும் 60 புள்ளிகள் இருக்கின்றது. இந்த 60 புள்ளிகளில் வரும் பதங்களுக்கான புள்ளிகள், அந்த பதங்களை யார் கண்டுபிடித்து சொல்வது, அவர்களுக்கு எத்தனை புள்ளிகள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் எத்தனை புள்ளி எடுக்கப் போகின்றோம் என்று தீர்மானித்திருக்கின்றீர்கள், எங்கே அழையுங்கள். அழைத்து விட்டார் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? அம்மாவும் ஓய்விலே நலமாக இருக்கின்றார், ஓய்வுடன் இருக்கின்றார். இன்னும் எப்படி சொல்லுவது, அதை உரம் பரவில்லை, மகிழ்வாக இருக்கின்றோம். அவர் இன்னும் வானொலி சேவையிலே தான் இரவு பகலாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். என்றால் எங்களுக்கு இரவு நேரம், உங்களுக்கு பகல் நேரம். அந்த வானொலி சேவையில் இருக்கும் அந்த பெரிய சேவையை சீர்திருத்தத்துக்கு கொண்டு வருவதற்கு தொடர்பு ஆடல்கள் பல அதில் இருக்கின்றார். நன்றி கிருஷ்ணன் அவர்களே. அங்கே நீங்கள் அனைவரும் நலமாக, உங்களோட பணி எப்படி இருக்கின்றது? இன்று 8 மணிக்கு ஆரம்பிப்பது உங்களுக்கு எப்படி இருக்கின்றது?
1: வாழ்த்துக்கள்.
0: சரி, இன்று நாங்கள் கலந்து விட்டோம். காலையிலே சில செய்திகள் தந்திருந்தேன், கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது நாங்கள் பொக்கிஷத்தை ஆரம்பிக்க நீங்கள் வந்து முதல் முதலில் கை விசேஷமாக வந்திருக்கின்றீர்கள். என்னுடைய வியாபாரம் சரியாக நடைபெறும் என்று எண்ணுகின்றேன். சரி, இலக்கம் எந்த இலக்கத்து பெட்டியை நீங்கள் கண்டெடுத்து திறந்து பார்க்க போகின்றீர்கள்?
1: 5, 5ஆம் இலக்கம்.
0: 5 உங்களுக்கு விருப்பமான ஒரு பெட்டி இல்லையா? இலக்கம் விருப்பமான இலக்கம். சரி, 5 பெட்டி, 5 வர வேண்டும், தர வேண்டும், எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். உங்கள் பேரில் பதிவு செய்து விட்டோம் அந்த பெட்டியை. பெட்டியை திறப்போம். அந்த காகசும் அபு காகசும் திறந்துடு சீசு இலகுவாக திறந்து விட்டது அந்த பெட்டி. அந்த பெட்டியை நான் திறந்தபோது கிருஷ்ணன், அதிலே 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் உண்டு. அந்த பதம் ஒரு பழத்தின் விதையை கூறுகின்றது. ஒரு பழத்தின் விதை, முக்கணிகளில் ஒன்றென்று வைப்போமே, நான் இன்னும் சுலபமாக்கி தரேன். முக்கணிகளுக்குள் ஒரு பழம், அந்த பழத்தினுடைய விதையை நாங்கள் இப்படித்தான் அழைப்போம். அது எதுவாக இருக்கும்? 6 எழுத்துக்களை கொண்டது, மன்னிக்க வேண்டும், 6 எழுத்துக்களை கொண்டது.
1: விதை,
0: அது ஒரு விதை, முக்கணிகளில் ஒன்றின் விதை, வலி இலகுவாக இருக்கின்றது. அதிலே நீங்கள் சமைத்து சாப்பிடுவீர்கள், அதில் எத்தனை விதமான சமையல்களை செய்யலாம், அப்படியும் செய்கிறார்கள் அந்த விதையிலிருந்து. எங்களுடைய மரபு இல்லை, எங்களுடைய பரம்பரை பழங்கள், 3 பழங்கள் இருக்கின்றது தானே, முக்கணிகள். சரி, அதிலே ஒன்று, நான் அதுகளை கூற வேண்டாம், அதிலே ஒன்று, அதிலே ஒன்றினுடைய விதையை நாங்கள் இப்படி அழைப்போம். இப்போ சாதாரணமாக எங்கள் வீடுகளில் இந்த பதத்தை நாங்கள் உபயோகிப்போம். மிகவும் இலகுவானது. அது எது? வாழ்த்துக்கள். பலா கொட்டை, விதை என்று நான் கூறுகிறேன், கொட்டையும் விதையும் ஒன்று தானே. பலா கொட்டை, முக்கணிகளுக்குள்ளே ஒன்று, மா பலா வாழை. அப்போ வாழைப்பழத்துக்கு கொட்டை நாங்கள் காண முடியாத, கடிச்சு சாப்பிட்டு விட்டுருவோம். மாம்பழத்தின் விதையை எடுத்து சமைக்க மாட்டோம். ஆனால் அது அற்புதமான ஒரு மருத்துவ குணம் உள்ளது மாம்பழத்தினுடைய விதை. மாம்பழத்தின் விதை சிறப்பான ஒரு ஆயுர்வேத மருந்து. அடுத்து நாங்கள் உணவாக சமைத்து பொறித்து அவித்து குத்தி இடித்து செய்கிற பல விதமான உணவுகளை செய்கிறது பலா கொட்டை. அதை பலாவிதி என்று கொள்வோமே இல்லை, மாங்கொட்டை பலா கொட்டை என்றுதான் கூறுவோம் இல்லையா? பலா பலா கொட்டை என்பது சரியான பதிலை நீங்கள் கூறி 2 புள்ளிகளை வெற்றியாக பெற்றிருக்கின்றீர்கள். முதல் வியாபாரம் நல்லாக நடைபெற்றிருக்கின்றது. அப்படின்ற 2வது கொள்வனவு எதுவாக இருக்கும்? இந்த பெட்டியை நீங்கள் கொள்வனவு செய்து திறந்து பார்க்க போகின்றீர்கள்.
1: அப்படியே 10
0: ஓ, அதுலேருந்து டபுள் அடிக்கிறீர்களா நீங்கள்? டபுள் அடித்து விட்டார் உடனே கிருஷ்ணன், டபுள் அடித்து விட்டார். அதை நான் சென்று கேட்கின்றேன். 10வது இலக்க பெட்டியை தொட்டு விட்டேன், கொண்டு வந்து விட்டேன், வைத்து விட்டேன். வைத்துவிட்டு ஓம் நமோ நாராயண என்று சொல்லி தரவுகோலை போட்டு திறந்தவுடன் திறந்து விட்டது ஐயா. அதை திறந்தவுடன் நான்கு எழுத்துக்களை கண்ட ஒரு பதம் கண்டுட்டேன். அந்த பதத்தின் கருத்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எங்கள் மனித வாழ்வின் எத்தனையோ இசைகளை பாடல்களை இருக்கின்றோம், ஆனால் எப்பொழுதும் இந்த பாடலை கேட்க நாங்கள் விரும்ப மாட்டோம். ஆனால் இந்த பாடல் இல்லாமல் ஒருதனுடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை, அதை எப்படி கூறுவது? நான்கு எழுத்துக்களை. வாழ்த்துக்கள். பார்த்தீர்களா, பயந்து பயந்திருக்க கூடாது. ஒப்பாரி என்பது இதை நாங்கள் அதையும் கேட்போமா? இல்லை. ஆனால் இது இல்லாமல் வாழ்க்கை முடியுமா? இல்லை. இரண்டு பெட்டிகளை அடுத்தடுத்து திறந்து நான்கு புள்ளிகளை பெற்று வெற்றிப்படியின் முதல் கால் வைத்து விட்டீர்கள் கிருஷ்ணா. ஆனால் ஒரு விடயம் இதிலே இருக்கின்றது, உங்களை தொடர்ந்து விளையாட அனுமதிக்க முடியாது. நீங்கள் சற்று இளைப்பாறி மீண்டும் ஓடி வாருங்கள். அனுசியா வருகின்றாரா?
1: அனுசியா.
0: அனுசியா வர வேண்டும். வணக்கம் மகளே. அனுசியா வணக்கம். மகளே, நலமாக இருக்கின்றேன். நீங்கள் பொக்கிஷம் நிகழ்வுக்கு வருக வருக என்று அப்பா வரவேற்கின்றேன் உங்களை. சரியா? சரி. இன்று நீங்கள் பொக்கிஷம் பட்டியல் அவர் வந்து நல்ல வெற்றி புள்ளிகளை எடுத்து விட்டார். சரி, நீங்களும் அப்படி பெற வேண்டும். சரி, எத்தனையாவது பெட்டி உங்களுக்கு நான் தர வேண்டும்? விருப்பமான பெட்டி மூன்றா உங்களுக்கு விருப்பம்? சரி, மூன்று. ஒன்று, இரண்டு, மூன்று. அனுசியாவின் பெயரிலே பதிவு செய்து கொண்டு வந்து நமோ நாராயண ஓம் நமசிவாய சம்போ மகாதேவா என்று கூறி திறவுகோலை போட்டு திறந்து விட்டேன். திறவுகோல் என்றால் திறந்தேன், திறப்பு சாவியை போட்டு திறந்து விட்டேன் அந்த பெட்டியை. அங்கே நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் தெரிகின்றது. நான்கு எழுத்துக்களை. அந்த பதம் ஒரு உயிர் இனம், ஒரு உயிர் இனம். நாங்கள் காண்பது எங்கள் சுற்றாடலே வாழும் ஒரு உயிரினம். நான்கு எழுத்துக்களை கொண்ட சின்ன, மிகவும் சின்னது. அது நகருதா ஓடுதா என்று எங்களால் கூட முடியாது, ஆனால் சுறுசுறுப்பாகவே இருக்கும். இவர் வந்து எங்களுடைய ஏடுகளை முதல் கொண்டு அழித்து விடுவார். இருக்கின்ற ஓலைகள், இருக்கின்ற பத்திரிகைகள் கூட அப்படியே அரித்து உண்டு விடுவார், திண்டு சாப்பிட்டு விடுவார். யார் அவர்?
2: நாராயணன்.
0: வாழ்த்துக்கள். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். கரையான் என்பது சரியான. அனுஷியா, நீங்கள் வேறு கெட்டிக்காரை, தமிழிலே புலமை பெற்றுவிட்டீர்கள். அவருக்கு நன்றி. சரி, அடுத்து எந்த பெட்டி வேண்டும்? நீங்கள் கெட்டிக்காரி, ஒரு பெட்டி வேண்டும். நாலாவது பெட்டியா? நாலு. நான்காவது பெட்டியை உங்கள் பேரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன். சம்போ மகாதேவா ஓம் சிவாய நமக நம சிவாய என்று கூறி மந்திரத்துடன் திறவுகோலை போட்டு திறந்தால் அங்கே மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் காணப்படுகின்றது. எத்தனை எழுத்துக்கள்? மூன்று எழுத்துக்கள். அந்த பதம் கூறுகின்றது, இது எங்களுடைய பழைய கால சரித்திரங்களையெல்லாம் எழுதி வைக்கப்பட்ட ஒன்று, அதை நாங்கள் இப்படி சொல்லுவோம். அடுத்தது, ஒரு ஒரு ஒரு இடத்துக்கு போக வேண்டுமாக இருந்தால், தூர தேசங்கள் பழைய தொல்மையான இடங்களை காண வேண்டுமென்றால் அங்கே அந்த அதை அங்கே எங்களுக்கு அடையாளமாக சில இருக்கும், அதுக்கு எப்படி என்று கூறுவது? இப்படித்தான் கூறுவது. உதாரணமாக சொன்னால், எங்களுடைய திருக்குறள்கள், தேவார திருவாசகங்கள் எல்லாம் எப்படி பதிக்கப்பட்டு வைத்திருந்தது, எழுதப்பட்டு வைத்து அதை இன்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறதுக்கு உள்ளதை இப்படி சொல்கின்றோம். மூன்று எழுத்து.
2: ஓலச்சோடு. ஓலச்செடிப்பா, ஓலச்சோடுன்னு
0: சொல்றோம்ல. கட்டிக்காரி, ஆனால் அதனுடைய பெயர் சுவடி.
2: சுவடி,
0: சுவடி. மூன்று எழுத்து.
2: ஓலச்சோடி,
0: கட்டிக்காரி. அது ஓலையிலும் இருக்கலாம், செப்பு தகட்டிலும் இருக்கலாம். இப்பொழுது கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் தானே, பெரிய அயல்லி அகழ்வாராய்ச்சி செய்யும் பொழுது செப்புத்தகட்டுகளில் எழுதப்பட்ட சுவடுகள் இருக்கின்றது. சுவடி, சுவடி என்பது அடையாளங்கள். அடைய மறக்க முடியாத அடையாளம். நாங்கள் இப்போ கைலாயங்கிரிக்கு நாங்கள் போகணுமெண்டா, அங்கே சுவடிகள் இருக்கும், போய் வந்த பாதைகளின் அடிச்சுவடிகள் இருக்கும். இப்பொழுது இந்த காவலர்கள், காவல்துறையினுடைய நாய்கள் குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டால் சுவடு பிடித்து கொண்டு சென்று பிடித்து விடும். அந்த கள்ளனை, திருடனை, பிடித்து விடும் இல்லையா, சுபாடு என்பது அதுதான். கட்டிக்காரி இரண்டாவது தடவையும் சரியான பதிலை தந்து நான்கு புள்ளிகளை நீங்களும் தெரிவர பெற்றுக் கொண்டதால் அன்பு மகளே அனுஷியா நீங்கள் மீண்டும் பெற வேண்டும். ஆனால் அதற்கு முன்பு உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன ஒளிபரப்ப வேண்டும்? கிருஷ்ணன் வந்து உதய கீதத்தில் என்ன பாடல்?
2: பாடு நிலாவே அந்த பாட்டுப்பா.
0: ஓ பாடு நிலாவே, ஆண் குரல் வேண்டுமா பெண் குரல் வேண்டுமா? இரு குரல் இருக்குறலில் வந்ததா அந்த பாடல்? பாடல் பாடல் உங்களுக்காக நான் ஒளிபரப்படுவேன் மகளே. வாழ்த்துக்கள், சிறப்புகள், நான் பெருமை அடைகிறேன் அன்பு அனுஷியா உங்களை எண்ணி. அனுஷியா உங்களை எண்ணி நான் பெருமை அடைகிறேன். வந்து தமிழிலே பொக்கிஷத்திலே பங்கு பற்றி கலந்து கொண்டு புள்ளிகளையும் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்பொழுது அவர் அருகிலே இருந்தால் ஒரு தடவை அவரிடம் கொடுங்கள், கிருஷ்ணனிடம். வணக்கம். வணக்கம் ஆசான், நல்லொரு ஆசான. இப்ப உங்களுடைய மாணவி வந்து பங்கு பற்றி வெற்றியும் பெறுகின்றார் என்ன? உங்களோட உங்களிடம் நான் பாடல் கேட்கவில்லையே,
1: வாங்கிட்டேன்.
0: என்ன பாடல் உங்களுக்காக?
1: எனக்கு வந்து அரசலங்குமரி.
0: அரசலங்குமரியில என்ன பாடல் வேண்டும்?
1: ஏற்றமுன்னா ஏற்றம் இதிலே இருக்குது முன்னேற்றம், எல்லோரும் பாடுபட்டா
0: ஏத்தம். வாழ்த்துக்கள், அந்த பாடலை தருகின்றேன். மீண்டும் சந்திப்போம், உழைப்பார் இருவரும் மீண்டும் பாருங்கள். நன்றி ஐயா. நன்றி கிருஷ்ணன். நன்றி கிருஷ்ணா, நன்றி. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை ஒலித்துக் கொண்டிருப்பது பொக்கிஷம். பொக்கிஷத்தில் இணைவதற்காக அன்பு மகள் ஷியாமலா அவர்கள் அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. எங்கே அழைத்து விடுவோம், இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் ஷியாமலா. வணக்கம் மகளே.
3: வணக்கம்ப்பா.
0: வணக்கம் மகளே, எப்படி இருக்கீங்களம்மா?
3: நல்லா இருக்கேன்ப்பா.
0: நல்லா இருக்க வேணும். திருவாரூரில் தானா, இஞ்சிக்குடியிலா?
3: ஆமாப்பா, திருவாரூர்ப்பா.
0: திருவாரூரில் தான் இருக்கின்ற வாழ்த்துக்கள். அங்கே மழை பொழிகின்றதா மகளே?
3: இல்லப்பா,
0: மழை
3: பொழியில்ப்பா.
0: அது நல்லது தானே அம்மா? வெயில் முக்கியமானது அம்மா, அது இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது மகளே. நான் முதல்ல இயற்கையை பற்றி கூறியிருந்தேன், அது பொறுமை அனுபவிக்க
3: தான்.
0: அதிகமாக வருவதற்கு காரணம் எங்களை காத்து கொள்வதற்கு தான். நாங்கள் தான் அதற்குள்ளே போய் நாங்கள் எங்களை புகுத்தி கொள்ளுகிறோம். அது எங்களை தேடி வீட்டுக்குள்ளேயோ நிழலுக்குள்ளேயோ குடையுக்குள்ளேயோ வருவதில்லை. இன்று நாங்கள் பொக்கிஷத்தில் இணைந்திருக்கின்றோம் மகளே. எந்த பெட்டி உங்களுக்கு வேணும் முதல்? விடயத்துக்கு வியாபாரத்துக்கு வந்து விடுவோம் முதல். எந்த பெட்டி?
3: 14
0: ஒன்றும் 4 14 13 அடுத்து. அது உங்களுக்கும் விருப்பமான பெட்டியாகத்தான் உங்களால் முடியும் அதை சொல்லுவதற்கு எண்ணுகிறேன். எந்த படத்தை பார்த்து விட்டேன். சென்று 14வது இலக்க பெட்டியை கொண்டு வருகின்றேன். கொண்டு வந்து வைத்து விட்டேன். வைத்து விட்டு அண்ட காகசும் அபூ காகசும் திறந்துடு சிசு திறவுகோலை போட்டு திருகுவதற்கு முன் டும் என்று திறந்து விட்டதம்மா பெட்டி. திறந்தால் அங்கே 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் என்னை பார்த்து சிரிக்கின்றது. இது ஒரு ஆணின் பெயர், ஆண். ஆனால் மனிதர்களுக்குள்ளே அவர் இல்லை, சரியா? ஆனால் மனிதர்களை நாங்கள் காணவில்லை. இவரை நேரே கண்டும் இருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. என்னால் அதற்கு நிரூபணம் தர முடியவில்லை. ஆனால் ஒரு அவரை உருவகித்து வைத்திருக்கின்றார்களோ அல்ல அவர் இருந்து மறைந்தாரோ அவரை பற்றி எல்லோரும் இந்த பெயரால் அவரை அழைப்பார்கள். அவர் ஒரு ஓவியத்துக்கானவர், ஓவியம் சித்திரம் வரைவதற்கு இவரை உதாரணமாக கூறுவார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கட்டிக்கார், நான் சொன்ன உங்களால் முடியும் என்று ரவிவர்மன் என்பது 2 புள்ளிகள் சாதாரணமல்ல. வந்த விரத்திலே எல்லோரும் நெத்தி அடி அடித்து 2 புள்ளிகளை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ என்று வேகம் வேகமாக வந்து 10:56 கனடாவில் உங்களுக்கு நேரம், 8:26 என்று காட்டும் வேளையிலே 2வது பெட்டிக்கு செல்வோம். ஷியாமலா, எந்த இலக்கம்?
3: 23ப்பா.
0: 2, 3, 5, 23. ஆஹா, அற்புதமான பெட்டியாக இருக்கும் போய் வேண்டாம். பல பல பழம் என்று மின்னுகின்றதம்மா இந்த பெட்டி. ஷியாமலாவின் பெயரில் கொண்டு வந்து விட்டேன், பதிந்து விட்டேன். உங்கள் பெயரில் எங்கேயே கொண்டு வந்து வைத்து விட்டு திறக்க போகின்றேன். ஓம் நமசிவாயா, இந்தெழுத்து மந்திரம் நமசிவாயம் கூறிவிட்டு திறவுகோலை திருவி விட்டேன். திறந்து விட்டது. திறந்துடு சி சு. ஏழு எழுத்துக்களால் ஆன ஒரு பதம், மிகவும் முக்கியமான பதம், மிகவும் பொறுமதியான பொருட்கள். இது ஒரு பொருளின் பொருட்களில் குவி சேர்த்து வைப்பது. அந்த அதை சொல்ல போனால் விலை உயர்ந்த ஆபரணங்களோ என்று, அது ஆபரணம் என்றும் கூற முடியாது, ஆபரணங்களை அமைத்து அதை விலை உயர்ந்ததுக்கு கொண்டு வருகின்ற விலை உயர்ந்த பிரமதியான கற்கள் என்று கூறலாம். அதுகள் எல்லாவற்றையும் சேர்த்து கூறுவது. மொத்தமாக இந்த பெயரிலே அழைப்பார்கள். இது பெண்களுக்கு வாழ்த்துக்கள். கட்டிக்காரி கட்டிக்காரி நவரத்னம். சரியா, நான் ஆரம்பத்திலே கூர்மையும் தானே, பயப்பட வேண்டாம், வர வேண்டும், வந்தால் உங்களுக்கு தரவுகள் தரப்படும் இலகுவாக. நவரத்னம் என்று கூறுவோம். அதிலே எல்லாம் இருக்கும். என்ன என்ன இருக்கும்? வைரம் இருக்கும், வைடூயம் இருக்கும், மரகதம் இருக்கும். இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து நவரத்னம். எங்கள் முன்னில் தமிழ் வானொலியின் நிகழ்வுகளிலே ஒரு நிகழ்வு இருக்கின்றது, நவரத்ன மாலை. திரு மஜித் ஐயா அவர்கள் முன்பு எடுத்து வருவாரு நவரத்ன மாலை. நவரத்னம், நவரத்னங்களால் இழைக்கப்பட்ட மாலையை அணிந்தால் எப்படி இருக்கும்? அது உலகத்தில் யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? எல்லா நவரத்னத்தையும் இழைத்து ஒரு மாலை யார் போடுவார்கள்? சரி, வாழ்த்துக்கள். இரண்டாவது தடவையும் நீங்கள் கூறி இரண்டு புள்ளிகளை பெற்று வெற்றியை பெறுங்க. என்ன பாடல் வேண்டும் மகளே?
3: அப்ப தங்கப்பதக்கம் பாடல்பா.
0: ஆஹா, அதுல என்ன பாடலம்மா? தத்தி செல்லும் முத்து கண்ணன் சிரிப்பு. மகனுடைய பிறந்த நாளையொட்டி இந்த பாடலை கேட்கிறீர்கள், அப்படிதானே?
3: தங்க மகனை பெற்றவள் என்று என்னை உலகம் சொல்லி மகிழும். அந்த வரைக்கும்
0: நிச்சயமாக நிச்சயமாக சொல்லி மகள் அற்புதமான ஒரு மகன், நல்ல ஒரு மகனை பெற்றீர்கள். அவருக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் ஓய்வெடுத்து மீண்டும் வரலாம். நான்கு புள்ளிகளை பெற்றீர்கள். போட்டி பலமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.

0: யார் சொல்வதோ யார் சொல்வதோ, இது பொக்கிஷம் ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. மீண்டும் கிருஷ்ணன் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே, வணக்கம
1: வணக்கம் வணக்கம் ஐயா,
0: வணக்கம். உற்சாகத்தோடு மீண்டும் வந்துவிட்டீர்கள். சரி, இப்பொழுது எந்த பெட்டியை திறந்து பார்க்க போகின்றீர்கள்?
1: 1 இலக்கம்.
0: ஓ, 1 இலக்கத்தை தரப்போகின்றீர்கள். 1 இலக்கத்தை நான் அன்பாக சென்று அவர்களிடம் வேண்டி அதை உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்துவிட்டேன் ஐயா. கொண்டு வந்த வேளை அதை நான் உங்கள் பெயரில் பதிவும் செய்து கொண்டுதான் கொண்டு வந்திருக்கிறேன். கொண்டு வந்து வைத்துவிட்டு அந்த காகசும் அபு காகசும் திறந்துடு சீசு என்று கூறியவுடன் பட்டார் என்று திறந்துவிட்டது. திறந்தால் அங்கே 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் தோன்றுகிறது. நாங்களுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி முக்கியம். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துடாது என்ற பாடல் இருக்கின்றது. நாங்கள் சிரித்து வாழலாம். உலகத்தில் நோய்களுக்கெல்லாம் அருமருந்தாக இருப்பது ஒன்று சிரிப்பு. வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று நம் முன்னோர்கள் அனுபவத்தால் கூறியிருக்கின்றார்கள். சரி, அந்த 5 எழுத்துக்களை கொண்டும் வியாபாரத்தை கவனிப்போம். அந்த 5 எழுத்துக்களை நான் படிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு முன்பு அது ஒரு இந்த சொல்லுக்குரிய விடயம் ஆண்களிலும் இருக்கின்றார்கள், பெண்களுக்கும் பெயர் வைத்திருக்கின்றார்கள். இந்த பதத்திலே இந்த பதம் வானத்திலேயும் காணப்படும், சரியா? அநேகமாக பெண்களுக்கு இந்த பெயரை சூடியிருக்கின்ற அந்த இந்த சொல்லை வைத்து பெயர் சூடியிருக்கின்றார்கள். இப்போ ஒரு பூ என்று எடுத்துக்கொண்டால் மல்லிகை பூ என்றால் பெண்களுக்கு மல்லிகை என்று பெயர் இருக்குத்தானே. அதே சந்திரன் பெண்களுக்கு இருக்குதா? சந்திரன் என்று
1: இருக்கு.
0: ஆ, அப்படியா? உங்களோட சந்திரா என்று இருக்கு. சந்திரன் என்று சந்திரா என்பது எங்களுடைய தமிழ் மொழி, அது பெண்பாலை குறிக்கும். சந்திரா என்னவோ தெரியவில்லை, என்னிடம் அந்த பதம் இல்லை. என்றது 4 எழுத்து தானே, இது 5 எழுத்துல இருக்கின்றதே. சந்திரா
1: சந்திரமதி
0: சந்திரமதி 6 எழுத்து வந்து விட்டதே. நீங்கள் சொல்வதுதான், நீங்கள் சொல்வதுதான், 2 தடவை முயற்சித்து விட்டீர்கள். சரி, இன்னும் ஒரு தடவை, இன்னொரு தடவை முயற்சியுங்கள். கிருஷ்ணன் கெட்டிக்காரன் தானே, புள்ளி எடுக்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்று ஓடி வந்தீர்கள். அங்கே தான் நிற்கின்றீர்கள், தொட்டு விட்டீர்கள். மற்றவர்கள் வந்து கூறி விடுவார்களே, தொட்டு விட்டீர்கள், அவர்கள் நினைத்து விட்டு ஓடி வந்து விடுவார்கள். ஐயோ, மண்டைக்கு வருது இல்லை ஐயா, தொண்டைக்கு இருக்குது, வருது இல்லை. முடியுமா? அன்சியாவால் முடியுமான்னு பார்ப்போம். அது பொருந்தவில்லை. அவர்தான் நீங்கள் அங்கேதான் நிற்கின்றீர்கள். சந்திரமதி என்று கூறினீர்கள், சந்திரமதி என்று கூறினீர்கள் அல்லவா ஒரு தடவை? அந்த மதி, அந்த மதி சரி, அதற்கு முன்பு ஒரு பதம் இருக்க, 3 எழுத்து இருக்கின்றது. அதை சேர்த்து விட்டால் 5 எழுத்தாக போய்விடும். அந்த மதி சரி, அதுக்கு முதல் அந்த சந்திரனுக்கும் இந்த பெயர் இருக்கு. என்ன, அதனால் தான் அவருக்கு இந்த பெயர் இருக்கு. இப்போ இவர் வந்து என்ன செய்வார்? வருவார், பூரண சந்திரனாக வருவார். பின்பு என்ன செய்வார்? தேய்ந்து தேய்ந்து தேய்ந்து போய்விடுவார். பேர்ந்து என்ன செய்வார்? வளர்ந்து வளர்ந்து வருவார். அந்த வளர்ந்து வர நேரத்திலே இதை கூறுவார், இப்படி கூறுவார்கள். அடுத்தவர் வந்து இப்ப உடல்
1: இந்துமதி,
0: இந்துமதி ஐயா, இந்துமதி ஆண்களுக்கு இந்துமதி என்று சந்திரனை கூறுவதில்லை தானே. இந்துமதி
1: என்று
0: என்னையா
1: இருக்கிறது, அது மாதிரி பேர் இருக்கு. இந்துமதி என்றும் பேர் இருக்கு.
0: ஓ, பேர் தானே. நான் சொன்னேன் இரண்டும் சேர்த்தல வர வேண்டும். சரி, நீங்கள் முயற்சிகள் பல செய்து விட்டீர்கள். முடிந்தால் அனுஷியாவை அனுப்பு கொடுங்கள் அல்லது மீண்டும் பாருங்கள். வணக்கம் அனுஷியா.
1: இல்லை,
0: சரி, மீண்டும் பாருங்கள்.
1: வெளில இருக்கேன்.
0: சரி, மீண்டும் நன்றி, முயற்சிக்கு நன்றி. மீண்டும் ஓடி வாருங்கள், கேட்டு மகிழ்ந்துருவோம். உங்களிடம் வாழ்த்துக்கள்.

ஈழத்திரு நாட்டிலிருந்து அன்பு மகள் கௌரி, நீங்கள் அழைத்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா, வரவேற்புகள். வாருங்கள், மீண்டும் அழைத்துக் கொள்ளுங்கள். உங்களை இணைத்துக் கொள்ளுகின்றேன். இது பொக்கிஷம், மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. வேகம் விவேகம், விரைவாக வாருங்கள். உங்கள் அறிவை சோதிப்பது மட்டுமல்ல, எங்கள் தமிழை வளர்ப்பதுதான் இதனுடைய முக்கியமான கடமை. எங்களுள் இருந்து பழக்கத்திலே இருந்த எத்தனையோ பதங்கள் வேற்று மொழிகளினால் அழிக்கப்பட்டு விட்டன என்றதை வருத்தத்துடன் கூறிக்கொள்ளுகின்றேன். எங்கள் எதிர்கால சந்ததிக்கும் எங்கள் தமிழ் வாழ வேண்டும் என்பதற்குமாக இது ஒரு சேவையாக முன்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை தந்து கொண்டிருக்கின்றது. நேரம் கனடாவில் 11:05, உங்களுக்கு நேரம் 8:35 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இணையங்கள் தொடருங்கள் வேகம் விவேகத்தில்.

ஆனந்தன் ஷியாமடா உங்களுக்கு நன்றி. வணக்கம் போட்டு எழுதியிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சி அதை கேட்டுக்கொண்டு வந்து பங்கு பெற்றிக் கொண்டும் இருக்கின்றீர்கள். ஓடி வாருங்கள், இணையுங்கள், உங்கள் புள்ளிகளை சேர்த்துக் கொண்டு வெற்றிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மொத்தம் 60 புள்ளிகளோடு 30 பெட்டிகள் இங்கே காத்து கொண்டிருந்தன. அதிலே சில பெட்டிகள் தேர்ந்து கொண்டு போகின்றன. விரைவாக பெற வேண்டும், இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கல்லுக்குள்ளே வைரங்கள் இருக்கின்றது, அதை சின்ன உளி கொண்டு தட்டி தட்டி எடுக்கின்றோம். அதே போன்று எங்கள் பொதிந்திருக்கும் அற்புதமான பதங்களை நாங்கள் தேடி எடுப்பது போல் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பான பதங்கள் சிறப்பாக வந்து கூறுகின்றீர்கள். சிந்தனைக்கு செயற்பாடு கொடுக்கும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்று எழுதப்பட்டு இருக்கின்றது. பலராலும் கணிக்கப்பட்டிருக்கும் உலகின் பல பாகங்களிலும் எங்கள் அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டு பல தளங்களில் எழுதி கொண்டிருக்கின்றார்கள்.

இதுவரை நேரமும் மூன்று உறவுகள் வந்து பங்கு பெற்று முக்கியமாக வந்தவர்கள் தங்களுக்கு தேவையான புள்ளிகளை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள். ஒரு பதம் காத்து கொண்டிருக்கின்றது. அந்த பதத்தை கிருஷ்ணன் அவர்கள் சின்ன ஒளி கொண்டு தட்டி தட்டி செதுக்கி எடுத்தார். அது சிற்பமாக வருவதற்கு முன் அவருடைய அவகாசங்கள் கொடுக்கப்படவில்லை போல் தெரிகின்றது. அவருடைய நேரம் முடிவடைந்து விட்டது. மீண்டும் வருவார், சிந்தித்திருப்பார், கண்டுபிடித்திருப்பார். கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் இதை கண்டுபிடித்திருப்பீர்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம் காற்றலையில் காத்து கொண்டிருக்கின்றது. ஓடி வாருங்கள், எங்கே கூறுங்கள், கேட்போம். இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பொக்கிஷம்.

திடீரென்று ஓர் எண்ணம் தோன்றிவிட்டது. அன்னையும் தந்தையும் தானே இந்த உலகத்தில் கண்கண்ட தெய்வங்கள் என்று முன்னோர்கள் சொல்லியதன் உண்மை தெரிய வேண்டும் தானே? அதை யார் பின்பற்றுகிறார்கள்? நான் பின்பற்றுகிறேன், நீங்களும் அநேகர் பின்பற்றுகிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். எதிர்கால சந்ததியினரும் அதை பின்பற்ற வேண்டும். அன்பு உறவுகளே,

0: நந்த கோபாலன் வேண்டும் வரந்தருவானோ
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். கிருஷ்ணன் அவர்களே, உற்சாகத்துடன் மீண்டும் வந்துவிட்டீர்களா? வணக்கம் வணக்கம்.
2: என்ன
1: சந்தேகம்?
2: விநாயகர் வாட்டி சொல்லுங்கள் ஐயா.
1: அந்த விடை, இது வந்து வானத்தில் தோன்றும் ஒன்று, எங்கள் மத்தியிலும் வாழும் ஒன்று. ஒரு பெயர், வானத்தில் வாழும் ஒருவருக்கும் இந்த பெயர் உண்டு, நிலத்தில் வாழும் எங்கள் மத்தியிலும் இருக்கின்றதுங்க இந்த பெயர். ஆண் பெண் குழந்தைகளுக்கு அநேகமாக இந்த பெயரை வைப்பார்கள், ஆண் குழந்தைக்கு மிகவும் குறைவு அந்த பெயர் கூறுவது. நீங்கள் முதல் எடுத்து தந்த அந்த முயற்சி செய்த இடத்திலே அந்த மதி என்பது சரி, அது இறுதி. அதற்கு முன்பு மூன்று எழுத்து, அவசரப்படாதீர்கள். நீங்கள் அவசரப்படுவதால் தான் நீங்கள் சந்தர்ப்பத்தை இழக்கிறீர்கள். முதல் மூன்று எழுத்தை மாற்றிவிட்டால் சரி, நீங்கள் சொன்னது தான். இப்பொழுது கூறுங்கள்.
2: அறிவுமதி.
1: அறிவுமதி, அறிவுமதி என்று யாரை கூறுவார்கள்? சந்திரனை கூறுவார்களா?
2: சரியாக
1: நான் குறைந்தன். வானத்தில் இருக்கும் சந்திரனையும் குறிக்கின்றது, நிலத்தில் வாழ்பவருக்கு பெயராகவும் உள்ளது. அதை உதாரணமாக கடிங்க வைக்கின்றார்கள் பெயர், அநேகமாக பெண் குழந்தைகளுக்கு வைப்பார்கள்.
2: நிலவுமதி.
1: நிலவுமதி, நிலவுதானே மதி, மதிதானே நிலவு. ஏன் நிலவு நிலவுமதி என்று கூறுகிறார்கள்? சாரை பாம்பு என்பது போல, சாரை பாம்பு, சாரை பாம்பு தான், அதை பேர்ந்து பாம்பு என்று சொல்வார். அதே மாதிரி கூரை புடவை, கூரை என்பது புடவை, கூரை புடவை என்று சொல்வோம். அந்த ரெடிப்பாக சொல்கிறேங்க, தமிழ் வழக்கில் அதில் பிழை இல்லை, அது பொருந்தவில்லை கண்ணா. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், ஒரு கவிஞர் கூட இருக்கின்றார். பாடல்கள், எங்கள் தமிழ் பாடல்கள் பல பாடல்களே இருக்கின்றது. கேட்கின்றீர்களே இந்த பாடலை? அன்னையும் தந்தையும் தானே, உங்களை நினைத்துத்தான் நான் போட்டேன். உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் இந்த பாடல் இல்லையா? கேட்கின்றீர்களா? வாழ்த்துக்கள். ஆமாம், மீண்டும் மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள்.

அண்ட சராசரமும், இந்த பாரிலே அண்ட சராசரமும் அறிந்ததோர் உண்மை, அன்னையும் தந்தையும் தானே கண்கண்ட தெய்வம். இதைவிட வேறு அதற்கு உதாரணங்கள் கூற முடியாது அன்பு உறவுகளே. அதை பெறுவதும் கடினம். ஒரு தடவைதான் எங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கின்றது அன்னையும் தந்தையும் என்று அன்றைய பாடல்கள் பொருள் பொதிந்த பாடல்கள் இனிய சுவையோடு வந்து எங்கள் வாழ்வில் பின்னி பிணைந்து எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டி சென்றன. இந்த பாடலில் எத்தனை வார்த்தியங்கள் அங்கே பக்க வார்த்தியங்கள் உபயோகிக்கப்பட்டிருக்கின்றது? மிகவும் குறைவு. ஒரு குரல் ஆணித்தரமாக ஒலித்து கொண்ட அந்த குரல் இன்றைக்கும் போற்றப்படக்கூடிய குரல். என்னை விட மூத்த காலத்தில் வந்த பாடல்கள் இந்த பாடல்கள். முக்கால் நூற்றாண்டை தாண்டி விட்டது. அன்னையும் தந்தையும் தானே இந்த அண்ட சராசரத்தில் கண்கண்ட உண்மை எல்லோராலும். ஆனால் தாய் குலத்தை தாரமென்று எண்ணும் வகையிலே, தாரமாக்க எண்ணும் வகையிலே, தாரமாக்க துடிதுடிக்கும் வகையிலே இன்று நாகரிகம் மாறி வாழ்க்கை சக்கரங்கள் சுழறாமல் நின்று சிதைந்து ஓடுகின்றது. சுழறும் வாகனம் சுழன்று கொண்டிருந்தால், சக்கரம் சுழலும் சக்கரம் சுழன்று கொண்டிருந்தால் ஓடிக்கொண்டிருக்கும். சுழறும் சக்கரங்கள் உருவம்

மாறி சப்பழிந்து விட்டால் என்ன செய்யும்? இழுத்து தேய்த்து முறித்து அடித்து அதுபோல தான் கலாச்சாரம் சீரழிந்து போகின்றது. அதற்கு காரணம் நேற்று நான் கூறியது போன்ற புலன்கள். எங்கள் புலன்களை பலவழிக்கும் இழுத்துச் செல்லும் நிகழ்ச்சிகள் தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் கலாச்சாரம் எங்கே சென்று விட்டது? கலாச்சாரத்தை வளர்க்கும் அறிஞர்கள், பெரியவர்கள், அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள் மக்களின் வாழ்க்கையை எங்கே கொண்டு செல்கின்றார்கள்? எண்ணி பார்க்க வேதனையாக இருக்கின்றது. அற்புதமான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் என்ப உறவுகளை யார் சொல்வதோ என்று 11:18 கனடாவிலே உங்களுக்கு நேரம் 8:48. பொக்கிஷம் நிகழ்விலே இணைந்திருக்கின்றோம். 6474 என்ற இலக்கத்துடன் ஓடி வந்து தொடர்பு கொள்ளுங்கள் என்று கேட்கின்றேன். கேட்பவர்கள் குறைவாகத்தான் தென்படுகின்றீர்கள். ஏனென்று தெரியவில்லை. இலகுவான பதங்கள், வேறு உங்களுக்கு பராக்குகள் இருக்கலாம். இந்த 8 உங்களுக்கு ஒவ்வாமையாகவும் இருக்கலாம். சிலருக்கு ஒரு சிலருக்கு பதமாக இருக்கலாம். இருப்பினும் 3 உறவுகள் தான் இதுவரையில் நீங்கள் வந்து இணைந்து கொண்டீர்கள். இவ்வளவு தானா எங்கள் தமிழ் ஆர்வங்கள் என்று எண்ணும் வகையிலே இது முன்றைய தமிழ் வானொலியின் பொக்கிசம்.

0: மீண்டும் இணைவது அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா. வணக்கம்.
1: வணக்கம்ப்பா. சொல்லுங்கப்பா.
0: அங்கே அந்த பதத்தை கூற முடியுமா? கிருஷ்ணன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட
1: பாட்டு கேட்டுட்டே இருந்துட்டு
0: நல்ல பாட்டா அந்த பாட்டு? விருப்பமான பாட்டு, விருப்பமா இருக்கும். வாழ்த்துக்கலாமா?
1: தம்பிக்கு தோசை ஊத்திட்டு இருந்தேன், பாட்டு கேட்டுட்டு இருந்தேன்.
0: அப்ப எங்களுக்கு இல்லையாமா தோசை? தோசை கொடுத்து கொண்டிருக்கீங்களா? சரி
1: சொல்லுங்கப்பா, திரும்ப சொல்லுங்கப்பா.
0: அது வந்து அம்மா ஒரு ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த பதம் வானத்திலும் உண்டு, மண்ணிலும் உண்டு. மண்ணிலே குழந்தைகள் பெண்களுக்கு அநேகமாக இதை பெயராக வைத்திருக்கின்றார்கள், சரியா? அது வானத்திலேயும் அந்த பெயர் கொண்ட உருவம் உண்டு. அதை இவர் கிருஷ்ணன் அவர்கள் வந்து சந்திரனை மனதிலே வைத்துக்கொண்டு எடுக்கின்றார் எடுக்கின்றார் இந்த பதம் வரவில்லை சொல்லுகிறார். ஆனால் இந்த பதம்
1: இன்னும்
0: ஐந்து எழுத்துக்கள். அநேகமாக பெண் குழந்தைகளை அழைப்பார்கள் இப்படி பெயர் வைத்து. பாடல்களிலேயும் இந்த பதம் இருக்கின்றது அம்மா. சந்திரனை நினைவூட்டும் இந்த பதம். அவர் ஒரு தடவை சந்திரமதியன் என்று கூறினார். அப்பொழுது நான் அவருக்கு எடுத்து கொடுத்திருந்த இறுதிப்பதம் சரி, முற்பதங்களை மாற்றுங்கள் என்று கூறினேன். பிடிக்கவில்லை இன்னும் அவர். புரிகிறதா? வளர்மதி கெட்டிக்காரன் அவருக்கு கூறினேன். சந்திரன் தேந்தி தேந்தி சென்று வளர்ந்து வருவார் என்றும் கூறியிருந்தேன். வளர்மதி வளர்மதி என்ற சரியான பதத்தை கூறி அவர் திறந்த பெட்டி என்றபடியால் உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டு வாழ்த்தும் கூறப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டி திறக்கும் பாக்கியம் பெற்றிருக்கீங்களா?
1: எந்த ஒன்பது?
0: ஆஹா, ஒன்பதா வேண்டும் பாருங்கள். ஓ, ஒன்பதாவது என்ன என்று உங்களுக்கு எல்லாம் பெரிய எழுத்துக்களே வருகின்றது போல் தெரிகின்றது. ஒன்பதாவது இலக்கம் ஷியாமலா வந்து விட்டார். கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து விட்டேன். சம்பு மகாதேவா ஓம் சுக்லாம் பலதரம் சசிவரணம் சதுர்புஜம் திறந்துடு சிசு திறந்து விட்டதம்மா. அது வந்து எட்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். எட்டு எழுத்துக்கள், ஆனால் மிகவும் சுலபம். இது ஒரு மரத்தினுடைய பகுதி. இது வந்து வாசனை நிறைந்தது. ஆலயங்கள் கோவில் தரிசனங்களில் இதை நாங்கள் பார்க்கலாம். கடைகளிலும் அதை வாங்கி வீட்டிலே வைத்து சிலர் உபயோகித்துக் கொள்வார்கள். இந்த இறுதி சடங்கு காலங்களிலும் இந்த மரக்கட்டை உபயோகப்படுத்தப்படுவது, மனித வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலே கூட. இது இதை வைத்து பாடல்கள் கூட வந்திருக்கு. சந்தனப்பட்டி சந்தனக்கட்டை, அற்புதமான பதம். இரண்டு புள்ளிகளை நேர்த்தி அடியடித்து அன்பு மகள் பெற்றுக் கொண்டாள். கெட்டிக்காரை கெட்டிக்காரை. சரி, இன்னொரு பெட்டியை நீங்கள் திறக்கலாம் தானே?
1: பத்தாவது
0: இலக்கப்பட்டி பத்து தானே அம்மா? உப்பாரி என்று சொல்லி வந்து விட்டது. ஆறாவது இலக்கம் ஷியாமலாவின் பெயரில் கொண்டு சென்று பெட்டியை தூக்கி கொண்டு வருகின்றேன். வைத்து விட்டேன். ஓம் நமச்சிவாயம் சம்பு மகாதேவா திறந்துடு சிசு திறந்து விட்டது பெட்டி. அடேங்கப்பா, மீண்டும் ஒன்பது எழுத்துக்களை கொண்ட பதத்தை கண்டுபிடிக்க போகின்றீர்கள்.
1: கெட்டிக்கா
0: உங்களுக்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துலேயும் இருக்கின்றது. சரி, என்று இது இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்று. இது ஒரு பொருளின் பெயர். இந்த வண்டிகள் எல்லாம் ஓடுவதற்கு இதுதான் மிகவும் முக்கியமானது. அது மட்டுமல்லாமல் இந்த பெயரில் ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது. வினு சக்கரவர்த்தி அவர்களுடைய திரைப்படம். வாழ்த்துக்கள். அதுதான் வண்டி சக்கரம். எண்ணி பாருங்கள். திரைப்படத்தின் பெயரை சொல்லியிருந்தேன், சரியா? இல்ல சரியம்மா, வண்டி சக்கரம். அது வந்து ஒரு படம், திரைப்படம். சிவகுமார் நடித்தது. வினு சக்கரவர்த்தி அவர்கள்
1: வினு சக்கரவர்த்தி இயக்கிற படம் நினைக்கிறேன். அறிமுகமான படமா என்ன எனக்கு சரியில்லாமல். வினு சக்கரவர்த்தி படம்,
0: வினு சக்கரவர்த்தி தான் கதை. அந்த கதை அவர் தான்
1: பார்த்தேன்.
0: அதுலயே சிலுக்கு வந்தவர் இல்ல, அது மறந்து போனேன். ஆனா வண்டி சக்கரம் சரியான பதிலை தந்து இரண்டாவது தடவையும் நான்கு புள்ளிகளை இந்த முறை அழைப்பிலே பெற்றுக் கொண்டீர்கள். கெட்டிக்காரி என்ற பட்டத்தை பெற்றுக் கொள்ளுகின்றீர்கள். ஆனால் ஓய்வு பெற வேண்டும், கட்டாய ஓய்வு. சென்று வா மகளே, சென்று வா. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள். முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் பாடல்களையும் கேட்டு பொருட்களையும் கொடுத்து பெட்டிகளையும் திறந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இனிமை சேர்க்கும் இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே பாடல்களையும் கேட்டு பதங்களையும் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வேளையில் ஒரு பாடலை கேட்போமா?

ஒலித்துக் கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் பொக்கிசம். வாரத்தில் ஒரு நாள் மலரும் பொக்கிஷம் இன்று ஒரு மணி நேரம் முந்தி வந்திருக்கின்றது. அதை பற்றி உங்களுக்கு அறிவித்தல்கள் கொடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு இப்பொழுது ஒலிபரப்பு ஆகி கொண்டிருக்கின்றது. உறவுகள் வந்து பங்கு பற்றி புள்ளிகளை பெற்றுக்கொண்டு தங்கள் திறமைகளை காட்டிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அநேகமான உறவுகளுக்கு வசதியாக இருக்கும் இந்த நேரம் ஒரு தடவை வந்து அழைத்துவிட்டும் போகலாம், தொடர்ந்து கேட்டுக்கொண்டும் இருக்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், எழுதி கொண்டிருக்கின்றீர்கள், பங்கு பெற்றுவது குறைவாக இருக்கின்றது போல் எனக்கு தெரிகின்றது. எங்கே பங்கு பெற்றுங்கள், உங்கள் திறமையை சோதிக்கும் வேகம் பி வேகம் ஆக வந்து ஒலிக்கும் நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்துருவோம்.

0: இனிமையான பாடல்களை இடையிடையே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அன்பு உறவுகளை, இது முன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் பொக்கிஷம். பொக்கிஷம் பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டும், பொக்கிஷத்தின் இசையையும் கேட்டு மகிழ்ந்து, இடையிடையே சில தத்துவ பாடல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே, அற்புதமான ஒரு தாயின் பிள்ளையை பற்றிய கனவை கொண்ட ஒரு பாடலையும் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே, 8:59 நிமிடம் என்று காட்டிக்கொண்டு 9 மணியை தொட்டுவிடப் போகின்றது இந்தியா. உங்களுடைய இடத்திலே, ஈழத்திரு நாட்டிலும், பாரத நாட்டின் தென்னகத்திலும் எங்களுக்கு 11:30 தொடுவதற்கு இன்னும் 1 நிமிடம் இருக்கின்றது, காட்டிக்கொண்டிருக்கின்றது முற்பகலிலே. இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. நீங்கள் இணைந்து கொண்டு மகிழ்ந்து கொண்டு சிறப்பான புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். வந்தவர்கள் சிறப்பான புள்ளிகளை பெற்று வெற்றி படியை ஏட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கும் என்று எண்ணி பார்த்தால் காணவில்லை, வருவார் என்று எண்ணிக்கொண்டு தொடர்கின்றோம் நிகழ்ச்சியை. பொக்கிஷம். கல்லுக்குள்ளே ஒளிந்திருக்கும் சிற்பத்தை தட்டி வெளியே எடுப்பதென்றால் சின்ன ஒளி கொண்டுதானே தட்டி தட்டி எடுக்க வேண்டும். அதேபோன்று எங்கள் சிந்தனையை வளரவிட்டு, சிந்தனையை தட்டி கொடுத்து, அதுங்கள் பதங்களை தட்டி பொக்கிஷத்தில் புதைந்திருக்கும் அற்புதமான தமிழ் சொற்களை தேடிக் கண்டு கொண்டிருக்கும் வேளையிலே வருகின்றார் மீண்டும் எங்கள் கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பதம் சொல்லிவிட்டார் பார்த்தீர்களா, வளர்மதி. அது தட்டப்படவில்லை உங்களுக்கு பார்த்தீர்களா? மதி சரி, சந்திரமதி என்றது மதி சரி, முன்னுக்கு வளர்ந்து வருவதென்றெல்லாம் கூறியிருந்தேன். வளர்மதி என்ற பெயர், நல்ல பெயர். வாழ்த்துக்கள். அவர் குறிவிட்டார் வாழ்த்து பெயர். இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம். ஏழாவது இலக்கம். ஆம், ஏழாவது இலக்க பெட்டியை நான் சென்று அதை எடுத்துக்கொண்டு உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்து எங்கள் மேசையிலே வைத்து விட்டேன். அதில் மேலே கையை வைத்தேன். நன்றாகத்தான் இருக்கின்றது, பார்க்கவும். எங்கே திறந்து பார்ப்போம்? சந்தோஷம் தரும் சவாரி போன்று பொக்கிஷத்திலே திறந்து பார்க்க, ஓம் நம சிவாயம் என்று கூறி திறவுகோலை திருப்பி விட்டால் அப்படியே திறந்து விட்டது பெட்டி. சிறப்பான ஒரு பழத்தினுடைய பெயரை கூறுகின்றது. உங்களுக்கு இன்று பழங்கள் தான் கொட்டை தான் பெறுகின்றது. அவங்களுக்கு கட்டை, உங்களுக்கு கொட்டை. அடைங்க அப்பா. சரி, இப்பொழுது இது ஒரு பழம், அற்புதமான பழம், அற்புதமான பழம். 6 எழுத்துக்களை கொண்ட பழம். இந்த பழம் பச்சையாயிருந்து சிவப்பாக வந்து பின்பு நீலமாக மாறிவிடும், கருப்பாக மாறிவிடும். பாடல்களில் கூட இந்த பழத்தின் பெயரை பெண்களின் நிறத்தை வர்ணித்து பாடியிருக்கின்றார்கள். அன்னை அபிராமியை கூட, பராசக்தியை கூட இந்த பழத்தின் பெயரால் அழைத்து ஒரு பாடல் வந்திருக்கின்றது என்று எண்ணுகின்றேன். எங்கள் சூழலிலே காணப்படுகின்ற இந்த பழத்தை விற்று தங்கள் வாழ்க்கையை வாழ்க்கை தரத்தை ஓட்டி கொண்டிருக்கும் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்ப தொழிலாளர்களும் இருக்கின்றார்கள், வியாபாரிகளும் இருக்கின்றார்கள். தள்ளு வண்டியிலேயே வைத்து வைத்து கொண்டு போவார்கள் கூவி கூவி. ஆனால் அதை சாப்பிட்டு விட்டால் எங்களோட வாயெல்லாம் அந்த நிறமாயே மாறிவிடும், கருப்பாகவில்லை, சாப்பிட்ட பின்பு வேறு நிறம். என்ன பழம் இதுக்கு மிஞ்சி
1: சொல்லக்கூடாது.
0: இவ்வளவு தூரம் சொல்லி நீங்கள் சொல்லாது விட்டால் நாவல் பழம், அற்புதமான பழம். 6 எழுத்துக்களை சரியான பதம் நாவல் பழம். 2 புள்ளிகளை மீண்டும் பெற்றிருக்கின்றீர்கள் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்களே. சரி, அப்படி என்றால் இன்னும் ஒரு பெட்டியை திறக்கலாம் தானே.
1: அடுத்து 8
0: இன்று உங்களுக்கு தான் ஐயா வாழ்த்துக்கள். உங்களுக்கு தான் எப்படி என்று சொல்லுவது, உங்கள் காட்டிலே தான் மழை, உங்கள் காட்டில் தான் மழை பொழிகின்றது, குளிர்மையாக இருக்கவில்லை. 8வது இலக்க பெட்டியை சென்று எடுத்துக்கொண்டு வருகின்றேன், வைக்கின்றேன். மிகவும் பயங்கரமாக இருக்கின்றது அந்த பெட்டியை பார்க்கவே. அதை அந்த காகசும் அபு காகசும் திறந்துடு சிசு என்று சொல்லி திறந்து விட்டேன் பெட்டியை. உங்கள் பெயரில் பதிவு செய்த அந்த பெட்டி கொண்டு வந்து வைத்து விட்டு திறந்து பார்த்தால் அதற்குள்ளே ஒரு, அது ஒரு பொடியையா, அதை பவுடர் என்று கூறுவோம் இந்த ஆங்கிலத்திலே. அது ஒரு பொடி செய்ய பொடியாக்கப்பட்டிருக்கின்றது, அப்படியே கட்டியாக இருக்கும் வாடியை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் என்று கூறுகின்றார்கள். அதனுடைய பெயர் 7 எழுத்துக்களிலே இருக்கின்றது, 7 எழுத்துக்களிலே தோன்றுகின்றது. அந்த நாங்கள் எங்கள் அன்றாடம் வாழ்க்கையிலே எங்கள் உணவுகளை தயாரிக்கும் பொழுது சமையலுக்கு உபயோகிக்கப்படுத்தப்படுவது. அவ்வளவுதான் இப்பொழுது கூறலாம்.
1: ஓப்பன். ஆறு எழுத்து ஏழு எழுத்து
0: ஆறு வரும் நான் சரியாக சொன்னால் எழுதான்.
1: குழம்பு பொடியும் அதான் வரும் ஆறு எழுத்து.
0: குழம்புக்கு எல்லாம் எத்தனை விதமான பொடிகள் போடுவீர்கள்? சீரகப்பொடி போடுவீர்கள், அங்கே வேறு வேறு பொடி எல்லாம் போடுவீர்கள், என்னது அப்படி ஒரு குழம்பு பொடி என்று ஒன்று இருக்கின்றதா? நீங்கள் வைத்திருக்கின்றீர்களா?
1: எல்லாம் சேர்ந்ததுதான் பொடி.
0: ஆ, இது அந்த பொடியும் இல்லை, இது தனியும் ஒரு உணவு பொடி, தனியும் ஒன்று. ஆனால் தனியே சாப்பிட முடியாது இந்த பொடியை.
1: ஆ,
0: சிந்திக்க
1: செய்யப்பட்ட
0: ஒரு பொருளின் பொடி, அதன் முழுமையாகவும் பாவிப்பார்கள், பொடியாகவும் பாவிப்பார்கள். குழம்பு பொடிக்கு பல பொருள்கள் கலந்திருக்கும் ஐயா, அதுக்கு எல்லாம் கலந்துதானே குழம்பு பொடி என்று வருகிறது. குழம்புக்கு போடுற பொடி, இட்லி பொடி, தோசை பொடி என்றெல்லாம் பொடிகள் இருக்கின்றதானே. இது அநேகமாக எங்கள் நாட்டிலே, இலங்கை நாட்டிலே இழத்தவர்கள் அநேகமாக பாவிப்பார்கள். இந்தியாவிலே குறைவு, ஆனாலும் இருக்கின்றது. இந்தியா கடைகள் எல்லாம் பேக்கெட் பண்ணி விற்பாங்களோ, இத்தனை விளம்பரங்கள் எல்லாம் இருக்கின்றது.
1: மூக்கு பொடி
0: ஐயா, அது சமையலே பாவிக்கிறதா மூக்கு பொடி? ஐயோ, சமையலுக்குன்றுதானே, சமையலுக்குன்றுதானே சொன்னேன், என்றுதான் தெரியும் சமையலுக்கு மூக்கு பொடி பாவிக்கலாம் என்று. கிருஷ்ணா கிருஷ்ணா, உங்கள் வீட்டை நான் வந்து உணவருந்த மாட்டேன். நான் அனுசுயாவுக்கு அனுசுயா, நீங்கள் சமையலுக்கு மூக்கு பொடி போடுவீங்களாம்மா? நீங்கள் மூக்கு பொடியை உங்களுக்கு போட்டுக்கொண்டு சமையலை பண்ணுவீர்கள்.
1: மிளகாய் பொடி,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிளகாய் பொடி என்பது சரி, உங்களுக்கு நான் முயற்சி பண்ணுவதற்கு பல சந்தர்ப்பம் கொடுத்தேன். மிளகாய் பொடி கெட்டிக்காரன் மீண்டும் இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர்கள். இப்பொழுது நீங்கள் கட்டாய ஓய்வு பெற வேண்டும். இரண்டு நாவல் பழத்தையும் மிளகாய் பொடியையும் சேர்த்து கூறிவிட்டீர்கள். இரண்டு சரியான பதிலை கூறிவிட்டீர்கள். இப்பொழுது அனுஷியா ஓய்வு எடுத்துக்கொண்டார். அடுத்த உறவுகளிடம் செல்லலாம் என்று எண்ணுகிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: மகள் வந்து விட்டார். கெட்டிக்காரி கெட்டிக்காரி சுவை கண்டுபிட்டீர்கள். எங்கே என்ன பதம் உங்களுக்கு, எந்த பெட்டி வேண்டும்?
2: ஒன்பது
0: ஒன்பது சென்று விட்டது அம்மா, அதன் சந்தனக்கட்டை. இப்பொழுது இன்னொரு பெட்டியை திறவுங்க.
2: பதினொன்னு
0: அற்புதமான ஒரு பெட்டி அம்மா, பதினொன்று உங்களுக்காக கொண்டு வருகிறேன். அனுஷியாவுக்காக, அனுஷியாவுக்கான பெட்டி தான் அந்த பெட்டி போல் தெரிகின்றது. அங்கே கொண்டு சென்று தொட்டு விட்டேன், பெற்று விட்டேன், கொண்டு வந்து வைத்து விட்டேன். அண்ட காகசம் அபூ காகசம் திறந்துடு சிசு என்று திறந்து விட்டேன். மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம் அங்கே இருக்கின்றது. நான் கூறுவது புரிகின்றதா அனுஷியா? நான் விரைவாக பேசுகிறேனா? நான் விரைவாக பேசுகிறேனா?
2: நல்லா
0: கேட்குறீங்க. சரி, கெட்டிக்காரி. ஒரு பெண்ணின் பெயர் அம்மா, மிகவும் பிரபல்யமான பெண். அந்த பெண்ணின் பெயர் மூன்று எழுத்துக்களை கொண்டது. பாரதத்திலே இருக்கின்றார் அவர். கிருஷ்ணனுடைய உங்களுடைய கணவருடைய பெயர் கிருஷ்ணனுடைய சரித்திரத்துக்குள்ள மிகவும் பிரபல்யம் பெற்றவர். அந்த அந்த பெயரிலே ஒரு பாம்பும் இருக்குது, சரியா? இப்ப கூறுங்கள் மூன்று எழுத்துக்கள். மூன்று எழுத்துக்கள். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே, திருப்பார்கடலோடு சம்பந்தப்பட்டது. மூன்று எழுத்தை கொண்டது. திருவள்ளுவரை நினைத்தாலும் அவளை நாங்கள் அறிந்து கொள்ளலாம், அந்த பெண்ணை. மூன்று எழுத்துக்கள். இப்பொழுது புரிந்து வாசுகி. கெட்டிக்காரி கெட்டிக்காரி அனுசியா கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாசுகி என்ற பாம்பைத்தான் திருப்பார்கடலை களையும் பொழுது நானாக உபயோகித்தார்கள். கண்ணனுடைய சரித்திரத்திலே வாசுகி என்ற அன்னையை பெற்றிருந்தார். திருவள்ளுவருடைய மனைவிக்கும் பெயர் வாசுகி. வாழ்த்துக்கள் கட்டிக்காரி. அனுஷியாவுக்கு மீண்டும் இரண்டு புள்ளிகள் கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது இன்னும் ஒரு பெட்டியை திறப்பதற்கு தகுதியும் பெற்றிருக்கின்றீர்கள். எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
2: பன்னிரண்டாவது
0: பெட்டியும் எங்களுக்கு கிடைத்து விட்டது. உங்கள் பெயரிலே கொண்டு வந்து விட்டேன் அனுஷியா, பதிந்து விட்டேன், வைத்து விட்டேன். சுக்கலாம் பலதரம் சசிவர்ணம் சதுர்புஜம் நமோ நாராயண திறந்துடு சி சு, திறந்து விட்டது பெட்டி. அனுஷாவுக்கு திறக்கப்பட்ட 12வது இலக்கப்பெட்டிக்குள்ளே 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு அரசனின் பெயர். அவன் மனித உருவத்தில் இல்லாதவன், மனித வர்க்கத்தை சேர்ந்தவன் அல்ல, மிருக வர்க்கத்தை சேர்ந்த ஒரு மன்னன். 6 எழுத்துக்களை கொண்டது. ராமாயணத்திலே அவன் பெயர் பிரபல்யம் பெற்றது. யாராயிருக்கலாம்? தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அனுசியா பொக்கிஷத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றார். அனுசியா வாருங்கள், கூறுங்கள். நீண்ட நேரம் எடுக்கக்கூடாது மகளே, சொல்ல வேண்டும். யாராக இருக்கலாம்? ராமாயணத்தில் வருகின்றான். பறி, அதாவது வந்து அவன் மனைவியை பறி கொடுத்தவன் இந்த மன்னன். ஐயோ தெரியல. சரி, அவரிடம் நீங்கள் உதவி பெறலாம். இரகசியமாக அவரிடம் உதவி பெறலாம், அவர் சொல்லிக் கொடுப்பார்.
2: அவங்களுக்கு
0: தெரியலப்பா. மீண்டும் பாருங்கள். கட்டி காரி புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்க மீண்டும் இணைய வேண்டுமா? வாருங்கள், மீண்டும் பாருங்கள்.

மிகவும் அற்புதமான நிகழ்வு என்று அநேகரால் பாராட்டப்பட்ட பொக்கிஷம் நிகழ்வுக்கு எங்கள் முன்றில் தமிழ் வானொலியின் வளமையான நேயர்கள் வந்து பங்கு பெற்றுவது குறைவாக இருக்கின்றது என்ற ஒரு குறிப்பு கிடைத்திருக்கின்றது. என்ன காரணமோ நான் அறிய, நேரமின்மையா அல்லது இந்த நேரம் நாங்கள் ஒரு மணி நேரம் முந்தினாலே இப்பொழுது வளமையான நேரத்துக்கு வந்துவிட்டோமே, எங்கே காணவில்லை, ஓடி வாருங்கள். இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பொக்கிஷம்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பொக்கிசம். உலகளாவாக இருக்கும் அன்பு உறவுகள் பொக்கிசம் நிகழ்ச்சியை ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று இங்கே தெரிய வருகின்றது. அது மட்டுமல்லாமல் இணைபவர்கள் குறைவாகத்தான் இருக்கின்றது. இருப்பினும் பலர் தகவல்களை பல தளங்களிலும் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். நான் படித்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். மிகவும் அற்புதமான தமிழுக்கு செய்யும் சேவை, அற்புதமான விவேகிகளை கொண்டு வந்து கொடுக்கும், விவேகிகளை உருவாக்கும் நிகழ்வு என்று கூறும் வேளையில் நேரம் உங்களுக்கு ஒவ்வாமையாக தெரியவில்லை. வளமையாக இந்த நேரத்தில் நாங்கள் நேரம் இணைந்து கேட்பது உண்டுதானே? ஓடி பாருங்கள். ஒரு இன்னும் ஒரு பாடலை கேட்போமா? அந்த பாடலையும் கேட்போம் போல் தெரிகின்றது. அந்த பாடலும் இடையிலே கேட்டு பார்ப்போம்.

அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவா.

உண்மை கருத்துக்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் கவிதையாக. அந்த கவிதைக்கு இசை கூத்து பாடலாக எடுத்து கொண்டு வந்து திரைப்படங்களில் உபயோகித்து அதை எங்களுக்கு ஊடகம் திரைப்படம் என்ற சாதனத்தின் மூலம் எங்கள் உள்ளத்துக்குள்ளே புகுத்தி எங்களை சீர்திருத்துவதற்கான வழியை காட்டும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்பவர்களே, முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையும் கொடுக்கும் நேரம் சரியாக இப்பொழுது ஈழத்திலும் நாட்டிலும் தென்னகத்திலும் இரவு நேரம் 9:14 என்று காட்டிக் கொண்டிருக்கின்றது.

ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே, ருத்ராட்ச பூனைகளாய் வாழறீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே

திரு நாட்டிலிருந்து அன்பு மகள் கௌரி, நீங்கள் அழைத்தீர்கள். உங்கள் அழைப்பை இணைத்துக் கொள்ள எனக்கு முடியவில்லை. அந்த நேரம் வேறு உறவுகள் உரையாடி கொண்டிருந்த வேளையிலே உங்களுக்காக காத்து கொண்டிருந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தேன். அதை கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். இணைந்திருந்தால், முடிந்தால் அழையுங்கள். உங்களை மீண்டும் இணைத்துக் கொள்ளப்படும். இது பொக்கிஷம் 24 மணி நேர தமிழ்ச்சபையின் ஜனரஞ்சகமான நிகழ்வு.

இவை நீ

இனிமையான பாடல்கள் இதமான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே மொழிகள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சபையில் ஒலித்துக் கொண்டிருப்பது பொக்கிஷம்.

அற்புதமான கருத்துக்களோடு பாடல்களையும் இடையிடையே கேட்டுக்கொண்டிருக்கும் மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் வந்த பெட்டிகள் 30 பெட்டிகள் வந்தன. 30 பெட்டிகளில் மூவர் மட்டும் வந்து விளையாடி பல பெட்டிகளை திறந்து புள்ளிகளையும் பெற்றுக் கொண்டு சென்றிருக்கின்றார்கள். 30 பெட்டிகளுக்கும் மொத்தம் 60 புள்ளிகளை சேர்க்கக்கூடும். அதை இடையிடையே வந்து பங்கு பெற்றிக் கொண்டு யார் கூடுதலான புள்ளிகளை பெறுகிறாரோ அவர்கள் வெற்றியாளர்கள் ஆக்கப்படுகின்றார்கள். மூவரும் வந்து தங்களுக்கு விருப்பமான பாடலையும் தந்து சென்றிருக்கின்றார்கள். அடுத்தவர்களும் பெற வேண்டும், பாடலை தர வேண்டும். நேரம் சரியாக 11:48. உங்களுக்கு நேரம் 9:18. சரியாக 10 மணிக்கு உங்கள் நேரம் 10 மணி. நிகழ்ச்சி நிறைவுக்கு வர உள்ளது அன்பு உறவுகளே. பதில் யார் சொல்வதோ என்று வேகம் விவேகமாக வாருங்கள், பதில் தாருங்கள், புள்ளியை பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு ஒலித்துக் கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் கனடா கலையகத்திலிருந்து பொக்கிஷம்.

பக்குச்சம் நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு சிலர் கூச்சப்படுகின்றார்கள். காரணம், எங்களுக்கு தெரியாது என்று. எங்களுக்கு தெரியாத ஒரு மொழியையோ பதத்தையோ இந்த பொக்கிஷம் தரவில்லை. எங்கள் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட நாங்கள் அன்றாடம் உபயோகிக்கின்ற எங்கள் பரம்பரையினால் வந்த எங்கள் மூதாதையர்கள் காட்டி கொடுத்தும் எங்கள் அறிஞர்கள் சொல்லிக் கொடுத்த இலக்கியங்கள் இலக்கணங்கள் புகுத்தியுள்ள தொன்மையான அன்பு தமிழின் சொற்கள் தானே நாங்கள் பேசுகின்றோம். இதிலே நாங்கள் பேசிக்கொள்ளும் பேச்சு தமிழ் இலக்கிய தமிழ் என்றெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. அதிகம் கடினமாக இல்லை. நீங்கள் வந்தால் முயற்சிக்கும் பொழுது உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கின்றது. சொல்லி புள்ளிகளை பெறுங்கள், வெற்றியை பெறுங்கள். இது மொன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம் வாரத்தில் ஒரு நாள் தரும் பொக்கிஷம். கானகத்தில் வாழ்ந்த ஒரு அரசன் ாக இருந்து அரசை இழந்த ஒருவன், மனைவியை இழந்த ஒருவன், ராமாயணத்திலே வருபவன் என்ற ஒரு அவனுடைய பெயரை கூறியிருந்தேன். அவனுடைய பெயரை குறிக்கும் 6 சொற்களை கொண்ட பதம் யாரும் கூறவில்லையா? அனுஷியா, நீங்கள் வந்து திறந்த பெட்டி, அந்த பதத்தை கண்டுபிடித்து விருப்பீர்கள், ஓடிவாருங்கள், கூறுங்கள் என்று கூறுகின்ற அன்பு உறவுகளை நீங்கள் யாராவது வந்து கூறினால் புள்ளிகளை பெற்றுக்கொண்டு செல்லலாம். வாருங்கள் பொக்கிஷத்தில், யார் சொல்வதோ யார் சொல்வதோ.

அடிக்கடி புள்ளிகளை சேர்த்து பெருக்கிக் கொண்டு சென்று வெற்றியை பெறும் அன்பு நாகப்பன் அவர்கள் பணி நிமித்தம் வர முடியாத நிலையில் இருக்கின்றார். நேரம் அவருக்கு ஒவ்வாத நேரமாக இருக்கும் என்பதையும் நான் உணர்ந்து கொள்ளுகின்றேன். இருப்பினும் முடிந்தவர்கள் வந்து பங்கு பெற்றுக் கொள்ளலாம். கிருஷ்ணா, அழைத்தீர்கள், விட்டுவிட்டீர்கள். கௌரி, நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை வேகம் விவேகம் என்ற வகையிலே உங்களை தட்டி எழுப்பி எங்கள் தமிழ் சொற்களை புதுப்பிக்கின்றோம். இல்லை, நாங்கள் அதை மீள்படுத்துகின்றோம், மீளமைப்பு செய்கின்றோம். தமிழுக்கு செய்யும் சேவைகளில் ஒன்று எங்கள் வாழ்க்கையில் எங்களால் உபயோகிக்கப்படுகின்ற பதங்களை தானே இங்கே கண்டுபிடிக்கின்றோம். கண்டுபிடியுங்கள், கண்டுபிடியுங்கள். நகைச்சுவையான ஒரு பாடல், தத்துவத்தை கூறும் ஒரு பாடல், அந்த பாடலையும் கேட்போமா ஒரு தடவை?

0: நடை பின்னி வர.
1: வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே. கிருஷ்ணனா அனுஷ்யாவா? வணக்கம்
2: கிருஷ்ணன்.
1: கிருஷ்ணன், வணக்கம கிருஷ்ணன். கண்டுபிடித்தீர்களா அந்த சொல்லை?
2: இல்ல, ஞாபகத்து வரல, யோசனை பண்ணிட்டே இருந்தேன்.
1: ராமாயணத்திலே இருக்கின்றது. அவர் வந்து வேற நாட்டை இழந்தவர், மனைவியை கூட இழந்தவர், கிருஷ்ணத்தில உள்ளவர். ஆனால் அவர் மனித உருவம் அல்ல, இலகுவாக குரலாமி. அண்ணன், அண்ணனால் வஞ்சிக்கப்பட்டவர், அண்ணனை கொல்லுவதற்கு ராமனின் உதவியை நாடியவர். இவ்வளவு தூரம் விரிவாக கூறுகின்றேன், யார் அவர்? அப்படி வராது விட இடது கையால முன் நெத்தியில இப்படி தட்ட வேண்டும். அப்ப அதை குனிஞ்சு விடும் மூளை, உடனே வரும். எங்க இப்பொழுது தட்டி பாருங்கள். அவருக்கு வால் உண்டு, நீண்ட வால் உண்டு. மெதுவா மெதுவா வருகின்றது. எங்கே
2: வால்மீகி?
1: சாரி, கிழிஞ்சது கிழிஞ்சது கிருஷ்ணகிரி என்றாராம். கிருஷ்ணா கிருஷ்ணகிரி கிழிஞ்சது. வால்மீகி கங்கை ஐயா வால் இருக்குது, அவர் அரசனா ஐயா? சரி, முடியவில்லை. என்ன ஐயா சொன்ன முன்னுக்கும் தட்டுங்கள் ஐயா, ராமாயணத்தில் உள்ளது ஐயா அது எல்லோருக்கும் தெரியும் ஐயா. சரி,
2: படம்
1: சரி. இப்பொழுது அடுத்து அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னா, இது மனைவியின் முயற்சி தானே சொல்லியிருந்தால் புள்ளியே பாவம். அந்த பெண்ணுக்கு நீங்கள் உதவி செய்யாமல் இருக்கிறீர்கள். என்ன உங்களுக்கு என்ன பெட்டி வேண்டும்?
2: எனக்கு பெட்டி வரிசையாக போகும் 13.
1: 13 திறப்பதிலே தான் முக்கியமாக இருக்கின்றீர்கள், திறந்தால். சரி, 13வது பெட்டிக்கு உரிமையாளராக கிருஷ்ணன் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். தாருங்கள் ஐயா, 13வது பெட்டியை தந்து விட்டார்கள். கொண்டு வந்து வைத்து விட்டேன். மீண்டும் உங்களுக்கு சோதனை காலம் தொடங்கிவிட்டது. சுக்குலாம் பலதரம் சசிவரணம் சதுர்புஜம் திறந்துடு சீசு அந்த காகசும் அபு காகசும் என்றவுடன் திறந்து விட்டது புட்டார் என்றும். ஆஹா, 5 எழுத்தை கொண்ட ஒருவரின் பெயர். இவர் மகாபாரதத்தில் இருப்பவர். சரியா? கஷ்டகாலம் கிழிஞ்சது
2: கிருஷ்ணகிரி.
1: அது அவர் வந்து சுலபமானவர் ஐயா. அவர் வந்து வள்ளி இலகுவாக கூறுகிறேன். கர்ணன் அவர்களின் பாரத போரிலே அவருக்கு தேரோட்டியாக வந்தவர். மிகவும் சுலபமான பேர். அவர் யார்? 1, 2, 3, 4, 5 எழுத்துக்கள்.
2: என்று
1: யாருக்கும் பெயர் உண்டா ஐயா? அது ஒரு இனம், ஐயர் வகை. அவர் பூசை பண்ற அந்தனர், பிராமணர், அந்தணன் என்பது அப்படி இல்லை ஐயா. கர்ணனுக்கு தேரோட்டி சென்ற, நீங்கள் கர்ணன் திரைப்படம் பார்த்தீர்களா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற பாடல் கேட்டிருக்கிறீர்களா? சரி, அந்த பாடல் வரும் பொழுது தேரை ஓட்டி கொண்டு வந்து இறங்கி போகிறானே விட்டு விட்டு. ஒரு தேரோட்டியின் மகனுக்கு நான் தேரோட்ட வந்தேன் இப்படி போகிறானே. அவர் யார்? அவர் யார் ஐயா? முன்னுக்கும் பின்னுக்கும் தட்டுங்கள், வரும் அந்த பெயர். இல்லைன்னா உடனடியா திரை அவர் தான் இவர். ராமாயணமும் தோற்றுவிட்டது, மகாபாரதமும் தோற்றுவிட்டது. கிருஷ்ணா கிருஷ்ணா என்று நாங்கள் கையெடுத்த என்ன பிரயோசனம்? கிருஷ்ணார்ப்பணம். மீண்டும் பெற போகிறீங்களா? மீண்டும் பாருங்க, நினைத்துக் கொண்டு. அடுத்த ஒரு வந்து விட்டார் வீரன், வந்து விட்டார், வந்து விட்டார் வீரன், வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம.
2: வணக்கம வணக்கம். உங்களுக்கு பகல் நேர வணக்கம் ஐயா,
1: உங்களுக்கு இரவு நேர வணக்கம். இரண்டு வணக்கத்தோடும் நாங்கள் ஐக்கியமாகவும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் வணக்கம் கூறி மகிழ்வோம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நான் நலமாக இருக்கிறேன் ஐயா, இப்பொழுதுதான் பணி முடிந்து வந்தேன்.
1: தெரிந்து கொண்டேன், நான் தெரிந்து கொண்டேன். நீங்கள் வராத தெரிகின்றது, இங்கே புள்ளிகள் மலிந்து போய் கிடைக்கின்றது. இப்பொழுது இரண்டு பெட்டிகள், நாங்கள் விஷயத்துக்கு வருவோம், இரண்டு பெட்டிகள் திறந்தபடி கணவனும் மனைவியும் வந்து திறந்தார்கள். மனைவி வாச அவங்களுடைய அன்றா நன்றா விளையாடி இருந்தார்கள். அனுஷா திறந்த பெட்டி வந்து 11வது இலக்கப்பெட்டி, அந்த இல்லை பதினோராவது இருக்கக்கூடிய ஒரு விட்டர் 12வது இலக்கப்பெட்டி. ஒரு அரசன் கானகத்தில் உள்ளவன், ராமாயணத்தில் உள்ளவன், நான் பல விவரங்கள் கொடுத்தேன், முன்னுக்கும் பின்னுக்கும் மூளையை தட்டி குறுக்குங்கள் என்று கூறினேன், கூறவில்லை கணவனும் மனைவியும். அவர் வந்து வாளுள்ளவர் அரசன், மனைவியை இழந்தவர், ராமனுடன் உதவி வாங்கினவர், அண்ணனை கொல்ல சதி செய்தவர் என்றும் கூறியிருந்தேன். அவர் யார்? ராமாயணத்தில் உள்ளவர், ஐந்து எழுத்துக்களை கொண்டவர். அடுத்தவர் ஒரு ஐந்து எழுத்தை கொண்ட பெயர், ஒரு தேர் ஓட்டி பாரதத்திலே வருகிறார். கர்ணனுக்கு தேர் ஓட்டி விட்டு பாதியிலே தேரை நிறுத்தி விட்டு இறங்கி சென்றார்.
2: அவர் தெரியும், ஏற்கனவே வந்திருக்க நிகழ்ச்சியில
1: வந்திருக்காரு.
2: சல்லியன்,
1: வாழ்த்துக்கள் சல்லியன். நான் சொன்னேன், வர வேண்டியவர் வர வேண்டும், வந்தால் பெட்டிகள் நன்றாக விலைப்படும் என்று. ஒரு புள்ளியை வெற்றிகரமாக பெற்றுவிட்டீர்கள். அந்த அரசனை கூற முடியுமா? அவன் அரசாட்சியும் துறந்து விட்டான், அவனை பறித்து விட்டார்கள், பொண்டாட்டியும் பறிச்சு கொண்டு போய்.
2: அண்ணன் தம்பின்னு ஒரு புள்ளி கொடுத்ததுனால அதை வச்சு ஒண்ணு தெரியுது.
1: அண்ணன் பொண்டாட்டிய பறிச்சுட்டு போயிட்டான், அதனால அண்ணனை கொல்ல வேண்டும், அரசை பறிக்க வேண்டும் என்று ராமரிடம் உதவி நாடினவன்.
2: தம்பி பேர் வந்து சுக்ரீவன்.
1: வாழ்த்துக்கள், அவன்தான் சுக்ரீவன். சுக்ரீவன் சரியான பதிலை தந்து வந்ததுக்கு இரண்டு புள்ளிகளை பெற்று விட்டார் நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள். இது பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம். இப்பொழுது உத்தியோகபூர்வமாக நீங்கள் உங்கள் பெட்டியை திறவுங்கள். என்று பெட்டிய வியாபாரம் சிறப்பாக நடைபெற்றது. சரியா? சரி, பெட்டி எண் இரண்டுக்கு செல்லுகின்ற அற்புதமான ஒரு பெட்டி. இரண்டாவது பெட்டியை நாகப்பன் ஐயா முதல் முதலாக உத்தியோகபூர்வமாக திறக்கின்றார். கொண்டு சென்று வந்து வருகிறேன். அண்ட காகசும் அபு காகசும் திறந்தெடுசி சு என்று மந்திரத்தை சொன்னவுடன் இலகுவாக திறந்து விட்டது. அது பறந்து விடும் என்று மூடி இறுக்கி வைத்திருக்கின்றார்கள். ஒரு பூச்சி இனம் என்றும் கூற இயலாது, பிராணி என்றும் கூற முடியாது, செட்டகட்டி பறக்கும் பறவை இனம் என்றும் கூற முடியாது. மூன்று எழுத்துக்களை கொண்டது, ஆனால் உயிரினம் பூச்சி இனம் என்றும் கூற, பூச்சி இனத்துக்குள்ளே தான் வரும், ஆனால் அது பூச்சி என்று கூறுவதற்கு ஏற்ற உடலமைப்பு அல்ல. அதற்கு அதனுடைய சத்தம் மிகவும் இலகு, அழகான சத்தம். எத்தனையோ பாடல்களில் இசையமைப்பாளர்கள் அந்த சத்தத்தை புகுத்தி இருக்கின்றார்கள். மலர் உள்ள இடங்களில் இவர் உலாவுவார். மூன்று எழுத்து,
2: வண்டு.
1: வண்டு கட்டிக்காரன், வண்டு என்ற பதத்தை தந்து மீண்டும் இரண்டு புள்ளிகளை பெற்றுக்கொண்டார் நாகப்பன் அவர்கள். நாகப்பன் அவர்களுக்கு மீண்டும் இரண்டு புள்ளிகள் வழங்கப்பட்டு விட்டது. வாழ்த்துக்கள். எங்கே இரண்டாவது பெட்டியை உத்தியோகபூர்வமாக திறக்கலாம் நீங்கள்.
2: வேற என்ன
1: அடுத்து வர நான் கூறுவேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 போய்விட்டது. மேலும் 23 போய்விட்டது. 23 போய்விட்டது. 14 போகிறோமா? வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பதம் பெறுகிறது. 14 நாகப்பன் அவர்களுடைய பேரிலே கட்டிக்காரன் நாகப்பன் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அண்ட காகசும் அபு காகசும் திறந்துடு சீசு இலக்கம் 15, 14வது பெட்டியே திறந்து விடு. 14 இல்லை, 15 ஐயா அந்த பெட்டி நீங்கள் தந்த 15வது பெட்டி. 15வது பெட்டி, அது 14வது வந்து ரவிவர்மன் என்ற பதஞ்சில் வந்த பெட்டி, அது போய்விடும். இந்த பெட்டி ஒரு பெண்ணை குறிப்பது. மூன்று எழுத்துக்களை கொண்ட பெயர். பெண்ணின் பெயர் அல்ல, பெண்ணின் குணத்தை அறிந்து குறிக்க சொல்ல அழைக்கப்படுகின்ற பெயர். இந்த பெயரிலே ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது. பெண் அதிகம் பேசுவாள், எடுத்தறிந்து பேசுவாள், எதிர்த்து பேசுவாள், அப்படியான பெண்ணை எப்படி கூறுவோம்? மூன்று எழுத்திலே நாடோ, இந்த ஒரு திரைப்படத்திலே நாடோடி நாடோடி என்ற பாடல் ஒன்று இருக்கின்றது. அந்த பாடலே இந்த பாடலும் இந்த வரியும் வருகின்றது. ஒரு திரைப்படம் வந்தது இந்த பெயரிலே.
2: அழகா படங்கிறதுனாலதான் சிரமமா
1: இல்லையா. இது இலகு என்ன, இன்னும் இலகுவாக்குகிற என்னவென்றால், பெண்களுக்குள்ளே அதிகம் பேசுபவர்கள், எதிர்த்து பேசுபவர்கள் எல்லாம் இப்படி சொல்லுவோம், சண்டை பிடிப்பவர்கள். பாடசாலை வாழ்க்கையில் எங்களோட படித்த பெண்களுக்கும் இருக்கின்றது, எங்களோட இருக்கின்ற வீட்டுல உள்ள
2: புதுசா வந்த படமா இருந்தா உடனே சொல்லு.
1: அது ஒரு கதைச்சல் தான். ஆனால் இப்பொழுதும் புதுசு புதுசா எங்கள் மத்தியில உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் பெண்கள் மத்தியிலே இந்த குணம் கொண்டவர்கள். சின்ன குழந்தைகள் கூட சொல்லுவேன், அதிகம் பேசாத, சும்மா மாடு இப்படி பேசுவோம், எப்படி இருக்கிறாளே, அதிகம் பேசுகிறாளே அதிகம் என்று சொல்லுவார்கள். இதற்கு பேசுகிறதுன்றா வாயால் தானே ஐயா, என்ன வாயால் தானே பேசுவார்களா, அப்படிதான்
2: சொல்லிட்டீங்க, ரெண்டு லட்சம் சொல்லிட்டீங்க, என்ன ஒரு லட்சம் சொல்லிடுறேன்,
1: கண்டுபிடித்து விட்டீர்கள், கொண்டு வாருங்க.
2: வாயாடி
1: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் இரண்டாவது தடவையும் கூறி இரண்டு புலிகளை மீண்டும் பெற்றுக் கொண்டு வெற்றியை நிலநாட்ட போகின்றார். ஆனால் ஒரு விடயம், கட்டாய ஓய்வு.
2: நன்றி
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நாகப்பன். இனிமையாக மிகவும் சுறுசுறுப்பாக சென்று கொண்டிருக்கும் போட்டியிலே நாகப்பன் அவர்களும் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வேளையில் ராஜ்குமார் அவர்கள் வருகின்றார் போல் தெரிகின்றது. வணக்கம் வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. இல்லை, அவரை கணல் கௌரி, நீங்கள் மீண்டும் அழைத்தீர்கள், உங்கள் நினைப்பை அழைக்கும் வேளை, நீங்கள் வரும் வேளை நாகப்பன் அவர்களும் வந்து இணைந்து கொண்டதால் இருவரையும் ஒரே நேரத்தில் இணைக்க முடியவில்லை, மீண்டும் அழைத்துக் கொள்ளுங்கள். இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பொக்கிஷம்.

0: அனைத்து உறவுகள் களைப்படைய வேண்டாம், மீண்டும் அலையுங்கள். சரியாக 10 மணிக்கு உங்களுடைய நிகழ்ச்சி முடிவு, இன்னும் 25 நிமிடங்கள் இருக்கின்றது. அதற்கிடையிலே உங்களால் சேர்க்கக்கூடிய புள்ளிகளை சேர்த்து மகிழ்ந்து கொள்ளுங்கள். நாகப்பன் அவர்கள் பாடல் கூறவில்லை, அடுத்த முறை வந்து கூறுவார் என்று வேளையிலே கிருஷ்ணன் வந்துவிட்டார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வாழ்த்துக்கள். சிறப்புகள். சல்லியன் சொல்ல வந்தீர்கள், அதற்கிடையிலே கட்டாயி போயிது. ஐயோ, சரி, அது நான் அதான் சொன்னேன், உங்களுக்கு கஷ்டகாலம் பிடிச்சு விட்டது. நன்றாக தெரியும் உங்களுக்கு, முன்னுக்கும் பின்னுக்கும் தட்ட வேணும் மூளையில. சரி, அடுத்து இப்பொழுது எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்? எல்லாம் கூறிவிட்டார்கள். எல்லாம் எந்த பெட்டி வேண்டும்? 14, 14, 15 சென்று விட்டது. 16, 16, 16 இலக்க பெட்டியை செல்லுகின்றேன். உங்களுக்கு இன்றைக்கு அதிர்ஷ்டம் பழத்திலே தான் இருக்கின்றது. வருகின்ற பழம் இது வந்து ஒரு பழத்தின் பெயர் போல் தான் தெரிகிறேன், வெளியே படம் தெரிகின்றது. உங்கள் பெயரிலே பதிந்து விட்டேன் கிருஷ்ணா. கொண்டு வந்த அண்டகாகசும் அபூ காகசும் திறந்துடுச்சு. சூ என்று கதவை, அதை பெட்டியை திறந்து பார்த்தால் 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு பழம். சுவையான பழம், நல்ல இனிப்பான பழம். இது உலர்ந்த பின்புதான் இந்த பழம் எங்களுக்கு சுவை தரக்கூடியது. எங்கே கொண்டு வாருங்கள், என்ன பழம்?
1: 8 எழுத்துக்கள்
0: உலர உலர சுவை கூடிக்கொண்டும் சத்து கூடிக்கொண்டும் இருக்கும் நில சத்துள்ள படம்.
1: முந்திரி பழம்
0: பொருந்தவில்லை.
1: 8 எழுத்து.
0: காலம்
1: தாமதம்.
0: என்னையா,
1: பழம் சிறுசா இருக்குமா பெருசா இருக்குமா?
0: சாதாரணமா சிறுசாயும் இருக்கும், ஓரளவு சாதாரணமாயும் இருக்கும். கையால தூக்கி சாப்பிடக்கூடிய பழம் தான். உள்ளே விதையும் இருக்கும், விதை இல்லாமலும் இருக்கும், விற்பார்கள். அடுத்த உறவுகள் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், நேரத்தை கூட எடுத்துக் கொள்ளுகிறீர்கள். இங்கே முயற்சி பண்ணுங்கள். கணவனும் மனைவியாக முயற்சி பண்ணுகிறீர்கள். கூறுங்கள் கெட்டிக்காரன், கூறுங்கள். உங்களிடம் இருக்கின்றது வீட்டிலே அந்த படம். சாப்பாட்டு மேசையில் எல்லாம் வைத்திருப்பீர்கள். கிருஷ்ணா கிருஷ்ணா.
1: 8 எழுத்துல பழம்.
0: எத்தனை படம் இருக்கின்றது?
1: மிளகாய் பழம்.
0: நீங்க எடுத்து சாப்பிடுவீர்கள், இனிப்பா இருக்குமா? நாகப்பன் அவர்கள் வணக்கம். கிருஷ்ணன் அவர்கள் உங்களுக்காக
1: பாடல் கூறுங்கள். பாடல் வந்து ஒரு பாட்டுக்கு அவர் அது படம் பேர் தெரியலையா. பார்த்ததும் திகைத்தே நடா.
0: ஓ, பார்த்ததும் திகைத்தே நடா. நல்ல பாடல்.
1: படம் வந்து யாதுமாயி.
0: இது வந்து ராஜ்குமார் அவர் தருகின்ற பாடல்களே உண்டு. திகைத்தே நடா, வாழ்த்துக்கள். அந்த
1: பாடல் சிறப்பு.
0: அந்த பாடல் கிடைக்கும். இப்பொழுது கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெட்டியை திறந்து வைத்துவிட்டு போகின்றார். நீங்கள் வந்து கூறுவீர்கள் என்று உங்களுக்குரிய பதம் தான் 8 பதங்கள், 8 எழுத்துக்களை கொண்ட பதம். அது ஒரு பழம். அந்த பழம் பழுத்த பின்பை விட உலர உலர உலர உலர சுவையும் கூடிக்கொண்டிருக்கும், சத்து மேறிக்கொண்டிருக்கும். அதிகமாக இதை நாங்கள் உண்மையில்லை, அது எங்கள் சத்துள்ள உணவாக இடையிடையே பாவித்துக் கொள்வோம். அதில் பலவிதமான உணவுகளையும் தயாரிப்பார்கள். பழம் 8 எழுத்துக்களை கொண்டது. அப்புறம் சிறுச்சா இருக்குமா பெருசா இருக்குமா எல்லாம் கேட்டுவிட்டு சொன்னார் மிளகாய் படம் என்று சொன்னேன். ஐயா இலைக்குமா ஆண்டேன், இல்லை நீங்கள் எந்த வீட்டிலே இருக்குமே சேல கண்டீர்கள் சோறுகிறேன் என்றார் உடனே ஸ்ரீ கிருஷ்ணன். கிருஷ்ணா வந்து பெட்டி நாகப்பன் அவர்கள் பெயரில் தூங்குவது மிகவும் முக்கியமானது போல் தெரிகின்றது. கவனமாக தருகின்றார்கள். கொண்டு வந்து வைத்து விட்டேன், தாட்டி விட்டேன். அண்ட காகசமும் அபூ காகசும் திறந்துடு சி சூ திறந்து விட்டது. அந்த பெட்டி அங்கே ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் காணப்படுகின்றது. இது ஒரு ஒரு பொருள் தான். பொருள் என்றால் உபயோகிக்கப்படுகின்ற ஒரு பொருள். பொருள் என்று கூறுவதை விட ஆபரணம் என்றும் கூற முடியாது. ஆபரணம் போல்தான் அணிவது. குழந்தைகள் பிறந்த பின்பு குழந்தையிலிருந்து இது அணியப்படுகின்றது அவருக்கு. அது வந்து ஆண்கள் தான் அதிகமாக அணிவார்கள். சில இடங்கள் பெண்களும் அணிந்து பெரிதாகினவுடன் பெண்கள் விட்டு விடுவார்கள். ஆண்கள் இறுதி வரை அணிந்திருப்பார்கள். அதுக்கு ஒரு பழமொழின்னு பழமொழியாக ஒன்று கூறுவாங்க. ஒரு கிறந்து விட்டால் அது கூட விடமாட்டாங்களாப்பா. செத்து போனால் அதை கூட விடமாட்டாங்க. கொண்டு வைத்து தகனம் செய்யும் பொழுது அது கூட இருக்க விடமாட்டாங்களே என்று கூறுவார்கள். அது அது குழந்தையில இருந்து கட்ட தூங்கிடுவார். பெண்கள் கட்டுவார்களா இல்லை தானே ஐயா?
1: இல்ல இல்ல இல்ல
0: அணிய மாட்டார்கள். இது
1: அருணா கொடி.

0: இப்ப நாகப்பனுடைய பட்டி 18. சரி, கொண்டு வருவோம். அம்போ மகாதேவா சம்பூர்ண ஹரிச்சந்திரா கரணா எல்லோரையும் அழைத்து விட்டு திறந்து பார்த்தால் 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் தோன்றுகின்றது. அந்த பதம் எங்களுடைய உடல் உறுப்புகளிலே உள்ள ஒரு பதம், எங்கள் உடல் உறுப்புகளிலே காணப்படுகின்றது. மிருகங்களுக்கும் அது இருக்கின்றது அந்த இடம். எங்கள் உடல் உறுப்புகளிலே உள்ள ஒரு இடத்தை இப்படி கூறுவார்கள், 5 எழுத்துக்களிலே இடுப்புக்கு கீழே இருக்கின்றது. அதையும் கூறிவிட்டேன் உங்களுக்கு இலகுவாக்குவதற்காக, மேலே யோசிக்க வேண்டாம், கீழே தான் இருக்கின்றது. இடுப்புக்கு கீழே துடைக்கும்
1: கணுக்கால்,
0: கணுக்கால் கொஞ்சம் கீழே போய்விட்டீர்கள், மேலே வர வேண்டும். துடைக்கும்
1: முழங்கால்,
0: முழங்கால் அதை முழந்தாள் என்று கூறுவோம். முழங்கால், முழங்கால் என்று கூறுகின்றோம். முழந்தாள் தான் சரியான பதில், முழந்தாள். வாழ்த்துக்கள், சிறப்புகள் நாகப்பன் அவர்களே. உங்களுக்கு மேலும் 2 புள்ளிகள் தருவதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒரு ஓய்வும் கொடுக்கின்றேன். முடிந்தால் அந்த பழத்தை கூறி பார்க்கின்றீர்களா?
1: அந்த பழம் வந்து நானு யோசனை பண்ண, அது 8 எழுத்துல வர மாட்டேங்குதையா, என்ன யோசிக்கணும்.
0: அப்படியா? அதுக்கு சும்மா கூறி பாருங்களேன்,
1: சொல்லிட்டீங்க,
0: சும்மா கூறி பாருங்களேன்.
1: பழம் வந்து உலர் திராட்சை.
0: அப்படி கூறுவதில்லை, இது பழம் என்றே சொல்லும். அதிலே பழம் என்று வரும்,
1: பழம் என்றே வரும்.
0: காய் சாப்பிடுவதில்லை, அரபு நாடுகளிலே சாப்பிடுவார்கள். கூடுதலான விளைவு அரபு நாடுகளிலே இறக்குமதி செய்யப்படுது. இந்தியாவிலே இது இருக்கின்றது. எங்களிடம் முந்தி ஒரு அன்பு உறவு வந்து இணைந்துள்ளார். அவர் இந்த கன்றுகளை நாட்டி பழங்களை எடுத்திருக்கின்றார் எல்லாம் கூறுவார். இது வந்து கையை கடக்கமானது, உள்ளுக்கு விதை இருக்கும். அது உலர உலர காய காயத்தான் மேலும் இதில் சுவை கூடிக்கொண்டிருக்கும். பக்குவமாக வைத்திருந்தால் காலம் முழுக்க வைத்திருக்கலாம். சரி, பார்ப்போம். அடுத்த வருடம் சொல்கின்றேன். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் தலைவரே, ராஜ்குமார் தலைவரே வணக்கம்.
2: ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நலம் ஐயா.
0: நலம் நலமா, நலம் நாடுவதும் அதுவே. எப்படி நீங்கள் இருக்கின்றீர்கள் ராஜ்குமார்? நிகழ்ச்சியிலே கூறியிருந்தேன், அதன் பின்பு பதிவிலே 2-3 தடவை போட்டு அனுப்பியிருந்தேன், பார்க்கவில்லையா நேயர் நீங்கள்? அன்பு உறவுகள், ஆரம்பத்தில் வந்து கூறித்தான் இதுவரை நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சிறிது நேரத்தில் முடிவடையவும் போகின்றது. இப்பொழுது இந்த கோடை காலத்தில் இந்த நிகழ்ச்சி 8 மணிக்கு ஆரம்பமாகும். மற்றவருடைய நன்மையும் கருதி 8 மணிக்கு ஆரம்பிக்கின்றது. நேரம் மாற்றினதன் பின்பு சற்று தாமதிக்கும். சரி, இப்பொழுது ஒரு பதம் இருக்கின்றது ராஜ்குமார் அவர்களே. அந்த பதம் 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். கிருஷ்ணன் அவர்கள் திறந்த பெட்டிக்குள்ளே வந்தது. அந்த பழம் உலர உலர மேலும் சுவை கூடும், சத்தும் கூடுதலாக இருக்கும், மிகவும் சத்துள்ள உணவு பழம். அரபு நாடுகளில் அதிகம் காணப்படுவது என்று கூறியிருந்தேன். 8 எழுத்துக்களால் கொண்ட பழம், அது என்ன பழம்?
2: பேரிச்சம்பழம்.
0: வாழ்த்துக்கள், சரியான நேர்த்தி அடி முதல் சொல்லியிருந்தால் 2 புள்ளி, இப்பொழுது எப்படி 1 புள்ளி. பேரிச்சம்பழம், சரியான பழம். மிளகா பழத்தையும் கூறினார்கள். சரி, வாழ்த்துக்கள். இப்பொழுது 19, 20, 21, 22 பெட்டிகள் இருக்கின்றன. எந்த பெட்டி வேணும்? 30 வரை இருக்கின்றது.
2: சரிங்க, இப்போ அடுத்தது 18 முடிஞ்சிருச்சீங்களா? 19 சொல்லாங்க. 19
0: வாழ்த்துக்கள். 19 ராஜ்குமார் அவர்களின் பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்த பெட்டியை வைத்து விட்டு அந்த காகஜும் அபு காகஜும் திறந்துடு சீசு திறந்து விட்டது. டவார், அங்கே 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். மக்கள் செய்யும் செயல்களில் ஒன்று மன்னிப்பு கேட்பது அல்லது பிழையை ஒத்துக்கொள்வது. என்னை காப்பாற்றுங்கள் என்று கேட்கும் போது ஒருவர் செய்வது அதை கூறும் பதம். 7 எழுத்துக்களை கொண்டது.
2: ஐயா, இதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்களா ஐயா?
0: இருக்கலாம். ஆனா இது கேட்கலாம், இருக்கின்றது. கண்டுபிடித்து விட்டீர்கள். கடிகாரம் குறுங்க.

0: பாவ மன்னிப்பு.
1: ஐயா அது இல்லையா ஐயா, பாவ மன்னிப்பு அல்ல. பாவ மன்னிப்பு செய்யும்போது எப்படி செய்வீர்கள்? ஒரு அரசனிடம் ஒரு குற்றவாளி சென்று அவன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்கும்போது எப்படி செய்வான்? பெரிய வீர ஆபாசம் கொண்டு செல்லும் அதிகாரிகள் கூட நான் அவனை இப்படி செய்வேன், செய்ய வைக்கிறேன் என்றெல்லாம் கூறுவார்கள்.
0: ஐயா எத்தனை
1: ஏழு எழுத்துக்கள் தான் கணக்கையில், ஏழு தான், ஏழே ஏழு எழுத்து தான், மிகவும் சுலபமானது.
0: மண்டியிட்டு
1: வாழ்தல், அதுதான் அதுதான் மண்டியிடுதல். மண்டியிடுதல், மன்னிப்பு கேட்கும் பொழுது மண்டியிடுகிறார்கள், இறைவனிடம் சென்று மண்டியிடுவார்கள். நீங்கள் சொன்ன பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது மண்டியிட்டு கேட்கின்றார்கள், சரியா? இறங்கி கேட்பது மண்டியிடுதல். சரியான பதம் உள்ளே வந்து விட்டீர்கள். உங்களுக்கு தரவுகள் கூறினபடியால் உங்களுக்கு நான் இரண்டு புள்ளிகளை வழங்குகிறேன். அடுத்த பட்டியை திறக்கலாம், உங்களுக்கு அதிகாரம் உண்டு. இன்னும் ஒரு பட்டி திறப்பதற்கு
0: தான்
1: மண்டியிடுதல். 20 போவோமா? இருபதாவது பட்டியும் நான் கொண்டு வருகின்றேன். உங்கள் பெயரிலே தான் அதையும் பதிவு செய்கின்றேன். கொண்டு வந்து வைத்து விட்டேன். கையை தட்டுகின்றேன். அண்ட காகஜும் அபூ காகஜும் திறந்துடு சீசு என்றேன். திறந்து விட்டது. இது பயந்து அடங்கி ஒடுங்கி எங்களுக்கு முன்னோர் பெரியோர் அல்லது பெரிய சண்டித்தனன் அல்லது அரசனுக்கு முன்னால் நாங்கள் நிற்கும் ஒரு நிலையை கூறுவது. இறைவன் ஆலயத்திலே சென்று நாங்கள் வணக்கம் செலுத்தும் போது மற்றவர்கள் பேசும்பொழுது இப்படி இந்த நிலையில் இருப்போம். நான் சொன்னேன் கை தட்டுகிறேன் திறக்கிறது என்று. ஆ குறுங்கள்
0: ஐயா, எத்தனை எழுத்து?
1: 6 எழுத்துக்களை கொண்டது. அந்த மண்டியிடும் வேளையிலே இதையும் செய்வோம் கைகளினால். பண்ணையார்கள் மத்தியிலே அங்குள்ள வேலையாட்கள் சென்றால் இப்படித்தான் நின்று பேசுவார்கள் கடக்க ஒடுக்கமாக. பெரியோர்கள்
0: முன் வந்துட்டேங்கய்யா.
1: பெரியோர்கள் முன் நீங்கள் பேசும் பொழுது எப்படி நீங்கள் பேசுவீர்கள்?
0: கையை கட்டி
1: வாழ்த்துக்கள், கை கட்டுதல், கை கட்டி பேசுவது, கை கட்டுதல், அடக்க ஒடுக்கமாக நின்று கை கட்டுதல். கை கட்டுதல் என்ற சரியான பதிலை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு மேலும் 2 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. ராஜ்குமார், நீங்கள் என்ன பாடலை விரும்பி கேட்கின்றீர்கள்?
0: இந்த மின்மேனைக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது, அந்த பாடல்
1: வந்துட்டுதான்.
0: இந்த காதோரமா கேட்டேன், கொஞ்சம் நல்லா இருந்தது, ரொம்ப நாள் கழிச்சு கேட்டேன்.
1: இந்த கண்மணிக்கு என்னென்ன பாடல்?
0: இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது. அது வந்து சிகப்பு ரோஜாக்கள் நினைக்கிறேங்கய்யா, சிகப்பு ரோஜாக்கள்
1: நினைக்கிறேன். உங்களுக்கு மேலும் 2 புள்ளிகளை தந்து இப்பொழுது உங்களுக்கு ஒரு அன்பான கட்டாய ஓய்வையும்
0: தருகின்றேன்.
1: இணைப்புக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவாக யார் அழைக்கின்றனர்? அழைத்து வைத்துக் கொண்டிருந்தார், நான் நினைத்தவுடன் சென்று விட்டார். வணக்கம், வணக்கம், வணக்கம். இது போன்ற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை விரைவில் நிறைவுகிற இருக்கும் பொக்கிசம். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ? கௌரி, நீங்கள் மீண்டும் அழைத்தீர்களம்மா. உங்கள் அழைப்புக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் வரவேற்கின்றோம் உங்களை. ஆனால் ஒலித்து கொண்டிருக்கும் போதே தான் உங்கள் இணைப்பு வருகின்றது. ஈழத்திரு நாட்டிலிருந்து எவ்வளவோ சிரமப்பட்டு அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், மீண்டும் அழைக்கலாம் என்று எண்ணுகின்றேன்.

0: மீண்டும் நாகப்பன் அவர்கள் வந்துவிட்டார்கள். வணக்கம் நாகப்பன். அந்த பழம் வந்து பேரீச்சம் பழம், சரியா? நீங்க கண்டுபிடித்தீர்கள். வருவதற்கு இடையிலே இவர் வந்து தலைவர் அல்லவா வந்து விட்டார். சரி, இப்பொழுது 21வது வட்டி உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அதையே திறந்து விடுவோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாகப்பன் பெயரிலே பதிவு செய்து கொண்டு வந்து வைத்து விட்டேன் அற்புதமான ஒரு பெட்டி. அண்ட காகசும் அபு காகசும் திறந்து விட்டது. அது திறந்தவுடன் அங்கே 5 எழுத்துக்களை கண்டு ஒரு பதம் காணப்படுகின்றது. அந்த பதம் எங்களுடைய உயிரினங்களுடைய ஒரு செயலை கூறுகின்றது. அந்த செயல் வந்து எப்பொழுதும் வராது. விருப்பம் இல்லாத ஒன்றை பார்க்கும் பொழுது அல்லது ஒவ்வாத உணவுகளை பார்க்கும் பொழுது இந்த நிலை ஏற்படும். அநேகமாக எங்கள் தாய்க்குலம் தாய்மையை எட்டும் பொழுது இந்த குணம் காணப்படும். இந்த நிலை ஏற்படுவது உண்டு. 5 எழுத்துக்களை கொண்டது. பல பெயர்களிலே இது அழைக்கப்படுகின்றது. அதற்கு முதல் இதுதான் வரும். விருப்பமில்லாத ஒன்றை அல்லது பொருத்தமற்ற உணவை கூட நாங்கள் அறிந்துவிட்டால் உடனே இது வரத்தான் செய்யும். அது மட்டுமில்லாமல் எங்கள் தாய்க்குலம் தாய்மை அடையும் வேளையிலே இந்த குணம் ஏற்படும். அவர்களுக்கு அதை கொண்டு அறிந்து கொள்வார்கள் அடிக்கடி. இதை வைத்து எத்தனையோ திரைப்படங்கள் மணப்பெண் பார்க்க செல்லும் வேளையிலே அந்த மணப்பெண் விருப்பமில்லாததை விருப்பமில்லாததை தெரிவிக்க முடியாது. இப்படி செயல் மூலம் காட்டி விடுவாள். ஆகவே திருமணம் குழம்பி விடும். தரவுகள் கூட கொடுத்து விட்டேன் போல் தெரிகின்றது. முயற்சிங்கள், முயற்சியுங்கள்.
1: மூணு
0: எழுத்து தெரியுது, மற்ற ரெண்டு மூன்று எழுத்துக்கு அது மூன்று எழுத்து வெளியே வந்தால் தான். அது உள்ளே இருக்கும் பொழுது வரைக்கும் முன்பு என்ன செய்யும்? நீங்கள் சொன்ன மூன்று எழுத்து தான். அது வெளியே வந்தால் தான் அப்படி சொல்லுவோம், எப்படி எடுத்து விட்டாலே. ஆனால் வருவதற்கு முன்பு ஒரு உணர்வு கொண்டு வரும். என்ன குமட்டலுக்கு இன்னும் ஒரு பதம் இருக்கிறது, ஓங்காளம். சரி, நீங்க சொன்ன சரி, குமட்டல் என்றும் கூறலாம், ஓங்காளம் என்றும் கூறலாம். ஓங்காளம், ஓங்காளம் எடுக்கின்றார்கள். ஓங்காளித்து தான் சத்தி எடுப்பார்கள். வாந்தி எடுப்பு, வாந்தி வர அந்த தாய்மேடைய நேரத்தில் அந்த பொண்ணு அடிக்கடி ஓங்காளம். குமட்டல், நீங்கள் சொல்றது குமட்டல் பேச்சு தமிழ், சரியான தமிழுக்கு ஓங்காளம். ஓங்காளம் இல்லாமல் வாந்தி வராது. வந்துதான் சத்தியாக வாந்தியாக வரும். கடிகாரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 2 புள்ளிகளை தருகின்றேன். என்ன மாதிரி அடுத்த பெட்டிக்கு ஆயத்தமா?
1: அடுத்த பெட்டி திறந்துடலாம்.
0: லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து விளையாடுவார் நாகப்பன் அவர்கள். 22. முந்தான மூடிச்சு, முந்தான மூடிச்சு. நாகப்பன் உங்கள் பெயர் பருவத்துக்கு கொண்டு வருகின்றேன். அந்த பெட்டியை கொண்டு வந்து ஓம் நமசிவாய சம்பவ மகாதேவா என்று திறந்து பார்த்தால் திறந்து விட்டது பெட்டி. 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த பதம்
1: அதைத்தான் நினைச்சேன். வந்துருச்சு,
0: வந்துருச்சு, வந்துருச்சு. 7 எழுத்து, 7 எழுத்திலே வந்த அது ஒரு காய், மறந்துவே சொல்லிவிடுறேன். சரியான பதிலை விரைவாக தந்து 2 புள்ளிகளை பெற்றுக் கொண்டதோடு அல்லாமல் எதை பெறுகிறீர்கள்? கட்டாயம் ஓய்வு பெற்று மீண்டும் டீ குடிக்காமல் காபி இறந்தால் திருப்பி ஓடிவாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றி.
0: இது முன்னே தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. நீங்கள் கலந்து சிறப்பு வைத்துக் கொண்டிருப்பது பொக்கிஷம். தலைவர் வந்துவிட்டார்.
2: ராஜ்குமார்,
0: வணக்கம். ராஜ்குமார் வணக்கம். இப்பொழுது சொற்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றன. ஆரம்பமாக சென்று விலைப்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லாம் விலைப்பட்டு விட்டது. இப்பொழுது உங்களுக்காக இருக்கின்றது 23 சென்று விட்டது. 24வது இலக்கம் தரவா?
2: 24
0: நீண்ட சொல்லையா 24 என்று தெரிகின்றது. அதை கொண்டு வந்து உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன், கொண்டு வந்து வச்சு விட்டேன். அண்ட காகசம் அபு காகசம் ஓம் நமோ நமசிவாய சிதம்பரம் என்று கூறினால் அதிலே வருகின்றது 10 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அது அன்று தொட்டு இன்று வரை கூறுகிறார்கள், யாரும் கண்டதில்லை. ஒரு தரம் அறிய முடியாததுக்கு இப்படி சொல்லுவோம். தங்கள் வண்டிகேர் சிறுவை சந்தன்ராஜ் அவர்களை நினைத்தால் இது வரும். அவரோட சம்பந்தப்பட்டிருக்கிறது, அவருடைய ஊர், அவர் இருக்கும் ஊர்
2: சிதம்பர ரகசியம்.
0: சிறப்பாக குறிப்பிட்டார், சிதம்பர ரகசியம். கட்டிக்காரன் இரண்டு புள்ளிகளை பெறுகின்றார் ராஜ்குமார் அவர்கள். மீண்டும் இரண்டாவது பெட்டிக்கு ஆயத்தமாகிவிட்டார். இரண்டாவது பெட்டியாக 25வது இலக்கப்பட்டி உங்களுக்கு கிடைக்கின்றது. சரியா? 25 உங்களுக்கு விருப்பம் தானே? அதை எடுத்து விட்டால் ஒரு மன்னனுடைய பெயர் அன்று தொட்டு இன்று வரை அழியா புகழ் பெற்ற ஒருவன். 5 எழுத்துக்களை கொண்டேன், நான் படத்தை கண்டுபிட்டேன், உடனே கூறுகின்றேன். 5 எழுத்துக்களை கொண்டவன் அந்த மன்னன் என்றும் ஒரு பெரிய ஒரு அணை என்றும் அவனுடைய பெயரிலே கூறப்படுகின்றது. அவன் பாடல்களிலே கூட அந்த பாடல் வருகின்றது. அவன் யார்?
2: அணை இருக்காங்கயா?
0: ஆமா, அவன் கண்டுபிடித்த அணை, பெரிய கல்லணை. பாடல்ல இருந்தது, பாட்டு இருக்கின்றது. கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை. வாழ்த்துக்கள். சிறப்பான பதில் ராஜ்குமார், சிறப்பான பதில். இரண்டு புள்ளிகளை பெற்றுவிட்டீர்கள். அடுத்தடுத்து 2 புள்ளிகளை பெற்றுவிட்டீர்கள். நீங்கள் கட்டாய ஓய்வு வாழ்த்துக்கள். மீண்டும் அதிகம் தாமதிக்காமல் ஓடி வந்து விடுங்கள். நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. இங்கே அடுத்து வரவிடம் செல்கின்றேன். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபை கனடா கலிகத்தினது ஒளிபரப்பாகும் பொக்கிஷம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் அடுத்த உறவாக யார் வரப்போகின்றார்? அவர் அழைத்து விட்டு நின்றுவிட்டார். பொக்கிஷம், பொக்கிஷம், பொக்கிஷம்.

0: என்னும் இருக்கின்றது. நான்கு ஐந்து பெட்டிகள் இருக்கின்றது. விரைவாக பாருங்கள், உங்கள் பெட்டிகளில் இன்னும் ஐந்து விலைப்பட இருக்கின்றது. விரைவாக பாருங்கள், நேரமும் சென்று கொண்டு இருக்கின்றது. எங்கே நாகப்பன் அவர்கள் வந்துவிட்டார். உங்களுக்கு இப்பொழுது நாகப்பன் வணக்கம். உங்களுக்கு நான் 26வது இலக்கம் தகுதி கண்டிருக்கின்றது. அதை எடுப்போமா? 26. ஆமாம், இலக்கம் 26. திறந்துவிட்டு நான் வெளியே படத்தை கண்டுவிட்டேன், அதனால் என்னால் கூற முடியும். மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பறவையின் பெயர். இந்த பறவையை பற்றி பல அன்று தொட்டு இன்று வரை ஆறு நற்குணங்கள் கூறப்படுகின்ற ஒரு பறவை, எங்கள் மத்தியிலே வாழ்கின்ற பறவை. நாங்கள் பயப்படுவோம், அவரை வீட்டிலே அணைக்க விரும்ப மாட்டோம், சரியா? பாடல்களிலே, பாரதியார் பாடல்களிலே கூட இருக்கின்றது. நாங்கள் எல்லாம் வெட்டி உதைக்கும் அந்த அந்த பறவையை நாங்கள் ஆதரவு காட்ட வேண்டும் என்று அவர் பாடியிருக்கின்றார். பாப்பா பாட்டிலே வருகின்றது அந்த பெயர். மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பறவை.
1: காக்கை.
0: வாழ்த்துக்கள். காகம், காக்கை என்ற படம். வாழ்த்துக்கள். இரண்டு புள்ளிகளை மீண்டும் பெற்றுக் கொண்டீர்கள். அடுத்த பட்டிக்கு செல்வதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அடுத்த பட்டி எதுவாக இருக்கும்? 27. கெட்டிக்காரன். விறுவிறுன்று சொல்லி அது பதங்களை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றீர்கள். இலக்கம் 27. நாகப்பன், உங்களுக்குரிய பட்டி. அந்த பட்டியை கொண்டு வந்து அந்த காகசம், அபூ காகசம் திறந்துடு. ஸ்ரீ சு என்று கேட்டவுடன் திறந்து விட்டது. நான்கு எழுத்துக்களை கொண்டு ஒரு மிருக இனத்தை குறிக்கும் பதம். இப்போ மிருக இனங்கள் என்று கூறும் பொழுது வனத்திலே வாழுகிறது ஒவ்வொரு மிருகங்களின் கூட்டத்துக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. ஒவ்வொரு பெயர்னால் அழைக்கின்றோம். அதே போல் மனித இனத்தில் எங்களோடு சேர்ந்து வாழுகின்ற மிருகங்களுள் ஒன்று. அந்த கூட்டத்தை நாங்கள் இப்படி பேசுவோம், இப்படி கூறுவோம். அநேகமாக விவசாயிகளிடம் அதிகமாக இருக்கும் இந்த மிருகம். நிலையங்கள் எல்லாம் இருக்கின்றது. தீவனங்களில் எல்லாம் எழுதியிருப்பார்கள். தீவனம் அது
1: அது வசிக்கும் இடமா?
0: இல்லை இல்லை, அந்த இனத்தை நாங்கள் இப்படி கூறுவோம். அல்ல, தனிய பசுமாடு பசுமாடை மட்டும்தானே குறிக்கும். அந்த கூட்டம் எல்லாவற்றையும் சேர்த்து கூறுவது. நீங்க அங்கேதான் நிக்கிறீர்கள். அந்த இனத்தை முற்றாக, அது மாதிரி சின்ன கண்டு, பெரிய மாடு, நாம்பன், காளை, எல்லாவற்றையும் பாசு, எல்லாவற்றையும் சேர்த்து அந்த இனத்தை இப்படி கூறுவோம்.
1: ஆவினம்.
0: அதை நீங்கள் பசுவை தானே கூறுவீர்கள். ஆவ் என்பது பசு தானே ஐயா? இன்னொரு பதம் இருக்கின்றது, அநேகமாக நாங்கள் உபயோகிப்பது. ஒலிபரப்பாகும் ஐந்து நிமிடங்கள் கூட்டி கொடுக்கப்படுகின்றது. எங்கே ஓடி வாருங்கள். இன்னும் மூன்று நான்கு பெட்டிகள் இருக்கின்றன. ஒன்று திறந்தாய்விட்டது, இன்னும் திறக்காமல் மூன்று பெட்டிகள் இருக்கின்றன. ஓடி வாருங்கள்.

0: வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம். புரிந்ததா அந்த பதம்?
1: கேட்கவில்லை. இப்பதான்
0: நீங்க வந்தீங்களா? அங்க போயிட்டீங்களா? ஒரு மிருக ஒரு விதமாக நாங்கள் வளர்த்து கொள்ளும் மிருகங்களிலே ஒரு மிருகங்களின் இனத்தை சேர்த்து கூறும் ஒரு பதம் எல்லாவற்றையும் சேர்த்து இப்படி கூறுவோம்.
1: தங்கும் இடமா?
0: வளர்ப்பு மிருகங்கள் அத்தனையும் இணைத்து நாங்கள் கூறுகிற ஒரு அதை அழைக்கின்ற பதம். தங்கும் இடம் இல்லை, அந்த மிருக கூட்டத்தை கூறுவோம், அந்த மிருகங்களை கூறுவோம். இப்படி நாங்கள் வளர்க்கின்றது விவசாயிகளிலே அநேகமாக உண்டு. இதை இப்படி கூறுவோம். பட்டி திறக்க போக முடியல. சரி, பட்டியை திறவங்க 28வது லக்க பட்டி இருக்கின்றது. திறவா 28, 29, 30 உங்களுக்கு எது வேண்டும்?
1: 28.
0: சரி, 28வது பட்டிக்கு செல்கின்றேன். அந்த பட்டியில உள்ளது 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், மிகவும் கூர்மையானது, கூர்மையிலும் கூர்மையானது, ஒரு குறிப்பிட்ட மக்களால் உபயோகிக்கப்படுவது அந்த அந்த ஆயுதம். இது ஒரு ஆயுதம். இதிலே பெயரிலே பாட்டு திரைப்படமும் வந்திருக்கின்றது. அண்மையிலே வந்த திரைப்படங்களுள் ஒன்று. விரைவாக செல்ல வேண்டும், ஏனென்ற நேரம் ஒதுங்கி முடிந்து விட்டது. விரைவாக செல்ல வேண்டும். மக்களுக்கு பயன்படுத்தப்படுவது நன்மை கருதி தீயன செய்யாது இந்த இந்த ஆயுதம். ஏழு எழுத்துக்களை கொண்டது. கிருஷ்ணா, அதான் கேட்டேன். 29, 30 எல்லாம் சின்ன சொற்கள்.
1: ஆமா, முதல்ல அது யோசிச்சேன். தொழுவம்
0: அது தங்குற இடம் தானே ஐயா? இது அந்த அந்த மிருகங்களை சொல்லுவது, அந்த மிருகங்களை நாங்கள் கூறுவது, அந்த இனத்தை, அந்த இனத்தை இந்த சொல்லால் அழைக்கின்றார்கள். அதற்கு கொடுக்கின்ற உணவுகள் விற்கின்ற இடத்துக்கெல்லாம் எழுதி இருக்கின்றார் அந்த பெயரை, தீவனம் என்று. அதனாலே பெரும் அதனாலே வருமானங்களை பெற்று வாழ்கின்றார்கள். அதை ஒரு வாழ்வாதாரமாக வைத்திருக்கின்றார்கள் அந்த அதை வளர்க்கிறதிலே.
1: கூடாரம்.
0: சரி, நன்றி. மீண்டும் பாருங்கள். 2 தரம் நோக்கி விட்டீர்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த ஒரு பாகங்களுடைய நாகப்பன் அவர்கள் அழைத்தீர்கள். பாருங்கள் நாகப்பன். வணக்கம். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. அது வந்து மாடுகளா?
0: என்னய்யா
2: அந்த பழைய பதம் வந்து மாடுகள் தான்?
0: இல்லை இல்லை, யாரும் கூறவில்லை.
2: இல்ல, அது வந்து பதம் வந்து மாடுகள்.
0: அந்த மாடுகளை வேறு ஒரு சொல்லால் அழைப்பதுண்டு. நல்ல சொல் அந்த சொல்லு. மாடுகள் என்று கூறாமல் அவை எல்லாவற்றையும் சேர்த்து இந்த சொல்லால் அழைக்கின்றோம். சரி, அடுத்து எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள்
2: 29.
0: கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெட்டி திறந்திருந்தார். மிகவும் கூர்மையான ஒரு ஆயுதம், அது நல்ல விடயத்தை செய்யும் ஆயுதம், மக்களால் மக்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஆயுதம், மிகவும் கூர்மையானது, ஆபத்தை விளைவிக்கிறதில்லை, அதற்காக அது பாவிக்கப்படுவதில்லை. இந்த இந்த இந்த சொல்லில் 7 எழுத்துக்களை கொண்ட சொல், அந்த சொல்லிலே ஒரு திரைப்படம் இப்பொழுது அண்மையிலே வந்தது. கூர்மையானது அந்த பதம் 7 எழுத்துக்களை கொண்டது. அடுத்து உங்களுடைய 29வது பெட்டி.
2: அதை யோசிக்கலாம் ஐயா, ரெண்டுமே யோசிச்சுட்டு
0: இருக்கிறேன். ஆமா, சரி. இப்போ 29வது பெட்டி. பறந்தேன், சென்றேன், எடுத்துக்கொண்டு வந்தேன், தட்டினேன், கையை தட்டினேன், திறந்து விட்டது. அங்கே 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பறவையின் பெயர் உண்டு. அந்த பறவை பறந்து எடுத்துக்கொண்டு வந்தோன்னு கண்டுபிடிக்க, அந்த அந்த பறவை மிகவும் உயரமாக பறக்கக்கூடிய ஒரு பறவை. பறவைகளுக்குள்ளே அதி உயரமாக பறக்கும் பறவை எது? அதன் பெயர் தான் 4 எழுத்திலே இருக்கின்றது. இங்கே
2: ராஜாலி
0: அல்ல, ராஜாலி பிறந்த அது உயரத்துக்கு பறக்காது. ராஜாசி, ராஜாலி அது உயரத்துக்கு பறக்காது. இதை போல பறக்காது. எங்கள் நாட்டிலே உண்டு இது. அதுக்கு தமிழகம்
2: உயர உயர பறந்தாலும்
3: அந்த பழமொழி
0: அதுல என்ன பறந்து பறந்து உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக மாட்டாது. பருந்து என்பது சரியான பதத்தை தந்து இரண்டு புள்ளிகளை நாகப்பன் அவர்கள் மீண்டும் பெற்றுக்கொண்டு இப்பொழுது 30வது பெட்டியை துறக்க போகின்றார். வருவோமா இறுதி பெட்டிக்கு? உங்களுக்காக இந்த பெட்டியை பற்றி நான் இன்று அதிகாலையிலே நல்ல விளக்கங்கள் இயற்கையை பற்றி கொடுக்கும் பொழுது என்று கொடுத்திருந்தேன். நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல்லு. இது ஒரு இடம், இந்த இடத்திலே அமைந்துள்ள ஒரு பகுதி, விவசாய பகுதியிலே. இந்த இந்த சொல்லை முதல் சொல்லாக வைத்து ஔவையார் அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்கின்றார்.
2: வரப்பு.
0: வாழ்த்துக்கள். வரப்புயர நீருயரம், நீருயர நெல்லுயரம், நெல்லுயர குடியுயரம், குடியுயர கோரியரும், கோரியர கோன் உயர்வான். சிறப்பு சிறப்பு சிறப்பான பதிலை தந்து முடித்து விட்டீர்கள். அந்த இரண்டு சொற்களையும் சொல்ல முடியவில்லையா? மீண்டும் பாருங்கள். ஒரு உறவு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் ஐயா. விக்னேஸ்வரன் அவர்களே வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. அப்படி பல தடவை அழைத்தீர்கள், இணைப்பு உங்களை கிடைக்கவில்லை தான், இருப்பினும் வந்து விட்டீர்கள், இணைந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள், நல்வரவாக, வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? நன்றி. இப்பொழுது 30 பெட்டிகளிலே வந்து அற்புதமாக விளையாடி கொண்டிருந்து கேட்டுக்கொண்டிருந்திருப்பீர்கள், தந்தார்கள். இரண்டு பதங்கள் பதில் கூறாமல் இருக்கின்றது, கூறினால் உங்களுக்கு புள்ளி உண்டு. 27வது பெட்டி, அது வந்து நாகப்பன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட பெட்டி. இது வந்து இந்த மிருகங்களுக்குள்ளே எங்கள் மத்தியிலே நாங்கள் வளர்க்கும் மிருகங்கள், அவருக்கு இந்த பெயரால் அவரை அழைத்து கொள்ளும். விவசாயிகள் அதிகமாக வளர்ந்து வைத்திருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள். கால்நடை. கால்நடைகள் அற்புதமான பதம். கால்நடை என்று கூறுவது சிறப்பான பதத்தை தந்து ஒரு புள்ளியை முதலில் பெற்றுக்கொண்டு வாழ்த்துக்களை பெறுகிறீர்கள். அடுத்து 2வது பதம், 28வது இலக்க பதம் தான் இருக்கின்றது, சொல்லாமல் எங்களுடைய கிருஷ்ண ஐயா அவர்கள் வந்து திறந்த பதமாக இருக்கின்றது. அந்த பதம் 7 எழுத்துக்களை கொண்டது ஐயா. இது எங்களால் மனிதர்களால் உபயோகிக்கப்படும் ஒரு ஆயுதம், மிகவும் கூர்மையானது, ஒரு குறிப்பிட்ட மக்களால் உபயோகிக்கப்படுகின்றது. மனிதருக்கு மனிதர் இதால் உதவி செய்கிறார்கள், அதை தொழிலாகவும் கருதுகிறார்கள். மிகவும் கூர்மையானது, ஆபத்தை விளைவிப்பதில்லை, நன்மையை செய்கின்ற ஒரு கருவி. இந்த கருவியின் பெயரிலே ஒரு திரைப்படமும் வந்தது, 7 எழுத்துக்களை கொண்டது.
4: என்ன
0: ஐயா தெரியாது? ஏன் தெரியாது? அதிகமாக தெரியும் உங்கள் எங்கள் நாட்டில் இந்த இந்த இதை வைத்துக்கொண்டு வீட்டுக்கு வீடு சென்று தொழில் செய்கிறார்கள். இல்லை, இந்தியாவிலேயும் இருக்கின்றார்கள். மரத்தடியிலே கூட வைத்துக்கொண்டு இந்த கத்தியை வைத்துன்னு உழைப்பு செய்கிறார்கள், உழைக்கின்றார்கள். மனிதருக்கு மனிதர் உதவி செய்கிறார்கள், அதற்கு இந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறார். மிகவும் கூர்மையானது.
2: பாலை கத்தி
0: அது அல்ல, மரத்துக்கு கீழே இருக்கிறது. நீங்கள் சொல்வது மரத்தின் மேலே இருந்து செய்யும் கத்தி. மர நிழல் அடிகளிலே வைத்துக்கொண்டு அவர்கள் பெரும் ஏழைகளாக இருப்பார்கள், பெரிய பணக்காரர்கள்னு சொல்ல மாட்டார்கள். அந்த இந்த இது நம்ம ஆளு திரைப்படத்திலே பாய்கராஜின் தந்தையார் இந்த தொழிலை செய்ததாக குறிக்கப்படுகின்றது. இந்த திரைப்படத்திலே அவர் செய்யும் தொழிலுக்கு இது பாவிக்கப்படுகின்றது. வாழ்த்துக்கள். நீங்கள் குறிப்பிட்டு சொல்லிவிட்டீர்கள் தானே, உங்களுக்கு அந்த பதம் சவர கத்தி என்பது சரியான பதத்தை தந்து புள்ளியை பெற்றுக் கொடு. என்ன பாடல் உங்களுக்கு நான் ஒலிபரப்ப வேண்டும் விக்னேஸ்வரன் அவர்களே?
4: எனக்கு கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? அந்த பாட்டு
0: செல்லாது செல்லாது, போகக்கூடாது போகக்கூடாது, அப்படியெல்லாம் போகக்கூடாது இல்லை. நன்றி விக்னேசன் அவர்களே. இறுதியில் வந்து இனிமையாக விளையாடி ரெண்டு புள்ளிகளையும்
2: என்னையா பட்டி திறக்கல,
0: பட்டியெல்லாம் முடிவடைந்து நேரமும் முடிவடைந்து இன்று நாங்கள் 8 மணிக்கு ஆரம்பித்து விட்டோம் அல்லவா, நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது ஒரு 5-6 நிமிடங்கள் கூட்டி வைத்திருந்தோம், அதனால் உங்களை நான் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. நன்றி, மீண்டும் சந்திப்போம். நாளையும் நாளைய நேயர் நேரம் நிகழ்வும் 8 மணிக்கு ஆரம்பித்துவிடும். உங்களுடைய நேரம்
4: நாளைக்கு நமக்கு வேலை தொடங்குது ஐயா.
0: உங்களுக்கு 2 மணி ஆகும் இன்னைக்கு, நான் முடிந்தால் வரலாம், நேரம் தானே. ஆரம்பிக்கின்றீர்கள் பணி, நல்ல ஓய்வெடுத்திருந்து நல்ல உற்சாகமாக சென்று வேகமாக எல்லாம் உங்களோட கடமைகளை செய்ய நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று இறைவன வேண்டி உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம். மீண்டும் மீண்டும் மீண்டும் என்ன வாழ்த்துக்கள், நலமடைந்து விட்டீர்கள் என்ற நல்ல செய்தியாக இருக்கின்றது தானே. நன்றி, வாழ்த்துக்கள், சிறப்பு வாழ்த்துக்கள் ஐயா. பெட்டிகளும் திறந்து விலைப்பட்டு அந்த பதங்கள் எல்லாம் வந்து புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் பொக்கிஷத்தில். யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று ஓடி வந்து அனைவரும் இணைந்து நல்ல பதில்களை தந்து பெட்டிகளை திறந்து சுவாரஸ்யமாக சென்றிருக்கின்றோம். கேட்டுக்கொண்டிருந்த இணைந்து கொண்டு அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது புள்ளிகளின் நிலைமைக்கு வருவோம். விரைவாக நான் முடிக்க வேண்டி இருக்கின்றேன். இதில் திரு கிருஷ்ணன், அனுஷியா, சியாமலா, நாகப்பன், ராஜ்குமார், விக்னேஸ்வரன் இவர்கள் 6 பேர் வந்து பங்கை பற்றியிருந்தார்கள். இறுதி நேரத்தில் சூடு பிடித்திருந்தது. சிறப்பான பதங்களை கண்டுபிடித்தோம். வளர்மதி, வண்டு, கரையான், சுவடி, பலாக்கொட்டை, வண்டி சக்கரம், நாவற்பழம், மிளகாய்பொடி, சந்தனக்கட்டை, ஒப்பாரி, வாசுகி, சுக்குரீவன், சல்லியன், ரவிவர்மன், வாயாடி, பேரீச்சம்பழம், அரைஞான்கொடி, முழந்தாள், மண்டி இடுதல், கைகட்டுதல், ஓங்காளம், முருங்கக்காய், நவரத்தினம், சிதம்பர ரகசியம், கரிகாலன், காகம், கால்நடை, சபரக்கத்தி, பருந்து, வரப்பு என்ற 30 பதங்களை தமிழ் பதங்கள், எங்கள் சொந்த பதம், சொந்த மொழியில் வந்த அற்புதமான தமிழ் சொற்கள் எங்களால் உபயோகிக்கப்பட்டு இன்று அது பயன்படாமல் போய்கொண்டிருக்கின்றது. அதை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், இல்லையே வேறு மொழி வந்து அதை மறுவச் செய்து அருகச் செய்கிறார்கள். அதுக்கு நாங்கள் மெருகூட்டி மீண்டும் புனர் அமைப்பு செய்வோம் என்று கூறு தமிழ் சேவையில் இணைந்தோம். இணைந்தே சிறப்பித்த அனைவருக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு இப்போ புள்ளிகளின் அடிப்படையிலே செல்வோம். இங்கே இன்று ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை போட்டியிட்டார்கள், இறுதி நேரத்திலும் வந்து போட்டியிட்டார்கள். அதிலே வந்து போட்டியிட்டவர்கள் 1வது இடத்தை பெறுகின்றார் எங்களுடைய யார் என்று இல்லை மற்றவர்களும் கூட. இறுதியாக வந்து இணைந்த விக்னேசன் அவர்கள் கூட 2 புள்ளிகளை பெற்று சிறப்பை காட்டியிருக்கின்றார், அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து 6 புள்ளிகளை பெற்ற அனுஷியா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். புதிதாக வந்து தமிழ் தெரியாமல் இருந்து தமிழ் சொற்களை கண்டுபிடித்து கூறிய மகளை அனுஷியா, உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அன்புடன் வந்த ஷியாமலா அவர்களும் அன்புடன் இணைந்த ராஜ்குமார் அவர்கள் இருவரும் 9 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். அதற்கு இடையிலே கிருஷ்ணன் அவர்கள் 8 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். ஆதலால் ஒருவர் மிகுதியாக இருக்கின்றார். அவர் யாராக இருக்கும்? எங்களுடைய நாகப்பன் அவர்கள் தானாக வந்த சந்தனம் இறுதி நேரத்தில் ஓடி வந்து அற்புதமாக விளையாடி 22 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். 21 புள்ளிகளை பெற்று 1வது இடத்தை பெற்றிருக்கின்றார். 2வது இடத்தை ஷியாமலா, ராஜ்குமார் இருவரும் பெற்றிருக்கின்றார்கள். 3வது இடத்தை எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள் பெற்றிருக்கின்றார். 4வது இடத்தை அனுஷியா பெற்றிருக்கின்றார். 5வது இடத்தை எங்களுடைய விக்னேஸ்வரன் அவர்கள் பெற்றிருக்காங்க. அவர் இறுதி நேரத்திலிருந்து 1 தடவை தான் இணைந்திருந்தார். இனிமையாக இணைந்து சிறப்பாக விளையாடி எங்கள் பொக்கிஷத்தை உலகளாவ அறிய செய்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு விரைவாக நான் இந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும். சரியாக 10 மணிக்கு முடிக்க வேண்டிய உங்கள் 10 மணிக்கு முடிக்க வேண்டிய நிகழ்ச்சி 18 நிமிடங்கள் கூடிவிட்டது. அதிபரிடம் அனுமதி பெற்று இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் நாளை உங்களை நான் 8 மணி உங்களுடைய இலங்கை இந்திய நேரம் 8 மணிக்கு நேயர் நேரத்தில் சந்திக்கின்றேன் என்று கூறியெல்லாம் வல்ல இறைவா, உலகெல்லாம் பறந்து வாழும் உயிர்கள் அத்தனைக்கும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்றதை அள்ளித்தர வேண்டும். எங்களுக்கு அதுதான் முதல் தேவை. அதன் பின்பு மனித நேயம் அறம் தலைக்க வேண்டும், அன்பு வளர வேண்டும் என்று கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நான் இணைந்து எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இனிது நிறைவேறியது பொக்கிஷம் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே. நாளைய தினம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கம் உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம் தானே எல்லோரும். முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. இன்று கதம்பம், இன்றைய நாள் முதலாம் தேதி, ஜூன் மாதம் முதலாம் தேதி 2022. இந்த மாதம் ஒரு ஆறாவது மாதம் ஒரு வரும்போதெல்லாம் சின்ன கவலை தான். இந்த மாதம் வந்து விட்டால் எனக்கு கவலை தான், ஏன்னு தெரியவில்லை. சரி, நேரம் இப்பொழுது சரியாக 11:36, அது இந்திய இலங்கையின் நேரம். கனடிய நேரம் சரியாக 2:06. வர வர குரல் வளம் சரியில்லாமல் போகிறது. சரி, இன்று என்ன நிகழ்ச்சின்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல ஒரு கண்ணன் பாட்டு எடுத்து வரலாமா? பிடிக்குமா உங்களுக்கு கண்ணன் பாட்டு? கண்ணன் கருப்பண்டே அதுக்கு ஒரு வகையறை சொல்லி விட்டுட்டாங்க. அப்போ அதுக்கு வர என்ன செய்கிறன்னு தெரியல. ஒரு கண்ணன் பாடல் உண்டே எடுத்து வரலாம். இனிமையான ஒரு கண்ணன் பாடல்கள் தேடி தேடி கிளச்சி விட்டோமா? இல்லை, கண்ணன் பாடல் தான் எடுத்தோன்னே வரும் இல்லையா டக்குன்ட்டு. ஒரு கண்ணன் பாடல் ஒன்று காட்டளிக்கு வருகிறது.

0: நேரம் சரியாக 11:42. அது இந்திய இலங்கை நேரம். கரண்டிய நேரம் சரியாக 2:11. இன்று புதையல் நிகழ்ச்சி, அது எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? அது சில சொற்களையும் கொடுப்பேன், மற்றது ஒரு விடயத்தை கேட்டு பார்க்கலாம். இது ஒரு சாதாரண விடயம்தான், நீங்களோட மனசில் என்ன வச்சுருக்கிறீங்கன்னு பார்ப்போம். இன்று புதையல் நிகழ்ச்சியில் நான் தரும் சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், அதை எடுத்து வரலாம். காற்றலையில் இணைவதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149 5199 7 இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் வர வேண்டும். இந்த எங்களுடைய புலனத்தில் யார் யார் எல்லாம் அதாவது இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். காற்றலையில் இணைந்து கொள்ள முதல் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் ரதீஷ். ரதீஷ் எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி
1: இருக்கீங்க?
0: முதல்ல அடிச்சு வச்சு கொண்டு அப்படி சும்மா ஒரு அது எப்படி என்று சொல்றேன்னு எனக்கு தெரியல. கெட்டி காரணம் இப்ப எல்லாம் எல்லாருக்கும் நல்லா தெரியுது. முதல்ல வாரத்துக்கு
1: என்ன
0: முதல்ல வாரத்துக்கு இப்ப நான் சொன்னது விதம் என்னன்னா முதல்ல வாரத்துக்கு கண்டு வந்து யாரும் நினைச்சிருவாங்க முதல்ல வர்றது. சரி, எப்படி இருக்கிறீங்க ரதீஷ்? நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கின்றது, மகிழ்வாக இருக்கின்றது, சுகமாக இருக்கின்றது.
0: அது அப்பாட்டு, அது அப்பாட்டு. உடலும் அதாவது உங்கள் உடலும் உள்ளமும் நலமா?
1: அப்படி ஒரு பாட்டு இருக்கு. பாட்டு பாடல
0: என்ன பாட்டு? எங்க பாப்பா கட்டி காண சொல்லுங்க பாப்பா.
1: நீங்க சொன்ன அந்த பாடல அதாவது இப்ப
0: உடலும் உள்ளமும் நலமா கேக்குற ஒரு பாட்டு எங்க இடையில வருதோ முன்னுக்கு வருதோ? பாட்டு இருக்குதுன்னு தெரியும். என்ன பாட்டுன்றதுதான் இப்ப நான் கேட்டது.
1: பழைய பாட்டு தெரியும். பழைய பாடல்,
0: பழைய பாடல் அதுவும் நல்லா தெரியும். அதுவும் எனக்கும் தெரியும். எங்க சொல்லுங்க பாப்போம் கட்டி காண்டா. சரி, எப்படி இருக்கீங்க? முதல்ல பாட்டு சொல்லுங்க. உங்க விருப்ப பாட்டு என்னண்டு? ஒரு நிமிஷம் தாங்க. என்ன சொல்ல போறீங்க? 18 ஏதோ கொண்டு வர போறீங்களா? நான் தடுத்த நீங்க 18 டக்குண்டு உடனே ஆஃப் ஆயிட்டேன். என்னட்டா அந்த 18 என்னன்னு கேப்ப மாட்டா. சொல்லுங்க உங்களோட 18.
1: சூரியன்.
0: 18 வயதில் இளமுட்டு அதா என் குரல் எல்லாம் ஒரு மாதிரியா போச்சு.
1: பெண்ணின்
0: குரல் போல் இருக்கிறது சொல்றீங்க. 18 காரி போலன்னு சொல்லக்கூடாது. மலையாளத்துல 18 காரி போல் குரல் இருக்குது என்ன சொல்றது. இது 18 வயசு பொண்ணின் குரல் போல் இருக்கு.
1: 18 வயசு
0: நல்லது. நீங்க என்னால ஒரு ஆள் அப்படி சொல்லி இருக்கிறீங்களே என் குரல்ல சந்தோஷமா இருக்கு.
1: இல்ல இல்ல அது உண்மையதான் சொல்றேன். இப்போ மிரமுகிட்ட பேசாத இதே வர இவ்வளவு நாளா பேசாம இல்ல அதாவது மிரமோ கேட்காத ஒரு ஆள் புதுசா வந்து கேட்டா
0: அவருக்கு கூட இருக்கும்
1: என்ன
0: பாட்டது? 18 வயது இளமொட்டு மன
1: வயசா?
0: 18 வயது இடமுட்டு எங்கது பாய் போட அப்படிதான் வருது
1: என்ன
0: சொல்லிட்டேன். இந்த பாட்டு நீங்க இன்னைக்கு விரும்ப காரணம் என்ன?
1: ரொம்ப நாளாச்சு எம்ஜிஆர்ல கேட்டுட்டு
0: கேட்டு முந்தி நீங்க ஆரம்பத்துல அடிக்கடி கேப்பீங்க. என்ன கொஞ்சம் பாட்டு இருக்கு. நீங்க இந்த பாட்டை விட்டுட்டீங்களே, நான் இந்த பாட்டு இன்னைக்கு எப்படி மடுத்து வரணும்? கண்ணுக்குள்ளே நீயானோ கண்ணடைச்சா நீயானோ. ஆ அது அந்த பாட்டு எங்க ஒரு பாடுங்க பாக்கலாம். அத
1: இல்ல அதுக்கு பாடுற மாதிரி இல்ல.
0: இல்ல அங்கலாம் புரிஞ்சது புரிஞ்சு புரிஞ்சுது புரிஞ்சுது. வேலையில இருக்கிறீங்க இல்ல அப்படித்தானே. சரி நான் ரதீஷ்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நான் இன்றைக்கு அதைத்தான் கேட்க வந்தேன். இந்த அழகண்டால் மனிதர்களிடையே அழகண்டா என்னத்தை பார்த்து நீங்க அழகண்டு சொல்றீங்க மனிதர்களிடையே? இப்ப நீங்க எவ்வளவோ மனிதர்களை பாக்குறீங்க, அந்த மனிதர்களிடையே நீங்க எதை பார்த்து அழகண்டு சொல்றீங்க அதைத்தான் கேட்கறேன் நான். எதை பார்த்து இப்ப நீங்க எவ்வளவு நாங்கள் எவ்வளவு மக்களோடு பழகி கொண்டிருக்கிறோம், ஒரு மனிதனை
1: பார்த்தோம்னா
0: பார்த்தோன்னா நீங்க அழகுன்னு சொல்றீங்களா உங்களை? அதாவது ஒரு மனிதன் இப்ப எனக்கு உங்களை அல்லாட்டி எனக்கு யாரையாவது பிடிக்குது நல்லா விருப்பமா இருக்கு பிடிக்குது என்று சொன்னால் ஒரு அவர்
1: அப்படி சொல்றது அழக பத்தி இல்ல. அப்ப நீங்க இப்ப கேட்டது அழக பத்தி.
0: ஓ அழக அதைத்தான் சொல்றேன் அதைத்தான் சொல்றேன். ஒரு அழகு ஒரு மனிதனிடம் ஒரு வித அழகு இருந்தால்தான் எங்களுக்கு பிடிக்கும். அந்த அழகு என்னன்றது தான் கேக்குறேன். என்னத்தை நீங்க அழகுன்னு சொல்றீங்க?
1: அது முகத்தோட முகத்துல பாக்கும்போது ஒரு சிரிக்கிறது ஒரு அழகு. அதுல
0: அந்த சிரிக்கிற அழகை பார்த்தோம்னா உங்களோட மனசுல அப்படியே நிறைஞ்சு நீங்க அவங்க கூட நல்லா பேச ஆரம்பிச்சிருவீங்களா?
1: இல்ல அப்படி இல்ல, எல்லாமே இருக்கும். அந்த சிரிக்கிறது
0: உங்களுக்கு தெரியுமா? அந்த குரங்கு கூட சிரிக்கும். அது தெரியுமா? சில நேரத்துல எங்களை பார்த்து
1: வெளியில
0: வரப்போகுது. இப்ப நீங்க எதை பார்த்து ஒரு மனிதனை பார்த்து அழகுன்னு சொல்றீங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, ஐயோ அவரோட கதைக்கிறது எனக்கு விருப்பமா இருக்குன்றீங்க?
1: அப்படி ஒரு பாடலே இருக்குதுல்ல
0: என்ன
1: இந்த பாஷா திரைப்படத்துல
0: என்னது நீ நடந்தால் நடை அழகு
1: நீ பேசும் நிறைய அழகு இருக்குது.
0: சரி நீங்க சொல்றீங்க. சரி இப்ப உங்கள்ட்ட நான் ஒரு சொல்லு கொடுக்க போறேன் உங்களுக்கு, சரியா? அதை கண்டுபிடிங்க. நீங்க வந்துட்டீங்க, நீ ஒன்றும் செய்ய முடியாது. களத்தில் இறங்குனா நீங்க எல்லாத்தையும் சண்டை முடிச்சு தான் போகணும். அதில் நீங்க ஒரு சண்டைக்கு
1: வந்துட்டாங்க
0: வந்தாச்சு. சரி உங்களுக்கு உரிய இது ரெண்டு எழுத்து சொல், இது ரெண்டு எழுத்து சொல் மனிதனிடம் மனிதனுடைய ஒரு உறுப்போடு சம்பந்தப்பட்டது. இது சில மனிதர்களுக்கு இருக்கும் இருக்காது. இது இருந்தாலும் வாழ்வான், இல்லாவிட்டாலும் வாழ்வான் மனிதன். இல்லை இல்லை, இது இதை இதை விரிவாக சொல்வதாயிருந்தால் இந்த சொல்லை கொஞ்சம் சரியா நான் கழுத்தில் வரும். இது விரிவாக சொல்வதா இருந்தால் நான் கழுத்தில் வரும். இது இப்ப நான் சின்ன ஷோர்ட்டா கேட்டிருக்கிறேன். ரெண்டு எழுத்துல மனிதனின் உறுப்போடு சம்பந்தப்பட்ட ஒன்று.
1: இது
0: உறுப்பு உறுப்புன்னா இப்ப எங்களோட உடம்புல இருக்கு இது, சரியா? அப்ப அது வந்து ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் வாழ்வான், இல்லாவிட்டாலும் வாழ்வான்.
1: நகையா இருக்கும்? நகை
0: இல்லை, உறுப்பு உறுப்புன்னு தானே சொன்னேன். சரி அப்ப நான் மற்ற நேரிடம் செல்லவா? நன்றி, கவலைப்படாதீங்க. அழக நல்லா யோசிச்சு திரும்பவும் வாங்க. என்ன எண்ணத்தை பார்த்து நான் இப்படி யோசிச்சு பாருங்க, இருந்தேன் என்ன எண்ணத்தை பார்த்து நான் அழகண்டெல்லாம் நினைச்சேன்றத ஒருக்கா சிந்திச்சு பாருங்க ஒருக்கா. சரியா? நன்றி நன்றி நன்றி ரதீஷ் நன்றி. விஜயராகவன், அருள் மற்றும் பலர் அழைச்சிருந்தீங்க. முதல்ல எங்களுடைய கிளாஸ் ரூமுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு பார்க்க போறேன்னு நான். எங்கே எத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்றதை நான் தயவு செய்து பார்க்கலாம் என்றிருக்கிறேன். அன்பு உறவுகள் தளத்திலிருந்து எம்டிஆரின் அன்பு உறவில் இப்போ யார் யார் வந்திருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். லெனின் உங்களுக்கு ஒரு வணக்கம். எதுக்கு எண்பத்தி ரெண்டு ஒன்றே வாயில் கையை வச்சு புள்ள மயங்கி விழுந்துடுச்சு பாவம். சரி, லேனின் உங்களுக்கு ஒரு வணக்கம். ஆண்டு கத்துறார் எங்களுடைய ஞானசேகரம் அண்ணா. வணக்கம் அண்ணா, எத்தனையோ நாட்களாக உங்களை காணவில்லை, குரல் கேட்கவில்லை, நலமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வணக்கம். விஜயராகவன் உங்களுக்கும் ஒரு வணக்கம். எங்களோட சேப்பு விஜயராகவன் உங்களுக்கும் ஒரு வணக்கம். அடுத்து எங்களுடைய வடலூர் ஆனந்தன் உங்களுக்கும் ஒரு இனிமையான வணக்கம். அடுத்தது அருள், எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கும் ஒரு வணக்கம். காற்றிலைக்கு வாங்கோ. மற்றது லெனினுக்கு நான் சொல்லிட்டேன். எங்கே அடுத்தது யார் யார் யார் யார் எங்கே இணைந்திருக்க அன்பு உறவை நான் சந்திக்கலாம். வணக்கம் விஜயராகவன். வணக்கம் விஜயராகவன்.
2: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கிறேன் விஜயராகவன். ஒரு நிமிஷம் தாங்க, இவரை ஒரு கையையும் காலையும் கட்டி போட்டு வச்சுட்டு வரணும் ஒரு தடவை. வணக்கம் ஸ்ரீனிவாசன், எங்களுடைய தில்லை ஸ்ரீனிவாசன். எப்படி இருக்கிறீங்க ஸ்ரீனிவாசன்? நீங்க
3: சந்தோஷமா சிரிப்பா புள்ளவும்.
0: நீங்க வடிவா உங்களோட போனை வடிவா வச்சு பேசணும். மகிழ்ச்சியா இருக்கேன். அப்படியே அப்படியே நீங்க அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுவீங்கல்ல, சத்தம் போடாம கையை கட்டி வாயில விரலை வச்சு நிக்க சொல்லி, வாயில எப்படி சொல்லுவீங்கல்ல? கேட்கவில்லையா நான் பேசுவது உங்களுக்கு?
3: நீங்க பேசுறது கேக்குதுமா? சொல்லுங்க.
0: சரி, அப்ப நான் நீங்க இப்ப சத்தம் போடாம நிக்கணும். எனக்கு சத்தம் சொட்டு கூட கேட்க கூடாது. நான் இன்னொரு அன்பு உறவோடு பேசும் வரையும் ஓகே. அவர் சொன்ன உடனே அப்படி சத்தம் போட நிற்கிறார் விஜயரான், பாத்தீங்களா? இதான் அவர் வியாத்தியா. ஐயோ, இவர் நான் சொல்றதுக்கு நேரம். வணக்கம் விஜயரான், நான் அவரை அனுப்பி விட்டு வரவா உங்களிடம் விஜயராகவன். சரி சொல்லுங்க ஸ்ரீனிவாசன், எப்படி இருக்கிறீங்க நீங்க?
3: நல்லா புன்னகையா மகிழ்ச்சியா சிரிப்பாய்.
0: அப்படித்தான் இருக்கணும்,
3: மகிழ்ச்சியா
0: நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. அதுதான் நல்ல, அதனால ஆயுசு கூட என்று சொல்லுவார்கள் சிரித்து சந்தோஷமாக இருக்கிறவர்களுக்கு. காற்றலைக்கு வந்தால் கொஞ்சம் இந்த காற்றலையில உங்களோட கவனத்தை வச்சிருக்க வேணும், அப்பதான் நாங்க பேசுறது உங்களுக்கு புரியும். திருப்பியும் என்ன சொன்னீங்க, எப்படி சொன்னீங்க, கேக்குதா? அதெல்லாம் கேட்க கூடாது. நாங்க ஒரு இடையே அந்த விடயத்துக்கு போறோம் ஐயா. வடிவா சிந்திச்சு கொள்ளுங்க, இந்த காற்றலை என்பது உலகெங்கும் உலகெங்கும் நாங்கள் ஒரு ஸ்டேஜில் ஸ்பீச் கொடுக்கறத விட, அவர் ஒரு ஒரு ஸ்டேஜில் ஸ்பீச் கொடுக்க ஒரு 1000 2000 3000 அப்படித்தான் இருப்பாங்க, சரியா? ஆனா இந்த காற்றலையில நாங்கள் பேசும்போது உலகெங்கும் எண்ணிக்கையே தெரியாத செவிகளுக்கு நாங்கள் ஒரு ஒரு ஒரு நொடி பொழுதில் இந்த வார்த்தை போகும் எந்த ஒரு சத்தமும். அப்ப அதனால நாங்கள் கவனமா, நாங்கள் காற்றலைக்கு ஒரு வானொலிக்கு வர போறோம்னா மிக பவ்யமாக கவனமாக நாங்கள் வர வேண்டும். வந்து எங்களுடைய பேச்சை முடிச்சு விட்டு போக வேணும். சும்மா வந்துட்டு நீங்க வானிலையும் நீங்கள் திருப்பி எடுக்க கூடாது, எனக்கு எக்கோ பண்ணுது. சரியா? சரி
4: சரி, முதல்ல உங்களோட பாட்டை சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். முதல்ல நீங்க நீங்க போன் எடுத்தால் காற்றலைக்கு வந்தா.
0: சரி ஸ்ரீனிவாசன்.
3: ஹலோ.
0: இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. உங்களோட பக்கம் இல்ல, அது அவருடைய பக்கம் தான் இருந்தது. நான் அது
3: என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா, சின்ன கவுண்டர் படத்துல இருந்து அந்த வானத்தை போல மனம் படிச்ச
0: அத்தனையும் பாடுமே நீங்க பாடம் சொல்லி கொடுக்கும் குழந்தைகள்?
3: நிச்சயமா நிச்சயமா நல்லா பாடுவாங்க. இந்த பாட்டை கேக்குறேன்னு கேட்டிடும்.
0: நல்ல நல்ல சந்தோஷம். சரி, நீங்க நீங்க சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். நீங்க ஒரு மனிதனிட பார்த்து ஒரு மனிதனை பார்த்து கணிச்சு, நல்லா அழகா இருக்கிறாங்க இவங்க, நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு என்று சொல்லி ஒரு விருப்பத்தோடு பேசுவது விரும்புவது, அப்படி ஒரு மனிதனை என்னத்தை பார்த்து நீங்க அழகுன்னு சொல்றீங்க? அதைத்தான் நான் கேட்கறேன். என்னத்தை பார்த்து
3: அப்படின்னு நான் விரும்புவது புன்னகையை பார்த்து.
0: சிரிப்பு தான் அழகுன்றீங்களா ஒரு மனிதனுக்கு?
3: சிரிப்பு தான் அழகு, உண்மையாலுமே
0: அதுதான் உங்களை கவருதுன்னு சொல்லுங்க. அது மனிதனுடைய அழகு அதுதான் என்று நீங்க சொல்றீங்க, சிரிப்பு, சரியா? சரி, அடுத்த கேள்விக்குள் போகலாம். இது புதிய நிகழ்ச்சி, இது வந்து இரண்டெழுத்து சொல், இது இரண்டெழுத்து சொல், சரியா? இதை கொஞ்சம் விரிவாக சொன்னால் நான்கெழுத்தில் வரும், சரியா? இது மனிதனின் ஒரு உறுப்பில் இருக்கிறது, அது உறுப்போடு சம்பந்தப்பட்ட உண்டு, சரியா? இது சில மனிதர்களுக்கு இருக்கும் இல்லாமலும் இருக்கும், ஆனால் இருந்தாலும் வாழ்வான், இல்லாவிட்டாலும் வாழ்வான்.
3: கண், கண்,
0: கண். இல்லை,
3: சரியான சொல்ல,
0: இல்லை சொல்லு, சரியில்லை அந்த சொல்லு, சரியான சொல்ல இல்லை. சரியா? அப்ப நன்றி, நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாமா? விஜயராகவன் எப்படி இருக்கீங்க? நேற்றும் பார்த்தேன், நல்லா இருக்கீங்க நீங்க பாக்க பாக்க. நான் நல்லா இருக்கிறேன். நீங்க தான் கல்யாண சாப்பாடு எப்படி
2: உங்களோட?
0: அந்த டான்ஸ் எல்லாம் நல்ல செமையா இருந்தது. பாகுபலி டான்ஸ்
2: சூப்பரா, 10 நிமிஷம் தான் செஞ்சாங்க, நல்லா அருமையா செஞ்சாங்க.
0: அருமையா இருந்தது, அருமையா இருந்தது. நானும் அதை பார்த்தேன்.
2: 10 நிமிடங்கள் தான் நடனமே, அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு.
0: அந்த அந்த கல்யாண
2: கூட்டம் இடமே இல்லை, இடமே இல்லை, ஃபுல்லா கவரேஜ் ஆயிடு மண்டபமே.
0: ஓ, அந்த
2: எல்லாம் எழுந்துச்சு பார்க்க ஆயிட்டாங்க. உட்கார்ந்த ஜனங்க எல்லாம் எல்லாமே ஏறிச்சு நின்று பாக்குற மாதிரி
0: பார்க்க ஆரம்பிச்சு விட்டார்கள்.

0: நன்றி
1: அவங்க ஏற்றுக்கிட்டாங்க.
0: நன்றி. உங்களுக்கு தான் நாங்கள் அவ்வளவு அன்பும் பெருமையும் உங்களுக்கே. ஏனென்றால் வானொலி சார்பாக நேராக போய் சொல்லியிருக்கிறீங்க. நன்றி.
1: நமது கடமை, எனது கடமை அது.
0: எவ்வளவு இந்த வானொலி மேல
1: நீங்கள் கனடாவில் பார்த்துட்டீங்களா? நீங்கள் காரைக்கால் இருந்து அனுப்புறது கனடாவில் பார்த்துட்டீங்களா? அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அங்கே
0: அஞ்சு இல்லை ஒரு நிமிஷத்துலயே பார்த்துட்டேனே நான்.
1: ஒரு நிமிஷத்துல அங்கே பார்த்துட்டீங்க? நான் பார்த்த உடனே உடனே ஓகே பார்த்துட்டீங்க.
0: ஆமாம் ஆமாம்.
1: அவங்க ரேவதி அம்மா வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் அவங்க உடனே போயிட்டாங்க. அவங்களுக்கு ட்ரெயினுக்கு நேரம் ஆச்சுன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. ரயிலுக்கு நேரம் ஆச்சுன்னு அவங்க
0: கிளம்பிட்டாங்க.
1: டைம் கரெக்டாக 9:40 கிளம்பிட்டாங்க. 9 மணிக்கு ட்ரெயின் உடனே கிளம்பிட்டாங்க. அவங்க பார்க்கவே இல்லை, பொண்ணு அவங்களாம் பார்க்கவே இல்லை. அப்புறம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டேன் அவங்களுக்கு.
0: ஓ அனுப்பினீங்க. சரி, நீங்க சொல்லுங்க விஜயராகவன், ஒரு மனிதனை பார்த்து எதை பார்த்து நீங்க அழகு சொல்லுகிறீர்கள்?
1: முகத்தை பார்த்து தான் சொல்லுவார்கள்.
0: முகத்தை பார்த்து தான் சொல்றீங்க. சரி, எல்லார்ட்டையும் அதை கேட்டாங்க. சரி, இப்ப சொல்லுங்க என்ன பாடல் உண்டு உங்களுக்கு?
1: பாடல் வந்து சிங்காரி ஒரு பாடல் இருக்கும், ரஜினி பாடல்
0: சிங்காரி. அது என்ன பாடல்?
1: அது நான் சொல்றேன், வாட்ஸ்அப்ல
0: அனுப்பிடுறேன். இல்ல சரி, நான் எடுக்கிறேன்.
1: அது இன்னொரு புதையல் கேள்வி கேட்டீங்களா?
0: அது சொல்லுங்க, அது என்னண்டு? ரெண்டு எழுத்து.
1: அது உலகம் உள்ளவங்களுக்கு தான், எல்லாருக்குமே இருக்குமா? அது
0: அதான் கேக்குறேன். என்னது இல்லாமலும் இருக்கிற
1: மூலதான்
0: இருக்கும் எங்களுடைய வெள்ளைச்சாமி அண்ணா அல்லாட்டி செல்வி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் செல்வி, எப்படி இருக்கிறீங்க நீங்க?
2: நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்.
0: நான் நல்லா இருக்கிறேன். உங்களோட பேரை சொல்லும் போதெல்லாம் என்னுடைய எனக்கு ஒரே ஒரு அத்தை தான். எனக்கு என்னுடைய அப்பாவின் தங்கை, அந்த அத்தையோட ஞாபகம் செல்வி. அப்ப எனக்கு நெடுக அவதான் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறேன் நீங்க உங்களை கூப்பிடும் போது.
2: அப்படியா?
0: சரி, வீட்டில எல்லாம் எப்படி சாப்பிட்டீங்களா காலையில எல்லாம்? சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? முதல்ல பல்லு வலி சுகமா உங்களுக்கு? மனிதனுக்கு எத்தனையோ நோய்கள் வரலாம், இந்த பல்லு வலி மட்டும் வாழ்க்கையில் வரக்கூடிய வரவே கூடாது. உண்மையிலேயே நான் அதை அனுபவிச்சிருக்கேன். பல்லு வலி என்றால் அது அந்த கடைசி பல்லு, அது கொடுக்குற அந்த வேதனை, ஆஹா, அது சொர்க்கம் இல்லை எங்கேயோ நரகம் என்றால் அதுதான். அந்த வலியை வலியை பார்த்து கொண்டிருக்கிற அந்த நரகம். சரி, எதுவுமே, அதாவது வாயிலே எதுவுமே வைக்க முடியாது, சும்மா இருக்கே வலிக்குது. அது அது மூளை வரை அத வலி செல்லுகிறது, மேல் பல்லண்ட வடிவா மூளை வரை செல்லுகிறது. அடிக்கணும் போல இருந்து அது கொரோனா நாளண்ட வடிவா, கொரோனா சீசன் வடிவா, என்ன நடந்தது? ஒரு தரம் இல்ல, யாராவது வந்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாலே அடிச்சிருப்பேன். என்ன சொல்லுங்க? நிச்சயம். சரி, என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
2: எனக்கு வந்து நிலவே மலரையிலிருந்து அந்த பாட்டே போடுங்க.
0: நிலவே மலரே, அந்த பாட. நிலவே மலரே மலரின் அந்த பாட்டு இல்லையா? மண்ணில் வந்த நிலவே அந்த பாட்டு தானே?
2: அது போடுங்க
0: அந்த பாட. சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் புதையல் நிகழ்ச்சி என்று. நீங்க சொல்லுங்க, அழகண்டு ஒரு மனிதனை பார்த்து நீங்கள் எதை பார்த்து சொல்லுகிறீர்கள்?
2: சில பேர் செய்யற விதத்தை பார்த்து ரசிச்சு அழகா இருக்குன்னு சொல்லலாம்.
0: செயல்பாடு

0: அவருடைய அவர்கள் செய்கிற என்ன செய்கை அதை பார்த்து சொல்லுங்க.
1: சொல்லலாம் அப்புறம் சிரிக்கிறது அழகுன்னு சொல்லலாம்
0: என்று சொல்லலாம். அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, எதை பார்த்தாலும் என்ன ஒரு விடயத்தையும் பார்த்துட்டு ஒரு ஆள்ல இருந்து இது உங்களுக்கு அழகா இருக்கு, இது உங்களுக்கு அழகா இருக்குன்னு அவங்க அவங்க மனதிலே கற்பனை பண்றாங்க. மனிதனுடைய அழகு எதை பார்த்து அழகு, ஒரு ஆக்களுக்கும் ஒவ்வொன்று பிடித்திருக்கலாம் இல்லையா? இல்லையா? அதான் சரி, உங்களோட நீங்க அதை தான் சொல்லுங்க. அதான் செயல்பாடும் சிரிப்பும் என்று சொல்லியிருக்கிறீங்க. இன்னொரு அந்த சொல் ஒன்று, இரண்டு எழுத்தில் அந்த சொல், அதை விரிவாக சொல்ல போனால் நாலு எழுத்தாக இருக்கும். அது ஒரு மனிதனின் ஒரு உறுப்போடு சம்பந்தப்பட்ட ஒன்று. சில மனிதர்களுக்கு இருக்கும், சில மனிதர்களுக்கு இருக்காது, சரியா? அது இருந்தாலும் இல்லை என்றாலும் உயிர் வாழ முடியும். எங்கே
1: இதயமும் இல்லைன்ட்டீங்க?
0: இல்லை இல்லை, உயிர் வாழ முடியும் இல்லை, இதயம் இல்லாமல் வாழ முடியாதே. நானும் இப்போ இதயத்தை யார்கிட்டையாவது கொடுத்துட்டு வாழ்ந்து பார்க்கலாம்னு யோசிக்கிறேன். ஒரு தருமே வாங்குறாங்க இல்லைன்னுட்ட, புடிங்கப்பா இந்த இதயத்தை, இங்கே வாங்க இங்கே வாங்க, இந்த இப்போ இதயத்தை ஒருக்கா புடிங்கப்பா, கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுருக்கீங்க வாழ்ந்து பார்க்கலாம்னு பார்க்குறேன்.
1: என்ன இருந்தாலும் இல்லைனாலும் கேட்டீங்களாமா? இல்லைனாலும் இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு அது உபயோகப்படும்ல, அதுக்காக நான்
0: அதை அதுக்காக சொன்னீங்க, அதண்டா உங்கதான் எடுத்து கொடுத்துடலாம். யாரும் முக்கியமானவங்க வேணுமெண்டா சொல்லுங்க, நான் என் இதயத்தை தந்துடுவேன். ஒரு உறுப்புகள், சில உறுப்புகள் கண் எல்லாம் வாழும் இன்னொருவரோடு இல்லையா? சரி, அது வெல்ல. சரி, அப்ப நாங்க வெள்ளச்சாமி அண்ணாவோட பேசட்டா? சரி அண்ணா.
2: ஹலோ, வணக்கம்
0: அண்ணா. வணக்கம் அண்ணா. ரெண்டு மூணு நாள் அவங்களோட குரலை காணவே இல்லை.
2: சார் வந்து வெளியில போயிருந்தாங்க, அதனால பேச முடியல.
0: உங்கள்ட்ட போன் இல்லையா?
2: இந்த அம்மாட்ட நான் வந்து இந்த சாதா போன் தான் வச்சிருக்கேன்.
0: சாதா போன் செல்வி அம்மாட்ட? அவர் சாமி மாதிரி உங்களுக்கு, எங்கட வானொலி கேக்குறதுக்கு அவர் ஒரு சாமி மாதிரி. அவருக்கு உண்மையா அவருக்கு எனது அன்பை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு தூரம் உங்கள்ட்ட வந்து எங்கட வானொலியை கேட்க சொல்லி, உண்மையிலேயே இப்படி யாரும் செய்ய மாட்டார்கள், குறைவு இவ்வளவு விருப்பத்தோடு. சரி அண்ணா, நீங்க சொல்லுங்க அண்ணா, என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
2: எனக்கு வந்து வானத்தை போல.
0: வானத்தை போல படத்துல
2: அந்த வளையல் போடுவாங்க, அந்த பாட்டு என்ன?
0: வளையல் போடுற பாட்டா? என்ன பாட்டு?
2: வளையல்.
0: என்ன பாட்டு?
2: எங்கள் வீட்டில் எல்லா நாளும்
0: கார்த்திகை. அதுவும் இல்ல, நீங்க ஏதோ வளையல் போடுற பாட்டு சொல்றீங்க, நான் பார்த்து எடுத்து வரணும். நான் தேடி எடுக்கிறேன், தேடி எடுக்கிறேன். வளையல் போடுற பாட்டு தானே உங்களுக்கு வேணும்? யாருக்கு வளையல் போடுறாரு அவர், அதை சொன்னீங்கன்னா தேடி கண்டுபிடிக்க. அண்ணா அண்ணா, யாருக்கு அண்ணா வளையல் விஜயகாந்த் யாருக்கு போடுறாரு அந்த படத்துல? அப்ப அதை கண்டுபிடிச்சு. சரி அண்ணா, அண்ணா நீங்க சொல்லுங்க அந்த ரெண்டு எழுத்து சொல்.
2: ரெண்டு எழுத்து சொல் வந்து எனக்கு வந்து கண்ணுன்னு தான் தோணுது. ஏன்னா கண்ணு இருந்தாலும் உயிர் வாழலாம், இல்லைனாலும் உயிர் வாழலாம்.
0: சரி, அது இல்லை, அது தவறு. சரி, மற்றது வேற என்ன நீங்க சொல்லுங்க. அழகண்டு எதை நீங்க நினைக்கிறீங்க மனிதனிடம்?
2: முடி சொல்லலாங்களா?
0: எதுக்கு அந்த ரெண்டு எழுத்து சொல்லுக்கா? சரியா சொல்லிட்டீங்க கட்டிக்கார். அதான் சொன்னனே
3: முடி முடி,
0: அதான் விவரமாக அத சொல்வதா இருந்தால் தலைமுடி நாலெழுத்து, விரிவான சொல் தலைமுடி, சும்மா முடி முடி. நீங்க கட்டிக்காரன், உங்களுக்கு ஒரு புள்ளி, உங்களுக்கு சரியா கட்டிக்காரன். மற்ற நீங்க அழகண்டு எதை சொல்றீங்கன்னா, ஒரு மனிதனை பார்த்து அழகு என்று எதை சொல்லுவீர்கள்?
2: அழகு என்று முக வசீகரத்தை வச்சுதான் சொல்லலாம்.
0: முக வசீகரம், அது மட்டும்தானா? அது மட்டும்தானா?
2: எனக்கு எனக்கு தெரிந்த வரைக்கும் அதான்.
0: அதுதான் சரி, நல்லதண்ணா, நல்ல அருமையா பேசுறீங்க. எனக்கும் எனக்கு உங்களையும் செல்வி அம்மாலையும் பிடிக்கும், அந்த வார்த்தைகள் எல்லாம் அழகா பேசுறீங்க உண்மையிலேயே. மற்ற இன்னும் ஒன்று, எந்த ஒரு தடங்களுமின்றி சத்தம் இல்லாமல் அந்த வானொலியில பேசுற அந்த பக்குவத்தோடு பேசுறீங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு. சரியா அண்ணா?
2: நன்றி
0: நன்றி நன்றி அண்ணாக்கு, நன்றி நன்றி. சரி, எங்கே அன்பு உறவுகளை நீங்கள் இணைந்து கொள்ளலாம், இணைபவர்கள் இணைந்து கொள்ளலாம். எங்கே பார்க்கலாம், நேரம் சரியாக 12:10 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. எங்கே புதிய நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள்.

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: ஆனந்தகுமார். ஆனந்தகுமார், எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க ஆனந்தகுமார்? கோயம்புத்தூரில் இருந்து, கோவையில் இருந்து பேசுறீங்க. நல்லா இருக்கிறீங்களா ஆனந்தகுமார்? நல்ல நலமாக சுகமாக இருக்கிறோம் ஆனந்தகுமார். நீங்கள் வீடியோ போட்டுட்டீங்களோ? வீடியோ வீடியோ கால் ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருக்கிறீங்களா? அது அப்படி செய்யக்கூடாது இல்லை, நாங்கள் அதுக்கு அக்செப்ட் பண்ணுறது இல்லை. வீடியோ கால் அதை கேன்சல் பண்ணிடுங்க, நாங்கள் அது செய்கிறது இல்லை. வானொலி என்பது ஆனந்தகுமார், நல்லா கேட்டுக்குங்க சரியா. அந்த காலத்தில இருந்து வானொலி என்பது செவி ஊடாக, செவிப்புலன் ஊடாக கேட்டு ரசிப்பது தான் வானொலி, பார்க்க முடியாது. இந்த காலத்தில் அது இந்த நாகரிகம் வளர்ந்த உடனேயே எல்லாரும் அது வாட்ஸ்அப் ஊடாக, ஃபேஸ்புக் ஊடாக தங்களையும் காட்டிக்கொண்டு இந்த அறிவிப்பில் இருக்கிறது. அது வந்து ஒரு பக்குவமான நிகழ்ச்சியை எடுத்து வரக்கூடியதாக இருக்காது, அது முழுமை பெற்ற நிகழ்ச்சியாக இருக்காது. ஏன்னா அறிவிப்பாளரே தலையை தடவுவார், அப்படி செய்வார், நெளிவார், அதை பார்க்குறார், கொஞ்சம் நெளிஞ்சு ஹா அப்படி செய்கிறார். அது அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. முன்பெல்லாம் வானொலி அந்த அறிவிப்பாளர்களை எப்படா காண்போம், குரல் மட்டும் போதும் என்று குரலையே காதலித்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போ வந்து வீடியோ போட்டு பார்க்குறதும் வீடியோ செய்யலாம், அது ஒரு சர்வ சா, அது வந்து ஒரு எப்படி சொல்லுவது, அது ரசிக்க முடியாமல் கொஞ்ச நாளில் அதில் உங்களுக்கு அந்த ஆசையும் அதை கேட்க வேண்டிய அந்த தன்மையும் விட்டு போகும் அறிவிப்பாளர்கள் அப்படி காட்டினார். மற்றது அந்த அறிவிப்பாளர்களுடைய செயல்பாடை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும், அந்த நிகழ்ச்சியை பார்க்க வேணும் போல இருக்காது, கேட்க வேணும் போல, மன்னிக்க வேணும், கேட்க வேணும் போல இருக்காது. மற்றது அறிவிப்பாளரை பார்த்து கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை கேட்கறத விட்டு விடுவோம் என்று, அவருடைய செய்கை, அவர் நெளிகிறது, பார்க்கறது, சிரிக்கிறது, இது இதெல்லாம் தேவையா? அதை போட்டுட்டு எத்தனை ஆட்கள் அதை பார்க்குறாரு. டிவி என்பது அது அது கண்டு வருகிறார்கள் டிவியில், அது நாடகங்கள், படங்கள், மற்றது நியூஸ் வாசிக்க அது கண்டு வருகிறார்கள். இது வானொலி என்றது உண்மையிலேயே அதனுடைய தரத்தை குறைக்கிறது இவர்களுடைய இந்த செயல்பாடு. இப்போ எல்லாரும் தான் செய்கிறார்கள், எல்லா வானொலி ஊடகங்கள் வானொலி செய்கிறது, அது தவறு என்று என்னுடைய கருத்து. உண்மையிலே நீங்கள் நீங்கள் பாருங்கள், எங்களுடைய இலங்கை வானொலி அறிவிப்பாளர்களை முன்பு எவ்வளவு பேர் காதல் கொண்டு வைத்திருந்திருக்கிறார்கள் அந்த குரலை கேட்டு. இப்பவும் அவர்களுக்கு வயசாச்சு, அவர்கள் இப்போ இல்லாமல் போய்விட்டார்கள், இப்பவும் மனதில் காதலை காதல் வசம் இருக்கிறது எல்லோருக்கும், கேட்டவர்களுக்கு அந்த குரல் வசியப்படுத்தி வச்சிருக்கிறது இல்லையா? அதுதான் எங்களுக்கு தேவை. வானொலி என்றால் குரலை மட்டுமே ரசிக்க வேண்டும் எல்லாரும். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், முதல் முதல்ல இணைஞ்சிருக்கிறீங்க, அது இது உங்களுக்கு சொன்னதல்ல நான், சரியா? இது வந்து பலருக்கு நான் சொன்னது அறிவுரை. இப்போ வானொலியில் இப்போ இப்போ வீடியோவை போட்டுட்டு நிகழ்ச்சி நடத்துகிற வளர்ந்த வானொலிகள் கூட செய்கிறது, அது பெரிய பெரிய வானொலிகளெல்லாம் அந்த வேலை செய்கிறார்கள். பார்க்கும்போது உண்மையிலேயே ரசனையாக எனக்கு இல்லை, அப்படித்தான் பலருக்கும் இருக்கும். அது இனி அவர்களுடைய கருத்தும் அவர்களுடைய ஆசையும். சரி, நீங்கள் முதல்ல இணைஞ்சிருக்கிறீங்க கோவையிலேருந்து, எங்களை எனக்கு பிடிச்சிருக்கிறது உங்களுடைய பேச்சு. நீங்கள் நேற்று தான் நினைந்தீர்கள் அப்பாட்ட. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்கலாமா உங்கள்கிட்ட? நகை தொழில் செய்கிறீங்க நீங்கள். நீண்ட காலமாக நீங்கள் கோவையிலே இருக்கிறீங்க, கோயம்புத்தூர்ல இல்லவா? சரி, போட்டு பேசினால் இந்த சத்தம் காற்றலைக்கு வராது. பாருங்க எத்தனை விடயத்தை நாங்கள் கவனிக்கிறோம் என்று. ஏன்னா எங்களுக்கு வேண்டும் நேர்களுடைய பேச்சு தெளிவாக மற்றவர்களுக்கு கேட்க வேண்டும். அது ஸ்பீக்கர் போட்டு பேசணும். இனி அடுத்த முறை வரைக்கும் இப்ப பாருங்க, உங்களோட அருமையான கம்பீரமான அந்த குரல் முதல் பேசும்போது எல்லாருக்கும் கேட்கல. என்ன இவர் இப்படி கிட்டுகிறேன் ஏதோ பேசுகிறாருன்னு உங்களில் ஒரு ஈர்ப்பு வராது பேசுகிற நேர்கள்ட. உங்களை இப்போ அடுத்த முறைக்கும் ஆனந்த குமாரண்டா நீங்கன்றது மனசில் பதிச்சு வச்சிருப்பார். கம்பீரமாக இருக்கு இல்லையா உங்களோட குரல், அது என்னத்துக்கு நீங்கள் இல்லாமல் ஆக்குறீங்க, நானே ரசிக்கிறேன் இல்லையா. சரி, இப்ப என்னென்றால் இப்ப இந்த வானொலியை எவ்வளவு காலமா நீங்க கேக்குறீங்க? எப்படி கேட்க ஆரம்பித்தீங்க நீங்க இந்த வானொலியை?
2: இல்ல இங்க இந்த மாதிரி இங்க எஃப்எம்ல இருக்குது, இந்த கனடா நாட்டுல அங்க எஃப்எம்ல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அது நல்லா இருக்கும் நீ கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு சொன்ன ஒரு ஞாபகம், அதனால போட்டு
0: நீங்க கேட்டீங்க. பாருங்க எவ்வளவு தெளிவா உங்களோட கம்பீரமான குரல். இதை போய் அப்போது எங்கேயோ கிணத்துக்கே இருந்து கதைக்கிற மாதிரி இருந்தது, யாரோ அடிச்சு உங்களை கைய காலை கட்டி போட்டு கிணத்துக்கு வச்சிருந்த அப்படி சொல்ல.
2: இல்ல அது வந்து அதுல ஸ்பீக்கர் இருக்கு, அதனால போட்டு பேசலாம் அப்படின்னாங்க, அதனால அது மைக் இருக்கு அப்படின்னு சொல்லி அதனால அதை பேசிட்டு இருந்தேன்.
0: இல்ல அப்படி பேச, அப்படி பேசக்கூடாது, அப்படி பேசினா அது தவறு, உங்களுடைய குரலின் தன்மையை அது ஏதோ மாதிரி ஆக்கிவிடும். நான் நினைச்சேன் உங்களை யாரோ கட்டி வச்சு போட்டு கதைக்க விட்டுருக்காங்க இங்கே ஒளிச்சு. நான் இது தமாசா சொல்றது, இங்க பயப்படுறீங்க போல இருக்குது நான் சொல்றது எல்லாத்துக்கும். பயப்படாதீங்க, நாங்க இப்படித்தான் தமாசா. பாருங்க இப்ப நான் உங்களை விரட்டுறேன் இல்ல அன்பால, இப்ப என்ன விரட்டு அஞ்சாறு பேர் வருவாங்க பாருங்க எப்படி எல்லாம் பேசுவாங்க. முந்தி வரைக்கு கைய கட்டி கொண்டுதான் பேசினாங்க, பவ்யம்மா அம்மா சொல்லுங்க அம்மா இப்படித்தான் கேட்டாங்க. இப்ப சொல்லுங்க அம்மா சத்தம் போடாங்க, நீங்க கொஞ்சம் இருங்க நாங்க பேசுறோம் அப்படித்தான் சொல்றாங்க. நான் பயம் இப்ப அவங்களை எல்லாம் பார்த்தா காட்டுல. சரி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? முதல் முதல்ல வந்திருக்கிறீங்க, இணைஞ்சிருக்கிறீங்க, என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு இந்த நெஞ்சில் ஒரு ராகம்னு ஒரு படம் இருக்குமா, இந்த டிராஜேந்திரோடது.
0: ஆமா,
2: அதுல வந்து அந்த மேகம்தான் மலையே இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு வேணும்.
0: நெஞ்சில் ஒரு ராகம் சோ பாட்டா? ஒரு தடவை பார்த்து ஒரு மனிதனை பார்த்து என்னத்தை பார்த்து நீங்க அழகுன்னு சொல்லுகிறீங்க?
2: முகத்தை பார்த்தா அழகா சொல்லுவோம்.
0: முகத்தை பார்த்து நீங்க
2: நார்மலா வந்து அவங்க பழகி பார்த்தாதான் அவங்களோட இதெல்லாம் தெரியும். ஆனா
0: என்ன தெரியுமா உங்களுக்கு, பெண்களை பார்த்துட்டு நல்ல அழகா இருக்குன்னு உடனே திருமணம் செய்யறாங்க, அதுக்கு பிறகுதான் இருக்குது உருட்டு கட்டையால அடி இருத்தி
2: வச்சு.
0: உங்களுக்கு நடந்துருச்சு அப்படி?
2: அப்படி இல்ல, நம்ம நினைச்ச கல்யாணம் பண்றோம், அது கல்யாணம் பண்ண போறோம் வேற மாதிரி போகுது. கல்யாணம் பிடிச்சா, ஆமா கல்யாணம் பிடிச்சா ஈஸி சந்தோஷமா அவ்வளவுதான், நீ சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சு போனா அதுக்கப்புறம் தான் இன்னும் கஷ்டமா இருக்கு. இன்னும் கஷ்டமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு.
0: நிச்சயமா உண்மையா. அது என்ன, அது என்னன்னா பெண்கள் எல்லாம் அந்த நெருப்பு போல, அந்த சாம்பல் பூத்த நெருப்பு போல இருக்கு, மேல வந்து சாம்பல் இருக்கும் இல்லையா, அது உங்களுக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள அந்த நெருப்பு இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. பெண்கள் எல்லாம் அப்படித்தான், அது நான் இப்படி சொல்றேன். எந்த பெண்களும் நீங்க தவறா நினைக்காங்க, 25% தான் அது நல்லதா நல்லா இருப்பார்கள். அதாவது நூத்து அந்த நெருப்பை நூத்து தண்ணி ஊத்தி நூத்த பெண்கள் போல இருப்பார்கள். அதுக்காண்டி கருப்புன்னு சொல்லக்கூடாது, அதாவது சுடாது உங்களுக்கு. மற்றது வந்து அந்த சாம்பல் பூத்த நெருப்பு போல இருப்பார்கள் அநேகமா இப்பத்திய பெண்கள். பார்க்க ஒன்றுமே இல்லை, இது சுடாத எடுத்தா நீங்க கையில எடுப்பீங்க, அதுக்கப்புறம் தான் தெரியும் அது சுடுமண்டு இல்லையா.
2: இன்னொரு
0: விடயம் இருக்கிறது, இன்னொரு விடயமும் அப்படி நல்லா இருக்கிற பெண்களையும் நெருப்பு போல ஆக்குவது சில ஆண்கள். அவர்கள் நல்லா இருப்பார்கள், நல்லா தான் வருவார்கள், நல்ல ஒரு பிள்ளையா இருக்கும். அவருடைய குணத்தையே சில ஆண்கள் அதை மாற்ற மாதிரி நடைமுறைகள் இருக்கும், அதனால மாறி விடுவார். இப்படித்தானே. இப்ப ஒரு இப்ப ஒரு ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு தன்மையா சொல்லி பார்த்தா அந்த குழந்தை அடம் பிடித்து அதை செய்ய சொல்வழி கேட்காது இல்லையா. சொல்லி சொல்லி பார்த்துட்டு கடைசியா நல்ல பிரம்படுத்து தடி, அதாவது மூங்கில் தடி எடுத்து அடி போட்டு இருங்க இதுலேண்டு அப்படி செய்தா தான் அந்த புள்ள கொஞ்சம் அடங்கும். அதை போலதான் கணவன் மனைவி மாதிரி இப்ப செய்யறது, முதல் சொல்லி முதல் சொல்லி பாக்குறத பேந்த அடிதான்.
2: இன்னொரு
0: விடயம் இருக்கிறது, திருமணம் செய்த உடனே இப்ப திருமணம் உங்களுக்கு நடக்குது என்றால் அது யாரும் முந்தியும் பேசி இருந்தார்கள் அப்போது எல்லோரும் இது பானை என்ன அந்த பானை சட்டை பானை செய்வோம் இல்ல அது ஈரத்தன்மையா இருக்கும் போதுதான் அதை உடனே அதனுடைய வடிவத்துக்கு நீங்கள் பிடித்து விட வேணும். அது காஞ்சி விட்டால் அதற்கு நீங்க அதனுடைய கோலத்தை நீங்கள் மாற்ற முடியாது, உடைச்சுத்தான் அது அது உதவாது. உடை முதல் ஈரத்தன்மையா இருக்கீங்கதான் அடிச்சு அடிச்சு அடிச்சு அந்த பானை சட்டியை சரியான பருவத்துக்கு சரியான வடிவத்துக்கு எடுத்து கொண்டு வர. அதை மாதிரிதான் மனைவி கற்ற மனைவிய ஆரம்பத்திலே ரெண்டு அறை போட்டுறவன
2: அவங்களே புரிஞ்சு நடந்துக்கணும். என்ன நல்லா புத்தி இருக்கிற பொண்ணா இருந்தா அவங்களே புரிஞ்சு நடந்துக்கணும்.
0: அது என்னன்னா இந்த காலத்து வாழ்க்கை முறை அந்த காலத்துல அப்படி இல்லை. எப்படித்தான் தாய் தந்தையர் அந்த வளர்ப்பு முறை இருக்கிறது அல்லவா, மற்றது பார்த்து பழகிற தன்மையும் பெண்களுக்கு இருக்கிறது. இன்னும் ஒன்று ஆசை என்பது பெண்களிடம் நிறைய இப்ப வந்து விட்டது. இப்படி இப்படி வாழவனும் இப்படி இப்படி செய்ய வேணும், அதனால் அந்த பெண்களுடைய குணம் அந்த ஆசையால் மாறுபட்டு போகிறது. போதுமன்ற மனம் இப்ப இருக்கிற பெண்களுக்கு குறைவு உண்மையிலே.
2: ஆமா இல்ல அவங்கள பார்த்து அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மள இது பண்ணுவாங்க, நம்மள டென்ஷன் ஆக்குவாங்க.
0: பக்கத்து வீட்டுல இருக்கிற கார் எனக்கு வேணுமென்றுவா, பக்கத்து வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ் எனக்கு வேணுமென்றுவா, பக்கத்து வீட்டுல பொண்ணு கட்டுற அந்த பட்டு புடவை மாதிரி அதை விட கூடுதலா எனக்கு வேணுமென்றுவா. ஆனா அவ வேணும் வேணும் என்று சொல்லும் போது கணவனுடைய தன்மை எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறது என்று அவக்கு புரியாது. அவரிடம் இருந்தால்தானே அதை செய்து கொடுப்பார். அந்த காலத்துல எல்லாம் என்ன எனக்கு பூவும் பொட்டும் போதும் உங்களுடைய அன்பு போதும் என்று சொல்லுகிற பெண்கள் இப்ப இல்ல. ஒரு தரம் குறைவு, சரியான குறைவு. சரி இப்ப நீங்க சொல்லுங்க, நான் ஒரு சொல்லு கொடுக்க போறேன் உங்களுக்கு.
2: முடிஞ்ச அளவுக்கு நான்
0: சொல்றேன், நீங்க சொல்லாட்டி அதை ஒன்றும் செய்ய முடியாது. சரி இந்த சொல் ரெண்டெழுத்து சொல், சரியா ரெண்டெழுத்து சொல். உயர உயர போகலாம் மனிதன், எல்லாரும் மிருகமாயும் இருக்கலாம் பறவையாயும் இருக்கலாம், உயிரினங்கள் உயர உயர போகலாம். ரெண்டெழுத்து சொல், ரெண்டெழுத்து சொல். சரி நீங்க ரெண்டாவது ஆனந்தன், அவரை மாதிரியே நீங்களும் அந்த பவ்யமா பேசுறீங்க உண்மையா
2: நல்லா.
0: கிடையாது உங்களுக்கு எந்த சொல்லு நீங்க கண்டுபிடிச்சீங்களோ நீங்க மீண்டும் வரலாம். சரியா, நன்றி. உங்களுடைய பாடல் எடுத்து வருகிறேன். எங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது. எங்களோட குடும்பத்துல நீங்களும் இணைந்திருக்கிறீங்க, நீங்களும் ஒரு உறவு என்று இருந்து.
2: ஓகே, நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:26. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 2:56. ஜெபர் சாதிக்கண்ணா, நீங்கள் அழைப்புக்கு வந்தீங்க, நீங்கள் மீண்டும் வர வேண்டும். லெனின், நீங்கள் அழைப்புக்கு வந்தீங்க, மீண்டும் வாங்கோ. அழைத்தவர்கள் எல்லோரும் மீண்டும் வாங்கோ. புதையல் நிகழ்ச்சி ஒருவருடைய யாருடைய பாடல் என்றாலும் எடுத்து வரும்போது நாங்கள் சற்று நிறுத்த மாட்டோம். என்னென்ன பாடல் முழுமையாக எடுத்து வரவோ வேண்டும் என்பதற்காகத்தான் முதல்ல நேயர்களை அன்பு உறவுகளை சந்தித்து விட்டு பேருந்து பாடலை எடுத்து வரலாம் என்று இருப்பது. சந்தனராஜ் மாமா, உங்களுக்கு ஒரு வணக்கம். சரி, அவர் ஸ்கூலுக்கு இப்போ சரியான லேட்டாக வந்திருக்கிறீங்க, என்னாலும் பரவாயில்லை. என்னை படிக்கிற ஆசையோடு வந்திருக்கிறீங்க தானே, கஷ்டப்பட்டு. வணக்கம். எங்களுடைய கடைக்குட்டி சிங்கம், சிங்கம் கடைக்குட்டி, எப்படி இருக்கிறீங்க ஐயா? எப்படி இருக்கிறீங்க? என்ன உங்களோட குரல்ல ஒரு தெளிவு இல்லாம இருக்குது, முந்தி எல்லாம் கண்ணீர் இருக்கும். இப்ப எங்க எங்க பாப்போம், எங்க பாப்போம். என்ன முந்தி முந்தி எப்படி இருந்ததுன்னா, அந்த ஒரு பாட்டு இருந்தது தெரியுமா, அந்த என்ன பொண்ணு ஒண்ணு நாக்க பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்பில்ல 100 பேர் செத்து போயிட்டா. என்ன மாதிரி நீங்க பேசுனா 5-6 பேர் திரும்பி பார்ப்பாங்க. அப்ப இப்ப நீங்க கொஞ்சம் சோர்வா பேசுறீங்க. ஆயிரக்கணக்கா திரும்பி பார்ப்பாங்க, அப்படி இருக்க கூடாது, சோர்வா இருக்க கூடாது. சரி, எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா முதல்ல? அப்படி நான் போகும்போது நீங்கள் வந்தா டிக்கெட் வந்து ஃப்ரீ, நானே எடுக்கிறேன் அங்கே. அந்த உங்களுக்கு கிஃப்ட்
3: அதுக்காண்டி தானே வரேன், அதுக்காண்டி தான் வரேன்.
0: அன்பில் கடவுளே, நினைச்சது அன்பில் அம்மாவோட போனா பாவம் வந்துட்டு வர்றாங்களாக்க மாட்டேன், அன்பே இல்லை.
3: அன்பாலதான் எடுத்து கொடுக்க.
0: சரி, என்ன பாட்டு வேணும் ஃபாருக் உங்களுக்கு?
3: அது அந்த மஸ்காரா போட்டு மயக்கிறியா?
0: மஸ்காரா, அது நல்ல ஒரு பாடல், எனக்கும் பிடிக்கும். இப்படி யார் உங்களை மஸ்காரா போட்டு மயக்கினது?
3: அது சொல்ல இயலா, காட்டல இல்ல.
0: அது இல்ல, ஆளை சொல்லாதீங்க. அந்த மஸ்காராவை நீங்க பாத்துருக்கீங்களா போட்டவங்கள?
3: ஓ, பாத்துருக்கேன். இங்க நிறைய போடுவாங்க.
0: அங்க நிறைய போடுவாங்க. மஸ்காரா எதுல கூடுதலாக போடுவாங்க அதை சொல்லுங்க பாப்பா. அந்த இடத்தை சில பேருக்கு தெரியாது இந்த மஸ்காரா
3: என்னன்னு.
0: சில ஆண்களுக்கு மஸ்காரா என்னன்னு தெரியாது, உங்களை மாதிரி பார்த்து ரசிக்கிற யாரும். நானும் ரதீசம் இத பத்தி ஆராய்ஞ்சோம் இல்லையா? அப்ப நல்ல ஞாபகம் இருக்கு. அது இப்ப 2 ஆச்சே,
3: அது எத்தனை வருஷம் ஞாபகம் இருக்கு இந்த
0: மாதிரி?
3: வேற விஷயங்களும் ஞாபகம் இருக்காது.
0: வேற ஒன்றும் ஞாபகம் இருக்காது, நல்ல விஷயங்கள் ஒன்றும் ஞாபகம் இருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க. இந்த அழகு என்று நீங்க எதை சொல்றீங்க? நீங்க
3: உங்களை தான்
0: ஐயா. ஐயா, நான் ஏற்கனவே உண்மையா ஃபாருக், நான் ஒன்று சொல்றேன் ஃபாருக். இப்ப ஒரு 2 இல்ல 1 காலமாக எனக்கு தூக்கம் இன்மை. இப்ப 24 கொஞ்ச நேரம் தான் தூங்குறேன், டக்குன்னு எழுந்து இருக்கிறேன். அப்பாவே சொல்றது என்ன,
3: இயற்கைக்கு மாற்றமா நடக்கிறீங்க?
0: இயற்கைக்கு மாற்றம்
3: ஆமா, இரவுல தூங்குறதுக்கு தான் கடவுள் படைச்சிருக்காரு இரவை. வந்து இரவு கூட முழிக்கிறீங்க, அதுதான்.
0: ஓ, அப்ப நீங்க சொல்றீங்க இருட்ட கண்டோன்னு தூங்கிறேன்னு, அப்படிதானே?
3: ஓ, அதான் இயற்கை, அதுதான் இறைவன் படைத்த இரவு வந்து தூங்குறது,
0: தூக்கமே வராம தவிக்கிற எனக்கு இப்படி ஒரு பொய்ய சொல்லி பேந்து அந்த கொள்ற ஒரு ரெண்டு மணித்தியால தூக்கம் இல்லாம போ போது இன்னைக்கு நான் தூங்க மாட்டேன் அட ஃபாருக் சொல்லிட்டு அரை என்னத்தான் அழகுன்ற
3: அதாவதுமா அழகு வந்து எங்க ஆண்கள் தான் அழகு, ஆண்களுடைய கண்களுக்கு தான் பெண்கள் அழகு.
0: ஓ ஆண்கள், நான் நினைச்சா ஆண்களை அழகண்ட தனிய சொல்லி போட்டு ஐயோ இப்படி சொல்லிட்டானே இந்த பையன், அப்ப பெண்கள் எல்லாம் அழப்போறாங்க திரும்பி பாக்குற பொண்ணும் பார்க்காம விட போறாவே இந்த பையன், அம்மா ஒரு ஒரு பெற்ற தாய் தவிக்கிற தவிப்பு எனக்கு வந்துடுச்சு. என்ன தெரியுமா, அச்சோ இந்த மகனை யாரும் பார்க்காம விட போறாங்கன்னு தெரியாம நான் காட்டல இல்லை கேட்டுட்டேனே, ஆண்களை மட்டும்தான் அழகுன்னு சொல்றானே. ஆ சரி, இல்ல ஆண்களுடைய கண்களுக்கு பெண்கள் அழகு அதை சொல்றீங்க, அது ஏன், அது ஏன்
3: இயற்கை படைப்பு வந்து ஆண்கள் தான் பெண்கள் வந்து ஆண்களுடைய கண்களுக்கு தான் பெண்கள்
0: அழகு.
3: ரெண்டு பேரையும் பொருத்தி பார்க்கும் போது ஆணா பெண்ணானா ஆணுதான் அழகு, அந்த ஆணுடைய கண்ணுக்கு தான் பெண் அழகு.
0: ஓ அல்லாட்டி அவ ஒரு ஒன் சென்ஸுக்கும் உதவ மாட்டேன் ஒரு சதத்துக்கும், இல்ல ஆண்கள் மட்டும்தான் அதை பெருசு படுத்தி அழகு சொல்ற.
3: எடுத்துக்காட்டு வந்து ஆண்மயில் பெண்மயில், ஆண் சிங்கம் பெண் சிங்கம்.
0: நீங்க அந்த வழிக்கு வாரீங்க, அதாவது பெண் ஆண் என்பதுதான் அழகு. நீங்க அந்த மான்ல ஆண் கொம்பு இருக்கிறது, புள்ளி இருக்கிறது, கொம்போடு இருக்கிறது, மற்றது மயில் வந்து ஆண், குயில் வந்து ஆண், இதை பார்த்து சொல்றீங்களா, அப்படியா சொல்றீங்க? ஓ இந்த பெண் அந்த
3: பெண்ணை மயக்கிறதுக்கு தான் அந்த ஆண் அழகாவே இருக்கிறான்.
0: ஐயா இது வேற பாடம் ஏதோ, இது வேற
3: நிகழ்ச்சி. அந்த தாடி வச்ச ஆண்களை தான் இப்ப பெண்கள், இந்த காலத்து பெண்களுக்கு
0: யார் சொன்ன தாடி வச்ச, தாடி வச்ச இல்ல மீசை இருக்கிற ஆண்களை தான் பெண்களுக்கு பிடிக்கும், மீசை.
3: ஓ அது அந்த உங்க காலம், இப்ப வந்து தாடி
0: என்ன சொல்லுங்க, தாடி தாடி எப்படி வச்சிருக்கணும், அது
3: எப்ப பாருங்க எல்லாரும் எப்படி எப்படி வச்சிருக்காங்க.
0: ஓ அது பிரெஞ்சு பியர், அப்பா அதை வெட்டுறாரு இல்லையா, அப்பா சொல்றாரு
3: அது அந்த அது 1896ல உள்ள அப்பா மாடல்,
0: அந்த பிரெஞ்சு பியர்ட போடுறாரு இல்ல, அதுதான். ஆனா அது உண்மை, கவர்ச்சி கவர்ச்சி உண்மையிலேயே இல்ல இல்ல உண்மையிலேயே சிலருக்கு பிரெஞ்சு பியர்ட் அழகு, ஆனா மொத்தத்திலேயே ஆண்களுக்கு அந்த அந்த அந்த தாடி வடிவு, அந்த தாடி என்றா முழுசா நீங்க வளர்த்திருந்தா வடிவு இல்ல, அது
3: பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசமே அதான், பெண்ணுக்கும் வர வளராது அந்த தாடி, எல்லா இடத்துலயும் முடி வளரும், முகத்துல வளரும், ஆணுக்கு மட்டும்தான் முகத்துல வரும்.
0: அதான் எனக்கு எனக்கு வளர்ந்தப்ப பாருக்கு சொன்ன மாதிரி பார்த்தா நானும் அப்படி பிரெஞ்சு பியர்டு வச்சிருவேன், அம்மாவை பார்த்து
3: அப்ப உங்களை வந்து அம்மான்னு சொல்ல முடியாது, அப்பப்பான்னு தான் சொல்லுவோம்,
0: அப்ப அம்மப்பா. சரி என்ன பாட்டு வேணும் பாருக்கு, நீங்க தந்துட்டீங்க, மற்ற உங்களுக்கு அந்த சொல்ல சொல்ல சொல்ல கண்டுபிடிங்க, அதாவது பறவை மிருகம் மனிதன், முக்கியமா மனிதன் உயர செல்வதற்கு உதவும், உயர செல்வதற்கு சரியா
3: உதவும் ஒரு சொல்,
0: ரெண்டு எழுத்து சொல் யோசிச்சு வாங்க.
3: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக 12:36. அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 3:05. இது புதையல் நிகழ்ச்சி, நீங்கள் அதோடு உங்களுடைய விருப்ப பாடலும் கேட்கலாம்.

0: சுவாகம் செய்கின்ற.
1: முதல் முதலில் இணைந்து தன் விருப்ப பாடலை கேட்ட எங்களுடைய ரதீஷ் பாலக்காட்டிலிருந்து திருச்சூரிலிருந்து கேட்ட பாடல் காட்டலுக்கு வருகிறது. அவருடைய பாடலை எடுத்து வரலாம். அன்போரவர்கள், நீங்கள் இணைப்புக்கு வரலாம். நீங்கள் ஒருக்கா அழைச்சி போட்டு அழைச்சி போட்டு இப்போ இந்த எடுக்கையில் ஏண்டுட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. வானிலை என்பது நீங்கள் அழைச்ச உடனே நாங்கள் அதை பார்த்துட்டு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்காது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். காட்டிலே இணைந்து கொள்ளும் ஒரு பெரிய மாவீரன் வாரன் இதெல்லாம் அப்படி எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறதுக்கு வாங்கோ லோகிதா. இனிய காலை வணக்கம் லோகிதா, எப்படி இருக்கிறீங்க? மா வீரனிலும் வீரன் மாவீரன் வாங்க. ஆ
2: என்ன
1: படத்துலதான் அந்த செந்தில் முருகன் அலுவல் வாங்கி தான் இருக்கும். கேட்ட உடனே அது வேணுமா? அனுப்பிடுறேன், உடனே
2: அனுப்பிடுவேன்.
1: மட்டக்களப்பு இல்லை, தமிழருடைய பண்பே அதுதான். கேட்டதும் கொடுக்கிறது, மற்றது உபசரிப்பு. உபசரிப்பு, உபசரிப்பு தன்மை.
2: அதுலயும் விசேஷமாக மட்டக்களப்பார் வந்து பாயோட ஒட்ட வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. தெரியாது
1: அது உண்மையிலேயே, அதுல அர்த்தத்தை நீங்க சரியா இருக்க விளக்கத்தும் கொண்டு வாங்க. பலருக்கு அது தெரியாது. எல்லாரும் என்ன நினைக்கிறோம்டா, மட்டக்களப்புக்கு போனா அந்த வசியம் செய்து விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த வசியம், வசியம் இல்லை இல்லை இல்லை, நான் சொல்றேன், நான் சொல்றேன். இந்த வசியம் என்பது என்னவென்றால், இப்ப ஒருதரை கவர்ந்து வச்சிருப்பது இல்லையா, அதுதான் வசியம். ஒருவரை எங்களிடம் இருந்து பிரியாமல் கவர்ந்து வச்சிருப்பது வசியம். அந்த வசியம் என்னென்றா, பழக்கத்தில் ஒருவருடைய பண்பாடு பழக்கம் காட்டும் அன்பில் அதிலேயே சுருண்டு விழுந்து அங்கேயே இருக்கணும் போல இருக்கும். அதைத்தான் இந்த வசியத்தை போட்டு போட்டுறேன்னு சொல்றது. நீங்க உபசரிக்கிற உபசரிப்பிலும் காட்டும் அன்பிலும் ஐயோ லோகிதன் வீட்டிலிருந்து போ, நான் வந்தேன்னா நாங்க இது போக மாட்டேன் லோகிதன். நேச்சுக்கொண்டு போனவன் போக்கப்பா பாயோட ஒட்டிட்டான் சொல்லுவாங்க இல்லையா,
2: அதுதான் உண்மை,
1: உண்மையா. அந்த வசியம் எல்லாம் அது நான் நான் கடைசி மட்டும் நம்ப மாட்டேன். செய்வினை வசியம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மனிதனுடைய மனமும் செயல்பாடும் அவன் நினைப்பு, அவனுடைய நினைப்பு, தவறான அந்த நினைப்பு தான் அவனை அப்படி ஆக்குகிறது என்று சொல்லலாம். என்ன மற்றது, சில பேர் மதிமயங்கி அப்படியே இருந்து அப்படி அவருடைய உடலில் இருக்கிற ஒரு சில கோளாறு தான் அப்படிமா அவ அப்படி செய்கிறது. சில பேர் அப்படி இருப்பீங்க இருப்பார்கள் அல்லவா, யோசிச்சு கொண்டெல்லாம் அது வந்து அந்த சில நரம்புகளுடைய கோளாறு, நரம்புகள் பழுதுபட்டால் வருகிறத இவன் வசியம் போட்டு இப்படி செய்து போட்டான்னு சொல்லுவினேன். அது தவறு, உண்மையிலேயே சரியான பிள்ளை.
2: எனக்கு உதாரணம், நீங்க சொல்லியிருக்க எனக்கு உதாரணம் ஞாபகத்துக்கு வருதாக்கா, நான் யாழ்ப்பாணத்துல வேலை செய்யிக்க எனக்கு பல பேர் கேட்டவங்க மட்டக்களப்பாதான், ஐயோ பாயோட ஒட்ட வைக்கிறவங்க பாயோட ஒட்ட வைக்கிறவங்கன்னு சொல்லி. அப்ப எனக்கு அங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒரு கிடைச்ச டிரைவர் ஒரு நல்ல நல்ல சிநேகிதா. ஒரு சமயம் நான் வேலை மாட்டிலாகி மட்டக்களப்புக்கு வந்துட்டேன். மட்டக்களப்புக்கு வந்த சமயம் இவர் வீட்டை வந்துட்டேன், இவர் வீட்டடி வாரேன். ஆனா அந்த டைம்ல நான் வேலையில நிக்கிறேன். வேலையில நிக்கக்குள்ள இவன் போன் எடுத்தான், டே லோகி நான் வந்து கொண்டிருக்கிறேன் தான், உங்களோட வீட்டை வர போறேன், இடத்துக்கு வரேன். அப்ப நான் வேலையில நிக்கிறேன்டா ரெண்டு சொல்லி என்ன கொஞ்சம் யோசனை இல்லைன்னா, வீட்டை ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு விஷயம் ஒரு வசதியும் இல்ல, அந்த டைம்ல நான் அரிசியும் வாங்கி கொடுக்கல, சாமானும் இல்ல இங்க வீட்டை என்ன செய்யறேன் யோசிச்சு கொண்டிருக்கல. பக்கத்துல இருந்த பெரிய என்னடா யோசிச்சு கொண்டிருக்கிறேன், நான் இல்லடா என் ஃப்ரெண்ட் ஒருதம்பா யாழ்ப்பாணம் இருந்து வீட்டை சாப்பாட்டுக்குரிய ஒரு வசதியுமே நான் செய்யல, அதான் யோசிச்சு தெரிகிறேன் அம்மா என்ன செய்வாவோ தெரியாதுன்னு. நான் அப்ப மேட்டி பண்ணல, இது ஆரம்ப காலகட்டம் 2000 ஆண்டு. அப்ப நீ ஒன்றுக்கு யோசியாதடா, அது அம்மா எல்லாம் சமாளிப்பான்னு சொல்லி. அப்ப சரின்ட்டு பாப்போம், எனக்கு மனசு பின்னரண்டைக்கு அம்மா கொட்டி டீப்பா கொண்டு விட்டா இங்க வாரேன். வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா இந்த கொஞ்சம் கருவாடு நெத்தலி கருவாடு கொஞ்சம் இருந்தது, அரிசி கொஞ்சம் இருந்தது, அப்படி இருந்துட்டு முருங்கையில அதெல்லாம் வச்சு மனசு 3 கறியும் சோறும் சமைச்சு இவர் நல்லா புடி புடிச்சிட்டு ஆள் உறக்கம், நான் வார வேலை விட்டு வாரேன் இவர் நல்ல உறக்கம். இப்ப பெஸ்டுக்கு சாப்பிட்டு ஆண்டு கேட்டேன், சாப்பிட்டேயாவா அம்மா இல்ல கிரங்க அடிச்சு போட்டாங்க.
1: என்ன சாப்பாட்டை தந்து கிரங்க அடிச்சு
2: ஓ சாப்பாட்டாலே அம்மா கிரங்க அடிச்சு போட்டான்னு சொல்லி சொன்னான். அவன் சாப்பிட்டுட்டு அப்ப போய் ஒன்னோட தத்து பார்த்தேன், வித்தியாசம் வித்தியாசமான சாப்பாடுகள் எல்லாம் செஞ்சு வச்சிருந்தான். ஒன்னொண்டையும் ஒன்றொன்றோட இணைச்சி நெத்தலி கருவாடு வெங்காயமும் போட்டு ஒரு வறுவல் உண்டு, முருங்கை இலையும் பருப்பும் கொஞ்சம் பருப்பு இருந்தது அதையும் போட்டு இன்னொரு கறி, இன்னொரு பக்கத்து வீட்டுல ஏதோ வாங்கி ரெண்டு மூணு கறியும் சமைச்சிருந்தேன். ஞாபகம் இல்லை பின்னாடி ஒரு மூன்று கறி நாலு கறி கிட்ட வச்சு
1: சமைச்சிருந்தான்.
2: அப்ப இவன் சாப்பிட்டு நல்ல உறக்கம் சொன்னது சாப்பாட்டெல்லாம் மக்கரங்க அடிச்சு போட்டான். அப்ப அந்த இரவு நான் வந்துட்டு தானே, அதுக்கு பிறகு சாப்பாடு ஓகே. உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, மட்டக்களப்பார் வந்து இந்த விருந்தோம்பல் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி என்றதுல இவங்க விட்டு கொடுக்கற இல்ல, தங்களுக்கு சாப்பாடு வந்தவங்களை விருந்தாளிகளை மனங்குடி அனுப்புறது ஒரு பழக்கம் உண்டு மட்டக்களப்பை. நான் பார்த்த ஒரு பண்பு, நான் உண்மையா நான் மட்டக்களை பண்றதுக்காக பெருமையா சொல்லலக்கா, நான் அங்க பார்த்ததுக்கும் எது யாழ்ப்பாணத்தை பார்த்ததுக்கும் இங்க பார்த்ததுக்கும் அதுக்காக யாழ்ப்பாணத்தாக்கள் எல்லாரும் அவங்கள விதம் வந்து வித்தியாசம் என்னன்னு அங்க உரிமை மாறி கொண்டாரு. அங்கேயும் ஒரு நாளாக்க நான் வேலை செஞ்சுட்டு மதிய சாப்பாடு நான் ரூம்ல இருந்தாலும் சமைக்கல, காலையில மட்டும் ஒரு மண்ணையும் ஒரு கப்பாலையும் குடிச்சிட்டு வேலைக்கு போனால் வீட்டுல எல்லாம் முடிச்சிட்டு பிறகு நல்லா களைச்சி விழுந்து வந்தா இதுக்கு பிறகு எங்க போய் சாப்பிட்ற மூன்று மணியா போகுது. அப்ப ஏறுவன் என்ற ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்தவர், அப்ப அவன் எங்களை வீட்டை போனா சாப்பிட்டு அஞ்சு சாப்பாடு தருவா. அவங்க வீட்டுல நான் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டேன், அங்க போனா சாப்பிட்டுட்டு போகலாமன்ற நோக்கத்தோட அங்க போனேன். அங்க வந்தவனோட அஞ்சு கண்டுட்டான், வாடி வாடி வாடி ஏனடி சாப்பிட்டே வந்த நீ கேட்டான். அப்ப நான் என்ன சொல்லிருப்பேனாக்கா, வயிறு எங்க என்ன கிட்ட திட்டுது எனக்கு இருந்து. அப்ப நான் என்ன சொன்னா, ஓம் அண்டி இப்பான் சாப்பிட்டு வந்தேன் நன்றி சாப்பிட்டு நன்றி. அவ கேட்டது உரிமையா கேட்டது, நான் இல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லுவேனோ அல்லது என்னவோ தெரியல, அவ சாப்பாடு கொடுப்ப மாட்டேன்னு கூட ஏனடி சாப்பிட்டே வந்தே நீ என்று கேட்டா, நான் சொன்ன ஓம் அண்டி நான் சாப்பிட்டு தானு. ஆனா இங்க வந்தா நீ கொலைச்சு விழுந்து வந்திருக்கியா, உன முகத்த பாக்க விளங்குது சரியா, கைய கழுவு எடு எடு சாப்பிடு அப்படித்தான் மட்டங்களை பார்க்க சொல்லுவான். அதுதான் அந்த ரெண்டுக்கு வித்தியாசம். ஆனா இங்க வந்தாக்கா அப்படி எங்க சாப்பாட்டை போட்டு இப்ப உதாரணத்து சொல்லுமே நல்லா சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு பிறகு கடைசியா கழுத்துக்கும் தொண்டைக்கும் இடையில ஒரு இடவழி இருக்கும், அந்த இடவழியையும் எரும தயிரால போட்டு நோய் விட்டுருவாங்க.
1: அது நல்லா இருக்குமில்ல,
2: எரும தயிர் இப்ப தயிரும் சோறும் போடுவோம் இல்ல தயிரை கரைச்சியாவது குடிச்சு அந்த கழுத்துக்கும் தொண்டைக்குமான இடவழியை நிரப்பி விட்டுருவாங்க. இவர் இனி இதை சாப்பிட்டோட எரும தயிர் போனோம்னா சின்ன ஒரு மப்பொண்டு வந்துடும், உடனே அந்த பாயும் போடகும் அதுல படுத்துருவேன். படுத்து தொடங்கி பார்த்து எழும்பி வரைக்கும் அப்ப தண்ணி குடத்தோட ஒரு நல்ல ஒரு குட்டி உண்டு, அதுக்குள்ள குளோஸ் பண்ணும் குளோஸ் பண்ண அதை பார்த்தோன்னா வாவ் நல்லா கவனிக்கிறாங்க, மெல்லமா இது ஆட்டையை போட்டு இங்க இருந்துருவோம். ரெண்டு பேர் இங்க இருந்து அங்க என்ன சொல்றா, பாயோட ஒட்ட வச்சுட்டாங்க.
1: நீங்க நான் வந்தா என்ன ஒட்ட வையுங்கோ, நான் பாயோட இல்ல நல்ல பஞ்சு மத்தி சொகுசா வந்து சொகுசா தூங்கி கொண்டிருக்கிறது. அப்படி எழுப்புற நேரம் எல்லாம் அப்படி போய் எல்லாம் கை கால் எல்லாம் குளிச்சுட்டு வந்து உடனே சாப்பாடு உடனே அப்படியே நல்ல ஒரு தூக்கம் ஆசதியில தூங்கணும். அதனால பாயோட பாயோட சிம்பிளா முடிக்க நிக்கிறீங்க நீங்க. சரி நல்ல, என்ன பாடல் வேணும் லோகிதா?
2: சிம்ம ராசி படத்துலக்கா
1: என்ன என்ன என்ன பாட்டு?
2: பச்சமண்ண தொட்டு
1: என்ன
2: அப்படி ஒரு பாட்டு உண்டு சிம்மராசி தான் படம் அக்கா. அந்த பாட்டு
1: பாக்குறேன்,
2: இது உங்களுக்காகவும் எங்களுடைய எம்டிஆர் எஃப்எம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து நேயர்களுக்காகவும் நான் கேட்கிறேன்.
1: இந்த பாட்டுல ஏதோ அப்படி ஏதோ இருக்கா எனக்காக கேக்குறதுக்கு? பச்சை மண்ண தொட்டு தொட்டு நான்
2: இப்ப அதாவது
1: உங்களுக்காக உங்களுக்காக நான் உன்னிப்பா கேட்பேன், அப்படி மட்டும் சொல்லாதீங்கோ.
2: வாழ்க்கையாசப்படுத்திட்டார்
1: இருக்க போது. அது சும்மா அவர் பேச்சுக்கு சொன்னாலும் மனசுல விழுந்துட்டு இல்ல. இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்க என்ன சொன்னீங்க, அந்த பாட்டு உங்களுக்காக
2: அதுக்காக உங்கள்ட்ட அச்சிய பாத்திரம் உண்டு இருந்தா நீங்க இன்னும் எவ்வளவு கொடுப்பீங்க? அதுக்காகத்தான் பச்சை மண்ணை தொட்டு தொட்டு பொண்ணாக மாத்து என்று சொல்லி கேக்குறேன்.
1: அது சார், அது சார், எல்லாரையும் நல்லா என்ன வேணுமோ எல்லாம் எடுத்து கொடுத்து கொடுத்து கொண்டே அப்படியே இந்த வாழ்க்கை வயசாகி ஒரு இடத்துல இருந்துருவேன். அதை பேர்ந்து அந்த அச்சய பாத்திரத்தை எனக்கு நம்பிக்கையாக என்னை தொடர்ந்து இது என்னை மாதிரியே செய்யக்கூடிய கையில கொடுக்கணும் முதல் கண்டுபிடிச்சு. அது
2: மகனையும் கூட்டிட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போக சொல்லிச்சேன்னா வெளிக்கிறது அடம் பிடிக்கிறதுல ஒரு குறியா இருக்கிறான்.
1: ஓ, ஏன் வடிவா? நீங்க தான் சாரி கட்டி விடுறதாக்கும் என்ன புடவை கட்டி விடுறது?
2: இல்ல, அவ சாதி கட்டுவா, அந்த அலங்காரம் செய்யறதுக்கு சில உதவிகள் செஞ்சு கொடுக்கணும். ரோஜா பூ அதுகள் எடுத்துக்கொண்டு கொடுக்குற சில விட கொண்டைக்கு பூ இது நான் செய்யல.
1: இல்ல, பெண்களுக்கு இன்னொரு இது, அந்த பெண்களுக்கு அந்த பின்னுக்கு சாரி அந்த பிளீட் பண்ணி என்னட்டி அந்த சாரிய பின்னுக்கு குத்தி விடுறது, அதுக்கு எப்படியும் ஒரு ஆண் தேவை இல்ல?
2: அது என்ன நான் செய்யல என்ன கொண்டே போய் மாட்டாங்க.
1: எங்க ஏன்னு யோசிக்க
2: காலையில கொஞ்சம் முரண்பட்டு இருக்குது, அதனாலதான் இன்றைக்கு இந்த தளத்துக்குள்ள வர மாட்டான் நினைக்கிறேன்.
1: என்ன
2: கொஞ்சம் வெளிக்கிட்டது கல்யாண வீட்டுக்கு போ, கல்யாண வீட்டுக்கு போக சொன்னதுல
1: ஓ ஓ முரண்பட்டு கொண்டிருக்கிறான்.
2: அவன் சொன்ன என்னையும் மகனையும் போக சொல்லி
1: ஓ, அப்ப நீங்க
2: ஓ நீயும் சின்னவனும் நீயும் போயிட்டு வாங்க சொல்லி சின்னவனையும் கூட.
1: நீங்க இங்க நிறைய வேலைகள் இருக்கு தானே உங்களுக்கு?
2: கேட்டுக்கொண்டு
1: நீங்க மனிதனிடம் என்னத்தை பார்த்து அழகுன்னு சொல்றீங்க? எதை பார்த்து?
2: பல விஷயங்கள் இருக்குதாக்கா. ஆனா எனக்கு உண்மையில இந்த மனசை தொட்டு சொல்ற ஒரு விஷயமாக்க, நான் அக அழகத்தான் பாக்குறேன். முக அழக விட அக அழகத்தான் பாக்குறேன். உதாரணத்துக்கு எனக்கு இப்ப இந்த வானொலி, இந்த உங்களோட இந்த உலக தமிழர் ஒற்றுமை தளத்துல எங்களுடைய யாரு, ராஜா வெளிநாட்டுல இருக்கிறாரு, எங்க நம்மள சேட்டுன்னு சொல்லி செந்தில்குமரன் கதை. இப்ப ராஜா
1: துபாயில் இருக்கிறவரா?
2: இந்த ராஜா
1: துபாய்,
2: அபுசம்பு சொல்லி டேய் நீ அவனா நீ என்ற ஒரு வாசனம் போட்டா நீங்க கேட்டீங்களோ கேட்கலே தெரியாது.
1: குரல் போட்டிருக்கோம், உங்களுக்கு சோடியா ஒரு தடவை சேர்த்து விடுறேன். இப்ப கொஞ்ச நேரம் நீங்க உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட சேர்ந்து பேசக்கூடிய ஒரு தடவை சேர்த்து விட்டா.
2: ஆ சரிங்க.
1: ஆ அவரு வசிய குரல் வந்திருக்கு. வணக்கம் வணக்கம் உங்களை வசியப்படுத்த ஒரு வணக்கம் சொல்லுங்க. யாரண்டு சொன்னாம
0: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். இந்த இந்த குரல் நான் எங்கேயோ கேட்டிருக்கேக்கா. இது ஒரு இனிமையான குரல் தானே.
0: உங்களுக்கு உங்களுக்கு கேஸ்க்காக நான் காத்துக்கொண்டு இருக்கின்றேன். வலிமேல் விழி வைத்து வலிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன். இந்த கேஸ்க்கு வலிமேல் விழி வைக்கிறதுல வலிமேல் மூக்கு நாசி வச்சுதான் காத்திருக்கணும். வலிமேல் நாசி வைத்து காத்திருக்கின்றேன் உங்களோட கேஸ்க்கு.
1: தங்கு
0: தடகின்றி கேஸ் வரும் வெளியே.
1: ராஜா நீங்க காற்றலையில இருக்கிறீங்க. ராஜா
0: விளங்கல.
1: காற்றலையில இருக்கிறீங்க. காற்றலையில ரேடியோல
0: விநியோகிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு.
1: இப்ப இன்னொரு சிந்தனை ஒன்று இன்று காலை எனக்கு ஏற்பட்டது. நீங்க இந்த டூ வீலர்ல, அதாவது மோட்டர் பைக்ல, எப்படி இந்த கேஸ் அந்த சிலிண்டரை ஏற்றி கொண்டு போய் அதை எடுத்துக்கொண்டு திருப்பி அந்த பாரத்தை எப்படி ஒரு ஆள் அதை எடுத்துக்கொண்டு வாரது என்றதை ஒரு எனக்கு
0: சிம்பிள். அது அது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், ஏதாவது சமாளிக்கணும் தானே. இப்ப இப்படிதான் அந்த சின்ன எங்கட பைக் வந்து இந்த சிடி 100 சின்ன மாடல். இதுல என்ன செய்யறது, இந்த டேங்க் இருக்கு தானே, அந்த டேங்க் ஒரு சின்ன ஒரு அதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு பஞ்சு மாதிரி ஒரு சின்ன ஒரு அமைப்பு ஒரு சின்ன ஒரு
1: விரிப்பான்
0: அதை வச்சு பெட்ஷீட் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல இந்த கேஸ் சிலிண்டர் செங்குத்தா வைக்கிறது உயரமா.
1: ஓ
0: மரம் நிக்கும் தானே.
1: அப்ப மறைக்குமே
0: நிக்காது.
1: மறைக்குமே அவருக்கு
0: இல்ல ஓரளவு நம்ம உயரம் தானே. அது இல்ல அவ்வளவு பெருசா இருக்காது.
1: பாப்பா இருக்க உயரமான ஆள் இருக்க எங்க
0: யார பாக்க போறீங்க?
1: நீங்க சொன்னீங்கல்ல ஓரளவு உயரம். வீடியோ ஓரளவு கட்டிக்க சொன்னீவர் எங்களுடைய பாருங்க. உடனே வீடியோ வாங்க கேக்குறேன்
0: உதவிக்கு ரெண்டு பேர் இருந்தா, அதாவது டிரைவரை தவிர ரெண்டு பேர் இருந்தா பின்னாடி உள்ளவர அவரை மடியில வச்சுக்கலாம் சிலிண்டர்.
1: ஓ இன்னொரு ஆள், இன்னொரு ஆள், அதுவும் ஒரு ஒரு ஆண் தான் தேவை. நல்ல பலமா பிடிச்சு கொண்டு வர்றது
0: சொல்றீங்க ஆண்ன்ட்டு. இல்ல இல்ல, இப்ப நான் அந்த வலைசையில நின்று பாக்க போகும் பொழுது ஆட்டோக்காரன் நிக்கிறது இல்ல அந்த இடத்துல. அப்படி நின்றாலும் அதிக கூடிய பணத்துலதான் அறவிட்டான். ஸ்பெஷல் ஏன்னு கேட்டா அவங்களுக்கு கேஸ் கிடைச்சிருச்சு. அவங்க எப்படியும் கொண்டு போகணும், எவ்வளவு காசு கேட்டாலும்
1: தருவாங்க.
0: அந்த கண்டிஷன் அதான் அந்த நேரத்துல பிசினஸ் பண்றது.
1: அது வந்து எங்க மனித குலத்துக்குள்ளே உண்மையா அந்த குணம் எப்படியும் மாறாது, ஒட்டி வந்துடும். ஓ இந்த நீங்க பாருங்க, நீங்க பாருங்க, சில ஊடகங்கள் நான் அது குறிப்பிட்டு சொல்ல முடியாது, இந்த மரண அறிவித்திரண்டு வந்தோன்னு அந்த ஒரு எழுத்துக்கு இவ்வளவு சொல்லி அதை கூட்டி கேட்பார்கள் பணத்தை போடுறதுக்கு. ஏன்னா எப்படியும் அந்த நேரத்துல யாரும் போடத்தான் நிப்போம் நாங்கள், எடுத்து வந்துருவோம் அந்த சோகத்தின் நிமித்தம் அதை எடுத்து வந்துருவோம். அது ஒரு கூடாத
0: உண்மையில கூடாத விஷயமா தான். உண்மையில நீங்க வந்து அதுக்கு ஒரு இலவச சேவை செய்ய நின்று அன்றைக்கு நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம்.
1: நிச்சயமா நாங்கள் எங்களுடைய பிறந்த நாள் மனிதநேயத்தோடு பிறந்த நாள் மரணம் அறிவித்தல், மற்றது பொது அன்று இருந்து கூட எஃப்எம் இருக்கும் போது கூட அந்த பொது இந்த கோயில்கள் அல்லது பொது அதாவது மனித நேயத்தோடு செயல்படுகிற ஒவ்வொரு சங்கங்கள் ஏதாவது இருந்தால் எல்லாம் அது ஃப்ரீ தான். நாங்கள்
0: இல்ல உண்மையில இந்த மனிதன் வந்து கடவுள் வந்து எங்கேயும் கோவில் அங்கங்க தனியா இருக்க போறது இல்ல, இந்த மாதிரி மனிதரோட செயல்பாடுகள்ல தான் இருக்கிறாரு. கடவுள் வந்து எல்லா தேவைக்கும் அவர் தான் வந்து உதவி செய்வாருன்ட்டு இல்ல, நம்மளை போல நல்லவங்களை படைச்சிருக்கிறாரு, நம்ம வந்து கடவுள் பிரதிநிதியா மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், அதான் அந்த படைப்போட நோக்கமே அர்த்தம். மனிதன் வந்து அந்த அவனோட செயற்பாட செய்யணும், உதவி செய்யறதுதான் அவனோட பிரதான படைப்பின் நோக்கம், அதை செய்யணும், அதை சேவையா செய்யணும். அது
1: உண்மையா உண்மையா செய்யணும். ஒரு 10-20 லட்சம் கேட்டா குடுக்கணும் டக்குன்னு.
2: எனக்கும் புரிஞ்சு போச்சு, 20 லட்சம் நான் கேட்க தயாரா இருக்கிறேன் இப்ப.
1: உங்களுக்கு லீக் ஆயிடுச்சா? உங்களுக்கு
2: நாலரை பவுன் செயின்.

0: காலை கவுட்டு போட்டுடலாம்,
1: கவுட்டு போட்டுடலாம்.
2: ஐயோ ஐயோ. சரி, இப்ப லோகிதா, நீங்க அந்த யாரு எங்களுடைய ராஜா, நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க, உங்களோட விருப்ப பாட்டு என்னன்னு பாப்பேன். நேற்று ஒரு பாட்டு சொன்னீங்க, ஒரு பாட்டு சொல்லுங்க. சரி, அடுத்த கேள்வி, எரிபொருள் வந்து சேர்ந்துட்டுதா அல்லடி, அதுக்கு அதுக்கு இதுதானா?
1: இல்ல இல்ல, வளமை போல எம்எல், ஆமா வளமை போல எம்எல் லோசன் தான்.
0: காலமா சொன்னாரு
2: கிடைக்கும் அது. என்ன மற்ற இன்னும் ஒரு விஷயம், அது முடிய மிக மூன்று மணிக்கு எழுந்திருந்தவர்கள் கொஞ்சம் தூங்கித்தான் ஃப்ரெஷ் ஆகி வரணும்.
1: கிடைக்கும் எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது,
2: என்ன நடக்கும் என்பால்
0: புது
1: மாடல்ல சொன்னா வரும்
0: வராது. லோஷன் கேட்டுக்கொண்டிருப்பாரு இப்ப.
2: இல்ல கேக்குறேன் நினைக்கிறேன் கூட வீட்டுக்கு முன்னால நிப்பார், நீங்க பயப்படாங்க ராஜா. அதாவது ராஜா, இப்ப என்னடா ஊடகங்கள் எதுக்கு இருக்கண்டா, ஒரு விஷயத்தை நாங்கள் தூண்டி செய்ய வைக்கிறது தான் ஊடகம். நாங்க இப்ப பேச பேச அவர் யோசிப்போம், ஐயோ இது கப்பல் இருக்கிற போதுன்னு இப்ப உங்களோட தூக்கி கொண்டு ஓடி வந்துருவாரு. என்ன
0: அதுவும் உண்மைதான்,
2: உடனே. அப்ப அதனால நீ ஒன்னும் செய்ய, நீங்க டக்குண்டு ஒரு தடவை நாங்கள் முடிவெடுத்துட கூடாது உடனே, இல்லையா?
1: ஹலோ.
2: ஓ, டக்குண்டு நாங்க முடிவெடுத்துட கூடாது ஒரு தடவை பெட்டி பாவம் இல்லையா?
1: இதுக்கு இந்த அஞ்சு நாளுக்கு பிறகு முடிவெடுக்காம இருந்தா ஒரு நாள் பரவாயில்ல.
0: என்ன
1: அவங்களுக்கு காலக்கெடு கொடுக்கணும், இவ்வளவு நேரத்துல
0: வாரீங்க,
1: நிமிஷத்துல வாரீங்க,
2: தன்மையோட
1: அதெல்லாம் விட்டுட்டு மனித்து மனுத்தாக்கம் நாட்கள் கணக்குல கொடுத்தோம், இனி வாரங்கள் கணக்குல கொடுக்கணும் போல.
2: இல்ல ராஜா, இப்ப அப்பாவே இப்ப இடையில எழும்பி வந்து என்னட்ட கேட்டு போயிட மண்ணெண்ண ஒண்ணே கொடுத்தா
1: நினைக்கலாம். சில நேரம் இப்படிய போக்குள்ள மறந்துடுவாங்களோ.
2: இல்ல இல்ல இல்ல இல்ல, அவர் அப்படி அப்படி இல்ல, உண்மையிலே அப்படி செய்ய போறது இல்ல. நீங்க அது அது
1: வந்தாலும் யோசனை வரும். செய்திகள் வாசிப்பவர் மை, ஐயோ
2: எம்ஐ லோஷன்
1: விரிவான செய்தி இல்ல. நாட்டில் மண்ணெண்ணைக்கு பரவலாக தட்டுப்பாடு நிலவுகிறது, ஆகவே உங்கள் வீடுகளில் வைத்துள்ள மண்ணெண்ணையை மிக கவனமாக பாதிக்குமாறு பொதுமக்கள் கோரப்பட்டுள்ளனர்.
2: பாதுகாத்து வைத்து தர சொன்ன 3 லிட்டர் மண்ணெண்ணெய் பதுக்கப்பட்டது, சென்ற இடம் தெரியாமல்
1: அடுத்த முறை அவர் வந்து உண்மையில எனக்கு அடுத்த முறை எப்ப நீங்க அவங்களோட எப்ப டியூட்டின்னு கேட்டுங்களோ.

0: நியூஸ் வாசிக்கிறேன். சம்பந்தப்பட்டது நியூஸ் ஒண்ணு அடிச்சே கொடுக்குறேன்,
1: தணிக்கை செய்யப்படுற இந்த நியூஸ் வந்து இன்றைக்கு தணிக்கை செய்யப்படுற ராஜா.
0: ஞாபகப்படுத்தக்கூடாது, அவர் வருதா இல்லையா நாளைய
1: கலந்துரையாடல இந்த தணிக்கை செய்யப்பட்ட இந்த நியூஸ் தணிக்கை செய்யப்படும் மட்டும் நம்புறேன்.
0: ஆமா அதான் நாளைக்கு பாப்போம், நாளைக்கு நாளைக்கு தொடருமா இல்லாட்டி முற்றுப்புள்ளியான பாப்போம். முற்றுப்புள்ளி வைக்கிறோன்னு ஒரு புள்ளி இல்ல, முற்றுப்புள்ளி வைக்கிறோன்னு லோஜிதான் ஒரு புள்ளி வைப்போம், அவர் இன்னொரு புள்ளி வைப்பாரு, அப்படின்னா என்ன தொடரும்
1: தொடரும்
0: தொடரும் என்று அர்த்தம்.
2: நிச்சயம் சரி, உண்மையாக பாவம் இப்போ கேட்டுக்கொண்டிருந்தாலும் உண்மையாக பதறி அடிச்சு, அவர் ஒரு கொஞ்சம் சாஃப்டான ஆள் உண்மையாக, என்னடா பதறி அடிச்சா ஐயோ இவங்க என்னப்பா சும்மா நேர கதைக்கு கீம் என்ன போட்டு வருத்துறாங்க, இது இப்படி ஊடகத்திலையும் வச்சு வறுத்தெடுக்கிறாங்களே என்று ஜோதிச்சாலும் ஜோசிப்ப யாவும் கற்பனையே, இப்போ நாங்கள் பேசப்பட்ட யாவும் கற்பனையே என்று
1: சொல்லுவோம், கற்பனையே
2: கதாசிரியரையும் கற்பனையே.
0: சிகரம் படத்துல ஜேசுதாஸ் எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையமைப்புல ஜேசுதாஸ் பாடிய பாடல், அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு.
2: சுவைதா வாரா மண்ணெண்ணை கொண்டு சுவைதா வாரா அவ பாப்போம் நில்லுங்க
0: மண்ணெண்ணே. சந்தோஷம் சொல்லும் சங்கதி
2: ஏனப்பா ஒரு அளவு வச்சு பிடிச்சீங்க, வாங்க சுகைதாவை கூட்டி கூப்பிட்டாச்சு பாருங்க அவ கேட்கலாம் என்ன என்ன
1: அங்கத்தின் குரல் ராஜா உங்களுக்கு
2: நாட்டில் இல்ல இவருக்கு உண்மையா இல்ல இவருக்கு உண்மையா நல்ல குரல், நல்ல குரல் அவர், அதனாலதானே அவர் அறிவிப்பு துறையில இருக்கு.
1: பாட்டுக்கு சூப்பரா இருக்கிறேன்
0: உங்களுக்கு, உங்களுக்கு 3 லிட்டர் உங்களுக்கு ஆவணம் வேணுமா?
1: ஐயோ எனக்கு வேண்டாமப்பா,
2: அவருக்கு கேஸ் வச்சிருக்கீங்க, அவருக்கு கேஸ் இருக்குப்பா, அவருக்கு கேஸ் இருக்குது,
1: கேஸ்
2: இருக்குது, அதனால நீங்க அவருக்கு மண்ணு லாம்பண்ணை
1: தேவையில்லை.
3: எரிபொருள்
0: காலம சலனுக்கு போகல போலிங் நிக்குது குடுபடல, அவனோட போர்ட் போட்டுருக்காங்க குடுபடல, ஆனா இங்க வந்து அதே பகல் செய்தி அடிக்கிறோம் நாடலாவிய இதுல தங்கு தடை இன்றி கேஸ் குடுக்கறாங்க, இத நாம் சொல்லிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு தான் வீட்டை போகணும்.
1: அது அம்மாதான் கேஸ் சிலிண்டரோட வந்து நின்றவங்க வெயில்ல எந்த நேரத்துக்கு எவ்வளவு நேரத்துல நின்ற நிலையா நிக்கிறது, அப்ப அவ என்ன செஞ்சா அந்த கேஸ் சிலிண்டருக்கு மேலேயே குந்திட்டா அப்படி இருந்துட்டா, அப்புறம் மாத்தி சொல்லி போட்டது இந்த மனுஷி தான் பாவம் எத்தனை ஏக்கு தான் அந்த கேஸுக்கு அவ்வளவு நிரப்பு வேண்டியது குந்திட்டு இருக்கிறான்.
2: ஒரு நிமிஷம் எனக்கு தர வேணும், ஒரு ஒரு 5 நிமிடங்கள் தர வேண்டும், சரியா? அப்படியே வணக்கம் கே எஸ் ராஜா, வணக்கம்.
0: வணக்கம்ப்பா, ரொம்ப பிஸியா இருக்கீங்க. இவ்வளவு இருக்கு,
2: எப்படி இருக்கிறீங்க? நேற்று சந்தர்ப்பம் கிடைக்கல, சொல்லுங்க. உங்களோட காதலி இருக்கா? இப்ப மூணு பேர் நாலு பேர் கேட்டு கொண்டிருக்கோம்.
0: காதலை பத்தி இல்லமா, வேற அந்த சப்ஜெக்ட் தான் முடிச்சிட்டே.
2: இல்ல இல்ல, அதுக்கு பார்ட் 2 இருக்குது, நீங்க பயப்படாதீங்க. நான் போய் வரவே இல்ல, கேட்காம விட மாட்டேன். நேற்று தான் சந்தர்ப்பம் கிடைக்கல, அது நாங்க தொடரணும்.
0: அப்படியா?
2: எல்லாட்ட காதலையும் நாங்க எல்லாம் வாய் விட்டு சொல்லிட்டோம்னா சொல்லுங்க.
0: ரெண்டு வரியில சொல்லிடவா? ரெண்டே வரியில
2: சொல்லுங்க.
0: உண்மையான காதல் என்கிறது, உண்மையான காதல் என்பது வந்து மறுக்க முடியாது, வெறுக்க முடியாது. உண்மையான காதல் மற்றொரு காதல் இருக்குது, மறைமுக காதல். அது வந்து எப்பொழுதும் வெறுக்கவும் செய்யும், நிதானமாக இருக்கவும் செய்யாது.
2: அது என்ன? எனக்கு எனக்கு எனக்கு புரியவே இல்லையே. அது மறைமுகமான
0: காதல்னா
2: கள்ளக்காதல்.
0: மறைமுகமான காதல்னா கள்ளக்காதல்னு வச்சுக்கலாம். இன்னொன்னு பணம் மற்றது செல்வாக்கு இதுக்கு செயல்படுகின்ற ஒரு, அப்படியும் வச்சுக்கலாம்.
2: உள்ளத்தை விரும்பாமல், உள்ளத்தை விரும்பாமல் உள்ள கையில் இருப்பதை விரும்ப
0: விளையாடுகின்ற. கையில் இருப்பது, இருப்பை வைத்து மட்டும் கணக்கு போடுகின்ற ஒரு காதல்.
2: நான்
0: சொல்லாம இருக்க முடியாதுல்ல, நீங்க சுவாரஸ்யமா கேட்டதுனால காதலை வந்து மெமரி பண்ணிட்டீங்க எனக்கு.
2: இல்ல இல்ல, இப்ப நாங்க இதோட மட்டும் பண்றோம் இல்ல, நீங்க காதலிச்ச கதைய சொல்ல சொல்றோம். நாங்க எல்லாம் சொல்லிட்டோம் இல்ல.
0: ஒரே ஒரு இடத்துல சொல்லிடவா?
2: கேட்டுட்டீங்க சொல்லிதானீங்க.
0: மத்தியான சாப்பாடு கிடைக்குமோ என்னமோ, அது சந்தேகம் தான். ஒன்னையால் தான் ஒதுங்க.
2: ஒரு நிமிஷம், இங்க ஒரு கரையில மூணு பேர் நிக்கிறீங்க இல்ல, இந்த கதை காதல் கதை வர போகுது.
0: ஆமா, உண்மையிலேயே நடந்த விஷயம் இது. நான் சொல்றது உண்மையிலேயே நடந்த விஷயம், அதை யாரையும் பெயர்லாம் சொல்ல மாட்டேன்,
2: சொல்லக்கூடாது.
0: ஆமா, நான் வந்து இளமை பருவத்துல எப்படின்னா, ஒரு 20-21 வயதுல ஒரு சுற்றுலா போயிருந்தேன். சுற்றுலா போனப்போ அந்த எப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தியிலும் வெறும் மலைகள் தான், மலைகளால் சூழ்ந்த பகுதி. நடுவுல இந்த கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு வந்து எல்லாரும் விடுமுறையில சினிமாவுக்கு போவாங்க, நான் மட்டும் விரும்பி இந்த இயற்கையான பகுதிகளுக்கு போவேன். அது என்னுடைய வழக்கமா வச்சிருந்தேன். வார வாரம் வீக்லி ஒன்ஸ் செவ்வாய்க்கிழமை அப்படி போறப்போ போயிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே திரும்பி ஒரு பஸ்ல ஏறணும். ஏறி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறப்போ ஒரு பெண் வந்து ஓடி வந்தாள் அங்கிருந்து. இது நடந்த விஷயம். ஓடி வந்து, உங்களுடைய முகவரி மட்டும் தாங்கள் அப்படின்னு. என்ன என் முகவரி மட்டும் கேக்குறேன், நான் உன்னை பார்த்தது இல்லையம்மா அப்படின்னு சொன்னேன். அந்த முகவரியை மட்டும் குறித்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி முகவரி மட்டும் வாங்கிட்டு பஸ்ஸ விட்டு வேகமா ஓடி போயிட்டு வேற பஸ்ல ஏறி. ஆமா, அந்த பெண்ணுடைய பெயரை யாரும் சொல்லக்கூடாதுன்னு வச்சுக்கலேன். அது அதோட முடிஞ்சு போச்சு. நான் போனது சுற்றுலா, அது ஒண்ணு. இன்னொரு இடத்துல பணிபுரிகின்றப்போ, என்னுடைய வேலையில கரெக்டா இருக்கிறப்போ,
2: எனக்கு ஒரு கேள்வி, சின்ன பிள்ளைமாய் அடிக்கடி கேள்வி கேக்குறது எனக்கு ஒரு பழக்கம். முகவரிய வாங்கினாவே, இப்ப எல்லாம் போன் நம்பர், போன் நம்பர் வாங்கினா உடனே கால் பண்ணிருப்பான். அந்த முகவரிய வாங்கி இருக்கிற லெட்டர் ஏதாவது வந்துச்சா? லெட்டர்
0: பணியில இருந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பருப்பு வடை இருக்குல்ல, பருப்பு
2: வடை,
0: அதை வந்து கொண்டு வந்து டேபிள்ல வச்சுட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு. என்னதுன்னா, என்ன சாப்பிட சொல்லி கொண்டு போய் வச்சுட்டு போயிடுச்சு. ஒரு சம்பவம்,
2: வடை, கடலை வடையை டேபிள்ல வச்சா காதல் என்று சொல்றீங்க நீங்க?
0: இல்ல இல்ல, காதலையும் சொல்லிட்டு போயிட்டு.
2: காதலியோட வடைய வச்சிரு காதலி சொல்லிட்டு போயிட்டா. அடடே
0: விருப்பத்தை விருப்பத்தை சொல்லிட்டு
3: தூது வடை தான் தூதா வந்திருக்கு.
0: தூது கிடையாது, இல்ல இல்ல தூது கிடையாது, உண்மையிலே நேச்சரா லைஃப்ல நடந்த உண்மைகளை சொல்றேன். நான் வந்து யாரும் பெயர் கொடுப்பில்லன்னு சொல்றேன், இது வந்து நடந்த முடிந்த விஷயங்கள் போய்
2: போயிடுச்சு.
0: பெண்கள் வெறும் ஆமா, அந்த பெண்களை நான் சொல்றது ஒன்னு ரெண்டு மட்டும் சொல்லி இருக்கிறேன் உங்கள்ட்ட. இது மாதிரி இயற்கையிலேயே எல்லாருக்கும் காதலுங்கிறது பயப்படக்கூடாது.
2: இல்ல காதல் வந்தது இருக்கட்டும், உங்களுக்கு வந்த காதல் அவ வட வச்சோன்னு உங்களுக்கு காதல் வந்துச்சா?
0: இல்லையே, அதுதானே பெரிய.
2: அப்ப அது காதல் இல்ல இல்ல
0: இல்ல இல்லன்னு சொல்ல முடியாது. நான் அப்ப விரும்புறத போய் நான் எப்படி ஏத்துக்க முடியும்? நல்லா சொல்லுங்க.
2: அவங்க சொல்றாங்க பாருங்க, ராஜா மற்ற ராஜா சொல்றாரு வடதான்.
4: அவர் காகமா மாற இல்ல,
2: அவர் காகமா மாற இல்ல,
1: வட போச்சு.
0: அத வந்து எப்படியுமே நம்ம யூகிக்க முடியாது.
2: அப்ப சரி, அப்ப இப்ப நாங்க கேட்டது உங்களை பார்த்து காதலி. சொல்லுங்க
3: ஒரு நிமிஷம். அந்த வேற சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு திடீர்னு மின்னல் மாதிரி ஒரு கவிதை வந்தது.
2: சொல்லுங்க.
3: சுயதாவும் கேளுங்க, உங்களுக்கு புரியும். காதல் என்பது காக்கா தூக்கிய வடை, எப்போதும் ஏமாற்றமே.
1: வடை போச்சு,
0: அதுல
3: சேவல் கூவுது.
2: சரி,
3: தூக்கிய வடை எப்போதும் ஏமாற்றமே.
0: அதாவது அம்மா சொல்லம்மா கருத்து. ஹலோ
2: சொல்லுங்க சொல்லுங்க.
0: அதாவது நம்மளுக்கு வந்து கல்யாணத்துல வந்து, அதாவது காதல்ல வந்து நம்ம முழு நேரம் ஈடுபாடு பண்ணி அதையே காதல சிந்திச்சு அதிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு அப்போது இல்லை. ஏன்னா பொருளாதார சூழல், நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறணுங்கிற பல கனவுகள், இது மாதிரி இடையூறான சூழ்நிலையில போய் நம்ம காதல்ல போய் வயப்பட்டோம்னாக்கா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எல்லாமே சிதைந்து போயிடும். நம்மளோட கோல் வந்து ஃபைனலா கிடைக்காம போயிடும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த பெண்ணு வந்து ஒருதலை பட்சமா காதல் பண்ற, நான் போய் அவளை பண்ணல இல்லீல வாழின் பிரியா, அதனால நான் தவறுக்கு உடையவன் கிடையாது. இது ரெண்டுமே ரெண்டுமே ரெண்டுலயுமே நான் முன்னாடி சொன்னல உங்கள்ட்ட, பஸ்ல ஓடி வந்து ஒரு பெண் வந்து
2: ரெண்டாவது வடைய வச்சுட்டு போயிட்டான். சரி, மூன்றாவது
0: கிடையாது. மூன்றாவதுக்கு இடை
2: கொடுக்கல.
0: ரொம்ப விஷயத்திலே கருத்தாழமிக்க ஒரு கருத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது காதல் என்பது வந்து பயப்பட்டு விட்டு வாழ்க்கையில கஷ்டப்படுறது ஒரு புறம். நிறைய நண்பர்களை நான் சந்திச்சதுனால சிறு வயசுல இருந்தே எனக்கு இந்த அனுபவம் இருக்கு. அதனால அது சொல்ல வர்றது, எதிர்காலத்துல வந்து வாழ்க்கை ஏமாற்று, அதாவது எக்கனாமிக்கா உங்களுடைய கையில என்ன இருக்கு, பொருளாதாரக்க அதை நிலைநாட்ட முடியுமா, பிள்ளைங்களை படிக்கணுமா, குடும்பம் நடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரணும் முதல்ல. அதுதான் முக்கியம். காதல்ங்கிறது காணல் நீர் போல் வடியக்கூடியது. என்ன சொல்றீங்க?
2: என்ன விருப்ப
0: வெள்ளம் ஓரிடத்தில் இருப்பது?
2: என்ன விருப்ப பாடல் உங்களுக்கு? உங்களுடைய விருப்ப பாடலை சொல்லுங்க முதல்ல.
0: பாடலாமா? நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்றே ஒன்று மனசாட்சி.
2: ஏன் அப்படி
0: யாகம் படத்தில்
2: இப்படி இந்த பாட்டை இன்னைக்கு விரும்பிட்டீங்க? என்ன நடந்தது?
0: என்னம்மா
2: இந்த பாட்டை இன்னைக்கு?
0: என்னமா அப்படி கிடையாது. அதாவது நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் ஒன்று வேறு யாரும் அப்படின்னு அந்த இலக்கிய நடையோடு இருக்கும் அந்த பாடல். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் ஒன்று வேறு
2: யாரும்.
0: அருமையானவர்கள் அந்த சின்ன வயசுல பார்த்தது அந்த படம். இன்னைக்கு நினைவோட்டு பசுமையா ஓடிக்கொண்டிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல.
2: சரி, நீங்க சொல்லுங்க.
0: சிறப்பா
2: நீங்க சொல்லுங்க. அடுத்த கேள்விக்கு, நாங்க ஒரு மனிதனை பார்த்து அழகு என்று சொல்லுகிறோம், எதை பார்த்து சொல்லுகிறோம்? நீங்க எதை பார்த்து சொல்றீங்க? எதை எதை பார்த்துட்டு நீங்க ஒரு தடவை அழகு, ஐயோ நல்ல அழகா இருக்காரு, இவரை ரொம்ப பிடிச்சிருக்கன்ற ஆணோ பெண்ணோ எதையோ நீங்க ரசிச்சு அழகுன்னு சொல்றீங்களே, அதை எதை பார்த்து எதை நீங்க அழகுன்னு சொல்றீங்க?
0: முகத்தை விட உள்ளார்ந்த அன்புதான் அழகு.
2: அழகு கெட்டிக்கார.
0: முகம் வந்து நல்ல வெளிர் நிறமாக இருக்கலாம், உள்ளுக்குள்ள வந்து இது என்னுடைய லைஃப்ல நிறைய இடங்கள்ல சந்திக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள்.
2: சரி, உங்களுடைய பணக்கார அடுத்த கேள்விக்கு போறேன். புதையல் நிகழ்ச்சி
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: அதாவது இது ரெண்டு எழுத்து சொல், இது ரெண்டு எழுத்து சொல், சரியா
0: சொல்லுங்கம்மா.
2: இது உயிரினங்கள், அதாவது ஒரு பறவை அல்லது மிருகம் அல்லது மனிதன் எதுவாயிருந்தாலும், கூடுதலாக மனிதனை வச்சுக்கலாம், மனிதன்
0: சரிங்கம்மா
2: உயரத்துக்கு செல்வதற்கு உதவும். இது ரெண்டு எழுத்து சொல். என்ன அது?
5: ஏனி
2: இல்ல, தவறு.
5: என்னமா இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
2: உயரத்துக்கு செல்வதற்கு உதவும் ஒரு மனிதனோ பறவையோ மிருகமோ உயரத்துக்கு செல்வதற்கு உதவும். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோமா? மற்றவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். நன்றி. இதையும் அவர்கிட்ட கேட்டுவிட்டோம். இப்ப என்ன நேற்று நான் சரியா கவலைப்பட்டிருந்தேன். ராஜா லோகிதா மற்ற போயிட்டீங்களா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? நீங்க மூன்று பேரும்
3: போகும் பொழுது இந்த காதல் வந்தா தமக்கு டிஸ்டர்ப் சொன்னாரு. அதான் உண்மை. அப்படி உண்மைங்கிறத விட ஒரு பக்கம் சரி, ஒரு ஏ லெவல் படிக்கிற பையனுக்கு காதல் வாயப்பட்டா காதலுக்காக சில தியாகங்கள் செய்யணும், நிறைய செய்யணும், மணிக்கணக்குல காத்திருக்கணும். அதெல்லாம் அப்ப இந்த படிப்புல அவருக்கு அக்கறை இல்லாம இருக்கலாம், அக்கறை செலுத்த முடியாம போகிற நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. சில நேரம் நல்லா படிக்கிற போடியும் இந்த காதல்னால ஃபெயிலியர் ஆகலாம், அடுத்த கட்டம் அவன் எக்கனாமிக்கு பாதிக்கப்படலாம், அடுத்து அடுத்த அவன் எதிர்கால லைஃபும் கேள்விக்குறி ஆகலாம், இல்லாட்டி பிரச்சனைக்குள்ளாகலாம். அது காதல்ல விழுகிறது. காதல் செஞ்சு உயர்ந்து நிக்கணும். அவர் சொல்றதுல ஒரு உடன்பாடு இல்லை. ஏன்னா காதல் வந்து கோல் சிதைக்கணும்னு சொல்றது அவர் வியூ, அவரோட வியூல சரி. இருந்தாலும் இன்னொரு வியூம் இருக்குது. அன்பான துணைவி ஒண்ணு கிட நம்மளுக்கு அமையுமானார அதே பெரிய சாதனை. அவங்களோட நம்மளுக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு படிநிலையில ஒத்துழைப்பு செய்வாங்க. பொருளாதாரமோ சரி, அடுத்த நம்மளோட செயற்பாடுகளோ சரி, வேலையில முன்னேற்றத்துக்கு வெற்றி பெறத்துக்கு துணைவியும் கண்டிப்பா ஒத்துழைப்பு பண்ணுவாங்க. இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்ற நம்மளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க இல்லாட்டி அறிவுரை கொடுக்க அதையும் நம்மளுக்கு ஈஸியா அந்த அச்சீவ்மெண்ட் அடையலாம், வெற்றி அடையக்கூடியதாகவும் இருக்கும். அவர் அங்க அழகா சொல்றாரு, காதல்ல விழுந்தா தான் பிரச்சனை. காதல்ல விழுந்தா பிரச்சனை. காதல்ல நம்ம தெளிவா இருந்தா இப்படிதான் இருக்கிறோம் இப்படிதான் இருக்கிறோம்னு சொன்னா அது அழகா தெளிவா போகும். காதல்ல யாரும் பிள்ளை சொல்ல தெளிவா போகும்.
2: எந்த ஒரு விஷயத்தையும் கே எஸ் ராஜா சொன்னார், ஆழமா அதை ரசிச்சு மிக அருமையாக சொல்லுவார். குரல் வளமும் அப்படித்தான் இருக்கும். இந்த ராஜாக்களுக்கு எல்லாம் குரல் நல்லா தான் இருக்கனே. எங்க லோகிதா
1: கண்பட போகுதாக்கா? இப்ப எங்க குரல் வளம்னா கரையா நடிக்க போகுது.
2: அடுத்த நான் சுவைதாட்ட ஒரு கேள்வி. சுவைதா உங்களோட பாட்டு சொல்லுங்க. இன்றைக்கண்டான உங்களோட விருப்ப பாட்டு நீங்களா சொல்லுங்க. நேற்று நான் உங்களுக்கு எனக்கு பிடிச்ச பாட்டு உங்களை திணிச்சிட்டேன். அது காதல் வந்தால் கண்ணியருள்ளம் சொல்லுவதில்லை, காதலை யாருக்கும் சொல்வதில்லை.
3: மூடிய மயிலிறகாக புத்தியில் மறைப்பால் தெரிவதில்லை. இல்லையோ அவளோடு சிந்தாள் வரமாட்டாய், அதுதானே பெரும்பாடு. தன்னண்ண
2: அதாவது அதாவது நீங்க உங்களோட இஷ்டத்துக்கு எனக்கு ஒரு பாட்டு தாங்கன்னு கேட்கவே கூடாது யாரும். ஏன்னா இதான் சான்ஸ் என்று நான் டக்குண்டு எனக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துருவேன் உடனே. உண்மையிலேயே ராஜா மீண்டும் இணைகிறார். என்னன்னு கேட்போம். கேஸ் ராஜா சொல்லுங்க. ராஜா
5: ரெண்டு இடையூறுக்கு மன்னிக்கணும். அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலு, அதாவது முன்னேற்றத்துக்கு காரணம் நம்ம படிக்கெல்லாம் கொண்டு போவது வந்து வேலை பணின்னு கூட சொல்லலாம் தமிழ்ல. வேலை வேலைன்னா நம்ம வேலை பார்க்கறது, இல்லாட்டி போனா பணிங்கிறதும் தமிழ்ல தமிழ்ல சொல்றது. வேலை பார்த்தா நம்ம உயர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான.
2: நன்றி நன்றி. அதான் சொல்லு. நன்றி நன்றி நன்றி நன்றி
5: நன்றிமா. நன்றி கண்.
2: எங்கே சுவைதா இன்றைக்காவது உங்களோட பாட்டு சொல்லுங்கம்மா. எங்கே
4: நான் பாட்டு எதுவும் எடுத்து வரவில்லை.
2: ஒரு பாட்டு எத்தனை ஆயிரம் பாட்டு இருக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு?
4: மனசுக்கு பிடித்த பாட்டு
2: பழைய பாடல் இருந்தாலும் பரவாயில்ல. இது கரை சட்டிக்க வைக்கக்கூடிய ஒன்று கத்துது பாத்தீங்களா?
4: எனக்கு ஞாபகம் வருது இல்லையே பழைய பாடல்கள்.
2: ஐயோ, இது ஒரு இது இது உண்மையா 10 பேருக்கு சாப்பாடு போடலாமா இப்ப கத்துனதா?
4: ஆமா
0: ராஜா.
2: ஹலோ
4: ஆமாம், நான் வீட்டில ஒரு வெளியில் தனிக்கிறேன் ஒரு இடத்தில் யோசிக்கிறேன் இந்த பாடல்.
2: உங்களுக்கு உங்களுக்கு யார் யார் பாடுறாலும் யார்
4: பாடுறாலும்
2: உங்களுக்கு சந்தோ இல்ல இல்ல ஒன்று கேப்போம் பாருங்க, உங்களுக்கு சந்தோஷ பாட்டா துக்க பாட்டா வேணும் உண்டுண்டா கேப்போம்.
4: சந்தோஷ பாட்டு சந்தோஷத்துக்கு போவானே.
2: ஆ சரி, உங்களுக்கு பி சுசீலா பாடின யார் பாட்டா?
4: சுசீலாட பாடல் நீங்க ஒன்று சொல்லுங்க பாப்போம்.
2: எனக்கு எனக்கு எனக்கு இப்ப பிடிச்ச பாட்டு இப்ப இந்த நிலையில இன்றைக்கு எல்லாம் எனக்கு பிடிச்ச பாட்டு ஒரு பாட்டு தான்
4: சொல்லுங்க.
2: மாறியது நெஞ்சம் மாட்டியவர் யார் யாரோ காரிகையினுள் காண வருவாரோ. நேற்று பார்த்த முகம் நேற்று பார்த்த வெளி நேற்று கேட்ட மொழி எங்கே காட்டில் ஆடி வரும் மாட்டு வெள்ளம் என மாட்டி மாட்டி அலை மோதும். இன்னும் கேட்டா இனியும் கேட்டா என்ன சுகமோ.
1: ஆயத்தமா
2: நிக்குதையா
1: இருக்கிற அஞ்சு பேர் நிக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் தான் இப்ப அவரு அட்டகாசமான ஒரு ஆள், அவரு கொஞ்சம் வெள்ளடியன் மாதிரி ஒரு ஆள்.
2: அவர்தான்
1: பார்த்து பார்த்து ஏதமட்டா வச்சு பாடுறான்னு சொல்லி போர்முள்ளோட அந்த கூறார் பாத்தீங்களா?
2: அப்ப
4: போர்க்கோழி
2: சேவல் என்ன
4: போர்சேவல்
2: சேவல்
1: உங்களோட சத்தம் கேட்டோம்னா அது
2: உடனே இந்த பாட்டே தரவா சுகைதா உங்களுக்கு?
1: அனுப்பிட்டார்
2: அவர் ஒரு கல்யாணத்துக்கு, அதான் கூட துணிவா
1: இருக்கிறார்.
2: உள்ளத்தை அழகண்டு பார்த்து சொல்றீங்க. சரி, இப்ப அந்த சொல்லு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒரு மனிதன் ரெண்டு எழுத்து சொல், ஒரு மனிதன் அல்லாட்டி மிருகமோ மனிதமோ பறவையோ எது வந்தாலும் மனிதனை கூடுதலா எடுத்துக்கொள்ளுவோம். உயரத்துக்கு போவதற்கு உதவும். இது ரெண்டு எழுத்து சொல், உயர செல்வதற்கு உதவும்.
4: படி
2: கட்டிக்காரி, கட்டிக்காரி நிச்சயமா ரெண்டு எழுத்து. படி படி என்பது சரியானது. இப்ப லோகிதா நீங்க சொல்லுங்க, அழகு என்று நீங்க எதை சொல்றீங்க லோகிதா? என்ன ஒரு சட்டிகளை வைக்க போயிட்டாரோ, கோழிய பிடிச்சு கோழி.
1: நீங்க போன் சப்போர்ட் பண்ணது இல்லை எனக்கு.
2: ஓ ஓ, அழகண்டு. அப்ப உடனே சொல்லுங்க, அழகண்டு நீங்க எதை சொல்றீங்க?
1: அகத்தின் அழகு தானக்கா?
2: அகத்தின் அழகு
1: நான் முகத்துல பாக்குறது, அகத்தின் அழகத்தான் பாக்குறேன். என்னன்னு சொன்னா, இந்த ஒரு ஆள் கதைக்கிற அந்த குரல் கனிவு இருக்கு தானே, அந்த கனிவு சில வேலைகள அன்பை கொண்டு வருது. எத்து மொழியில வந்து கனிவு, எந்த மொழியாக இருந்தாலும் அவர் பேசுற விதத்திலேயே ஒரு கனிவை கொடுக்கும். அவரோட விகாரமான முகமாக இருந்தாலும் அவரோட மொழி வந்து அந்த அவருக்கு கதை பேசுற விதம் வந்து ஒரு கனிவை கொடுக்குது. அதுதான் அழகாக கருதுறேன். இது ஒரு விதம். அடுத்து அநேகமானாக்கள் முக அழகத்தான் பாக்குறாங்க. முக அழகா பார்த்துட்டு அக அழக பாக்குறதுல அதற்கு பிற்பாடு பல பிரிவினைகள் பிளவுகள் பற்றதும் உண்டு. என்ன பொறுத்தவரையில முதலாவது பாக்குற நேசிக்கிறது, விசுவாசிக்கிறது, அன்பு காட்டுறது. அன்புதான் நிலையான ஒரு அழகு.
2: சரி, இப்ப நாலு எழுத்து சொல், இது வெளிச்சம் தரும். என்னது நாலு எழுத்து சொல்லு, இது வெளிச்சம் தரும்.
1: சூரியன்
2: இல்ல,
1: ஒரே எழுத்து தான். ஒரே ஒரு இன்னொரு குழு தாங்களே.
2: நாலு எழுத்து சொல்லு, இது வெளிச்சம் தரும். இன்னொரு க சொன்னாலும் அதுதான். இது ஒரு வாழைப்பழம் இருக்கு, மற்ற வாழைப்பழம் என்னங்கடைந்தா இருக்கு.
1: இல்லையே, நீங்க மற்றதுக்கெல்லாம் ரெண்டு மூணு குழு சொன்னீங்க.
2: சொல்லுங்க, நான் சொல்றேன். இதை இதை இதில் இது நாலு எழுத்து சொல்லு, வெளிச்சம் தரும். இதுக்கு இன்னும் சில சொற்களை சேர்த்தால் ஒவ்வொரு உருவங்களில் பார்க்கலாம்.
1: விளக்கு,
2: கட்டிக்காரன், கட்டிக்காரன்,
1: அகல் விளக்கு,
2: தூண்டாமணி விளக்கு,
4: நான்
2: இனி பாடல்களை எடுத்து வரலாம். நீங்கள் எல்லாரும் சொல்லிட்டீங்க, யாரும் பேச வந்தா நான் கூப்பிடுறேன் உங்களை. சரியா? சிலவற்றை
4: அபு வர இல்லையோ,
2: அபு என்று வரவில்லையே, தெரியவில்லை. அபுக்கு வேலையாக இருக்கலாம், அவர் வந்தால் கவிதை ஒன்று கொண்டு வருவார். நன்றி சுகேதா, உங்களுக்கு நன்றி. ராஜா, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் ராஜா, அது அது 3 லிட்டர் மண்ணு தானே, நீங்க கவலையே படாதீங்க. அது எப்படி வந்து சேராவிட்டாலும் நாங்கள் அதை சேர பண்றோம். இங்க பாருங்க, இப்ப ஒரு மீனியாக்கே வந்துட்டு, அதுவும் ஒரு புலம்பெயர்ந்த 25 வருட காலமாக சர்வீஸ்ல இருக்கிற மீடியாண்ட சொல்லப்பட்டதுன்னு இனி அதுவரை இனி ஒழிக்க முடியுமா? இல்லைன்னு பதுக்கவே முடியும்.
1: இலங்கையின் தற்போதைய சூழ்நிலையில் 3 லிட்டர் 30 லிட்டருக்கு சமமா தெரியுது.
2: நிச்சயம் உண்மைதான், அப்படித்தான் சொல்லுகிறார்கள். உண்மையா ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். உண்மையா எல்லா எல்லா பொருட்களும் இப்ப இனி இல்லாமல் பற்றாக்குறை வர தான் போகிறது இல்லையா? இப்ப
1: சீனி 1 கிலோ 500 ரூபாய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அரிசி 1 கிலோ 1000 ரூபாய்க்கு போகக்கூடிய நிலப்பாடும் இருக்குதா?
2: இப்ப என்னண்டா, நான் டீ ஊத்தும் போது இன்றைக்கெல்லாம் நான் யோசித்தேன், என்னண்டா இந்த வெள்ளை கலரா இருக்கிற சீனி இருக்கிறது இல்லவா, அந்த அங்கே சுகர் நீங்க வச்சு எடுக்கிறது. இப்ப நாங்கள் அதை பாவிக்காம விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க ஆர்கானிக் சுகர்ன்னு அது தேடி தேடி தான் அங்கேயோ எல்லாம் அதைத்தான் வாங்கி வந்து வச்சு பாவிக்கிறோம். நீங்க பாருங்க, அந்த அந்த சுகருக்கே வழி இல்லாமல், கொஞ்சம் கிடைக்க வழி இல்லாமல். அதைத்தான் நேற்று நான் சரியா தூக்கப்பட்டேன். எங்களுக்கு ஆர்கானிக் அந்த சுகர் இருந்தா தான் நாங்கள் குடிக்கலாம், உடம்புக்கு நல்ல மன்ற அந்த ஒரு பாங்கோட இருக்கிறோமே என்று சரியா கவலைப்பட்டேன். உண்மையா கவலைப்படுகிறேன் நான். உண்மையா அது இருந்தாலும் இங்கும் சொல்ல முடியாது. ஒரு நாட்டில் வந்தது இனி வெவ்வேறு நாடுகளுக்கு வருவதற்கு, இனி பற்றாக்குறைகள் வருவதற்கு. இப்போ கேஸ் எல்லாம் இங்கே விலை ஏறி கொண்டு வந்து விட்டது. கேஸ் என்று நாங்கள் சொல்கிறோம் பெட்ரோலை, அது இங்கே விலை ஏறி கொண்டு வந்து விட்டது. இப்போ வாகனங்கள் எல்லாம் செலுத்துவது ரொம்ப முந்தைய மாதிரி இல்லை, என்றாலும் விலை கூட தான். உடனே அடிக்கலாம், அங்கே மாதிரி இல்லை இல்லை என்ற பற்றாக்குறை இல்லை. அடிக்க அடுத்து டேங்க் ஃபில் பண்ணலாம், ஆனால் இல்லை விலை கூடி இருக்கிறது அப்படி சொல்லலாம். எல்லாம் பொருட்களும் விலை கூடி இருக்கிறது, எல்லா பொருட்களும் உண்மையிலே அநேகமாக. நன்றி ராஜாக்கு, நன்றி லோகிதா. நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோமா? நான் உங்களோட பாடல்களை எடுத்து வரேன், கேட்க வேணும் தானே? நீங்கள் இனிமையான பாடல் கேட்டிருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி
0: நன்றி.
2: நேரம் சரியாக இப்பொழுது 1:35. முதல் பாடல் எங்களுடைய ரதீஷுடைய பாடல், 18 வயது இளமொட்டு மனது என்று நினைக்கிறேன். எனக்கு சரியா அடுத்த வேர்ட்ஸ் தெரியவில்லை, இருந்தாலும் உங்களுடைய பாடல், இனிமையான பாடல் கேட்போம்.

ரதீஸ் விரும்பிய பாடல் அவர் கேட்டிருந்து இப்போ தூங்கியும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி வானொலியை கேட்காமலும் இருக்கலாம். இருந்தாலும் பாடல் ஒளிபரப்பே ஆகியது. ரதீஸ் கேட்டால் கையை ஒருக்க உயர்த்தி காட்டியிருங்கோ. இப்போ அதுதான் நான் சொல்ல போகிறேன். பாடல் கேட்டவர்கள் பாடல் ஒளிபரப்பி முடிந்த உடனே உங்கள் கைகளை சற்று உயர்த்தி, அதுக்காண்டி அங்கேருந்து உயர்த்துறதில்லை, இந்த தளத்திலே வாட்ஸ்அப் ஊடாக நீங்கள் உங்களுடைய கேட்டுவிட்டேன் என்பதை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் காட்சலுக்கு வருகிறது. யார் பாடல் என்றால் எங்களுடைய ஸ்ரீனிவாசன் கேட்ட பாடல். ஸ்ரீனிவாசன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்கள் என்றது மட்டும் தெரியும். வானத்தைப் போல மனம் படைத்த மன்னவனே, தனக்கே தான் கேட்டு பாடல் கேட்ட முதல் அன்பு உறவு இவர் தான். தன்னையே தான் விரும்புகிறார், காதலிக்கிறார், பாட்டு கேட்கிறார். இதுவுமே கிரேட், அப்படி தான் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் திடகாத்திரமாக நல்லா அழகாக சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு மனிதன் தன்னையே தான் காதலிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ரசிக்க வேண்டும், காதலிக்க வேண்டும், அதைத்தான் அவர் செய்கிறார். பாடலை கேட்போமா? நேரம் சரியாக 1:41, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 4:11.

பாடலே எங்களுடைய ஸ்ரீனிவாசன் கேட்ட பாடல் காட்சியலைக்கு வந்தது. ஸ்ரீனிவாசன், நீங்கள் கேட்ட உங்களோட கையை ஒருக்க உயர்த்தி காட்டிடுங்க. என்ன பாட்டு கேட்டுட்டு நீங்கள் உங்களோட பாட்டில் அங்கே இங்கே விலகி போயிடுவீங்க. நான் பாவம் இல்லை, விடிய விடிய இப்போ 4:15 இங்கே முடிஞ்சுது. அப்போ அதனால் கேட்டிருந்தால் நீங்கள் அதை அறிய தந்தால் சந்தோஷமாக இருக்கும். ரதீஷ் பாருங்கள், தன்னுடைய பட கையையே உயர்த்தி படம் எடுத்து அனுப்பிட்டேன். இது எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? இப்படியெல்லாம் புத்திசாலி பிள்ளைகள் இருக்குது. சொன்ன ஒன்று செய்கிற பிள்ளை தண்டை உண்மையான கையே படம் பிடிச்சி அனுப்பியிருக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்கள். ஆஹா, சரி, அடுத்த பாடல் எங்களுடைய விஜய ராகவன் நீங்கள் கேட்ட பாடல் காட்சியளிக்க வருகிறது, கேட்போமா?

நேரம் சரியாக 1:51 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம், அது இந்திய இலங்கை நேரம். கரடிய நேரம் சரியாக 4:21. அடுத்த பாடல் செல்வி கேட்ட பாடல். உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது செல்வி, கேட்போமா? நீங்கள் விரும்பிய பாடல் காற்றலைக்கு வருகிறது. இதெல்லாம் ஒரு கஷ்டம்தான், பார்க்கலாம். நீங்கள் கேட்ட நிலவே மலரே என்ற பாடல் கேட்டிருந்தீர்கள் அல்லவா?

செல்வி, உங்கள் பாடல் காற்றலையில் ஒலித்தது. அடுத்த பாடல் எங்களுடைய வெள்ளச்சாமி, நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வர இருக்கிறது. நீங்கள் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டிருந்தீர்கள். இதுதான் வளையல் போட்ட பாடலா, காதல் வெண்ணிலா, கையில் சேருமா என்ற பாடல் என்று தான் நினைக்கிறேன். எடுத்து வருகிறேன் பாடலை, கேட்போமா?

பழசாமி அண்ணா கேட்ட பாடல் காற்றலையில் ஒலித்தது. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. யார் பாடல் என்றால் எங்களுடைய ஆனந்தகுமார். நீங்கள் கேட்ட பாடல் சற்று தாமதமாக எடுத்து வருகிறேன், குறை விளங்க வேண்டாம். அந்த பாடலை எடுத்து வருகிறேன். அடுத்து எங்களுடைய ஃபாரூக், நீங்கள் கேட்ட பாடல் மஸ்காரா போட்டு மயக்கிறிய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

நேரம் சரியாக 2:06. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம், அது இந்திய இலங்கை நேரம். ஆனந்தகுமார் உங்களுடைய பாடல் எடுத்து வருகிறேன். அடுத்து ஒரு பாடல், மற்றவர்களுடைய பாடல் எடுத்து வருவதற்கு முன்பாக எனது விருப்பமாக ஒரு பாடலை காட்சியில் எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன். அந்த பாடலை எடுத்து வந்து என்ன மற்றவர்களுடைய பாடலை தெரிவு செய்யலாம் என சற்று என்னுடைய கவனம் எங்கேயோ திசை மாறி போனதினால் உங்கள் பாடல்களை உடனே எடுக்க முடியாமல் இருக்கிறது. இந்த பாடலை கேட்ட வண்ணம் உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறோம்.

அடுத்த பாடல் எங்களுடைய ஆனந்தகுமார் உங்களுடைய பாடல் காட்சிக்கு வருகிறது, கேட்கலாம். ஆனந்தகுமாருடைய பாடல்

நேரம் சரியாக இப்பொழுது 2:16 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக இப்பொழுது 4:06. அடுத்த பாடல் யார் பாடல் என்றால் எங்களுடைய லோகிதா ஒரு பாடல் கேட்டிருந்தார், பச்சை மண்ணை தொட்டு. அண்டு அவருக்கு எப்பொழுதும் அந்த பாடல், மண்ணை தொடுறது, அந்த ஆடு மாடு இது எல்லாத்தையும் தொடுறதெல்லாம் நல்ல விருப்பம். அதனால் இந்த பாடலை கேட்போம். லோகிதா, உங்களுக்காக இந்த பாடல் வருகிறது.

பாடல் காற்றலைக்கு வருகிறது எங்களுடைய ஸ்ரீ நாகவாணி ராஜா கேட்ட பாடல். அகரம் இப்போ சிகரமாச்சு என்ற அந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ஸ்ரீ நாகவாணி ராஜா அவர்கள் கேட்ட பாடல். நல்ல பாடல், உண்மையிலேயே எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடல். அடுத்த பாடல் எங்களுடைய சுகைதா. சுகைதா வந்து பாட்டு சொல்ல மாட்டா, நாங்கள் கொடுத்தா நல்லது நல்லதுன்ட்டு போகிறாள். அவ்வளோ ஒரு பெரிய மனசு, அவள் வச்சு எனக்கு விருப்பமான பாட்டெல்லாம் நான் கேட்கக்கூடியதாக இருக்கிறது சுகைதா. இதை உங்களுக்குரிய அந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்போம். பணமா பாசமா திரைப்படத்திலிருந்து பி சுசிலா அவர்கள் பாடிய பாடல் காற்றலைக்கு வருகிறது. பழைய காலத்து பாடல்கள் அந்த இசை அந்த வரி உண்மையிலேயே எத்தனை தடவை கேட்டாலும் சரிக்காத ஒன்று. ஆனால் இந்த காலத்து பாடலை நாங்கள் மறந்து விடுகிறோம். அந்த வரிகள் கூட எங்கள் மனதில் பதிஞ்சு போயிருக்கிறது. அதுக்காண்டி நீங்கள் அந்த வயசு இட போட்டுறக்கூடாது, பாடலை கேட்போம். பாருங்களேன், ஆரம்பிக்கும் போது அந்த இசையை பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று.

0: அருமையான பாடல் சுகேதா உங்களுக்காக இந்த பாடல் காற்றலையில் ஒலித்தது. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது எங்களுடைய கே எஸ் ராஜா. நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. அதற்கிடையில் ஒரு அன்பு உறவு இணைகிறார். ஒன்றில் ஆரம்பத்தில் இணைவார், அல்லாட்டி முடிவில் இணைவார். இவருக்கு அது ஒரு பழக்கமாகவே போச்சு. எப்படி இருக்கிறீங்க லீனியன் நீங்க?
1: கொஞ்சம் கவலையா இருக்குமா?
0: எதுக்கு?
1: 82 ஒரு நம்பர் சொன்னீங்க, மனசு உடஞ்சு போயிடுச்சு.
0: சூப்பர். அச்சோ, உடனால ஒரு கற்பனையில இருந்திருக்கீங்கல்ல. அப்படியா?
1: அது ஜூலை வந்துட்டுனாக்க 83 ஸ்டார்ட் ஆயிடும்.
0: இல்ல இல்ல, ஜூனுக்கு தான். ஜூன் 9 82 ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க சொல்ற மாதிரி ஜூலைக்கு போய் இந்த 83 ஆரம்பம். அது ஒவ்வொரு மாதமும் உண்டு கூடிக்கொண்டு தான் போகுது. அது அந்த இந்த மாதம் ஏன் வருதுண்டே எனக்கு பிடிக்காம இருக்குது. நீங்க ஒரு பக்கத்தால வந்து அதை அதை காட்டி கொடுக்குறீங்க. நீங்க உண்மையிலேயே ரொம்ப கவலையா இருக்கிறது. ஆனால் என்னவென்றால், அந்த ஒவ்வொன்றும் போக நான் என்னை நினைக்கவில்லை. எனக்கு உண்மையாக ஒவ்வொரு வருடமும் போக போக, இப்போ சிலர் வந்து தங்களுடைய வயசு போகுதுன்னு நினைப்பார்கள் அல்லவா, நான் என்ன நினைக்கவில்லை. அந்த சின்ன வயதில் இருந்து எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ நாங்கள் வளர்ந்து கொண்டு வருவோம். ஒவ்வொரு பருவமும் வந்து வந்து ஒவ்வொருவரை நாங்கள் இழந்து கொண்டு போவோம் அல்ல. அந்த நேரம் தான் இந்த வருஷங்கள் ஓடும்போது நாங்கள் யாராவது ஒவ்வொரு தடவை இழந்து விடுவோமோ என்ற அந்த பயம் தான் மனசில். வயசு போகுதுன்ற ஒன்று அது இல்லை, திக்கு திக்கண்டு ஒரு மனை. என்ன எங்களுக்கு தெரியாது, எங்களோட அம்மா என்ன விட்டுட்டு போக போறா, அக்கா விட்டுட்டு போக போறா, அப்பா போக போறா, என்ன உங்களுக்கு தெரியாது. அதாவது அது அவர்களெல்லாம் அப்படி விட்டு சென்றது. இப்போ இந்த ஒவ்வொரு வருஷமும் தாண்டும் போதும் ஒன்றை இழந்துடக்கூடாது என்ற அந்த வழியை ஒழிய இந்த வயசு போகிற என்ற வழியே இல்லை எனக்கு. அதை பார்த்தா எனக்கு உண்மையா பயமாகத்தான் இருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. வயசு எவ்வளவுதான் எங்களுக்கு போனாலும் நாங்கள் எப்பவும் என்றும் 16 வயது 16 அப்படி இருப்போம் இல்ல. நீங்க வேலையில இருக்கிறீங்க, என்ன பாட்டு இன்னைக்கு பாப்போம்? என்ன பாட்டு கேக்குறீங்க?
1: எனக்கு இந்த மாசம் தான் பிறந்த நாள்.
0: உண்மையாவா? ஜூன் மாதமா?
1: ஆமா ஆமா.
0: எப்ப?
1: ஆமா ஜூன் மாதம்.
0: எப்ப எப்ப? ஐயா,
1: நீங்க கண்டுபிடிச்சீங்க.
0: ஜூன் மாதம் உங்களுக்கு பிறந்த நாள் அப்படித்தானே? எப்ப வர்றது? உங்களுடைய குணத்தை பார்த்தால் நீங்க ஒரு 6 தேதியாக இருக்கும்.
1: இல்லம்மா இல்லம்மா, எனக்கு வந்து 28 எனக்கு
0: 28 1
1: ஆமா ஆமா.
0: ஓ, நீங்க 28 தேதி, அப்ப ஜூன் மாதம். அப்ப அதாவது அப்ப நீங்க என்ன விட என்ன விட நம்பர்ல கூட இல்லை. அப்ப நீங்க வயசு கூட. நான் சின்ன புள்ள, நான் 9 இன்னும் நிக்கிறேனுங்க. நீங்க 28 போயிட்டீங்கல்ல.
1: ஆமா, 19 நாள் மூத்த பையன் நான்.
0: மூத்த பையன் நீங்க. எப்படின்னாலும் சொல்லி சந்தோஷப்பட்டு கொள்வோம் அப்பா வாழ்க்கையில. உண்மையிலேயே இப்படி உண்மையிலேயே ஒவ்வொரு வருடமும் போக பின்னோக்கி பின்னோக்கி போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னா. நீங்க என்ன சொல்றீங்க? உடைய மாத்திரம் தலைமுடியை அப்படியே ஒரு ஸ்டைலுக்கு மாத்திரம், உணவை கூட நாங்கள் மாத்திரம். இன்றைக்கும் சாப்பிட்டா நாளைக்கு சாப்பிட, இந்த மனைவியை மாத்த முடியாம இருக்கு. அதுதான் நீங்க கூட எல்லாருடைய கவலை. அப்படிதான் நினைக்கிறீங்க? ஐயோடா, ஆஹா, பாருங்க எப்படி என்ன சரிங்க. நாங்க இது தமாஷா பேசுறது. என்ன பாட்டு உங்களுக்கு வேணுங்களேனே?
1: பாடலாமா?
0: மலையே மலையா?
1: ஆமாமா, மழையே மழையே
0: மழையே மழையே இப்படித்தான் சொல்லிட்டு போறீங்கப்பா. நானும் பாட்டை தேடி தேடி இப்போ நான் எங்களுடைய ஆனந்தகுமாரோட பாட்டு எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். சொல்றதுல வெக்கம் இல்லை. என்னடா எவ்வளவுதான் 25 அதை எடுத்து விட்டேன். நான் 25 வருடங்கள்ல சர்வீஸில் இருந்தாலும் கூட மனிதனுக்கு அது என்னென்னா ஒரு ஒரு தன்மை இருக்கிறது. அப்போ என்னென்னா எங்களுடைய மூளை எல்லாம் இங்கேயே இருக்க வேணும். எங்களுடைய மூளை நினைவு எல்லாம் அங்கேயோ எல்லாம் அலைபாஞ்சா இந்த பாடல்கள் எடுக்கலாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த உடனே எப்படி பண்ணா
1: பாடலோட முதல் வரி அவங்க கரெக்டா கொடுத்தானக்கா
0: தான். உண்மையா அது அவர் சரியா தான் தந்திருந்தார். அது ஆனா அவர் தந்தது மேகம் தான், அதில் மலையே இல்லைன்னு அழகே இல்லை என்று எழுதி விட்டேன். அவரும் அப்படித்தான் சொன்ன மாதிரி இருந்தது. உண்மையிலேயே இப்ப எல்லாம் சரியா இல்ல. சில நேரம் இதை சொல்லி சொல்லி
1: மங்குது.
0: ஐயோ
1: குரல் மங்குது,
0: கண்ணு மங்குது, குரல் மங்குது, மனசு மட்டும் மனசு மட்டும் மங்கலே ஐயா, மனசு மட்டும் மங்கல அப்படியே இருக்கு.
1: வடிவேல சொல்லுவாங்க, பாடி ஸ்ட்ராங்கா இருக்கு, பேஸ் மட்டும் வீக்கா இருக்குற மாதிரி மனசு மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு.
0: உங்களுக்காக விழித்திருக்கிறேன்ல, அப்ப எல்லாம் மங்கி தானே
1: போடும்,
0: எல்லாம் மங்கி போகும் தானே எனக்கு. ஃபுல்லா சரி, நீங்க சொல்லுங்க, நீங்க எதை அழகு என்று சொல்றீங்க? நீங்க அழகு என்று எதை சொல்றீங்க? ஒரு மனிதனை பார்த்து
1: கண்ணு
0: காலு கையு அம்மா இடை இடுப்பு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க கேக்கலாம்.
1: இல்ல இல்ல, கண்களால பாக்க கூடியது, காதால கேட்க கூடியது, மனசுக்கு பிடிச்சது, இது மூணு ஒன்னா சேர்ந்து எதுலாம் நடக்குதோ அது அழகு தான் எல்லாம்.
0: ஓ, அது இப்போ உங்களுக்கு அந்த அதாவது குரல் பிடிக்கும் அப்படியா?
1: மூணுமே ஒன்னா, மூணுமே பிடிக்கணும்.
0: மூணுமே என்ன
1: என்ன அழகா மட்டும் இருந்து குணம் சரியில்லைனாக்கா செட் ஆகாது. அவங்க பேசுற வார்த்தைகள் சரியில்லைனாக்கா அது அழகு கிடையாது. நமக்கு மூணுமே, காதால கேட்கறது சந்தோஷத்தை கொடுக்கணும், கண்ணால பாக்குறது சந்தோஷம் கொடுக்கணும், நம்ம மனசுக்கு அதை பிடிச்சிருக்கணும், இது மூணும் சேர்ந்த ஒரு விஷயம் அழகானதா தான் இருக்கும்.
0: ஓ, மூன்றும் சேரணும் இல்ல? நீங்க சொன்னது சரியாவே இருக்கிறது. என்னடா இல்ல, ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது, ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது இல்ல? ஒரு பொண்ணுட்டாராம், இது உண்மையா நடந்திருக்காது, ஆனா பொய்யா தான் இருக்கும். நான் எத்தனையோ பெண்களை பார்த்துட்டேன், பழகிட்டேன். அந்த பெண்கள்ட்ட ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது, ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது, ஏதோ ஒன்று இல்லாம தான் இருக்கும். ஆனா உன்னிட்ட மட்டும் எல்லாமே இருக்க. அவ உடனே என்ன சொல்லி இருப்பா அவருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லிருப்பா? நானா இருந்தா என்ன சொல்லுவேன் தெரியுமா?
1: இல்ல இல்ல, அவர் முழுமையான பொண்ண இவங்களதான் பாத்துருக்க, பாக்கி எல்லாம்
0: பாக்கி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்து கொஞ்சம் கொஞ்சமா பாத்துட்டு விட்டுட்டார்.
1: இல்ல இல்ல, குறைபாடு உள்ள பொண்ணா போய் பாத்துருக்காரு.
0: இல்ல, அவர் சொல்ற எல்லா பொண்ணுகிட்டயும் ஏதோ ஒரு குறைபாடு, ஒன்று இருக்காதா, ஒன்று இருந்தா ஒன்று இருக்காதா, அது அவர் சொல்றது வந்து குணம் இருந்தா அழகு இருக்காது, அழகு இருந்தா குணம் இருக்காது, ஏதோ உண்டு அந்த ஒவ்வொரு விஷயம்.
1: அது இப்ப உள்ள காலகட்டங்கள்ல வேணா அந்த மாதிரி தெரியும். அப்ப உள்ள காலகட்டத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் வந்து எல்லாருமே பக்குவமானவங்க, அழகானவங்க, மரியாதைக்குரியவங்க, அந்த மாதிரிதான் அந்த காலத்துல வளர்ந்துருக்காங்க. இப்ப நாகரிகம் நாகரிகங்கிற பேர்ல வந்து ஒருத்தவங்கள மரியாதை கொடுத்து பேசணும். எங்க தாத்தாக்கு முன்னாடி எல்லாம் எங்க அம்மா நிக்கவே மாட்டாங்க. எங்க தாத்தா உட்காந்தானா அவங்க பின்னாடி போய் நின்றுட்டுதான் பேசுவாங்க, அவங்க கண்ணு முன்னாடி வர மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல வளர்ந்தாங்க, இருந்தாங்க. இப்ப உள்ளவங்க கால் மேல கால் போட்டு மாமனார்ட்ட பேசிட்டு இருக்காங்க.
0: எங்கட
1: வளர்ந்த விதங்கள் தான்.
0: இல்ல இன்னொரு விஷயம், எங்கட அம்மா அம்மாக்கு நிறைய தங்கச்சிமார் இருந்தாங்க, ஒரு மூன்றோ நாலு தங்கச்சிமார், ரெண்டா ஒரு அண்ணா ஒரு தம்பி. அப்ப அந்த பெண்கள் தான் கூட அந்த குடும்பத்துல, சரியா? அப்ப அந்த வீட்டுல இருக்கிற முன் ஹால்ல இந்த சேர் எல்லாம் அங்கால முன்பக்கமா பாக்குற மாதிரி தான் திருப்பி போட்டுருவாராம் எங்கட அம்மாட அப்பா. இங்க உள்ளுக்குள்ள பாக்குற மாதிரி அந்த ஹாலுக்குள்ள இருந்து வீட்டுக்குள்ள பாக்குற மாதிரி போறேன், வர்றவங்க எல்லாம் அங்கதான் பாக்கணும், பெண்களை பார்க்கணும். இது என்னடா, இது ஷேப் இல்லாம இருக்குது, இந்த சேரெல்லாம் இப்படி போட்டு வச்சுக்கிறாரு, பண்ணணும், மாத்தவே கூடாது, அங்காலேயே திருப்பி வை அப்படின்னு, வந்தவங்க கூட வாங்க இருங்கன்னு, தான் மட்டும் வீட்டுக்குள்ள பாக்குற மாதிரி ஷேர போட்டிருப்பாரு. அப்ப அது சில பெற்றோர்கள் வளர்க்கிற வளர்ப்பு உண்மையிலேயே அந்த காலத்துல, அதனாலதான் பெண்கள் எல்லாம் அப்படி இருந்தார்கள் இல்லையா, ஒவ்வொரு ஆகலாம். இந்த காலத்து பெண்கள் எல்லாம் சேர கொண்டே ரோட்ல போட்டு இருந்துறாங்க. உண்மை. சரி, அப்ப உங்களுடைய இனிய பாடலை எடுத்து வருகிறேன். உங்களுக்கு வேற இதை பற்றி தான் கேட்கலாம், நான் சொல்ல எடுத்து வரவில்லை, நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது. நன்றி.
1: அதுதான்
0: உசிரா இருக்குது, அதை விட்டா அதுவும் இல்லாம போயிரும்.
1: இல்ல
0: தொந்தரவுங்க நடக்கவும்
1: கண்டிப்பா வந்து ஆழ்ந்த உறக்கங்கிறது ஒரு ரெண்டு மணி நேரமாச்சும் தூங்கணும்.
0: அந்த ஆழ்ந்த உறக்கம் எனக்கு வரதே இல்ல, உண்மையா எனக்கு எல்லாம் தெரியும்.
1: செல்லியா செல்லுகள் எல்லாத்தையும் வச்சு தூங்குனா பிரேக்கிங் சவுற உங்களுக்கு.
0: இல்ல இல்ல, செல் இல்லாமல் செல்ல விட்டுட்டு இப்படி தூங்கினாலும் எனக்கு எல்லாம் ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் டக்குன்னு எழும்பி இருக்கிறேன் நான். எனக்கு
1: நான் சொல்றத கேட்டீங்கனாக்க நீங்க நல்லா ஆழ்ந்த உறக்க தூங்கலாம்.
0: என்ன செய்யலாம்,
1: செல்ல ஆஃப் பண்ணிருங்க.
0: கொஞ்சம் நாலஞ்சு ஸ்லீப்பிங்
1: டேப்லெட் காஸ்ட்லியான நல்ல காஸ்ட்லியான பிராண்டி வாங்கி
0: ப்ரோக்ராம் செய்ய வேண்டாமா?
1: அதாவது ரெண்டு பக்கங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும், அது உடம்புக்கு வந்து நல்லதுன்னு டாக்டர் சொல்றாங்க. இப்பலாம்
0: முதல் நாள் அடிச்சது அடுத்த நாள் இருக்கும் அந்த இது. அப்ப உடனே லெனின் வந்த உடனே
1: அது தாண்டி சாப்பிடறப்பதான் அது மறுநாள் வரைக்கும் இருக்கும். நீங்க அந்த கம்மியான இது சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு அவர் மூணு அவர்லயே அந்த இது போயிடும் உடம்பு.
0: எனக்கு ஒவ்வாத ஒன்று ஐயா, எனக்கு ஒவ்வாத ஒன்று விடாம பேசுது, இத மெல்ல படுக்க வச்சிடலாம் சத்தம் போடாம யோசிக்கிறீங்க. அவக்கு சொல்லி கொடுக்கணும், எதையும் வாங்கி மறந்து போயும் குடிச்சிடாதேமான். இல்ல அதாவது இந்த ஆல்கஹால்ன்றது எங்களுடைய கஃப் சிரப்ல கூட இருக்கு, அந்த ஆல்கஹால் இருக்கிற கஃப் சிரப் கூட எனக்கு பாவிக்க முடியாது. டாக்டரோட அட்வைஸ்
1: எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது.
0: ஒத்துக்காது. அது ஒரு ஒரு ஆரம்பத்தில் ஒரு வலிப்பு மாதிரி வருகிறது வந்திருக்கிறது, அப்போ அதனால அந்த சொல்லுவார்களே, அதனால அது பாவிப்பது இல்லைன்னா எனக்கு. உங்களுக்கு நல்ல ப்ரோக்ராம்
1: வாங்கி வச்சிருங்க. ஆண்டு விழாக்கு இந்தியா வரப்ப எடுத்துவாங்க.
0: ஓ, அங்க வரையலையா? போன தடவை வரைக்கும் கூட நான் கொண்டு வரல, எனக்கு அந்த எனக்கு தெரியவில்லை அதை கொண்டு வர வேணும் என்று. ஆனா உண்மையா கொண்டு வந்து
1: என் பேரை போட்டு அதை பார்சல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியா வரப்ப எடுத்துட்டு வந்தாங்க.
0: ஐயோ ஐயோ, இவ்வளவு தூரம் பாருங்க, அதுல எவ்வளவு ஒரு மோகமா இருக்கிறீங்க நீங்க.
1: பாண்டிச்சேரி ஒரு நாள் ஆகிடும்
0: எங்களுக்கு. 2 லிட்டர் பாட்டில் ரெண்டு கொண்டுலாம் நினைக்கிறேன் டிராவலில்.
1: அதெல்லாம் நிறைய. ஆமாம் ஆமாம் ஆமாம்,
0: மற்றபடி எல்லாம் ஒன்று இல்லை நினைக்கிறேன். சரி, நாங்கள் இப்போ டாஸ்மாகை பற்றி பாருங்கள். நாங்கள் மற்றவரை திருத்துறதை விட்டுட்டு நாங்கள் அதையே நாங்கள் கதைச்சிட்டு இப்படியே காய்ச்சி கொண்டு போகிறோம். சரி, நல்லது நல்ல பாருங்கள். ஒரு அம்மாவும் மகனும் கதைக்கிற கதையாக இது. சே, யாரும் கேட்டால் வெக்கமாக இருக்காது.
1: இன்னும் சில பேர் வீட்டுல பார்னே தனியா வீடு கட்டுறப்பே கட்டுறாங்க, அந்த மாதிரி செட்டப்போட.
0: அதே வெளிநாடுகள்லயும் இருக்குது, எல்லா இடமும் அப்படித்தான்.
1: அந்த மாதிரி நாகரிகங்கிற பேர்ல எல்லாம் வளர்ந்துருச்சு.
0: ஆனா நாகரிகன்ற பேர்ல அது இங்க இருக்கிறவங்களும் அந்த கட்டுப்பாடோட, வெள்ளக்காரர்கள் கட்டுப்பாடோட இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ட்ரிங்க் எடுக்கிறன்னா கொஞ்சம் தான் எடுக்கிறார்கள். ஆனா அங்க அப்படி இல்லையே, போத்துல கண்ட உடனே அப்படியே அந்த போத்து அந்த அது எப்படி இருக்குண்டா, அந்த போத்தில் உள்ளுக்கு இறங்கின உடனே அந்த அந்த பானம் உள்ளுக்கு இறங்கின உடனே அந்த போத்தில் உருடுமே சும்மா ரோட்ல, அப்படித்தான் அவங்க உருடுறாங்க.
1: ஆமா, நாளைக்கே செத்துருவாங்கிற மாதிரி இன்னைக்கு குடிச்சிருவாங்க.
0: குடிச்சிருவாங்க, இருக்க கூடாப்பா இவ்வளவு உடனே குடிச்சிருவாங்க. குடிச்சிருந்தாங்க வெள்ளை இனத்தவர்கள் அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான் அவங்க ஸ்டைலுக்கு எடுப்பாங்க, அவர் தங்களுடைய இது கிடைப்பாங்க. அது
1: அவங்க காஃபி சிரப் குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க.
0: அதெண்டா உண்மை.
1: 10 ml 20 ml
0: நாங்க திருத்த முடியாத ஐயா யாரையும். நீங்க கடைசி மட்டும் திருத்தத்துக்கு போய் கடைசியா நாங்களே அதை பழகி கொண்டு வந்த கதையா போயிரும் இல்ல. சரி, நன்றி. உங்களோட பாடலை எடுத்து வர்றேன் நான்.
1: நன்றிம்மா,
0: நன்றி நன்றி நன்றி. சரி, இன்னொரு அன்பு உறவு நீங்க போக வருகிறார். வணக்கம் சுதர்சன், எப்படி இருக்கிறீங்க சுதர்சன்?
2: சற்று உடல் நலம் சரியில்லை.
0: என்ன நடந்தது?
2: ஒரே தடுமன இருக்கிறது.
0: ஓ, அதுக்கா? அது சின்ன பிள்ளைக்கும் வரும் இல்ல, குழந்தை பிள்ளைகளுக்கு எல்லாம் அதான் வரும்.
2: நீங்க
0: மற்றது அப்படி இல்லாட்டி நல்ல எலுமிச்சம்பழம் புழிந்து குடிக்கணும். நல்ல மற்றது டாக்டர்கிட்ட காட்டுங்க. இங்க இப்ப வந்து இப்ப இந்த கோல்டு, அதாவது தடுமல் வந்து விட்டால் அதை வச்சு கொண்டிருக்காங்க, சளி பிடிப்பு. உடனே டாக்டர்கிட்ட காட்டி ஏதாவது மருந்து எடுத்துருங்கோ, அல்லாட்டி மற்றது குடிநீர் அல்லாட்டி ஆவி பிடிங்கோ வச்சிருக்காங்க சுதர்சன். சரியா, என்ன பாட்டு வேணும்?
2: எதை பற்றி பேசிக்கொண்டு
0: இன்னைக்கு? அதான் உங்கள்ட்ட கேட்டா நீங்க நல்லா சொல்லுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்க மனிதன், ஒரு மனிதனை பார்த்து, ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு யாரையாவது பார்த்து நல்ல அழகா இருக்கிறான்னு எதை பார்த்து சொல்லுகிறீர்கள் என்றுதான் என்ற கேள்வி.
2: ஏனென்றால் இதை வைத்து இந்த காலகட்டத்தில் இதை வைத்து பெண்களை அழகண்டு சொல்வதென்றே தெரியாமல் இருக்கிறது. இல்லை, முக அளவை சொல்வதா மனதளவை சொல்வதா? இப்போது பாருங்கள், வயது சென்றவர்களும் கூட அந்த மேக்கப் போட்டு இருக்கிறது போட்டால் வித்தம் கூட தெரிவதில்லை. இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்று எனது நண்பருக்கு நடந்தது.
0: சொல்லுங்க.
2: நாங்கள் திருமண வீட்டுக்காக சென்றிருந்தோம். அங்கு திருமணம் என்றால் கேட்கவா வேண்டும், எல்லோரும்
0: ஒரு நிமிஷம் தாங்க சுதர்சன், முக்கியமான ஒரு ஆள் வந்து வணக்கம் சொல்லணும். அவர் அந்த வீடியோட தெரிகிறவர், அப்ப அவருக்கு வணக்கம் சொல்லணும். வணக்கம் லோகிதா.
3: வணக்கம் அக்கா, வணக்கம் சுதர்சன். முதல் வேது புடிங்க, நல்லா தேசி இல அவிச்சு புடிச்சு வேது புடிங்க, துளசி இலையை சாப்பிடுங்க, கற்பூரவள்ளி
0: சாப்பிடுங்க.
3: சொல்லுங்க.
2: ஹலோ, வணக்கம் வணக்கம் லோகிதா. இருந்து பேச முடியாது, என்னென்றால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது.
3: ஏனென்றால்
2: நான் பேசிக்கொண்டிருக்கும் அறையில் பக்கத்தில் மின் பிறப்பாக்கி, அதாவது ஜெனரேட்டர் என்று சொல்வார்கள்,
0: அந்த சத்தம்
2: சத்தம் இப்போது என்னை பேசுவதற்கு அனுமதிக்காது என்று
0: நினைக்கின்றேன்.
2: மருத்துவமனையில் இருக்கும் நாங்கள் தான் போய் அதை ஆஃப் ஆக்கி ஆன் ஆக்க வேண்டும். ஆட்டோமேட்டிக் இல்ல. ஏனென்றால் லோகிதன்
3: சொல்லுங்க,
2: சர்ச்சைக்குரிய விடயம் ஒன்றை பற்றி தான் பேச போகிறோம். நேற்று சொல்லி இருந்தேன் லோகனுக்கு போல, இன்று ஒரு திருமண வீட்டுக்கு செல்ல இருப்பதாக. இப்போதுதான் அந்த திருமண வீட்டில் மதிய உணவை எடுத்துவிட்டு இப்போது வேலைக்கு வந்திருக்கிறேன். இருந்தாலும் கூட என்ன வீடியோ காரணம் கண்டன எனக்கு லோகிதன் டன்னு தான் ஓடி வந்துச்சு. அவன் விடுற மாதிரி இல்ல இல்ல இல்ல, நான் அவன் என்னண்டா எனக்கு சிரிப்பு வந்த லோகிதன் என்னண்டா, எல்லா இடமும் எல்லோரையும் சேர்த்துத்தான் இந்த வீடியோ காட்சியை திருமண வீட்டில் எடுப்பார்கள். ஆனால் அந்த வீடியோக்காரன் ஒரு வித்தியாசமாக இருந்தார்.
0: ஆனா இத விவரமா நீங்க எதுவும் பேச வேண்டாம். யாரு லோகிதாக்கு சொல்றேன். லோகிதா, உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பினான், உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பினல்ல, ஒரு லவ் லெட்டர் உண்டு, யாரோ தந்தேன். அத மாதிரி சுதர்சனுக்கு அனுப்பின, சரியா? அப்ப சுதர்சன் அதுக்கு பாருங்க, இல்ல இல்ல, அது லவ் லெட்டர் கனடால இருந்து வந்திருக்கு, தேங்க்யூ போட்டிருக்காரு இங்கிலீஷ்ல, இவ்வளவு நாளா வணக்கம் நன்றி என்று போட்ட புள்ள, இது இது தேவையா?
2: வெள்ளையர்களால் கூடுதலாக வெள்ளையர்கள் வாழும் இடம்.
0: அனுப்புனதே என்ன ஊர் சொன்னவர் நேற்று, எங்களுடைய நாகவாணி ராஜா, அந்த அந்த என்ன என்ன எந்த இனத்தவர் என்று சொன்னார் அந்த, நான் கவிதை வாய்ச்சோன்னு, நைஜீரியா. நாங்க நைஜீரிய ஆக்கள் தான் நாங்க அனுப்புனது
2: லெட்டர். நீங்க நீக்ரோகாரர்களுக்கு அனுப்பா போன நாட்டுல இல்ல போனது தலைப்புக்கு வருவோம். இப்போது சகோதரி மீரா கொண்டு வந்திருக்கின்ற தலைப்பு உண்மையிலேயே அதை வரைவிலக்கணமாக லோகிதராஜா சொன்ன பிறகுதான் நான் அதை
0: சொல்லிட்டேன். அவர் சொல்லி அவர் பாட்டும் கேட்டுட்டார்.
2: சொல்லிட்டார்.
0: நீங்க தான் சொன்ன.
3: நான் சொல்லி பாட்டு தான் கேட்டுட்டேன். உங்களை ஆவலாக
0: ஒரு நிமிஷம் தான்
2: நீங்க வந்துருவீங்களா? சிம்பத்திக்கு
0: ஒரு நிமிஷம் மன்னிக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க.
2: கட்டாயம் சொல்லணும். அப்போது எனது நண்பர் ஒருவர் திருமண வீட்டுக்கு அழைப்பு தந்திருந்தார். எனது நல்ல காலம் நமது வீட்டுக்காரர் அம்மா வரவில்லை அன்று. ஏனென்றால் பிள்ளைகளுக்கு சற்று உடம்பு சுவீனமாக இருந்ததனால் அவர் வரவில்லை. அவர் அழைப்பு தந்தபடியால் சொல்லிவிட்டார், நீங்கள் மட்டும் போய் வாருங்கள் என்று. அப்போது எனக்கும் ஒரு சங்கடமான நிலை என்னென்றால், திருமண வீட்டுக்கு தனியே போவது என்பது கொஞ்சம் சிரமம்தான். இருந்தாலும் எனது நண்பருக்கு ஒருவருக்கு டெலிபோனை அடித்து கேட்டேன், உங்களுக்கு அழைப்பு வந்ததா? ஓம் யார் யார் போக போகிறீர்கள்? எந்த மனைவியும் வரல. அப்ப நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம். போய்விட்டோம். திருமண வீடு என்றால் பார்க்கையா வேண்டும். ஜவுளிக்கடை பொம்மை கூட கட்டுதம்மா பட்டுச்சேலை, அந்த அழகில் எல்லோரும் தங்களை 4 முறை 5 முறை பெண்கள் அலங்கரித்துக் கொண்டால் கண்ணாடியின் முன் நின்று பார்ப்பார்கள். திருமணம் கோயிலில் நடந்தது. நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். நாங்களும் அந்த தாலி கட்டு வைபவத்துக்கு சென்றிருந்தோம்.
3: ஒரு நிமிஷம் சொல்றேன், ஒரு நிமிஷம் சொல்றேன். நீங்க தானே சொல்லு, நீங்க என்னடா இந்த கூட்டாளி வாரா, நீ நில்லு, நாங்க போறோம்னு சொல்லி வைஃப்ட சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் போனா அந்த ஜவுளி கடை பொம்மைய பாக்குறதுக்கு. இப்ப மாத்திரங்க கதவு சொல்லுங்க.
2: இல்ல என்னண்டா மனுஷி, எங்கட வீட்டுக்கார அம்மா என்னண்டா, நான் யாருடன் கதைத்தாலும் அவரும் வந்து என்னுடன் ஜோக் அடித்து விட்டு செல்வார்.
0: எனக்கு ஒரு கதாங்க. நான் இப்ப ஒரு கொஞ்சம் பேரை நான் பாத்துட்டேன். இப்ப உண்மையா நல்லா வெளியில வீட்டுல இருந்து வெளியில வந்த அப்புறம் நல்லா வாட்ஸ்அப் கால் எடுத்து அப்படி எல்லாம் கதைக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ள போன உடனே உடனே டெக்ஸ்ட் தான், உடனே இருக்கிறான்.
2: வீட்டுக்கு நாட்டுக்கு ராஜாவும் வீட்டுக்கு புருஷனாகவும் இருக்க வேண்டும் அல்லவா?
0: ஓ, அப்ப
3: நீங்க
2: அன்பு கதைச்சிட்டு இருந்த உங்கட வைஃப் வந்து தாண்டி நீங்க லைன்ல இருந்து ஆலோசிக்க.
0: நான்
2: ஒரு நாளைக்கு லோகிதண்ட வீட்ட போய் அவையும் இருக்கக்குள்ள நான் லைனுக்கு வாரேன், பாப்போம் அண்டையோட குடும்பம் என்ன நடக்குதுன்னு பாப்போம்.
3: அவருக்கு சாரி கேட்ட கஷ்டம் வெளிக்கிடையில சொல்லி போட்டு வந்திருக்கிறேன்.
0: இப்ப சுதர்சன் என்ன செய்யறாரு, வீட்ட போனோம்னா பிள்ளைகளை கதைக்க விடுற, தான் கதைக்காம பயத்துல பிள்ளைங்களா?
2: இல்ல என்னண்டா லோகிதன், இதே இது எல்லாம் லோகிதன் அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்பா.
0: இது வாங்க பழகலாமாப்பா, வாங்க பழகலாம்.
3: நீங்க

0: நண்பர் பார்த்து விட்டு சொன்னார், அந்த அந்த பச்சை கலர் சாரி கட்டிருக்கிற அவைய பாரு, என்ன வடிவா இருக்கிறா, நம்மளதுலும் இருக்கு, உண்டை கொடுத்தா உண்டு போனான்ட்டு, உண்டு இது சரியில்லண்டு, இல்லாட்டி அது சரியில்லண்டு, பிளவுஸ் சரியில்லண்டு, சேலை சரியில்லன்னு சொல்லு, அந்த பொம்பளை ஒன்னு வடிவா இருக்கா. இப்ப நானும் நானும் சற்று எனது பார்வையை திருப்பி பார்த்தேன், மிக மிக அழகாக இருந்தார். பின்புறம் தான் அவரது தலையில் சூடப்பட்ட மலர்கள் காட்சி அளித்தது.
1: என்ன மயங்கி விழுந்துட்டார் அளவுதான்,
0: முடிந்த பிறகு சற்று திரும்பி பார்த்தால் அவர் ஒரு 65-70 வயது மதிக்கத்தக்கவர். இவன் கொஞ்சம் ஜோக்கானவன், அதிர்ந்து போய் மாட்டா என்ன கொஞ்சம் புடிமை வச்சான், மயக்கம் வருதுண்டா.
2: அக்கா அக்கா அக்கா கல்யாண வீட்டுல பின்னழகிலேயே கடலை போடுறாங்க அக்கா.
0: இல்லை அழகு அழகு எல்லோரும் ரசிக்கலாம் தானே லோகிதராஜா.
2: அதுக்கு தாத்தங்க மனுஷிய விட்டு போட ஓடில, நீங்க என்ன இப்ப விடங்கல, நான் ஏன் கோயிலுக்கு போறேன்னு இவன இடையே கல்யாண வீட்டுக்கு போறான்னு அக்கா, நான் ஏன் கோயிலுக்கு போறேன் இவன இடையே கல்யாணம்.
1: இல்ல நீங்க என்னன்னா அவர் கல்யாண வீட்டுக்கு போய் உண்டை தான் பாக்குற, நீங்க கோயில்ல போய் எல்லாத்தையும் வெளியே பாத்துட்டு வரீங்க. நீங்க
0: என்னென்றால் லோகிதன், திருமண வீட்டில் திருமணமாகாத பெண்கள் திருமண வீட்டுக்கு வருவது சகஜம். ஏனென்றால் அங்கு அந்த பிள்ளைக்கு ஒரு மணமகன் கிடைக்கலாம், அல்லது ஒரு மகன் ஒரு மணமகனுக்கு ஒரு மணமகள் கிடைக்கலாம் என்ற நோக்கில் தான் அந்த பெண்கள் அலங்கரிக்கப்பட்டு, பெண்கள் என்று சொல்லக்கூடாது, குமரிகள் வருவார்கள். ஆனால் கோயிலுக்கு பக்தர்களாக வருபவர்களே நீங்கள் இடை போட்டு விட்டீர்களே, அதுதான் அவச்சாரம் அபச்சாரம்.
1: லோகிதன், உண்மையிலேயே கோயிலுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்பது சின்ன பாலர் பாடசாலையில் நாங்கள் படித்திருக்கிறோம் இல்லையா, தோய்த்துளந்த ஆடை, அதாவது பின்னப்பட்ட கூந்தல், அடக்கமாக தோய்த்துளர்ந்து, அது பழசா இருந்தாலும் புதுசா இருந்தாலும் தோய்த்து உலர்ந்து இருக்க வேணும் அந்த ஆடை. அது அதை விட எத்தனையோ விடயங்களை நாங்கள் அப்படித்தான் போக சொல்றாங்க, இது அப்படி இல்லையே, இது எப்பயோ உள்ளுக்குள்ள மடிச்சு வச்சிருந்து நல்ல பட்டு புடவை, அதை அலம்பி இருக்கவும் மாட்டார்கள் உண்மையா, அதை உடுத்து கொண்டு போகிறார்கள், மற்றது மேக்கப் போட்டு கொள்கிறார்கள். அப்ப எல்லாம் சும்மா ஒரு 300 ஒரு பொட்டு அப்படித்தான் நாங்கள் போயிருந்தோம் உண்மையிலேயே.
2: புத்தகங்களுக்கு
1: போகிறார்கள் வெள்ளை
0: ஆடைஎன்றால் நீங்கள் ஒரு சைவ நெறி பாடசாலை ஆசிரியர் அறநெறி, அறநெறி என்பது எமது சைவத்தை பற்றிய பூரண விளக்கத்தை மாணவர்களுக்கு அளித்து அவர்களை ஒரு சைவ பற்றாளராக மாற்றுவதுதான் அறநெறியின் நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு ஆசிரியராக இப்போது அந்த அறநெறி பாடசாலையை கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் மாணவர்களுக்கு கோயிலுக்கு எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதை அறிவுறுத்திருக்கிறீர்களா?
2: கண்டிப்பாக சொல்றேன்ப்பா, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இப்ப நாங்க சொல்றதெல்லாம் எரும மாட்டுல முதுகுல மழை பெய்யும் இல்ல, அந்த நிலையில ஆயிருக்கும். எரும மாத்த முதுகுல பெய்த மழை, செவிடன் காதுல ஊதின சங்கு,
1: சங்கு
0: புறக்கூடத்தில் வாழ்த்த நீர்
1: நீர்
2: அப்படியே நீர் சமூகம் மாறிக்கொண்டு போகுது.
0: தேரென்றாலோ இதன் நான் சில இந்த நமது சைவத்தை பத்தி நான் சில இடங்களில் விவாதிப்பதுண்டும் சண்டை போடுவதும் உண்டு. ஏனென்றால் எங்களது அருகில் உள்ள வேற ஒரு காட்டு மாஞ்சோலை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் பழமை வாய்ந்தது, லோகிதராஜாவுக்கு நன்றாக தெரியும் அது. நிச்சயமாக, ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் அந்த ஆலய வாசலை மிதிப்பதற்கு கூட

0: பயங்கரமாக இருக்கும். அந்த ஆலயத்தை பார்த்தால் ஒரு பயம் வரும்.
1: ஓ, பயம் வரும். மற்றது நாங்கள் உண்மையிலேயே தோய்த்துலேருந்து ஆடை தான் உடுத்து கொண்டு போவோம். பயம் எல்லாம் அவ்வளோ பக்தியோட கிளீனாக போவோம். இப்போ அப்படி இல்லையே, எல்லாரும் கண்டபாட்டுக்கு அப்படியே போறாங்க.
0: இப்போதைய காலகட்டத்தை உற்று நோக்கினாலே, இப்போது 2-3 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கொரோனாவினால் பீடிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆலயங்கள் மிகவும் பின்தங்கியிருந்தன. திருவிழா காலங்களில் மக்களின் வருகை அதிகம் குறைந்திருந்தது. சன நடமாட்டமும் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த வேளையில் சிலர் வயோதிபர் மட்டும் அந்த ஆலயங்களுக்கு சென்று வருவார்கள். அவர்களை பார்க்கும் போது எங்களுக்கு சில நேரம் மனதுக்குள் ஏதோ ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஏனென்றால் இந்த வயது முதிர்ந்தவர்கள் தான் உண்மையா இந்த கோயிலுக்கு எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதை நின்றும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த தீப்பாய்தல் என்ற ஒரு நிகழ்வு இருக்கிறோம், இதனுக்கு தெரியும். இந்தியாவில் பூமிதிப்பது என்றார்கள். அன்றைய காலகட்டத்தில் அந்த ஒரே அந்த ஆலயம் தொடங்கப்பட்டதில் இருந்து அவர்கள் அணியும் சாரி, அதாவது சேலையை இறுதி வரைக்கும் கழுவி அதை தோய்த்து கட்டி கொண்டுதான் அந்த இறுதியில் அந்த தீமிதித்தல் வைபவத்துக்கு வருவார்கள்.
1: நிச்சயம் உண்மை.
0: இப்போது அப்படி இல்லை. இப்போது ஜம்பர் சுடிதார் ஜம்பர் ஆகி
1: இல்ல, மற்றது இன்னும் தீச்சட்டி எடுப்பார்கள். பயபக்தியோடு அப்ப உண்மையிலேயே அந்த மஞ்சள் புடவை அல்லாட்டி ஏதோ ஒரு காவி புடவை மாதிரி உடுத்து அது பக்குவமாக உடுத்திருப்பார்கள் தீச்சட்டி. ஆனா இப்போ எடுத்துக்கொண்டு செல்லும் பெண்களை பார்த்தால் மேக்கப் போட்டு அதெல்லாம் செய்து இன்னும் அதை பார்க்கவே அதுக்கு பக்தியோடு போவது போல எங்களுக்கு தெரியல. உண்மையா எனக்கும் தெரியல.
0: நிச்சயமா நிச்சயமாக இன்றைய சமுதாயம் நமது சமயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூர்கந்தன் ஆலயம் மட்டும்தான் அந்த கட்டுப்பாட்டு விதிகளுடன் இன்றும் இயங்கிக் கொண்டிருப்பதாக எனக்கு ஒரு என்ன தோன்றுகிறது. ஏனென்றால் அங்கு யார் ஜனாதிபதி வந்தாலும் கூட ஆண்களாக இருந்தால் மேலாடையை கழட்டிவிட்டுத்தான் உள்ளே செல்ல
1: வேண்டும்.
0: ஆனால் இப்போது நாங்கள் எங்கள் கிழக்கு மாகாணத்தில் இந்த நடைமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பல முறை முயற்சித்தாலும் கூட அது இன்று வரை வெற்றி அளிக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் சொல்லுவது லோகிதராஜா சொல்லியது போல் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் தான் இருக்கிறது. ஏனென்றால் அண்மையில் கடத்தொழில் அமைச்சர் திரு டக்ளஸ் தேவானந்தா கூட யாழ்ப்பாணம் சென்றிருந்த போது அவருடன் இந்திய தூதுவரும் சென்றிருந்தார். அவர் நல்லூர் ஆலயத்தை தரிசிக்க வேண்டும் என்று முதலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி நல்லூர் நிர்வாகமும் கூட அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தது. அங்கு இந்திய தூதுவர் செல்லும் போது மேலாடையை கலட்ட வேண்டும் ஆலயத்துக்குள் செல்வதற்கு. ஆனால் அவர் சற்று மறுத்திருந்தார். அவர் ஒரு வெளிநாட்டு தூதுவர் என்பதால் அவருக்கு சற்று கதம்பல் நிலை. ஏனென்றால் நான் ஒரு தூதுவர், ஆடையை கலட்டிவிட்டு உள்ளே செல்வதால் அதாவது சேட்டை கலட்ட முடியாது. ஆனால் நிர்வாகம் அதுக்கு அனுமதிக்கவில்லை. நீங்கள் கலட்டினால்தான் உள்ளுக்குள் வர முடியும். இறுதியில் டக்ளஸ் தேவானந்த் அவருக்கு எடுத்துரைத்து அவரது சேட்டை கலட்டிவிட்டுத்தான் அவர் ஆலயத்துக்குள் வேட்டி கட்டி சென்றிருந்தார். பாருங்கள், வெளிநாட்டில் உள்ளவர்கள் சொல்லும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எமது கலாச்சாரத்துக்கு நமது பாரம்பரியத்துக்கு மதிப்பளிக்கிறார்கள். ஆனால் நம்மவர்கள் என்ன சொன்னாலும் நமது சமயத்தை பற்றி சிந்திப்பதில்லை, நமது பாரம்பரியத்தை பற்றி சிந்திப்பதில்லை. உதாரணமாக வெளிநாடுகளில் இருந்து, அதாவது வெக்கேஷன் விடுமுறையில் வருபவர்கள் கூட நமது கலாச்சாரத்தை இன்று மறந்து விட்டார்கள். ஏனென்றால் எல்லோரையும் அதை குறை கூற முடியாது. ஓரிருவர் செய்வதை நாங்கள் பார்த்து கண்ணுட்டு பார்க்கிறோம். ஏனென்றால் அண்மையில் நடந்த ஒரு திருவிழாக்களில், திருவிழா ஒன்றின் போது ஏறாவூர், சென்ற முறை நடந்த ஏறாவூர் திரு காட்டுமான்சோலை அம்மன் ஆலய உற்சவத்தில் சுவிஸில் இருந்து வந்த குடும்பம், அவர்கள் எல்லோரும் இங்கு இருக்கும் போது நன்றாக பட்டு புடவை உடுத்து
1: ஏனென்றால்
0: அவர் அணிந்து வந்த ஆடை அப்படியான ஆடை. ஏனென்றால் ஒரு ஜம்பரும் ஒரு டிஷர்ட்டும் போட்டு கூலிங் கிளாஸ் என்று சொல்வார்கள் அந்த கண்ணாடியும் அணிந்து கொண்டு வந்தார் ஆலயத்துக்குள். அப்போது எங்க எல்லோருக்கும் ஒரு என்ன சொல்வது, எல்லோரும் அவர்களைத்தான் பார்த்தார்கள். ஏனென்றால் எமது நாட்டில் உள்ளவர்கள் எமது ஆலயத்துக்குள் வரும்போது சாரையுடன் தான் வருவார்கள். பெரும்பாலும் பெண்கள் வேறு விதமான ஆடைகளை உடுப்பதில்லை. ஆனால் இவர் வந்தபோது அந்த கூட்டத்தில் இவர் ஒரு வித்தியாசமான நபராக காணப்பட்டார். எல்லோரும் அவர்களுக்குள் சற்று தட்டி, நீ தெரியாதா, லோய்தன போல லொல்லு புடிச்ச ஆக்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க
1: கோயிலுக்குள்ள.
0: அப்ப அவங்களுக்குள்ள பேசிக் கொள்றாங்க, என்னடா இவ நம்ம நாட்டுல இருக்கக்குள்ள நல்லா தானே இருந்தா, வெளிநாட்டுக்கு போனன்னு மாறித்தாவா என்று கேட்டேன்.
1: இது நீங்க சொல்வது ஒரு பெண்ணையா சொல்றீங்க? பெண்ணை.
0: அப்போது எனக்கு பூசை எல்லாம் முடிந்து எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. பிரசாதம் வழங்கினால் அந்த மண்ணில் சற்று இளைப்பாறுவது எல்லோரது ஆசையுமாக இருக்கும். அதனால் அது பெரிய வீதிக்கு போய் அப்போது இவர்கள் அங்கு பிரசாதம் சாப்பிட்டிருந்த போது என்னுடன் நெருங்கி பழகியவர். அப்போ நான் மனதில் பட்டதை கேட்டு விட்டேன், நாட்டில் இருக்கும் போது நீங்களே நாடு விட்டு நாடு சென்றாலும் தாயை நாங்கள் எங்களுடைய அம்மாவை அம்மா என்றுதான் சொல்ல
1: வேண்டும். சொல்லுவோம்.
0: அதற்காக வெளிநாட்டுக்கு சென்று வந்தால் அக்கா என்று சொல்ல முடியாது அம்மாவை, அப்படித்தானே என்று கேட்டோன்னே அவைக்கு கோபம் வந்தது. உடனே சொன்னார், அது எந்த ஸ்டைல், அது எந்த ஸ்டைல யாரும் மாத்த முடியாது, எந்த மனம் என்ன சொல்லுது நான் அதைத்தான்
1: செய்வேன்.
0: நான் அதற்கு சொன்னேன், அதற்கு சொன்னேன், அது இது ஒரு ஆலயம், நீங்கள் வெளியில் போகலாம், நீங்கள் எங்கும் உங்கள் விருப்பப்படி போகலாம், ஆலயத்துக்கு வரும்போது சில நடைமுறைகள் இருக்கிறது, இது வேற்று மதத்தார் கண்டால் நமது சமயத்தை இழிவுபடுத்துவார்கள்.
1: உண்மை
0: எமது அந்தஸ்து ஆதி அந்த முறை உடையவன் இறைவன், இறைவனை நாங்கள் ஆலயம் என்பது ஆன்மா உறையமிடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆன்மாவை நாங்கள் மதிக்க வேண்டும்.
1: சுதர்சனுக்கு இப்ப தடுமலை எல்லாம் பறந்துடுச்சு பாத்தீங்களா, கதைக்க விட்டோன்னு காய்ச்சலும் போச்சு.
0: நான் கைய கண்டேஞ்சியால மூக்க சூடுறதாரு வீடியோ வழியா பாக்குறீங்க
1: இல்ல, அதாவது எம்டிஆருக்கு வந்தா அது ஒரு டாக்டர்கிட்ட வந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் பறந்துடும்.
0: நீங்க கொண்டு வந்த தலைப்பு ஒரு அதிரடியான தலைப்பு தான்.
1: அதனால சரி, அதை பற்றி சொல்லுங்க, எதை பார்த்து நீங்க அழகுன்னு சொல்ல போறீங்க? ஒரு
0: மனிதனை
1: பார்த்து அழகு, ஆண்களையும் பார்த்து நாங்கள் சொல்லதில்ல, அடடா இவர் பார்க்க எப்படி இருக்கு, இவர் ஒரு உண்மையிலே இவர் ஒரு அழகு அப்படி சொல்லுவாங்க, அழகுண்டு மட்டுமல்ல இவர் கொஞ்சம்
2: பாருங்க. ஒரு நிமிஷம், உடனே எந்த
0: என்னென்றால் ஆண்கள் அழகாக அலங்கரித்து செல்பவர்கள் அல்ல.
1: இல்ல இல்ல அப்படி அல்ல சுதர்சன், நீங்க சொல்ற, நீங்க நான் அழகண்டு கேட்டது ஒரு மனிதனை, இப்ப ஒருவருக்கு ஒருவரை பிடிக்க காரணம் இப்ப ஒரு ஆணை பார்த்தாலும் அட இவர் நல்லவர், இவர் நல்லா அழகா இருக்கிறார், எனக்கு பிடிச்சிருக்கு, பிடித்திருக்கிறது.
0: என்னை பொறுத்தவரையில் புன்னகை செய்பவர்களே எனக்கு பிடிக்கும், அவர்களைத்தான் நான் அழகுன்றேன். ஏனென்றால் எந்த சந்தர்ப்பத்திலும் இன்பம் வரும்போதும் சிரிக்க வேண்டும், துன்பம் வரும்போதும் சிரிக்க வேண்டும். அதை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களே எனக்கு மிக மிக பிடிக்கும், அவர்கள் அழகானவர்கள். பாருங்கள், சிலரது முகத்தை பாருங்கள், எந்த நேரமும் சிரித்த வண்ணம், அதாவது ஒரு லக்ஷ்மி கடாட்சம் என்பார்கள் அல்லவா, எந்த நேரமும் சிரித்துக் கொண்டிருப்பார்கள். அது என்னதான் நடந்தாலும், இடி பக்கத்தில் விழுந்தால் கூட அவர்கள் சிரித்த முகத்துடன்
1: இருப்பார்கள். இடி பக்கத்துல விழுந்தா பிறகு உடனே சிரிக்கத்தான்.
0: எங்களிடம் ஒரு இடி இருக்கிறது தானே அருகில், அதைத்தான்
2: சொன்னேன். உங்களோட
1: பேச்சு எங்கேயோ உங்களுடைய குரல் அங்கேயோ ஒரு தடுமாற்றமாக கேக்குறது, சற்று சரி செய்து. இப்ப நல்லமா இருக்கிறது, இப்ப சரியா
2: கேட்டிருக்கோம், தண்டிக்க போறோம் அவருக்கு முன்னுக்கு எரிஞ்சு விழுறது, கடிஞ்சு விழுறது, அந்த அதிகாரத்தோட ஆணவத்தோட கதைக்கிறது அது அழகில்லை. ஆனா அவரை பிள்ளையை சுட்டி காட்டணும், அவர் நம்மளையும் ஏற்றுக்கொள்ளணும்.